0: வாகன ஓட்டுநர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சிங்கப்பூரிலிருந்து சட்டவிரோதமாக எல்லை கடந்த போக்குவரத்து சேவை வழங்கிய சந்தேகத்தில் 14 பேர் பிடிபட்டுள்ளனர். நிலப்போக்குவரத்து ஆணையம் நடத்திய சோதனையில் அவர்கள் சிக்கினர். ஷாங்கி விமான நிலையம், கரையோர பூந்தோட்டம், ஒட்லண்ட்ஸ், துவாஸ் சோதனை சாவடிகள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. குடிநுழைவு சோதனை சாவடி அதிகாரிகளும் அதில் பங்கெடுத்தனர். 14 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத போக்குவரத்து சேவை வழங்கிய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓட்டுநருக்கு 3000 வெள்ளி வரை அபராதம், 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டின் ஓர் அங்கமாக அப்ரஹாம் ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த வேண்டுமென்று வலியுறுத்துகிறார். இஸ்ரேலுடன் உறவை சீராக்க முனையும் அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், துருக்கிய, எகிப்து, ஜோர்டான் ஆகிய நாடுகள் இணைந்து கொள்ள வேண்டுமென்று ட்ருத் சமூக ஊடகத்தில் திரு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். மிகச் சிக்கலான பிரச்சினையை தீர்க்க அமெரிக்கா அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்ட பிறகு சம்பந்தப்பட்ட நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கட்டாயமாக கையெழுத்திட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓரிரு நாடுகளுக்கு அதில் தயக்கம் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான நாடுகள் ஒப்பந்தத்தை விரும்புவதாக திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்காவின் பரிந்துரையை பாகிஸ்தான் நிராகரித்திருக்கிறது. அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட எந்த நிர்பந்தமும் இல்லை என்று அது சொன்னது. இஸ்ரேல் உள்ளிட்ட மற்ற நாடுகள் அது பற்றி ஏதும் சொல்லவில்லை. அமெரிக்காவுடனான உத்தேச உடன்பாடு குறித்து பேச்சு நடத்துவதற்காக ஈரான் பிரதிநிதிகள் கத்தார் சென்றிருக்கும் வேளையில் அப்ரஹாம் ஒப்பந்தம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் உடனடியாக ஒப்பந்தம் ஏற்படாது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திங்கட்கிழமைக்குள் ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று கூறியிருந்தார். பெரும்பாலான அம்சங்களில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டு விட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி சொன்னார். ஆனால் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பது அதன் பொருள் அல்ல என்றார் அவர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகோ ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக தீவிரமாக தாக்குதல் நடத்தப்போவதாக தெரிவித்திருக்கிறார். கிழக்கு லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கிலும் வேறு இடங்களிலும் உள்ள ஹிஸ்புல்லாக்களின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா குழுவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும்படி ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக திரு நெட்டன்யாகு நேற்று காணொலி வெளியிட்டிருந்தார். இம்மாத தொடக்கத்தில் இஸ்ரேலும் லெபனானும் 45 நாள் சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கியிருந்தன. ஆனால் சண்டை இன்னும் ஓயவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவில் கடுமையான தாக்குதல் நடத்தப்போவதாக ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. கீவில் உள்ள வெளிநாட்டினர் இயன்றவரை விரைவில் வெளியேறும்படி அது கேட்டுக்கொண்டது. உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து சில நாளுக்கு முன் கீவில் ரஷ்யா பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியது. விரைவில் அங்கு திட்டமிட்ட தாக்குதல் நடத்தப்போவதாக மாஸ்கோ மிரட்டல் விடுத்திருக்கிறது. முடிவெடுக்கும் நிலையங்கள், தளபத்திய நிலையங்கள் ஆகியவற்றின் மீது புதிதாக தாக்குதல் நடத்தப்படும். கீவில் ஆளில்லா வானூர்திகள் தயாரிக்கப்படும் இடங்களும் குறிவைக்கப்படும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சு கூறியது.
1: சொல்லும் பொருளும் பெவரேஜ் பானம். குறைவான சர்க்கரை அளவை கொண்ட பானங்களை அருந்துவது உடல் நலத்துக்கு நல்லது. பெவரேஜ் பானம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: செழிப்பூட்டும் செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கின்றோம். நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்து, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day. இயற்பியல், உயிரியல், ஏஇ கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம், ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டம் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. ஐபி ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
6: அப்படியா?
5: ஆமா, ஆல் ஏஸ் துணைப்பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா பிஎஸ்எல்இ ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
6: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலிபா ஸ்கொயர், தெலுக்பாங்கா, ஜூரம் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345-1373. செல்லுங்கள் aatuition.net.
7: மீடியாகாப்பின் FIFA உலகக் கிண்ண காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர்ஸ் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலகக் கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகாப். FIFA உலகக் கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை மேல் விவரங்களுக்கு அனைத்து நிகழ்வுகளையும் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom, McDonald's, Cycle and Carriage Kia, மற்றும் Feel It All with Coca-Cola.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டார், புஷ்பக

0: நேரம் இப்பொழுது காலை 8:15 ஆகிவிட்டது. வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில் சஜினியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஜேம்ஸ் வசந்தனின் இசையில் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. பலிராஜ், தீபா, மிரியம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம டாக்டர் பிரவீனை சந்திக்க போறோங்க. நீங்க பக்கவாதத்தை பற்றி மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த நேர்காணல கேட்டே ஆகணும். டாக்டர் பிரவீனை சந்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே நீங்க நம்முடைய பேஸ்புக் பக்கத்திற்கு வரலாம். மீடியாகார்ப் ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய பேஸ்புக் பக்கம். இப்பவே வாங்க, காத்திருங்க. டாக்டர் பிரவீன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மோடு இணைய இருக்காங்க. சரி, இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு வானம் பகுதி மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். வெப்பநிலை 25°C 33°C இடைப்பட்டிருக்கும். ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 10 காசு.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயலி காசில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: நேரம் இப்பொழுது 8:17 ஆகி விட்டது. நாம இப்ப பேஸ்புக்ல நேரடியா இருக்கோங்க. என்னோடு இணைஞ்சிருக்காரு டாக்டர் பிரவீன். இவரை நீங்க சந்திக்கணும்னா பேஸ்புக் பக்கமாக நீங்க வரலாம். ஆனால் தொழில்நுட்ப காரணத்தினால இந்த பேஸ்புக் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நேர்காணல் வந்து சிறிது நேரம் கழித்து அது பதிவேற்றம் செய்யப்படும் பேஸ்புக்ல. சரி, என்னோட இருக்காரு டாக்டர் பிரவீன். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம். வணக்கம்.
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. சரி, முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: ஓகே, என் பேர் பிரவீன். நான் வந்து ஒரு ரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணராக வேலை செய்யறேன். சோ இது வந்து ரத்த குழாய், சோ உடம்புல இருக்கிற எல்லா ரத்த குழாயிலயும் நம்ம அங்கிட்டு அடைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம வந்து போய் ஓபன் சர்ஜரினு சொல்லுவாங்க, இல்ல கீஹோல் சர்ஜரி மூலமா அதை வந்து சீராக்குவோம். கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும், அதுதான் ஸ்பெஷலைஸ் பண்றேன்.
0: அந்த எத்தனை வருஷமா அதை செஞ்சுக்கிட்டு வரீங்க?
3: ஒரு 15 வருஷமா.
0: சரி, இந்த துறையில, அதாவது இந்த குறிப்பிட்ட மருத்துவத்துல வந்து நிபுணத்துவம் பெறணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் ஆர்வம் வந்துச்சு?
3: ஓகே, நீங்க வந்து சிம்பிளா கேட்டுருங்க. ஆனா அது சிம்பிளா எப்படி பதில் சொல்றதுன்னு நான் யோசிக்கிறேன். சோ ஓகே, நான் வந்து ட்ரைனிங் எடுக்கும் போது எது எனக்கு பர்டிகுலர், எந்த ஸ்பெஷலைசேஷன் என்னோட பர்சனாலிட்டி சீராகாதுன்னு பார்த்து அதை வந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு தடவை நான் வந்து ரொட்டேஷன் பண்ணும் போது இந்த மாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, ரத்த குழாய் அறுவை சிகிச்சை அந்த டீம்ல போனோடனே அவங்க வந்து, ஓ உங்க கை நல்லா ஸ்டெடியா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு பேரு என்கரேஜ் பண்ணிட்டோம். உங்களுக்கும் தெரியும், ஓ இவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, ஓ இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னே அதுல வந்து அதிகமா
0: ஈடுபாடு
3: ஏற்பட்டு அதே என்னோட ஸ்பெஷாலிட்டியா நான் எடுத்துட்டேன்.
0: சரி, உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நேயர்களுக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம். சரி, இப்ப பக்கவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பலருக்கும் வந்து இத பத்தி அவ்வளவா தெரியாது. அதாவது ஸ்ட்ரோக் தானே அப்படின்னு அலட்சியமா இருந்துடலாம். பக்கவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பத்தி கொஞ்சம் விரிவா நீங்க விளக்க முடியுமா?
3: ஓகே, பக்கவாதம் சொன்னா ஓகே, எந்த உடல் உறுப்பு பாதிக்கப்படுது? மூளை. மூளை தான் நான் சொல்றோம். சோ பக்கவாதம் நீங்க வந்து சுருக்கமா சொன்னா 2 வகை உண்டு. சோ இதுவும் மக்களுக்கு தெரியணும். சோ 2 வகைன்னா, ஒண்ணு வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், அது வந்து 90 விழுக்காடு மோஸ்ட் காமனா வருது. அதுல என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தத்துக்கு போற ரத்த குழாய், பெரிய ரத்த குழாய், சிறிய ரத்த குழாய், ஏதாவது தகடு ஏற்பட்டு பிளாக்கேஜ், சோ ஹார்ட் அட்டாக் வருதுல, சோ அந்த ரத்த குழாயில பிளாக்கேஜ் ஏற்பட்டோன்னே சீரான ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் மூளைக்கு போகாது, அப்புறம் ஸ்ட்ரோக் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வருது. ரெண்டாவது வகையானது அது லெஸ் காமன், 10 விழுக்காடு தான், அது வந்து ரத்த கசைவு பக்கவாதம்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னா ஹீமோராஜிக் ஸ்ட்ரோக். ஸோ ரத்த குழாயில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ரத்த குதிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ரத்த குழாய் கொஞ்சம் அனியூரிஸ்மல் பெரிதாக ஆயிட்டோன்னே அதுக்கு வெடிக்க வாய்ப்பு இருக்கு. வெடிச்சிட்டோன்னே அது வந்து பிளீடிங் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ரத்த கசைவு பக்கவாதம்னு வரும். சோ சுருக்கமா சொன்னா இதுதான் பக்கவாதம். ஆனா இது ஏற்பட்டோன்னே அந்த வாழ்க்கைக்கு வரும் விளைவுகள் கொஞ்சம் அதிகம். சோ அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், இது ஈஸிலி ப்ரிவென்டபிள், இது தடுக்கக்கூடிய ஒரு வியாதி. சோ மக்களுக்கு இது தெரிஞ்சா ஒன்னும் கொஞ்சம் சீராக வாழ்க்கை வாழலாம்.
0: சரி, இப்ப பக்கவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பலரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப பெரியவர்களுக்கு தான், மூத்தோருக்கு தான் வந்து பக்கவாதம் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இளையர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா?
3: சோ நீங்க வந்து இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. சோ முன்பு நீங்க பாத்தீங்கன்னா, சோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால 60 வயதுக்கு தாண்டியவர்களுக்கு தான் பக்கவாதம் என்ற நிலை நம்ம எல்லாருக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா 30 வயது 40 வயது அவங்களுக்கு எல்லாம் அடிக்கடி வருது. ஏன் என்றா இதுக்கு வந்து முக்கிய காரணம் நமது வாழ்க்கை முறை. சோ நம்ம வந்து அதிக மன அழுத்தம், சோ ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஸ்டடி ஸ்ட்ரெஸ், உடற்பயிற்சியின்மை, துரித உணவு பழக்கம், ஃபாஸ்ட் ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட், உடல் பருமன், ஒபிசிட்டி, இது
0: ஓகே. தொழில்நுட்ப காரணத்தினால டாக்டர் நம்மோடு துண்டிக்கப்பட்டு விட்டார், அவரோட தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மோடு இணைவாரு டாக்டர். சரி நேயர்களே, இப்ப ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம், பலரும் வந்து சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான நிலவரம் இதோ.
4: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. பிஐஇயை நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கோல் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ ஜலான் பஹாருக்கு பிறகும் மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ ஈசிபி ஏர்போர்ட் எக்ஸிட் அங்கேயும், பிஐஇயை நோக்கி செல்லும் பிகேஇ மண்டாய் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: లకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలక தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட
1: உங்களுக்காக பாடல் ஒலித்தது வித்யாசாகர் இசையில் பின்னி கிருஷ்ணகுமார் மது பாலகிருஷ்ணன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நாம இன்னும் கொஞ்சம் நேரத்துல தொடர்ந்து பக்கவாதத்தை பற்றி டாக்டர் பிரவீனோடு உரையாட இருக்கும். அவரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக நீங்க வரலாம். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்து விட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீடியா ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய பேஸ்புக் பக்கம். நீங்க வந்து என்னோடு நேரடியா இப்ப இணைஞ்சிடலாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:29 ஆகிவிட்டது.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கும். உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி. அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.

0: ஆமாம் நேர்களே, மிடக்கா போலி 9:08 கேட்டாலே பரவசம். இன்றைய ஆரோக்கியமே செல்வம் அங்கத்துல நாம டாக்டர் பிரவீனோட உரையாடிக்கிட்டு இருக்கோம். பக்கவாதம் என்றால் என்ன, அதை வந்து அதுக்கு வந்து யாரெல்லாம், அது வந்து யாருக்கெல்லாம் வரலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டாக்டர் பிரவீன் கிட்ட வந்து நான் சற்று முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது முதியவர்களுக்கு மட்டும்தான் நிறைய வரும் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியோருக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இளையர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா?
1: ஆமா, இளையர்களுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க கம்பேர் பண்ணா இப்ப வந்து 30-40 வயது வர்களுக்கு இந்த பக்கவாதம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஏன்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் நீங்க பாத்தீங்கன்னா அதிக மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க, உடற்பயிற்சியின்மை, துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட், உடல் பருமன், மற்றும் சிறு வயதிலேயே ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம், சக்கரை நோய், அந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே தவிர்த்த இளைஞர்கள் இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புகைப்பேட்டி படுது, மது அருந்துவது, அந்த பழக்க வழக்கங்களை கையாளுறாங்க. சோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து எல்லாம் கியூமுலேட்டிவ், ஒன்னொன்னா தனித்தனியா வந்து பக்கவாதம் ஏற்படுத்தாது. சோ எல்லாம் வந்து ஒன்னா கலந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏத்தும் போது பக்கவாதம் இளைஞர்களுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம முன்பு சொல்ற வரைக்கும் சில நோயாளிகள் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கெல்லாம் பக்கவாதம் வர்றதுக்கு ஒன்றும் கூடுதலா இருக்கு. யங் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 18-20 வயசு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தா நம்ம வந்து பார்ப்போம், ஏன் 20 வயசு தான் ஸ்ட்ரோக் வருது. ஸோ நம்ம வந்து அது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜெனட்டிக்ல இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும். இருந்துச்சுன்னா அவங்க வந்து குடும்பத்தை நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணணும்.
0: சரி, இப்ப வந்து பக்கவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிகுறிகள் என்ன, அந்த எச்சரிக்கை குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு. இது வந்து சில அறிகுறிகள் இருக்கும் பக்கவாதம் வர்றதுக்கு முன்பே, அது வந்து எதெல்லாம் வந்து நம்ம கவனத்துல கொள்ளணும் டாக்டர்?
1: சோ நீங்க அறிகுறிகள், சோ சிம்டம்ஸ் சொல்றீங்க. சோ நீங்க வந்து பார்த்தா
0: வார்னிங் சைன்ஸ்ல. ஆமா,
1: வார்னிங் சைன்ஸ். சோ இத வந்து எளிதா நம்ம நினைவுல வைத்துக் கொள்ளணும்னா அவங்க வந்து மருத்துவத்துறையில் ஒரு நிமோனிக் வச்சிருக்காங்க, பிஃபாஸ்னு. சோ பிஃபா BEFAST ரெண்டு வார்த்தை. சோ பிஃபாஸ்னா so quite smart. Fast now. So in the vandu warning signs eda prachna you need to be fast. So adha vechi avanga vandu in the mnemonic eduthukanga, be na balance. So tadumarudhu namba vandu nadakkumbodhu tadumarudhu, neenga vandu காலையில இருந்தோட நீங்க நடக்கும் போது என்ன கொஞ்சம் தடுமாறுது, பேலன்ஸ் அது பாதிக்கப்பட்டா ஓகே, அது ஒரு வார்னிங் சைன். இ வந்து ஐஸ்னு சொல்லுவாங்க, சோ கண்கள், சோ கண் மங்கள், ஒழுங்கா பார்க்க முடியல. ஓகே, சோ அது இ. F வந்து face. Face-னு பாத்தீங்கன்னா, face-னா வாய் கோன்றது, ஒரு பக்கம் கோன்றது, drooping of the eyes, drooping of the lips, அது வந்து ஒரு அறிகுறி. So A-னு பாத்தீங்கன்னா ஆம்னு ஈஸியா சொன்னாங்க, ஆனா ஆம்னா ஒரு பக்க பலவீனம். ஸோ ஒரு பக்கத்துல உங்களுக்கு பலவீனம் ஏற்பட்டா அது ஒரு அறிகுறி. ஸோ S வந்து ஸ்பீச், பேச்சு குரல். ஸோ ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ பேச்சு குரலர் வந்து ஒரு அறிகுறி. ஸோ டி வந்து அறிகுறி இல்ல, டி வந்தா டைம் எசன்ஸ். ஸோ அறிகுறி இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா, ஒன்னு கூட ஏற்பட்டுச்சுன்னா நீங்க தாமதிக்காம நீங்க வந்து உடனே போய் மருத்துவரை பார்க்கணும்.
0: இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க டைம், நேரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பக்கவாதத்திற்கு ஏன் நேரம் ரொம்ப முக்கியம், நாம ஏன் வந்து ரொம்ப சீக்கிரமா சிகிச்சைய வந்து பெறணும்?
1: ஸோ டைம் நீங்க பாத்தீங்கன்னா டைம் இஸ் பிரெயின் சொல்லுவாங்க, அதாவது நேரமே மூளை என்று நம்ம வந்து மருத்துவ துறையில சொல்லுவோம். மூளைக்கு ரத்த ஓட்டம் தடைப்படும் ஒவ்வொரு நிமிடமும் சுமார் ஒரு 20 மில்லியன் பிரெயின் செல்ஸ் பாதிக்கப்படுது. ஸோ நீங்க பார்த்தா சேதம் வந்து தற்காலிகமாக இருக்கணும்னா நீங்க வந்து சிறிது நேரத்துல போய் சிகிச்சை எடுக்கணும். நீங்க வந்து கொஞ்சம் தாமதித்து நீங்க வந்து போய் சிகிச்சை எடுத்தீங்கன்னா அந்த சேதம் வந்து பெர்மனன்ட் ஆயிடும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து treatment. Or irreversible death னு சொல்றாங்க. So cells எல்லாம் பாதிக்கு அவங்க வந்து 4.5 minutes னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து 4.5 minutes குள்ள நீங்க வந்து மருத்துவரை பாக்குறதுக்கு இஸ் இம்பாசிபிள். அது வந்து முடியாது. ஆனா 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து போய் மருத்துவரை பார்த்தா அந்த எந்த மூளைக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது, அந்த ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னு நம்ம பார்க்கும் போது அந்த சிகிச்சை வந்து அந்த ரத்த கட்டியில தகடை வந்து நம்ம வந்து கசைத்து அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்க முடியும். அந்த 3 மணி அளவுக்கு நம்ம வந்து தாமதிச்சு நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா சில ட்ரீட்மெண்ட் வந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ளதான் நம்ம பண்ணோம்.
0: அப்ப சரியான நேரத்துல நீங்க வந்து தகுந்த சிகிச்சையை பெற்றுக் கொண்டால்தான் உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் குறையும், பாதிப்புகள் அவ்வளவு இல்லாம இருக்கும்.
1: ஏன்னா சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா பக்கவாதம் வந்துட்டோன்னே ஓகே ஒரு பக்கம் பலவீனம் இருந்துச்சு, நீங்க வந்து மருத்துவமனைக்கு போய் பாத்தீங்கன்னா ஓகே அந்த பலவீனம் இருக்கு, ஆனா சிகிச்சை பெற்றோன்னே ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்கு கழித்து பார்த்தா அந்த வந்து பலவீனம் சரியாகும். ஆனா நீங்க வந்து அந்த நேரத்துக்கு நீங்க போய் சிகிச்சை எடுக்கலன்னா அந்த பலவீனம் வந்து தற்காலிகமாக இருக்காம பெர்மனன்ட் ஆயிடும்.
0: சரி டாக்டர், இந்த கட்டத்துல வந்து ஒண்ணு கேட்டே ஆகணும். இப்ப வந்து பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கை முறை, இந்த பழக்க வழக்கங்கள், நம்ம தினசரி வாழ்க்கை முறையில இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் ஏதாச்சும் இருக்கா?
1: இது வந்து இன்னொரு முக்கிய கேள்வி. ஏன்னா இது வந்து ப்ரிவென்ஷன் பத்தி நீங்க பேசுறீங்க. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். சோ மருத்துவ காரணங்களை பொறுத்தவரை நீங்க வந்து மோடிஃபைபிள் ரிஸ்க்னு சொல்லுவோம். சோ வாட் ஆர் தி மெடிக்கல் கண்டிஷன்? சோ ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், இனிப்பு நீர், சக்கரை வியாதி, டயபிட்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால், இதெல்லாம் வந்து மோடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி

0: நம்ம பல மணி நேரம் அமர்ந்திருக்கோம் அல்லது வந்து அவ்வளவாக உடற்பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, இதனாலேயே நமக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குமா?
1: ஆமா, அதிகரிக்கும். நீங்க வந்து சோ எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் லிங்க் ஆயிருக்கு. சோ நீங்க வந்து செடென்டரி, நீங்க வந்து நாக்கலில அமைச்சு ஆபீஸ்ல இருக்கும் போது ஓகே, நீங்க வந்து ரெஸ்டிங் மெட்டபாலிசம் இல்ல கேலரி நீங்க வந்து பர்ன் பண்ணல, நீங்க வந்து கான்சியஸா உடற்பயிற்சி நீங்க செய்யலன்னா சோ அந்த ஃபுல் டே வந்து உங்களோட அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கா என்ன ஆகுதுன்னா உங்க வந்து மெட்டபாலிசம் குறையுது, உடல் பருமன் ஆகுது. உடல் பருமன் ஆகணும்னே ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்களே, அது வந்து டைரக்ட் இன்டைரக்ட் இஃபெக்ட்ஸ் இருக்கு. டைரக்ட் இஃபெக்ட்ஸ் என்னன்னா அந்த எங்க போய் டிபாசிட் பண்ணுது, ரத்த குழாயில டிபாசிட் பண்ணுது, இல்ல உங்க உள்ளுறுப்புகளை போய் டிபாசிட் பண்ணுது. இன்டைரக்ட்னா நீங்க வந்து பருமனா இருந்துச்சுன்னா ரத்த கொதிப்பு வர்றதுக்கு ஒன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்கு, சக்கரை வியாதி வர்றதுக்கு ஒன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாம் லிங்கா இருக்கு. சோ ஒன்னொன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஹை பிளட் பிரஷர் இல்ல அதனால பக்கவாதம் வருது, எனக்கு சக்கரை வியாதி இல்ல அதனால. சோ எல்லாம் லிங்கா இருக்கு. நீங்க வந்து வெவ்வேறு ஒன்னும் பண்ணலன்னா நாளைக்கு எல்லாரும் அரை மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு போய் உடற்பயிற்சி பண்ணுங்க.
0: ஆமா நேயர்களே, அதாவது மருத்துவர் என்ன சொல்றாருன்னா இப்ப எல்லாமே வந்து இணைந்து இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால தான் நாம நமக்கு வந்து நோய் வருது, நமக்கு பக்கவாதம் வருது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு வந்து அந்த கான்சிக்வன்சஸ் இருக்கு, பக்க இந்த விளைவுகள் இருக்கின்றன. நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யலைன்னா அதற்கான விளைவுகள் இருக்கு, இதனாலேயே பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இதனாலேயே உங்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சரியா? இப்ப டாக்டர் நீங்க வந்து ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கீங்க, வாஸ்குலர் சர்ஜனா இருக்கீங்க. இப்ப உங்களுடைய கண்ணோட்டத்தில இருந்து பார்க்கும் பொழுது இந்த ரத்த நாள அறுவை சிகிச்சைக்கான அந்த சிகிச்சை முறைகள் எவ்வளவு முன்னேறி உள்ளன, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லலாமே டாக்டர்?
1: சோ இன்று மருத்துவத்துறையில் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். சோ முன்பு பெரிய ஓபன் சர்ஜரி தான் பண்ணணும், அது வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து கீஹோல் சர்ஜரி, நிறைய கீஹோல் சர்ஜரி இருக்கு. சோ கீஹோல் சர்ஜரி பாத்தீங்கன்னா முன்ன வந்து எங்கேயாவது சோ கழுத்துல அந்த ரத்த குழாய் மூளைக்கு போற ரத்த குழாயில தகடு இருந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம வந்து ஓபன் சர்ஜரி பண்ணி அந்த தகடு நம்ம வந்து எடுத்துருவோம். ஆனா இப்போதைக்கு வந்து கீஹோல் சர்ஜரி இருக்கிறதுனால ஊசி மூலமா ஒரு வயரை போட்டு வந்து அந்த தகட நம்ம வந்து கடிக்கலாம். இல்ல அங்க வந்து ரொம்ப தகடு பெர்சன்டேஜ் பிளாக்கேஜ் ரொம்ப இருந்துச்சுன்னா 100 கால பிளாக்கேஜ்
0: அந்த
1: அடைப்பை அகற்றுவதற்கு இல்ல தொடுப்பதற்கு நம்ம வந்து ஒரு ஸ்டென்ட் அந்த மாதிரி கீஹோல் வழியா போட்டு சோ அதே நாள்ல ஒரு நாள் தான் இருக்கணும். சோ சீக்கிரமா நம்ம அதை முடிச்சிடலாம். ஆனா நான் முத சொன்ன மாதிரி சோ பக்கவாதம் வந்தோடனே சோ சில சிகிச்சை வந்து டைம் லிமிட் டைம் வித்இன் த டைம் ஃப்ரேம் நம்ம பண்ணோம்னு சொன்னோம். சோ அந்த மாதிரி இருக்கிற முத இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கீஹோல்லையும் அங்க வந்து வயரை போட்டு அந்த எங்க ரத்த குழாயில அனுப்பி எடுக்கோ அங்க ரத்த கரைப்பதற்கு அந்த மருந்த லோக்கலைஸ் வந்து நம்ம வந்து இன்ஃபியூஸ் பண்ணிட்டு சக்ஷன் வேக்யூம் சக்ஷன் மாதிரி அங்க வந்து அந்த தகட அந்த பிளாக்கேஜ நம்ம வந்து சக் பண்ணி சீராக்கலாம். சோ நிறைய பேர் வந்து பிரெயின் சர்ஜரி இல்ல பிளட் வெசல் ஆபரேஷன் ரொம்ப ரிஸ்க் இருக்கும். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கீஹோல்ல பண்ண முடியும். சோ ரிஸ்க் வந்து அவ்வளவா இருக்காது. ஆனா எல்லாம் எளிதா பாக்கணும்னா மக்களுக்கு என்ன அறிகுறிகள், வாட் ஆர் த வார்னிங் சைன்ஸ், ஏர்லியா கண்டுபிடிச்சி வந்து சிகிச்சை பெற்றால்தான்
0: அறிகுறி வந்தாலே நீங்க தக்க சமயத்துல நீங்க வந்து போய் சிகிச்சையை பெற்றுக்கொள்ளணும். 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பக்கவாதம் அப்படின்னு

0: இப்பொழுது நேரம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி டாக்டர், இறுதியா ஒரு கேள்வி. இப்ப பக்கவாதம் வருவதற்கு நாம நேயர்கள் வந்து நம்ம நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய தகவல்கள்னா என்னன்னு சொல்லுவீங்க இறுதியா?
1: சோ ஃபைனல் சோ இறுதியா இம்பார்ட்டன்ட் மெசேஜ் பார்க்க போறா. சோ ஸ்ட்ரோக் என்பது, சோ பக்கவாதம், ஸ்ட்ரோக்னா பக்கவாதம் சொல்றோம், அது வந்து தடுக்கக்கூடிய மற்றும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். சோ இட்ஸ் பிரிவென்டபிள் அண்ட் இட்ஸ் ட்ரீட்டபிள், அதான் நான் சொன்னேன், தடுக்கக்கூடிய மற்றும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். இதுதான் ஒரு முக்கிய செய்தி. சோ உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அதை கட்டுப்பாட்டுல நீங்க வைத்துக் கொள்ளணும். தினமும் முடிஞ்ச அளவுக்கு 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும். புகைப்பழக்கத்தை கைவிட வேண்டும். எல்லாம் வித்இன் லிமிட்ஸ். வந்து அது வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவங்க வந்து என்ன டாக்டர் நீங்க கூடாதுன்னு சொல்றீங்க, என்னால முடியாது. சோ எல்லாம் வித்இன் லிமிட்ஸ் நீங்க பண்ணுங்க. சோ எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் க்யூமுலேட்டிவ், சோ ஒன்னொன்னு இண்டிபெண்டன்ட் அல்ல, எல்லாம் சேர்த்து அவங்க டோட்டல் ரிஸ்க் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
0: எனவே நேயர்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு காலத்துல நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எது செய்யறதா இருந்தாலும் ஒரு அளவோட செய்யுங்க. ரொம்ப முக்கியமா ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய பின்பற்றுவது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது டாக்டர் பிரவீன் சொல்றதை கேட்கும் பொழுது நானும் வந்து லைட்டா ஒரு ஒரு பக்குன்னு இருக்கு. ஐயோ, நாமளும் வந்து பல மணி நேரம் நம்ம அமர்ந்திருந்து வேலையை செய்யறோமே, அதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி செய்வதற்கும் வந்து அவ்வளவாக நேரம் கிடையாது. ஆனா இருந்தாலும் நான் உடற்பயிற்சி செய்யறதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன் இந்த கடந்த 2 வருடங்களாகவே. அவ்வப்போது வந்து நடைப்பயிற்சி வந்து மேற்கொண்டுகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நடைப்பயிற்சி மேற்கொண்டாலே உங்களுடைய ஆரோக்கிய வந்து நீங்க கருத்தில் கொண்டு நீங்க வந்து செயல்படுறீங்க, அதுவே வந்து உங்களுடைய விளைவுகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: தனியா பண்ணா கொஞ்சம் கஷ்டம். சோ இது சோசியல் ஈவென்ட், கொஞ்சம் நண்பர்களோட இல்ல பெற்றோர்களோட நீங்க வந்து சும்மா ஒரு 1 மணி நேரம் ஹைக் பண்றது இல்ல ஜாகிங் அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு.
0: சரியா சொல்லிருந்தீங்க டாக்டர், என்னால வந்து தனியா உடற்பயிற்சி எல்லாம் செய்ய முடியாது. யாராவது கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதை பேசிக்கிட்டே பாடல்கள் கேட்டுக்கிட்டே நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யறது வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் அதே நேரத்துல வந்து உடற்பயிற்சி செய்யற மாதிரியும் இருக்காரு, அந்த அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. சரி, இறுதியா டாக்டர் மன்னிக்கணும், 2 நேயர்கள் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. பாலரத்னம், பார்த்திபன், அதோடு கலா சுப்பையா, இவங்க 2 பேரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்கவாதம் பரம்பரை நோயா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜெனெடிக் டிசீஸான்னு கேட்டிருக்காங்க.
1: சோ இது வந்து சிங்கப்பூர் எஜுகேஷன்ல ஆன்சர் பண்ணோம்னா எஸ் அண்ட் நோ ஆன்சர் பண்ற கேள்வியா இருக்கு. சோ எஸ், அது வந்து ஜெனெடிக் டிசீஸா இருக்கலாம். நான் சொல்ற மாதிரி சில பேருக்கு பக்கவாதம் வர்றதுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஜெனெட்டிக்கலா அவங்க குடும்பத்துல அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஆனா காமனா 90-95 விழுக்காடு பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்போராடிக் டிசீஸ், ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குதான் அதிகமா வருது. சோ 2 பேரை நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா ஒருவருக்கு வந்து ரத்த கொதிப்பு, சக்கரை நீர், கொலஸ்ட்ரால் இருக்கு, இன்னொருவருக்கு இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்ல. நீங்க வந்து ஒரு குச்சி எடுத்து ஒரு கல் எடுத்து நீங்க வீசணும்னா யாருக்கு வந்து பக்கவாதம் இருக்குன்னு போய் வீசணும், அப்கோர்ஸ் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கவங்களுக்கு தான் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹேவிங் சேட் தட், அதை சொன்னாலும் மற்றவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்ல பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, பட் இஸ் நாட் அஸ் காமன்.
0: சரி, எதுவா இருந்தாலும் டாக்டர் மொத்தத்துல ஒண்ணு சொல்லிட்டாரு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய பின்பற்றுங்க பின்பற்றுங்க பின்பற்றுங்க. சரி டாக்டர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பக்கவாதத்தை பற்றி நமக்கு விரிவான தகவல்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி டாக்டர்.
1: கண்டிப்பாக நன்றி, இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
0: நன்றி டாக்டர், நன்றி. சரி நேர்களே, இப்ப நான் பேஸ்புக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். டாக்டர் பிரவீன் சொல்லியிருந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்க கணிசமாக குறைக்கலாம். சரியா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியசாமி ரவிஜி எப்பயும் சொல்றதுதான், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை வந்து மேற்கொள்ளுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்க. சரி, இப்ப பேஸ்புக்ல இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை நான் வானலைகள்ல சந்திக்கிறேங்க. சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து தகவல் இதோ.
2: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் PIE KJE க்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. CTE நோக்கி செல்லும் SLE யோஜகாங் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை.
1: வாழ்த்துக்கள், உங்க மகனுக்கு திருமணம் தானே?
2: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
1: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
2: அதுக்கு அவன் என்ன சொன்னா?
1: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
2: ஆனா மாத கட்டணம் எப்படி?
1: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேம நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
2: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
1: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேர சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
3: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. ஹன் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: வணக்கம் சிங்கை.
1: நேரம் இப்பொழுது காலை 8:54 ஆகிவிட்டது. சிறுபியின் இசையில் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. உன்னி கிருஷ்ணன் சுஜாதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக சேதுபதி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
2: கொஞ்சம் பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி.
1: நிவாஸ்கே பிரசனாவின் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்பதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. இது உங்கள் வணக்கம் சிங்கே.
3: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE கிளிமிட்டி அவென்யூ 6 எக்ஸிட் அங்கேயும், AYEI நோக்கி செல்லும் சிட்டி ஹெவ்லாக் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் ஜூன் 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் ஜூன் 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2024.
3: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
2: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
3: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
2: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரிகாப்பில்.
3: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
1: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 வசந்தம் வாயிலாக ஒலி 9:06 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9:06 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
2: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
2: ஒலி 9:06
1: கேட்டாலே பரவசம்.

நேரம் இப்பொழுது காலை 9:06 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜனியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். திருடா திருடா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஷாஹுல் ஹமீத் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன.

0: தாமிரபரணி யாரு அப்படிங்கிற பாடலையும் நாம இன்னும் கொஞ்சம் நேரத்துல கேட்க போறோங்க. அதற்கு முன்பு வாங்க நாம வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு வானம் பகுதி மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: ஆதரவு
0: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட்.

0: புதிய முகம் திரைப்படத்துல இருந்து பி சசிலா பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு தேனிசை தென்றல் தீபாவின் நேசையல் மதுமதி திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் கேப்பல் ரோடு கேன்டன்மெண்ட் லிங்கிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்பு நினைச்சா கவலையா இருக்கு.
2: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
2: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகளில் வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
1: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
3: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ease-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
4: தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏநிலை வகுப்புகளுக்கு இயற்பியல் உயிரியல் AE கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டும் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. IT ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
5: அப்படியா?
4: ஆமா, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா PSLE ஓநிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் A மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்டு வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
5: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம் பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8

0: நேரம் இப்பொழுது காலை 9:19 ஆகி விட்டது. இதே நாள் மே 26 அன்று 1966 தமது சுதந்திரத்தை பெற்றது கயானா. தென் அமெரிக்க நாடுகளிலேயே ஆங்கிலத்தை அதிகாரப்பூர்வ மொழியாக கொண்ட ஒரே ஒரு நாடு கயானா. இதனுடைய பெயர் இருக்கலையா கயானா, இது ஒரு பழங்குடி சொல்லிலிருந்து உருவானது. இதனுடைய பொருள் பல நீர்நிலைகளை கொண்ட நிலம். கயானாவில பெப்பர் பாட் அப்படிங்கிற ஒரு இறைச்சி நிறைந்த ஒரு சூப் வகை ரொம்ப பிரபலமா இருக்குமா. இத அவங்க ஒரு பெரிய பானையில சமைப்பாங்களா, அது மட்டும் இல்ல இந்த சூப் பல நாள் கெடாம இருக்குமா, குளிர்பதன பெட்டியிலேயே வைக்க மாட்டாங்களா, எப்பெல்லாம் இவங்க இத சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் இத சுட வச்சு சாப்பிட்டுக்குவாங்களா. உலகத்தின் ஆக உயரமான ஆக பெரிய ஒற்றை சரிவு நீர்வீழ்ச்சி கயானாவில் உள்ளது. இதனுடைய பெயர் கயேட்டுவர் நீர்வீழ்ச்சி. இது நயாகரா நீர்வீழ்ச்சியை விட சுமார் 5 மடங்கு உயரமானது என்று தகவல்கள் கூறுகின்றன.
1: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: சக்தி சோலியம்மா திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக மழைக்கு ஏற்றவாறு வண்டி சோலி சென்ராசி திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்டுலாங்க. அதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு முக்கிய தகவல், ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இடம்பெறுகிறது. எங்க? நம்ம மீடியா கார்ப் வளாகத்துல. இப்பவே நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா, அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா, மொத்தமா நீங்க GST-யோட சேர்த்து 147 வெள்ளி மட்டும்தான் கட்டணமா செலுத்தணும். இதே நீங்க திங்கட்கிழமையில இருந்து, அதாவது ஜூன் முதல் தேதியிலிருந்து பதிவு கட்டணம் 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும். நீங்க கூடுதலா கட்டணம் செலுத்தணுமா, குறைவா கட்டணம் செலுத்த போறீங்களா, இது பெற்றோரான உங்க கைகள்ல தாங்க இருக்கு. பலரும் நீங்க எங்களை சந்திக்கும் பொழுது என் பிள்ளை நல்லா படிப்பாங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க, தொலைக்காட்சி அல்லது வானொலியில வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த பயிலரங்குக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கலாங்க. எனவே உங்களுடைய பிள்ளைகள் பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதிவு செய்ய மறந்துடாதீங்க. வரும் ஜூன் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் உங்களுக்காக இடம்பெறுகிறது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. பதிவு செய்ய வேண்டிய இணைய பக்கம் go.mediaacademy.sg/OLI-APW. அல்லது மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும், எந்த எண்ணுக்கு நான் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 633-333-6333-888. இப்ப வாங்க தங்கவிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு தள்ளுபடி விலையில் 180 வெள்ளி.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: நீங்கள் தயாரா?
1: நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன் .sg. மே 31 தேதி வரை மட்டும்தான்.

0: மாலி 9:08
1: சினிமா சினிமா
2: ஆக்ஷன்
1: கருப்பு நடிப்பில் சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த திரைப்படம் தாங்க கருப்பு. May 15 அன்று வெளியான இந்த திரைப்படம் உலக அளவில் மாபெரும் வசூலை கண்டுள்ளது என்று தகவல்கள் கூறுகின்றன. 9 நாட்களில் கருப்பு திரைப்படம் 240 கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சூர்யா இந்த திரைப்படத்துல ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஆர்ஜே பாலாஜி இந்த திரைப்படத்தை நல்லா எழுதி இயக்கியிருக்காரு அப்படின்னு பலரும் இணையத்துல அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி சூர்யா இன்னும் பற்பல திரைப்படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி, இதை விட மிருதுவா வேற எங்கெங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவும் தான்.
2: உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரிஹரன் சித்ரா, அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு பூவேலி திரைப்படத்தில இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க. உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடலை வழங்கியிருந்தாங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
2: லோரோங் ஆசுவை நோக்கி செல்லும் அப்பர் பயலேபா ரோடு ஹவுகாங் ஸ்ட்ரீட் 11 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. எம்சிஇயை நோக்கி செல்லும் ஏ போனா விஸ்டாவிற்கும் ஜூரோங் டவுன் ஹால் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ ஜூரோங் கனல் டிரைவிற்கு பிறகு சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏஒய்இயை நோக்கி செல்லும் சிடிஇ பிஐஇ துவாசுக்கு பிறகு 5 தடத்தில் சாலையில் தடை ஒன்று ஏற்பட்டுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: 26 ஜூன் முதல் தேதியிலிருந்து தனிநபர் நடமாட்ட உதவி சாதனங்களுக்கான புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும். உதவி சாதனங்களின் அளவும் எடையும் வரம்புக்குள் இருக்க வேண்டும். பொது பாதைகளில் வேக வரம்பு மணிக்கு 6 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. நடமாட்ட ஸ்கூட்டரை பயன்படுத்துவோர் விலக்கு அளிக்கப்படாவிட்டால் மருத்துவ தேவைக்கான சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். புதிய நடமாட்ட ஸ்கூட்டர் வாங்குவோர் பதிவு செய்யப்பட்ட சாதனங்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். மேல் விவரங்களுக்கு gov.gov.sg/pma rules செல்லுங்கள்.
2: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசு தங்கம் வைரம் போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: இப்பொழுது சரியாக 9:53 ஆகிவிட்டது. உங்களிடமிருந்து நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் உங்களை நான் நாளை காலை 6 மணிக்கு சந்திக்கிறேங்க. நாளை அப்படின்னு சொல்லும் பொழுது நாளை பொது விடுமுறை. ஒளி 9:06 அவங்களுடைய தோள்கள்ல சுமக்க போறாங்க 4 சிங்கப்பெண்கள். என்னோட சேர்த்து 3 சிங்கப்பெண்கள் நிகழ்ச்சிகளை வழங்க வர்றாங்க. யார் அவங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள நீங்க கண்டிப்பா நாளை ஒலி 9:06 பக்கமா வரணுங்க. சரி, அடுத்து உங்களுக்காக நிகழ்ச்சிய வழங்க வர்றாங்க சாந்தி குருசாமி. பாடல்களையும் தகவல்களையும் கேட்டு மகிழ தொடர்ந்து ஒலி 9:06 இணைந்திருங்க. எனக்கு பிடித்த பாடலோடு நான் விடுபட்டுக் கொள்கிறேன். பிளானட் கலாட்டா ஆல்பத்தில் இருந்து விஜய் ஜெயசுதாஸ் லாவண்யா பாடி பாடல் உங்களுக்காக அடுத்து இடம்பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

0: வேட்பாளர் பயிலரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9.8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்தால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரிக்காப்பில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-333-888.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டார், புஷ்ப

வணக்கம். காலை மணி 10, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதபத்துல்லா. அமெரிக்க ராணுவம் ஈரானின் தென்பகுதியில் புதிதாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகள், கண்ணி வடிகளை வைக்க முயன்ற படகுகள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் சொன்னது. தற்காப்புக்காகவும் ஈரானிய படையினரின் அச்சுறுத்தலிலிருந்து துருப்பினரை பாதுகாக்கவும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளபதியம் தெரிவித்தது. சண்டை நிறுத்தம் நடப்பில் உள்ள போதும் அமெரிக்க ராணுவம் நிதானமாய் தனது துருப்பினரை தொடர்ந்து பாதுகாப்பதாக அது கூறியது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, ஆனால் போர் நிறுத்த உடன்பாடு உடனே சாத்தியமில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பேச்சாளர் இஸ்மாயில் பாக்கி கூறியிருந்தார். இந்நிலையில் ஈரானின் தென் துறைமுக நகரான பந்தர் அப்பாஸ் அருகே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஹொர்முஸ் நீரிணையில் ஈரானிய கடற்படை தளமும் அங்கே அமைந்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. வெடிப்புக்கு பிறகு புலனாய்வு நடத்தப்படுவதாக பந்தர் அப்பாஸில் உள்ள அதிகாரிகள் கூறினர். அமெரிக்காவின் புதிய தாக்குதல் குறித்து ஈரான் இதுவரை எதுவும் சொல்லவில்லை. அமெரிக்க ஈரான் உத்தேச அமைதி ஒப்பந்தத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் தெளிவாக தெரியவில்லை. இந்நிலையில் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டின் ஓர் அங்கமாக அப்ரஹாம் ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த வேண்டுமென்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்துகிறார். இஸ்ரேலுடன் உறவை சீராக்க முனையும் அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், துருக்கிய, எகிப்து, ஜோர்டான் ஆகிய நாடுகள் இணைந்து கொள்ளும்படி ட்ருத் சமூக ஊடகத்தில் திரு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். மிகச் சிக்கலான பிரச்சினையை தீர்க்க அமெரிக்கா அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்ட பிறகு சம்பந்தப்பட்ட நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிரண்டு நாடுகளுக்கு தயக்கம் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான நாடுகள் ஒப்பந்தத்தை விரும்புவதாக திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்காவின் பரிந்துரையை பாகிஸ்தான் நிராகரித்திருக்கிறது. அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட எந்த நிர்பந்தமும் இல்லை என்று அது சொன்னது. இஸ்ரேல் உள்ளிட்ட மற்ற நாடுகள் அது பற்றி ஏதும் சொல்லவில்லை. அமெரிக்காவுடனான உத்தேச உடன்பாடு குறித்து பேச்சு நடத்துவதற்காக ஈரான் பிரதிநிதிகள் கத்தார் சென்றிருக்கும் வேளையில் அப்ரஹாம் ஒப்பந்தம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் அந்நாட்டில் மீண்டும் இணைய தொடர்பை வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். பொது தொடர்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ஈரான் அரசாங்க ஊடகம் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. எப்போது எப்படி ஈரான் இணையம் உலகின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை. சுமார் 87 நாட்களாக பெரும்பான்மையான ஈரானிய மக்களுக்கு இணைய தொடர்பு கிடைக்கவில்லை. ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க ஜனவரி 8 தேதி இணையம் பகுதி முடக்கப்பட்டது. பிறகு அது படிப்படியாக சீராக்கப்பட்டது. ஆனால் பிப்ரவரி 28 தேதி போர் தொடங்கியதும் ஈரானில் இணையம் முடக்கப்பட்டது. இந்தியா குவாட் அமைப்பின் வெளிவரும் அமைச்சர்களின் சந்திப்பை நடத்த தயாராகிறது. உலகளாவிய பாதுகாப்பு, எரிசக்தி, பொருளாதார சவால்கள் உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வோங், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மொட்டாக்கி ஆகியோர் கூட்டாக ஆலோசனை நடத்துவர். நவீன தொழில்நுட்பம், முக்கியமான கனிமங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். குவாட் கூட்டமைப்பு அவசியமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் வேளையில் நான்கு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. சிங்கப்பூர் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன் சமூக ஊடகங்கள் உண்மையை சிதைப்பதில் பங்களிப்பதாக எச்சரித்திருக்கிறார். நீதிமன்றங்களின் மீது மக்களின் நம்பிக்கையை கட்டிக்காப்பதை அது சிரமமாக்குவதாக அவர் சொன்னார். நீதித்துறையின் 200 ஆண்டு நிறைவையொட்டி அளித்த பேட்டியில் அவர் அவ்வாறு கூறினார். நீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக படிக்காமல் தலைப்புச் செய்திகளை பார்த்தே பலரும் சமூக ஊடகங்களில் கருத்து கூறுவதாக திரு சுந்தரேஷ் மேனன் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்கள் மூலம் எவரும் தங்கள் தரப்பு உண்மையை முன்வைக்க முடிவது நீதிமன்றங்களுக்கு பெரிய சவால் என்பதை தலைமை நீதிபதி சுட்டினார். நீதிமன்றங்கள் ஆதாரங்களை உன்னிப்பாய் ஆராய்ந்து உண்மையை அறிய முயல்கின்றன. நீதிமன்றங்கள் மீது மக்களின் நம்பிக்கை குறைந்துவிட்டால் அது சமூக ஒழுங்கை பாதிக்கலாம் என்று தலைமை நீதிபதி எச்சரித்தார். போப் லியோ செயற்கை நுண்ணறிவால் மனித குலத்துக்கு ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரித்திருக்கிறார். மகத்தான மானுடம் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள முதல் இறையியல் ஆவணத்தில் போப் அதை குறிப்பிட்டிருக்கிறார்.
கலாச்சார சமூக நெறிமுறைகளை மறுவரையறை செய்யும் தொழில்நுட்ப புயற்சி செயற்கை நுண்ணறிவு என்று போப் கூறினார். வேலையிடங்களில் மட்டுமல்ல, சமூகத்திலும் செயற்கை நுண்ணறிவின் அச்சுறுத்தல் தொடர்வதை அவர் சுட்டினார். மனித குலத்தின் கண்ணியத்தை பாதுகாக்கும்படி அரசியல்வாதிகளையும் வர்த்தக தலைவர்களையும் போப் கேட்டுக்கொண்டார். அபாயத்தில் உள்ள ஊழியர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதும், வன்முறை போலி தகவல்கள் போன்றவற்றுக்கு எதிராக பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் கடுமையான ஒழுங்குமுறை அவசியம் என்றும் போப் கூறினார். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள வெளிநாட்டினர் அங்கிருந்து விரைவாக வெளியேறும்படி ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. சில நாளுக்கு முன் அங்கு ரஷ்யா பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியது. உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து அங்கு நடத்தப்பட்ட மாபெரும் தாக்குதல் அது. முடிவெடுக்கும் நிலையங்கள், தளபத்திய நிலையங்கள் ஆகியவற்றை தாக்கப்போவதாக ரஷ்யா கூறுகிறது. கீவில் ஆளில்லா வானூர்திகள் தயாரிக்கப்படும் இடங்களும் குறிவைக்கப்படும் என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சு கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. செவ்வாய்க்கிழமை பொழுதும் அதுவுமா சந்திக்கிறோம் நேர்களே. இந்த செவ்வாய்க்கிழமை பொழுத ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த வார்த்தை தான் மன்னிப்பு. என்ன மன்னிப்பு? யார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களை நீங்களே மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். எதுக்காக நான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அந்த நேரம் கைவசம் நம்ம கிட்ட என்னென்ன தீர்வுகள் இருந்துச்சோ அதை வச்சு ஒரு வகையா பிரச்சனையை சமாளிச்சு முடிச்சிருப்போம், சரியா? பிறகுதான் நமக்கு தெரிய வந்திருக்கும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வேற சில தீர்வுகள்லாம் அப்போ நம்ம கிட்ட இருந்திருக்கும். கைவசம் அப்போ நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அது சில ஆண்டுகள் கழிச்சு சில மாதங்கள் கழிச்சு நமக்கு தெரிய வந்திருக்கும். தெரியறப்போ வலியும் வேதனையுமா நமக்கு இருக்கும். ஏன்னா ஆஹா, இது நமக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா அந்த பிரச்சனையை இப்படி முடிச்சிருந்திருக்கலாமே, அப்படி முடிச்சிருந்திருக்கலாமே, ஆங்கிலத்துல இஃப் ஒன்லி அப்படின்னு, இப்படி செஞ்சிருந்திருப்போமே, அப்படி செஞ்சிருந்திருப்போமே, தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி அடுத்த சில வருஷங்களுக்கு நம்மள நாமே போட்டு நம்ம வருத்திக்குவோங்க. ஏன்னா மனித குணம்னாலே அப்படித்தானே. ஆனா பாருங்க, ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடனே கிடைச்சிடறது கிடையாதுங்க. அது வந்து ஒரு பஸ் பிடிச்சு ரெண்டு பஸ் பிடிச்சு கொஞ்சம் தாமதமா தான் வந்து சேரும். அது வந்து நம்ம கிட்ட சேர்றப்போ அப்போ நமக்கு தெரிய வர விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் வலிய கொடுக்கும். ஏன்னா எப்பவோ தெரிஞ்சிருந்தா அந்த பிரச்சனையை இன்னும் சுமூகமா முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தின் விதிப்படி எது நடக்கணுமோ அது அப்போ நடந்துச்சு இல்லையா? அதுக்குன்னு அப்போ அந்த சமயத்துல நான் முட்டாளா இருந்தேனா அப்படின்னு கேட்டுக்காதீங்க. அப்போ நீங்க முட்டாளா இல்ல, அந்த சமயத்துல நீங்க கத்துக்குட்டியா இருந்திருக்கீங்க. அப்போ உங்க கைவசம் என்ன இருந்துச்சோ அதை வச்சு நீங்க சமாளிச்சிருந்திருக்கீங்க. அதனால அந்த சமயத்துல நீங்க எடுத்த முடிவு இப்போ நீங்க நினைச்சு பாக்குறப்போ அது தவறா இருக்கலாம். அதை தவறா நினைக்காதீங்கன்னு சொல்றேன். அதை ஒரு பாடமா எடுத்துக்கங்க. அந்த பாடம் மூலமா நீங்க சில விஷயத்த கத்துந்திருப்பீங்க. அதனாலதான் இன்றைக்கு நீங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கீங்க. அதனால உங்க கடந்த காலத்துல நீங்க ஒரு நபரா இருந்திருப்பீங்கல்ல, அந்த நபர் மேல ரொம்ப கோபப்படாதீங்க. அந்த நேரத்துல அவங்களால என்ன முடிஞ்சதோ கஷ்டப்பட்டு உங்க பிரச்சனைகளை உங்களுக்காக சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த கடந்த கால நபர். அந்த நபர் மேல அன்பு காட்ட மறந்துடாதீங்க. இந்த சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சியை நாம ஆரம்பிக்கலாம். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்குறேன் நான் சாந்தி.

0: வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்,
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். ஜோயலுக்காஸில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 3 தலைமுறைகளாக நாங்க வியாபாரம் பண்றோம். வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்ல பேரு. அதற்கு காரணம் சையது மோமன் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் தான். மொத்தமா கிடைக்கும், சுத்தமா கிடைக்கும். அரிசி வகைகள், பருப்பு வகைகள், பொடி வகைகள், மசாலா பொருட்கள், கோதுமை மாவு, அப்பளம், பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, இவற்றையெல்லாம் அவங்க கிட்ட இருந்துதான் மொத்த கொள்முதல் செய்யறோம். அவங்களோட அனார்கலி மற்றும் சையது பிராண்ட் சிங்கப்பூர் முழுக்க ரொம்ப பிரபலமாச்சே. தரமான பொருட்களை இறக்குமதி செய்யறாங்க நியாயமான விலையில்.
0: சையது மோமன் டிரேடர்ஸ், பாரம்பரியத்தின் மகத்துவம், தரத்தில் தனித்துவம், அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரே இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232 355 செம்மவாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
5: இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, காரணமா தான் கேக்குறேன். காலையில எழுந்த உடனே முதல் 30 நிமிஷங்களுக்கு என்னெல்லாம் நீங்க செய்வீங்க? நல்லா கேளுங்க கேள்விய. காலையில எழுந்த உடனே முதல் 30 நிமிஷங்களுக்கு நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? இந்த ரூட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே இந்த 30 நிமிஷங்களுக்கு நீங்க செய்துட்டு வர இந்த விஷயங்களை என்றைக்காவது மாற்றணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கறத சுருக்கமா என்னோட பகிர்ந்துக்கீங்களேன். அப்படி மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. இதனால மாற்றணும், இது ரொம்ப நாளா என் மனசுல ஓடிட்டே இருக்கு, செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. அதுவும் ஏன் அப்படின்னு நீங்க பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678896789688. நான் கேக்குறேன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அது ஏன் அப்படின்னு நான் பிறகு பகிர்ந்துக்கிறேன். இப்ப உங்க பதில்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காலையில எழுந்த உடனே, கண் விழித்த உடனே முதல் 30 நிமிடங்களுக்கு என்னதான் செய்வீங்க?

0: ஒரு கேள்வி கேட்டிருந்த, காலையில எழுந்த உடனே முதல் 30 நிமிஷங்களுக்கு என்னதான் செய்வீங்க அப்படின்னு. நேர் பழனிசாமி இங்க முதல் நேரம் அனுப்பியிருக்காரு. நான் வந்து காலையில எழுந்த உடனே சாந்தி கொஞ்சம் விதவிதப்பா தண்ணீர் குடிப்பேன், தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியான பாதையில தான் நீங்க இருக்கீங்க பழனிசாமி சார். அது என்ன விஷயம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். லில்லி இங்க குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
1: காலை வணக்கம் சாந்தி அம்மா.
0: சொல்லுங்க லில்லி.
1: என்ன பசியா இருந்தீங்க காலையில?
0: கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
1: நீங்க கேட்டு பதிலுக்கு நான் போறேன். இது அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு எங்க தாத்தா ஆத்தா இந்த பழக்கம் ஒண்டி வச்சிருக்காங்க. முதல்ல ஏஞ்சோன்னு நாங்க என்ன செய்வோம்னா தண்ணி எடுத்துட்டு போய் வெளியே வாசல் எல்லாம் கழுவி விட்டுருவோம். செடிக்கு தண்ணி ஊத்திட்டு அப்புறம் வெளியே வாசல் எல்லாம் கழுவி விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டி பெருக்கி மோப்ப போட்டுட்டு அடுத்தது குசினி வேலைக்கு போவோம். குசினில என்ன சமைக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சமைச்சிடணும்.
0: சரி,
1: முதல்ல ஏஞ்சி குடிச்சிடணும். குடிச்சிட்டு தான் பின்னால போய் எல்லா வேலையும் செய்யணும்.

0: முழுசா வந்து மெத்தலையே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்வேன். காலு ரெண்டு காலு தூக்கி ரூம்குள்ளே கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்வேன். அது 30 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அப்புறம் கீழே வந்து வாக்கிங் போவேன். பார்க்கல எக்ஸசைஸ் வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான். ஆனால் அந்த 30 மினிட்ஸ் நான் ரூமில் வந்து கை காலை வந்து கொஞ்சம் தூக்கி எக்ஸசைஸ் செய்வேன் அந்த ரத்த ஓட்டத்துக்கு தூங்கின பிறகு தூங்கி எழுந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: பத்மாவதி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன ஒரு விஷயம், கரெக்டான ஒரு பாயிண்ட நீங்க புடிச்சிருக்கீங்க. அது என்னங்கறத பிறகு நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேயர்கள், நீங்க வந்து உங்களை நீங்க கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்போ. சரி, தொடர்ந்து இந்த மாதிரி சில பதில்களை அனுப்பிக்கிட்டு இருங்க. பத்மாவதி சொன்ன பதில் தான் சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. இல்ல, நீங்க காலையில எழுந்த உடனே என்ன செய்வீங்க, என்னென்ன உங்களுடைய காலை கடன்களை நீங்க நினைச்சு செய்றீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தொடர்ந்து உங்க பதில்களை அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 7 8 8 9 6 8 வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
3: அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடுமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
2: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
3: ஈஸ் தனியார் விடுமிப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
2: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
4: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ease-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
5: குறிப்பு.
6: காலையில நம்ம எழுந்த உடனே வெறும் வயித்துல என்ன சாப்பிடுறோம் முதல்ல அப்படிங்கறது நாம நினைக்கிறதை விட ரொம்ப முக்கியமாங்க. சரி, என்னலாம் அப்ப சாப்பிடலாம்? ஓட்ஸ் சாப்பிடலாமா? அதாவது சீனி எதுவும் ரொம்ப சேர்க்காம, முடிஞ்சா மொத்தமா சேர்க்காம ஓட்ஸ் சாப்பிடலாம். இது நமக்கு எழுந்த உடனே நல்ல ஆற்றலை கொடுக்குமா, எனர்ஜியை கொடுக்குமா. அப்புறம் சாஃப்ட் பாயில் எக்ஸ் இருக்குல்ல, முட்டையை வந்து நல்ல மிருதுவா வேக வச்சு சாப்பிடலாம். இது வந்து காலையில நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குமா. ஆல்மண்ட்ஸ் சாப்பிடலாம், அதாவது பாதாம் விதைகளை சாப்பிடலாம். இது வந்து ஆரோக்கியமான கொழுப்பு, நமக்கு வந்து வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். வாழைப்பழம் சாப்பிடலாம், வயிற்ற வந்து உள்ள போய் நல்ல பதுசா பாத்துக்கும். அதே சமயத்துல நமக்கு நல்ல ஆற்றலை கொடுக்குமா. கிரீக் யோகட், சாதாரண தயிர் இல்லங்க, கிரீக் யோகட். இது புரதச்சத்துல ரொம்ப உயர்தரமானது, அதே சமயத்துல வயிற்றுக்கும் நல்ல ஒரு நண்பன். அப்புறம் பசலைக்கீரை, அதாவது ஸ்பினச், அதை வந்து நம்ம சாப்பிடலாம். இதுவும் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. எதெல்லாம் சாப்பிடக் கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும், காஃபியை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சுத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். இந்த ஒரு குறிப்பை படிக்காத மாதிரியே நான் நினைச்சுக்கிறேன். சரி, காஃபியை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து நம்ம ஸ்டமக் லைனிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வயிற்றுல மேல இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தோலை வந்து ரொம்ப எரிச்சல் படுத்துமாங்க. அதன் பிறகு சிட்ரஸ் வகை பழங்கள், அதாவது ஆரஞ்சு பழம், எந்தெந்த பழங்கள்ல எல்லாம் அமிலம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி பழங்களை தவிர்க்கணும். இனிப்பு வகை அதிகமா நிறைந்த பானங்களை தவிர்க்கணும். பொரித்த உணவு வகைகள், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி தவிர்க்கணும். இந்த ஸ்வீட்டு கேண்டி இதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவு, அதையும் தவிர்த்திடணுமா. இப்போ நான் சொன்ன உணவு வகைகளை வெறும் வயிற்றுல சாப்பிடுறத தவிர்த்தாலே ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நம்மள நாமே தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றாங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
7: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: ஆதரவு.
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர், இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், காலையில எழுந்த உடனே முதல் 30 நிமிஷங்களுக்கு உங்களோட காலை கடன்களா நினைச்சு என்னென்னலாம் நீங்க செய்றீங்க அப்படின்னு. நேயர் மகேஸ்வரி இங்க பதில் அனுப்பியிருக்காங்க. முதல் வேளையா கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் இந்த ஒரு புது நாளை எனக்கு கொடுத்ததுக்காக. அதன் பிறகு எழுந்த உடனே படுத்து எந்திரிச்சு அந்த மெத்தையை நான் சுத்தம் செய்வேன். அந்த திரை துணிகள், ஜன்னல் திரை துணிகள் எல்லாம் வந்து சரி செஞ்சுக்குவேன். சமையல் அறைக்கு போய் தண்ணீர் குடிப்பேன், ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன். பிறகு என்னுடைய காலை கடன்கள், அதாவது கழிவறை கடன்கள் எல்லாம் முடிச்சிருவேன். என்னுடைய உடற்பயிற்சி உடைகளெல்லாம் போட்டுட்டு, காதல என்னுடைய ஏர்பாட்ஸ் போட்டுட்டு, 9:06 அதுல தட்டி விட்டுட்டு உடனே வந்து பக்கத்துல இருக்கிற பூங்காவுக்கு கிளம்பி போய் அங்க உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகேஸ்வரி. ஆஹா ஆஹா மகேஸ்வரி, கேட்கறதுக்கே பரவசமா இருக்கு, கேட்டாலே பரவசம் அப்படின்னு சொல்றது இதுதானோ? சரி, மணியும் வந்து இங்க குரல் பதிவு அனுப்பியிருக்காரு.
3: வணக்கம் சாந்தி.
2: வணக்கம் மணி விஜயா.
3: காலை வணக்கம். நான் காலைல முறை எந்திரிச்ச உடனே நல்லா தண்ணி குடிப்பேன், நிறைய தண்ணியை குடிச்சிட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து
2: விட்டுருவேன்.
3: பிரகாசம் வரணும், வீடு வெளிக்காத்தெல்லாம் உள்ள வரணும்,
2: திறந்து
3: விட்டுட்டு அப்புறம் பாப்பேன், போய் பிசுநில போய் பாப்பேன். எல்லாம் பார்த்து மங்கு ஜமான்லாம் கழுவிட்டு கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு மற்ற நம்ம காலை கடன்ல அப்புறம் ஜாகிங் உடுப்பு மறைச்சிட்டு ஜாகிங் போயிடுவான் காலையில. ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டு அப்புறம் தான் உள்ள வந்து பசியாருவேன். அதனால எனக்கு காலை கடன்கள், அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும் சந்தி.
2: ஆமா சரி, நன்றி உங்களுடைய பதிலுக்கு மணி விஜயா. அதன் பிறகு ராம் சொல்லிருக்காரு, காலையில பல் துலக்குவேன், கழிப்பறை கடன்களை முடிப்பேன், குளிப்பேன், தண்ணீர் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நன்றி ராம் உங்க பதிலுக்கு. ஷீலா என்ன சொல்றாங்க?
4: நான் வந்து காலையில எந்திரிச்சோனே முதல்ல வந்துட்டு என்ன பெட்டு அந்த போர்வை எல்லாம் சரிப்படுத்துவேன், எல்லாம் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட கால கடைகளை வந்து செய்வேன். இதுதான் நான் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
2: நன்றி ஷீலா உங்க பதிலுக்கு. ஷாம்லா இங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையில மெத்தையில எழுந்த உடனே மெதுவா எந்திருப்பேன், அப்பதான் வந்து என்னுடைய ரத்த ஓட்டம் சீராகும். அதன் பிறகு குளிப்பேன், சாமி விதவிதப்பா கொஞ்சம் நீர் குடிப்பேன், அதன் பிறகு என் செடிகளுக்கு எல்லாம் போய் நீர் ஊற்றுவேன், அதன் பிறகு கொஞ்சம் உடற்பயிற்சி செய்வேன், நடைப்பயிற்சி செய்வேன், லோவர் பியர்ஸ் நீர் தேக்கத்துக்கு போய் அங்க போய் வந்து நான் உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா நேயர்களே, உங்க பதில்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படிங்கறத சிறிது நேரத்துல நான் சொல்றேன்.

0: ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் ஜூன் 1 வரை இஸ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் ஜூன் 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஸ்டாராக்கு வாங்க.
1: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த

இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு. காலை எழுந்த உடனே அடுத்த 30 நிமிஷங்களுக்கு தான் நம்ம மூளை வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமாங்க. அதனால அந்த முதல் 30 நிமிஷங்கள் நாம செய்யற விஷயங்கள் தான் அந்த முழு நாளுக்கே நம்ம மூளைய வந்து ப்ரோக்ராம் பண்ணுதான், செட் பண்ணுதான். இதை தெரியாம நம்மவங்கள 73 விழுக்காட்டினர் எழுந்த முதல் 30 நிமிஷங்கள்லயே நம்ம முழு நாளையே நாசம் பண்ணிக்கிறோமா, சாபோட்டாச் பண்ணிக்கிறோமா? சரி, அப்ப நீங்க சொல்லுங்க சாந்தி, எழுந்த உடனே முதல் 30 நிமிஷங்கள்ல என்னதான் செய்யணும் அப்படின்னு கேளுங்க. இப்ப சொல்றேன். முதல் வேளையா எழுந்த உடனே நம்ம கை தொலைபேசிய தொடக்கூடாதான். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எழுந்த உடனே தான் நம்ம மூளைய வந்து நமக்கு சாதகமான முறையில, நமக்கு தேவையான முறையில நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியுமா. அப்போ அந்த நேரத்துல நம்ம கை தொலைபேசிய உடனே எடுத்து உலக செய்திகள், சமூக ஊடகம் அப்படின்னு நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நம்ம மூளைக்கு நாமளே தேவையில்லாத உளைச்சலான சமிக்ஞைகளை, அதாவது ஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸ் கொடுத்துக்கிறோமா? உலகத்துல இந்த பகுதியில இது நடந்துச்சு, அங்க பூகம்பம், இங்க அணுகுண்டு போட்டாங்க, இங்க கொலை நடந்துச்சு, அங்க கொள்ளை நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பத்திலேயே நம்ம மூளைக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அது உளைச்சல் ஆயிடுமாங்க. அடுத்து என்ன செய்யணும், எழுந்த உடனே 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம கண்களுக்கு நாம சூரிய ஒளிய கொடுக்கணுமா? இத நான் எப்படி சாந்தி செய்யறது? அப்ப நான் இன்னும் பல் கூட துளக்கியிருக்க மாட்டேன், எப்படி நான் வீட்டுக்கு வெளியே போய் நிக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் தேவையே இல்லங்க. உங்க அறைக்குள்ளே ஜன்னல் இருக்கும்ல, அந்த ஜன்னலை திறந்துட்டு வெளியில இருக்கிற வெளிச்சத்தை உள்வாங்கிக்குங்க உங்க கண்கள்ல. அப்படி செய்யறதுனாலே உங்க மூளைக்கு வந்து நீங்க செரோட்டோனின் அப்படிங்கிற அந்த ரசாயனத்தை கொடுத்துக்கிறீங்க, கார்டிசோல கொடுக்கறீங்க. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? அங்கேயே வந்து ஒரு நல்ல மூட்க்கு நீங்க வந்துடுறீங்க, சந்தோஷமா ஆயிடுறீங்க. அன்று இரவு பாருங்க, நீங்க இதை செய்யறது காலையில, அன்று இரவுக்கான நல்ல தூக்கத்தை அப்பவே நீங்க உறுதிப்படுத்திக்கிறீங்க. மூன்றாவதா, எழுந்த உடனே முதல் வேலையா போய் தண்ணி குடிங்க. ஏன்னா எப்படியும் 6 to 8 மணி நேரம் நீங்க தூங்கிருப்பீங்க, உடல்ல வந்து நீர் வற்றி இருக்கும். தண்ணீர் குடிக்கிறதால உங்க மூளைக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆஹா, இந்த உடல் வந்து எழுந்திருச்சு, நாளை தொடங்கிடலாம்பா அப்படின்னு சொல்றீங்க. நான்காவதா, ஒரு 2 to 5 நிமிஷத்துக்கு உங்க உடலை வந்து இங்கேயும் அங்கேயும் நகர்த்துங்க. அதாவது நீங்க வந்து நல்ல உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லலைங்க, கை கால அசைச்சு கொஞ்ச நேரம் அப்படி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ட்விஸ்ட் பண்ணி உடலை ஆட்டினாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உங்க நரம்பு மண்டலத்தை எழும்ப வைக்கிறதுக்கு தான். ஐந்தாவதா, தெளிவான ஒரு செயலை உங்க மூளைக்கு வந்து நீங்க கொடுக்கணும். அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கலாம். குளிச்ச உடனே முதல் வேளையா அம்மாவுக்கு போய் போன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு செயலா இருக்கலாம். அல்லது காஃபி குடிச்சு முடிச்ச உடனே முதல் வேளையா என்னுடைய மின்னஞ்சல்களாம் போய் பாக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலா இருக்கலாம். அவ்வளவுதான், மூளைக்கு தெளிவா முதல்ல ஒரு வேலையை கொடுங்க. ஆறாவதா, எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் உங்க மூளைக்கு கொடுக்காதீங்க. நெகட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் முதல் 30 நிமிஷத்துக்கு கொடுக்காதீங்க. அது உலக செய்திகளா இருக்கலாம், ஒருத்தரோட வாக்குவாதமா இருக்கலாம், நேற்று இரவு உங்களுக்கு எரிச்சல் கொடுத்த ஒரு குறுந்தகவலை மறுபடியும் எடுத்து படிக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் முதல் 30 நிமிஷத்துக்கு செய்யாதீங்க. நிறைவா சின்னதா உங்களுக்கு ஒரு வெற்றி உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதாவது நீங்க படுத்து எந்திரிச்ச அந்த படுக்கை உரை இருக்குல்ல, பெட்ஷீட், அதை நீங்க சரி செய்யலாம். துணிகளை உடனே துவைக்க ஆரம்பிக்கலாம், அதன் பிறகு நீங்க குளிக்க போகலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், ஆஹா சாதிச்சிட்டோம்பா, காலையிலேயே ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட்டோம்பா அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி எழுந்த உடனே முதல் 30 நிமிஷங்களுக்கு இந்த 7 சுலபமான விஷயங்களை நீங்க செஞ்சீங்களாலே சிறப்பான ஒரு நாளா அமைச்சுக்கிறதுக்கான வழிய நீங்களே வகுக்கிறீங்க அப்படின்னு நான் படிச்ச இந்த பதிவு சொன்னிச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதுல ஏற்கனவே ஒரு 4-5 மாற்றங்கள் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி அதை பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே 70களில் வெளிவந்த பாடல்களை அடுத்த 1 மணி நேரத்துக்கு கேட்கலாமா? இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி.

0: சூப்பர் சபாடே அம்மா, சூப்பர் சபாடே அம்மா. ஆமாங்க, செவ்வாய்க்கிழமைனா சூப்பர் சாப்பாடு அங்கம் செய்யணும் அப்படின்னு ஹலிமா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதனால இந்த ஒரு மணி நேரம் சாப்பாடு சார்ந்த அங்கம் அப்படிங்கறதுனால உங்க எல்லாருக்கும் பசிய தூண்டி விடணும் அப்படிங்கறதுனால என்ன முதல்ல சொல்லியிருந்தேன், அந்தந்த நேரத்துல அந்தந்த விஷயங்களை நம்ம சரியா செய்யணும் அப்படிங்கறதுனால இன்று உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், உண்மைதான். ஆனா இந்த இடத்துல தான் போய் சாப்பிடணும் அப்படிங்கறது எனக்கு அந்த மாதிரியான கோட்பாடுகளே எனக்கு கிடையாது. இப்ப ஒரு லக்ஸாவுக்காக நான் வந்து ஜூரோங்லேந்து பாசிரிஸ்க்கு போவேனா
1: சாந்தி, நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, நீங்க வந்து ஜூரோங்ல இருந்து பாசிரிஸ்க்கு எல்லாம் பயணம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு. ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட உணவு வகை பிடிச்சிருந்துச்சுன்னா அங்க சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காகவே, அந்த சுவைய சுவைக்கணும், அந்த ருசிய வந்து சுவைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நான் பயணம் செய்வேன். நட்டு ராத்திரியா இருந்தாலுமே நான் பயணம் செய்வேன்.
0: அதாவது இப்ப ஒரு சில பேர் சொல்லிருக்காங்க அங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை சோதிச்சு பாக்கிறதுக்காகவே போவீங்க?
1: நான் போவேன். எனக்கு
0: தெரியுது, இது வந்து நான் திட்டமிடல, இந்த மாதிரிதான் இந்த உரையாடல் போகணும் அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் நம்ம வந்து குற்ற உணர்ச்சியோட போயிடக்கூடாது. பிடித்த ஒரு உணவோட அட்லீஸ்ட் அந்த ஒரு சந்தோஷத்தோடையாவது.
1: இரவு நேரத்துல வந்து எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாரு. அப்ப வந்து ஒரு நாள் இரவு நேரத்துல எனக்கு இந்த மோல்டன் சாக்லேட் லாவா கேக்னு ஒண்ணு இருக்கு அக்கா.
0: அதாவது சஜினி அந்த உடச்ச உடனே உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே லிக்விடா
1: அப்படியே அந்த எரிமலை கசிவு மாதிரி அப்படியே அந்த சாக்லேட் சிந்து வெளியே வரும் இல்லையா, அந்த மோல்டன் சாக்லேட் லாவா கேக்க சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காகவே ஒத்த கால நின்னேன். அவரும் வந்து மோட்டார் வண்டியை எடுத்துக்கிட்டு இப்பவே என்ன கொண்டுட்டு போங்கன்னு வேற சண்டை போட்டு கொண்டுட்டு போக சொன்னா, அதுக்கப்புறம் விபத்தாயிருச்சு. இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து அந்த விபத்து வண்டி வந்து எங்களை இடிச்சிருச்சா, இடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் சாரி சொல்லிட்டு இல்ல நான் மருத்துவமனைக்கு போல என்ன நேர அந்த இடத்துக்கு கொண்டு போயிருங்க, சாப்பிடணும்னு சொல்லிட்டு.
0: என் கேள்வி என்னன்னா, விபத்தான பிறகும் நீங்க அந்த மோல்டன் லாவா கேக்க வந்து நீங்க சாப்பிட்டீங்க?
1: ஆமா.
0: சோ உங்க அதாவது மாஜி அவருக்கு எப்படி இருந்திருக்கணும்னா, அதாவது மாஜிய விட்டுருங்க, சஜினியுடைய வருங்கால நீங்களாம் எங்க இருக்கீங்களோ இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. அவங்களுக்கு எந்த நேரம் எது சாப்பிடணும் அப்படின்னு இருக்கோ அந்த நேரம் நீங்க வந்து அங்க.
1: இப்பெல்லாம் யாருமே என்ன கொண்டுட்டு போக தேவையில்லை, நானே டாக்ஸி எடுத்து
0: கூட்ட வண்டி எடுத்து போயிடு,
1: நானே போயிருவேன்.
0: சரி, அந்த அதை பத்தி பேசிட்டு இருக்கப்பதான் இப்ப என்னுடைய கேள்வி
1: சொல்லுங்க.
0: இன்று வந்து மீசியாம் குவா பத்தி கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். சஜினி, உங்களுக்கு மீசியாம் குவா பிடிக்குமா?
1: பிடிக்கும். அதாவது சமீபத்துல காதர் அதை சமைச்சு கொண்டு
0: வந்தோம். ஆமா, அந்த காணொலிய பார்த்தேன்.
1: ஆமா, மொத தடவையா என் வாழ்க்கையில மீசியம் குவா நான் சாப்பிடுறேன். மீ குவா நான் சாப்பிட்டுருக்கேன், அது வந்து பெரும்பாலான கடைகள்ல வந்து விற்பனை செய்யப்படுது. ஆனா மீசியம் குவா அடேங்கப்பா.
0: அதாவது தேசிய வானொலியில இந்த கட்டத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த ஒரு சில தினங்களை அவருக்காக கவர் பண்றதுக்காக அக்கா இந்த மீசியம் குவா உங்களுக்கு நான் வந்து நான் இலவசமா பிறகு உங்களுக்கு நான் வந்து சமைச்சு நான் எடுத்து வீட்டுக்கே நான் அனுப்புறேன்க்கா அப்படின்னு காதர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாரு.
2: அது வந்து பின்னர் எனக்காக வீட்டுக்கு வரும் அப்படிங்கறத இப்ப நான் அறிவிச்சுக்கிறேன்.
1: நீங்க கண்டிப்பா அதுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்க வேண்டும்
2: அப்படின்னு சொல்றேன்.
1: ஏன்னா அவ்வளவு ருசியா இருந்துச்சு, அவ்வளவு ருசியா இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவு வகையாகவும் இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து பரட்டன மீசாம நான் வந்து சாப்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப சில வந்து இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய நிகழ்வுகள்ல வந்து மீசியம் கண்டிப்பா இருக்கும். அல்லது வந்து காலையில வந்து உணவு உட்கொள்வதற்கு அந்த காலை உணவுல வந்து அந்த சைனீஸ் மீசியம் இருக்கும், அதையும் நம்ம சாப்பிட்டுருக்கோம்.
2: மீசியம் குவா அப்படிங்கிறப்போ அதுல வந்து தவுகை போட்டிருப்பாங்க, அதுல வந்து அந்த
1: அந்த தவு பக்கம் இருக்கு இல்லையா, உலர்ந்த தவு
2: அதை ஊற வச்சிருப்பாங்க, அது நல்லா இருக்கும்.
1: ஆமா,
2: அதுல அந்த லீமாவும் இருக்கும், அதுல அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சம்பால் தூமேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டிருப்பாங்க. குறிப்பிட்ட ஏதாவது ஒரு இடம் சாப்பிட்டிருக்கீங்களா?
1: இல்ல, மொத தடவையா காதர் சமைச்சு கொண்டுட்டு வந்ததுனாலதான் நான் அதை சாப்பிட்டேன்.
2: இது மட்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் சாப்பிட்டிருக்கேன், அது எனக்கு பிடிக்கும். அது வந்து இந்த பிடோக் ஹாக்கர் சென்டர்ல ஒரு கடை இருக்கு, அங்க வந்து நான் சாப்பிட்டிருக்கேன், அது எனக்கு பிடிக்கும். நேயர்களே, உங்களுக்கு மீசியாம் குவா அப்படிங்கறது எங்க நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பர் சாப்பாடுக்கு அந்த இடத்தை நீங்க பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த இடத்த நீங்க பரிந்துரைப்பீங்க? வாட்ஸ்அப் வாயிலா தெரிவிங்க எனக்கு. 9678 9688.
1: கல்யாணி இந்த நேரத்துல வந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க, நானும் சஜினியும் வந்து ஒரே மோட்டோ வச்சிருக்கோம், ஒரே கொள்கையை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கல்யாணி, நன்றி கல்யாணி. சரி, மீசம் கோ எங்க சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, நல்லா ருசியா இருக்கும் தெரியுமா? வாங்க, வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய பரிந்துரைகளை அனுப்பி வச்சிருங்க.
3: ஒரு

0: நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம்.
1: நான் முகத்தை நல்லதா பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்து, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் June 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் June 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
5: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 4 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. மே 31 வரை மட்டும்தான்.
6: 70களின் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன இடைவேளை, ஏன்னா இவ்வாறு நட்சத்திரம் அங்கம் வந்துகிட்டு இருக்கு. சக்திவேல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இளையராஜாவின் இசையில் அருண்மொழி ஸ்வர்ணலதா கொண்டு வராங்க. ஏன் சக்திவேல் திரைப்படம்? ஏன்னா அது KS ரவிக்குமார் இயக்கிய திரைப்படம். அவர்தான் இந்த வார நட்சத்திரம் KS ரவிக்குமார். அவர் இயக்கிய படத்திலிருந்து இந்த அடுத்த பாடல் உங்களுக்காக. அதன் பிறகு 70களின் பாடல்கள் உங்களுக்காக தொடரும்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 10 காசு.
4: இத்தகவலை வழங்கியோர்
5: ஜோயலிகாசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40 விழுக்காடு கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சிறப்பான சூப்பரான மியூசியம் குவா எங்க இருக்கு அப்படின்னு உங்களை எல்லாம் கேட்டிருந்தேன். கலையரசி என்ன சொல்றாங்க?
2: வணக்கம் சாந்தி.
0: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
2: இந்த மியூசியம் குவா சொல்லிட்டு இருந்தீங்களா, அதுல இருந்து அட்மிரல்டி மார்க்கெட் மேல கடை இருக்கு, மிளாய் கடை. அங்க ரொம்ப நல்லா இருக்கும், முட்டை தவிர்ப்பு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. வெரி நைஸ், அட்மிரல்டி மார்க்கெட் மேல. அங்க போனா என்னோட அங்க இருக்கு, தோங்க நீர் பூசை எல்லாம். இந்த மியூசியம் குவா வந்து அங்க சாப்பிட்டுருக்கேன். வெரி நைஸ், அட்மிரல்டி மார்க்கெட் மேல ஆஃபர் சென்டர்ல. ஓகே, தேங்க்யூ சாந்தி.
0: நோட் பண்ணிக்கிறேன். இங்க நேயர் கிருஷ்ணன் சொல்லிருக்காரு, கிளினியில வந்து மியூசியம் குவா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, அதையும் நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். நேயர் நீலா இங்க என்ன சொல்றாங்க?
3: சாந்தி, மியூசியம் குவா வந்து அந்த சிம்மிங் பிளாக் 22 இருக்கும் சந்தி, ஒரு மலைக்காரங்க கடை.
0: ஓ, சிம்லிங்
3: ரொம்ப ருசியா இருக்கும் சந்தி, அங்க நல்லா இருக்கும். ஆனா நீங்க சீக்கிரம் போயிடணும், ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு போனா முடிக்கணும் சந்தி. சீக்கிரம் நீங்க போயிடணும், ஒரு 6 மணிக்கெல்லாம் போனாதான் வாங்க முடியும்.
0: பேஸ்மெண்ட்ல இருக்கும் முதல் கடை, அந்த கடையோட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா அந்த படிக்கட்டு இருக்குல்ல அதுக்கு பக்கத்து

இருக்கும் அந்த மியூசியம் குவா கடை, அங்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. நேயர் ஓமார் ஒரு புகைப்படத்தை அனுப்பிட்டு, இதுதான் ஆக சிறந்த மியூசியம் நான் சாப்பிட்டதுலே, இது வந்து ஒரு நியோன்யா சைனீஸ் கடை, சீன கடை, தஞ்சோங் பாகா உணவகத்துல இது இருக்கு, ரொம்ப மலிவான விலை, இத விக்கிற அந்த அண்டி கூட ரொம்ப கலகலப்பா நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு கை வந்து நல்ல பெரிய கை, ரொம்ப ஜெனரஸா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஓமார். ஓ, அவர் வந்து பேக்கெட் பண்ணிட்டு வந்த அந்த மியூசியம் குவாவை கூட அவர் புகைப்படம் எடுத்திருக்காரு. இத பார்த்து சாதாரணமா எடை போட்டுறாதீங்க சாந்தி, பார்க்கதான் அப்படி இருக்க, ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ரூபி சொல்லிருக்காங்க, நான் சொல்லுவேன் பெஸ்ட் மியூசியம் குவானா, இது வந்து சைவத்தோட ஈஷுவன் ஸ்ட்ரீட் 71 டெய்லி கிரீன் அப்படின்னு ஒரு கடை இருக்கு, சைவம் தான் ஆனா அவ்வளவு ருசியா இருக்கும் சாந்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதன் பிறகு நேர் மீனா சொல்றாங்க, நான் சமைச்ச ஏன் மியூசியம் குவா, அதுதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு என் குடும்பம் சொல்றாங்க சாந்தி அப்படின்னு சொல்லி இந்த புகைப்படம் அனுப்பியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது மீனா, உண்மையிலே பார்க்க அவ்வளவு ருசியா இருக்கு. நேர்களே, உங்க பதில்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வேற மியூசியம் குவா கடைகள்லாம் நீங்க பரிந்துரைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பதில்களை அனுப்புங்க, நேரம் இருந்தா நான் வெளியேற்றுறேன்.

0: கண்ணன் அழைகிறான், சின்ன கண்ணன் அழைகிறான்.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்.
3: நண்பர்களோட
4: புது விடுமுறை காலத்துல சுங்கச்சாவடிகள்ல போக்குவரத்து அதிகமா இருக்குமா?
3: நாங்க இணையதளத்திலயும் போக்குவரத்து தகவல்களை சரி பார்த்த
5: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன் பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
6: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
7: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: உங்களுக்கு தெரியுமா,
9: சூப்பர் சப்பாடே
10: அம்மா,
11: சூப்பர் சப்பாடே
10: அம்மா.
4: சரி, மீசியாம் குவாவை பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த மீசியாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மீசியாம் அப்படின்னாலே முதல் கொண்டு ரொம்ப மெலிசான ரைஸ் வெர்மிசலி நூடுல்ஸ். சரியா, இது வந்து சுவையில எப்படி இருக்கும்னா, காரமா அதே சமயத்துல கொஞ்சம் இனிப்பா அப்படியே புளிப்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதனுடைய சரித்திரம் தான் என்ன? மலேசிய சாப்பாடாதான் இது வந்து கருதப்படுது. அது முக்கியமா பினாங்ல உருவான ஒரு சாப்பாடு வகை. இது மலாய் சமூகங்கள்ல, பிரணாகான் சமூகங்கள்லாம் இது வந்து பிரபலம் அடைந்த ஒரு உணவு வகை. ஆனா பினாங் வந்து வடக்கு மலேசியால இருக்கு. வடக்கு மலேசியன் உணவு வகையிலே தாய்லாந்தினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால இது தாய்லாந்துல இருந்து கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து உணவு சரித்திரம் அதை வந்து ஆராய்ந்தவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் அந்த காரம், அந்த புளிப்பு, அதெல்லாம் பினாங் வகை உணவுல அதிகமா காணப்படுது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி மீசியாம், அசாம் லக்ஸா அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம சிங்கப்பூருக்கு ஆரம்ப காலத்துல வந்து இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் சைனீஸ் குடும்பங்கள் பினாங்ல இருந்து சிங்கப்பூருக்கு வந்தப்போ அந்த டிஷ் அப்படி அலேகா சிங்கப்பூருக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மீ சியாம் அப்படிங்கிற வார்த்தையில அந்த சியாம், தாய்லாந்து ஒரு காலத்துல சியாம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இல்லையா, அதனால அந்த மீ சியாம் அப்படிங்கறது சியாம்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது.
9: சூப்பர் சப்பாடே
10: அம்மா,
11: சூப்பர் சப்பாடே.
4: மீசியாம் குவா உடைய சரித்திரத்தை பற்றி நான் பகிர்ந்துகிட்டேன். சூப்பரான மீசியாம் குவா எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் என்ன அப்பலாகி மீசியாம் குவா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கிளம்பி போங்க. இந்த நேயர்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்ட இடங்களுக்கு போய் மீசியாம் குவா சாப்பிடுங்க. அதுவும் இன்று வந்து பல இடங்கள்ல மழையா இருக்கு, மீசியாம் குவா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த பிடோக் ஹாக்கர் சென்டர்ல இருக்கிற ஒரு கடை, இன்ஸ்பிராசி அப்படின்னு நினைக்கிற அந்த கடையுடைய பேர், அங்க வந்து அந்த மீசியாம் குவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணுவோம். இந்த வாரம் போய் ஒரு புடி புடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால செய்திகளுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு பழமொழியை கொடுத்து அது எப்படித்தான் இன்று நாம இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு உங்களை எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவேன். அது செய்திகளுக்கு பிறகு. இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி.
12: இத்தகவலை வழங்கியோர்
13: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
14: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
15: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
16: வணக்கம். நண்பகல் 12 மணி. மீடியா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் அமைப்பு சில்லறை வணிகத்தை வலுப்படுத்தும் 2 புதிய திட்டங்களை தொடங்கியிருக்கிறது. 1000 அதிகமான சில்லறை வர்த்தகர்கள் அவர்களின் வியாபாரத்தை பெருக்கவும் வாடிக்கையாளர்களின் மாறிவரும் தேவைக்கு ஏற்ப செயல்படவும் அவை உதவும். முதலில் சில்லறை வர்த்தகத்துறை மின்னிலக்க திட்டம். தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் அதை வடிவமைத்திருக்கிறது. வாடிக்கையாளர் சேவை, சந்தைப்படுத்துதல், ஊழியர் பயிற்சி போன்றவற்றில் சில்லறை வர்த்தகர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த அது வழியமைக்கும். 2, ஸ்டாஸ்கேப்பில் அமைந்துள்ள சில்லறை வர்த்தகத்துக்கான புதிய லைஃப் திட்டம். சிங்கப்பூரின் 16 நிறுவனங்கள் அவற்றின் வியாபாரத்தை வளமாக்க அங்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். பயிலரங்குகள், மானிய கட்டணத்தில் சில்லறை வர்த்தக இடம் ஆகியவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்படும். சிங்கப்பூரின் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன் சமூக ஊடகங்கள் உண்மையை சிதைப்பதில் பங்களிப்பதாக எச்சரித்திருக்கிறார். நீதிமன்றங்களின் மீது மக்களின் நம்பிக்கையை கட்டிக்காப்பதை அது சிரமமாக்குவதாக அவர் சொன்னார். நீதித்துறையின் 200 நிறைவையொட்டி அளித்த பேட்டியில் அவர் அவ்வாறு கூறினார். நீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக படிக்காமல் தலைப்புச் செய்திகளை பார்த்தே பலரும் சமூக ஊடகங்களில் கருத்து கூறுவதாக திரு சுந்தரேஷ் மேனன் குறிப்பிட்டார். எவரும் தாங்கள் உண்மை என்று கருதுவதை முன்வைக்க சமூக ஊடகங்கள் வழிவகுத்து தருகின்றன. அது நீதிமன்றங்களுக்கு மிகப்பெரிய சவாலை உருவாக்குவதாக தலைமை நீதிபதி கூறினார். நீதிமன்றங்கள் ஆதாரங்களை உன்னிப்பாய் ஆராய்ந்து உண்மையை அறிய முயல்கின்றன. நீதிமன்றங்களின் மீது மக்களின் நம்பிக்கை குறைந்துவிட்டால் அது சமூக ஒழுங்கை பாதிக்கலாம் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்க ராணுவம் ஈரானின் தென்பகுதியில் புதிதாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகள், கண்ணிவெடிகளை வைக்க முயன்ற படகுகள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் சொன்னது. தற்காப்புக்காகவும் ஈரானிய படையினரின் அச்சுறுத்தலிலிருந்து துருப்பினரை பாதுகாக்கவும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளபதியம் தெரிவித்தது. சண்டை நிறுத்தம் நடப்பில் உள்ள போதும் அமெரிக்க ராணுவம் நிதானமாய் தனது துருப்பினரை தொடர்ந்து பாதுகாப்பதாக அது கூறியது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் போர் நிறுத்த உடன்பாடு சாத்தியமில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சு பேச்சாளர் இஸ்மாயில் பாக்கி கூறியிருந்தார். இந்நிலையில் ஈரானின் தென் துறைமுக நகரான பந்தர் அப்பாஸ் அருகே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஹோர்மஸ் பேரணையில் ஈரானிய கடற்படை தளமும் அமைந்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. வெடிப்புக்கு பிறகு புலனாய்வு நடத்தப்படுவதாக பந்தர் அப்பாஸில் உள்ள அதிகாரிகள் கூறினர். அமெரிக்காவின் புதிய தாக்குதல் குறித்து ஈரான் இதுவரை எதுவும் சொல்லவில்லை. அமெரிக்க ஈரான் உத்தேச அமைதி ஒப்பந்தத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்நிலையில் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டின் ஓர் அங்கமாக அப்ரஹாம் ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்துகிறார். இஸ்ரேலுடன் உறவை சீராக்க முனையும் அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், துருக்கியே, எகிப்து, ஜோர்தான் ஆகிய நாடுகள் இணைந்து கொள்ளும்படி ட்ரூத் சமூக ஊடகத்தில் திரு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். 1-2 நாடுகளுக்கு தயக்கம் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான நாடுகள் ஒப்பந்தத்தை விரும்புவதாக திரு ட்ரம்ப் கூறினார். இந்தியா குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பை நடத்த தயாராகிறது. உலகளாவிய பாதுகாப்பு, எரிசக்தி, பொருளாதார சவால்கள் உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் பெஷிமிட்டோ மொட்டாக்கி ஆகியோர் கூட்டாக ஆலோசனை நடத்துவர். நவீன தொழில்நுட்பம், முக்கியமான கனிமங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். குவாட் கூட்டமைப்பு அவசியமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் வேளையில் நான்கு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. போப் லியோ செயற்கை நுண்ணறிவால் மனித குலத்துக்கு ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரித்திருக்கிறார். மகத்தான மானுடம் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள முதல் இறகியல் ஆவணத்தில் போப் அதை குறிப்பிட்டிருக்கிறார். கலாச்சார சமூக நெறிமுறைகளை மறுவரையறை செய்யும் தொழில்நுட்ப புரட்சி செயற்கை நுண்ணறிவு என்று போப் கூறினார். வேலை இடங்களில் மட்டுமல்ல, சமூகத்திலும் செயற்கை நுண்ணறிவின் அச்சுறுத்தல் தொடர்வதை அவர் சுட்டினார். மனித குலத்தின் கண்ணியத்தை பாதுகாக்கும்படி அரசியல்வாதிகளையும் வர்த்தக தலைவர்களையும் போப் கேட்டுக்கொண்டார். லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கியிருக்கும் 7 பேரை மீட்கும் முயற்சி மும்முரமாய் தொடர்கிறது. தாய்லாந்து, பின்லாந்து ஆகிய நாடுகளின் நிபுணர்களும் அந்த பணியில் உதவுகின்றனர். 2018 தாய்லாந்தின் வடபகுதியில் உள்ள ஒரு குகையில் சிக்கிய இளையர் கார்பந்து குழுவினரை மீட்பதில் அவர்கள் பெரும் பங்காற்றினர். லாவோஸின் லாவோத்தியன் கிராமத்தினர் 7 பேர் தங்கம் தேடுவதற்காக ஒரு வாரத்துக்கு முன் குகைக்கு சென்றனர். கனத்த மழையால் வெள்ளம் பெருகியதாலும் நிலச்சரிவு ஏற்பட்டதாலும் அவர்கள் வெளியேறும் வழி அடைபட்டது. சுமார் 100 பேர் கூடி குகையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுகின்றனர். இருப்பினும் மீட்புக் குழுவினர் குகைக்குள் உள்ளவர்களை சென்றடைய இயலவில்லை. சிறப்பு சாதனங்களும் நிபுணர்களும் தேவை என்று மீட்புக் குழுவினர் கூறுகின்றனர். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள வெளிநாட்டினர் அங்கிருந்து விரைவாக வெளியேறும்படி ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன் அங்கு ரஷ்யா பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியது. உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து அங்கு நடத்தப்பட்ட மாபெரும் தாக்குதல் அது. முடிவெடுக்கும் நிலையங்கள், தளபத்திய நிலையங்கள் ஆகியவற்றை தாக்கவிருப்பதாக ரஷ்யா கூறுகிறது. கீவில் ஆளில்லா வானூர்திகள் தயாரிக்கப்படும் இடங்களும் குறிவைக்கப்படும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சு கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: ஜிஇடி ஏகோன் அண்ட் இன்ஜினியரிங், அழையுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன் .com.
4: சரி, செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

நிகழ்ச்சிய இந்த வாரம் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். நேர்களே, பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் கார்த்திக் ஹரிணி அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. தமிழ் சார்ந்த ஒரு மணி நேரம் இது அப்படிங்கறதுனால ஒரு பழமொழி உங்களுக்காக வச்சிருக்கேன். மருவி வந்த பழமொழிகளை பற்றி இந்த ஒரு மணி நேரத்துல இந்த நிகழ்ச்சியில அடிக்கடி பேசுவாங்க அப்படின்னு நான் கவனிச்சிருக்கேன். அதனால நானும் ஒரு பழமொழிய கொண்டு வந்திருக்கேன். இந்த பழமொழிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாலே இது இருக்கு அப்படின்னு நம்மவங்க சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? இந்த அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை அப்படிங்கறது நிச்சயமா இப்படி ஆரம்பிச்சிருக்காது இந்த பழமொழி அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, அப்ப எப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கும் இந்த பழமொழி அப்படிங்கறதான் நீங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். வாட்ஸ்அப் பண்ணி உங்க பதில்களை சொல்லுங்க பாக்கலாம். அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை அப்படிங்கிற பழமொழி எப்படித்தான் ஆரம்பிச்சது? வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்க. 9678896789688968.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் தாஸ் திரைப்பட பாடலை கேட்டீங்க. சங்கர் மகாதேவன், மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு வில்லன் திரைப்பட பாடலை கேட்டீங்க. சங்கர் மகாதேவன், சுஜாதா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:23 ஆகுது. நேர்களே,
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: டாம்பனீஸ் அவென்யூ 9 மற்றும் டாம்பனீஸ் ஸ்ட்ரீட் 44 ஸ்ட்ரீட் 45 பகுதிகளில் சமிக்ஞை விளக்குகள் அந்த பகுதியில பிளாக் அவுட், அதாவது வேலை செய்யல. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை. நகரை நோக்கி செல்லும் இசிபி, குறிப்பாக MCEAYEக்கு பிறகு முதல் தரத்துல சாலை பணிகள். PIEயை நோக்கி செல்லும் BKE, குறிப்பாக டெய்ரி ஃபார்ம் சாலைக்கு பிறகு மூன்றாம் தரத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ஹே, நீ உன் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு ஜேபிக்கு போற தானே?
5: ஆமா, பொருட்களை வாங்க என் நண்பர்களோட போறேன்.
4: ஓ, ஆனா இந்த புது விடுமுறை காலத்துல சுங்கச்சாவடிகள்ல போக்குவரத்து அதிகமா இருக்குமா?
5: நாங்க வான் மோட்டோரிங் இணையதளத்திலயோ ICAவின் பேஸ்புக் பக்கத்திலயோ போக்குவரத்து தகவல்களை சரி பார்த்த பிறகுதான் புறப்படுவோம்.
4: மை ICA செயலி வழி QR குறியீட்டை பெற மறந்துடாத. இது சுங்கச்சாவடியை இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் கடக்க உதவும். வரிசையை தாண்டி செல்லாத.
5: ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி.
6: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
7: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
6: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
7: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
6: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
7: அமுதம் தோசை மாவுல நாரும் செய்வேன். 60 வகையான தோசை.
8: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.

0: திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வாலி வரிகள் எழுத எஸ் பி சரண், யுகேந்திரன் அப்படியே ஒரு குழுவினரே பாடின பாடலை இப்போ நீங்க கேட்டீங்க. நேரம் இப்பொழுது 12:29 ஆகுது. நேர்களே, மதிய சாப்பாட சாப்பிட்டீங்களா? அப்படி இன்னும் சாப்பிடலன்னா உடனே போய் சாப்பிடுங்க.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு நாற்காலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமத் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: தென்னிந்திய பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா, அதுவும் அனார்களி சீரக சம்பானா சொல்லவா வேணும்? சூப்பர் மனு, சூப்பர் சுவை, அனார்களியின் சீரக சம்பா அரிசி.
3: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 26.
4: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9:8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
5: பதிவு செய்யுங்க சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 Star Avenue மிரக்காப்பில்.
6: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
7: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
5: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 633-33888.
0: ஆமாங்க, இந்த ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு பற்றி நான் சொல்லியே ஆகணும். 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்காகவே நடத்தப்படும் பயிலரங்கு இது. தமிழ்ல தன்னம்பிக்கையோட பேசுற நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கறத இந்த காலத்து பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைக்கிறது எப்படி, ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அதுலலாம் வந்து தனியாவே ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி சமூக எப்படி வந்து ஒரு சமூக ஊடகத்துல காணொலிகளை நாம அறிவிப்பு செய்யலாம், ஏன்னா பிள்ளைகளோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இப்போ இதுதாங்க வழி. கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு பிள்ளைகள் வந்து அதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. சரி, அந்த கான்டென்ட் கிரியேஷனை நம்ம தாய்மொழியில எப்படி செய்யலாம் அப்படிங்கறது ஆங்கிலத்துல வந்து நீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் செய்யாத ஒரு விஷயம் அது. அதை செஞ்சா அதுல நமக்கு வந்து அதுல வந்து கவனம் ஈர்க்கலாம் இல்லையா, பிள்ளைகளுக்கு அதுல ஒரு தனி ஆர்வம் இருக்கும். சரி, அதை எப்படி தாய்மொழியில செய்யலாம் அப்படின்னு நம்ம கத்துக்கலாம். இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க பயிலரங்குக்கு நீங்க பதிவு செய்யலாம். சனிக்கிழமை June 27 காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் எங்க நடக்குது? மீடியா காப் வளாகத்துல, 1 Star Avenue. May 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் உங்களுக்கு கிடைக்கும், 135 வெள்ளி. அதுக்கு மேல நீங்க 9 விழுக்காடு GST கட்டணத்தை சேர்த்துக்கணும். June 1 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் ஏறிடுங்க, 150 வெள்ளிக்கு அது அதிகரிச்சிடும். அதுக்கு மேல நீங்க மேற்கொண்டு 9 விழுக்காடு GST கட்டணத்தை சேர்த்துக்கணும். அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். எந்த பிள்ளைக்குதான் குடி பேக் பிடிக்காது? பதிவுக்கு நீங்க எங்க போகணும்? go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 633-33888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026. பக்கத்துல உங்க பிள்ளை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கண்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் நீ செய்யணுமா, தாய்மொழியில இன்னும் சரளமா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறியா, அப்பவா உன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து பதிவு செய்யுங்க.
5: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை
0: அரசனம் நம்பி எப்படி புருஷனை விட்ட கதை அப்படிங்கிற பழமொழி அநேகமா எப்படி ஆரம்பிச்சிருந்திருக்கோ அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். கேரலின் என்ன சொல்றாங்கன்னா, நிலையற்ற அதிகாரத்தை அல்லது வாக்குறுதிய நம்பி தனக்கு உறுதுணையா இருக்கும் சொந்த விஷயங்களை அல்லது குடும்பத்தை இழந்து இறுதியில நிற்கதியா நிற்கிறதான் குறிக்குது இந்த பழமொழி அப்படின்னு சொல்றாங்க. கேரலின், பாதி தூரத்தை நீங்க கடந்துட்டீங்க. கேரலின், ரொம்ப நன்றி உங்களுடைய பதிலுக்கு. ரேணு என்ன சொல்றாங்க?
8: மதிய வணக்கம் சாந்தி.
0: வணக்கம்மா.
8: நீங்க கேட்ட பழமொழிக்கு வந்து விளக்கம் வந்து, அரசனை நம்பி புருஷனை கைவிடாது என்பதற்கு, அந்த காலத்துல வந்து ஆதி காலத்துல எல்லாம் வந்து அரசு இலை அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதனால அரச பிளஸ் இலை, அத வந்து அரசிலை அரசினை அப்படின்னு திரிந்து வந்துச்சு. சோ அந்த மாதிரி அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அக்காலத்து பெண்கள் வந்து அரச மரத்தை போய் போய் சுத்தி சுத்தி வருவாங்களாம். ஆனா புருஷனோட அந்த சேர்ந்து இருக்கிறத புறக்கணிச்சிருவாங்களாம். அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களாம். சோ அத நம்பி இதுதான் அந்த பழமொழியோட விளக்கம். அரச மரத்தை நம்பி புருஷனோட சேராம இருந்து கைவிட்டதா அர்த்தம். ரொம்ப நன்றிமா.
0: ரேணு சொல்ற பதில் யோசிச்சு பாக்குறப்போ ரொம்ப சரியான பதில் மாதிரிதான் தோணுது. ரொம்ப ஆங்கிலத்துல ரொம்ப சென்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் தோணுதுல்ல. சரியான பதில் சொல்லிருக்காங்களா அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேன். சென்னாய் சசி என்ன சொல்றாருன்னா, அரச மரத்தை சுத்தி வந்தா கரு உண்டாகும் அப்படிங்கறது ஐதீகம். அதனால எப்போதும் பெண்கள் அரச மரத்தையே சுத்துறதுனால புருஷ மாடுகளை சரியா கவனிக்கிறது இல்ல, அதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு. இங்க இந்த புருஷ மாடுகளை அப்படின்னு நீங்க சொல்றது, அது நீங்க சொந்தமா சேர்த்துக்கிற வார்த்தை தானே? நீங்க சொன்ன அந்த விஷயத்திலே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. சென்னாய் சசி சார். உமாசங்கர் என்ன சொல்றாருன்னா, முற்காலத்துல எல்லாம் குழந்தை இல்லாத பெண்கள் அரச மரத்தை பிராக்கெட்ல அரசு அப்படின்னு போட்டிருக்காரு சுத்தி வந்து வழிபட்டதுனால குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இதை முழுமையா நம்பிட்டு தங்கள் கணவன்மார்களை பிராக்கெட் புருஷன் கவனிக்காம கோவில்களிலேயே இருந்த பெண்களை கிண்டல் செய்யறதுக்காக இந்த பழமொழி உருவானுச்சு அப்படின்னு உமாசங்கர் சொல்லியிருக்காரு. சரியான பதிலா இல்லையா அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துல நான் பகிர்ந்து சரியான பதிலா இல்லையா அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துல நான் பகிர்ந்துக்கிறேன். வணக்கம் சாந்தி. இது வந்து உண்மையிலேயே பழைய பஞ்சாங்கத்திலிருந்து வந்தது. அரச மரத்தையே வந்து பிள்ளை பிறக்குங்கிறதுக்காக நம்பி நம்பி நம்பி புருஷனை கைவிட்ட கதை தான் இது அப்படின்னு சகாயமூர்த்தியும் இங்க அதான் சொல்றாரு. உங்க பதில்கள் எல்லாத்துக்கும் நன்றி. இதுல இரண்டு பகுதிகள் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. ஹன் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: சங்க தமிழன் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டீங்க. விவேக் மர்வின் இசை அமைக்க யார் இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கா? கு கார்த்திக் அப்படின்னு போட்டிருக்கு. கு கார்த்திக் வரிகள் எழுத விவேக் சிவா சஞ்சனா கல்மாஞ்சே பாடிய பாடலை இப்போ நீங்க கேட்டீங்க. அதற்கு முன்பு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், நம்மள பல பேர் அந்த சங்கத்துல தான் சேர்ந்திருக்கோம் நமக்கே தெரியாம. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டீங்க. டி இமானின் இசையில் யுகபாரதி வரிகள் எழுத ஹரிஹர சுதன் அந்த பாடலை பாடியிருந்தாரு.
1: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை
0: அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை அப்படிங்கிற பழமொழி எப்படித்தான் உருவானுச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். பலரும் உங்களுடைய பதில்களை அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பதில சொல்றதுக்கு முன்னாடி கரண் வந்து அதை ரொம்ப அழகா விளக்கி இருந்தாரு, அவருடைய பதில ஒளியேற்றுறேன் கேளுங்களேன்.
2: அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா அப்படின்னு சொல்ற பழமொழி வந்து ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி வந்து அரசன் அப்படிங்கறது அரச மரம், அரச மரத்துல இருக்கிற பிள்ளையார நம்பி சுத்தி சுத்தி வந்து புருஷனை கவனிக்காம விட்டுட்டாங்க. பிறந்த பிறக்கணும்னா புருஷனை தான் கவனிக்கணும், அரச மரத்தை போய் சுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவான ஒரு செயல்.
0: பாதி சரி அவர் சொன்னது. இது வந்து மிகவும் பிரபலமான தமிழ் மொழிகள்ல ஒன்று அப்படிங்கறது நமக்கு தெரியும். இந்த பழமொழிக்கு 2 விதமான விளக்கங்கள் இருக்கு. அதுல கேரளின் முதல் விளக்கி இருந்தாங்கல்ல, அதுவும் சரியான பதில் தான். முதல் விளக்கம் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் அரசியல் மற்றும் வாழ்க்கை நிகழ்வு சார்ந்த ஒரு விளக்கம். கைவசம் இருக்கிற சிறிய விஷயத்தை, இங்க சிறிய விஷயம் அப்படின்னு அவங்க ஒப்பிடுறது கணவனை, கைவசம் இருக்கிற சிறிய விஷயத்தை நம்பி அதை விட பெருசா கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு, இங்க அவங்க ஒப்பிடுறது அரசனை, அதை விட பெருசா கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு, கடைசியில இரண்டுமே இல்லாம நடுவுல நிற்கதியா நிக்கிறத தான் குறிக்குது. அதாவது அரசன் நம்மளை பாத்துக்குவான் அப்படின்னு சொந்த கணவனை கைவிட்டுட்டு பின் அரசனாலும் கைவிடப்படுற நிலைக்கு ஆளாகிறது. அதாவது ஆங்கிலத்துல இதுக்கு a bird in the hand is worth 2 in the bush அப்படிங்கிற பழமொழிக்கு இது இணையானது அப்படிங்கறது ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம் தான் உங்கள பல பேர் சொன்னது. இந்த பழமொழியில வரும் அரசன் அப்படிங்கறது அரச மரத்தை குறிக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் அரச மரத்தை மட்டுமே நம்பி சுற்றி வந்து வழிபடுறதால தங்க சொந்த கணவனை உதாசீனப்படுத்த கூடாது, அதாவது கவனிக்காம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற பொருள்ல தான் இது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி உருவானதின் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை அப்படிங்கிற பழமொழி இப்படிதாங்க உருவானுச்சு. பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறுவி வந்த பழமொழிகளை பற்றி இவ்வளவு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எனக்கு.

0: இந்த ஹிட் ஆன பாட்டுக்கு ஆதரவு.
1: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசு, தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
4: எங்க? மதுரைக்கா?
3: குமார் மேசுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
4: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயிற்றுக்கிழுது.
3: அதான் குமார் மேஸ். மதுரையோட வாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
5: குமார் மேஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
6: பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால செய்திகள் முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன். சினிமா செய்திகள் இருக்கு, கடிக்கடின்னு உங்களை கடிக்கிறதுக்கு கடி ஜோக்கி இருக்கு, சுவையான தகவலும் ஒண்ணு இருக்கு. அப்பப்பா இந்த மாதிரி தகவலை எல்லாம் கேக்குறப்போ வெளியூர் பயணங்கள்ல போறப்ப ஹோட்டல்ல தங்குறத நினைச்சாலே பயமா இருக்குமா? என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. செய்திகள் முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி.
0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளம்போலின்றும் மங்கள வாத்திய இசையாக முதலிலே நாதேஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார்கள் ஓகே கோபி குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இனி தொடர்ந்து வருவது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக பி சுசிலா குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது பி சுசிலா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக மேகனா சுமேஷ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மேகனா சுமேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக நாகூர் சதாம்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் சதாம் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது புங்குடுதீவு வைரவர் பாமாலை ஒலிப்பேழையில் இருந்து பவன் பாடிய

கேட்டது புங்குடுதீவு வைரவர் புகழ் மாலையான பாமாலையிலிருந்து பவன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாட.

கிறிஸ்தவ கீதமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியதை தொடர்ந்து வருகிறது. இஸ்லாமிய கீதமாக ரஹீமா தாஷ்மல் ஷெரீப் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா தாஷ்மால் ஷெரீப் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. அருள்மிகு சந்நிதி முருகன் ஆலய புகழ் மாலையுடன் பஞ்சமுத்தி குமரன்.

கேட்டது அருள்மிகு சந்நிதி முருகன் ஆலய புகழ் மாலை தந்திருந்தார் பஞ்சமுத்தி குமரன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக வினிதா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடலை தந்திருந்தார் வினிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ரஹிமா பேகம் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ரஹிமா பேகம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக சுதா ரகுநாதன் குழுவினர் பாடிய

சுதா ரகுநாதன் குழுவினர் பாடக்கட்டீர்கள். கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இதுவரை ஒழித்த பக்தி பாமாலைகள்.

0: பொண்ணு தம்பி
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7:02 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கிரமனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஜெயமலை.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் எனவும், நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி காலை எழுந்தவுடன் இற சிந்தனையோடும் அமைதி பொறுமையோடும் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். இறைவிடம் பயபக்தியாகவும் வாழ வேண்டும். முதலும் முடிவும் நம்மை படைத்த இறைவனிடத்தில் தான் உள்ளது. அன்றும் இன்றும் இறைவன் தான் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதை முழுமையாக முழு நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இனி வாழப்போற காலமும் முதுமையிலும் இறைவன் தான் வாழ வைக்கப் போகின்றார். இறைவனை மட்டும் மறக்காமலும் வாழ வேண்டும். நாங்கள் செய்த நன்மை தீமைகளை யாவும் இறைவன் மட்டும் அறிவான். இறைவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை இறைவன் செய்து கொண்டே இருப்பான். இறைவன் சோதனை வேதனை துன்பம் எதையும் தருவது இல்லை. நம் செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தால் தான் எல்லாமே வருகிறது. தீய சக்திகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றாலும் இறைவிடம் முழுமையாக நாங்கள் சரணடைய வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை இறை சிந்தனையோடும் இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதானம் தேவை. பிள்ளை வளர்த்தெடுத்து ஆளாக்கி விடுவதிலும் அவதானம் தேவை. நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி வாழும் போது வாழ்க்கையின் நல்லது என்றால் நடக்கும். குடும்பம் ஒரு கோயில். கோயிலாக வைப்பதும் வைத்திருப்பதும் குப்பை வீடாக வைத்திருப்பதும் இருவருக்குள் தான் அடங்கி உள்ளது. ஒற்றுமை புரிந்துணர்வு அமைதி பொறுமை கலை கலாச்சாரம் கலை தாயிடம் இருப்போமானால் இறைவனே முன்வந்து நட்பளி நடத்தி செல்வார். எப்படியாவது வாழ்ந்துட்டு போகலாம் என்றாலும் ஆணவம் அகம்பாவம் கோபம் கொண்டு வாழும் போது நிச்சயம் இறைவன் கைவிடு நிலை வந்தால் மிகுதி உங்களுக்கு சொல்லாமே தெரியும். அசுரர்கள் அரக்கர்கள் தீய சக்திகள் வெளியில் இருந்து கொண்டு நம்மளை வாழ விடாது நிம்மதியாக வாழ விடாமல் ஆக்கி விடுவார்கள். அதனால் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து வாழும்போது இளமையிலிருந்து முதுமை இறைவனோடு ஒன்றித்து வாழும்போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். உண்மையான யதார்த்தம் இது. இறை நம்பிக்கோடு வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சினோடு அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் முறையும் 102 அதிகாரம் நானுடைமை கருமத்தால் நானுதல் நானு திருநுதல் நல்லவர் நானு பிற நன்மக்களுக்குரிய நாணமாவது இந்த செயல்களை செய்வது காரணமாக நானுதலாம். அழுதன்றி பிற நாணங்கள் அழகிய நெற்றிய உடைய உயர்குல மாதற்கு உரியனவாம். ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறு அல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு. ஊனும் உடையும் மற்றதையும் மக்கள் உயிர்க்கெல்லாம் பொதுவாகும். பழிபாவங்களை தரும் செயல்களை செய்ய நாணுதல் மட்டுமே நன் மக்கட்கு சிறந்த பண்பாகும். ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. உயிர்கள் யாவும் உடம்பை தமக்கு நிலைக்கலனாக கொண்டுள்ளன. அதுபோல சால்பு என்னும் நிறைகுணம் நாணம் என்னும் நற்குணத்தை தனக்கு நிலைக்கலனாக கொண்டுள்ளது. அணியன்றோ நான் உடைமை சார்ந்தோற்கு அவுது இன்றேல் பிணி அன்றோ பீடு நடை. அறிவு ஒழுக்கம் நிறைந்த சார்ந்தோர்களுக்கு நான் உடைமை அணியாகும். அந்நான் உடைமை இல்லையானால் அவருடைய பெருமிதமான நடை கண்டவர்க்கு பிணியாகும். பிறர் வழியும் தம்பழியும் நானுவார் நானுக்கு உறைவது என்னும் உலகு. பிறர்க்கு வரும் பழியையும் தமக்கு வரும் பழியையும் ஒப்ப மதித்து அதற்காக நாணப்படுபவரை உலகத்தார் நாணத்துக்கு உறைவிடம் என்று கூறுவர். நான்வேலி கொள்ளாது மண் மண் நோவியன் ஞாலம் பேணலர் மேலாயவர். மேன்மை மிக்க சான்றோர்கள் தமக்கு காவலாக நாணமாகிய வேலியை கொள்வார்களே அல்லாமல் அகந்த உலகத்தை காவலாக கொள்ள விரும்ப மாட்டார்கள். நானால் உயிரே துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறைவார் நான் துறவர் நான் ஆள்பவர் நாணத்தை மேற்கொண்டு ஒழுகுபவர் உயிரை காக்கும் பொருட்டு நாணத்தை விடமாட்டார்கள். அவர்கள் நாணம் அழியாமல் இருக்க உயிரையே விடுவர். பிறர் நாணத் தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத் தக்கது உடைத்து பிறர் நாணத்தக்க பழி செயலை ஒருவன் வெட்கப்படாமல் செய்வானாயின் அறம் அவனிடத்தில் இருக்க நாணி அவனை கைவிடும். குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நான் இன்மை நின்ற கடை. ஒருவன் ஒழுக்கம் தவறினால் அத்தவறு அவனுடைய குலப்பெருமையை அழித்துவிடும். ஆனால் ஒருவனிடம் நாணம் இல்லையென்றால் அது அவனுடைய எல்லா நலன்களையும் அழித்துவிடும். நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டி அற்று. மனத்தில் நாணம் இல்லாதவர் உலகத்தில் இயங்குதல் மரத்தால் செய்யப்பட்ட பாவை கயிற்றின் இயக்கத்தால் உயிருடையதாக மயக்குவது போன்றதாகும். நன்றி தாயா.

சேயர்கள் இருந்து என்ன, குருவாய் இருந்து என்ன, சீசர்கள் இருந்தும் என்ன, செத்துபலகற்று என்ன, நித்தமும் விரதங்கள் செய்து என்ன, நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கினும் என்னவலன், எமனோலையுண்டை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம், சந்தை உறவு என்று கண்டு

0: என ஈன்றதில்லை வாழ் நடராயனே. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேரியாகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. சிற்றம்பலம் நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு.
1: நன்றி.
2: எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா இதுகளும் இன்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, காளி ஏன் சிவனின் மார்பில் மிதித்தவாறு காட்சி தருகிறாள் தெரியுமா? காளி தேவி சிவனை தனது கால்கடியில் போட்டு மிதித்துக் கொண்டிருப்பது போல நிறைய படங்களில் பார்த்திருப்போம். இதற்கான சரியான காரணம் என்னவென்று பார்ப்போம். ஒரு சமயம் பக்த பீஜா என்னும் அரக்கன் கடுமையான தவம் இருந்து பிரம்மதேவரிடம் இருந்து ஒரு மரத்தை வாங்குகிறார். தன்னுடைய ஒரு துளி ரத்தம் சிந்தும் போது தன்னுடைய பல ஆயிரம் மடங்கு பலம் ஆயிரம் மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுகிறார். பிறகு தன்னை அழிக்க யாரும் இல்லை என்ற ஆணவத்தில் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்துகிறார். ரத்த பீஜாவை அழிக்க துர்காதேவி தன்னுடைய வாளை வீசுகிறார். அவனுடைய ஒரு துளி ரத்தம் தரையில் விழுந்ததும் அவனுடைய ஆயிரம் வடிவங்கள் வெளிப்படுகிறது. இதனால் கோபமடைந்த துர்காதேவி மகா காளியாக அவதாரம் எடுத்து அனைத்து அரக்கர்களையும் கொன்று அவர்களின் ரத்தம் தரையில் சிந்தறவாறு அனைத்தையும் குடிக்கின்றார். இதனால் உக்கிரமான காளி தேவி ஆவேசமாக நடனமாட தொடங்குகிறார். அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் அழிவு ஏற்படுகிறது. உலகத்தை அழிவில் இருந்து பாதுகாப்பதற்காக சிவபெருமான் காளி தேவி வரும் பாறையில் சென்று படுத்துக் கொள்கிறார். காளி தேவியின் பாரம் சிவபெருமான் மீது பட்டதுமே ஆக்ரோஷமாக இருந்த காளி தேவி இயல்பு நிலைக்கு வருகிறார். தன்னுடைய காலுக்கு கீழே இருப்பது தனது கணவன் என்பது தெரிந்ததுமே வருத்தப்பட்டு நாக்கை நீட்டி சிவபெருமான் மீது இருக்கும் தனது பாதத்தை எடுக்கிறாள் காளி தேவி. இப்படி காளி தேவியின் கோபத்தை தணிக்கத்தான் சிவபெருமான் தானாகவே காளி தேவியின் காலடியில் வந்து படுத்து கிடப்பதாக ஐதீகம். காளி என்றால் காலத்தை ஆள்பவள் என்ற பொருள் உண்டு. நவக்கிரகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஈஸ்வரனே காளி தேவியின் காலடியில் இருப்பதால் காளி தேவியை வழிபட்டால் நவக்கிரக தோஷம் எல்லாம் நீங்குவென்று நம்பப்படுகிறது. யார் தன்னை வேண்டி எதை கேட்டாலும் அதை கொடுப்பவள் அன்னை பத்ரகாளி. யாருக்கும் கட்டுப்படாத அன்னையை வணங்கும் போது நமக்கு எதற்கு அஞ்சாத வலிமையை கொடுப்பாள். ராகு பகவானின் அதிபதியான காளி தேவியை ராகு காலத்தில் வழிபடுவது மேலும் சிறப்பு. மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி தன்னுடைய குலதெய்வமான காளி தேவியை வணங்கிவிட்டுத்தான் போருக்கு சென்று பல வெற்றிகளை பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதத்திலும் பாண்டவர்கள் காளி தேவிக்கு அரவானை கலியிட்ட பிறகுதான் போரில் வெற்றி பெற்றார்கள். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு காளி தேவிக்காக கட்டப்பட்ட கோயில்கள் இன்றும் வழிபாட்டில் உள்ளது என கூறிக்கு அன்பாக விடப்படுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
3: காலை வணக்கம் ராஜானா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நன்றியனா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, வைகாசி மாதம் 26ஆம் தேதி பொதுக்காலம் 8ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 1 திரைவசனங்கள் 10-16 வரை. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு என்றிருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துபட வேண்டிய துன்பங்களையும் அவற்றிற்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டு என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணி நின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள். முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வான தூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலற்ற தயாராக இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போல் அன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறை நூலில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு, எதை இழந்தோம், எதை பெற்றோம்? மனித மனம் பெறுவதற்கு ஏங்குகின்றது, தருவதற்கு தயங்குகின்றது. ஆனால் இயேசு பேதுருவின் கேள்விக்கு பதில் தருகின்றார். உம்மோடு இருப்பதற்காக அனைத்தையும் விடுத்தோம், என்ன கிடைக்கும்? இயேசுவை பின் செல்வதிலும் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் லாப நட்ட கணக்கு பார்க்க இயலாது. வாழ்வே கடவுளின் கொடைதான். அந்த வாழ்வில் நாம் பெறுவதோ எண்ணற்ற கொடைகள். கடவுளிடம் இருந்த வலிந்து பறித்தெடுப்பது இல்லை. அவர் நம்மை நேசிப்பதால் நாம் நினைத்து பார்க்க இயலாத அளவுக்கு கொடைகளை வாரி வழங்கி கொண்டுள்ளார். கடவுள் நம்மை வெறுமையாய் எதை இழந்தோம்? கிறிஸ்தவ திரு அவையின் வரலாற்றில் எத்தனை புனிதர்கள் தம்மை முற்றிலும் இழந்துள்ளனர். கொடைகள் பல பெறுவோம், இன்னல்களுடன் தயாரா. நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. அவர் ராணி சமுந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து நற்சிந்தனை நிறத்தில் வந்திருக்கும் அன்புற வணக்கம்.
4: பாதங்களை பணிந்து கொண்டு இளம்பிள்ள சத்யசாய் பகவானின் தெய்வீகம் செவ்வாய்க்கிழமை சேவை செயல்கள் ஏன் உருவோடும் தாழ்வானவையாகவோ கண்ணியமற்றவையாகவோ கருதப்படக்கூடாது. பகவான் நமக்கு அன்புடன் விளக்கி நம் அனைவருக்கும் உட்புகம் அளிக்கிறார். தெருக்களை சுத்தங்கிறல், நோயாளிகளுக்கு உழவுதல், பசித்தவர்களுக்கு உணவளித்தல், எளியோருக்கு சேவை செய்தல் போன்ற செயல்களை பலர் கண்ணியமற்றவை என கருதுகின்றனர். இது ஒரு பெரும் தவறாகும். மூலகின் பரம பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணரே மனிதனின் தெய்வீக விதியை அறிவிக்க அவதரித்த போது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சேவை செய்தார். அவர் குதிரைகளையும் பதுக்களையும் அன்புடன் பராமரித்தார். மாபெரும் குருசேத்திர போரில் வாழ இயன்ற விருப்பமின்றி ஒரு தேரோட்டியாகவே அவர் திருப்தி அடைந்தார். அதன் மூலம் தன்னலமற்ற சேவையின் லட்சியத்தை அவர் வெளிப்படுத்தினார். பிரபஞ்சத்தில் உள்ள பன்முகத்தன்மையை உள்ளடக்கிய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதே கர்ம யோகத்தின் அடிப்படை உண்மையாகும். நிஷ்காம கர்மம் விருப்பற்ற செயல் அன்பு எனும் கொள்கையை வெளிப்படுத்தி ஊக்குவிக்கிறது. சேவையை விட மேலான ஆன்மீக சாதனை வரவில்லை. ஆன்மீக பாதை, சேவை பாதை, ஞான பாதை என வேறுபடுத்தியவற்றை தனித்தனியாக கருதும் போக்கு தவறானது. மூன்றும் ஒவ்வொரானவை அல்ல. அவை ஒன்றை சேவையே ஆன்மீக ஞானம் தெய்வீக அருளை பெறுவதற்கான பெருமையான வழி சேவையாகும். அர்ப்பணிப்புள்ள பக்தரால் இல்லாமல் நீங்கள் ஒரு தகுதியான தலைவராக ஆக முடியாது. இங்கரான இந்த வேலையே செய்ய தயாராக இருப்பவராக இல்லாமல் நீங்கள் சங்கரராக தெய்வமாக ஆக முடியாது. இந்த உண்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சமூகத்துக்கு சேவை செய்வதை மிக உயர்ந்த நன்மையாகும். சேவை மனப்பான்மையுடன் தியாகம் செய்யும் மன உறுதியை அடைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் சுயநலம் எனும் கலை கரையற்ற தன்னலமற்ற சேவை என்று அழைக்க முடியும். அந்த பகவான் உரையில் கூறியதற்காக கூறிக்கொண்டு மற்றவர்
1: நன்றி சண்முகநாதன் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. நேரம் சரியாக 8:23. ஐக்கியராஜ்யத்தில் 7:23. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் திருமதி ஜியா நடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ஜியா நடேசன். நலமா இருக்கிறீங்களா?
5: நீங்களும் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமையனை அதையும் பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோரும் மகிழ்வாகவும் உங்களுக்கு பணிகளை செய்யும்படியும் கேட்டுக்கொண்டு எனது சிந்தனையை தருகின்றேன். இன்று பொதுக்காலத்தின் பிட்டா மாதத்தின் 2nd செவ்வாய்க்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனை. இறைவனே செல்வத்துள் எல்லாம் தலை சிறந்த செல்வம் என இறைவனை அடைய விரும்பி மண்ணுலக செல்வத்தின் மீதோ உலக புகழுக்காகவோ பணத்திற்காகவோ பதவிக்காகவோ இறைவனை அவரது மதிப்பீடுகளை மீறாமல் வாழ்வோர் மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் மன நிறைவோடும் அமைதியோடும் அன்போடும் வாழ்வர் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. தர்மம் தலைகாக்கும் தக்க தினத்தில் உயிர் காக்கும் என்ற தமிழ் பாடல். ஆண்டோர் பேரில் ஆற்றப்படும் தர்மமும் தர்ம செயலும் மாற்றுமை தராமல் போகாது என்பதனை இறைவாக்கள் உறுதிப்படுத்துகின்றன. துன்பங்களின் பின் மாட்சிமைதான் என்பது இயேசுவின் வார்த்தைகள். மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு உண்மை. வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இயேசுவுக்காக நற்செய்திக்காக ஆற்றப்படும் நற்காரியங்கள் பலனின்றி போகாது. நன்மையும் நன்மைகளும் உண்மைகளும் தோற்பதில்லை. நன்றி, வணக்கம். சிந்திச்சு செயல்படுவோம் ராஜா. நன்றி.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி.
1: அவர் திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஏர்மனியிலிருந்து. அவர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம்.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்து அவற்றோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போன்று கொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்று கொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
7: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
7: நன்றி ராஜாண்ணா. அப்படி நீ கலையா உறவுகளை எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் லட்சந்தனி.
7: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களை விசாரித்தபடி அன்பான ராஜாண்ண குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெவ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா, புதிய ஏற்பாடுல புனித லூக்காவின் சுவிசேஷம் 6 இறைவார்த்தைகள் 10-20 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான், உடனே அவன் கை மறுகையை போல சுகமாயிற்று. நேற்று வரை அவர்களோ மூர்க்க வரி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது இயேசு தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, சிலேத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான ஜூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு இயேசு அவருடைய கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே இயேசுனுடைய சீசரில் அநேகம் பேரும் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்பட்டிருக்கும் ஜூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திலும் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து சுகமடைந்தார்கள். இயேசுவிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் இயேசுவை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. நன்றி, வணக்கம். ராஜாண்ணா
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
7: ரொம்ப நன்றி அண்ணா.
1: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவருடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வானொலியில் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்கள் இடம்பெறுகின்றது. இன்று 26ஆம் தேதி மே மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது. நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் அவருடைய இதயபூர்வமான நன்றிகள்.
8: மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருப்பாங்க. சில பேர் அட்வைஸ் பண்ணும்போது அந்த அட்வைஸ்ல எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறதை பார்த்து பண்ணணும். காலம் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளுடைய குணாதிசயங்களே மாற்றிக்கொள்ளக்கூடாது. இது தெரியாதுன்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அதே சமயத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா ரகசியம்னு சொல்ல விஷயம் எப்பவுமே ரகசியமா இருக்காது, வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. மேஷராசி நண்பர்கள் ஒவ்வொன்றாக பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரும். சில பிரச்சனைகள் நம்ம வந்து அந்த வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும், ஆனாலும் நீங்க நல்லவர்களது நட்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் சில நேரம் ஒரு 4 பேர் 5 பேர் பேசினாங்கன்னா என்ன இரிட்டேஷனா இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். இன்றைய தினத்துல முடிஞ்சா செடிகள்லாம் இருந்ததுன்னா தண்ணி ஊத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி போங்க, அப்படியே இரவு ஒரு அப்படியே ஒரு லாங் ஜேர்னி, ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கார்ல போனீங்களா இல்லை பைக்ல போனீங்களா வேற எதையும் பேசாம அப்படியே ஒரு ஜேர்னி போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணு வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நினைச்சதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தொழிலெல்லாம் பிளான் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறந்ததா இருந்திருக்கு. மீட்டிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீயா நானா போட்டி, நீ பெருசா நான் பெருசா, உங்க வீட்டுல பெருசா எங்க வீட்டுல, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு விலகிடுங்க. ஏன்னா நல்ல டயத்தை இது பேசி கெடுக்குது, அதனால அந்த டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லான இந்த நாளை வந்து பிரயோஜனப்படுத்திக்கோங்க. யாராவது முக்கியமானவர்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீங்க அவர்கள்ட்ட ஏதேனும் ஒரு தொழில் ரீதியான உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள போய் சந்திங்க. உங்க குருமார்கள் அதாவது இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள், இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஐபி, இவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நபர்களை போய் இன்றைய தினத்துல சந்திங்க, பேசுங்க. அதன் மூலமா அவர்கள்ட்ட சில ஐடியாஸ் கேளுங்க. தொழில ஏதேனும் செதுக்கிறது, தொழில ஏதேனும் ஒரு பெரிய மாற்றங்கள் பண்றதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்குள்ள அற்புதமான நாள் இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தை இதுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி ஏதேனும் விசேஷங்களுக்கு போனீங்கன்னா உங்களை நல்ல மதிச்சு மரியாதையோட மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல் கொடுக்கக்கூடிய நாள். யாராவது இல்லை சார் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, கிருஷ்ண ராம வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு 4-5 நாள் நான் பட்ட கதை எனக்கு தான் தெரியும், பேசல ஒன்றும் மூச்சு விடலையே, இன்னைக்குதான் பரவாயில்ல சார் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டுருக்கேன், பிரயாணம் பண்ணலாம், ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து கன்வே பண்ணலாம். ஏன்னா எதை சொன்னால் ப்ராப்ளம் வரும், எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியாக நான் பாட்டு ஜோக்காக சொல்லிடுவேன். ஆனால் அவள் என்ன நினச்சிப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டுருக்கு. சில பேர் சண்டை போட்டதுக்கப்புறம் எதுக்கு சண்டை போட்டால் எதுக்கு கோச்சிக்கிறானே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப மனக்கவலையாக இருக்குங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஃப்ரேம் கடை வச்சுருக்கிறவங்க, அதேமாரி கண்ணாடி இந்த கண்ணாடி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் கோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மேடை பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி டென்டிஸ்டாக இருந்துருக்கோம், ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கோம், ஸ்கின் சம்மந்தமான டாக்டராக இருந்துருக்கோம், அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூ மற்றவர்களை பேச விடாதீங்க, மற்ற ஃபேமிலியில் இருக்கிற இஷ்யூவை நீங்களும் பேசாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. மகராசி என்பர்கள் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். பொதுவாகவே இந்த நாளில் பார்த்துட்டிங்கன்னா புது டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மனம் வந்து ரொம்ப தெளிவில்லாமல் இருக்கும்பொழுது ஒரு டிசிஷன் எடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. காலையிலேருந்து எதுவுமே இல்லை சார், ரொம்ப பரவாயில்ல சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், இறைவனுடைய அனுகிரகம் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை அப்படியே அழகாக கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். யாராவது வம்புக்கு பேசுகிறா, சண்டை போடுறா, அப்படியே அந்த வாய்ஸை ஏத்துறான்னு சொன்னாலும் இரிட்டேட் ஆகுது சார் அப்படின்னா கொஞ்சம் அப்படி விலகி நில்லுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு நீங்களாக போய் அட்மிட் ஆகிக்காதீங்க, நீங்களாக போய் அவங்கக்கிட்ட கோவிச்சுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்கள் இந்த தினத்தில் பக்கத்தில் இருக்கிற விநாயகப் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகரை 11 தடவை பிரதட்சிணம் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு தேங்காய் வாங்கி தேங்காய் உடைக்கிற இடத்துல உடைங்க, 2 தீபத்தை ஏற்றி வாங்க, நல்லா மனசார வேண்டிக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினம் கடகராசி நண்பர்கள். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நினைச்ச காரியம் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருக்கு. திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இரண்டாம் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐயுஐ ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா யார் மூலமாக வருது அது அப்படியே ஆய்வு பண்ணிட்டு போனால் உங்களுக்கு அது தெரிய வரும். சந்தேகம் இருக்கும் இல்லையா, அந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் தொழிலில் யாராவது பார்ட்னர்ஷிப் வருவாங்களான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான பார்ட்னர்ஷிப் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி மேலே கேர் எடுக்கிறது, மனைவி கணவர் மேலே கேர் எடுத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்பவுமே பின்னாட்களில் ஒற்றுமைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பிறருடைய குறைகளை எடுத்து சொல்லாதீங்க, பிறருடைய நிறைகளை எடுத்து சொன்னீங்கன்னா பாராட்டினீங்கன்னா உங்களுக்கும் அது சாதகமாக வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். முழுசாக வேலையில் மனசை வந்து செலுத்துங்க. அப்போ இந்த பிரிவினை இருந்தது, அதாவது கணவன் மனைவி பிரிவினை இருந்தது, அதுமாதிரி அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி இந்த மாதிரி பிரிவினை இருந்தது, இந்த மாதிரி மனசில் போட்டு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான இதற்கு நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பேணி காக்கிறது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் ஒரே பிரச்சனை சார், வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பான் பிரச்சனை, எலி பிரச்சனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படியே செல்ல அடிக்குது, வீட்டில் கோடு கோடாக விழுகுது, வீட்டில் கரண்ட் போகுது, இந்த வீட்டில் ஏசி வர்றது கிடையாது, ஒவ்வொன்றா செலவு வச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, வீடு மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் மாற்றத்தை பற்றியும் சிந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ளான நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கு. மறைமுக எதிரிகள்கிட்டயே போய் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி பேசக்கூடாது, ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, பேசுறத கம்மி பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஐடியாஸ் புரிய வரும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா நரசிம்மர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நினைச்சதை சாதிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தம் வீட்டுக்கு நீங்க போயிட்டு வரீங்க, உங்க வீட்டுக்கு அவங்க வருவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள், சில விஷயங்களுக்காக விசேஷங்களுக்காக கூப்பிடுவாங்க, ஐடியா பண்ணுவீங்க, பிளான் பண்ணுவீங்க, டிக்கெட் புக்கிங் பண்ணுவீங்க. குழந்தைகள் மூலமா பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். இல்லை குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை போய் பேசி தீர்த்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அழகா சால்வ் பண்ணி விட்டுருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் இது ரொம்ப எனக்கு போட்டு மனசை கலக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைய தினத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். அக்கௌண்ட்ஸில், ஆடிட்டிங்கில், ஃபினான்ஸில், கடன் சம்பந்தமான விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இந்த தினத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்தால் நிச்சயமாக சுமூகமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நான் என் மனசில் இருக்கிறது சொல்லணும், இருக்கிறத நான் வந்து இவங்க என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னால் இன்றைய தினம் அதுக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பிள்ளையார் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் சாதகமான பலன், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இடமாற்றம், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே பிரச்சனை, அதாவது நான் ஒன்று நினச்சா அவள் ஒன்று நினைக்கிறா, அதாவது கோலம் போட்டால் அவளுக்கு ஆகிறது கிடையாது, தட்டி விட்டுட்டு போயிடுறா, பார்க்கிங் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, சின்ன சின்ன விஷயங்களையும் முழச்சு ரொம்ப நண்பராக இருந்தா இப்பயே இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலையே, வீட்டுக்குள்ளேயே வா சார் இருப்பா, அம்மா பொண்ணு இப்படி இருந்துட்டு இருக்கா சார், அக்கா தங்கச்சி இப்படி இருந்துட்டு இருக்கா சார், இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறந்ததாக இருந்தக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி தொழிலுக்கு உண்டான முதலீடுக்கு உண்டான நாளாக இருக்கும். எப்பவுமே சில நேரங்கள் பெரியவங்ககிட்ட உட்காந்து பேசணும்னு சொல்லுவாங்க, அம்மா அப்பாட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்களுக்குன்னு டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. மனைவிக்குன்னு டைம் கொடுத்தா அவங்க திருப்தியா, கணவருக்குன்னு டைம் கொடுத்து அவங்க கிட்ட உட்காந்து பேசினா திருப்தியா, குழந்தைகள்ட்டு டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்தி ஆயிடுவாங்க, தொழிலுக்குன்னு டைம் கொடுத்தீங்கன்னா தொழில் திருப்தி ஆயிடும், வேலை செய்யற குடத்துல வேலை ஆட்கள்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினா அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூ மஸ்ட் கிவ் அ டைம், யூ மஸ்ட் ஸ்கெடியூல் அ டைம். அந்த மாதிரி டயத்தை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், நீ கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும், அதே சமயத்துல யோசனைகள் இருக்கும். அதாவது ஊருக்கு வந்துருவாங்க, ஊருக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா

0: காய்கறி ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கு. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட நல்லா இருக்கும். இன்றைய தினத்துல கோவித்துக்க வேண்டாம், சில விஷயத்துல டென்ஷன் ஆக வேண்டாம், சில விஷயத்துல அவசர முடிவு எடுக்க வேண்டாம், சில பிரச்சனைகள்ல தானா போய் கலந்து கொள்ள வேண்டாம். இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பணவரவுகளுக்கு உண்டான நாள். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூவை டயத்தை வேஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இன்னைக்கு பெரிய சண்டை சார், நான் வேலைக்கே போல, இன்னைக்கு பெரிய சண்டை சார், நான் வந்து எதுக்கு இப்படியெல்லாம் முடக்க வைக்கும், அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு பணவரவுகள் கொடுக்கக்கூடிய நாள். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூவை உட்காந்து பேசினீங்கன்னா தீர்ந்துடும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடத்தை உட்காந்து அப்படியே யோசிச்சு ஒரு பேப்பரில் எழுதி இதெல்லாம் எப்படியெல்லாம் சரி பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். பயத்தை தூக்கி இருந்துட்டிங்கன்னா போதும், இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இப்போ என்ன நடக்கிறதுங்கிறதுல அவேர்னஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள். துணி வாங்குறது, பொருட்கள் வாங்குறது, இன்னைக்கு எது வாங்கினா கொஞ்சம் சேரு அப்படி சேரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சேர்க்கை வந்து நிறைய வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல சில விஷயங்கள் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த வார்த்தை குத்துது அப்படின்னா அது பேசவே பேசாதீங்க. அது சண்டை போடும் போது கூட, சாதாரணமா இருக்கும்போது கூட கவனமாக பேசுறது நல்லது. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பணவரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எதை இன்னைக்கு முயற்சி பண்றீங்களோ அது உங்களுக்கு பணவரவுகளாக மாறக்கூடிய நாளாக இருக்கும். மகராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல சில பேருக்கு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், சில பேருக்கு அப்படியே ரொம்ப அப்படியே சோகமா இருந்திருப்பா. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்திலயும் இப்ப இருக்கக்கூடிய கோச்சார் நிலைகளையும் பொறுத்து இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய சூழ்நிலை கூட இருக்கிறவங்களை வச்சு இருந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு ஸ்போர்ட்டிவா இருந்ததுன்னா ஒரு நிறைய ஐடியாஸ் இருந்தால் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட்ல வந்து அழகா செல்போன்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வாய்ஸ்ல வச்சுக்கோங்க. அதே சமயத்துல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வெற்றி பெறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து 27 நாள் பாசிட்டிவா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நெகட்டிவா இருந்தா இன்னிலிருந்து 27 நெகட்டிவா இருப்பீங்க. சோ நீங்க இன்னைக்கு என்ன விஷயத்தை யோசிக்கிறீர்களோ அதை தொடர்ந்து உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் இருக்கும். அதை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்துல பாத்துட்டீங்கன்னா அப்படின்னா காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மார்பிள் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு நினைச்சதை சாதிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல போட்டா போட்டி போட்டு ஜெயிச்சிருவீங்க. பார்த்து போருக்கு கடவுள் இருக்கார்ல, ஜெயிக்க வைப்பார்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எப்பவுமே போட்டிக்காக நம்ம வந்து விரயங்கள் பண்ணக்கூடாது, போட்டிக்காக செலவுகள் பண்ணக்கூடாது, சேவிங்ஸ் இருந்து 1 ரூபா எடுக்கக்கூடாது. அதே சமயத்துல பிசினஸுக்காக இது வச்சிருக்கேன் அப்படி இந்த பினான்சியலா நீங்க அழகா பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைய தினத்துல அவசியம் அனாவசியமாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்து செலவு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், டிக்கெட் புக்கிங் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் விரயம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல மீனராசி என்பர்கள் சில காரியம் நடக்கும், சில காரியம் கொஞ்சம் நடக்காம இருக்கும். பெருசா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே போன்று பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி, PhD எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டரேட், போஸ்ட் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்த
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழலி குடும்பம் தங்களது இதே நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்
1: கொள்கின்றது.
0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் பதனா, நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நலமா இருக்கிறோம்.

0: நல்லா இருக்கணும். நன்றி
1: நன்றி. அதெல்லாம் இன்று இறந்த நாளைக்கான உங்கள் டிஆர்டி நேயர் விபி அவர்களுக்கு உங்களோட குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ வாழ்த்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, தகவலை தந்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: இன்று எமது அன்பு நேயர் விபி அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவரை வாழ்த்துவதற்காக பைபரோடாக வந்திருக்கும் திருமதி ஜியா நடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ஜோசரி உன்னதாக கிடைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, சொல்லுங்கள்.
2: இன்று உன்னலை கொண்டாடும் விபி பெத்தராசன் அவர்களை நாங்கள் இடுவொழி காலம் வாழ்க வாழ்க என்று அவர்களை வாழ்த்துகிறேன்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
0: அவர் திருமதி ஜோசரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா ராஜா?
3: நலமா இருக்கும்பாக. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்குன்னு சொல்லுங்கள்.
3: இன்று பிறந்தநாளை கொண்டாடும் பிபி அண்ணாவுக்கு என்றென்றும் சிரஞ்சியாக நோய் நொடி இன்றி முருகந்திரோள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம் ராஜான்.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம்.
4: வணக்கம் ராஜானா. நீங்க நலமாருங்களோடு சொல்லிக்கொண்டு இன்று பிறந்த நாளை காணும் பிபி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் நோயடியெல்லாம் வாழ வேண்டும் என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பாமா. நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி
5: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரன் விபி பத்மநாதன் அவர்களை நாமும் வாழ்த்தி விட வருகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி பாமா ராஜரெட்னம் அவர்கள். பாமா ராஜரெட்னத்தை தொடர்ந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபரோடாக. வணக்கம் ஜியா நடேசன்.
6: வணக்கம் ராஜா.
0: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
6: நன்றி.
0: அன்போடு வாழ்த்திய உங்களுக்கும் நன்றிகள். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கும் அன்பு உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற அந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
7: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சௌக்கியமா இருக்கும்.
7: நல்ல சௌக்கியமா இருங்கள் என்று எங்கள் நேயர் பிபி என அழைக்கப்படும் பத்மநாதன் அவர்கள் பிறந்தநாளை கொண்டார. அவர் இப்போ உடம்பு உடலுள்ள ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி
7: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி வடிவேல்.
8: இனிய காலை வணக்கம். நீங்க நலமா? அம்மா அச்சியோட வாழ்வா, குடும்பத்தோட வாழ்வா, வாழ வேணும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருவாளர் விபி பத்மநாதன் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்னும் சல சபாக்கியத்தோடும் குடும்பத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீண்டாயலோடும் வாழ வேணும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாவுடன் பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்து பாசமாக வாழ்த்தி உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: வணக்கம் ரதியம்மா. நலமா இருக்கிறீங்களா?
9: ஓம் நலமா இருக்கிறன். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு பிபி அவர்களையும் நாங்கள் எங்கள் குடும்ப சார்பில் பிறந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவருக்காக நாம் தரும் பாடல்

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்தப்பட்டவர் எமது அன்பு உறவு சகோதரர் பிபி என செல்லுமாக அழைக்கப்படும் பத்மநாதன் அவர்கள். அவர்களுக்கும் மீண்டும் எமது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மண்டத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கடன் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டு தொடர்பான இலங்கை போலீசாரின் விசாரணைகளுக்கு ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்தில் உள்ள ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகள் தற்போது உதவி செய்து வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் 4 நாள் வேலைவார முறைமையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் பியதிச தெரிவித்திருக்கிறார். மேலதிக பெறுமதி சேர் வரியை செலுத்தாதது தொடர்பாக கொழும்பு மாநகர சபை மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான சட்டங்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற குழு முதல் தடவையாக கூடியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாதென்று அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நிராகரித்திருப்பதோடு நிலுவையில் உள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சின் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்கான நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்திருக்கிறது. வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி வருமானம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1,380.93 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாட்டு வருமானம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 20% தற்போது அதிகரித்துள்ளது. இலங்கையில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவின் மனைவியான சசி வீரவன்சாவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை தொடர்பான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 24 முன்னெடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியன் வர்சவிதான நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கொன் மீது 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ஊழல் வழக்குகளின் தீர்ப்புகளை அறிவிப்பதை கொழும்பு மேல்நீதிமன்றம் எதிர்வரும் 9 ஜூன் வரை ஒத்திவைத்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைய போகின்ற காரணத்தினாலே பழிவாங்கல் நடவடிக்கைகளில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை பரிசீலிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகிறது. தனியார் பெருந்தோட்ட துறையில் கற்பம் அடைந்தது முதல் பிரசவம் முடிந்து 6 மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் நாளாந்த முழு வேதனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள பெண் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட அமைச்சு அறிவித்திருக்கிறது. அனுராதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது.
கல்முனை முன்னாள் மாநகரசபை பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் ரகுமத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரகுமத் மன்சூர் அவர்கள் இலங்கைக்கான புதிய பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் அவர்களை உத்தியோர்வமாக இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் நாட்டின் உயர்ஸ்தானிகர் உத்தியோர்வ வாசஸ்தலத்தில் நேற்று சந்தித்திருக்கிறார். தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒருவார கால விசேட பணியை ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையின் வீடமைப்பு மற்றும் காணி விற்பனையில் தற்போது ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக மக்கள் புதிதாக வீடுகளை கட்டுவதை தவிர்த்து ஏற்கனவே சிறிய அல்லது பழைய கட்டிடங்களை கொண்ட நிலங்களை வாங்கி அவற்றை புனரமைக்க அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக காடுகளை அழித்து சேமிப்பயிர் செய்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டவரின் உடலத்தை பொறுப்பேற்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 10,000 ரூபாய் தருவதாக கூறி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட வர்த்தகர் ஒருவருக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் 14 நாட்கள் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வனாத்தே துமிந்த என்பவருக்கு சொந்தமான 2 ரிவால்வர் ரக துப்பாக்கிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கண்டுபிடித்துள்ளார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து சுமார் 660,000 ரூபாய் பெறுமதியான சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் நேற்று அதிகாலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்மேல் பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருவதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 7,984 குடும்பங்களைச் சேர்ந்த 31,078 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 24 பிரதேச செயலக பிரிவுகளுக்காக விடுக்கப்பட்ட முதலாம் மற்றும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. புயலை பயன்பாட்டினால் வருடாந்தம் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதோடு 200க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக புயலை மற்றும் மதுபானம் மீதான அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு இதுபோன்ற நாளில்தான் அமரர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் இந்த உலகத்துக்கு விடை கொடுத்திருந்தார். 1964 May 29 பிறந்த அமரர் ஆறுமுகம் தொண்டமான் கடந்த 2020 May 26 தன் வாழ்க்கைக்கு விடை கொடுத்து இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளது. இனி இந்திய செய்திகளில், இலங்கைக்கு படகில் கடத்துவதற்காக மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,46,000 வலி நிவாரணி மாத்திரை அட்டைகளை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்திருப்பதோடு சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை காவல்துறைக்கு இந்தியா சார்பில் 134 ரோந்து வாகனங்கள் இந்தியா சார்பில் நேற்று வழங்கப்பட்டது. இருநாட்டு உறவின் மேம்பாட்டில் இது அடுத்த முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 2025 May 1 முதல் 2026 February 28 வரை பெற்ற 50,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை பயிர்கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியையும் அதற்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கான பயிர்கடன் தள்ளுபடியை விதங்களின் அடிப்படையிலும் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே இதை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழகம் குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இதன் மூலம் தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டுள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். வரி அமைப்பில் மாற்றங்கள் குறித்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். வரும் தேர்தலில் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து விடுவார்கள் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார்.
சமூக ஊடகங்களில் வைரலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக இனரீதியான வெறுப்புணர்வு பரவி வருவதாகவும் இந்தியர்களை குறிவைக்கும் சர்ச்சை பேச்சு அதிகரிப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மறுத்திருக்கிறார். தமிழகத்தில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை, முகூர்த்தம், வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஜமாத் ஏ இஸ்லாமி அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளித்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக காஷ்மீரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று தீவிர சோதனைகளை மேற்கொண்டார்கள். மணிப்பூரில் பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 6 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி நாகா இனத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்தியாவில் தற்போது வரை எபோலா தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா தெரிவித்திருக்கிறார். 2 வாரங்களுக்கு குறைவான காலத்தில் 4வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் நேற்று உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து மத்திய அரசு எரிபொருளை வாங்காதது குறித்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய உயர்வுகள் வரும் நாட்களில் தேசிய தலைநகரில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகளை பாதிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வழங்கி கௌரவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் கொங்கோ மற்றும் உகாண்டாவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் தாண்டி தீவிரமடைந்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே தற்போது அமலில் உள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டின் மத்தியிலும் அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் திடீர் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அளிப்பதற்காக உடனடியாக அமெரிக்காவிடம் அவற்றை ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார். இதனை அவர் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானில் விதிக்கப்பட்டிருந்த இணைய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்கி இணைய வசதியை மீண்டும் சீரமைக்குமாறு அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உத்தரவிட்டுள்ளதாக ஈரானின் மெஹ்ரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூரும் சீனாவும் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று கூட்டாக வலியுறுத்தி இருக்கின்றன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டின் ஒரு அங்கமாக ஆபிரகாம் ஒப்பந்தங்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார். பாகிஸ்தானுடனான சீனாவில் நட்பு பிரிக்க முடியாதது என்று சீனா அதிபர் ஷி ஜின்பிங் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 7 ஆஸ்திரேலிய பெண்கள் மட்டும் 12 சிறுவர்கள் அடங்கிய குழுவினர் ஆஸ்திரேலியா திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள கடை தொகுதியில் ஆடவர் ஒருவர் திரவத்தை தெளித்த சம்பவத்தில் சுமார் 20 பேர் காயமுற்றார்கள். ஆடம்பர இலக்ஸாசிக்ஸ் கடை தொகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் கோரமான சாலை விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 17 பேர் இறந்தார்கள், 10 பேர் காயமுற்றுள்ளார்கள். புனித ஹாஜ் யாத்திரை அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. மெக்கா நகரில் வெயில் கொளுத்துகிறது. ஹஜ் யாத்திரை காலத்தில் வெப்பநிலை 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் என்று சவுதி அரேபியாவின் வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவ அடிமைத்தனத்தை தோற்றியிருப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14ஆம் லியோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆஸ்திரியாவில் வான் சறுக்கில் ஈடுபட்ட பெண்ணின் வான்குடை மீது விமானம் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் முயற்சி மும்முரமாக தொடர்கிறது.
சீனாவின் காங்சோ நகரில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறியும் புதிய கருவி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு துளி ரத்தத்தை கொண்டு புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய அது உதவுவதாக குறிப்பிடப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் 20-20 போட்டிகளுக்கான புதிய தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இதில் வெல்லும் அணி நேரடியாக இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற, தோற்கும் அணி குவாலிஃபயர் 2 ஆட்டத்துக்கு செல்லும். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் செர்பியாவின் ஜோகோவிச், கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா உள்ளிட்டோர் தங்கள் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். ஃபோர்முலா 1 கார்பந்தியத்தில் கனடியன் கிராண்ட் பிரி ரேஸில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமி ஆண்டனெல்லி வெற்றி பெற்றார். 19 வயதான ஆண்டனெல்லிக்கு நடப்பு சீசனில் இது தொடர்ந்து 4வது வெற்றியாகும். அடுத்த மாதம் நடைபெறும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டி வானிலை சவால்களால் பாதிக்கப்படலாம் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ்வேகஸ் நகரில் முதல் முறையாக சர்ச்சைக்குரிய விளையாட்டுப் போட்டியொன்று நடத்தப்பட்டுள்ளது. என்கான்ஸ்ட் கேம்ஸ் என்பது போட்டியின் பெயர். ஸ்டெராய்ட்ஸ், பெப்டைட்ஸ் முதலிய தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை போட்டுக்கொண்டு இந்த விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருப்பதே தற்போது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376 ரூபாய் 19 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 96 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 323 ரூபாய் 87 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 42 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414 ரூபாய் 4 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 74 சதம். 1 அக்ராய்ச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436 ரூபாய் 6 சதம், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 59 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 234 ரூபாய் 93 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 7 சதம். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் காசிலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sassadil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Saivarondru Napadu Saivarindu Saivarilu Padanette சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த காலை பூந்தல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசமை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் உங்களுடன்
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கான்சே 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் சைபர் 44 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 04.
2: தங்கச்சி காலுக்குரு
0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் காலை பூந்தல் நிகழ்ச்சியில் வைபரோடாக இணைந்திருக்கும் பாடகர் கணேஷை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கணேஷ். நல்லா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமாக இருக்கிறோம்.
0: நன்றி.
3: உங்களுக்கும் நலமாக இருக்க சொல்லி வாழ்த்து கொண்டு, நான் தர்மன் தலைவாக்கும் படத்திலிருந்து தர்மன் தலைவாக்கும் தக்க சமயத்தில் காக்கும்
0: பாடலை கேட்கறீங்க. கூட இருந்து குழி வரைச்சாலும் கொடுத்தது
3: உயிர்காக்கும்.
0: சரி, நன்றி மிஸ்டர் கணேஷ். உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் தர்மம் தலைகாக்கும் தேவருடைய படம், கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதை வரி, கே வி மகாதேவனுடைய இசை. கேட்போம் பாடலை.
3: நன்றி.

போதனையாவும் பனி போல் நீங்கி விடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கி

0: ஒலித்த பாடலை சகோதரர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:23. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. என்ன பொங்கையூர் ராஜா?
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா ராஜா?
1: நாங்கள் நலமா இருக்கின்றா. நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. பொங்கையூர் ராஜா நலமா இருக்கீங்களா? முதலாவது பாடலை கேட்டவர் யார்? யாரு கேட்டது முதலாவது பாடல்? எங்கட பாடகர்.
1: தர்மம் செய்தா கடைசியா பின்னுக்கு நாங்க கொஞ்சம் 70-80 வயசு இருக்க கொஞ்சம் அப்படி இப்படி செய்த தர்மத்தை
0: பார்த்துட்டு உங்களோட தத்துவத்தை நினைச்சு பார்க்கல. ஏன்னா தலையை சுத்து நின்று ஒரு மணித்தால் நிகழ்ச்சியும் செய்யணும். என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: அதைத்தான் சொன்னேன். அரண்மனை கிளியில மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே, நெஞ்சிலே குறியை போட மறந்து போனாய் ஏனோ.
0: துணிமேல
1: காதல் குறியை போட்டு வைத்த மானே, நெஞ்சிலே குறியை போட மறந்ததேனோ.
0: பாட்டு அப்படி ஒரு அசத்தல் அசத்துது
1: அசத்துது நல்ல பாட்டு. ஆனா முதல் பாட்டு நல்ல அசத்தல் தானே ராஜா? அப்படி கடைசி வரைக்கும் அது அது வந்து இன்ஃபர்மேஷனுக்கும் சரி ஒரு சொல்லு பிடிச்சி நினைக்கும் ஒரு மாதிரி காப்பாத்துமா.
0: அந்த பாட்டு யாரு பாடினு தெரியுமா உங்களுக்கு?
1: துணி மேல
0: நீங்க சொல்ல ஒன்று எனக்கு. நாளைக்கு வந்து
1: நாளைக்கு வந்து சொல்லுவேன்
0: இன்றைக்கு சொல்ல தேவையில்ல. நீங்க தேடி கண்டுபிடிக்க கூடாது, மனசால கண்டுபிடிச்சு சொல்லணும். போய் சொன்னீங்களா பிரச்சனை வரும்?
1: சொல்றேன்.
0: ஓகே, நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் வரப்போகுண்டா, அதுக்கு முதல் ஒரு வர்த்த விளம்பரத்தை ஒளிபரப்பி உங்களோட பாடலை தருகின்றோம். நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தருளி அடியார்கள் கருள் பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

0: நிகழும் பரா பவ வருடம் வைகாசி திங்கள் ஆறாம் நாள் 20 தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கே கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28 மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29 மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 30 மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம் ஒஸ்லோ நோர்வே ஆலய தொலைபேசி இலக்கம் 0213927334.
1: ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்.
2: இப்பொழுது புங்கையூர் ராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை சகோதரர் பொங்கையூர் ராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 9:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:32 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் நலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம் ராதா, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கோம் அண்ணா. நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு, நான் இன்றைக்கு வந்து வேட்டக்காரன் படத்துல இருந்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்
0: அந்த பாடலை கேட்கறீங்க?
1: ஆமா ஆமா, அந்த பாடலை கேட்கறேன் அண்ணா.
0: பாத்தீங்களா அந்த படம்?
1: பார்த்தேன் எனக்கு சிவாஜி கணேசனை தான் பிடிக்கும். இந்த படம் நான் பெருசா பார்த்தது கிடையாது. சிவாஜி கணேசனை பிடிக்கும். மற்றது நடிகர் மோகனை பிடிக்கும்.
0: அவரையும் பிடிக்கும்.
1: அவரையும் பிடிக்கும். கமலை ஒரு காலத்துல பிடிச்சதான் இப்ப நான் பாக்குறேன். கமலின்ட படம் இன்னமும் தெரியல. ஸ்ரீதேவியோட நடிச்ச காலங்கள்ல நிறைய பாத்துருக்கிறேன் கமல் ஸ்ரீதேவிண்ட படங்கள். அப்படி அண்டு இல்லைன்னா இப்ப எனக்கு பிடிக்கிறேன் என்னன்னு தெரியல. ஆனா கார்த்திகின்ற படமும் எனக்கு விருப்பம்.
0: கமலஹாசன் நல்ல நடிகர்.
1: அந்த நேரம் உங்களுக்கு நல்லா பிடிச்சது. கமலஹாசன் ஸ்ரீதேவி ஜோடி என்ன நாங்க விட மாட்டோம், எல்லா படமும் பார்ப்போம். பிறகு கார்த்திகின்ற கார்த்திக பிடிக்கும். பிறகு இப்ப வந்து யார பிடிக்கிறன்றே தெரியல.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இந்த நேரத்தில் உங்களுக்கான பாடலை தருகின்றோம். நன்றியம்மா.
1: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி ராதா கனகர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது. வேட்டைக்காரன் திரையிலிருந்து கவியரசர் கண்ணதாசன், கே வி மகாதவன் இசை.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறஞ்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நேரம் சரியாக 9:38 ஐக்கியராச்சியத்தில் 8:38 இந்த நேரத்தில் சசிகம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற. வணக்கம் சசிகம்மா.
3: விரைவில் சந்திப்பார் உங்களை. மற்றது எனக்கு வந்து சந்தித்த வேளையில இருந்து
2: சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன்.
3: அது இல்ல, அது பாடல்
2: வரிகளை ஒரு மினிட்டுக்குள்ள பாருங்க. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, மாதிரி போயிக்க தெரியாது, மயங்கிடுவோம். உங்களுக்கு பெண்களையே பெண்களையே சிக்னல் தாங்க கொண்டு கேக்குறீங்க.
3: கொஞ்சம் கண்ணியமா இருக்கத்தான் வேணும், நானதை இல்லையன்னு சொல்ல இல்ல. ஆனா இது அப்படி ஒரு முந்தி சக்க போட்ட பாடல் இல்லோ.
2: நன்றியம்மா, உங்களுக்கான பாடல.
3: நன்றி. எனக்கா
2: அவர் சகோதரி சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் கேட்ட பாடல்.

0: ஒலித்து பாடலை சசி அம்மா அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்று உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. காலை பூந்தனல் இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா சதீஷ்? நல்லா இருக்கிறோம், நன்றி சதீஷ். என்ன பாடல்? காதல் கோட்டை போயிட்டு கண்டிக்கு ஆற்று நிலத்துக்கு இருக்கிறீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துல வந்து இதனால் கேக்குறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மாலுங்கள். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: காலிப்பொந்தனில் சீழ் ஒளியை ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் சதீஷ் அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சதீஷை தொடர்ந்து வானொலியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். எங்க ஹானையில் ஒரு கிழமையா?
1: சட்டத்தை
0: நன்றி. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் எமது நன்றிகள்.
1: பரிசு லாட்சபிலை ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட் ஷாப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமையலோ
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். ஊவா மாகாணத்தில் கடந்த 5 மாதங்களில் 80 சிறுவர் பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகர மற்றும் கம்பகா பிரதிசபை பகுதிகளில் நாளை 12 மணி நேர நீர் விநியோக தடை ஏற்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று பிரதேச அபிவிருத்தி குழுவின் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக பிரதேச செயலகத்துக்கு முன்பாக சட்டவிரோத மதுபானத்தினை ஒழிக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டதோடு பிரதேச செயலகத்துக்குள்ளும் அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. கடன் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டு தொடர்பான இலங்கை போலீசாரின் விசாரணைகளுக்கு ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்தில் உள்ள ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகள் தற்போது உதவி செய்து வருவதாக அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் 4 நாள் வேலைவார முறைமையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் பியதிச தெரிவித்திருக்கிறார். மேலதிக பெறுமதி சேர் வரியை செலுத்தாதது தொடர்பாக கொழும்பு மாநகர சபை மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான சட்டங்கள் தவிர்த்த ஏனைய தேர்தல் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற குழு முதல் தடவையாக கூடியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாதென்று அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நிராகரித்திருப்பதோடு நிலுவையில் உள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சின் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்கான நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்திருக்கிறது. வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி வருமானம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1,380.93 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாட்டு வருமானம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 20% தற்போது அதிகரித்துள்ளது. இலங்கையில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவின் மனைவியான சசி வீரவன்சாவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை தொடர்பான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 24 முன்னெடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியன் வர்சவிதான நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கொன் மீது 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ஊழல் வழக்குகளின் தீர்ப்புகளை அறிவிப்பதை கொழும்பு மேல்நீதிமன்றம் எதிர்வரும் 9 ஜூன் வரை ஒத்திவைத்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைய போகின்ற காரணத்தினாலே பழிவாங்கல் நடவடிக்கைகளில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை பரிசீலிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகிறது.
தனியார் பெருந்தோட்ட துறையில் கற்பமடைந்தது முதல் பிரசவம் முடிந்து 6 மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் நாளாந்த முழு வேதனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள பெண் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட அமைச்சு அறிவித்திருக்கிறது. அனுராதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கல்முனை முன்னாள் மாநில சபை பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் ரகுமத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரகுமத் மன்சூர் அவர்கள் இலங்கைக்கான புதிய பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் அவர்களை உத்தியோர்வமாக இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் நாட்டின் உயர்ஸ்தானிகர் உத்தியோர்வ வாசஸ்தலத்தில் நேற்று சந்தித்திருக்கிறார். தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒருவார கால விசேட பணியை ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையின் வீடமைப்பு மற்றும் காணி விற்பனையில் தற்போது ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக மக்கள் புதிதாக வீடுகளை கட்டுவதை தவிர்த்து ஏற்கனவே சிறிய அல்லது பழைய கட்டிடங்களை கொண்ட நிலங்களை வாங்கி அவற்றை புனரமைக்க அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக காடுகளை அழித்து சேனைப்பயிர் செய்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டவரின் உடலத்தை பொறுப்பேற்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 10,000 ரூபாய் தருவதாக கூறி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட வர்த்தகர் ஒருவருக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் 14 நாட்கள் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வனாத்தே துமிந்த என்பவருக்கு சொந்தமான 2 ரிவால்வர் ரக துப்பாக்கிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கண்டுபிடித்துள்ளார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து சுமார் 660,000 ரூபாய் பெறுமதியான சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் நேற்று அதிகாலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்மேல் பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருவதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 7,984 குடும்பங்களைச் சேர்ந்த 31,078 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 24 பிரதேச செயலக பிரிவுகளுக்காக விடுக்கப்பட்ட 1ம் மற்றும் 2ம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. புயலை பயன்பாட்டினால் வருடாந்தம் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதோடு 200க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக புயலை மற்றும் மதுபானம் மீதான அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு இதுபோன்ற நாளில்தான் அமரர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் இந்த உலகத்துக்கு விடை கொடுத்திருந்தார். 1964 May 29 பிறந்த அமரர் ஆறுமுகம் தொண்டமான் கடந்த 2020 May 26 தன் வாழ்க்கைக்கு விடை கொடுத்து இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 3,58,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,750 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இனி இந்திய செய்திகளில், இலங்கைக்கு படகில் கடத்துவதற்காக மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,46,000 வலி நிவாரணி மாத்திரை அட்டைகளை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்திருப்பதோடு சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை காவல்துறைக்கு இந்தியா சார்பில் 134 ரோந்து வாகனங்கள் இந்தியா சார்பில் நேற்று வழங்கப்பட்டது. இருநாட்டு உறவின் மேம்பாட்டில் இது அடுத்த முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 2025 May 1 முதல் 2026 February 28 வரை பெற்ற 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார்.
தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியையும் அதற்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடியை விதங்களின் அடிப்படையிலும் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே இதை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழகம் குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இதன் மூலம் தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டுள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். வரி அமைப்பில் மாற்றங்கள் குறித்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். வரும் தேர்தலில் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து விடுவார்கள் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் வைரலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக இன ரீதியான வெறுப்புணர்வு பரவி வருவதாகவும் இந்தியர்களை குறிவைக்கும் சர்ச்சை பேச்சு அதிகரிப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ மறுத்திருக்கிறார். தமிழகத்தில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை முகூர்த்தம் வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஜமாத் ஏ இஸ்லாமி அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளித்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக காஷ்மீரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று தீவிர சோதனைகளை மேற்கொண்டார்கள். மணிப்பூரில் பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 6 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி நாகா இனத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்தியாவில் தற்போது வரை எபோலா தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா தெரிவித்திருக்கிறார். 2 வாரங்களுக்கு குறைவான காலத்தில் 4வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் நேற்று உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து மத்திய அரசு எரிபொருளை வாங்காதது குறித்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய உயர்வுகள் வரும் நாட்களில் தேசிய தலைநகரில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகளை பாதிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வழங்கி கௌரவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஐரோப்பாவில் இந்த வாரம் கடுமையான வெப்பம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வகம் முன்னறிவித்துள்ளது. அங்குள்ள சில பகுதிகளில் இந்த மாதம் வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. வழக்கமாக கோடையின் உச்சத்தில் காணக்கூடிய புழுக்கம் அதுவாகும். கொங்கோ மற்றும் உகண்டாவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் தாண்டி தீவிரமடைந்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே தற்போது அமலில் உள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டின் மத்தியிலும் அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் திடீர் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அளிப்பதற்காக உடனடியாக அமெரிக்காவிடம் அவற்றை ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார். இதனை அவர் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானில் விதிக்கப்பட்டிருந்த இணைய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்கி இணைய வசதியை மீண்டும் சீரமைக்குமாறு அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உத்தரவிட்டுள்ளதாக ஈரானின் மெக்ரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூரும் சீனாவும் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று கூட்டாக வலியுறுத்தி இருக்கின்றன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்பாட்டின் ஒரு அங்கமாக ஆபிரகாம் ஒப்பந்தங்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார். பாகிஸ்தானுடனான சீனாவில் நட்பு பிரிக்க முடியாதது என்று சீனா அதிபர் ஷி ஜின்பிங் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 7 ஆஸ்திரேலிய பெண்கள் மட்டும் 12 சிறுவர்கள் அடங்கிய குழுவினர் ஆஸ்திரேலியா திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள கடை தொகுதியில் ஆடவர் ஒருவர் திரவத்தை தெளித்த சம்பவத்தில் சுமார் 20 பேர் காயம் விட்டார்கள். ஆடம்பர ஜிலக்சாசிக்ஸ் கடை தொகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் கோரமான சாலை விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 17 பேர் இறந்தார்கள், 10 பேர் காயமுற்றுள்ளார்கள். புனித ஹாஜ் யாத்திரை அதிகாரபூர்வமாக தொடங்கி இருக்கிறது. மெக்கா நகரில் வெயில் கொளுத்துகிறது. ஹஜ் யாத்திரை காலத்தில் வெப்பநிலை 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் என்று சவுதி அரேபியாவின் வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவ அடிமைத்தனத்தை தோற்றியிருப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14 லியோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆஸ்திரியாவில் வான் சர்க்கில் ஈடுபட்ட பெண்ணின் வான்குடை மீது விமானம் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் முயற்சி மும்முரமாக தொடர்கிறது. சீனாவின் காங்சோ நகரில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறியும் புதிய கருவியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு துளி ரத்தத்தை கொண்டு புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய அது உதவுவதாக குறிப்பிடப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் 20-20 போட்டிகளுக்கான புதிய தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இதில் வெல்லும் அணி நேரடியாக இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற, தோற்கும் அணி குவாலிஃபயர் 2 ஆட்டத்துக்கு செல்லும். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் செர்பியாவின் ஜோகோவிச், கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா உள்ளிட்டோர் தங்கள் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். ஃபோர்முலா 1 கார்பந்தியத்தில் கனடியன் கிராண்ட் பிரி ரேஸில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமி ஆண்டனெல்லி வெற்றி பெற்றார். 19 வயதான ஆண்டனெல்லிக்கு நடப்பு சீசனில் இது தொடர்ந்து 4வது வெற்றியாகும். அடுத்த மாதம் நடைபெறும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டி வானிலை சவால்களால் பாதிக்கப்படலாம் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் நகரில் முதல் முறையாக சர்ச்சைக்குரிய விளையாட்டுப் போட்டியொன்று நடத்தப்பட்டுள்ளது. என்கான்ஸ்ட் கேம்ஸ் என்பது போட்டியின் பெயர். ஸ்டெராய்ட்ஸ், பெப்டைட்ஸ் முதலிய தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை போட்டுக்கொண்டு இந்த விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருப்பதே தற்போது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376 ரூபாய் 19 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 96 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 323 ரூபாய் 87 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 42 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414 ரூபாய் 4 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 74 சதம், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436 ரூபாய் 6 சதம், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 59 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 234 ரூபாய் 93 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 7 சதம். கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோடைசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: BT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre Prélaque BT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னெசில்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7783204585 அல்லது 7787341655. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: வணக்கம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது உங்கள் மனதுக்கு பிடித்த உரைகள். அந்த வகையில் இன்றும் ஜெயந்தாஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை வானொலியில் மலர்கின்றது. அன்பை அழகாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் அவருடைய அன்பு உரையை கேட்டு பாருங்கள்.
2: சிறைகள் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கோ புலம்புறதுக்கோ எதுவும் தெய்வம் கொடுக்கலங்கிறது மிக சத்தியமானது. புலம்புறது பழக்கமா போனதுனால பழக்கம் விட்டுடக்கூடாதுன்னு பல பேரும் புலம்பிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். மற்றபடி given an option, we don't have anything to complain about, we have only a life, we should be loaded with thanks. நன்றி சொல்றதை தவிர வேற எதுவும் இல்லை. இங்க உட்கார்ந்து இந்த ஆற அமரை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன காட்சி மாற்றம் பார்க்கலாம். நான் பார்த்த ஒரு காட்சி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் வேற வீடுகள் கிடையாது. அப்பதான் புதிதாக வரக்கூடிய ஒரு லே அவுட். மரங்கள் நிறைய இருக்கு. ஒரு பெண்மணி வராங்க, வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படிங்கறது அவங்க உடல பார்த்தா தெரியுது. இடுப்புல ஒரு குழந்தை, மீறி போனா ஒரு 1 வயசு 1.5 வயசு இருந்தா ஜாஸ்தி. பின்னால அழுதுட்டே அறநிர்வாணமாக ஒரு குட்டி பையன் வரான். உடம்பு புற ஒரே புழுதி மணல். இந்த அம்மா வராங்க, வந்து கையில இருக்கக்கூடிய குழந்தைய அந்த மரத்துல கட்டி இருக்கக்கூடிய தூளில போடுறாங்க. ஒண்ணும் இல்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சித்தாள் வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்மணி, அவ்வளவுதான். ஒரு ஒரு பனிக்காலம் வந்த அடுத்த நிமிஷம் உதடு கிழிஞ்சு போச்சுன்னா, விரல் வீங்கி போச்சுன்னா, நம்ம ஒரு கோல்டு கிரீம் எல்லாம் போட்டு நம்மளை நம்மளே காப்பாத்திக்க கூடிய அளவுக்கு ஆண்டவன் வசதி கொடுத்துருக்கோம். தினந்தினம் சட்டியை தூக்கி, தினந்தினம் செங்கலை தூக்கி, தினந்தினம் கலவைகள் போட்டு குவிச்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கக்கூடிய பெண்மணி, குழந்தைய தூளியில படுக்க வச்சுட்டாங்க. பின்னால் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அழுதுட்டே வரான், ரொம்ப அழறான், நை நை நைன்னு அழுதுட்டே வரான். மீறி போனா இழுத்து இழுத்து பார்த்தாலும் 3 வயசுக்கு மேல போகாது. அங்க ஜல்லிக்கல்லாம் குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த பெண்மணி இந்த குழந்தையுடைய நச்சு தாங்காம, என்ன இடுப்புல இருக்கிற குழந்தைய தூளியில போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க, வயித்துல குழந்தை இருக்குன்னு பார்த்தா தெரியுது. இறங்கி வரக்கூடிய அந்த 3 வயது குழந்தையினுடைய அந்த தொந்தரவு தாங்க முடியாம, அதனுடைய அந்த நச்சரிப்பு தாங்க முடியாம, அங்க குமிச்சு வச்சிருக்கக்கூடிய கல், ஜல்லி கல்லுல, அதுவும் பெரிய ஜல்லி, மெட்டல் ஜல்லி அப்படின்னு சொன்னோம், பெரிய ஜல்லி, குமிஞ்ச ஒரு கல் எடுத்து அந்த குழந்தைய அடிச்சாங்க. குழந்தை மேல பட்டுது. குழந்தை அப்படியே உட்காந்துட்டான். ஓடி போய் அந்த குழந்தைய அரவணைச்சிட்டு அம்மாவும் குழந்தையும் ரொம்ப நேரம் அழுதாங்க. விழுந்து அடி விழுந்த இடத்த தடவி கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அந்த பெண்மணி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. இது ஒன்றும் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால நான் பார்த்த நிகழ்ச்சி அல்ல, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னால நான் பார்த்த நிகழ்ச்சி. இந்த பெண்ணையும் சேர்த்து தான் விவேகானந்தருடைய விடுதலையை நான் முதல் முன்னால நிறுத்த போறேன். உங்களாலையும் என்னாலையும் பரிதாபப்பட முடியும். மேடை பேச்சுல ஒரு மேற்கோளாக என்னால எடுத்து காட்ட முடியும். ஒரு சம்பவமாக சொல்லி கைத்தட்டல வாங்க முடியும். கண்ணில் 2 சொட்டு தண்ணி வாங்க முடியும். அவ்வளவுதான் என்னால முடியும். ஆனா அந்த பெண்மணியும் சேர்த்து தான் இந்தியா அந்த பெண்மணி வயிற்றுல இருக்கிற குழந்தை, இடுப்புல இருக்கிற குழந்தை, கல்லறி அவங்களால கல்லடிப்பட்ட குழந்தை, அத்தனை பேரையும் சேர்த்துத்தான் இந்தியா 2020 மிகப்பெரிய நாடாக மாறணும். இத மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த காட்சிக்குள்ள போகலாம். மிக சோகமாக இருந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது எனக்கு, மிக மிக சோகமான காட்சி. என்ன பண்ண முடியும்? கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியும், இந்த அம்மாவுக்கு ஒரு வாய் பாலை குடிக்க முடியும், கையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்க முடியும். நிரந்தரமாக அவங்களுடைய வறுமையோ பசிப்பிணுமையோ இல்ல இந்த கொடுமையான காட்சியோ என்னால கண்முன்னால இருந்து நகர்த்த முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய மாணவி, கடைசி வருடம் 6வது செமஸ்டர் வந்தாச்சு, எல்லாருடைய ஆதரவோடையும் படிச்சுட்டு இருக்கிற குழந்தை, அப்பா அம்மா கிட்ட காசு கிடையாது. நாளைக்கு பரீட்சை, இன்னைக்கு அந்த குழந்தை என் ரூமுக்கு வந்து சொல்றாங்க, நேத்திக்கு ராத்திரி என்ன ஆச்சு தெரியுமா? அம்மா என்னுடைய சகோதரன் மூணு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல குதிச்சிடலான்னு போனோம். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னம்மா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை சொன்னது, அப்பா குடிச்சிட்டு வர்றாரு, ரொம்ப பாடுபடுத்துறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, தாங்கவே முடியல, போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. குளத்தன் கரை வரைக்கும் போயிட்டோம். தம்பி 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், நான் 3rd இயர் படிக்கிறேன், குதிச்சிடலாம் அப்படின்னு தோணும் போது தைரியம் வரல, பயமா இருந்தது. அம்மா கையை பிடிச்சிட்டு, இல்லம்மா திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு பரீட்சை, என்னால படிக்கவே முடியல. இது இன்னொரு காட்சியாக நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வசதியாக ஒரு புடவை எடுக்க போற இடத்துல 10 புடவை எடுக்க நம்மளால முடியுது. ஒரு விஷயம் வாங்க போற இடத்துல கடையே வாங்கி போடுற அளவுக்கு கைவசம் பணம் வந்தாச்சு. பட்டங்கள் ஆள்றோம், சட்டங்கள் செய்யறோம், 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லாமல் கைகொற்றோம். பாரதி கண்ட புதுமை பெண் வந்துவிட்டதாக வேற அடிக்கடி ஒரு அழகான பொய்யை சொல்லி அந்த பொய்யை நம்பறோம். நான் உங்க முன்னால நகர்த்த போறோம் இந்த காட்சியை தான். ஒரு மனிதர் உலகமே வியக்கிற அளவுக்கு தலையை நிமிர்ந்து நின்று ஆத்மன் அப்படின்னு ஒரு நபரை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆத்மம் அப்படிங்கக்கூடிய உங்களுக்குள்ள உறைந்திருக்கக்கூடிய ஆத்மாவில் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, உயர்தினையும் கிடையாது, அகிரிணையும் கிடையாது. உருவத்தை கொண்டாடி, அந்த உருவத்தை தூற்றி, அந்த உருவத்தை துன்பப்படுத்தி, அந்த உருவத்திற்காக சில சட்டத்திட்டங்களை வைத்துக் கொண்டு நிற்பதை காட்டிலும் அதை விட்டு விலக்கி விட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஆத்மனை பாருங்கள் அப்படின்னு சொன்ன நபரை நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னால, அந்த கொண்டாடுற சூழலுக்கு, அந்த கொண்டாடுறதுக்கான அடிப்படை தகுதியை நம்ம பெற்றுட்டோமான்னு பாக்குறதுக்காகத்தான் அந்த முன்னால உங்களுக்கு 2 காட்சிகளையும் வச்சேன். Perfect womanhood means perfect independence. இந்த ஒத்த வரியை வச்சுக்கிட்டு தான் மேலும் கீழும் நகர போறோம். Perfect womanhood means perfect independence. Give women education and move away. Who are you to decide what their destination is? Give them education and women will decide what their destiny should be. I am quoting Vivekananda. எங்கிருந்து எடுக்கல? 2016 February 14 இந்த நேரத்திற்கும் இது உச்சிதமான வாக்காக இருக்குமே ஆனால், இந்த நிமிடத்திற்கும் இது ஒரு தீர்க்க தரிசனமான வாக்காக இருக்குமே ஆனால், இருக்கக்கூடிய நாம் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கு. விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, காண்பது. விவேகானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஸ்வரூபம் முன்னால வந்து நிற்கும் பொழுது, நான் விஸ்வரூபின்னு அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, காண வேண்டிய திவ்ய நேத்திரங்களுக்காகத்தான் நாம கெஞ்சி நிற்கிறோம். என் கண் முன்னால வந்து நிற்கக்கூடியது தெய்வமே ஆனாலும், வந்து நிற்பது தெய்வம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய கண்கள் அர்ஜுனனுக்கும் சஞ்சயனுக்கும் மட்டுமல்ல, மிக சாதாரணமான ஒவ்வொருத்தருக்கும் தேவை. பெண்மை இந்த நாட்டுல விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, எது பெண்மைன்னு புரியணும், எது விஸ்வரூபம்னு புரியணும். குழந்தைய 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தைய கல்லால் அடிக்கிற தாயிலிருந்து ஆரம்பிச்சு, அப்பா அவனுடைய குடிபோதை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய அதே சமுதாயத்துலதான் அளவுக்கு மீறிய சொகுசுகளை வைத்துக் கொண்டு இன்னும் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு கல்வியை கொடுங்கள், மற்றவையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகான வார்த்தை. ஆனா மற்றவை என்னன்னு புரியணுமே, எதுக்கு பேர் கல்வின்னு புரியணுமே. 10 பட்டங்கள் வாங்கினா அது கல்வி ஆயிடுமா? 10 பட்டங்களை வச்சு 10 பதவிக்கு போனோம்னா அது கல்வி ஆயிடுமா? கை நிறைய சம்பாதிச்சா அது உங்களுக்கு கல்வி ஆயிடுமா? 8 தலைவருக்கு சேர்த்து வச்சா கல்வி ஆயிடுமா? 4 ஏழைகளுக்கு போய் அன்றைய பசியை தீர்த்து வச்சுட்டு வந்தா கல்வி ஆயிடுமா? எதுக்கு பேர் கல்வின்னு சொல்றோம்? அன்பார்ச்சுனேட்லி we have mixed up entitlement with empowerment. அதத்தை நான் சொல்ல வரேன். You have become entitled to something. பெண்ணுக்கு கல்வி, she is entitled to get. அவளது பிறப்புரிமையாக மாறிப்போச்சு. படிப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டா அவளுக்கு படிப்பு கிடைக்கும். அந்த படிப்பை ஒரு வேலைக்காக பயன்படுத்துவேன் அப்படின்னா அவளுக்கு வேலை கிடைக்கும். கிடைத்த பணத்தை இதற்காக நான் செலவழிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணாலும் செலவழிக்க முடியும். ஆனா டோன்ட் யூ ஃபீல், ஒரு தீப்பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு குச்சி மாதிரி தான் நம்ம பெண்கள் எல்லாரும் இருக்கோம்னு. தீப்பெட்டிக்குள்ள எரிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற நெருப்பு குச்சியாக இருக்கிறவருக்கு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கையோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட உரசணும், பத்தி எரியணும். நான் எரியறதுனால இன்னும் 10 விளக்குகள் ஏற்றப்படுமே ஆனால் நான் நெருப்பு குச்சிங்கிறது சத்தியமான வார்த்தையாகும். எனக்கு கல்வி கிடைச்சு அந்த கல்வியால வேற யாருக்காவது ஒரு பிரயோஜனம் வந்தா மட்டும்தான் இட் பிகம்ஸ் எம்பவர்மெண்ட். மிஸ்டேக்கன்லி நம்ம என்ன நினைக்கிறோம், கல்வி கிடைச்சா ஐ அம் அன் எம்பவர்டு உமன், வேலை கிடைச்சா ஐ அம் அன் எம்பவர்டு உமன், 10 பேரை பார்த்து கண்ணு பார்த்து சகஜமா பேசினா ஐ அம் அன் எம்பவர்டு உமன், பதவி உயர்வு கிடைச்சா ஐ அம் அன் எம்பவர்டு உமன், லீகல் சப்போர்ட் கிடைச்சதா ஐ அம் அன் எம்பவர்டு உமன். யூ ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்டேக்கன். யூ ஆர் என்டைட்டில் டு கெட் ஆல் திஸ் பிகாஸ் சம் எம்பவர்டு பீப்புள் கேவ் யூ திஸ் அஸ் சேரிட்டி. நமக்கு முன்னால போன தலைமுறை வழியில இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில ரத்தம் கசிய கசிய எடுத்து பொறுக்கி பொறுக்கி இப்ப வரக்கூடிய பெண்கள் நடந்து வர பாதையில பூரா மலர தூவாட்டாலும் முள்ள விளக்குறதுக்காக பல்லக்கு தூக்க முதல் தலைமுறை தயாராக இருந்ததுனாலதான் உங்க முன்னால மேடையில பேச என்னாலையும் வந்து உட்கார உங்களாலையும் முடிஞ்சதுன்னு புரிஞ்சுக்கோ. ஒரு தியாகம் பண்றதுக்கு எந்த பெண்ணும் தயாராக இல்லாத வரைக்கும் perfect womanhood means perfect independence அப்படிங்கற காரியம் சாத்தியமே ஆகாது. சரி, what do I mean by perfect womanhood? அதுக்கு ஏதாவது ரெசிபி இருக்கா? அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இதையும் இதையும் கூட்டி கலந்தேன் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் உமன் வந்துட முடியுமா? பாரதி சொல்ற புதுமை பெண் புதுமை பெண் சொல்றோம், 10 பட்டங்கள் பெற்ற ஒரு புதுமை பெண்ணா ஆயிடுவாளா? இல்ல வேலைக்கு போனா புதுமை பெண்ணா ஆயிடுவாளா? புதுமை எங்க பிறக்க முடியும்? புதுமை பெண் அப்படிங்கறது ஒரு உருவத்துக்குள்ள சிக்கக்கூடிய ஒரு சாமான்யமான விஷயமா? மறுபடியும் quoting Swamiji, women have been suffering for ages with infinite patience and infinite perseverance. இந்த quotation அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. Perfect womanhood is perfect freedom, perfect independence. அதையும் பக்கத்துல அப்படியே வச்சுக்கோங்க. இத பக்கத்துல வச்சதுக்கு அப்புறம் I come back to another proposition. ஒரு பொங்கல் நேரத்துல ஒரு நாட்டுப்புற கலைஞர்களா ஒரு நடன நிகழ்ச்சி பாடல் ஆடல் பண்ண காட்சியை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைச்ச போது 7 வயது 8 வயது சின்ன சின்ன பெண் குழந்தைகள், பொடி பொடியா இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து சிலம்பு சுத்தினாங்க. ஆச்சரியமா இருந்தது. ஆண் குழந்தைகள் வந்து சிலம்பு சுத்துறத நான் பார்த்திருக்கேன். 8 வயசும் 7 வயசும் ஆன சின்ன சின்ன பொடி பொடியான பெண் குழந்தைங்க கண்ணு அவ்வளவு தீவிரம், முகத்துல அவ்வளவு தேஜஸ், உடல்ல அவ்வளவு உறுதி வந்து சிலம்பு சுத்தினாங்க. சிலம்பு சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் போய் சுருள் வாள் அப்படிங்கிற அந்த உரிமையை அதை கையில வச்சுட்டு சுத்தினாங்க. ஒரு கையில இந்த சுருள் வாளும் ஒரு கையில இந்த சிலம்பும் சுத்தினாங்க. சுத்தி சுத்தி வந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம், பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சிலம்பம் சொல்லி கொடுக்க கூடிய அவர்களுடைய ஆசிரியர் இந்த நாட்டுப்புற கலைகளையும் இந்த நாட்டினுடைய வரலாற்றையும் முழுமையாக ஆழமாக அழுத்தமாக திருத்தமாக படித்திருந்த ஒரு ஆசிரியர் அவர் பேசிட்டே வந்தாரு. அப்ப மைக்கில் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் இதோட கொண்டு வந்து சேர்த்தேன். அவர் சொன்னது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஏன் இயற்கையை பொறுத்த வரைக்கும், பெண்மை என்பது வீரம் சார்ந்தது, ஆண்மை என்பது அழகு சார்ந்தது அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாரும் நீங்க கூட நினைக்கலாம் ஏதோ அவசரத்துல மாத்தி சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. நான் கூட ரொம்ப கியூரியஸா அவரை பார்த்தேன். அவர் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், இயற்கையை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. Womanhood is related to valor and courage and manhood is related to beauty அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஒரு மாதிரி கியூரியஸா பார்த்தாங்க. பட் ஒன் திங், ஹி டிட் நாட் பாண்டர் ஓவர் இட் டு எக்ஸ்பிளைன், எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா புரியலையா இது எதுவுமே அவர் சொல்லல, விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பாரதி எடுத்து படிச்ச போது எனக்கு பார்வை மாறிச்சு. அதுக்கப்புறம் விவேகானந்தர் விரும்பிய பெண் விடுதலைக்குள்ள போகும்போது என்னுடைய பார்வை இன்னும் விசாலமானது. விவேகானந்தர் சீதையை பத்தி சொல்றாரு, விவேகானந்தர் சாவித்ரியை பத்தி சொல்றாரு, விவேகானந்தர் மீராவை பத்தி சொல்றாரு. பெண்கள் அப்படின்னு நீங்க போற்றி பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேரை பத்தியும் விவேகானந்தருடைய பேச்சுல வந்துட்டே இருக்கு. சுவாமிஜி ஒரு பக்கம் இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்தது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால சமையல் கட்டுல என்னுடைய தாயார் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நான் கேட்டதுண்டு, இதுல என்ன பெரிய விஷயம் சொல்றீங்க அப்படின்னு. வீரம் சார்ந்தது அப்படின்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக. What is education? Education gives a woman courage. Courage is not absence of fear. Courage is controlled fear. எங்க உங்களால உங்களுடைய அச்சத்தை அடக்கி அதை மிஞ்சி போக முடியுமோ அதுக்கு தான் தைரியம் பேரு. அச்சம் இல்லாத தன்மைக்கு தைரியம் பேரு கிடையாது. அம்மா சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துக்குள்ள மீண்டும் வரலாம். அம்மா சொல்லுவாங்க, அகல்யா திரௌபதி தாரா சீதா மண்டோதரி ததா பஞ்சகன்யா சரே நித்யம் சர்வ பாப விநாசனம். இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அது தெரியாம கூட இருக்கலாம். தெரிந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு வீரமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். நீங்க என்ன பாக்குறீங்க, நான் என்ன பாக்குறேங்கிறதுலதான் வித்தியாசம். அதுக்கு கூட ஒரு சின்ன கதை சொல்வோம். ஒரு ஒரு ஜென் புத்திசம் மாங்க் கிட்ட வந்து அவருடைய சீடன் கேட்டானா, வாழ்க்கை இனிமையானதா வாழ்க்கை கடுமையானதா அப்படின்னு கேட்டபோது அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், பூனையின் பல்லை போன்றது அப்படின்னு. வாழ்க்கை இனிமையானதா வாழ்க்கையின் கடுமையானதுனா பூனையின் பல்லை போன்றது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்ன போது அவர் சொன்னாராம், பூனையோட குட்டிகிட்ட போய் கேட்டு பாருங்க, பூனையோட பல் மிகவும் இனிமையானது. ஏன்னா குட்டியை தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் கூட அதுல படாது. அதுவே ஒரு எலிகிட்ட போய் கேட்டு பாருங்க, பூனையின் பல் மிகவும் கொடுமையானது. நாம என்ன காட்சியை எப்படி பாக்குறோமோ அப்படி. திரும்பி இதுக்கே வரலாம், எதற்காக ஒரு அகல்யா, எதற்காக ஒரு திரௌபதி, எதற்காக ஒரு தாரா, எதற்காக ஒரு மண்டோதரி, எதற்காக ஒரு சீதா. இப்ப எல்லாரையும் நகர்த்திடுவோம். பிகாஸ் வென் யூ கம் டு ராடிக்கல் ஃபெமினிசம், இதெல்லாம் அப்சல்யூட் ஸ்லேவரி அப்படின்னு நகர்த்திடக்கூடிய பாரு. அப்படி அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், வீரம் சார்ந்தது, பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. நான் கேட்ட போது அம்மா என்கிட்ட சொன்னது, இந்த அகலிகையும் தாரா திரௌபதி மண்டோதரா மண்டோதரி சீதா இந்த பஞ்ச கன்யாஸ் மரே நித்யம் இந்த ஐந்து பெண்களும் பட்ட கஷ்டங்களை அன்றாடம் நீ யோசித்துக் கொண்டே இருப்பாயே ஆனால், ஒவ்வொரு நாளும் நினைவில் ஏற்றிக்கொண்டே இருப்பாயே ஆனால், நீ சந்திக்கிற எந்த பிரச்சனையும் உனக்கு பிரச்சனையாவே தோணாதுன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். இது ரொம்ப பெரிய எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஒன்னாக இருந்தது. மறுபடியும் தாரையை போய் பார்த்தாச்சு. ஆமா, இவங்க எல்லாம் சாதாரண பெண்மணிகள் கிடையாது. சாலையில நீங்க அன்றாடம் சந்திக்கக்கூடிய பெண்மணிகள் கிடையாது. அரச குடும்பத்துல பிறந்த பெண்மணிகள். இந்த பெண்மணிகளுக்கு பின்னால அவங்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களை காப்பாத்தி கூட நிக்கிறதுக்கும் மிகப்பெரிய சேனையும் படைபலமும் ஆண்பலமும் இருந்திருந்த பெண்மணிகள். ஒரு அகலிகை ஆகட்டும், அகல்யா ரிஷி பத்தினி, என்ன பிரச்சனை வந்ததுன்னு நமக்கு தெரியும். அகல்யா அடுத்தது திரௌபதி, அத்தனை பேர் நிற்கக்கூடிய மகாசபையில, படித்த பாண்டித்யம் வாய்ந்தவர்கள் நிற்கக்கூடிய சபையில, தர்ம ஞானிகள் நிற்கக்கூடிய சபையில, எந்த ஆதரவும் இல்லாம நிராதரவா நின்ற ஒரு பெண்ணாக அவளுக்காக வரக்கூடிய ஒரு காப்பியம் அகல்யா திரௌபதி தாரா. தெரியும் நமக்கு இது வாலியா சுக்ரீவனா அப்படிங்கிறதுக்குள்ள எப்பவுமே போராட்டத்துக்குள்ள வந்து நடுவுல மாட்டின ஒரு பெண்மணி. சீதை தெரியும், மண்டோதரியும் தெரியும். இந்த பஞ்சகன்யா ஸ்மரே நித்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து எடுத்து பார்க்கும்பொழுது இவங்க சந்தித்த பிரச்சனையை விட ஒன்றும் பெரிய பிரச்சனையா இல்லை. அப்ப எதுக்கு பேர் வீரம்னு சொல்றோம்? வாள் எடுத்து உருவி எதிராளி நெஞ்சில குத்துறதுக்கு பேர் வீரம்னு சொல்றோமா? இல்ல கையில ஒரு வெப்பனை வச்சுக்கிட்டு குண்டு மழை போயிடுறதுக்கு பேர் நம்ம வீரம்னு சொல்றோமா? எதுக்கு வீரம் வேணும் அப்படின்னா, அந்த வீரம் எல்லாம் அன்றாடம் பயிற்றுவிக்கப்பட்ட வீரம்னு புரிஞ்சுக்கோங்க. எதிரில் இருக்கக்கூடிய ஒரு எதிராளியை எப்படி தாக்கணும்னு எனக்கு பயிற்சி கிடைக்கும். எதிரில் இருக்கிறவன் எதிரி எதிரின்னு எனக்கு சொல்லி சொல்லி ஒரு பயிற்சி கிடைக்கும். எப்படி விழுந்து எப்படி குண்டு மாறி பொழியணும்னு எனக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். எந்த பயிற்சியுமே இல்லாமல் களம் இறங்கி அன்றாட வாழ்க்கையே ஒரு போராட்டமாக போகும்போது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி மட்டும்தான் என்னுடைய கவச்சமாக நிற்கும் அப்படின்னு ஒரு பெண் புரிந்து கொள்ளும் பொழுது, இயற்கையை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. இப்ப இந்த பெண்மை என்பது வீரம் சார்ந்தது, கொஞ்சம் ஆண்மை என்பது அழகு சார்ந்தது அப்படிங்கும் போது இயற்கைக்குள்ள பார்த்தா பிடரி மாதிரி நிறைய இருக்கக்கூடிய பிடரி முடியோட காட்டுல வனராஜாவாக ஒரு ஒரு பெரிய சிங்கம் வருகிறது அப்படின்னு சொன்னா, அந்த சிங்கத்தினுடைய ஆளுமை அதனுடைய உயரம் இதை கணித்து மட்டும்தான் பெண் சிங்கங்கள் தன்னுடைய குட்டிகளுக்கு அதை தந்தையாக ஏற்றுக்கொள்ளும். நீண்ட தோக

புலின்னு தெரியும், கையில இருக்கிறது வெறும் மொரந்தான்னு தெரியும், இந்த புலிய இந்த மொரத்தால அடிக்க முடியாதுன்னு தெரியும். அவ அடிச்சு விரட்டுறதுக்கு பயன்படுத்தினது அவ கையில இருந்த மொரம் அல்ல, அவ மனதுக்குள்ள இருந்த உறுதியான தீவிரமான வீரம். அப்போ இந்த நாட்டுல வீரம் சார்ந்தது. எந்த கல்வியால் பெண்களுக்கு வீரத்தை கொடுக்க முடியுமோ அந்த கல்வி ஒரு பெண்ணுக்கு கிடைக்குமே ஆனால் then she becomes a perfect woman which leads to perfect independence. சரி, அப்போ perfect womanhoodனா என்ன? நான் இப்ப வீரம்னா என்னன்னு உங்ககிட்ட ஒரு சின்னதா சுட்டி காமிச்சேன், அவ்வளவேதான். வீட்டுல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல 50க்கு மேற்பட்ட வயது உள்ள பெண்மணிகள் வீட்டுல இருக்காங்கன்னு வைங்க. அந்த பெண்மணிகளை நீங்க ஒரு பொருட்டா கூட எடுக்க முடியாது. ஆனா அதையே ஒரு விலங்கு கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தினீங்க அப்படின்னா யூ கால் இட் அ மேட்ரியார்க் அப்படின்னு சொல்லுவோம். 50-55 வயதான ஒரு பெண் யானையை நம்பித்தான் அதன் பின்னால் அந்த மொத்த கூட்டமும் போயிட்டு இருக்கும். அந்த பெண் யானைக்கு 4 வருஷத்துக்கு முன்னால பஞ்சம் வந்த போது எங்க போனோம்னு தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னால தண்ணீர் பற்றாக்குறை வந்த போது எங்க போனோம்னு தெரியும், எங்க போனா காடு இருக்குன்னு தெரியும், எங்க போனா மனிதர்கள் மிரட்டுவாங்கன்னு தெரியும், எது தன்னுடைய நீர் தேக்கம்னு தெரியும். If that matriarch elephant dies, a whole herd of elephants will fall down. அவ்வளவுதான். அந்த முன்னால போகக்கூடிய 55 வயதான பெண் யானை தளர்ந்து விழுமேயானால் அந்த யானை கூட்டம் ஸ்தம்பிச்சு போயிடும். அடுத்த ததுகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த முன்னால போகக்கூடிய பெண் யானைக்கு தெரிந்த விஷயம் என்ன தெரியுமா? குட்டி போட்டிருக்கக்கூடிய யானையை உள்ள கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பக்கத்துல நிற்கிறோம், அப்புறம் அத்தியை நிறுத்தணும், சித்தியை நிறுத்தணும், குறும்பு பண்ணக்கூடிய ரோக் எலிஃபென்ட்ஸை கொஞ்சம் கும்பலுக்கு தாண்டி நகர்த்தி விடணும். இது அத்தனையும் புரிஞ்சு எங்க கொண்டு போய் தண்ணி கொடுக்கணுமோ அங்க கொடுத்து திருப்பி பத்திரமா கூட்டிட்டு வரக்கூடிய எஜுகேட்டட் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரியார்க். எஜுகேஷன் இஸ் நாட் யுவர் டிகிரி. Education is a capacity to face challenges in life and not to buckle under pressure. Inda oru kalviyathaan ketta. Ippadi oru kalvi patta padippu namma pen kulaningalukku kudukudaanu modhalla namba paakrom. Namma pen kulaningala paakumbodhu idhu dhaan varum. Idhu dhaan kalvi. Kalvingiradhu vaangra degree alla. எதிரில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சமாளித்துக் கொண்டு போகக்கூடிய மன உறுதி. A backbone made of iron and steel. எக்காலையும் இரும்பாலையும் ஆன முதுகெலும்பை இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கக்கூடிய கல்வி திட்டம் உங்களுக்கு கொடுக்குதா? வேலை கொடுக்குது. ஒரு துணிக்கு 10 துணி கொடுக்குது, 1 பவுனுக்கு 15 பவுன் கழுத்துல போட்டுக்கொள்ள கொடுக்குது. ஆனா கட்டடம் கட்டக்கூடிய தொழிலாளி பெண்ணாகிய ஒரு ஒரு தன்னுடைய சகஜீவி இடுப்புல ஒண்ணும் கையில ஒண்ணும் வர குழந்தைய கல்லால அடிக்கும் போது அவளுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு உங்களுடைய படிப்பு ஒரு சின்ன கல்ல நகர்த்தி இருந்தா கூட சுவாமிஜி சொல்லக்கூடிய எம்பவர்மெண்ட் ஆஃப் அ வுமன் இஸ் பர்ஃபெக்ட். இதை நோக்கி நம்ம எங்கேயுமே நகரல. நமக்கு புராண இதிகாசங்கள்ல வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்கள் பெண் கதாபாத்திரங்கள் மீது நமக்கு வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு, புரிதல் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும்னா இட் டேக்ஸ் சோ மச் ஆஃப் டைம் அண்ட் பெயின். டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி ஈஸி. தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு 1/2 செகண்ட் போதும், உடனே என்ன பண்ணிடும், தப்பா புரிஞ்சுட்டு போயிடும். இப்போ இதை நோக்கி நடந்துவாங்க. சின்ன வயசுல உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு மனதுல என்ன உறுதியை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. இப்ப மீண்டும் மீண்டும் பாக்குறோம், ஊரெல்லாம் கூப்பிடுறோம், 1 லட்சத்துக்கு 10 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய்லாம் செலவழிக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்குறீங்க, குழந்தை அங்க போய் காலை ஊனி திரும்புறதுக்குள்ள 10வது நாளைக்குள்ள 10 விதமான பிரச்சனையை ஓவர் தி போன் அம்மாக்களுக்கு சொல்லுது. அம்மா எனக்கு இந்த பிரச்சனை, அம்மா இந்த பிரச்சனை. கல்வி கொடுத்துருக்கோம். We have given woman complete education if you call that education. Something which does not make her fit enough. அங்க போய் 10 தடவை பெண் குழந்தை வீட்டுக்கு போன் பண்ண அடுத்த நிமிஷம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பிரச்சனைனா திரும்பி வந்துரு, அப்புறம் பாத்துக்கலாம். திரும்பி வந்த அடுத்த நிமிஷம் நம்ம எப்படி பாக்குறோம் நமக்கும் தெரியும். இப்படிப்பட்ட பெண் விடுதலையை பத்தி விவேகானந்தர் பேசவே இல்லை. இப்படிப்பட்ட பெண் விடுதலைங்கிற அபாயத்துக்குள்ள போயிடுவோம் அப்படிங்கிற பயம் அவருக்கு சர்வ நிச்சயமாக இருந்தது. பிகாஸ் என்டைட்டில்மெண்ட் எம்பவர்மெண்ட் தப்பா நினைக்க கூடிய the pendulum was that extreme. அடிமைப்படுத்தி ஒரு ஒரு பாட்டிலுக்குள்ள அடைப்பட்ட குட்டி பூதம் மாதிரி ஒரு பெண் கழுத்தை நெரிச்சு மூடி வச்சு கல்விங்கிறத வச்சு தர தர தரம் திறந்து விட்டு அடுத்த நிமிஷம் அடைக்கப்பட்ட ஆற்று வெள்ளம் சாதாரணமாக போய்கொண்டிருந்த ஆற்று வெள்ளத்திற்கும் அணை போட்டா எப்படி பொங்கி பிரவாகமா பெருக்கெடுத்து தனக்கும் பயன் இல்லாம நாட்டுக்கும் பயன் இல்லாம வாழ்க்கைக்கும் பயன் இல்லாம அது எல்லாரையும் அடிச்சு அழிச்சிட்டு போகுமோ, அப்படி ஒரு மாபெரும் சக்தியை கல்வி பெண்ணுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. கல்வி சர்வ வல்லமை பெற்ற ஒரு பெண்ணாக ஒருத்தரை மாற்றும்னு நினைச்சார். அதனால சொன்னதுதான் கிவ்

education, let them decide their own destiny. இப்போ அந்த டெஸ்டினி என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி எனக்கு இன்னொரு அனுபவத்தையும் நான் சொல்றேன். We are all, I would rather call, we are all soldiers in civilian dress. நீங்க எந்த அளவுக்கு இதை ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. We are all soldiers in civilian dress. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பாரதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா ஒரு யூனிஃபார்ம்குள்ள இல்லாத உண்மையான போர் வீரர்களாகத்தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கறத நீங்க நம்பினீங்கன்னா நான் அடுத்த கதைக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இதுதான் டோட்டலான வுமன்ஹுட், இதுதான் டோட்டலான மேன்ஹுட். என்னுடைய ஒரு மாணவர் ஒரு பொங்கல் அன்னைக்கு காலையில எனக்கு போன் பண்ணி கேட்ட அடுத்த நிமிஷம் நான் கேட்டேன், ஹர்ஷன் எங்க பாருக்க மேம், காஷ்மீர்ல வரலையாமா இந்த லீவுக்கு? இல்ல மேம், எனக்கு அடுத்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனி 200 miles உள்ள போக வேண்டியிருக்கும், எப்ப திரும்பி வருவேன்னு தெரியாது. அங்க லேப்டாப் கிடையாது, அங்க செல்போன் கிடையாது, வேலை வழக்கி சாப்பாடு கிடையாது. எமர்ஜென்சின்னு சொன்னா கூட 3 நாள் ஆகும் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு. பேசுறதுக்கு கூட இன்னொரு ஆள் எனக்கு கிடையாது. ஆனா இந்த அசைன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐ சூன் பிகம் அ மேஜர். நான் சொல்ற குழந்தைக்கு மீறி போனா 25 வயதுக்கு மேல கிடையாது. இந்த குழந்தை இதை சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதுவும் தாய் தானே, இந்த குழந்தையும் பெற்றுக் கொடுத்தது தாய் தானே. நான் உள்ள வரும்போது சுவாமிஜி எங்கிட்ட 2 பெண்மணிகளை அறிமுகப்படுத்தினார். இவருடைய குழந்தை இங்கேயே பிரம்மச்சாரியாக சேர்ந்திருக்காங்க, இந்த அம்மாவும் இங்கேயே உழைச்சிட்டு இருக்காங்க, இவங்களை ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு. அடுத்தது இன்னொரு தாயை காமிச்சு சொன்னாரு, இவங்களுடைய குழந்தையும் அம்மாவுக்கு போதுமான அளவு ஒரு செக்யூரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த இயக்கத்துல சேரும் அப்படிங்கும் போது ஒரு நிமிடம் என் மனதுக்குள்ள ஒரு கூச்சம் வந்தது என்னமோ சத்தியம். நான் இப்ப அதோட சேர்த்து சொல்றேன், பெண்ணுக்கு ஒரு கல்வி கிடைச்சா அந்த பெண் எவ்வளவு தூரம் கொண்டு போகணும் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைகிட்ட நான் சொன்னேன், நான் எங்கேயாவது சந்தோஷமா இருந்து நான் சந்தோஷமா சாப்பிட்டு நான் இழுத்து போத்திக்கிட்டு, நீ -30 degrees காஷ்மீர்ல இருக்கும்போது நான் இழுத்து போத்திக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்கும் எனக்கு ரொம்ப குற்றபோதமா இருக்கும், என்னால இனிமே எதையும் சந்தோஷமா அனுபவிக்க முடியும்னு தோணலடா அப்படின்னு போன்ல சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை சொன்னது, பொங்கல் அன்னைக்கு காலையில ஹி ஜஸ்ட் டோல் மீ, மேம் சந்தோஷமா போய் பொங்கல் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுங்க மேம், இந்தியாவை நான் பாத்துக்க. இது சொல்றதுக்கு ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. If education has made you feel, I am talking to every woman who is seated here, if education has made you feel a sip

கிடையாது. ஆனா அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன், நான் போற இடத்துல எல்லாம் உன்னை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன போது அடுத்தது அந்த குழந்தை சொன்னது, நான் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டேன். அடுத்தது அவன் சொன்னான், ஹர்ஷனை பத்தி சொல்லாதீங்க, ஹர்ஷன் இல்லாம இந்தியன் ஆர்மி இருக்கும், இந்தியன் ஆர்மியை பத்தி சொல்லுங்க, ஆர்மி இல்லாம யாராலையும் இருக்க முடியாதுன்னு சொன்னான். ஒரு ஒரு இஃப் யூ ஸ்டில் ரிமெம்பர் Swamiji being called as a warrior clad in saffron robe, adha na solren, a Napoleon clad in saffron robe appdin solli Swamiji patti ulagame aarbarichu paaratnadhu satyamaga irukume aanal kodukapatta kalvi aanukku kodukapattada pennukku kodukapattada nu illama illada kalvi innum inda naatta porutha varaikkum pennudeya kalvikkaga poraadnadhu pengal alla. பெண்கள் போராடவும் குரல் கொடுக்கவும் முஷ்டி உயர்த்தி நம்மளுடைய வாக்குகளை சொல்லவும் இப்பத்தான் படிச்சிருக்கோம். இந்த 10 வருடத்துக்குள்ளதான் பெண் விடுதலைக்காக போராடினது அத்தனை பேருமே ஆண்கள் தான். சதி ஒழியணும்னு நினைச்சது புற ஆண்தான். பெண்ணுக்கு கல்வி கொடுத்தேன்னா அவ எல்லாத்தையும் அவளே பாத்துக்குவான்னு சொன்னது ஆண்தான். ஒரு தந்தை பெரியாருடையதுல இருந்து ஆரம்பிச்சு ராஜாராம் மோகன் ராயில இருந்து பாரதியார்ல இருந்து பாரதிதாசன்ல இருந்து ஒரு காமராஜர் வரை மதிய உணவை கொடுத்து வகுப்புக்கு கூட்டிட்டு வந்தா உட்காந்து படிக்கட்டும்பா அப்படின்னு சொன்ன வரைக்கும் ஆண்கள் தான் பெண்களை மேலே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்கள். அவங்க நினைப்ப பரிபூர்ணமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பிளீஸ் கோ பேக் டு யுவர் எபிக்ஸ், உங்களுடைய மகாபாரதத்திற்கும் உங்களுடைய ராமாயணத்திற்கும் மறுபடியும் பூந்து புறப்பட்டு வாங்க. காட்டப்படக்கூடிய கதாபாத்திரம் பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, வந்து போன கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, உங்க மனதுக்குள்ள நிலைத்து நிற்கக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தாலும் நினைப்பாரு. ஒன்னொன்னும் நெருப்புல தூவின விதைகளாக பெண்கள் இருந்திருக்காங்க. மண்ணுல விதைய தூவினீங்கன்னா முளைக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. மண்ணுல விதைய தூவுங்க, உரம் போடுங்க, வேலி போடுங்க, தண்ணீர் ஊத்துங்க, களை எடுங்க, மரம் வளர்ந்துதான் அப்பப்ப பாத்துக்கோங்க. இப்படி எல்லாம் விளையறதுல எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. ஆனா இந்திய மண்ணில் விளைந்த ஒவ்வொரு இதிகாச பெண்மணியும் நெருப்பில் தூவிய விதை. அது அந்த நெருப்புல விதை தூவி அது முளைச்சிருச்சுன்னா வெயில்ல வாடாது. நாம நம்ம பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அறிவானது நெருப்பில் தூவிய விதையாக பெண் குழந்தைங்களை மாற்றுமே ஆனால் விவேகானந்தருக்கு ஒரு விழா எடுப்பதற்கும் அந்த விழாவுக்கு வந்து பேசுவதற்கும் கேட்டு நிற்பதற்குமான அடிப்படை தகுதி நமக்கு கிடைக்கும். இப்போ யூ ஹவ் கம் டு அ பொசிஷன் வேர் யூ ஹாவ் டு ரீ அனலைஸ் எவ்ரிதிங். திரும்பி போறோம், நம்ம வீட்டுக்கு திரும்பி போறோம். எது நம்மளுடைய எம்பவர்மெண்ட்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய கல்வி திட்டத்துல என்னெல்லாம் உள்ள வரணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு மெனு கார்டில் எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு ஒரு ஹோட்டல்ல போய் ஒருவேளை பசியை தீர்க்கிறதுக்கு நம்மளால இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய மிக பிரம்மாண்டமான தேவையான அடுத்தவர்களுக்கு உதவியாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற மெனு கார்டில் நம்ம இன்னும் எதையுமே தேர்ந்தெடுக்கலன்னு பார்த்துக்கோங்க. இந்த மெனு கார்டு இன்னும் எதுவுமே நீங்க டிக் பண்ணாம அப்படியே உட்கார்ந்துருக்கு. எத்தனை அம்மாக்கள் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பரிமாறும் பொழுது, ஆண் குழந்தையும் பக்கத்துல வச்சுட்டு பரிமாறும் பொழுது, ரெண்டு பேரையும் நாளைய வாழ்க்கைக்கு தயாராக்க கூடிய அறிவுரைகளை கொடுக்கறீங்கன்னு பாத்துக்கோங்க. அம்மாக்கள் எல்லாமே என்னுடைய பெண் குழந்தை அப்படின்னா போற இடத்துல அது நல்லா இருக்கணும்னு நேசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைய என்னுடைய மகன் எப்படி வளர்ப்பான், எப்படி பார்த்துக்கொள்வான்னு எந்த அம்மாவும் யோசிக்கிறதா தெரியல. நான் பல நேரங்களில் நினைக்கிறது உண்டு, 21ஆம் நூற்றாண்டுக்கான வாகனங்களை 16ஆம் நூற்றாண்டு சாலையில ஓட விடுறது எவ்வளவு முட்டாள்தனமோ, அவ்வளவு முட்டாள்தனம். ஒரு பக்கம் பெண் விடுதலையை பத்தி பேசிட்டே போக, பெண் விடுதலை பெற்று ஓங்கி நிற்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு விடுதலை ஆன சிந்தை உள்ள பெண்கள் வரணும்னா ஆண்களை அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வளர்த்து எடுக்கணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்வேன், இஃப் யூ ஹவ் மேரிட் அ பிரின்ஸ் Remember, it was a queen who brought him up. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. உன்னுடைய கணவன் இளவரசனுக்குரிய தோற்றப்பொலிவு சொல்லல, மன உறுதியை சொல்றேன். உண்மையான போராளியாக ஒரு ஆண் உனது வாழ்க்கை துணைவனாக அமைய பெற்றால் சாதாரண பெண்மணி அவளை வளர்த்திருக்க முடியாது. போர்க்காலத்துல கையகப்பட்ட வேறு இனத்தை சேர்ந்த பெண்களை பத்திரமாக பல்லக்கில வச்சு கொண்டு போய் அவர்களுடைய அரசவை அந்த புறத்துல விட்டுட்டு வர அளவுக்கு ஒரு சத்ரபதி சிவாஜிக்கு மன உறுதிய அவங்க அம்மாவால கொடுக்க முடியும்னா அது பெண் கல்வி. சாலையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் அபாயம் வரும்பொழுது ஆண்களை பற்றி அல்ல நம்ம யோசிக்கணும். கொடுக்கப்பட்ட பெண் கல்வியில எங்க ஒரு பக்கம் எங்கேயோ காணாம போச்சு அப்படின்னு. அப்ப இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் சகோதரிகள் எல்லாம் உள்ள வெளியில போய் நீங்க என்ன பார்க்க

0: போறீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. என்னுடைய பார்வையில இருந்து நான் சொல்லக்கூடியது, என்னுடைய கணவரால் எந்த பெண்ணுக்கும் தீங்கு வராதுங்கிற ஒரு வாக்குறுதியை உங்க கல்வி உங்களுக்கு கொடுக்குமே ஆனால், என் தகப்பனால் இன்னொரு பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத உங்க கல்வி கொடுக்குமே ஆனால், என் சகோதரனால் எந்த பெண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, என் மகனால் வராது, என் நண்பனால் வராது, என் மாணவனால் வராது, என் அருகில் உட்கார்ந்து பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய ஒரு அந்நிய நபரால் வராதுங்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு கிடைச்ச கல்வியால ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமே ஆனால், then perfect womanhood means perfect independence. முழுமையான பெண்மை என்பது முழுமையான சுதந்திரம். இப்ப மீண்டும் அதே வீரத்துக்கு வரும். பொறுமைக்கு வீரம்னு பேரு, பொறுப்புக்கு வீரம் அப்படின்னு பேரு, அன்புக்கு வீரம்னு பேரு, அனுசரணைக்கு வீரம்னு பேரு, புரிதலுக்கு வீரம்னு பேரு. வீரம் இல்லாத எந்த குணத்தோடும் பெண்கள் இந்தியாவில் படைக்கப்படவில்லை. வீரம்ங்கிறது வாழ உருவது அல்ல. வீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய பொறுமை. விவேகானந்தர் உதாரணமாக காட்டக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இருந்தது இந்த உரம் வாய்ந்த, உறுதி வாய்ந்த ஒரு நிலைமை. அதனால்தான் அவரால் அவ்வளவு ஆவேசமாக சொல்ல முடிஞ்சது, Why at all in this country there is so much of difference because of the body as a man or a woman. அடுத்த நிமிஷம் அவர் கம்பேர் பண்ணிக்காமல் மனுஸ்மிருதிக்கு மறுபடியும் வராரு. The country which celebrates women alone will progress. எந்த நாடு பெண்களை கொண்டாடுகிறதோ, எந்த நாடு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறதோ, எந்த நாடு பெண்களை நடத்த வேண்டிய முறையில் நடத்துகிறதோ, அந்த நாடு மட்டுமே முன்னேறும். அப்படி பார்த்தால் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தில் இருந்த இந்தியா ஒரு 300 ஆண்டு காலம் வேறொரு ஆட்சி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிலை தடுமாறி போயிடுச்சுங்கிறது மிகப்பெரிய சத்தியம். கிடைத்தது டிகிரியாக இருக்கலாம், இன்னும் அது கல்வி ஆகலன்னு புரிஞ்சுக்கலாம். நான் என்னுடைய மாணவனை பத்தி சொன்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் போராளிகள் அப்படிங்கறது சத்தியமாக இருக்குமே ஆனால், கோ பேக் ஹோம். உங்களுடைய கொடுக்கக்கூடிய கல்வி என்ன பண்ணுது தெரியுமா? உங்களுடைய பெண் குழந்தைங்களை யூ வாண்ட் தம் டு பிகம் இன்ஜினியர்ஸ், யூ வாண்ட் தம் டு பிகம் டாக்டர்ஸ், யூ வாண்ட் தம் டு பிகம் லாயர்ஸ், யூ வாண்ட் தம் டு பிகம் எவ்ரி அதர் திங் அதர் தேன் அ ஹியூமன் பீயிங். முதல்ல உங்க கல்வி குழந்தைங்களை மனிதர்களா மாத்துமான்னு பாரு. எங்க குழந்தை மனிதரா மாத்துமா? மாத்தும் நான் மட்டும் நான் அடுத்ததுக்கு நகர்றேன். வாட் சுவாமிஜி ஹஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஃபார் அஸ், நமக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காருன்னு தெரியுமா? ஹீ ஹஸ் காடு விட்டுட்டு போல, நாடு விட்டுட்டு போல, ஆயிரக்கணக்கான சொத்து விட்டுட்டு போகல, அடுத்த வேளை சாப்பாடு விட்டுட்டு போகல, எதுவுமே சுவாமிஜி நமக்கு விட்டுட்டு போகல. பட் ஹி ஹஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அன் எத்திக்கல் வில். எத்திக்கல் வில் அது என்னன்னு புரியுதா? அறம் சார்ந்த உயிரை இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்காகவும் எழுதி விட்டுட்டு போயிருக்கார். இது என்ன இந்த அறம் சார்ந்த உயிர்? ஒபாமா தன்னுடைய எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த போது சொன்னாராம், தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து சொன்னார், ஐ எம் சோ ஹாப்பி டு சீ யூ, கம் அண்ட் பிளே வித் யூ. உங்களோட எனக்கு விளையாட பிடிச்சது. ஆனா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு நல்ல வசதி இருக்கு.
1: அன்பு உறவுகள், இதுவரை எந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி குற்றப்பணவு திணைக்களகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். ஊவா மாகாணத்தில் கடந்த 5 மாதங்களில் 80 சிறுவர் பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகர மற்றும் கம்பகா பிரதிசபை பகுதிகளில் நாளை 12 மணி நேர நீர் விநியோக தடை ஏற்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று பிரதேச அபிவிருத்தி குழுவின் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக பிரதேச செயலகத்துக்கு முன்பாக சட்டவிரோத மதுபானத்தினை ஒழிக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டதோடு பிரதேச செயலகத்துக்குள்ளும் அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. கடன் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டு தொடர்பான இலங்கை போலீசாரின் விசாரணைகளுக்கு ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்தில் உள்ள ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகள் தற்போது உதவி செய்து வருவதாக அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் 4 நாள் வேலைவார முறைமையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் பியதிச தெரிவித்திருக்கிறார். மேலதிக பெறுமதி சேர் வரியை செலுத்தாதது தொடர்பாக கொழும்பு மாநகர சபை மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான சட்டங்கள் தவிர ஏனைய தேர்தல் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற குழு முதல் தடவையாக கூடியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாதென்று அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நிராகரித்திருப்பதோடு நிலுவையில் உள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சின் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்கான நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்திருக்கிறது. வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி வருமானம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1,380.93 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாட்டு வருமானம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 20% தற்போது அதிகரித்துள்ளது. இலங்கையில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவின் மனைவியான சசி வீரவன்சாவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை தொடர்பான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 24 முன்னெடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியன் வர்சவிதான நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கொன் மீது 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ஊழல் வழக்குகளின் தீர்ப்புகளை அறிவிப்பதை கொழும்பு மேல்நீதிமன்றம் எதிர்வரும் 9 ஜூன் வரை ஒத்திவைத்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைய போகின்ற காரணத்தினாலே பழிவாங்கல் நடவடிக்கைகளில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை பரிசீலிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகிறது.
தனியார் பெருந்தோட்ட துறையில் கற்பமடைந்தது முதல் பிரசவம் முடிந்து 6 மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் நாளாந்த முழு வேதனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள பெண் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட அமைச்சு அறிவித்திருக்கிறது. அனுராதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கல்முனை முன்னாள் மாநகரசபை பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் ரஹ்மத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரஹ்மத் மன்சூர் அவர்கள் இலங்கைக்கான புதிய பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் அவர்களை உத்தியோர்வமாக இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் நாட்டின் உயர்ஸ்தானிகர் உத்தியோர்வ வாசஸ்தலத்தில் நேற்று சந்தித்திருக்கிறார். தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒருவார கால விசேட பணியை ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையின் வீடமைப்பு மற்றும் காணி விற்பனையில் தற்போது ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக மக்கள் புதிதாக வீடுகளை கட்டுவதை தவிர்த்து ஏற்கனவே சிறிய அல்லது பழைய கட்டிடங்களை கொண்ட நிலங்களை வாங்கி அவற்றை புனரமைக்க அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக காடுகளை அழித்து சேனைப்பயிர் செய்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டவரின் உடலத்தை பொறுப்பேற்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 10,000 ரூபாய் தருவதாக கூறி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட வர்த்தகர் ஒருவருக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் 14 நாட்கள் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வனாத்தே துமிந்த என்பவருக்கு சொந்தமான 2 ரிவால்வர் ரக துப்பாக்கிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கண்டுபிடித்துள்ளார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து சுமார் 60,60,000 ரூபாய் பெறுமதியான சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் நேற்று அதிகாலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்மேல் பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருவதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 7,984 குடும்பங்களைச் சேர்ந்த 31,078 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 24 பிரதேச செயலக பிரிவுகளுக்காக விடுக்கப்பட்ட 1ம் மற்றும் 2ம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. புயலை பயன்பாட்டினால் வருடாந்தம் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதோடு 200க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக புயலை மற்றும் மதுபானம் மீதான அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு இதுபோன்ற நாளில்தான் அமரர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் இந்த உலகத்துக்கு விடை கொடுத்திருந்தார். 1964ம் ஆண்டு மே 29ம் தேதி பிறந்த அமரர் ஆறுமுகம் தொண்டமான் கடந்த 2020ம் ஆண்டு மே 26ம் தேதி தன் வாழ்க்கைக்கு விடை கொடுத்து இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 3,58,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,750 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இனி இந்திய செய்திகளில், இலங்கைக்கு படகில் கடத்துவதற்காக மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,46,000 வலி நிவாரணி மாத்திரை அட்டைகளை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்திருப்பதோடு சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை காவல்துறைக்கு இந்தியா சார்பில் 134 ரோந்து வாகனங்கள் இந்தியா சார்பில் நேற்று வழங்கப்பட்டது. இருநாட்டு உறவின் மேம்பாட்டில் இது அடுத்த முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 2025 மே 1ம் தேதி முதல் 2026 பிப்ரவரி 28 வரை பெற்ற 50,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார்.
தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியையும் அதற்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடியை விதங்களின் அடிப்படையிலும் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே இதை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழகம் குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இதன் மூலம் தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டுள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். வரி அமைப்பில் மாற்றங்கள் குறித்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். வரும் தேர்தலில் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து விடுவார்கள் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் வைரலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக இனரீதியான வெறுப்புணர்வு பரவி வருவதாகவும் இந்தியர்களை குறிவைக்கும் சர்ச்சை பேச்சு அதிகரிப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ மறுத்திருக்கிறார். தமிழகத்தில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை முகூர்த்தம் வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஜமாத் ஏ இஸ்லாமி அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளித்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக காஷ்மீரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று தீவிர சோதனைகளை மேற்கொண்டார்கள். மணிப்பூரில் பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 6 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி நாகா இனத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்தியாவில் தற்போது வரை எபோலா தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா தெரிவித்திருக்கிறார். 2 வாரங்களுக்கு குறைவான காலத்தில் 4வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் நேற்று உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து மத்திய அரசு எரிபொருளை வாங்காதது குறித்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய உயர்வுகள் வரும் நாட்களில் தேசிய தலைநகரில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகளை பாதிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வழங்கி கௌரவித்தார். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஐரோப்பாவில் இந்த வாரம் கடுமையான வெப்பம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வகம் முன்னறிவித்துள்ளது. அங்குள்ள சில பகுதிகளில் இந்த மாதம் வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. வழக்கமாக கோடையின் உச்சத்தில் காணக்கூடிய புழுக்கம் அதுவாகும். கொங்கோ மற்றும் உகண்டாவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் தாண்டி தீவிரமடைந்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே தற்போது அமலில் உள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டின் மத்தியிலும் அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் திடீர் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அளிப்பதற்காக உடனடியாக அமெரிக்காவிடம் அவற்றை ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார். இதனை அவர் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானில் விதிக்கப்பட்டிருந்த இணைய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்கி இணைய வசதியை மீண்டும் சீரமைக்குமாறு அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உத்தரவிட்டுள்ளதாக ஈரானின் மெக்ரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூரும் சீனாவும் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று கூட்டாக வலியுறுத்தி இருக்கின்றன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டின் ஒரு அங்கமாக ஆபிரகாம் ஒப்பந்தங்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார். பாகிஸ்தானுடனான சீனாவில் நட்பு பிரிக்க முடியாதது என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 7 ஆஸ்திரேலிய பெண்கள் மட்டும் 12 சிறுவர்கள் அடங்கிய குழுவினர் ஆஸ்திரேலியா திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள கடை தொகுதியில் ஆடவர் ஒருவர் திரவத்தை தெளித்த சம்பவத்தில் சுமார் 20 பேர் காயம் விட்டார்கள். ஆடம்பர இலக்ஸா சிக்ஸ் கடை தொகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் கோரமான சாலை விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 17 பேர் இறந்தார்கள், 10 பேர் காயமிட்டுள்ளார்கள். புனித ஹாஜ் யாத்திரை அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. மெக்கா நகரில் வெயில் கொளுத்துகிறது. ஹஜ் யாத்திரை காலத்தில் வெப்பநிலை 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் என்று சவுதி அரேபியாவின் வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவ அடிமைத்தனத்தை தோற்றியிருப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14 லியோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆஸ்திரியாவில் வான் சறுக்கில் ஈடுபட்ட பெண்ணின் வான்குடை மீது விமானம் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் முயற்சி மும்முரமாக தொடர்கிறது. சீனாவின் காங்சோ நகரில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறியும் புதிய கருவியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு துளி ரத்தத்தை கொண்டு புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய அது உதவுவதாக குறிப்பிடப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் 20-20 போட்டிகளுக்கான புதிய தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இதில் வெல்லும் அணி நேரடியாக இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற தோற்கும் அணி குவாலிஃபயர் 2 ஆட்டத்துக்கு செல்லும். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் செர்பியாவின் ஜோகோவிச், கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா உள்ளிட்டோர் தங்கள் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். ஃபோர்முலா 1 கார்பந்தியத்தில் கனடியன் கிராண்ட் பிரி ரேஸில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமி ஆண்டனெல்லி வெற்றி பெற்றார். 19 வயதான ஆண்டனெல்லிக்கு நடப்பு சீசனில் இது தொடர்ந்து 4வது வெற்றியாகும். அடுத்த மாதம் நடைபெறும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டி வானிலை சவால்களால் பாதிக்கப்படலாம் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ்வேகஸ் நகரில் முதல் முறையாக சர்ச்சைக்குரிய விளையாட்டுப் போட்டியொன்று நடத்தப்பட்டுள்ளது. என்கான்ஸ்ட் கேம்ஸ் என்பது போட்டியின் பெயர். ஸ்டெரைட்ஸ், பெப்டைட்ஸ் முதலிய தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை போட்டுக்கொண்டு இந்த விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருப்பதே தற்போது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376 ரூபாய் 19 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 96 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 323 ரூபாய் 57 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 42 சதம். 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414 ரூபாய் 4 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 74 சதம். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436 ரூபாய் 6 சதம், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 59 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 234 ரூபாய் 93 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 7 சதம். கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோடைசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:21, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தேனம்பாலம் நிகழ்ச்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 வரை கேட்டு மகளிர்கள் தேனம்பாலம் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கருத்து வருகின்றார்கள். பரிசலாட்சிப்பரில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் அமைந்து இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் உங்களோடு
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
2: தேனம்பாலம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள் இந்த மூன்றெழுத்து உலகத்தில் ஒரு வரலாறு. நேற்று அவர்களுடைய 13வது ஆண்டு நினைவு தினம்.
1: கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான்.
0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் என்ற இருவருக்கும் மட்டுமல்ல, பாடலின் குரலை கேட்டே இது யாருக்கு பாடுகின்றார் என்று சொல்லக்கூடிய வல்லமையை எந்த ஒரு பாடகருக்கும் கொடுக்கவில்லை இறைவன். அது டி எம் எஸ் என்ற அந்த மூன்று லட்சத்துக்கு இறைவன் கொடுத்தான்.
1: எல்லோருக்கும் நல்ல

0: அவர்களுடைய தாய் சவுந்தரராஜனுடைய தாய் தந்தையர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அந்தனர் குடும்பத்தில் பிறந்தவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். மதுரைக்கு மதுரை அரசாண்ட மன்னர் அவர்களால் பட்டு தயாரிப்பதில் செய்வதற்காக அங்கிருந்து 1000 குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றினார் மதுரையில். அதில் இந்த அந்தனர் குடும்பத்தில் பிறந்த டி எம் சவுந்தரராஜன் குடும்பமும் ஒன்று.
1: அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அரங்கத்தில்
0: சிவாஜிக்கு
1: அவன் சாட்சி.
0: எம்ஜிஆருக்கு பாடுவதென்றால் நாசுக்களாலேயே பாடிவிட்டுறாராம். அதாவது மூக்கில மென்மையாகத்தான் எம்ஜிஆர் கதைப்பார். சவுந்தரராஜன் சிவாஜிக்கு பாடுவதென்றால் அடி வயிற்றிலிருந்து குரலை எடுப்பார். அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு பாடகராக வந்தவர். அவர் 1950 கிருஷ்ண விஷயம் என்ற திரைப்படத்தில் ராதை என்னை விட்டு ஓடி போகாது என்ற பாடலோடு ஆரம்பித்தவர். அதற்கு முதல் அவர் பாடிய பாடல்கள் பாடல் மிகவும் கம்பீரமாக வெளிவந்தாலும் இவர் யாருக்காக பாடினார் என்று இவருடைய பெயர் கூட அந்த திரைப்படத்தில் பகிரப்படவில்லை. அந்த கவலைப்பட்டிருப்பார். இந்த கல்லாய் போன மனிதர்கள் எத்தனை துன்ப துயரங்களை எல்லாம் சவுந்தரராஜனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் சவுந்தரராஜனும் அல்லை அசையாமல் அந்தனர் குடும்பம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும்தானே. அந்த மாதிரி இணையாத ஒரு 24 மார்ச் மாதம் 1922 பிறந்தவர் மீனாட்சி ஐயங்கர். வெங்கடம்மாள் தம்பதிகளுடைய செல்வ புதல்வனாக மதுரையில் பிறந்தவர். இன்று இருந்திருந்தால் 104 வயசு. ஆனால் 92 வயசில் ஆண்டவன் இவரை கொண்டு போய்விட்டார். அடக்க மாட்டார் ஒருவருக்கும். விஸ்வநாதனுக்கும் அடங்க மாட்டார். கே வி மகாதேவனுக்கும் அடங்க மாட்டார். வசந்த மாளிகையில் போடுங்க எக்கோன்னு சொன்னால் போட மாட்டேன்னு சொல்ல. விஸ்வநாதன் மட்டுமல்ல, இந்த திரைசை சக்கரவர்த்தி கே வி மகாதேவன் அவர்கள் நீங்கள் போடுங்க சார் என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள். போட்டு பார்த்தார்கள், பாட்டை ரசித்து பார்த்தார்கள். அந்த வசந்த மாளிகைக்கு இருந்து பாடுகின்ற பாடல் யாருக்காக என்ற பாடல் எக்கோவோடு போடப்பட்ட பாடல். அப்படி பாட மாட்டார். மற்ற மாதிரி இல்லை, வளைஞ்சு கொடுக்குற தன்மை இல்லாதவர் தான் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். எம்ஜிஆரோடையும் சண்டை, யாருக்கும் பயப்பட மாட்டார். துணிந்து நேர்மையாக சொல்லக்கூடிய மனிதர். ரப்பர் பால் மாதிரி எல்லாருக்கும் ஒற்று மாறி இல்லை சவுந்தரராஜன். அதனால் பல பாடல்களை இழந்தவர். இளையராஜாவோடும் சண்டை. அவர் பாடிய டி எம் சவுந்தரராஜனுக்காக அம்மாவை பற்றி பாடிய

ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள் அடிமைப்பெண் திரைப்படத்தில் திரை திலகம் கே பி மகாதேவன் அவர்களுடைய இசையில் பாடியிருந்தார். நேரம் சரியாக 11:33 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:33 இந்த நேரத்தில் டி எம் எஸ் அவர்கள் பாடிய பாடல் ஒன்று.

0: இளமை காலம் எங்கே என்று திரும்பும் இங்கே பழைய
1: டி எம் சௌந்தரராஜன் சுசிலா மாறி ஒரு ஜோடி வாழ்க்கையிலே அமைந்ததில்லை, நான் சொல்லவில்லை, பல பத்திரிகைகள்
2: பழைய
1: தமிழை தமிழாக உச்சரித்து பாடியவர்கள்,
2: புதிய பாடல்
1: ஏற்றுமொழி
2: பழைய பாடல் போல புதிய
1: இளையராஜாவினுடைய இசையில் 52 பாடல்கள் பாடியிருக்கின்றார் டி எம்

நடிகர்கள் சிவாஜி கணேசனுக்கும் பத்மினிக்கும் இந்த பாடல் அமைந்தது. சுசிலாமா பத்மினிக்கு பாட இவர் நடிகர்கள் எதுக்கு பாடுகின்றார்? இசைஞானி இளையராஜா அவனுடைய இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரி.

0: 46 இசையமைப்பாளர்களுடைய இசையில் பாடியிருக்கின்றார் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். கிண்டியில் பாடியிருக்கிறார், தெலுங்கில் பாடியிருக்கிறார், மலையாளத்தில் பாடியிருக்கின்றார். கிண்டியிலே வந்து அதாவது டிஆர் பர்மன் அவர்கள் இசை அமைப்பாளர். அவர் ஹிந்தியில் வந்து இவரை பாடும்படி கேட்டிருந்தார். ஆனாலும் தானும் தமிழிலேயே பாடிக்கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை, அங்கே எல்லாம் வந்து நான் மினக்கிடுவதில்லை. ஹிந்தி நல்ல தாராளமாக ஹிந்தி தெரியும் அவர்கள். சமஸ்கிருதம் படிக்கின்றவர்கள் ஹிந்தியில் தான் கூடுதலாக அந்தனர்களுக்கு சான்ஸ் சந்தர்ப்பம் கிடைப்பது கூட. அந்த வகையில் ஹிந்தி நன்றாக தெரியும். அந்த வகையில் இரண்டாவது மொழியாக ஹிந்தியை தான் படித்திருக்கின்றார். அந்த வகையில் ஐந்து மொழி தெரிந்தவர் சௌந்தரராஜன். ஐந்து மொழிகளிலும் கலக்கக்கூடிய வல்லமையை படைத்தவர் என் டி ராமராவ் அவர்களுக்கும் தெலுங்கில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார். தமிழிலே சௌந்தரராஜன், சிவாஜி, எம்ஜிஆருக்கு அதனை தொடர்ந்து யாருக்கு பாடையில் என்று கேளுங்க, அமுத்துராமனுக்கு பாடியிருக்கிறார், எஸ்எஸ்ஆருக்கு பாடியிருக்கின்றார், எங்களுடைய ஜெய்சங்கருக்கு, சிவகுமாருக்கு, சிவகுமாருக்களுடைய அதாவது எது மெய்யப்ப செட்டியார் அவர்களுக்கும் விஸ்வநாதன் அவர்களுக்கும் பிரச்சனை வந்துவிட்டது. இன்னும் சௌந்தரராஜன் சிவாஜிக்கும் அது உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் வந்து ஒரு சின்ன மெல்லிய குரல் சிவகுமார் அவருடைய மகன் மாதிரி நடிக்கின்றார். அவருக்கு சௌந்தரராஜன் பாடலான் சரிவருமா என்று விஸ்வநாதனிடம் கேட்டிருக்கின்றார். அவர் பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் என்று எம்எஸ்வி கூறியிருக்கின்றார். கூறியிருந்த பிறகுதான் அந்த பாடல் சிவகுமாருக்காக பாடிய ஒரு மென்மையான குரலில் இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை எடுக்கக்கூடிய பாடகர் உலகத்திலே எங்குமே இல்லை அன்பவர்கள். நீங்களே கேட்டு பாருங்கள் சிவகுமாருக்காக டி எம் எஸ் அவர்கள் பாடிய பாடல். அப்படியே பாட்டை மெய் மறந்து கேளுங்கள் அன்புறவுகளே.
1: என் கேள்வி
0: பாருங்கள், சோகுமார் மாதிரி இல்லையா?
1: என்

0: மெய்யப்ப செட்டியார் அதிர்ந்து விட்டார் இந்த பாடலை கேட்டவுடன்.
1: என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு
0: ஒரு 26 வயது பையன் பாடுவது போல பாடலை

பாடல் இருக்கின்றது. வெள்ளிக்கிண்ணம் தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. ஆனால் சோகுமார் ஒரு சின்ன பையன், ஒரு 24 வயசா 26 வயசுலாம் நடித்திருப்பார் அந்த படத்தில். ஆனால் அந்த பாடலை அப்பொழுது தயாரிப்பாளர் அறிந்த மெய்யப்பச்செட்டியார் விஸ்வநாதனிடம் கூறியிருக்கிறார், என்ன செய்யலாம், வேறு யாரையும் வச்சு பாட வையுங்கள் என்று. பிரச்சனையில் நாங்கள் சவுந்தரராஜனை வச்சே பாட வைக்கிறோம் என்று போய் பாடிட்டார். முதல் வந்து 2 பாடலும் 3 பாடல் பாடிட்டு வீட்டு போனவரை திரும்ப கூப்பிட்டு விஸ்வநாதன் அவர்கள் பாட வைத்திருக்கின்றார். இந்த பாடலை கேட்டவுடன் அதிர்ந்து விட்டாராம் ஏவிஎம் மெய்யப்பச்செட்டியார் அவர்கள். அப்படி ஒரு திறமை படைத்த ஒரு பாடகர், உலகத்திலே இப்படி ஒரு பாடகர் இல்லை. ஒருத்தர் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பாடக்கூடிய வல்லமை படைத்த பாடகர் ஒருவருமே இல்லை. இதை பார்த்து ஏவிஎம் மெய்யப்பச்செட்டியார் அவர்கள் புகழ்ந்து தள்ளிவிட்டாராம். இப்பொழுது எம்ஜிஆருக்கு பாருங்க கொடுக்க போறாரு குரல் பாடல்.

புலவர் பிள்ளைமைத்தன் அவர்களுடைய கவிதை வரி. இந்த பாடல் சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில டி எம் எஸ் அவர்கள் மக்கள் திலகத்துக்காக பாடியது. மக்கள் திலகத்துக்கு டி எம் எஸ் பாடாமல் அந்த திரைப்படங்கள் வந்து எடுத்திருக்கின்றார். அந்த திரைப்படங்கள் எல்லாம் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. அவருடைய ரசிகர்கள் ரத்த கையெழுத்திட்டு உங்களுக்கான பாடலை டி எம் எஸ் இடம் கொடுங்கள், வேறு பாடல்களும் கொடுக்காதீர்கள் என்று ரத்த கையெழுத்திட்டு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் மக்கள் திலகத்திற்கு. அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை அன்பர்களே. ஆனால் தோல்வி படங்களாக அமைந்தது அந்த படங்கள் எல்லாம். நான் அந்த படங்களையும் பெயர்களையும் சொல்ல விருப்பம் இல்லை. அடுத்த பாடல் சிவாஜி கணேசனுக்காக பாடிய பாடலை கேட்டு பாருங்கள் அன்பு. அவனில் ஜெய்சங்கருக்காக பாடிய பாடல்

0: அருமையான பாடல் வேதாவினுடைய இசை கவியரசர் கண்ணன்தாசன் அவர்களுடைய கவிதை வரியில் TMS மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்த பாடல் அன்பு உறவுகளை அந்த பாடலை தருவதற்கு முதல்
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல நாங்க ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுகிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் இன்று TM சவுந்தரராஜன் அவர்களுடைய 13வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அவர் பாடிய பாடலில் தொடர்ந்து வானொலியில் நடிகர் சிவாஜி கணேசனுக்காக கொடுத்த பாடல். இவ்வாறான பாடல்களை யாராலுமே பாட முடியாத அன்புறவர்களே, நடிகர் திலகத்திற்கு மாத்திரம் அவருடைய குரல் யாருக்கும் அமையவில்லை, அது சவுந்தரராஜன் ஒருவருக்கு தான் அமைந்திருக்கின்றது. பாருங்கள் அன்புறவர்களே, இந்த பாடலை கேட்டு பாருங்கள்.

எந்த ஒரு நடிகருக்கும் இப்படி ஒரு பாடகர் அமைந்தது இல்லை வாழ்க்கையில, மறக்க முடியாது. எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல, சிவாஜிக்கு மட்டுமல்ல, ஜெய்சங்கர், சிவகுமார், முத்துராமன், அவர் ஜங்கா சீனிவாசனுக்கும் அவருடைய குரலிலேயே பாடக்கூடிய வல்லமை படைத்தவர், நாகேஷுக்கும் அதே குரலில் பாடக்கூடிய வல்லமை படைத்த ஒரே ஒரு பாடகர் டி எம் சவுந்தரராஜன் தான். தமிழை தமிழாக உச்சரித்து இந்த ஒருவருக்கும் இப்படி தமிழ் உச்சரிப்பு வராது அன்புறவர்களே, அந்த அளவுக்கு சுசிலாவம்மாக்கும் அந்த சக்தியை இறைவன் கொடுத்து சிவாஜி எம்ஜிஆருக்காக ஒரு ஜோடியான பாடகராக அவர் பாடுவது போல அமைந்த ஒரு பாடகர் என்றார் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இருந்திருந்தால் 104 வயது இறந்து விட்டார். 13 வருடங்கள் அவருடைய நினைவு தினம் நேற்று வந்தது, நான் மறந்துவிட்டேன். இன்று அவருக்காக அந்த பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தேன். உண்மையாக கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சரித்திர பாடகர் தான் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் போட்டி போட்டு பாடக்கூடிய அந்த காலத்திலே அவர்கள் யார் பாடுகிறார் இந்த பாடல் என்று உடனே கண்டுபிடிப்பார்கள், யாருக்காக இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று. சரி அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மணித்தியாள செய்திகள், மணித்தியாள செய்திகளை தொடர்ந்து உதவுமா நிகழ்ச்சி வானொலியில் மலரும்.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். ஊவா மாகாணத்தில் கடந்த 5 மாதங்களில் 80 சிறுவர் பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகர மற்றும் கம்புகா பிரதிசபை பகுதிகளில் நாளை 12 மணி நேர நீர் விநியோக தடை ஏற்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று பிரதேச அபிவிருத்தி குழுவின் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக பிரதேச செயலகத்துக்கு முன்பாக சட்டவிரோத மதுபானத்தினை ஒழிக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டதோடு பிரதேச செயலகத்துக்குள்ளும் அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. கடன் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டு தொடர்பான இலங்கை போலீசாரின் விசாரணைகளுக்கு ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்தில் உள்ள ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகள் தற்போது உதவி செய்து வருவதாக அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் 4 நாள் வேலைவார முறைமையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் பியதிச தெரிவித்திருக்கிறார். மேலதிக பெறுமதி சேர் வரியை செலுத்தாதது தொடர்பாக கொழும்பு மாநகர சபை மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான சட்டங்கள் தவிர ஏனைய தேர்தல் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற குழு முதல் தடவையாக கூடியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாதென்று அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நிராகரித்திருப்பதோடு நிலுவையில் உள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சின் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்கான நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்திருக்கிறது. வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி வருமானம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1,380.93 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாட்டு வருமானம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 20% தற்போது அதிகரித்துள்ளது. இலங்கையில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவின் மனைவியான சசி வீரவன்சாவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை தொடர்பான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 24 முன்னெடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியன் வர்சவிதான நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கொன் மீது 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ஊழல் வழக்குகளின் தீர்ப்புகளை அறிவிப்பதை கொழும்பு மேல்நீதிமன்றம் எதிர்வரும் 9 ஜூன் வரை ஒத்திவைத்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைய போகின்ற காரணத்தினாலே பழிவாங்கல் நடவடிக்கைகளில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை பரிசீலிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகிறது.
தனியார் பெருந்தோட்ட துறையில் கற்பமடைந்தது முதல் பிரசவம் முடிந்து 6 மாதங்கள் வரையிலான காலப்போதியில் நாளாந்த முழு வேதனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள பெண் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட அமைச்சு அறிவித்திருக்கிறது. அனுராதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கல்முனை முன்னாள் மாநில சபை பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் ரஹ்மத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரஹ்மத் மன்சூர் அவர்கள் இலங்கைக்கான புதிய பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் அவர்களை உத்தியோர்வமாக இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் நாட்டின் உயர்ஸ்தானிகர் உத்தியோர்வ வாசஸ்தலத்தில் நேற்று சந்தித்திருக்கிறார். தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒருவார கால விசேட பணியை ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையின் வீடமைப்பு மற்றும் காணி விற்பனையில் தற்போது ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக மக்கள் புதிதாக வீடுகளை கட்டுவதை தவிர்த்து ஏற்கனவே சிறிய அல்லது பழைய கட்டிடங்களை கொண்ட நிலங்களை வாங்கி அவற்றை புனரமைக்க அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக காடுகளை அழித்து சேனைப்பயிர் செய்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டவரின் உடலத்தை பொறுப்பேற்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 10,000 ரூபாய் தருவதாக கூறி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட வர்த்தகர் ஒருவருக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் 14 நாட்கள் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வனாத்தே துமிந்த என்பவருக்கு சொந்தமான 2 ரிவால்வர் ரக துப்பாக்கிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கண்டுபிடித்துள்ளார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து சுமார் 660,000 ரூபாய் பெறுமதியான சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் நேற்று அதிகாலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்மேல் பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருவதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 7,984 குடும்பங்களைச் சேர்ந்த 31,078 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 24 பிரதேச செயலக பிரிவுகளுக்காக விடுக்கப்பட்ட 1ம் மற்றும் 2ம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. புயலை பயன்பாட்டினால் வருடாந்தம் 20,000க்கு மேற்பட்டோர் உயிரிழப்பதோடு 200க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக புயலை மற்றும் மதுபானம் மீதான அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு இதுபோன்ற நாளில்தான் அமரர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் இந்த உலகத்துக்கு விடை கொடுத்திருந்தார். 1964ம் ஆண்டு மே 29ம் தேதி பிறந்த அமரர் ஆறுமுகம் தொண்டமான் கடந்த 2020ம் ஆண்டு மே 26ம் தேதி தன் வாழ்க்கைக்கு விடை கொடுத்து இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 3,58,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,750 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இனி இந்திய செய்திகளில், இலங்கைக்கு படகில் கடத்துவதற்காக மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,46,000 வலி நிவாரணி மாத்திரை அட்டைகளை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்திருப்பதோடு சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை காவல்துறைக்கு இந்தியா சார்பில் 134 ரோந்து வாகனங்கள் இந்தியா சார்பில் நேற்று வழங்கப்பட்டது. இருநாட்டு உறவின் மேம்பாட்டில் இது அடுத்த முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 2025 மே 1ம் தேதி முதல் 2026 பிப்ரவரி 28 வரை பெற்ற 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார்.
தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியையும் அதற்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடியை விதங்களின் அடிப்படையிலும் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே இதை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழகம் குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இதன் மூலம் தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டுள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். வரி அமைப்பில் மாற்றங்கள் குறித்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். வரும் தேர்தலில் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து விடுவார்கள் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் வைரலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக இன ரீதியான வெறுப்புணர்வு பரவி வருவதாகவும் இந்தியர்களை குறிவைக்கும் சர்ச்சை பேச்சு அதிகரிப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மறுத்திருக்கிறார். தமிழகத்தில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை முகூர்த்தம் வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஜமாத் ஏ இஸ்லாமி அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளித்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக காஷ்மீரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று தீவிர சோதனைகளை மேற்கொண்டார்கள். மணிப்பூரில் பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 6 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி நாகா இனத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்தியாவில் தற்போது வரை எபோலா தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா தெரிவித்திருக்கிறார். 2 வாரங்களுக்கு குறைவான காலத்தில் 4வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் நேற்று உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து மத்திய அரசு எரிபொருளை வாங்காதது குறித்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய உயர்வுகள் வரும் நாட்களில் தேசிய தலைநகரில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகளை பாதிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வழங்கி கௌரவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஐரோப்பாவில் இந்த வாரம் கடுமையான வெப்பம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வகம் முன்னறிவித்துள்ளது. அங்குள்ள சில பகுதிகளில் இந்த மாதம் வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. வழக்கமாக கோடையின் உச்சத்தில் காணக்கூடிய புழுக்கம் அதுவாகும். கொங்கோ மற்றும் உகண்டாவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் தாண்டி தீவிரமடைந்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே தற்போது அமலில் உள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டின் மத்தியிலும் அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் திடீர் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அளிப்பதற்காக உடனடியாக அமெரிக்காவிடம் அவற்றை ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார். இதனை அவர் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானில் விதிக்கப்பட்டிருந்த இணைய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்கி இணைய வசதியை மீண்டும் சீரமைக்குமாறு அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உத்தரவிட்டுள்ளதாக ஈரானின் மெக்ரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சிங்கப்பூரும் சீனாவும் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று கூட்டாக வலியுறுத்தி இருக்கின்றன. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்பாட்டின் ஒரு அங்கமாக ஆபிரகாம் ஒப்பந்தங்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார். பாகிஸ்தானுடனான சீனாவில் நட்பு பிரிக்க முடியாதது என்று சீனா அதிபர் ஷி ஜின்பிங் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 7 ஆஸ்திரேலிய பெண்கள் மட்டும் 12 சிறுவர்கள் அடங்கிய குழுவினர் ஆஸ்திரேலியா திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள கடை தொகுதியில் ஆடவர் ஒருவர் திரவத்தை தெளித்த சம்பவத்தில் சுமார் 20 பேர் காயம் விட்டார்கள். ஆடம்பர இலக்ஸாசிக்ஸ் கடை தொகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் கோரமான சாலை விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 17 பேர் இறந்தார்கள், 10 பேர் காயமுற்றுள்ளார்கள். புனித ஹாஜ் யாத்திரை அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. மெக்கா நகரில் வெயில் கொளுத்துகிறது. ஹஜ் யாத்திரை காலத்தில் வெப்பநிலை 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் என்று சவுதி அரேபியாவின் வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவ அடிமைத்தனத்தை தோற்றியிருப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14 லியோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆஸ்திரியாவில் வான் சர்க்கில் ஈடுபட்ட பெண்ணின் வான்குடை மீது விமானம் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் முயற்சி மும்முரமாக தொடர்கிறது. சீனாவின் காங்சோ நகரில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறியும் புதிய கருவியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு துளி ரத்தத்தை கொண்டு புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய அது உதவுவதாக குறிப்பிடப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் 20-20 போட்டிகளுக்கான புதிய தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இதில் வெல்லும் அணி நேரடியாக இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற, தோற்கும் அணி குவாலிஃபயர் 2 ஆட்டத்துக்கு செல்லும். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் செர்பியாவின் ஜோகோவிச், கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா உள்ளிட்டோர் தங்கள் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். ஃபோர்முலா 1 கார்பந்தியத்தில் கனடியன் கிராண்ட் பிரி ரேஸில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமி ஆண்டனெல்லி வெற்றி பெற்றார். 19 வயதான ஆண்டனெல்லிக்கு நடப்பு சீசனில் இது தொடர்ந்து 4வது வெற்றியாகும். அடுத்த மாதம் நடைபெறும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டி வானிலை சவால்களால் பாதிக்கப்படலாம் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் நகரில் முதல் முறையாக சர்ச்சைக்குரிய விளையாட்டுப் போட்டியொன்று நடத்தப்பட்டுள்ளது. என்கான்ஸ்ட் கேம்ஸ் என்பது போட்டியின் பெயர். ஸ்டெராய்ட்ஸ், பெப்டைட்ஸ் முதலிய தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை போட்டுக்கொண்டு இந்த விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருப்பதே தற்போது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376 ரூபாய் 19 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 96 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 323 ரூபாய் 87 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 42 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414 ரூபாய் 4 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 74 சதம், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436 ரூபாய் 6 சதம், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 59 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 234 ரூபாய் 93 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 7 சதம். கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோடைசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: BT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre Prélaque BT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு, தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
6: நேரம் சரியாக 12:23 ஐக்கியராட்சியத்தில் 11:23. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவும நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார்கள் பேராசிரியர் சச்சிதானந்தம் ஆசிரியரோடு இணைந்து தர்சன் அவர்கள்.
7: நீங்களே பார்த்திருப்பீர்கள்,
8: நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டீங்க?
7: நீண்ட நாள் இட்டு கட்டுகள் நீங்களே பார்த்திருப்பீர்கள்,
8: நம்பிக்கையை செய்ய வேண்டியதை அதை செய்ய வேண்டிய ஒரு லொக்கேட் வரும்போது நீதி என்பது ஒருவருக்கானது அல்ல, நீதி என்பது எல்லாருக்கும் ஆனது, பொதுவானது. தெரிஞ்சு கொடுக்கப்படுறது அங்கே கொடுக்கப்படுறதுனால
7: நாங்கள் வந்து உண்மையிலேயே வாடகை செலுத்த இல்லை, வாடகை கொடுக்க வேணும் என்று சொன்னா உண்மையிலே அந்த தீர்ப்புக்கு தலை வணங்க வேணும், மற்ற அவர்களுக்கும் தலை வணங்க வேணும். ஆனா அவர்களை நடத்தி அவர்களை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பொய் வழக்கு வைச்சா என்ன செய்யணும்?
8: நீதி அல்லது நியாயம் அல்லது நீதிமன்றம் கோடு சட்டம் எல்லாம் நாங்கள் நோக்கி பார்த்தோம்னா எப்பவுமே நியாயம் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த நீதி என்பதற்கு நீதிக்கிறது என்ன பெறு என்று ஆவணங்கள் தேவை. அப்ப ஆவணங்களை கொடுத்து அதை பாவாடுற ஒரு பழக்கறிஞரும் அங்க பேரு
7: ஆவணங்களை அவர்களாக தான் வைத்திருந்தார்கள். ஆவணங்களே
8: அதான் இப்ப ஆவணங்கள் இல்லாத பொழுது
7: இருந்த ஆவணங்களை எல்லாம் கதவு பூட்டி போட்டு எடுத்து கொண்டு போனா நாங்க என்ன
8: அதான் இந்த இதே நடந்ததா இருப்பேன். கேசுகள் வந்து நாங்கள் பார்க்கிற பொழுது இப்ப உங்களுக்கு தெரியும் எனக்கு நிக்கோ சார்கோசி அவருக்கு நிறைய வழக்கல் வந்தது, ஒவ்வொரு வழக்கிலும் செல்வாக்க பயன்படுத்தி தப்பி தப்பி கொண்டு வந்தேன். ஆனா இந்த லிபியா ஜனாதிபதியா இருந்த கடாபி உடைய பணம் வாங்கினதே வாங்கி போட்டு அவர் நேரு போனதுக்கான போட்டோ இருக்கு, படங்கள் இருக்கு, அந்த கேம்பில் வைக்காமல் செய்தல் அதனால அந்த இதுல லிபியாவில் வந்து அவர்கிட்ட வாங்கின பணத்தை வந்து சாக்கோசிங்க சகோதரியுடைய வண்டியில அந்த பணம் போடப்பட்டது. இப்படி பல உதாரணங்கள்
7: அது ஒரு காலத்துல இந்த வெளியில உண்மை தெரியுதாண்டா கடைசியாக சாக்கோசி அவர்களுடைய இறப்புக்கும் காரணமாக பிரான்ஸ் புலனாய்வுத்துறை தான் இருந்தது. பொறுப்பா இருந்தவர் தான் கடைசியா அங்க நின்று பல அலுவல்களை செய்திருந்தார். அதுக்கு முதல் கடாபி அவர்களுடைய மகன் இந்தோனேஷியாவில ஒரு மதராசா வச்சிருந்தார். அந்த மதராசாவில அவருக்கு பாதுகாப்பா வரக்கூடியவர்களை ஒரு மாதிரியாக அதற்குள்ள ஒருவர் ரெண்டு பேரை பிரான்ஸ் தொடர்புகளை ஏற்படுத்தி பிரான்ஸ் உளவுத்துறையினர் அவர்களையும் தங்களுடைய அவருடைய கொலைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படி கணக்க விடயங்கள் பலருக்கு தெரியாத விடயங்கள் இருக்கு.
8: இப்ப இதுல நாங்கள் இந்த எடுத்துக்கொள்ள இப்ப நாங்கள் இந்த டிஆர்டி வானொலி சந்திச்ச இந்த முட்டுக்கட்டை எடுத்துக்கிறவர் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிற ஏன் இந்த நிக்கோலா சார்கோசி பிரான்சின ஜனாதிபதியா இருந்த ஒருவருடைய வழக்கை இங்கே நாங்கள் எடுத்து கொண்டு பார்த்தோம் அவர் எவ்வளவு பொய்ய சொல்லி இல்லை நான் வாங்கவே இல்லை வாங்கவில்லை எல்லாம் சொல்லி சொல்லி வழக்காடி அவருக்கு 5 வருஷ தீர்ப்பு தீர்ந்தது. இதுவே முன்னாள் வச்சிருந்த ஒரு வயது போயிட்டு வந்த காரணத்தாரு இன்னொரு கருணை காட்டப்பட்டு புரிதான் வந்தேன். ஆனா அதே சமயம் தன்னுடைய தீர்ப்புக்கு எதிராக அவர் முறையிட்ட பொழுதுதான் மேல்நிலையமன்றம் போய் முறையிட்ட பொழுது அந்த மேல்நிலையமன்ற 5 வருடம் தந்தை சுரத்தன்மை கொடுக்கப்பட்ட அந்த மேனாள் ஜனாதிபதிக்கு அந்த 5 வருஷத்தை 2 வருஷம் கூட்டி 7 வருஷமா ஆக்கி அதாவது இந்த தீர்ப்பு என்பது எப்பவுமே நியாயமானதா இருக்கலாம் இருக்குமா என்பது நடந்தது. தீர்ப்பு
7: தான் பொறுத்தவரையில் நீங்களே அவதானித்திருப்பீர்கள். இப்ப என்ன வந்து இவர் என்ற பேர்ல கடைகளை எடுத்து நடத்தி போட்டு என்ன என்னை ஒரு குற்றவாளியாக நான் தான் கொரோனா காலத்துல காசு எடுத்தது விசா இல்லாத கொடுத்தாண்டு என் மீது வழக்கு வச்சு எனக்கு நீதிமன்றத்தாலேயே விசாரிக்கிறதுக்கு கடிதம் வந்திருந்தது நீதிமன்றத்துக்கு வரும்படி நீங்களும் அதுக்கு வந்தீர்கள் என்னோட ஞாபகம் இருக்கா? எனக்கு குற்றவாளியாக தான் என்ன குற்றவாளியாக இவருக்கு ஒன்றும் தெரியாது இவர் தான் எல்லாமே செய்தது. ஆனா என்ன குற்றவாளியாக கூப்பிட்டு கடைசியா என்ன நடந்தது ஜட்ஜ் வந்து சிஜி என்ன விசாரிக்க இல்லாது என்ன குற்றவாளியாக விசாரிக்காமலே வெளியில விடுகிறார்கள் என்றா அதான் எல்லா எங்களுடைய சட்டத்தரணியும் ஆச்சரியப்பட்டார் எப்படி திடீரென்று முடிவு. அப்ப நான் அப்பாம் நீதிபதியிடம் கேட்கிறேன் நான் 10 நிமிஷம் கதைக்கிறதுக்கு நீங்க முதலே ஓமண்டீங்க இப்ப இன்றைக்கு நான் கதைக்க போறேன் இல்ல இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க போற அப்ப எங்களுடைய சட்டத்தில் கேட்டார் அதை கடிதத்துல கட்டாயமும் கடிதத்துல தான் நீங்க போகலாம் வழக்குகளுக்காக கொண்டு வந்து வச்சிருந்தார்கள் வழக்கம் சொல்ல வழிகிட்டு இருந்தேன் பல விடயங்கள் உண்மைகள் வெளியில வந்திருக்கும்
8: மாறுபட்டதான தீர்ப்பா வரக்கூடும். அதே நாங்கள் மேன்மொழியில செய்யறத பொறுத்து
7: பிரான்சில பல மோசடி தீர்ப்புகள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போய் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போய் இப்ப ஒருவர் வந்து ருமேனியாவை சேர்ந்த ஒருவரும், மற்றது மொரோக்கோ நாட்டை சேர்ந்த ஒருவரும், மற்றது இன்னொரு நாட்டை சேர்ந்தவர். இந்த மூன்று பேரும் ஒரு இடத்துல வேலை செய்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அவர் அதாவது என்ன மாதிரி பிரச்சனை நடந்தாண்டா, இப்ப அவர்கள் வந்து வீட்டிலிருந்து வேலை தளத்துக்கு போகாமல் நேரடியாக அவர்களுடைய உரிமையாளர் எங்கே வேலையோ அங்கேயே அனுப்புவார். இப்ப சாதாரணமாக நீங்க வேலை தளத்துக்கு போய்த்தானே போகணும். அப்ப வேலை தளத்துக்கு போகாமல் அப்ப அவர்கள் ஒவ்வொரு நாளும் இங்க தெரியும் தானே உங்களுக்கு வாகன நெரிசல் ஏற்பட்டா சில நேரம் ஒரு மணித்தியாலும் ரெண்டு மணித்தியாலும் எல்லாம் செல்லும். அப்ப வரவும் போகவும் அவர்களுக்கு சராசரி ஒவ்வொரு நாளும் 4 மணித்தியால இழப்பு இருந்தது. அதுக்கு பணம் கொடுக்கப்படுவதில்லை. அப்ப பணம் கொடுக்கப்படுவதில்லை. அப்ப அவர்கள் இங்கே வழக்கு வச்சு பார்த்தா அவர உரிமையாளர் வந்து வெற்றி பெற்று விட்டார். பிரான்சில வந்து தன்னுடைய செல்வாக்கு இதுகளை பயன்படுத்தி அவர் அங்க போன நேரத்தில் இருந்தான். வேலை எங்கே போய் சேர்ந்தாரோ அதுல இருந்துதான் உண்டு. ஆனா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போனபடியாலே ஐரோப்பிய ஒன்றிய தீர்ப்பு, அதாவது அவர்கள் சாதாரணமாக உங்களோட வேலை இடத்துக்கு வந்துதான் போயிருக்க வேணும். வேலை இடத்துக்கு வராமல் அவர்களிடமே அதுக்கு வேலை செய்கிற சாமான்களை அதுகளை எல்லாத்தையும் மறுபடியும் கொடுத்து அவர்கள் வீட்டில இருந்து வேலைக்கு எங்கே போறார்களோ அந்த நேரமும் கணிப்பிட வேணும். அதாவது வீட்டில இருந்து அவரை நீங்க என்னடா அவருக்கு நீங்கள் தான் அவர்கிட்ட ஏற்கனவே உங்களோட வாகனங்களை கொடுத்து அவர் வேலைக்கு போறார். அவங்க வீட்டில இருந்து உங்களோட காரியாலயத்துக்கு வராமல் தடுத்தது உங்களோட பிள்ள. அதுதான் நீங்க அந்த நேரத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்கு. அப்ப கடைசியாக அவர்களுக்கு நட்டகடு எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. அவை ஒவ்வொரு நீதிமன்றம் இருக்கிறது. ஒன்றிலே நாங்கள் தொட்டா இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதா இருக்கும். மற்றது எங்களிடம் அவர்களை எழுதி தந்த கடிதங்களும் இருக்கிறது. கிளியோன் அந்த கடைக்கு வந்த கிளியோன் செக்கு எங்களை அசோசியனுக்குரியதுல போட்டோம். அது தான் நீங்க பார்த்திருப்பீங்க முன்னர். அதுகளெல்லாம் எங்கட சட்டத்தண்ணி கொடுத்தாரா இல்லையாண்டு தெரியல.
8: நல்லபடிக்கு என்ன சொல்ல வர்றதுன்னு ஏற்கனவே ஒரு வழக்கில் கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட தீர்ப்பு
7: எங்க தீர்ப்பு வந்து இது பொய் வழக்கு சொல்லி எங்களுக்கு சார்பாக தீர்ந்த தீர்ப்பு நாங்கள் உண்மையிலேயே காசு கொடுக்க வேண்டி இருந்து இதா அவர்களை நிஜமாக நாங்கள் காலில் விழுந்து அதாவது கும்பிட வேணும். ஆனா எங்கடி எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்களை பொய்யர்களாக வழக்கு அது ஏற்கனவே வெண்ட வழக்கு செய்யறாண்டா இவர்கள் எப்படிப்பட்டவர் மற்ற வேண்டிய வரலாறு என்ன இதன்றது எல்லாம் கூடுதலாக எல்லாருக்கும் இப்ப தெரியும். ஓரளவுக்கு வியாபாரத்தில் என்ன நடக்குது அது என்றதெல்லாம் கூடுதலானவர்களுக்கு தெரியுது. வந்து
8: இப்ப நாங்கள் கேள்வி பற்றி பேசும்பொழுது ஒரு முறை தீர்ப்பு திருப்தி இல்லை சரியில்லை என்றால்
7: நீங்களே வந்து இதுக்குள்ள இருக்க இல்லாமல் இந்த என்ன அந்த மீன் வாசங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் வந்து நீங்க பெரிய சிரமப்பட்டீர்கள். இங்க வானொலிக்குள்ள வந்து வீடுமண்டு அந்த கஞ்ச கூடாத வாசம் பெறக்கூடிய மீன்களை கொட்டுறது பக்கத்துல. இல்ல நீங்களே அத சொன்னீர்கள் இல்ல, இதுக்குள்ள சரியான மனமா இருக்காண்டு வந்திருந்த போது அடிக்கடி துப்புரவு செய்து கொண்டிருப்பார் வேணுமெண்டு. அவர் அங்கால போயிட்டு வாரத்துக்கு இடையில பழைய எச்சங்கள் இதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி விட்டுட்டு போயிருவாரு. அப்புறம் மனுஷன் பாவமே இதிலும் செய்யவானும் இந்த அதையும் பார்க்க இரண்டா பலர் வந்து இந்த மனம் வந்து தாங்க முடியாத மனம் வேணுமெண்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் கொட்டி போட்டு போவார்கள். கெட்ட மனம் வந்து அது வெளியில் இல்ல அந்த எங்கட கரை வழிய கொட்டி விடுற.
8: அது மட்டும் இல்ல, டொய்லெட்டுமே பார்த்தா கொஞ்சம் ஒரு மலைச்சூரம் கழித்தறை என்பது பல பேர் பாதிக்கிறது.
7: ஆனா சட்டப்படி உங்களுக்கு சட்டத்தரணி எத்தனை முறை சொன்னவர் இங்க வந்து ஒரு திரையும் உள்ளுக்குள்ள விட தேவையில்லை, எங்களுக்கு தான் கீழ் பக்கம்ன்றது எழுத்து மூலமா இருக்குது, உடனடியா கதவை பூட்ட சொல்லி நீங்க முடிவிற்க வந்த போது எத்தனை முறை எங்களுக்கு சொன்னவர். அப்பாவியல் ரெண்டு போட்டு விட்டா அப்ப நிறைக்கு இங்கதான் அவர்களிடம் இருக்கிறது மலசில கூடம் அவர்களுக்கு கண்டு ஒன்று பிரிம்பா இருக்கு கடைக்கண்டே இருக்கு. ஆனா வேணுமெண்டு இத எங்களுக்கு துன்பம் தாரத்துக்காண்டி இங்கே அனுப்பி விடுறது. காசு இருக்கிறபடியால நாளைய பாருங்க பெரிய இவர்கிட்ட காசை வாங்குறதுக்கு சும்மா போல்றதுக்கண்டே ஒரு கூட்டம் இருக்கு. இந்த திரைப்படம் என்ன பேர் பேர் என்ன அந்த நடிகர் என்ன பாட்டுக்காரரை எல்லாம் கூட்டி கொண்டு வருவார் தமிழ் தமிழ்ச்செல்வன் சரியா. அவர் வந்து ஆரம்பத்துல தமிழ்ச்செல்வன் இவர் என்னட்ட கேட்டிருந்தார் அவர்கிட்ட அந்த அமைப்பு ரீதியான தொலைபேசி இலக்கங்கள் நிறைய இருக்கு. அவ தன்ற கடைக்கு வந்து இது போடுறதுக்கு அந்த தொலைபேசி இலக்கங்களை வாங்கி தர சொல்லி என்று கேட்டார். நான் அதுக்கு கேட்டு பார்த்தேன்னு அவர் தரையில்லை தமிழ்ச்செல்வன். அப்ப அவரை முந்தி நான் வானொலிக்கு இதுகளுக்கு கூப்பிடுறது இங்கே அவரை காலடி வைக்கப்படாதென்றெல்லாம் அவரை சுடுக்கு விடப்படாதென்றெல்லாம் என்னை கண்டிச்சார். தன் நம்பரைய தரையில் ஏமாத்துக்காரன் அவனை போய் இங்க விடுறீங்களா அதான்றெல்லாம் பேசினார். ஆனா அவர் அந்த எளியராஜா கூப்பிடுறதுக்கு விளம்பரத்துக்கண்டு எங்களோட இங்க வந்ததை கண்டுட்டு எங்களோட சீராமல் பண்றதுக்கு மேல கூப்பிட்டு அவருக்கு தான் ஸ்பான்சர் பண்றேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறார். ஏண்டா எங்களோட சீரவிடப்படாதாண்டு அவரும் அதே மாதிரி அங்காலியே போயிட்டார். அதால நான் பேருந்து அதுக்கு பிறகு அவரோட தொடர்பை துண்டிச்சு கொண்டேன். ஆரம்ப காலத்திலிருந்து மாணிக்ஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தொடர்பாக எனக்கு இல்லை இது என்று சொல்லி சொல்லிக்கொண்டே வந்தார். அவரை அவரோட பழகுறதை நிறுத்து நிறுத்தண்டு இவரோடும் பழகுறதை நிறுத்த சொல்லி அந்த காலத்தில இருந்து ஆரம்ப காலத்தில இருந்து என்னோட சண்டை பிடிச்சிருக்கிறேன். இப்ப உங்களை பொறுத்தவரையில வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூடி பார்ப்போம் என்ன நேர்கள் என்ன சொல்றார்களோ அதன்படி கேட்டு செய்வோம். அருள் போன்றவர்கள் எல்லோருமே வந்து இதுக்கான ஆலோசனைகளை எங்கட அன்பு நேர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களும் வருவதாகவே எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
8: குடியாற்றம் மூலம் பணங்கள் மூலம் இது இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சந்திரசேகரன் அவர்கள் நேற்று எனக்கு போன் செய்தார். ஏன் நேற்று போன் செய்யறதுன்னா உங்களோட போன் செய்த பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நடக்கிறது பார்ப்போம். நீங்கள் இன்னும் இன்னொரு முயற்சியை வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. அதாவது உங்களை கஷ்டப்படுத்தி அந்த தீர்ப்புக்கான வழக்காடுவதற்கான பணத்தை ஏற்பாடு செய்யறதுக்கு முயற்சிகள்னு சொல்லி இவ்வாறு அளவுக்கு இந்த டிஆர்டி நேர்கள் தங்கியிருந்த தூர நாடுகளில் இருந்தோம் பக்கத்தில் இருந்தோண்டும் அறிஞ்ச உடனே உதவியை முயன்ற பொழுது நீங்கள் அது வேண்டாம் ஏன் வேண்டாம்னு சொன்னால் அவர்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. வயசானவர்கள் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள்,
7: மற்ற எல்லா விடயங்களுக்கும் எங்களுடைய நீர்கள் கை கொடுத்து வருகிறார்கள். இப்ப நாட்டில் நடக்கிற திட்டங்கள் எல்லாம் நான் சொன்ன உடனேயே எங்களுடைய நீர்கள் பெரிய பணக்காரர்களும்
8: இல்லை. இப்ப தொலைக்காட்சியை பார்க்காமல் வானொலியை கேட்கிறார்கள், அதை வச்சு கொண்டே நாங்கள் நீர்கள் ஓரளவுக்கு நாங்கள் வருவோம். மட்டு கட்டலாம என்ன அடிப்படையில் எப்படி செய்கிறார்கள் அப்ப ஏதோ ஒன்றுன்னு உடனே வந்து எப்படி வந்த வகையில் தான் திரு சந்திரமாவரும் கண்டிப்பா இன்றைக்கு நாங்கள் வாழ்த்துக்கிட்டு நாங்கள் வாழ்த்த வேண்டும். இந்த நிகழ்ச்சி வழியாக அவர் என்ன சொன்னாங்க, நான் 500 யூரோ அனுப்புகிறேன் தரிசனம் சேர்த்து வந்தோம், நான் கண்டிப்பா அனுப்புறேன் சொன்னேன். தரிசனம் இப்போ இல்லாதோ என்ன அவர் வாங்க மாட்டேன் நான்
7: அனுப்புறேன் கூடி கதைச்சதுக்கு பிறகு அதுக்கு தொடர்பாக அவர் முடிவெடுப்போம்.
8: அதான் இப்படி நேர்களுடைய முயற்சி தொடர்பான கருத்தை தான் நான் இங்க நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எத்தனை பேர் உங்களோட தொடர்பு கொண்டிருப்பார்கள், வானொலி ஒவ்வொரு நிகழ்ச்சியின் பொழுது தங்களுடைய குறிப்பிட்ட உதவியை சொல்லியிருப்பார்கள். அவ்வாறான வகையில் தான் என்னிடம் தொடர்பு கொண்டு திரு சந்திரசேகரம் இந்த சந்திரசேகரம் இதை சொன்னார். அவருக்கு நல்ல ஏனென்றால் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு டிஆர்டியில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்யணும், ஒரு போட்டி நிகழ்ச்சி தொடரில் போட்டி நிகழ்ச்சி அதுக்கு சரியான பதவிகளை சொல்லி பெற்றுக் கொள்வதற்கு மூன்று அன்பளிப்பு செய்யணும் சொல்லித்தான் கேட்டு நமக்கு 100 யூரோ அனுப்பியிருக்காங்க குடும்பம். சோ அப்ப நாங்கள் அது அந்த
7: இன்றைக்கு போட்டி வைக்க போறீங்களா?
8: அவர் எப்படி போட்டி சரியா ராஜா திரு ராஜாவுக்கு சொல்லப்பட்டதா சொன்னார். நாங்கள் எப்படின்னு சொன்னா அதை கலந்த வச்சு நாங்கள் எப்படி பேச இன்ன விதமான கேள்வி இந்த விதமான கேள்வி அது திருப்பம் விஷயம் தான். அப்படி தூரத்துல இருந்தே அவர் இப்படி செய்யறாங்க அந்த டிஆர்டி எப்படி செய்வாரப்ப அதான் என்னோட குழந்தை அந்த தொடர்பு சம்பாஷணம் இந்த இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நான் நேரில் இருக்கிற பொழுது அவர் கைவிட மாட்டார் அந்த வகையில டிஆர்டி எப்பவுமே 26 ஆண்டுகள் இருந்தது என்ன ஆண்டுகளுக்கும் அந்த இது இயங்குற வரைக்கும் இன்னும் கூட இருப்பார்கள் துணை நிற்பார்கள் என்பது நாங்கள் நம்பலாம். ஆனால் உடைய தனித்த எல்லாருக்கும் ஒரு பெண்பு வந்திருக்கும் நோக்கம். நீங்களே எவ்வளவு கஷ்டத்துக்கும் கொரோனா காலத்திலேயே பழக்க ஓடிக்கொண்டு பழக்க நிறுத்திட்டு நிகழ்ச்சியில நீங்க அந்த செய்திகளை எல்லாம் தயார் செய்யணும். எந்த பகுதியிலே வாகனத்துக்கு தலை தெரியக்கூடாது அந்த வேலையை மறைச்சு கொண்டு புரிஞ்சு கொண்டு செய்திகளை அந்த நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில எவ்வளவு மனம் கொடுத்து முக்கியம் கொடுத்து அதை கேட்கலாம் என்பது நீங்க அறிஞ்ச அடிப்படையில் அந்த திருப்தி. அப்ப நீங்க எங்கதான் போனாலும் அங்கே இருந்த செய்திகளிலோ மற்ற நிகழ்ச்சிகளிலோ ஒழுங்காக செய்து கொண்டு வரும்போதே அது நேர்களுக்கு தெரியும். அதே மாதிரி எல்லா தொகுப்பாளர்களும் நிகழ்ச்சி செய்வதும் இந்த மக்களுக்கு நேர்களுக்கு பயனாக இருக்கிறதுதான் தங்களை தயார் பண்ணி இதை செய்யற அது நல்லது செய்யற பொழுது அது பயனாக தான் இருக்கும். அந்த வகையில் நேர்களுக்கு சொல்லுவார்கள் யாம் இருக்க பயனுமா பயமே இன்னொரு மாதிரி நேர்களுக்கு பொழுது என்ன பயம் நல்லா டிஆர்டி வானொலி நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அதுதான் நீங்க சொல்லி போகக்கூடிய நீங்களே இதை விட கண்கூட பார்த்துருப்பீங்க காது கூட பேசியிருப்பீர்கள் அதே எல்லாம்

0: அளவுக்கு பிழைப்பேன்.
1: அது
0: தொடர்பான செய்தியை நீங்க கௌரவமா சொல்லியிருக்கீங்க. அதுல ஏற்பட்ட ஒரு இது அதுல தொடர்பான ஒரு விஷயம்
1: மட்டுமில்லை, அவர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு பொருட்களை விமானியத்திலேயே விட்டு விட்டுட்டு வந்துட்டார்கள். பயத்திலே அதுக்குள்ளே ஏதாவது உளவு பார்க்கறதுக்கான ஏதாவது வைத்திருப்பார்கள்.
0: அதான் சீனா மீது எப்பவுமே அவர் அப்படித்தான் அவர் அறிவை பயன்படுத்துறவர்கள் எல்லாத்தையும் செய்வார்கள் தெரியும். ஆனா சீனாக்காரன் உயரத்து குறைவானவர்கள் அறிவு அவ்வளவு முன்னேறின அடிப்படையில் சில நாடுகள் இந்த அமெரிக்கன் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து அங்க போய் குடியேறி பிரித்தானியாவுக்கு எதிராக போராட்டம் செய்து விடுதலை பெற்ற ஒரு நாடுதான் அந்த அமெரிக்கா. அந்த அமெரிக்கா
1: தங்களுடைய உதவியாலான் விடுதலை பெற்றவர்.
0: அதான் அவருக்கு லஃபேத் லஃபேத் என்ற ஒரு தளபதி தலைமையில் தான் போர் வீரர்களை அனுப்பி இருந்தால் எப்பவுமே காலங்காலமாக இந்த பிரான்ஸ் நாடும் பிரித்தானியாவும் ஒரு கலந்தர எதிரி ஏனென்றால் இந்த அரசாட்சி யாருக்கு போகணும்ன்ற அடிப்படையில தான் அப்ப முந்தானிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம் நினைக்கிறோம். ஜோன்டாக் என்கின்ற ஒரு வீராங்கனை பற்றி போன வார நிகழ்ச்சிகளை பற்றி குறிப்பிட்ட மோசியாவது 15ஆம் தேதி இங்கே ஒரு மே 15ஆம் தேதி பிரான்ஸில் ஒரு ரெண்டு கொண்டாட்டம், ஒன்று வந்து இருக்கும் மேரி ஒரு முன்னேற்றம் அடைந்ததுல இன்னொன்று வந்து ஜோன் டாக் அவர் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் என்றதுல அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துற ஒரு நிகழ்வு கூறும் நிகழ்வு எப்படி என்ன அவர் செயலை நினைவு கூறும் நிகழ்வு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த பிரான்ஸ் இங்கிலாந்துக்கு எதிராக ஆண்கள் எல்லாம் அப்ப இருந்த அரசனுக்கு பேர் வந்து சென் லூயி என்று தான் புனித லூயிஸ் என்றவர். ஏன்னா இந்த பிரான்ஸ்ல அங்க பார்த்தவங்க அரசர் பேர் சென்றுதமா இருக்கும். இங்கிலாந்துல வர அரசருடைய பேர் வந்து சார்ல்ஸ் என்று வரும். பிரான்ஸ்ல வர அரசருடைய பேர் வந்து லூயிஸ் என்று வரும். காலங்காலமா அப்படித்தான் 14வது லூயி காலத்துல தான் இங்கே தலைமையில போர் வீரர்களை அனுப்பினது அமெரிக்கா பிரித்தானியா எதிராக போராடுவதற்கு அப்ப இந்த காலங்காலமா எப்பவுமே எதிர்ப்பு இருக்கு. 2வது போர்ல மட்டும்தான் ஒரு பேர் என்ன பேர் ஹீட் அதுக்கு முன்னாள் வந்த ஜனாதிபதி கையில சுருட்டும் வாயில சுருட்டும் கையில் ஒரு கடி இருக்கு பிரித்தானிய பிரதமர். அவர் தான் சார்ல்ஸ் கோல் பிரெஞ்சு ஜனாதிபதிக்கு உதவி செய்வது அது அது மட்டும்தான் பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்குமான ஒரு பிரித்தானியக்கும் ஒரு சிநேகபூர்வ உறவு. அதுக்கு முதல் எப்பவுமே எதிரான எதிரிகளாகத்தான் நடந்து கொண்டார்கள். என்ன அமெரிக்கா கிரிக்கெட்ல அமெரிக்கா சார்பாக இந்த பிரான்ஸ் இருந்ததாவது இந்த பிரான்சுக்கு உருளைக்கிழங்கே உருவக்கூடாதுன்னு சொல்லி பிரித்தானியா ஒரு சட்டம் போட்டு அதனாலதான் பிரான்ஸ்ல உருவாக்குவாங்க இந்த நாட்டில் வர்றவங்களுக்கு பட்டம் வந்தவர்களுக்கு 100 ஆண்டு கால போர் பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் நடந்தது. அந்த கால பகுதியில் முக்காவாசி பகுதியை பிரித்தானியா பிரான்ஸ் இடங்களை பிடிச்சு வச்சிருந்தது. அந்த நாங்கள் ஓர்லியோன்ஸ் என்ற பிழைக்கும் அப்போதுதான் இந்த சென் லூயிஸ் புனித லூயிஸ் என்ற அரசனுக்கு ஆண்கள் வந்து சரியா போராட வேண்டியவர்களுக்கு ஒரு கிராமத்தில் இருந்து வந்து ஷோன்டாக் இருந்து ஒரு வீராங்கனை நான் நாட்டுக்காக போராடுகிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி போராட வந்தார். அரசனை கேட்டால் இந்த குறிப்பிட்ட போர் வீரர்களை தாழ்ந்து நான் பிரித்தானியாவுக்கு எதிராக போரிடுகிறேன் என்று செய்கிற பொழுதுதான். ஆனால் அப்போ நான் அந்த காலத்தில் பார்க்குற பொழுது பிரித்தானியா வந்து பிரான்ஸோட பதமாயிருந்த காலங்கள் நிறைய இப்போ அப்படி இல்லை என்று சொல்லலாமல் நினைக்கணும். அந்த வகையில் தான் அர்ஜென்டினாவிலுள்ள போக்லாண்ட்ஸ் வந்து அர்ஜென்டினா பிடிச்ச காலத்தில் இங்கே இருந்து பிரித்தானியா கப்பலை அனுப்பினாலும் நிறைய உதவிகளை செய்வதும் இந்த பிரான்ஸ் பிரித்தானியா வந்த இடத்துல உதவி செய்வது அதன் தொடர்ச்சியாகத்தான் எப்போதுமே அவர்கள் நல்ல உறவுகள் இப்போதும் பிரித்தானிய பிரதமர் டிராமர் அண்ட் மக்ரோன் வரைக்கும் நல்ல உறவாக இருக்கிறது அது ஒரு காரணம். ஸோ அப்போ என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த ஷோன்டாக்கு அரெஸ்ட் பண்ணணும் கைது செய்யணும் என்ன சொல்லி போட்டு பரிசு அவ எங்க ஓடி ஒழிச்சுட்டான். அவ என்ன மட்ட தோற்ற பொழுது பிரித்தானிய ஆங்கிலேய போர் வீரர்கள் அவரை தேடி வர்ற பொழுது அவர் ராஜபதன்ற இடம் பரிசு 18 பரிசு 20 வட்டாரங்களாக இருக்கு அதுல பரிசு 18 அந்த இடத்துல வந்து அவர் ஒழிச்சிருக்கிற பொழுது ஒரு பிரிட்டிஷ்

0: பிரான்ஸ் சேர்ந்த யூஸ்வர்ஸ் அளவுக்கு சார்பான இருந்த ஒரு கத்தோலிக்க துறவி, புரொட்டஸ்டாண்ட் துறவி இங்கதான் இருக்கிற சமுதாயத்தை வந்து காட்டி கொடுத்துட்டேன். அந்த இடத்துல அவரே கைது செய்துட்டு ஓவிய வம்சம் எடுத்து எடுத்துட்டு போய் ஒரு தந்தி ஒரு பொது இடத்துல வச்சு உயிரோட அவர் நினைப்பு வைத்தார். அந்த தினம் தான் அவருடைய சோந்தாக் நினைவுத்தனம் ஒன்று சொல்றது சார். இப்ப நாங்க மே 19ஆம் தேதி பார்க்க எங்களை தெரிஞ்ச சந்தேகத்தை பிறந்தார். இப்படி சந்த குறிப்பு நீங்க சொல்ல சொன்னார். நீங்க சொன்னீங்க இப்ப அமெரிக்கா சுதந்திரத்துக்கு இந்த பிரெஞ்சிங்க பங்களிப்பு இருக்கு. அதே மாதிரி இருக்கும் இந்த கதில சொல்றவர்களோட இன்னொரு பேரும் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு போயிருக்கிறது. நீங்க சொன்ன செய்திகளுமா இருக்கேன், இன்னும் சில சில செய்திகளும் நடந்திருக்கேன். அப்போ அந்த நடந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது கொடுத்த அன்பளுக்கு தான் போனதுக்கு அப்பா இல்லை நேரில் இருக்கிற பொழுது இல்ல சீனா வந்து எப்போதுமே ஒரு பலமான நாடா இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிற நாடு என்று அவர்கள் கைவிட வல்லவர் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்ப அமெரிக்கர்கள் வந்து ஒரு வெள்ளை இனம் கக்கோஸ்வாட் என்ற இனத்தை பெற்றால் ஒரு மூளைய கூடுதலை பாதிக்கிறது. ஆனால் அதே சமயம் சீனாங்கிறவர்கள் மொங்கோலியிலிருந்து வந்தவர்கள் அவரை வந்து கையில கை பயிற்சியில பெற்றவர்கள் பயிலத்தில் ஆயுதங்கள் செய்கிறதோ நாட்டை முன்னேற்றவர்கள் கையை கொண்டு முன்னேறார்கள். அதே மாதிரி செயற்கை சூரியனே செய்திருக்கிறார்.
1: சீனாவின் வந்து திட்டமிடல் வந்து வரவேற்கத்தக்கது என்னென்றால் அவர்களுடைய அந்த புலனாய்வு வந்து எல்லா விடயத்திலும் இப்ப நீங்க பார்த்திருப்பீர்கள். ஒரு 4-5 வருடத்துக்கு முதல் ஒரு சீன பெண்மணிய கைது செய்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் வேலை செய்திருந்த ஹோட்டல்ல எல்லாவற்றையும் எடுத்து சீன உளவுத்துறைக்கு அனுப்பி கொண்டிருந்தார். வருபவர்களுடைய பாஸ்போர்ட் இறக்கங்கள் அங்கு வரக்கூடியவர்கள் என்ன அவர் பெரிய ஒரு ஹோட்டல்ல வேலை செய்தபடியால பெரிய பிரமுகர்கள் தான் வருவார்கள். அப்ப யாரோ அங்க வேலை செய்து வருவதற்கு கண்டு இங்க உள்ளவர்களுக்கு அலர்ட் பண்ணபடியாலே அவர்கள் கண்காணிச்ச போது அவர் முழுப்பேற்ற தொடர்புகள் இதுகள் எல்லாத்தையுமே அங்கே அனுப்பி கொண்டே இருந்தார். அப்ப அதே மாதிரி எல்லா துறையிலும் வந்து அவர்கள் இங்க உள்ள ஏபஸ் தயாரிக்கிற நிறுவனமா இருக்கலாம் என்னடா அவர்களை நன்றாக படித்து அந்த துறை சார்ந்து இருக்கிற போது அவர்களை வேலைக்கு எடுக்கிற போது அவர்கள் அங்குள்ள எல்லா விடயங்களையும் நாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. அதாலதான் அவர்களால என்ன பொருளையும் இப்பொழுது மற்றவர்களை விட தயாரிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். முந்தைய அந்த தரக்குறைவு அந்த பிரச்சனைகள் இருந்தது. ஆனா இப்ப சீனக்காரர்கள் எல்லாம் இங்கேயே வாங்கி பாவிக்கிற அளவுக்கு உலக நாடுகள் முழுக்க தரமானதாக உற்பத்தி செய்யறதுக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத மாதிரியாக அந்த உளவு தகவல்கள் உதவி செய்திருக்கு.
0: சொல்ற பொழுது இப்ப எப்போதான் இலக்கமா எனக்க இயல்பு அந்த காலத்துல இருந்து இந்த 50-60 கிரேக்கர்கள் இப்ப நாங்க கிரேக்கிற பொழுது தத்துவம் அறிவியல் சார்ந்து முன்னேற்றம் ஒரு நாடு அந்த காலத்தில். இப்ப திரு எழுத்தாளர் தான் சொல்லுவாங்க கவிஞருமே சொல்லலாம். வைர முத்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு படையின்ற நூல் எழுதியிருந்தார். அந்த தமிழ்நாட்டு படையில தமிழ் வழக்க பயன்பட்ட புலவர்கள் அறிஞர்கள் எழுத்தாளரை பற்றி எழுதியிருக்கார். 26 அறிஞர்களை பற்றி அதில் சொல்ற பொழுது அவருடைய முன்னுரையில என்ன குறிப்பு என்று சொன்னால் தமிழை பற்றி அதிசக்கமா புகழ்ந்து நாங்கள் ஒன்று புகழலாம் இன்னொன்று ஒப்புற பொழுது வந்து அதில் உள்ள நன்மை தெரிஞ்சவங்கதான் ஒப்பிடலாமே தவிர ஒரு எழுத்தடிப்பே ஒப்பிட முடியாது. இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு பேச இந்த விடயம் நேரம் போகாதல பேசலாமோ பேசுவோம். அடிப்படையாக வந்து ஆசீர்வாகம் என்ற ஒரு மதத்தை பற்றி பேசலாம். அதுதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான பழங்காலம் மதம். அந்த மதம் அழிஞ்சு போச்சு. நாங்கள் இப்ப சொல்றோம்னா இந்த இந்து மதம் கொண்டு சொல்றது இடையில புகுத்தப்பட்டது. அப்ப ஏன் தான் அப்ப அதுக்கு மேல என்ன இருந்த மதம் இந்த ஆசீர்வம் அறிவான மதம். தமிழர்கள் அந்த காலத்துல அறிவானவர்களா இருந்தார்கள். பிறகுதான் கடவுள் நம்பிக்கை தான் அதிகமாக வந்ததாக அவ வைதிக கடவுள் என்ற நம்பிக்கைகள் புகுத்தப்பட்டு அதில் ஊர்னதால் தான் அந்த அறிவு கொஞ்சம் பின்தங்கி மலம் கழிக்கப்பட்டது. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசலாம் நினைவிருந்தேன். அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த அமெரிக்கா ஜனாதிபதி சைனாவுக்கு போன பொழுது அதை எடுப்பார். என்னன்னா இவர் எப்பொழுதுமே தன்னை உயர்த்திதான் பேசுவார். மாஸ் ஆஃப் த வேர்ல்ட் நாங்கள் தான் உலகத்தின் எஜமானர் என்று உயரம் குறைவான கொஞ்சம் பதிவான பேரை தான் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு சீனா அமெரிக்கா சொல்றது என்னன்னு சொன்னால், தன்னுடைய வலிமை ஆக்கள் பிறநாட்டு தலைவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்த உள்ள மாநில இருந்து அந்த இடங்களுக்கு காட்டு காண்பிக்க கொடுக்கும். தங்கள்கிட்ட பெரிய பவரான ஆயுதம் இருக்கு, இன்னொருடன் வந்து எங்களை அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் ஜின்பிங் அந்த உயர்ந்த உயரம் குறைவான கவிதையை கொடுத்தது மட்டுமில்லாமல் ஒரு இடத்துல கூட்டிக் கொண்டு போய் இங்க பாருங்க, அங்க விதம் விதமான சட்டங்கள் வருது, மிருகங்கள் வருது, இந்த மிருகங்கள் வச்சுதான் நாங்கள் இப்படி நாங்கள் எதிர்கட்சிகளை நாங்கள் தாக்குவோம் என்ற மறவோமா பயமுறுத்துறேன். இதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு ஞாபகம், இந்த பஞ்சதந்திர கதைகள் இருக்கு, எல்லா மொழிகளையும் அந்த கதை இருக்கு, அது நதியும் கொக்கும். அந்த கதையை கேள்விப்பட்டீங்களா? நதியும் கொக்கும்,
1: நதியும் கொக்கும்,
0: நதி பற்றி நிறைய கந்து இருக்குல்ல, நதியும் மேலும் நதியும் ஜானகம் உண்டு, நதி பற்றி நிறைய கதை. ஏன்னா அந்த பஞ்சதந்திர கதை எழுதுற பொழுது மனிதனுக்கு என்ன விதமான நஞ்சு குணங்கள், கெட்ட குணங்கள், தீங்கான குணங்கள் இருக்குமோ அந்த அந்த மனிதனுக்குரிய அந்த குணத்தை வந்து என்னத்தில் ஏற்றி வைக்கிறேன், நதி என்ற மிருகத்தில் ஏற்றி அது என்ன விதமான துன்பங்களை செய்யும் என்றதை சொல்றது. அந்த வகையில் தான் அந்த நதியும் கொக்கும் என்ற கதையில வந்து நாங்கள் இப்ப அடுத்த மாசம் பேசுறது இதழத்து சோமசுந்தர் புலவர் பற்றி பேசியிருக்கோம். அப்படியான அவர் புலவர் மட்டுமே அவர் இந்து வாத்தியாரம் கூட ஆங்கிலம் கற்பித்தவர் அவர் தான் வந்து நாங்கள் இந்த என்னது நிறைய கதைகள் இருக்கு. ஒரு கதை வந்து பொய்மா தோங்கி என்ற கதை, அந்த ஒரு கதை இந்தியாவே பொய்மா தோங்கி என்று சொல்றோம். இங்கே அவர் வந்து பாட்டாகவே அந்த பஞ்சதந்திர கதையை செய்தார். அதை பற்றி நாங்கள் பழக்கம் அவருடைய இந்த அவரை பற்றி அவருடைய சிறப்பை பற்றி பேசுகிற பொழுது நாங்கள் சொல்றோம். அந்த கதை வந்து என்ன கதைன்றதுன்னா, ஒரு ஆகாய கூட்டம் கட்டக்கூடாது, ஆகாய கோட்டை கட்டக்கூடாது என்பது கதை எழுதினவர். அந்த கதை இங்கிலீஷ் வந்த ஒரு கதையை அந்த காலத்திலேயே தோமசுந்தரபுரம் தமிழ்ல பாட்டா இருக்கு, அதை நாங்கள் அந்த காலம் பெற பொழுது பேசுவோம். அப்ப இங்க சொல்ல வருது என்ன, அந்த நதியும் கொக்கும் என்ன கதை, இங்க ஏன் அதை இங்கே சொல்லணும்னு பார்த்தா, ஒருவேளை இன்னொருவருக்கு தீங்கு செய்த பொழுது இந்த தீங்கை பெற்றவர் முழு சமயம் இன்னொரு அவருக்கு தீங்கு செய்வார் என்பதை காற்று ஒரு கதை தான் அது அந்த நதியும் கொக்கும். அது இங்கிலீஷ் ஸ்டாக் என்று, அதே மாதிரி பஞ்சில சீனாசிக்கோயின் பல நாடுகளில் இந்த கதைகள் இருக்கு. இந்த கதை எனக்கு என்ன ஞாபகம் வந்தான்னு சொன்னால், அந்த அந்த அவரான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறதை கொண்டு கதை சொல்றதை எல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் உண்டு. அப்ப நடிகும் கொக்கும் ஃப்ரெண்டா இருந்தது. ஃப்ரெண்டா இருந்த காலத்துல நடி வந்து கொடுத்து நான் ஃப்ரெண்டு விருந்து கிடைக்கணும் அவன் என்ற வீட்டை சொல்லி நதி கொக்கு கேட்டு கொக்கு சரி இப்படி ஃப்ரெண்டு கேட்கிறான் சரி போவோமே நினைச்சிட்டு போட்டு விருந்துக்கு போற கொக்கு போற நதி வீட்டு. அப்ப நதி தனக்கு தனக்கும் சாப்பாடு வச்சிருக்க தட்டில அந்த கொக்குக்கும் வந்து தட்டில தான் சாப்பாடு வச்ச. அப்ப தான் அப்படி இருந்தா சாப்பிடுமோன்னு சொல்லி போட்டு நதி கொக்குக்கு சொல்லிட்டு தானும் சாப்பிடுவோன்னு இருந்த நதியால கொக்கால சாப்பிட முடியல. ஏன் கொக்கால சாப்பிட முடியல, கொக்குனுடைய சொண்டு எப்படிப்பட்டது நீண்ட ஒரு இது, அதால வச்சு எப்படி குதிரையில நாங்கள் தட்டில வச்சு சாப்பிட மாதிரி சாப்பிட முடியாது. அதுக்கு வெத்தமா போச்சு, என்னடா இப்ப என்ன சாப்பிட கொண்டு கூப்பிட்டு விரும்பி கூப்பிட்டு இப்படி எனக்கு ஒரு தட்டில தாரான சாப்பாடு நான் எப்படி சாப்பிடுறது எனக்கு என்ன. நாங்கள் கோழிகளை பார்த்துருக்கோம், கோழி இந்த பறவைகள் எப்படி கொத்தி சாப்பிடணும்ட்டு. அப்ப கொக்கும் அப்படித்தான் தன்னுடைய நீண்ட மூக்கால வந்து ஒரு எதுக்கு ஏதாவது நீட்டித்தான் அதை உறிஞ்சி குடிக்கும். அவ வெக்கத்துல இப்படி என்ன செய்துட்டானே சாப்பாடு கண்டு கூப்பிட்டு உனக்கு ஒரு நாளைக்கு நான் செய்யறேன் பயப்படுகிறேன் கொக்கு நினைக்கிறது நினைக்க ஒரு நாளைக்கு ஒரு வேலையை எடுத்து பார்ப்போம். சரி ஓகே விருந்து நல்லா இருந்தது, நல்லா இருக்க முடியாது சாப்பாடு வாரங்கள் விருந்துக்கு இன்னும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் விருந்து வைக்கத்தான் போட்டு கடத்தலாம் நதிக்குள்ள போற கொக்கு வீட்டுக்கு விருந்து போறவளவு விருந்து என்ன செய்யறேன் ரெண்டு போத்துக்குள்ள சாப்பாடு வச்சுட்டு தான் அந்த போத்துக்கு தன்னுடைய மூக்க நண்டி அதை குளிக்கிற பொழுது நதிக்கும் அப்படி கண்டு கூசா கூசான மாதிரியான ஒரு பாத்திரம் போத்திரம் மாதிரி கொடுக்க நதி எப்படி சாப்பிடும் அந்த வாய் பெருசு போத்திருக்க உள்ளுக்கு போவோமோ போவார். அப்ப அதனால பார்த்தேன் நான் இந்த கொசு இப்படி கொடுக்கணும்னு சாப்பாடு கட்டில அதுதான் இந்த போட்டு கொசுசாவுக்கு எனக்கு பாதாமே ஒன்று கீர்த்தனை தலை குனிஞ்சு போயிட்டான். ஸோ அதுதான் இவர் எப்படி சீனாக்காரர்கள் எளிதாக பார்க்கிறாரோ மற்ற நாட்டவர்கள் இந்தியா போறவங்களுக்கு வாங்கி இந்தியாவை பற்றி சாவுவா மற்ற நாடுகள் இல்லாத நம்ம அப்படித்தானே மற்ற நாடுகள் கொஞ்சம் பேசுகிற ஒரு வழக்கம் இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த ஜின்பிங் வச்சு எதை பார்க்கிறவங்க எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துச்சு.
2: வணக்கம் தர்ஷன் தம்பி, நான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஐயா நீங்க நலமாய் கொண்டு வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியே வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வர சந்தோஷம் ஐயா. அவரும் அவர் இங்க வந்து கும்பஸ்பாக வந்து அந்த குறிஞ்சி கும்பன் ஆலயம் இருக்குது அந்த இடத்த அவர் இருக்கிற அந்த ஐயா அவருடைய 75வது பிறந்த நாள் அவரு நின்றுகாலம் அவருடைய வாழ்த்தி கொண்டு நான் ஜீவன் தான் கழிக்கிறேன். நான் இந்த பாவனையில் 20 வருஷம் கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் வந்து பங்கு விட்டு இல்லையான்னு சொன்னா எனக்கு ஆணம் இருக்குது. எனக்கு வந்து சில கேட்க எனக்கு என்ன சொல்றது கோவம் தான் பெரும் சிறந்த கலைக்கு கூட கோவம் நான் கட்டுப்படுத்தல அப்படியே நான் விளையாடம் பங்கு பெற்றேன். ஆனால் இந்த வருஷம் முடிவெடுத்த நான் சரி இப்படி காலம் போய் கொண்டு நான் கருத்து வந்து தப்போ நல்ல தெரியாது நான் சில சொன்னா சில என் பேசினா சில ஒத்துக்கொள்ளினோம். அப்ப நான் பாயாடிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த வருஷம் நான் வந்து சில நீளமுள்ள நேரம் நான் நடுவம் கேட்பதில்லை. காலையில் இருந்த பக்தி மாலை கேட்பேன், மற்ற சேம் ராஜாண்ட பாட்டி கேட்பேன், சேம் இரவு சினிமாவில் கேட்பேன். அப்படின்னு நேரம் காலம் பேரில் போக கேட்பேன். அது சந்தோஷம். ஆனால் நேர்த்தி போகிறோம் எனக்கு தர்ஷன் உங்களுக்கு செய்ய கோபம். இந்த உலகம் நடந்த எனக்கு இந்த எங்களோட வானிலை தொகுப்பாக வந்து பட்டதே ஆண்டு கேட்க எனக்கு கொதி வருது. என்ன சொன்னா உலகம் இந்த தர்ஷன் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா நாங்கள் அதுக்கு முடிஞ்சதான இருந்தாலும் நேருக்கு இப்போ சொன்னது உண்மையில எங்களுக்கு நிம்மதி சொன்னா இப்படி பெற்றி எடுக்கணும் சொல்லி. ஏன்னா எனக்கு இடையில ஒரு சந்தேக மாதிரி பெற்றி வாங்க தெரியுமா என்ன பெற்றா எனக்கு தெரியாது. அசன் நாங்க வந்து இப்ப ஒரு விஷயம் அங்க தெரியாது. அப்ப உங்களுக்கு ஒரு குடும்பத்துல கதை பெற்றிருக்க அப்ப நாங்கள் வந்து சொந்தக்க முடியாது எங்களுக்கு சொல்ல தெரியாது. நாங்கள் எப்படி அதே தான் உங்களை பெற்றோம் சொல்லி அப்ப கடை நடந்து முடிஞ்சது. இப்ப இது எந்த தனிப்பட்ட இதுன்னு சொல்லி சொன்னா இப்ப உங்க சொந்த வீட்டுக்குள்ள தம்பி நீங்க ஒரு பாடு இல்லாம சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட் சொன்னா அவங்க பூந்து வந்து உங்களுக்கு அட்டான் செய்யறாள். அப்ப எந்த தனிப்பட்ட கருத்து நீங்க வந்து என்ன சும்மா இருந்தாலும் நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க நிம்மதியா ஒரு ஒரு தனியா போட்டு திறந்து போய் வரக்கூடிய இடத்த நீங்க தேடணும். அதுக்கு இப்ப ஒருதான் பாராட்டியா சரியா அது யாரா இருந்தாலும். ஆனால் என்னோட கேள்வி தம்பி, இப்ப நீங்கள் ஒரு ஊதியம் இல்லாமல் வந்து எல்லா சகலங்களும் வந்து நீயாக்கி செய்றீங்க காலை இருந்து இட மாட்டோம் சரி. அப்ப இந்த வெறும் பணம் கிணம் எல்லாம் வந்து நான் ஒரு திமிங்கலத்துக்கு காசு போட்டு கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா ஒரு பாப்போம். அந்த காசு வந்து ஒரு திமிங்கலத்துக்கு தான் அந்த காசு போய் சேர்த்துன்னு சொன்னா வானொலி எங்க மக்களுக்கு தேவை. அது உண்மை ஊடகங்களுக்கு தேவை. நாங்க ஊடகம் வந்து உண்மை எங்களை நீங்க வந்து தனியா உங்களுக்கு செய்ய இன்றைக்கு நீங்க தமிழுக்கு எங்கட மண்ணுக்கு எல்லாத்தையும் செய்யணும் ஊடகம் செய்யறீங்க. அது ஒரு அந்த அந்த பணியை நாங்க சொல்லி பாக்கியா சொல்லிடாது. அது உண்மையில 29 வருஷம் ஏன்னு அது சொல்லிடா நாங்க எல்லாருக்கும் தலைசாந்து போய் கும்பிடுற தம்பி தாயான தொடக்கம் உங்களுக்கு தொடக்கம் நீங்க இதற்கு உங்களுக்கு ஓட இருக்கும் பேர் செஞ்சு பார்த்தாலும் தெரியும் அப்படி அது இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி சரியா. அதுக்கு என்ன நான் தலைசா வந்து உங்களை நடந்து கொள்ளும் தம்பி நீங்கள் ஆரோக்கியம் தேவை என்ன பிரச்சனை சரி. இது வழக்கு என்ன சொன்னா இங்க காசு அது இது வழி வரும் பிரச்சனை உண்மையான கனவு இருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படி திட்டம் அடுத்த பக்கம் முக்கியம். இப்ப நீங்கள் இந்த காசு கொடுத்த உடனே அந்த காசு தம்பி நீங்க கேஸ் போனா உங்களை பக்கம் தீர்வுக்கு சான்ஸ் கூட அந்த காசு தீர்வு வரும் வந்தால் அதுக்கு நீங்க இதுக்கு எல்லாமே நீங்க நட்டோடு செஞ்சு காசு கணக்கு எடுக்க ஒரு சந்தை போண்டுட்டு இருக்குது. அது நான் இப்ப நான் நீதவானம் இல்லை நான் சட்டத்தானியம் இல்லை இருந்தாலும் ஆனா நீங்கள் தம்பி பலகாலம் வந்து அந்த அந்த வாடகை காசு தம்பி நீங்களே வந்து தம்பி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அப்படி போத்தக்கத்தையும்
1: செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு விளக்கம் தரோம் என்னட்டு சொன்னா அவர்கள் முதலாவது வழக்கு வச்சிருந்த நேரம் உங்களை வாடகை கட்டையில் என்று வழக்கு வச்சிருந்த நேரம் அவருடைய நீதிபதி அவர்கள் கேள்வியை கேட்டிருந்தார் என்னத்துக்காக நீங்க பேங்கால கொடுக்க இல்லையாண்டு. அப்ப நான் சொன்னேன் அவர்கள் காசா இதைத்தான் வாங்கினது அவர்கள் தான் இதண்டப்படி. அப்ப அவர் சொன்னார் கூட எங்களுக்கு ரெயில்வே தான் நாங்க உடனே பே பண்ணுவோம். அப்ப அவருடைய சட்டத்தடி சொன்னா உடனடியா ரெயில்வே பேங்க் ரெயில்வே எடுத்து கொடுக்க சொல்லி அவர் தந்து அண்டு இப்ப 3 வருஷமே நாங்கள் பேங்காலதான் அவர்களுக்கு பே பண்ணி கொண்டிருக்கிறோம். முன்னர் வந்து அது அவர்களுடைய வானொலி மாதிரி அவர்களை கணக்கு பார்த்து அவர்களை இதன் தேவைக்கு போனா இங்க பிச்சைக்காரன் வந்துட்டான் கூட போட்டு அவற்ற கடைக்கு வர எங்கட ராஜா கொடுக்கிற காசை இது எடுத்துட்டு எங்களுக்கு அவற்ற கடைக்கு ஆக்கள் கொடுப்பாங்கல்ல தானே சாமான் வாங்கி போட்டு செக்குகள் அதுகளைத்தான் தாரது. அதை தந்த அப்படி ஒரு பிரச்சனை வந்து கூட ஏதோ ஒரு வழியால வந்து அந்த பிரச்சனை இவர எழுத்து மூலம் இப்ப தந்திருக்கிறார் மனுவண்ண ராஜா அவர்களுடைய யோசியனுக்கு நீண்ட காலத்துக்கு முதல் தான் தான் கிளியோன் செக்க போட்டது எனக்கு மதுக்கும் சம்பந்தம் இல்லையே என்ற கடிதம் இருக்கு எனக்கு. அதே எங்களோட லோயர் அதையெல்லாம் பயன்படுத்த இல்லையன்றது தெரியல. ஒரு போலீஸ் அதிகாரி விசாரணைக்கு என்ன கூப்பிட்டு இருந்தார் எப்படி பிரித்துவா அவர்களுக்கு சம்பளத்துக்கு கிளியோன் செக்க கொடுத்து அவருக்கு பேங்கே மூடப்பட்டது. அவர்கள் பொறுப்பில இருந்த காலகட்டத்திலே எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் எங்களுடைய ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில தான் அவர்கள் எங்களை கட்டை இல்லை என்று சொல்லுவார்கள். பிறகு நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நாங்கள் இப்ப மூன்று வருடமாக நேரடியாகவே வங்கியில இருந்து அவர்களுக்கு பணம் போறதுக்கான முழு ஆதாரம் இருக்குது. நிர்வாக ரீதியாக வர கடிதங்கள் வந்து திரும்பி போகும். அதை வச்சும் தாங்கள் வெல்லலாம் என்றதுக்காண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல வாடகை கொடுத்து போட்டு தபால் பெட்டி இல்லாமல் இருப்பார்களா? நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு கூட பேராசிரியர் அவர்கள் எல்லாமே எத்தனையோ முறை எங்களுடைய சட்டத்தை நீட்டும் கேட்டு பார்த்தார். அவர் பாக்குறேன் என்ற அறிவுலையே இந்த வரைக்கும் ஒரு முடிவு கிடைக்கல. அதே நேரம் இப்ப நீங்க கேட்டீங்க என்னோடத்துக்கு போகலாமே என்று சொல்லி அப்ப இந்த கட்டிடத்துக்குள்ள வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் என்ன நிரூபிக்க வேண்டும் இவர்கள் செய்த அந்த சில சில இதுகள் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட இந்த அசோசியன் பேர்ல வாடகை கொடுத்து பணத்தை எடுத்தது அதே மற்றது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வரைக்கும் ஒரு நாள் கூடி விளம்பரத்துக்கு காசு தந்தது கிடையாது. எத்தனையோ பேர் இவற்ற விளம்பரம் தான் தொடர்ந்து போறதாலே எங்களுக்கு தந்த விளம்பரங்களையும் நிறுத்தி இருந்தார்கள். இப்பதான் சிலர் இந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தர தொடங்கினார்கள். இப்ப ஒரு வருஷம் அப்படித்தான் தர தொடங்கினார்கள். இவையின் விளம்பரம் தான் கூட போறபடியால கணவர் எங்களுக்கு விளம்பரமே தாற இல்லை. அப்ப அவர்களே வந்து வானொலியில பொருங்களை அவர்களே வந்து வானொலியில போட்டி நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி தங்களுக்கு ஆக்களை எல்லாம் பெற பண்ணிட்டு இப்ப என்ன சொல்லுகிறான் என்றா இந்த வானொலியாலே யார் வந்தவன் யார் கேட்கிறான் இந்த வானொலியன்னு. நிர்வாகத்துக்குள்ளதான் கையில காசு இருக்கு. ஆனா இதுல நாங்கள் போடுற விளம்பரத்துக்கு எல்லாரும் காசுதாரங்கள் இல்ல. முந்தி மாதிரி இல்ல. முந்தி மாணிக்சாக்கள் 30க்கு மேற்பட்ட விளம்பரங்கள் கொண்டு வந்து தந்தார்கள். இப்ப இதுல கூடுதலா வந்து இலவச விளம்பரங்கள் எல்லாம் கூட போய்கொண்டிருக்கு. எப்பாவது அது ராஜா 10 முறை 20 முறை என்று போனாத்தான் கொடுப்பார்கள். மற்றது எங்களுக்கு இங்க இன்டர்நெட் அது இது என்று சொல்லி எங்கட வங்கியான இது இப்ப எடுத்து கொடுத்திருக்கிறோம். எங்கிட்ட கையில காசு இல்லை என்றதுக்கான ஆதாரத்தை எடுத்து கொடுத்திருக்கிறோம். இப்ப அதை வச்சு நீதிபதி பார்த்தாலே தெரியும் எங்கிட்ட வரவு எவ்வளவு செலவு எவ்வளவுன்றதை அவர் கண்டுபிடிக்க கூடியதா இருக்கும்.
2: சரி, இப்ப நான் சொல்லுறது கணக்கில் சிக்கலான சூழ்நிலை உண்டு. இப்ப எந்த ஒரு மனைவி அடக்கு முறையில வந்து தொடர்ந்து எங்கட சவுலங்க வந்து ஒரு நிம்மதியா ஒரு நியாச்சி செய்யாது அது எனக்கு கவலை. எந்த இப்ப எந்த தனிப்பட்ட கருவு நீங்க உங்க அந்த
1: அவருக்கு என்ன தேவை என்று சொன்னா எங்களை இங்க விட்டு கலைக்க வேணும். நாங்கள் எங்கட பணம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நாங்கள் என் போகணும். என்ன செய்ய வேணும் அறிவிப்பாளர்கள் முடிவெடுப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை கூடி முடிவெடுப்பார்கள். ஆட்டம் போட்டவை எல்லாம் காணாமல் போயிருக்கணும்.
2: பணம் என்ன தம்பி, பணம் என்ன பணம், பணம் என்ன பணம், போகல என்ன கொண்டு போகணும், போகல என்ன கொண்டு போக தூக்கிட போகும்.
1: வேற பணம் வந்து வியர்வை சிந்தி உழைச்ச பணம் என்று சொன்னா நிலைக்கு நிக்கும். மாத்தி மக்களை மாத்தி உழைக்கிற பணம்
2: யோசிக்கணும். நாங்க இளைஞர்கள் வந்து யாருக்கும் யோசிக்கணும். நாங்க ஒரே
1: தமிழர் ஒரு ஒரு விசாரணை ஒன்றுக்கு அந்த அது அங்கேயே வேலை செய்தவர் கொண்டு வந்த வீடியோவை பார்த்து தியதி மாத்தி வைக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த போலீஸ் அதிகாரியே மிக கோவப்பட்டார். அப்புறம் அவர் சொன்னார், இது வந்து மற்ற நிறுவனம் பார்க்க வேணும், நாங்கள் பாக்குறது இது. அப்ப அந்த பக்கத்துல இருந்தவர் அவரும் அதிகாரி தான், அவர் கோபப்பட்டு சொன்னார், இல்ல நீ இது எழுது, அந்த வழக்குல வந்து நீ இதயம் எழுதுன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் எழுதினார். அப்படி இங்க வந்து தெரியும் தானே, இப்ப பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஐரோப்பா விட ஊழல் நாடுகளாக வந்து கொண்டிருக்கு.
2: இல்ல இப்ப என்ன எங்களை தமிழ் மக்களுக்கு எங்களை புரிஞ்சு எடுத்து யாரு பிடிச்சது, நாங்கள் எங்க வெளியே கேட்கிறோம், நாங்க எங்க விடுதலை கேட்டு தேடி போறோம், நாங்க எங்க அடிப்படை பேச்சு சீக்கிரம் நாங்கள் எங்களுக்கு விடுதலை தேடி சார். தம்பி நான் உங்களுக்கு
1: ஞாயிற்றுக்கிழமை பேசுவோம் வாங்க.
2: ஓ ஐயா நன்றி தம்பி, நன்றி, வணக்கம் தம்பி. ஓ வணக்கம்,
0: நன்றி நன்றி, வணக்கம்.
1: சரி, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. மற்ற ஏதோ என்ன இந்த இதை பற்றி சொல்ல வேண்டுமென்றல்ல இன்றைக்கு சொல்லி இருந்தீங்க, அதாவது ஆசிவகமோ ஆசிவகம் என்றது தொடர்பு.
0: எந்த உதயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பது கடினமான விடயம், நடைமுறைக்கு ஒவ்வொருதான் இருக்கும்.
1: ஆசிவகம் என்றது தமிழ் சொல்லா?
0: ஆசிவகம் தமிழ் சொல்ல மூன்று விதமாக எப்படி நாங்கள் சொல்லு இது தமிழ் சொல்ல அல்லது வேற மொழி சொல்லாண்டு எப்படி நாங்கள் இணைக்கிறது, எப்படி உங்களுக்கு அந்த ஐயம் வந்துச்சு?
1: என்னடா ஆசீவகம் என்றது தமிழ் சொல்லு மாதிரி?
0: சரி, தமிழ்ல ஆனாண்டா என்ன இருக்கு, ஆனா அல்லது ஆவண்ணா எதுக்கு பயன்படுத்துறது? ரெண்டு சொல் வந்து இதை சொல்றது முன்னோட்டன், முன்னோட்டன் சொல்லுக்கு முன்னுக்கு வாரே வச்சு அதான் முன்னோட்டன்னு சொல்றது. அதை வந்து எப்படி நீங்கள் என்ன அடிப்படையில தமிழ் இல்லையன்னு வச்சிருப்பீங்க? நீங்க சும்மா சொல்ல மாட்டீங்க, காரணம் எனக்கு தான் நீங்க ஒரு விஷயத்த சொல்லுவீங்களா? அப்ப உங்க எண்ணம் என்ன அதுக்காக அடுத்த
1: சொல்லுங்க, நீங்க அதுக்கான விளக்கத்தை தாங்க.
0: சரி, நல்லது. இப்ப ஆசிய மண்டலத்தை பத்தி பேசுறது, நாங்கள் கதைக்கிறது, இதை பற்றி புலங்கப்படுத்துறது ஒரு நாள் முடிக்க போடிய விஷயம் இல்லை. எந்த விஷயம் குறிப்பாக மதமன் வந்து எடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. எந்த மதமும் எப்பவுமே கொஞ்சம் முன்னுள்ள விஷயம் அதை இருக்கும், கொஞ்சம் சொல்றது அதிகமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஆரம்ப மாதிரி இந்த நேரத நேரங்கள் தான் நாங்கள் அதிகமாக கூடி கிடைக்கலாம் சொல்லலாம் கருத்தை பற்றி பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாங்கள் அதை அடிப்படையை சொல்லுவோம், போக எதை சொல்லுவோம், எடுத்துக்கொண்டு விடயங்கள் எதுவுமே நாங்கள் சீராக முடிச்சதில்லை. எனக்கு ஒரு குற்ற உணர்வுகளுக்கு ஏற்கனவே உணவுகளை பிட்டு கதைச்சோம், பிட்டவினை பிட்டு கதைச்சோம், பிட்டவினை கதைச்சிட்டு குறைவுகள் தான் பட்டு ஏன்னா எங்களுக்கு அந்த நேரமும் அவங்க விஷயத்தை தொடர்ந்து தொடர்ந்து வைக்கோம்னா நேர்களுக்கு அது விருப்பம் உள்ளதாக இருக்கும். அதே சமயம் ஒரு விஷயத்தை கதைக்கிறது இன்னொரு சமயம் அதில் வந்துடும் தர்ற பொழுது அந்த என்ன விஷயத்தை பேசி என்னை எடுத்துக்கொள்கிறோம் உதாரணம் பார்ப்போம். மரியாதை அவமரியாதை, இப்ப எலெக்ஷனுக்கு முதல் விஜயை பற்றி கலைக்கப்பட்டது என்ன அவதூறுகள், அது உண்மையாக அப்பதான் அதுக்குள்ள அவதூறுகள் பேசுறோம். அவதூறுகள் இல்லாதவர்களே சோடிச்சு சொல்றோம். அப்ப இது இந்த என்றது பொய்யானது இல்லாதது எதுமாத எந்த கருத்து அவமரியாது அவமானம் அபகரிப்பு என்றதை நாங்கள் பேசுறோம் தான். அப்ப ஆன அல்லது ஆவன் இங்கிலீஷன் அப்படித்தான் எல்லா மொழிகளிலும் ஏ என்பது ஒரு முன்னோட்டு, அது சொல்றது பிசிக்ஸ். இந்த பிசிக்ஸ் வந்தது எல்லாத்தையும் அண்டோனியம் நிம்மன்னா என்ன நிம்மன்டா பேச்சு அந்தோனியும் என்று சொன்னா எப்படி சொல்லுங்க அவன் சொல்றோம் அதுக்கு எது சொல்லும் மேலே செய்யல அந்த மேல என்ன செய்ய போட அதுக்கு எது சொல்லணும் கீழே என்ன சொல்றோம் வெள்ளக்காரத்தை என்ன சொல்லிட்டு எது மறையானது இது ஆங்கில மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழியில அண்டோனியம் ஆண்டவர் தானே இப்ப அனோனியம் பேரற்ற கடிதங்கள் வரும் பேர் இல்லாத கடி முட்டை கடிதம் சொல்லுவதெல்லாம் அனோனியம் அனோனியம் வந்தா பேர் இல்லாத நீம் வந்தா பெயர் கிரேக்க மொழியில அனோனியம் வந்தா பேர் இல்லாத அது மாதிரி ஆன்றது தமிழ் உட்பட பல மொழிகளில எதிர்மறைய குறிக்கும் சொல்றோம் ஆ எடுத்துருவோம் அங்கே வந்து சீவகம் அப்ப சீவகம் வந்தது மூன்று தண்ணி விதமா அதுக்கு பிளாக்கிட்டோம் என்ன ஆசீவகம் சீவகம் வந்த நல்ல தீர்வு கொடுக்கும் முறை நல்ல தீர்வு கொடுக்கிற முறை ஆசீவகம் அப்ப அப்ப எதிர்மறை என்ன சீவகம் வந்த இப்படி அதான் இன்னும் மூணு நாங்கள் விளக்கத்துக்கு மூணா பிரிப்போம் அகம் அப்ப அதுல மாதிரி ஈவு என்ன ஈவு என்ன சொன்னா என்ன கணக்குல நாங்கள் இந்த இதை இதால மறுத்தால் அல்லது பிரிச்சால் இது வார ஈவு ஈவு என்னவோ அதுதான் விடை அப்பனால அந்த ஈவு அந்த தீவகம் என்றது ஈவு ஆ இல்லாத அகம் மனம் அப்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை மனம் என்றதுதான் அந்த மரத்தின் கருத்து அந்த மதம்தான் எங்கள காலத்துல முதல்ல என்ன இப்ப சமண மதம் சொல்லுவோம் நான் இப்ப சமண மதம் புத்த மதம் அந்த ரெண்டு மதத்தை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் பொதுவா நாங்க மதம் எடுத்திருப்போம் அங்க ஒரு கடவுள் இருப்பார் அந்த கடவுளை பின்பற்ற ஆக்கள் இருப்பினும் இதுதான் மதம் கொண்டதுக்கு அடிப்படை கருது அப்ப கடவுள் இல்லை என்று கதைக்கிற மதங்களும் இருக்கு புத்த மதம் சமண மதம் கடவுள் இல்லை என்று அறிவு சார்ந்த மதம் அதே மாதிரி ஒரு மதம் தான் அமணம் சமணம் அமணம் அப்ப அமணம் பண்ணதுட்ட இன்னொரு பேர் தான் இந்த ஆசீர்வாதம் அப்ப நாங்கள் தீர்வு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்வுக்கு வாழ்வு நிறைக்கு தீர்வுதான்ற ஒரு கோட்பாடு தான் இந்த ஆசீர்வாதம் அப்ப ஆஇவு அகம் ஆய்வகம் மூன்றா பிரிக்கிறோம் அது ரெண்டா பிரிக்கணும் ஆ சீவகம் இந்த சீவகம் நீங்க கேட்டது நல்ல கேள்விதான் ஏன்னா அந்த சீவகம் என்ற சொல்லு இந்த காலத்துல பழக்கத்துல இல்லை வழக்கத்துல இல்லை அகதாதிகளிலே கிடையாது ஏன்னா இது அந்த காலத்துல அஞ்சாம் நூற்றாம் அஞ்சாம் ஆறாம்
1: சொல்லு வந்து சங்க இலக்கியத்திலும் இல்லை என்று தானே குறிப்பிட்டிருக்கிறார்
0: அதான் சங்க இலக்கியம் வந்து வச்சு வந்து நாங்கள் முடிவு எடுக்க முடியாத தமிழ்ன்றது அங்க இருக்கும் முதற்பட்டதும் இருக்கு
1: சிலப்பதிகாரத்தில ஒரு இடத்திலும் மணிமுகல் ஒரு இடத்திலும் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டதுன்ற மாதிரியும்
0: அப்ப மணிமுகல் என்பதும் நீலகிரி அப்ப மணிமுகல் என்ன எழுதப்பட்டது இவன் சிலப்பதிகாரத்திலே வார கடவுள் மதங்கள் என்னென்ன மதங்கள் சிலப்பதிகாரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா கண்ணகி ஒரு மதம் கோவலன் ஒரு மதம் மணிமுகல் ஒரு அந்த மாதவி ஒரு மதம் மணிமகள் மதங்கள் வந்து அறுதி சார்ந்த மதங்களா இருந்தது அதுல மீத இந்த ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு
1: அந்த காலத்துல இந்த சாதி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் தானே இருந்தது
0: தமிழ்நாட்டு வாழ்க்கை இல்லை இப்ப விஜயன் ஆட்சியில பார்த்தோமே தமிழ் வளர்ச்சிக்கும் தொல்லியலுக்கும் கல்வி அமைச்சரா போட்டது ராஜமோகன் அதே மாதிரி ராஜமோகன்
1: ஆதி காலத்துல வந்து இந்த பிரச்சனையே இருக்கே இல்லையே தொழில் ரீதியான பிரிவுகளை சாதி அடிப்படையை கூட கொண்டு வந்து
0: நான்கு மதங்கள் நான்கு சாதி எத்தனையோ 180 சாதி இருக்கு ஒவ்வொன்ற கலைச்சாதி பிரிச்சு பிரிச்சு போனா இருக்கு நாங்கள் இப்ப சொல்ல போற இப்ப சைவ மதம் அல்லது இந்து மதம் என்ன சொல்றதுன்னு பார்க்கிற பொழுது இப்ப ராஜ்மோகன் எடுத்துக்கொண்டோம் பேசுற பொழுது தலித் தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பேசுவோம் அது இலங்கை இந்தியாவில ஒவ்வொரு சொல்லாடல் இருக்கு அதுக்கெல்லாம் அந்த அதிர மாற்றம் மனிதன் வந்து இலக்கமாக பிடித்தவனாக ஒழுக்கப்படுறவனாக அந்த வளர்ப்ப முறையை உருவாக்கினவர்கள் இந்த ஆரியத்தை ஏன்னா தான் சும்மா வேலை செய்யாம இருக்கும் மற்றவர் வேலை செய்யறவன் இந்த மதத்துக்காக பாடுபடணும் என்ற அடிப்படையில் தான் இந்த நான்கு மதங்களை சாதியை அடிப்படையாக வச்சு இந்த மதங்கள் உருவாக்கப்பட்டது. அதனால தான் இந்த ஆசீர்வாதம் என்று தெரியாமல் போச்சு. நிச்சயமே ஆசீர்வம் என்று பார்க்கலாம், சீவம் என்று பார்க்கலாம் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி சிவபதிகாரத்தில் மணிமுதல நீலை இருக்கு. அதே மாதிரி அந்த அருணந்தி சிவாச்சாரியன் என்ற நான்கு புரோகர்கள் மாதிரி நான்கு அது சமய புரோகர்கள் குஞ்சான கம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனர், அப்புறம் இந்த அந்த மாணிக்கவாசன், இந்த நாலு பேரையும் பார்க்கும் பொழுது சமய குரவர்கள் என்று சொல்லுவோம். அதை விட சந்தான உறவர்கள், அந்த சந்தான உறவு என்று நாங்கள் பார்க்க பொழுது அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார், மெய் என்ற தேவர், இன்னும் நித்யானந்தம், அருணந்தி சிவாச்சாரியார் அவற்ற மாணவன், உமாபதி சிவாச்சாரியார் அவற்ற மாணவர், இன்னொரு பேர் உடன் வருவதில் உறவு கொண்டுட்டேன். சிவாத்தந்த சிவகான சித்தியா இருந்தவர்கள் இந்த அருணந்தி சிவாச்சாரியார், அதுதான் இந்த சந்தான உறவுல தலைவர். அவர்களுக்கு இந்த சிவஞான சித்தியார்ல ஆசீர்வாதம் பற்றிய சொல்வார்கள் தான். அப்ப இந்த எங்கள் தமிழ் தமிழகத்தை கிறிஸ்தவங்களுக்கு இருந்து ஆரியத்தை ஜாதி உருவாக்கி பல உறவாளர்கள் உருவாக்கி ஏன்னா இப்ப நாங்கள் ஏற்கனவே கிடைச்சிருக்கோம். ஒரு அரசன் ஒன்று இருக்கலான்னு அந்த அரசனுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு ஆள் இருக்கும், ராஜகுரு அல்லது குரு வந்து சொல்லி அந்த அடிப்படையில் தான் இதை இதை முதலமைச்சராக வந்தோடனே அவருக்கு ஒரு ஆலோசகரன் உறவுகளுக்கு ஆட்டன் போட்டவங்களுக்கு அவர் யோகா அப்படியே எப்படி சொல்றதுன்ற மாதிரி அது பேருக்கு வந்து அவர் எடுத்தாச்சு. அது விரும்புகிறோம். ஸோ அந்த எப்பவுமே அவர்கள் வந்து இந்த ஜோதிடத்துல நம்பிக்கை உள்ளவர்கள், அந்த ஜோதிடம் எல்லாம் அவங்க புகுத்தப்பட்டது தமிழற்ற வாழ்க்கை. அப்படி பார்க்கற பொழுதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த மூன்று இதுலையும் தான் அந்த தமிழ் சொல்லியிருக்கும். என்ன தமிழ் சொல்ல இந்த ஆசீர்வம் அது வழக்கெட்டு போவிட்டது இல்லாம செய்யப்பட்டதாக எப்படி ஆரியர்கள் ஆசீர்வாத மாதிரி அழைச்சு போட்டு எப்படி அழைச்சு போறாங்கன்னு பார்ப்போம். இப்ப நாங்கள் எப்படி தமிழ மதத்தை இந்த ஆரியர்கள் அழைத்தார்கள், சைவ மதத்தை பரப்பியதன் மூலம், இந்து மதத்தை பரப்பியதன் மூலம் எப்படி இந்த ஆசீர்வாத மதம் சமண மதத்தை இந்த சைவர்கள் இந்துக்கள் அழைத்தார்கள், அதுக்கு பெரிய வரலாறு என்ன வரலாறுங்கிறது திருநாமை சம்பந்த சொல்லி திருநாமக்கரசர் அழைக்கிற பொழுதும் அவர் எடுக்கப்பட்ட முயற்சி என்ன, இவர் சமண மதத்தை சேர்ந்தவர், சமண மதத்தை சேர்ந்தவர் பிற்காலத்தில் திருந்தி சைவ மதத்துக்கு வந்துட்டார். மறுபடியும் அவருடைய அக்கா திலவரியார் ரெண்டு பேர் சொல்லி மறுபடியும் நீ சமணத்தில் சைவசமயத்துக்கு வாழ்ந்தது அவர்களுக்கு திருந்தி சைவசமயத்தில் இருக்கிற பொழுது அப்ப அவரு சமண மதத்துக்கு இருக்க அவருக்கு பேர் தர்மசேனர். அப்ப தர்மசேனர் வந்தே இந்த சொல்லுவாங்க சொல்றேன். அப்ப இவ வயது போன காலத்துல நான் போய் சிவா இந்த சிதம்பரம் கோயிலுக்கு போய் இந்த அப்போ மக்கள் தாங்க தொண்டு செய்யறாங்கன்னா அந்த சிதம்பரம் கோயிலுக்கு போறது வழக்கம். அந்த கோயில்ல போய் நான் உழவார தொண்டு செய்வோம் செய்து போட்டு என்னுடைய காலத்தை போக்காட்டுவோம் கொண்டு வரேன். வர்ற பொழுது வயசான காலத்துல அவருக்கு பசி வந்தது. பசி வந்த பொழுது முந்தி சமயத்தில் இருக்க ஃப்ரெண்ட் ஆயிருந்த ஒரு ஆண்டு உயிர் அங்கதான் இருக்கு, அவற்றை போயிட்டு போய் சாப்பிட்டுட்டு

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
1: NWLULAGA நூலுலகம் நூலுலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க. போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷன் கரீர்.

0: உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031 971 2750 அல்லது 0678 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0678 920 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி குற்றப்புணர்வுத்தன கழகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகினார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு அழைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்தில் கடந்த 5 மாதங்களில் 80 சிறுவர் பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 604 சிறுவர்கள் ஊவா மாகாணத்தில் உள்ள 18 சிறுவர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு ஆணையாளர் திக்சன எதிரிசூரிய தெரிவித்தார். குறிப்பாக வெள்ளவாயா, மௌன்ராகலை ஆகிய பகுதிகளில் இந்த சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வருடத்துக்குள் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான 186 வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. அவற்றில் 80 வழக்குகள் பாலியல் வன்கொடுமை மற்றும் கடத்தல் தொடர்பானவை என்றும், 60 வழக்குகள் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்புரிமை தொடர்பானவை என்றும் ஆணையாளர் திக்சன எதிரிசூரிய மேலும் குறிப்பிட்டார். பாதுகாப்பற்ற எல்லையில் உள்ள சிறுவர்களை ஆரம்பத்திலே கண்டறிந்து ஆபத்துக்களை குறைப்பதற்காக பதுளையில் நேற்று விசேட பொது விழிப்புணர்வு வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஏதுவாக பேருந்துகள் மற்றும் பொது இடங்களில் QR குறியீடு மற்றும் தொலைபேசி எண்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இந்த வேலைத்திட்டம் பதுளை தலைமையக காவல்துறை பரிசோதகர் சாணக்க

0: சிரஞ்சீவ விஜயரட்ன மற்றும் ஊவா மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சேனக பெர்னாண்டோ ஆகியோரின் பங்கேற்புடன் காவல்துறை மற்றும் போக்குவரத்து அதிகார சபையின் ஆதரவோடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. பெற்றோர்கள் உரிய பாதுகாப்பை வழங்க தவறுவதே பல சிறுவர்கள் ஆபத்துக்களை எதிர்கொள்ள காரணம் என்று ஆணையாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். மகர மற்றும் கம்பக பிரதிசபை பகுதிகளில் நாளை 12 மணி நேர நீர்விநியோக தடை ஏற்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மாலை 7 மணி முதல் நாளை மறுநாள் காலை 7 மணி வரை நீர்விநியோகம் தடைப்படும். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் நடைபெறும் கட்டுமான பணிகள் தொடர்பான நீர்க்குழாய்களை இடமாற்றம் செய்வதற்கான அத்தியாவசிய பராமரிப்பு பணி காரணமாக இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று பிரதேச அபிவிருத்தி குழுவின் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக பிரதேச செயலகத்துக்கு முன்பாக சட்டவிரோத மதுபானத்தை ஒழிக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டதோடு பிரதேச செயலகத்துக்குள்ளும் அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் செங்கலடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இ ஸ்ரீநாத், ஞாவண்ணா ஸ்ரீநேசன், செங்கலடி பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம் மற்றும் ஏறாவூர் பற்று மற்றும் ஏறாவூர் நகரசபைகளின் தவிசாளர்கள், திணைக்கள அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் சிலர் பிரதேச செயலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு பிரதேச செயலக கூட்ட மண்டபத்துக்குள் நுழைந்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உள்ளிட்டோரிடம் அவர்கள் கையளித்தார்கள். ஏறாவூர் பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மதுபான உற்பத்திகளை கட்டுப்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த பிரச்சினை தொடர்பில் ஆராயப்பட்டதோடு இந்த சட்டவிரோத கசிப்பு உற்பத்திகளை தடுப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் விசேட போலீஸ் குழுக்களை ஏற்படுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் இத்தொடர்பில் செயற்படும் பொதுமக்களுடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு அவர்களின் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்துமாறு இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவினால் பணிப்புரைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதை தொடர்ந்து பிரதேச அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதிகள் மூலம் முன்னெடுக்கப்பட்ட வேலைத்திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டதோடு இந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட உள்ள பல்வேறு வேலைத்திட்டங்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டன. இதேபோன்று இதன்போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக சட்டவிரோத மதுபான உற்பத்தி, விவசாய பிரச்சினை, காட்டு யானை பிரச்சினை, குப்பை மேட்டு பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, வீதி பிரச்சினை உள்ளிட்ட சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி, வாழ்வெட்டு அதிகரிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. அத்துடன் விவசாயிகள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதோடு அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது குறித்தும் ஆராயப்பட்டது. அரச ஓய்வூதியம் பெறாத நபர்கள் சமூக பாதுகாப்பு சபையுடன் இணைந்து தமது ஓய்வூதியத்தை திட்டமிட்டுக் கொள்ள முடியும் என்று இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் பொது முகாமையாளர் கல்காரி டி சில்வா தெரிவிக்கிறார்.
1: எமது நாட்டின் வேலை வாய்ப்பில் சுமார் 55% தொடக்கம் 60% முறைசாரா துறைகளில் பணிபுரிகின்றனர். இந்த குழுவினர் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1/3 பங்களிப்பை வழங்குகின்றனர். இன்று ஒவ்வொரு 8 நபர்களில் ஒருவர் 60 வயதை கடந்தவராக இருக்கின்றார். தெற்காசிய நாடுகளில் மிக வேகமாக முதியோர் சனத்தொகை அதிகரித்து வரும் நாடு இலங்கையாகும். 2035 முதல் 2040 ஒவ்வொரு 4 பேரில் ஒருவர் 60 வயதை கடந்த இருப்பார். நீங்கள் எந்த துறையை சார்ந்த தொழில் வல்லுநராக இருந்தாலும் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையுடன் இணைந்து கொள்ள முடியும். நீங்கள் நாளாந்தும் வருமானம் ஈட்டுபவராகவோ முறைசாரா துறை ஊழியராகவோ அல்லது சுயதொழில் செய்பவராகவோ இருந்தாலும் இதில் இணைந்து கொள்ள முடியும். இந்த அனைத்து துறைகளையும் சேர்ந்த தொழில் வல்லுநர்கள் வருமானம் ஈட்டும் அதேவேளை தமது ஓய்வூதியத்தை இலங்கை சமூக பாதுகாப்பு சபையுடன் இணைந்து திட்டமிட்டுக் கொள்ள முடியும்.
0: கடன் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய 2 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டு தொடர்பான இலங்கை போலீசாரின் விசாரணைகளுக்கு ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்தில் உள்ள ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகள் தற்போது உதவி செய்து வருவதாக ஒரு அதிகாரி குறிப்பிட்டார். நிதியமைச்சின் கணனி அமைப்பை ஊடுருவிய இணையவழி மோசடியால் இலங்கை 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்தது நேர்கள் அறிந்ததே. இந்நிலையில் இதுகுறித்து இலங்கை போலீசாரின் விசாரணைக்கு தற்சமயம் ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக ஆஸ்திரேலிய உயர் ஆணையர் மெத்யூ டாக்வர்த் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்தில் பணியாற்றும் ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகளும் இந்த செயல்பாட்டில் பங்கேற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் 4 நாள் வேலைவார முறைமையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருவதாக தொழிலமைச்சின் செயலாளர் பியதீச தெரிவித்திருக்கிறார். தேசிய தொழில் ஆலோசனை சபைக்கு கிடைத்துள்ள இந்த கோரிக்கைகள் குறித்து நிறுவனங்களின் தன்மைக்கேற்ப ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்குமாறு தொழில் திணைக்கழகத்துக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை மீண்டும் கொண்டு வருவது குறித்து இதுவரை இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சின் செயலாளர் பியதீச குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை அறிமுகப்படுத்த இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவலான செய்திகள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபா வீழ்ச்சியடைந்து வருவது மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரித்து வருவதனால் ஏற்படும் பொருளாதார அபாயங்களை குறைப்பதற்காக கோவிட் பெருந்தொற்று காலத்தைப் போல அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த வாரம் இன்று முதல் வீட்டிலிருந்து வேலை செய்யும் அறிவிப்பு வெளியாகும் என்று உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் பரவிய பின்னணியிலே அமைச்சின் செயலாளரிடமிருந்து இந்த விளக்கம் கிடைத்திருக்கிறது. உலகளாவிய ரீதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைகள் காரணமாக வளங்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்படும் தட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளவும் ஆற்றல் சேமிப்பை உறுதி செய்யவும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் உத்தி பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இலங்கையிலும் முன்னதாக பெருந்தொற்று காலத்திலும் அதனைத் தொடர்ந்த பொருளாதார நெருக்கடி நிலைகளின் போதும் இந்த முறைமை சில சந்தர்ப்பங்களில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் இப்போதைய நிலவரப்படி அத்தகைய உத்தியோர்வு அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்று கைத்தொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலதிக பெறுமதி சேர் வரியை செலுத்தாதது தொடர்பாக கொழும்பு மாநகர சபை மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்பு மாநகர சபையால் அரசாங்கத்துக்கு செலுத்த தவறியதாக கூறப்படும் 1034 மில்லியன் ரூபாய் வட் வரியை வசூலிக்க உத்தரவு கோரி உள்நாட்டு வருவாய் ஆணையாளர் நாயகம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இது தொடர்பில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். உள்நாட்டு வருவாய் ஆணையர் நாயகம் தாக்கல் செய்த வழக்கில் கொழும்பு மாநகர சபை பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிபதி ஒசாதா விகார மகாராட்சியின் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான

0: பகுதிகள் என்பன இந்த குழுவினால் மீளாய்வு செய்யப்பட உள்ளன. அத்துடன் இந்த சட்டங்களை திருத்தியமைத்தல், சீரமைத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் தேவையை மதிப்பிடுவதும், தேர்தல்கள் தொடர்பான தற்போதைய சட்டங்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களையும் திருத்தங்களையும் பரிந்துரைப்பதும் இந்த குழுவின் பணியாகும். இந்த விடயங்கள் தொடர்பில் விரிவான ஆய்வுகளை நடாத்துவது அவசியம் என குழு தீர்மானிக்கும் பட்சத்தில் எந்த ஒரு நபரையும் குழு முன்னிலையில் அழைப்பதற்கும் எந்த ஒரு ஆவணம் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க கோருவதற்கும் குழு அவசியம் என கருதும் எழுத்துப்பூர்வமான அல்லது வாய்மொழியான அனைத்து சான்றுகளை பெறுவதற்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. இதற்கமைய குழுவின் பணிகள் குறித்து பொதுமக்களின் கருத்தை பெறவும், இந்த மதிப்பாய்வு நடைமுறை தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காகவும் குழுவின் உறுப்பினர்கள் ஏகமனதாக இணக்கம் தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து பாராளுமன்ற தெரிவு குழுவின் தீர்மானத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயார் என்று தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நிகால் அபேசிங்க தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாதென அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நிராகரித்திருப்பதோடு, நிலுவையில் உள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் விரைவாக நடத்தப்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாதென்று ஏவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரட்நாயக்கா இதனை தெரிவித்தார். அரசியல்வாதிகள் அல்லது பல்வேறு தனிநபர்கள் வெளியிடும் கருத்துக்களை தேர்தல் ஆணைக்குழு ஒருபோதும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நடத்துவது குறித்து அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிப்பது பொருத்தமற்றது. வெவ்வேறு நபர்கள் கூறும் அறிக்கைகள் எங்களுக்கு முக்கியமல்ல. தற்போதைய சட்ட ரீதியான நிலைமைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே நாங்கள் செயற்படுவோம். நீண்ட காலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சட்ட பின்னணிகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக நாடாளுமன்றத்தினால் ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெளிவுபடுத்தினார். தேர்தல்களை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தேசிய வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் நடத்தப்படும் வேளையில் அதற்கான நிதியை திரைசேரி விடுவிக்கும் என்றும் குறிப்பிட்டார். பிந்தி கிடைத்த தகவல்களின்படி இடம்நிறுத்தப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை தற்காலிகமாக பழைய முறையில் நடத்துவதற்கும், பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதித்துவம் தொடர்பில் அரசியல் கட்சிகள் சுயமாக தீர்மானம் எடுக்க அனுமதிப்பதற்கும் அரசியல் கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. மாகாண சபை தேர்தல் எந்த முறையில் நடத்துவது என்பது குறித்து அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை பெறும் நோக்கில் பெபரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சின் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிறுவர் பாதுகாப்பு துறையில் தற்போது நிலவும் பிரச்சனைகள் மற்றும் இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து அமைச்சருக்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் போது விசாரணைகள் மற்றும் அது சார்ந்த சேவைகளின் திறனை மேம்படுத்துவதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் தற்போது நிலவும் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியதன் அவசியம் உட்பட சிறுவர் பாதுகாப்புடன் தொடர்புடைய அண்மைக்கால முன்னேற்றங்கள் குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் அந்த அதிகார சபையின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பு குறித்தும் இதன் போது அவதானம் செலுத்தப்பட்டது. 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதிக்கான நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி வருமானம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1,380.93 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார். சவாலான உலக பொருளாதார சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் 2026 முதல் 4 மாதங்களில் இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 5.7 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை ஈட்டியிருக்கிறது. கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருக்கிறது.

0: 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 4.3% வளர்ச்சியை காட்டுகிறது. மொத்த ஏற்றுமதி 1.38 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகி இருப்பதோடு இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 6% வருடாந்த வளர்ச்சியை காட்டுகிறது. இதில் பொருட்களின் ஏற்றுமதி 9.87% அதிகரித்து 1.06 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் சேவைத்துறையின் ஏற்றுமதி 317.16 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சேவைத்துறையின் பங்களிப்பு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான நிலையான தேவை ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு இலங்கையின் ஏற்றுமதி துறை தொடர்ந்து தனது மீளெழுச்சியை நிரூபித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. 2026 முதல் 4 மாதங்களில் ஈட்டப்பட்ட 5.784.38 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் ஏற்றுமதி துறையின் ஸ்திரத்தன்மை மற்றும் தன்மையை இது வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் சிறந்த செயல்திறனை காட்டிய துறைகளில் தேங்காய் சார்ந்த தயாரிப்புகள், உணவு மற்றும் பானங்கள், மின்சாரம் மற்றும் லத்திரனியல் உதிரி பாகங்கள், கடல் உணவு, ரப்பர் தயாரிப்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வணிக செயல்முறை மேலாண்மை மற்றும் சேவைகள் இதற்குள் அடங்குகின்றன. தேங்காய் சார்ந்த ஏற்றுமதிகள் குறிப்பாக விசேடமாக தேங்காய் நாய் பொருட்கள், தேங்காய் எண்ணெய் மற்றும் திரவ தேங்காய் பால் ஆகியவற்றின் அதிகரித்த கேள்வியால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 23.49% வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது. ஆடை மற்றும் தேயிலை போன்ற முக்கிய பாரம்பரிய ஏற்றுமதி துறைகள் இந்த முறை சரிவை சந்தித்துள்ளன. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானிய சந்தைகளில் ஏற்பட்ட தேவை வீழ்ச்சி காரணமாக ஏப்ரல் மாதத்தில் ஆடை மற்றும் தங்க ஆபரணங்கள் ஏற்றுமதி 4.88% சரிந்து 346.67 மில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. ஈராக், சவுதி அரேபியா, லிபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற சந்தைகளிலிருந்து தேவை குறைந்தாலும் மொத்த தேயிலை மற்றும் தேயிலை பாக்கெட்டுகளின் ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்தாலும் தேயிலை ஏற்றுமதி வருவாய் 6.82% சரிந்து 100.02 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இலங்கையின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் சுமார் 22% பங்களிப்பை கொண்டு அமெரிக்கா தொடர்ந்து முதன்மை ஏற்றுமதி நாடாக திகழ்கிறது. அதேவேளை கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் பிரித்தானியாவை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் சந்தை இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையாக மாறிவிட்டது. தொடர்ச்சியான ஏற்றுமதி ஊக்குவிப்பு நடவடிக்கைகள், புதிய சந்தைகளை நோக்கிய விரிவாக்கம் மற்றும் தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் செயற்பாடுகள் ஆகியன 2026 இலங்கையின் ஏற்றுமதி வளர்ச்சி வேகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். கொழும்பு துறைமுகத்தின் செயல்பாட்டு வருமானம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 20% அதிகரித்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதியமைச்சர் ரான் கொடித்துவக்கு தெரிவிக்கிறார்.
1: மத்திய கிழக்கில் நிலவும் போர் நடவடிக்கைகளினால் அந்தந்த துறைமுகங்களில் ஏற்பட்டுள்ள தடைகளுக்கு மத்தியில் குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பல துறைமுகங்கள் பரிமாற்ற மையங்களாக செயற்பட்டன. அவை முடக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் ஒரு குறிப்பிட்ட அளவு கொழும்பு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளதாக நாங்கள் நினைக்கின்றோம். இதனால் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மற்றும் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் எமது செயல்பாட்டு திறன் சுமார் 20% அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் இன்னும் சரியாகாத காரணத்தினால் இந்த மாதமும் அந்த நிலைமை மேலும் தொடரும் என நாங்கள் நினைக்கின்றோம். எமது பரிமாற்ற செயற்பாட்டு திறனை 20% அதிகரித்துள்ளது. கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு பொருட்களை மாற்றி அனுப்புதல் பொதுவாக கொழும்பு துறைமுகத்தில் 80% இடம்பெறுகின்றன. மத்திய கிழக்கு போர் சூழலுடன் தற்போது சுமார் 20% கடந்த மாதம் அதிகரித்துள்ளது.
2: இதனிடையே 2026 முதல் 4 மாதங்களில் வெளிநாட்டு பணப்பரிமாற்ற மதிப்பு 3.06 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக ஈட்டப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழல் நிலவிய போதும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் அதிகரிப்பதற்கு தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டமை, புதிய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள், பல்வேறு பல்வேறு நலன்புரி வசதிகள் காரணமாக அமைந்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே இதுவரையான காலப்பகுதியில் 990,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமே ஜனவரி 1 முதல் மே மாதம் 24 வரையிலான காலப்பகுதியில் 990,032 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய பிரஜைகள் என்பதுடன் அந்த எண்ணிக்கை 236,916 ஆகும். அத்துடன் பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதனிடையே மே மாதம் 1 முதல் 24 வரையிலான காலப்பகுதியில் 113,755 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் இவ்வாறான தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரம் தெளிவாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ணா தெரிவித்துள்ளார்.
2: இந்த குறுகிய காலத்திற்குள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பாருங்கள். நாட்டின் பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றதா? ரூபாய் வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. இன்று ஏற்றுமதியாளர்கள் சந்தைக்கு டாலர்களை கொண்டு வருவதில்லை, ஏனெனில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாட்டிற்கு பணம் அனுப்புபவர்கள் முறையான வழிகளில், அதாவது அரசாங்க அல்லது தனியார் வங்கிகள் ஊடாக பணத்தை அனுப்புவதில்லை. எனவே இந்த காரணங்களினாலேயே இன்று இந்த நாட்டின் டொலர் மீது நம்பிக்கை இல்லை. மிக தெளிவாக நமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்த 2 ஆண்டுகளுக்குள் நமது ஏற்றுமதி படிப்படியாக குறைந்துள்ளது. அதே போன்று சுற்றுலாத்துறையும் படிப்படியாக குறைந்து வருகின்றது. அந்த வருமானம் குறைந்துள்ளது. அது மட்டுமல்ல, நமக்கு முதலீடுகள் வரவில்லை. அப்படி என்றால் நிச்சயமாக நமது ரூபாய் பெறுமதி வீழ்ச்சியடையும். அதனை தடுக்க முடியாது.
0: தொடர்ந்து இலங்கையில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டீசல் லிட்டர் ஒன்றின் விலை குறைந்தது 600 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தோராயமாக டீசல் விலையை குறைந்தது 600 ரூபாவுக்காவது கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். மே 6 தேதி தரவுகளின்படி பெட்ரோல் விலையும் குறைந்தது 20 முதல் 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அதனை ஒரு மானியத்தை வழங்கி ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த முடியும். ஒருவேளை எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் அப்படியே வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் தற்போது அரங்கேறி வருகிறது. அது ரூபாய் மேலும் வீழ்ச்சி அடைவதற்கே வழிவகுக்கும். ரூபாய் வீழ்ச்சி அடைந்தால் என்ன நடக்கும்? எரிபொருள் விலை மீண்டும் உயரும். இந்த நச்சு சுழற்சியில் தான் நாம் கடந்த காலங்களில் பயணித்தோம். அதுதான் பொருளாதார நெருக்கடியை நோக்கி செல்லும் பாதையாகும். இந்த படவீக்கத்துக்கு பாரிய தாக்கத்தை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தும். ஆனால் எரிபொருள் விலையை உயர்த்தாமல் விட்டு அதன் காரணமாக ரூபாய் வீழ்ச்சி அடைந்தால் அது பணவீக்கத்துக்கு இதைவிட மோசமான பாதிப்பை உண்டாக்கிவிடும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார். எரிபொருள் விலையை உயர்த்தும் அதே வேளையில் தெரிவு செய்யப்பட்ட சமூக குழுக்களுக்கு மாத்திரம் எரிபொருள் மானியத்தை சிரமமாக செயற்படுத்துவது இன்றியமையாதது என்றும் அவர் வலியுறுத்தினார். எரிபொருள் விலையை உயர்த்த வேண்டும் என்று கூறும் போது அது எப்போதும் ஒரு சமூக மானியத்துடனே இணைக்கப்பட வேண்டும். தற்போதைய நிலவரப்படி அரசாங்கம் கூறும் தரவுகளின்படி ஒவ்வொரு டீசல் லீட்டருக்கும் 100 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. பொதுவாக எரிபொருளுக்கு ஒட்டுமொத்தமாக மானியம் வழங்கப்பட்டால் அதன் பலன் மானியம் தேவையற்ற செல்வந்தர்களுக்கே அதிகம் சென்றடைகிறது. அதற்கு பதிலாக வறிய மக்களை துல்லியமாக தெரிவு செய்து இந்த மானியத்தை வழங்கினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கலாம். குறிப்பாக பொது போக்குவரத்து சேவைக்கு அவர்கள் பயணிக்கும் கிலோமீட்டர் தூரத்தின் அடிப்படையில் மிக இலகுவாக எம்மால் டீசல் மானியத்தை வழங்க முடியும். இலங்கையில் உள்ள பெரும் பணக்காரர்களுக்கு இந்த மானியத்தை சலுகையாக வழங்குவதை விட பேருந்தில் பயணிக்கும் சாதாரண ஏழை மனிதனுக்கு இதனை வழங்குவது எவ்வளவோ சிறந்ததல்லவா? இவ்வாறு பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ மேலும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கிடையில் நாட்டில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவிக்கிறது.
3: வரும் சில நாட்களில் 2 மசகெண்ணெய் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து வரும் இந்த கப்பல்கள் தலா 90,000 மெட்ரிக் டன் மசகெண்ணெயை கொண்டு வர உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பரவிய வதந்திகள் காரணமாகவே சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் காணப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமார மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து தேசிய உரக்கூட்டு ஸ்தாபனம் ஊடாக நேரடியாக உரத்தினை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய விவசாய ஒன்றியம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
2: நெற்பயிற்சிக்கு தேவையான உரம் உரிய நேரத்துக்கு கிடைக்கவில்லை. தேசிய உர செயலகத்தின் கீழ் உள்ள தேசிய உர சம்மேளனம் இது உரங்களை இறக்குமதி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய வர்த்தக நண்பர்கள் இருக்கின்றார்களே, அந்த வர்த்தகர்களிடமிருந்தே குறைந்த விலைக்கு உரத்தை வாங்குகின்றார்கள். அரசாங்கத்தின் பணத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அரசாங்கம் தலையிட்டு உரத்தினை இறக்குமதி செய்வதற்கு உரிமை உள்ளது. அவ்வாறு இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்குங்கள், அவ்வளவு தானே. இப்போது உரம் இருக்கின்றது, இருக்கின்றது என சொல்வதில் பயனில்லை. அப்படி உரம் இல்லையெனில் சரியான நேரத்துக்கு உரத்தை வழங்க முடியாவிட்டால் அதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. ஒரு குழந்தையை வளர்வதற்கு பிறந்த நாளிலிருந்தே தாய்ப்பால் தேவை. நெற்பயிருக்கும் அப்படித்தான். இந்த யதார்த்தம் புரியாவிட்டால் விவசாயத்துக்கும் விவசாயிக்கும் கடவுளே துணை. உரம் தொடர்பில் எழுந்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் விவசாய பிரதி அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். யுத்த சூழ்நிலையால் போக்குவரத்துகளில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டன, அதனை இல்லை என கூற முடியாது. ஆனால் அவை தற்போது சுமூகமாக நிவர்த்திக்கப்பட்டுள்ளன. எனவே அரசாங்கம் விவசாயிகளுக்காக உர பிரச்சனைகளில் பாரிய அளவில் தலையீடுகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதை விவசாயிகள் அறிவார்கள். இப்போது அரசாங்கம் நிறுவனங்களிடமிருந்து ஒரு மூட்டை உரத்தை எவ்வளவு ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றது? 15,940 ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றது. 16,000 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும் ஒரு மூட்டை உரத்தை அரசாங்கம் விவசாயிகளுக்கு 1,200 ரூபாவுக்கு வழங்குகின்றது. அந்த உரமூட்டையினை 1,200 ரூபாவுக்கு வழங்கும் அதே வேளை விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்காக 60,000 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. அப்படி என்றால் விவசாயிகள் எஞ்சிய உர தேவையை பணம் கொடுத்து வாங்குவதாக இருந்தாலும் தற்போது அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் இந்த பணத்தொகையையும் ஒரு மூட்டை உரத்திற்காக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ள செலவையும் கூட்டி பார்த்தால் உண்மையில் விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை உரம் எவ்வளவு ரூபாவுக்கு கிடைக்கின்றது? இதனை சரியாக கணக்கிட்டு பார்த்தால் விவசாயிக்கு ஒரு மூட்டை உரத்திற்கு கணிசமான அளவு மிக குறைந்த விலையிலேயே காணப்படுகின்றது. இதுவே உண்மை நிலைமையாகும். உரம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் கூட இப்படி ஒரு சலுகை இருக்கின்றதா என்பது சந்தேகமே.
0: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவின் மனைவியான சசி வீரவன் சாவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை தொடர்பான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி முன்னெடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியன் வர்சவிதான நேற்று உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி போலி பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை குடிவரவு குடியேறு திணைக் கழகத்துக்கு சமர்ப்பித்து சட்டவிரோதமான முறையில் ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாக சசி வீரவன் சாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்பிணைவு திணைக் கழகத்தினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சசி வீரவன்ச நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள் கணினி மூலம் உருவாக்கப்பட்டவை என்பதால் சான்று சட்டத்தின் கீழ் அந்த கணினி கட்டமைப்பை பரிசோதிக்க தமக்கு அனுமதி வழங்குமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் கடந்த சாட்சி விசாரணையின் போது கோரியிருந்தார்கள். ஆனாலும் குற்றப்பிணைவு திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றில் தெரிவிக்கையில் இந்த ஆவணங்கள் கணினியால் உருவாக்கப்பட்டவை அல்ல என்றும் அவை ஸ்கேன் செய்யப்பட்டு தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்டவை என்றும் குறிப்பிட்டார். அதுடன் பிரதிவாதி தரப்பின் கோரிக்கைக்கு அமைய கணினி கட்டமைப்பை பரிசோதிப்பது வசதியாக சான்று சட்டத்தின் விசேட ஏற்பாடுகள் கீழ் அறிவித்தல் ஒன்று தாக்கல் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக சமர்ப்பிப்புகளை நகர்த்தல் பத்திரம் ஒன்றின் மூலம் சமர்ப்பிப்பதற்காக பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் குறிப்பிட்டதை அடுத்து நீதவான் வழக்கினை ஜூலை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோன் மீது 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்.
4: இந்த சம்பவத்தில் தேசபந்து தென்னக்கோனை சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபரினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை வலுவற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மனு AHMD நவாஸ், அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹார் ஷிஹேரத் பிரதிவாதியான தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இதன்போது மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமின் தலைவர் நீதியரசர் நவாஸ் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு தேவைப்படும் கால அவகாசம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார். ஒரு மாத காலத்துக்குள் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இதற்கு பதிலளித்தார். தேசபந்து தென்னக்கோன் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கும் போது தனது தரப்பினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்தி செல்வது வலுவற்றது என தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தது.
0: கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ஊழல் வழக்குகளின் தீர்ப்புகளை அறிவிப்பதை கொழும்பு மேல்நீதிமன்றம் எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது.
4: குறித்த தீர்ப்பு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமத் மிஹாலினால் இன்று அறிவிக்கப்படவிருந்தது. எவ்வாறாயினும் வழங்கப்பட வேண்டிய தீர்ப்பு இதுவரையில் தயார்படுத்தப்படவில்லை என நீதிபதி இன்று அறிவித்தார். 2006ஆம் ஆண்டு தேசிய லோக்தர் சபையின் தலைவராக கடமையாற்றிய போது வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொண்டமையினூடாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி சரண குணவர்தனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன.
0: தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைய போகின்ற காரணத்தினாலே பழிவாங்கல் நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த மே தின கூட்டத்தின் போது உரையாற்றிய ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் நீதிமன்ற வழக்குகள் குறித்து குறிப்பிட்டதோடு மே மாதம் 25ஆம் தேதி அனைவரும் கைது தயாராக இருக்குமாறு நாட்டுக்கு அறிவித்திருந்தார். தேசிய ராணுவ தினத்தை முன்னிட்டு நாம் மலர் தூவி அஞ்சலி செலுத்த சென்ற போது அதற்கு தடை விதித்த போலீசார் எங்களை ஜூலை 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்தார்கள். இதன் மூலம் ஜனாதிபதி தனது ஆதரவாளர்களை கைதட்ட வைக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். இருந்தாலும் நீதிமன்றம் அவர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தீர்ப்பை அவர்களுக்கு வழங்கவில்லை. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பரிசீலித்த நீதிமன்றம் எங்களுக்கு பிணை வழங்கியுள்ளது. எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் தவறு குறித்து நாம் ஏற்கனவே மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம். அத்துடன் நீதிமன்றத்தின் முன்னிலையிலும் எமது தரப்பு நியாயத்தை நிரூபிக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு அரசாங்கத்தினதும் ஆயுட்காலம் முடிவுக்கு வரும்போது இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளை காண முடியும். தற்போதைய அரசாங்கத்துக்கும் அதுவே நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நிலக்கரியை கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை பரிசீலிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகிறது.
5: முறைப்பாடுகளை ஏற்கும் நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைவதாக ஆணைக்குழுவின் செயலாளர் பி.வி. பந்துலசேன தெரிவித்தார். அதற்கமைய ஆணைக்குழுவுக்கு 28 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் பரிசீலித்து தேவைக்கேற்ப வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என பந்துலசேன தெரிவித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர் கிகான் குலத்துங்க தலைமையிலான முழு அதிகாரங்களை கொண்ட இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் செயற்படுகின்றனர்.
0: தனியார் பெருந்தோட்ட துறையில் கற்பமடைந்தது முதல் பிரசவம் முடிந்து 6 மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் 4ஆம் முழு வேதனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள பெண் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட அமைச்சு அறிவித்துள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 6 மாத குழந்தைகளை கொண்ட பாலூட்டும் தாய்மார்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட 4ஆம் கொழுந்து பறிக்கும் இலக்கை எட்ட தவறினால் சில தனியார் தோட்ட நிறுவனங்கள் அவர்களுக்கு அரைநாள் வேதனத்தை மாத்திரமே வழங்குகின்றன என்ற அதிர்ச்சியூட்டும் புகார்களை தொடர்ந்து அமைச்சு இந்த உறுதியை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அரசுக்கு சொந்தமான பெருந்தோட்ட துறைகளில் உள்ள அனைத்து பெண் தொழிலாளர்களும் ஏற்கனவே தங்களது முழுமையான வேதனத்தை பெற்று வருகிறார்கள். ஆனாலும் தனியார் துறையில் இந்த சலுகையை பெற்றுக் கொள்ளாத பெண் தொழிலாளர்கள் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு மிக விரைவில் முழு வேதனமும் கிடைக்க வழிவகை தங்களால் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மருத்துவ பரிசோதனைகளுக்காக செல்லும் நாட்களில் தனியார் துறை தோட்ட பெண் தொழிலாளர்களுக்கு வேதனம் மறுக்கப்படும் பிரச்சனையும் உடனடியாக தீர்க்கப்பட்டு அந்த நாட்களுக்கான நிலுவை வேதனமும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பிரதி அமைச்சர் பிரதீப் மேலும் உறுதியளித்தார். சில குறிப்பிட்ட தோட்டங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வருவதாக மலையக மறுசீரமைப்புக்கான சிவில் கூட்டமைப்பின் அமைப்பாளர் செல்வராஜா ராஜசேகர் முதன் முதலில் ஆதாரங்களுடன் இதனை வெளிப்படுத்தியிருந்தார். பெண் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சவால்கள் குறித்து அவர் ஆவணப்படுத்தியுள்ள விவரங்களில் கர்ப்ப காலத்தில் பெண்களால் நீண்ட தூரம் பயணித்து மலைப்பாங்கான சரிவுகளில் ஏறி நாளாந்தம் நிர்ணயிக்கப்படும் கொழுந்து இலக்குகளை எட்ட முடிவதில்லை, பெருந்தோட்டங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதோ சுத்தப்படுவதோ இல்லை, தேயிலை செடிகளுக்கு தேவையான உரங்கள் இடப்படுவதில்லை, அதேவேளை சிறுத்தைகள் பாம்புகளின் நடமாட்டம் மற்றும் ஒவ்வொரு மரங்களிலும் குளவிக்கூடுகள் காணப்படுவதால் கர்ப்பிணி பெண்கள் உயிர் ஆபத்துடனே பணியாற்ற வேண்டியிருக்கிறது. கர்ப்ப காலத்தில் உடல் ரீதியான கஷ்டங்களின் மத்தியிலும் பெண் தொழிலாளர்கள் நாள் முழுவதும் உழைக்க வேண்டியுள்ளது. ஆனால் அவர்களின் பணிஸ்தலங்களில் இன்று வரை முறையான சுகாதாரமான மலசல கூட வசதிகள் கூட அமைத்து கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கையின் தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் மலையக தோட்ட பெண்களின் மகப்பேற்றுக்கால உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் இவ்வாறாக பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களால் மீறப்பட்டு வரும் பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்தின் இந்த புதிய தலையீடு தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்தாதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. அந்தாதபுரம் பிரிஸ்தில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சிறுமியின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் அதன் தலைவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய போலீஸ் சட்ட ஆதிபர் திணைக்களம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் இது தொடர்பில் விசேட சந்திப்பு ஒன்றை எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்துக்கு மேலதிகமாக சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அனைத்து வன்முறைகளையும் தடுப்பதற்கு தேவையான சட்டம் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது தொடர்பில் அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. கல்முனை முன்னாள் மாநகர சபை பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் ரகுமத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரகுமத் மன்சூர் அவர்கள் இலங்கைக்கான புதிய பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் அவர்களை உத்தியோர்வமாக இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் நாட்டின் உயர்ஸ்தானிகர் உத்தியோர்வ வாசஸ்தலத்தில் நேற்று சந்தித்து உரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது கல்முனை மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் தற்போதைய தேவைகள், நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை, அத்துடன் சர்வதேச அளவில் பேசுபொருளாக இருக்கும் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விரிவாக கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. சர்வதேச பிரச்சனைகள் அனைத்தும் பேச்சுவார்த்தை மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வு மூலமே சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே பாகிஸ்தானின் நிலைப்பாடு என்று உயர்ஸ்தானிகர் தெளிவாக குறிப்பிட்டார். மேலும் கிழக்கு மாகாணத்தின் கல்வி, விளையாட்டு மற்றும் சமூக அபிவிருத்தி திட்டங்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்தும் ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாகவும், மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்காக பல்வேறு புலமை பரிசில் திட்டங்களையும் அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் உயர்ஸ்தானிகர் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்ததை போன்று தாமும் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் நேரில் வருகை தருவேன் என்றும் உயர்ஸ்தானிகர் உறுதியளித்தார். இதன்போது உரையாற்றிய ரஹ்மத் மன்சூர் அவர்கள் நாட்டின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை போன்று கல்முனை மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கும் கல்வி, சமூக மற்றும் மனிதாயமான சேவைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று பணிவுடன் கோரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பில் பாகிஸ்தானின் உயர்ஸ்தானிகரத்தின் கவுன்சிலர் மதிப்புக்குரிய நோமன் ரஷீத் கயானி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பு இலங்கை பாகிஸ்தான் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதோடு கிழக்கு மாகாண மக்களின் எதிர்கால அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கும் முக்கியமான சந்திப்பாக அமைந்துள்ளது. தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒரு வார கால விசேட பணியை ஆரம்பித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை கிளையின் தகவல்படி இந்த திட்டம் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி மற்றும் சிரேஷ்ட அதிகாரியுடனான உயர்மட்ட சந்திப்புடன் ஆரம்பமாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது சந்தை கட்டுப்பாட்டு வழிமுறைகளை வலுப்படுத்தல், பாதுகாப்பற்ற மருத்துவ பொருட்களை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் போன்றவற்றுக்கான முன்னுரிமை வேலை திட்டங்களை அடையாளம் காணுதல் போன்ற விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இதுவரை தேசிய செயற்திட்டத்தின் முக்கிய கூறுகளை மேலும் மேம்படுத்துவதற்காக தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் குழுக்களுடன் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் நடத்தப்பட்டதாக உலக சுகாதார ஸ்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வீடமைப்பு மற்றும் காணி விற்பனையில் தற்போது ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக மக்கள் புதிதாக வீடுகளை கட்டுவதை தவிர்த்து ஏற்கனவே சிறிய அல்லது பழைய கட்டிடங்களை கொண்ட நிலங்களை வாங்கி அவற்றை புனரமைக்க அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. லங்கா ப்ராப்பர்ட்டி வெப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தங்கும் குணரண்ண இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொழும்பு போன்ற பிரதான நகரங்களில் ஒரு பேச்சு காணியின் விலை 5 முதல் 6 மில்லியன் ரூபாய் வரை உயர்ந்திருக்கும் நிலையில் நெடுஞ்சாலை இணைப்புகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து வசதிகள் காரணமாக கொழும்பை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளுக்கான காணி தேவை அதிகரித்துள்ளது. ஜாயல, நீர்கொழும்பு, ககடுதுடுவ, பிலியந்தலை, மலாபி ஆகிய பகுதிகளில் தற்போது ஒரு பேச்சு காணி 1 மில்லியன் முதல் 1.5 மில்லியன் ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் ககடுதுடுவ போன்ற பகுதிகளிலிருந்து கொழும்பு நகருக்குள் 20 நிமிடங்களில் பயணிக்க முடிவதும் இந்த வரவேற்புக்கு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாட்டில் குறைந்தது 2 லட்சம் வீடுகளுக்கான பற்றாக்குறை நிலவுகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான தேவை அதிகரித்து வருகின்ற போதிலும் வாங்குபவர்களின் வரவு செலவு திட்டத்துக்கும் சந்தையில் உள்ள வீடுகளின் விலைகளுக்கும் இடையே பெரும் இடைவெளி காணப்படுகிறது. இளம் தலைமுறையினர் வேலைவாய்ப்புக்காக கொழும்பை நோக்கி நகர்வதால் அவர்களின் உண்மையான வருமான நிலைக்கு ஏற்ப மலிவு விலை வீடமைப்பு திட்டங்களையும் விசேட நிதி வசதிகளையும் அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து அவசரமாக உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. புதிய காடுகளை அழித்து சேனைப்பயிர் செய்யில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
3: நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சேனை பயிற்சிகைக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வனவள பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் சந்திம பாலமகும்புர குறிப்பிட்டுள்ளார். புதிதாக காடுகளை அழிப்பவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம், மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் சேனை பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
0: யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டவரின் உடலத்தை பொறுப்பேற்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 10,000 ரூபாய் தருவதாக கூறி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட வர்த்தகர் ஒருவருக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் 14 நாட்கள் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வர்த்தக நிலையம் ஒன்றில் நீண்ட காலமாக இந்த ஓரின சேர்க்கை செயற்பாடு இடம்பெற்று வந்துள்ளது. இதனை அறிந்த 17 வயது மதிக்கத்தக்க இரு சிறுவர்கள் அந்த வர்த்தக நிலையத்துக்கு சென்றுள்ளார்கள். இதன்போது அங்கு சென்ற 2 சிறுவர்களையும் வரவேற்ற அந்த வர்த்தகர் ஓரின சேர்க்கை செயற்பாட்டுக்காக 10,000 ரூபாய் தருவதாக பேரம் பேசியிருக்கிறார். பின்னர் சிறுவர்களில் ஒருவரை அந்த செயற்பாட்டில் ஈடுபடுத்தினார். இதன்போது மற்றொரு சிறுவன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட காணொளியினை வர்த்தகரின் கைத்தொலைபேசியில் பதிவு செய்திருக்கிறார். பின்னர் ஏற்கனவே பேரம் பேசிய 10,000 ரூபாய் கிடைக்கப்பெறாமையினால் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட காணொளியினை பதிந்த வர்த்தகரின் கைத்தொலைபேசியினை 2 சிறுவர்களும் எடுத்து சென்று விட்டார்கள். அது மாத்திரமன்றி அந்த சிறுவர்கள் அந்த செயற்பாட்டுக்கு பேரம் பேசிய பணத்தை தருமாறு கோரி மிரட்டி அச்சு அறிவுறுத்தியதுடன் தரவேண்டிய தொகை கிடைக்கப்படாத பட்சத்தில் சமூக ஊடகங்களில் அதனை பிரசுரிப்பதாகவும் குறிப்பிட்டார்கள். இதனை அடுத்து சுதாகரித்த அந்த 56 வயது திருமணமான வர்த்தகர் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு உடனடியாக கடந்த 6 தேதி சென்று முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டில் தனது வர்த்தக நிலையத்துக்கு வருகை தந்த 17 வயது மதிக்கத்தக்க 2 சிறுவர்கள் மேசையில் இருந்த விலையென்ற கைத்தொலைபேசியினை திருடி சென்றிருப்பதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருந்தார். வர்த்தகரின் அந்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் புலன் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். இதன்போது அம்பாறை புறநகர் பகுதியில் வைத்து 17 வயது மதிக்கத்தக்க 2 சிறுவர்களையும் கைது செய்து கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். இதன்போது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் விடயங்கள் வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து 21 தேதி அந்த வழக்கு கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த காணொலியை இரு சிறுவர்கள் சார்பாக ஆஜரான எதிர்த்தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த நிலையில் வழக்கின் சான்று பொருளாக எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்ட நீதவான் கைதான 2 சிறுவர்களில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரை சட்ட வைத்திய அதிகாரியிடம் வைத்திய பரிசோதனைக்கு அனுப்பி வைக்குமாறும் பிரதான சந்தேக நபரான வர்த்தகரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்ததோடு அந்த வழக்கினை ஒத்திவைத்திருந்தார். இதன்போது பிரதான சந்தேக நபரான வர்த்தகர் தலைமறைவாகி இருந்ததோடு இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக மறுதவணை இடப்பட்டிருந்தது. அத்துடன் அந்த வழக்கானது மன்றில் விசாரணைக்கு நேற்று கல்முனை நீதிமன்ற நீதவான் சாயித் முன்னிலையில் எடுத்திருந்த போது 4 நாட்கள் தலைமறைவாகி இருந்த வர்த்தகர் 5 சட்டத்தரணிகளுடன் மன்றில் சரணடைந்திருந்தார். இதன்போது சந்தேக நபரான வர்த்தகர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு சட்ட நடவடிக்கைக்காக வாக்குமூலம் சந்தேக நபரிடம் பதியப்பட்டு பின்னர் மீண்டும் மன்றுக்கு அழைத்து வரப்பட்டு மன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான வர்த்தகருக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 8 தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த விடயம் குறித்து கிழக்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தராவின் உத்தரவின் பேரில் அம்பாறை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சுயித் வேதமுல்லாவின் பணிப்புரைக்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டாரா கஸ்தூரி ஆராய்ச்சி நெறிப்படுத்தலில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு ஆசார் வழிகாட்டுதலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கழுவாராய்ச்சி தலைமையிலான பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் முஸ்தபா மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள். தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட வனாத்தே துமிந்தா என்பவருக்கு சொந்தமான 2 ரிவால்வர் ரக துப்பாக்கிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் கண்டுபிடித்துள்ளார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
5: பொரல்லை சஹல்புர பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தி இவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை இவரே வழிநடத்தியுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட T56 ரக துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த பெண் ஒரு கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் ஊடாக துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள வனாத்தே துமிந்த விடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர்.
0: தொடர்ந்து கட்நாயக்கா விமானியத்தில் வைத்து சுமார் 60,60,000 ரூபாய் பெறுமதியான சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் நேற்று அதிகாலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் சீனாவைச் சேர்ந்த வர்த்தகர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 202 சிகரெட் கார்ட்டூன்கள் மீட்கப்பட்டன. இதில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 40,400 உயர்ரக சிகரெட்டுகள் அதில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அவற்றின் சந்தை பெறுமதி சுமார் 60,60,000 ரூபாய் என்று சுங்கப்பிரிவினரால் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தென்மேல் பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருவதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது.
6: மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 5 மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கேகாலை மாவட்டத்தின் திஹியோவிட்ட திரணியகல ருவான்வெல்ல யட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2 கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தனபுரி மாவட்டத்தின் குருவிட்ட ரத்தனபுரி ஆயகம எஹிலியகுடை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2 கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு களுத்துறை கேகாலை நுவரெலியா ரத்தனபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 3 கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்மேடுகள் இடிந்து விழுதல், கட்பாறைகள் சரிதல், மரங்கள் முறிந்து விழுதல், நிலம் தாழ்ந்திறங்குதல் உள்ளிட்ட அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
0: நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 7984 குடும்பங்களைச் சேர்ந்த 31,078 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் நிலைமை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. புகையிலை பயன்பாட்டினால் வருடாந்தம் 20,000 மேற்பட்டோர் உயிரிழப்பதோடு 200 மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய அதிகார சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்கா இதனை தெரிவித்தார். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு இதுபோன்ற நாளில்தான் அமரர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் இந்த உலகுக்கு விடை கொடுத்திருந்தார். 1964 மே மாதம் 29 தேதி பிறந்த அமரர் ஆறுமுகம் தொண்டமான் கடந்த 2020 மே மாதம் 26 தேதி தன் வாழ்க்கைக்கு விடை கொடுத்து இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,358,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,750 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
8: வணக்கம். நேரம் சரியாக 2:27 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:27. மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சப்பள்ளில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். இலங்கை படகில் கடத்துவதற்காக மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 3 கோடி மதிப்பிலான 8.46 லட்சம் வலி நிவாரண மாத்திரை அட்டைகளை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்துள்ளதுடன் சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளார்கள். இலங்கை காவல்துறை இந்தியா சார்பில் 134 ரோந்து வாகனங்கள் இந்தியா சார்பில் நேற்று வழங்கப்பட்டது. இருநாட்டின் உறவின் மேம்பாட்டில் இது அடுத்த முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 2025 மே மாதம் 1 தேதி முதல் 2026 பிப்ரவரி 28 தேதி வரை பெற்ற 50,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர் கடன் தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்று விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியையும் அதற்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை விகிதங்களின் அடிப்படையிலும் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கின்றது. எனவே இதை முதல்வர் பரிசீலனை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். தமிழக வெற்றிக்கழக கட்சி குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின், இதன் மூலம் தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் தூய சக்தி என அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். மன்னிக்கவும், துயர சக்தி என அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளார். பதவி விலகிய 3 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது மக்கள் தீர்ப்பிற்கு ஜனநாயகத்திற்கும் எதிரானது என தெரிவித்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்க கூடாது என வலியுறுத்தியுள்ளார்கள். வரும் தேர்தலில் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியும் இணைவார்கள் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது. வரி அமைப்பின் மாற்றங்கள் குறித்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்தியர்களுக்கு எதிரான இன ரீதியான வெறுப்புணர்வு பரவி வருவதாகவும், இந்தியர்களை குறிவைக்கும் சர்ச்சை பேச்சு அதிகரிப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டை அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ருபியோ மறுத்துள்ளார். தமிழகத்தில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை முகூர்த்த வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை மே மாதம் 26 முதல் 30ஆம் தேதி வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளித்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக காஷ்மீரில் தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் நேற்று தீவிர சோதனை நடத்தியுள்ளார்கள். மணிப்பூரில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 6 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி நாகா இனத்தை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்தியாவில் தற்போது வரை எபோலா தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP Nadda தெரிவித்துள்ளார். 2 வாரங்களுக்கு குறைவான காலத்தில் 4வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் நேற்று உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து மத்திய அரசு எரிபொருளை வாங்காது குறித்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஏற்றப்பட்டுள்ள சமீபத்திய உயர்வுகள் வரும் நாட்களில் தேசிய தலைநகரில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகளை பாதிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றார்கள். காஷ்மீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ட்ரோப்கார் பழுதானதனால் 500 அடி உயரத்தில் 300 சுற்றுலா பயணிகள் நடுவானில் சிக்கி பரிதவித்தார்கள். சென்னை அடுத்த மணலி புதுநகர் அருகே செயற்பட்டு வரும் தனியார் எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பெரும் பதற்ற நிலை நிலவியுள்ளது. ஆண்டுக்கான பத்ம விருதுகளை 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,840 கிராம் 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,730 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச்இ நிறுவனத்தின் அனைவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். ஐரோப்பாவில் இன்று வாரம் கடுமையான வெப்பம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது. அங்குள்ள சில பகுதிகளில் இந்த மாதம் வெப்பம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. வழக்கமாக கோடையின் உச்சத்தில் காணக்கூடிய புழுக்கம் அது. கொங்கோ மற்றும் உகாண்டாவில் வேகமாக பரவி வரும் எப்லோ வைரஸ் பரவல் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கையையும் தாண்டி தீவிரமடைந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் டெட்ரோஸ் அதானமோ ஹெப்ரேஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே தற்போது அமலுள்ள தற்காலிக போர் நிறுத்தம் உடன்பாட்டின் மத்தியிலும் அமெரிக்கா படைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் திடீர் தற்காப்பு தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்கா மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிலுள்ள செறிவூட்டும் யுரேனியத்தை அளிப்பதற்காக உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். இதனை அவர் தனது ட்ரத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானில் விதிக்கப்பட்டிருந்த இணைய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்கி இணைய வசதிகளை மீண்டும் சீரமைக்குமாறு அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிங்கப்பூரும் சீனாவும் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டின் ஒரு அங்கமாக ஆப்ரஹாம் ஒப்பந்தங்களில் விரிவுபடுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானுடனான சீனாவின் நட்பு பிரிக்க முடியாது என்று சீன அதிபர் ஜின்பிங் பெருமிதம் அடைந்துள்ளார். ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 7 ஆஸ்திரேலிய பெண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் அடங்கிய குழுவினர் ஆஸ்திரேலியா திரும்புவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள கடை தொகுதியில் ஆடவர் ஒருவர் திரவத்தை தெளித்த சம்பவத்தில் 20 பேர் காயமிட்டுள்ளார்கள். ஆடம்பர ஷிஷாசிஸ் கடை தொகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தான் வடமேற்கு பகுதியில் கோரமான சாலை விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. குறைந்தது 17 பேர் இறந்தார்கள், 10 பேர் காயமற்றுள்ளார்கள். புனித கட்ச் யாத்திரையை அதிகாரபூர்வமாக தொடங்கியுள்ளது. மெக்கா நகரில் வெயில் கொளுத்துகின்றது. கட்ச் யாத்திரிகர்கள் காலத்தில் வெப்பநிலை 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் என சவுதி அரேபியாவின் வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவை அமைத்ததனை தோற்றுவிப்பதற்காக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14வது லியோ எச்சரித்துள்ளார். ஆஸ்திரியாவில் வான் சறுக்கலில் ஈடுபட்ட பெண்ணின் வான்குடை மீது விமானம் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் 44 வயதுடைய சபரீனா அவருடைய வான்குடையை ஏந்தி பிடிக்கும் கயிறுக்கு நடுவே விமானம் புகுந்து அப்போது விமானத்திற்கு சபரீனாவின் தலைக்கு 1 அடி இடைவெளி மட்டுமே இருந்துள்ளது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் முயற்சி மும்மரமாக தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. சீனாவின் ஹங்ஷோ நகரில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறியும் புதிய கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு துளி ரத்தத்தை கொண்டு புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய அது பயன்படுத்தப்படுகின்றது. தொடரும் விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் ஒரு நாள் மற்றும் 20-20 T20 போட்டிக்கான புதிய தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை டெஸ்ட் அணி தலைவராக டனஞ்சய டி சில்வா தொடர்ந்து நீடிப்பார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஐபிஎல் போட்டியின் குவாலியர் ஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு குஜராத் டைட்ஸ் அணியில் இன்று மோதுகின்றார்கள். இதில் வெல்லும் அணி நேரடியாக இறுதி ஆட்டத்திற்கு தகுதியை பெற தோற்கும் அணி குவாலியர் ஃபயர் 2 ஆட்டத்திற்கு இணைந்து கொள்ளும். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் சேர்பியாவின் நோவோ ஜோகோவிச், கஜகஸ்தானின் எலானா ரைப்கினா உள்ளிட்டோர் தங்கள் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் கனடியன் கிரீட் ப்ரீ ரேஸில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான ஹிமி ஆண்டனலி வெற்றி பெற்றார். 19 வயதான ஆண்டனலிக்கு நடப்பு சீசனில் இது தொடர்ந்து 4வது வெற்றியாகும். அடுத்த மாதம் நடைபெறும் உலகக்கிண்ண காற்பந்தட போட்டியில் வானிலை சவால்களால் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினால் லாஸ் ஏஞ்சல்ஸ் வேகஸ் நகரில் முறையாக சர்ச்சைக்குரிய விளையாட்டுப் போட்டி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. எச்சேஞ்ச்டட் கேம்ஸ் என்பது போட்டியின் பெயர். பெப்டைட்ஸ் முதலிய தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை போட்டுக்கொண்டு விளையாட்டில் பங்கேற்க வேண்டும். சில வீரர்கள் ஊக்க மருந்துகள் இல்லாமலும் போட்டியிட்டுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கான சனை வழங்குகின்றால் TRTTamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக எமது இணையதளத்தில் பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 376.19 இந்தியாவில் 110.96 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 323.57 இந்தியாவில் 95.42 ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 414.04 இந்தியாவில் 121.74 ஒரு ஐக்கியராஜ்ய பவன் இலங்கையில் 436.06 இந்தியாவில் 128.59 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 234.93 இந்தியாவில் 69.07. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் புத்தகங்களை விற்று வர நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு பரிசு லாட்சப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் செய்திகளை சேமித்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரம் சரியாக 2:43 ஐக்கராட்சியத்தில் 1:43 தமிழொலியில் தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது. சகோதர அறிவிப்பாளர் விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாளாட்டும்.

இருவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காட்டெளிகளில் மிதந்து உங்கள் வாசல் தேடி வரும்

கிறிஸ்லர் செப்பலில் அமைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு ஒரே நம்பிக்கை அம்பாள் ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்.

தோறும் பிற்பகல் 2:30 3 மணி வரை உங்களை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தோல் சாய்த்து நீ தாளாட்டு பாடிய போது சொர்க்கத்தில் இருப்பது போல் ஆனந்தம் கொண்டேன். எனக்கு உயிர் தந்த உன்னை உயிருள்ளவரை மறவேன். பிறக்கும் போது உன் வழி கொண்டு உலகைக் கண்டேன். நீ இறந்த பின்பு உன் எதிர் நின்று இந்த உலகை காண்கின்றேன்.

0: கேட்கிறது தேவி மகால்.
1: இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி.
0: நாவுக்கு சுவையான உணவுகளை நாளும் சுவைத்து மகள நீங்கள் தேடி செல்ல வேண்டிய உணவகம் தேவி மகால்.
1: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையலாறு வகை கலை அல்லவா.
0: நீங்கள் ஒரே ஒரு தடவை அழைத்து பேசினால் உங்கள் விருப்ப உணவுகள் உங்கள் இல்லங்களை தேடி வரும்.
2: மசாலா மிக்சில அரைக்காம நம்மில அசுமா கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டாங்க.
0: எல்லை இல்லாத சுவை மிக்க சைவம் அசைவம் என அனைத்து விதமான உணவுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களும் சுவைத்து மகளும் தரமான உணவுகளுக்கு தேவி மகால். மகால்
2: காய்கறியா நறுக்கி கழுவக்கூடாது.

0: ஹாய் வணக்கம், நான் கலைஞர் மகேஷ் கதைக்கிறேன். ஆர்ஜி விஜயின்ற இசையின் தலாட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, அசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.
1: உருகி உருகி போனதடி
2: தமிழின் உயிர் எழுத்துக்களின் முதலாகி, மெய் எழுத்துக்களின் இடையாகி, உயிர்மெய் எழுத்துக்களின் கடையாகி முற்று பெற்று வரும் பெயர் கொண்ட அற்புத புறவி அம்மா. நான் பார்த்த முதல் அழகியும் அவளே, எனக்கு உலக அழகியும்

0: மாமிச பிரியர்களின் உட்டு நண்பன் ஆசி பூசகன். ஆடு, மாடு, கோழி, காடை என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசி பூசகன். சுவை மிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி பூசகன். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாட வேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசரி. மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி ஆசி பூசரி.
1: இன்னைக்கு ஒரு புட்டே

0: நான் இசையமைப்பாளர் என்று பேசுகின்றேன். இசையும் தாலாட்டு நிகழ்ச்சியை நான் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கேளுங்கள்.
1: காட்டிலைகளில் மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை அம்மா தெரிந்து வைத்திருப்பாள். தன்னுடைய மனக்கணக்கில் இந்த உலகில் எதை அளந்தாலும் அம்மாவின் பாசத்தை அளக்க முடியாது. அது கடலையும் தாண்டி

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அலையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். வீசும் காற்றில் கலந்து உங்கள் மூச்சாக வீடு தேடி வருகிறது டிஆர்டி தம்பதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையும் தாளாட்டும். இது உங்களை தாளாட்டும் நேரம். தாயின் கருவறையில் இருந்து பிறக்கும் போதே அம்மா என்று சொல்லும் கற்பிக்கப்படுகின்றது. காசு பணம் இல்லாதவன் ஏழை இல்லை. அம்மாவை இழந்தவன்

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்சா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்சா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்சா உணவகம். மண் வாசனை

0: கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலியில் இசையும் தாலாட்டம்.
1: அலங்குறேன் குலுங்குறேன்.
0: எனக்கு பிடித்த அம்மாவின் பொய்களில் இதுவும் ஒன்றோ. விரைவாக சாப்பிட்டு முடி, இல்லையென்றால் அந்த நிலா உன்னை பிடித்து கொண்டு போய்விடும். இப்படி பொய்கள் சொல்லியே என்னை பசி ஆற்றியவள் அம்மா. வாழ்க்கையில் எவ்வளவு துயரம் இருந்தாலும்

0: உணர்வோடு நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அன்பு உறவுகள், இதுவரை இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் அன்பு அறிவிப்பாளர் விஜி ராஜேந்திரம் அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். தொடர்கின்றது

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இணைந்து அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். அழுத்தங்கள் தொலைபேசியை வாருங்கள், இணைந்து பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஐயோ சரி, குணராஜ கதைக்கிறேன்.
0: என்ன விளையாட்டு?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: எனக்கு தியாகம் படத்தில இருந்து தேன்மல்லிப்பூவே என்ற பாட்டை கேக்குறேன்.
0: தேன்மல்லிப்பூல
1: நிக்கிறீங்கன்னா அந்த பாட்டை
0: தேன்மல்லியில என்ன அப்படி
1: அந்த பாட்டகால வந்தா தான் இந்த வழியில ரெண்டு நாள் கேட்டு அறியலாம்.
0: பக்கத்து வீட்டுக்கார வனிதா சொன்னாவா?
1: பக்கத்து வீட்டுக்கார வனிதாவா? பக்கத்து வீட்டுக்கார வனிதா இல்லையே, அது வேற வனிதாக்கள் இத்தாலி வனிதா வந்து இருக்குது இருக்கிறதா ரெண்டு தெரியல.
0: பக்கத்து வீட்டுல இல்ல
1: இல்ல.
0: ஆடையங்கா பாண்டி, என்ன வடையான சாப்பாடு செய்தீங்க? சாப்பிட்டீங்களா? சந்தைக்கு போனீங்களா?
1: இன்னைக்கு சந்தை இல்லையே, சந்தை நான் போகல. இன்னைக்கு செவ்வாய்க்கெல்லாம் மரக்கறி சாப்பாடு, கீரைக்கறியும் கண்டிக்கீரை தான். அந்த கீரையும் மற்றது அரைக்கோவரன்னு சொல்ற அந்த அந்த அந்த பைத்தங்க குட்டி பைத்தங்க அந்த அரைக்கோவேரும் ரசமும் தான்.
0: அப்ப விட்டமின் விட்டமினா சாப்பிடுறீங்க? விட்டமினா சாப்பிட சொல்லி இப்படி விட்டமினோட சேர்த்து சாப்பிட சொல்லி யார் சொல்லி தந்தது?
1: அது கேள்வி ஞானம், அது டாக்டர் சொல்லினது விட்டமின் சாப்பிடுங்கன்னு சொல்லி பறவைகள் இருந்து நாங்கள் அறிந்து கொண்டது தானே.
0: அம்மா சொல்லி தெரியல?
1: அம்மா சொல்லி தந்திருப்பா. அந்த நேரம்
0: வந்துட்டீங்களா?
1: மறந்துருக்கலாம். இங்க வந்து இங்க தேக்காய் கறி காய்கறி வகை வேற, அங்க தேக்காய் கறி வேற. விட்டமினும் தெரியா ஒன்றும் தெரியா, எல்லாம் சாப்பிட வேண்டியானே.
0: எல்லாம் உறந்தானம்மா?
1: எல்லாம் அது செயற்கை இயற்கையா வந்ததுல எல்லாத்துலயும் எல்லாம் இருக்குது. இங்கதானே விட்டமீன் இருக்குது, விட்டமீன் கலப்பம் இருக்கு, எல்லாத்துலயும் தான்.
0: நாங்க வீலனைக்கு போனா அடியா வடிவா இயற்கையா சாப்பிடலாம் என்ன?
1: அதுதானே, இப்ப அங்கேயும் இயற்கைன்னு சொல்லலாம். இப்ப எல்லாம் அங்கேயும்
0: எங்கட வீட்டு தோட்டத்துல நாங்கள் பூரசம் வெளியெல்லாம் தாட்டு.
1: அது நாங்கள் செய்கிற தோட்டத்துல இருக்குது. வியாபாரிகள் செய்யக்க அப்படித்தான்.
0: அப்படி செய்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், உடம்புக்கு நல்ல, வேற வருத்தங்களும் பெறாது. பிறகு உங்களுக்கான பாடலை திரட்டுமா? இரவு களிக்கிண்டி சாப்பிடுங்க. இருக்கா உங்க வீட்டுல?
1: என்ன
0: உங்க வீட்டுல இருக்கா?
1: அது வேண்டாம். வேணும்.
0: வேண்டும் வேணும். நீங்க பாவம்.
1: சரி,
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மழுங்கள். கண்ணதாசனுடைய கவிதை வரி.
1: நன்றி நன்றி.

0: இயேசு பாடலை விரும்பிக்கொண்டிருந்தார் திருமதி யுகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா குணநாயகி?
1: ஆமா நலமே உள்ளேன்.
0: நலமா இருக்கிறீர்கள். ஓகே, நலத்தோட என்ன சாப்பிட்டீங்க?
1: சோறு சமைச்சு கறி நாலு வச்சு அப்பளம் வடகம் அப்பளம் தயிர் வெள்ளி
0: சோறு ரசம் பக்கே
1: நோ ரசம் முக்கைக்கு கூடாது கொஞ்சம் பார்த்து செய்வோம்.
0: என்ன நீங்க சும்மா இன்றைய நட்சத்திரம் எழுதி இருக்கீங்களா? பிள்ளை விளையாளி வச்சு
1: இன்றைய நட்சத்திரமா? ஓ ஏட்ட பிள்ளையாரு
0: உங்களோட பிள்ளைதான். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பூவேலி படத்துல ஒரு பூ எழுதும் கவிதை, அந்த பாட்டு.
0: ஒரு பூ எழுதும் கவிதை. விஜயகுமார் ரெண்டா சகோதரம், விஜயகுமார் மட்டும்தான் பரவணும். ஜோடி பாடலே என்ன எழுதுவீங்க? அவசரம் விஜயகுமாருக்கு தனிப்பாடல் குறைவு.
1: ஒன்று
0: ரெண்டு கதாநாயகன் தான்
1: நடிக்கிறேன்.
0: ஜோடியில போக கூடாது. ஒரு பூவழுதும் கடிதம்
1: கவிதை.
0: போச்சு
1: நல்லா போச்சு. பந்தம் சகரிச்சோம்
0: சூசியம் கொண்டு வந்தது எங்க புஷ்பா ஆர்மத்துறையா புஷ்பா சோதி புஷ்பா
1: புஷ்பா என்ன நீங்க ஒண்ணும் முதல்ல வடையும் செய்யமாட்டேன்.
0: என்னது கேக்குறது?
1: நாங்க ரெஸ்டோரண்ட் தானே அங்கேயே தருவின ஒன்றுதான்.
0: அப்படி ரெஸ்டோரண்ட் தான் பாவங்க எங்களோட நல்ல பிள்ளை அந்த நல்ல தேவி மகள் உரிமையாளர் நல்ல அருமையான தங்கச்சி. காலமே ஒரு சாப்பாடு கொடுத்து போவா
1: அந்த மத்தியானம் வந்து நாங்க இதுக்கே வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்க மறந்து ஓட்டினா எங்களுக்கு லைன்
0: வந்து. ஆகவே உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கேட்ட மலங்கள் நன்றி. ஒரு பூவழுதும் கவிதை.
1: நன்றி
0: அம்மா.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி புஷ்பதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ராஜா
0: வணக்கம். ராஜா நலமா இருக்கீங்களா? ராஜா
1: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் உங்களால் இல்லை இருந்தாலும் இருக்கிறோம்.
1: அது எப்படி சொல்லக்கூடாது?
0: அப்படி சொல்லக்கூடாதா?
1: என்ன
0: பாடல் ராஜா?
1: நான் அமுதமலை பொழியும் முழு நிலவிலே.
0: அமுதமலை பொழியும் முழு நிலவிலே.
1: இங்க வெயிலா கிடக்கு, வெளியே இறங்கியா இருக்கு. அப்ப மலைய கூப்பிடுறேன் குஞ்சார்.
0: மலை அமுதமலை.
1: அமுதமலை
0: அமுதமலை
1: பொன்னின் படம் வந்து பொன்னின் மனசு. இந்த திரைப்படத்துல
0: என்ன படம்?
1: பொன்னின் மனசு.
0: நோ நோ, நீங்க பிள்ளைய சொல்றீங்க.
1: பிள்ளையா அது? அப்ப இந்த படத்துல என்ன போட்டு பொன்னின் மனசா? இல்லாட்டி
0: என்ன புள்ள? என்ன புள்ள?
1: பொன்னின்
0: மனசுன்றதுதான்
1: தெரியுமா?
0: ரத்ன சூரியன் கவிதையை இசையமைச்சவர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள். நல்ல சூப்பர் ஆக்கள்.
1: தியாகராஜன்
0: பாட்டா திருச்சி என்ன பேர்?
1: எழுதினவர்
0: வந்து இவர் நல்ல ஒரு கவிஞர் வந்து தமிழ்மணி. தமிழ்மணி
1: தமிழ்மணியா?
0: தமிழ்மணியா. அந்த நல்ல பாடல் உங்களுக்கு. அவருக்கு மூன்று ஆம்பளை பிள்ளைகள். மூன்று ஆம்பளை பிள்ளைகள டி எல் மகாராஜன் தான் திருப்பள்ளி பாடிக்கொண்டு வந்தவர். மற்ற பூங்கதவே கால் துறவா என்று பாடினர்.
1: அடுத்தவர்
0: இவர் வந்து கடைசி படியினார். அவருக்கு பதினோரு
1: கனக பாடு பாடிக்கிறார்.
0: விடுதலை புலிகளை இயக்கத்தில் பாடியிருக்கிறார். நன்றி சோதரம், உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கேட்டு மலங்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் சகோதரர் பொங்கை ஒரு ராஜா அவர்கள் நின்று கொண்டு அவர் விரும்பி கேட்டார்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் திருச்சி லோகநாதன் அவர்களுடைய அருமை மகன். ஒரே ஒரு பாடல் எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட பாடம் பொம்பளை மனசு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் பொங்கையூர் ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு ஓடிவிட்டது நினைக்கின்றேன். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவி, நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன். நீங்க
0: என்ன குரல் இல்ல, நம்மளா இனிமையா இருக்கு. கரெக்டா சாப்பிட்டீங்களா?
1: மருந்து போட்டனா?
0: என்ன மருந்து? எனக்கு கொண்டு வந்தாங்க இந்த மருந்து.
1: நான் வந்து அடுத்த வாரிசு படத்துல இருந்து.
0: நீங்க அடுத்த வாரிசா? அதுல இருந்து
1: வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம்
0: ரெண்டு பாட்டு. வாழ்க ராஜா வாழ்க ராணி.
1: வாழ்க ராணி வாழ்க ராஜாங்கம் வருங்காலம் நலமாக.
0: வாழ்க ராணி வருங்காலம்
1: ராணிய தகவல் வாழ்த்துறோம்.
0: தேவி வாழ்க ராணி
1: வாழ்க ராஜாங்கம். எங்கண்ட வாழ்க ராஜாங்கம் என்றது எங்கண்ட வேட்டிய
0: ராணி
1: ராஜாங்கம்.
0: உங்களும் நல்ல அடுத்த வாரிசு நல்லா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சிலுக்கின நடிப்பு உண்மையா சிலுக்கு போல ஒரு பொம்பளை. நல்ல
1: நடிப்பாரு.
0: என்ன
1: நல்ல நடிக்கையாவா?
0: அந்த பிள்ளைய மாத்தி போட்டாங்க.
1: ஓ
0: பாவம்
1: பாவம். நல்லவ
0: வண்டி சக்கரம் படத்துல சிலுக்கோட கையால ஊத்தி
1: வாங்கி குடியோ.
0: அந்த பாட்டு சோகமா இருக்காங்க நினைக்கிறேன்.
1: நீங்க
0: நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: தேவி தனராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் அடுத்த வாரிசு திரையிலிருந்து.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 3:42 ஐக்கியராஜ்யத்தில் 2:42 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவா, நலமா இருக்கிறேன். இப்பதான் நேரம் இருந்தா சுவா?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: மகாராஜன் அண்ணனும் தம்பியும் அந்த
0: நினைவில்லைன்னு சொல்றேன்.
1: நன்றி
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி சுபாசனி பத்மநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
1: சோதி
0: புஷ்பா. அவர்கள் என்ன சுணக்கம் சோதி?
1: குட்டி வெளியில நிக்குது,
0: வாழைக்குள்ள போய் படுத்து வெளியில போக
1: மாட்டேன். வெளியில போக மாட்டான், நாங்கள போனாதான் போவான்.
0: தெரியுது இல்லையா
1: அழுகுறதுதான்
0: நன்றி உங்களுக்கான பாடலை தருகிறேன் கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பியே கேட்டிருந்தார் சகோதரி சோதி புஷ்பா அவர்கள். அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: சாப்பிட்டீங்களா?
0: என்ன செய்யறார் வைரமுத்தர்?
1: போயிட்டு
0: என்ன பாடல கேக்குறீங்க?
1: நீங்களே நான் இருக்கேன் வேண்டிக் கொண்டராஜனுமூர்த்தி படத்துல இருந்து
0: திருமூர்த்தியில இருந்து செங்குருவி செங்குருவி பனித்திர உள்ளவர்களை ஒழுப்பு போறீங்க. நன்றி வாழ்த்துக்கள்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஏண்டி மாலா சதாசிவம் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை. தொடர்ந்து முன்னணி கலைஞர்களோடு விஜய் ராஜேந்திரம் அவர்கள் இணைந்து வழங்கும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி வானொலிக்கு வலம் வர இருக்கின்றது. தேவாவினுடைய இனிய இசை, கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி, ஐம்பது வருடம் திரையுலகில் கவிஞராக பயணித்தவர், 15,000 பாடல்கள் இந்தியாவிலே நம்பர் 1.

வணக்கம் நேர்களே. மணித்தியால செய்திகள், மணித்தியால செய்திகளுக்கான சொன்ன விளங்குகின்றார்கள் பரிசுலா செப்பலல் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இடைநிறுத்தப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை தற்காலிகமாக பழைய முறையில் நடத்துவதற்கு பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவம் தொடர்பில் அரசியல் கட்சிகள் சுயமாக தீர்மானம் எடுக்க அனுமதிப்பதற்கு அரசியல் கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. மட்டக்களப்பு குறுக்கல் மடம் புனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்றைய தினம் களுவாஞ்சிகுடி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இவ்வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 15 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தலைமையிலான விசேட குழுவினர் இன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளார்கள். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சொந்தமான காணியை வெளிப்படுத்தல் உறுதிமொழிந்து முடித்து மோசடி செய்ய உதவிய உத்தியோகத்தர்களுக்கு எதிராக உடனடியாக விசாரணை நடத்த சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் உத்தரவிட்டுள்ளார். கண்டிநகர் புனித பிரதேசம் என்பதனால் அதன் எல்லைக்குள் மாடு அறுப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என முன்னாள் கண்டி மேயரும் தற்போதைய கண்டி விஷ்ணு மகா தேவாலயத்தின் பஸ்நாயக நிலைமையுமான மகேந்திர ரத்வத கண்டி மேயர் சந்திரசிறி விஜயநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.

முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சின் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைய போகின்ற காரணத்தினாலேயே பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்சா தெரிவித்துள்ளார். கல்முனை முன்னாள் மாநகர சபை பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளருமான ரஹமத் பவுண்டேஷன் ஸ்தாபக தலைவருமான ரஹமத் மன்சூர் அவர்கள் இலங்கைக்கான புதிய பாகிஸ்தான் தூதுவர் மேஜர் ஜெனரல் நாயர் நிசார் அவர்களை உத்தியோகபூர்வமாக இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் நாட்டின் தூதராலயத்தில் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வனாத்தே துமிந்த என்பவருக்கு சொந்தமான இரண்டு ரிவால்வர்கள் ரக துப்பாக்கிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் கண்டுபிடித்துள்ளார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புகையிலை பயன்பாட்டினால் வருடாந்தம் 20,000 மேற்பட்டோர் உயிரிழப்பதோடு 200 மேற்பட்டோர் நோய்கள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்திய செய்திகள். இலங்கைக்கு படகில் கடத்துவதற்காக மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 3 கோடி மதிப்பிலான 8.46 லட்சம் வலி நிவாரண மாத்திரை அட்டைகளை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்துள்ளதுடன் சந்தேக நபர்கள் தப்பியோடி உள்ளார்கள். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 2025 மே மாதம் 1 தேதி முதல் 2026 பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை பெற்ற 50,000 ரூபாய் வரை பயிர் கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கான முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு குறைவான காலத்தில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து மத்திய அரசு எரிபொருட்களை வாங்காது குறித்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். உலக செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான தற்போது அமலுள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டின் மத்தியிலும் அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் திடீர் தற்காப்பு தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. ஈரானமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிப்பதற்காக உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார். சிங்கப்பூரும் சீனாவும் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டில் ஒரு அங்கமாக அப்ரஹாம் ஒப்பந்தங்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள கடைத்தொகுதியில் ஆடவர் ஒருவர் திரவத்தை தெளித்த சம்பவத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளார்கள். சின்சா 6 கடை தொகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவ அடிமைத்தனத்தை தோற்றுவிப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14 ஜூலியோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் காங்ஷோ நகரில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறியும் புதிய கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு வெஸ்ட் இண்டியன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் 1 நாள் மற்றும் 20 போட்டிகளுக்கான புதிய தலைவராக ஜூசல் மெண்டில்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் செர்பியாவின் நோவோ ஜோகோவிச் கஜகஸ்தானின் எலானா ரப்கினா உள்ளிட்டோர் தங்கள் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அமெரிக்கா லான்ஸ்
வெகஸ் நகரில் முதல் முறையாக சர்ச்சைக்குரிய விளையாட்டுப் போட்டி ஒன்று நடத்தப்பட உள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tatamlali.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்தியா உலக செய்திகள் அத்தோடு எமது வானொலியில் வலம்பெறும். அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் எமது இணையதளத்தில் புகைப்படத்துடன் பிரசரிக்கப்படும். ஒரு யூரோ இலங்கையில் 376 ரூபா 19 சதம், இந்தியாவில் 110 ரூபா 96 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 323 ரூபா 57 சதம், இந்தியாவில் 95 ரூபா 42 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 414 ரூபா 4 சதம், இந்தியாவில் 121 ரூபா 74 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 436 ரூபா 6 சதம், இந்தியாவில் 128 ரூபா 59 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 234 ரூபா 93 சதம், இந்தியாவில் 69 ரூபா 7 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாச்சப்பிள்ளில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris,
2: Vicky Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse
2: Mélodie et Tordbrelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:11 மைக்ராட்சத்தில் 3:11. இந்த நேரத்தில் பிரதி செவ்வாய்க்கிழமைகளில் விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் சிந்தனை சிறகுகள், இதிலே மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார்கள்.
6: நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம்.
7: உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம், தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேவிங் வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77 இலக்கம் 37 அவனூர் மாரிஷல் பாஷ் 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61.

0: தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.
1: சிந்தனை சிறகுகள்.
0: இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: ஒருமுறை பத்திரிகையாளர் ஒருவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவிடம், உன் அம்மா ஏன் இன்னும் உன்னுடனே வாழ்கின்றார், நீ ஏன் அவளுக்கு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி கொடுக்கவில்லை என கேட்டாரா. கிறிஸ்டியானோ இதய பூர்வமான வார்த்தைகளால் பதிலளித்தார். என் அம்மா தன் வாழ்நாள் முழுவதையும் எனக்காக அர்ப்பணித்தார். அவள் அளவில்லாத தியாகங்களை எனக்காக செய்தார். நான் சாப்பிடுவதற்காக அவள் அடிக்கடி பசியுடனே படுக்கைக்கு சென்றார். எங்களிடம் பணம் இல்லை, ஆனால் அவள் அயராது வேலை செய்தார். வாரத்தில் 7 நாட்களும் இரவில் பணிப்பெண்ணாக கூட எனக்கு முதல் ஜோடி கால்பந்து பூட்ஸை வாங்கி தந்தார். அதனால் நான் ஒரு வீரராக வேண்டும் என்ற எனது கனவை நினைவாக்கினேன். நான் சாதித்த அனைத்தும், எனது வெற்றிகள் அனைத்தும் அவளுடைய அசைக்க முடியாத அன்பிற்கும் தியாகத்துக்கும் கிடைத்தவை. நன்றிகள். நான் அவளுக்கு எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் வாழும் வரை அவள் என் பக்கமே இருப்பாள். நான் கொடுக்கக்கூடிய அனைத்தும் அவளிடம் ஏற்கனவே உள்ளது. ஆனால் மிக முக்கியமாக அவளின் அடைக்கலம், என் வலிமை மற்றும் என் மிகப்பெரிய பலம் என்று கூறினார்.
3: சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயல்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம்.
2: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஒருவருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துவிட்டது என்றால் அது கூட ஆபத்தாக போய்விடுவதுண்டு. பழங்காலத்தில் எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் காணப்பட்டது. அதாவது, யாரையாவது நாடு கடத்த வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்பினால் அவருடைய பெயரை ஒரு மண்பாண்டத்தில் எழுதி அதை ஒரு குறிப்பிட்ட பொது இடத்தில் போட்டு விடுவார்கள். அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக் கொண்டே இருப்பார்கள். எல்லாம் குவிந்தவுடன் அந்த சில்லுகளில் யாருடைய பெயர் அதிகமாக இருக்கின்றதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவார்கள். அது அங்கே உள்ள வழக்கம். ஒரு நாள் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான். அவன் கையிலேயே ஒரு சில்லு வைத்துக் கொண்டிருந்தான். யாருடைய பெயரையாவது எழுதி அந்த இடத்தில் போட வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியவில்லை. யாராவது அந்த வழியாக வருகின்றார்களா என்று பார்த்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். ஒரு பெரியவர் வந்து கொண்டிருந்தார். அவனிடம் ஓடினான். கையிலிருந்த மட்பாண்ட சில்லை கொடுத்தான். ஐயா, இதிலே ஒரு பெயர் எழுதி கொடுங்கள் என்றார். அந்த பெரியவர் அதை கையில் வாங்கிக் கொண்டார். யாருடைய பெயரை எழுத வேண்டும் என்றார். இவன் அரிஸ்டாட்டில் என்று எழுதுங்கள் என்றார். அதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? அவர்தான் தத்துவ மேதை, அரிஸ்டாட்டில். இருந்தாலும் தான் தான் அது என்பதை காட்டிக்கொள்ளாமல் அந்த நபரிடம் கேட்டார். அது சரி, அரிஸ்டாட்டில் உனக்கு என்ன கெடுதல் செய்தார், அவர் பெயரை எழுத சொல்கின்றாய் என்று கேட்டார். அவர் எனக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை என்றான். எதற்காக அவரை நாடு கடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் என்று கேட்டார். அரிஸ்டாட்டில் பற்றி எல்லோரும் பேசுகின்றார்கள். அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளி, அவர் ஒரு பெரிய வள்ளல், பேரறிஞர். இப்படி எல்லோரும் சொல்வதை கேட்டு எனக்கு அழுத்து போய்விட்டது என்றார். அதனால் அவரை வெறுக்கிறேன் என்று கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், நாம் நல்லவனாக இருப்பதில் தவறு ஏதும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. ஆனால் நம்மை நல்லவன் நல்லவன் என்று அடுத்தவர்கள் எப்போது சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ அன்றில் இருந்துதான் நமக்கு இடைஞ்சல் ஆரம்பமாகின்றது. எனவே எதுவுமே அளவுக்கு மீறி போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: மூளையை பாதிக்கும் அதிகப்படியான வேலை ஆய்வுகள் கூறும் அதிர்ச்சி தகவல். அதிக நேரம் வேலை செய்வது மூளையில் நீண்டகால மன அதிர்ச்சிக்கு இடையான கட்டமைப்பு மாற்றங்களை உருவாக்குகின்றது என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. நீண்ட வேலை நேரம் மூளையை ஒரு நிலையான அழுத்தத்திலேயே வைத்திருக்கின்றது. மன அழுத்தம் நீடிக்கும் போது உடலின் எச்சரிக்கை அமைப்பு எப்போதும் செயல்பாட்டிலேயே இருந்து கார்டிசோல் என்னும் ஹார்மோனை அதிகப்படியாக சுரக்க செய்கின்றது. இது மூளையின் இயல்பான செயல்பாட்டை சிதைத்து அதன் கட்டமைப்பை மாற்ற தொடங்குகின்றது. நினைவாற்றல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் முடிவெடுத்துதல் ஆகியவற்றுக்கு பொறுப்பான மூளையின் பகுதிகள் அதிக வேலை சுமையால் சுருங்குவதாக ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. நீண்டகால மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மூளையில் ஏற்படும் அதே மாற்றங்கள் இங்கும் நிகழ்கின்றன. இதனால் மூளை மந்த நிலை, எரிச்சல் மற்றும் உணர்ச்சியற்ற நிலை போன்றவை ஏற்படுகின்றன. மூளைக்கு தேவையான ஓய்வு கிடைக்காத போது நரம்பியல், பழுதுபார்ப்பு மற்றும் நினைவாற்றலை ஒருங்கிணைக்கும் பணிகள் தடைபடுகின்றன. இது உணர்ச்சிகளை கையாளும் திறனை குறைத்து கவனச்சிதறலை உருவாக்கி ஒட்டுமொத்த செயல் திறனையும் பாதிக்கும் ஒரு நச்சு சுழற்சியை உருவாக்குகின்றது என்று நாம் கொண்டாடுவதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து. நரம்பியல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகளை நாம் உணரும் முன்பே உடல் ரீதியான சோர்வு அல்லது மன முறிவு, அதாவது பேர்ன் அவுட் ஏற்பட்டு விடுகின்றது. முயற்சியை கைவிடுவது இதற்கான தீர்வல்ல, மாறாக மூளையின் எல்லைகளுக்கு மதிப்பளிப்பதே அவசியம். மூளை சுறுசுறுப்பாக இருக்க ஓய்வு மிக முக்கியம். மனநலத்தை தியாகம் செய்து ஈட்டப்படும் உற்பத்தி திறன் ஒருபோதும் நிலையானது அல்ல. எனவே வீண்டெழுவதற்கான ஓய்வு நேரத்தை பாதுகாப்பது உங்கள் நீண்டகால ஆரோக்கியத்துக்கான சிறந்த முதலீடாகும்.
3: ரசனைக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள்.
2: வரலாற்று சாதனை. தண்டுவடத்தை சீரமைக்கும் உலகின் முதல் மருந்தை அறிமுகப்படுத்தியது பிரேசில். 25 தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு தண்டுவட திசுக்களை மீண்டும் வளரச் செய்யும் உலகின் முதல் மருந்தை பிரேசில் அறிமுகப்படுத்தி மருத்துவ உலகில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மருத்துவ மைல்கல்லின் முக்கிய அம்சங்கள் இதுவரை குணப்படுத்த முடியாது என்று கருதப்பட்ட முடக்குவாதத்தை போக்கி நோயாளிகள் மீண்டும் நடப்பதற்கும் அவர்களின் உடல் இயக்கங்களை செயல்படுத்துவதற்கும் இந்த மருந்து வழிவகை செய்கின்றது. இந்த தார்மீக சிகிச்சை, அதாவது தெராப்பி, சேதமடைந்த நரம்பு செல்களை தூண்டி தண்டுவட திசுக்களை சீரமைப்பதன் மூலம் உடலின் இயற்கை குணப்படுத்தும் சக்தியை தூண்டுகின்றது. முதல் கட்ட சோதனைகளில் பங்கேற்ற நோயாளிகளிடம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. அவர்களின் தசை வலிமை, ஒருங்கிணைப்பு மற்றும் உடல் இயக்கம் ஆகியவை வியக்கத்தக்க வகையில் மேம்பட்டுள்ளன. இந்த மருந்து புதிய செல்களை உருவாக்குவது மட்டுமன்றி ஏற்கனவே உள்ள நரம்பு செல்கள் மேலும் சேதமடையாமல் பாதுகாக்கும் பணியையும் செய்கின்றது. வெறும் அறைகுறிகளை மட்டும் குணப்படுத்தாமல் இழந்த உடல் செயல்பாடுகளை மீண்டும் மீட்டு தருவதை நோக்கமாக கொண்டுள்ளதால் இது நரம்பியல் துறையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக கருதப்படுகின்றது. தற்போது கூடுதல் சோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் உலகெங்கிலும் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு இந்த தொழில்நுட்பம் ஒரு புதிய விடியலாக தெரிகின்றது.
0: உங்கள் TRT தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது
1: பேனா முனை.
0: நாம் படித்த, சுவைத்த, எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: தெளிவான நீர் போன்று தெரிகின்ற வானம் திடீரென்று கருமேகத்திரை கொண்டு மூடும். குளிரான சிறுகாற்று குடல் மீது பாயும். என் குடில் மீது சிறு வெள்ளி குமலங்கள் விழும். துளியோடு புயல் வந்து துணையாக சேரும். துளி மெல்ல பலமாகி துணிவோடு வீசும். சதியின்றி அடிவானம் சமமாக தூறும். பின் சுதியின்றி என் கூரை சுகராகம் பாடும். சில நேரம் மழை நீரோ செருப்போடு சேரும். சரிவான நிலம் நோக்கி சரகெல்லாம் ஓடும். சுவரோரம் என் கோழி சிலையாக மாறும். அச்சுவையோடு தேநீர்க்கு துடு தண்ணீர் காயும். குளையோடு ஒரு வாளை குளியல் தான் போடும். குளியாத மந்தைகள் குளிர் போக்க ஓடும். குடிலோரம் அழகான குளம் வந்து சேரும். பின் குதி போட என் பிள்ளை குடைவன்னை தேடும். நாய் தூங்கும் முற்றத்தில் நதியொன்று பாயும். நான் தூங்கும் குடில் வீடு நாற்பக்கம் ஊறும். பாய் போட்டு நான் தூங்கும் பரன் மீது நாளும் பழங்கால தமிழ் பெட்டி பாடல்கள் பாடும்.
4: தன நேரம் பொழிந்த நீர் கடப்பாலே ஓடும். கவிஞர்கள் அதை காண கவியாக மாறும். கரமேகம் மெதுவாக கலைகின்ற நேரம் என் கதவோரம் மகன் விட்ட கப்பல்கள் ஓடும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி.

மனமென்னும் மேடை மேலே தன் நினைவென்னும் மனத்திரையில் நடமாடும் அழில் முகத்தை இசை பாடும் பூங்குயிலை தேடுகின்றான் காதலன். இப்படி மனம் முகம் குயில் மூன்றையும் இணைத்து கண்ணதாசன் தீட்டிய இலக்கிய வரிகள் இதோ. மை தீட்டிய விழிகள் புதுமொழி பேசும், புருவங்களோ வானத்தில் கவிழ்ந்த மூன்றாம் பறை, செவ்வானம் போன்ற உதடு, மல்லிகை பூக்களோ கூந்தலில் குடிபுக எங்கும். இப்படிப்பட்ட சிலை போன்ற பெண்ணை கண்டால் கவிதை வடிக்காமல் இருக்க முடியுமா என்று மேலும் வர்ணிக்கின்றார் கண்ணதாசன். இந்தி பாடலின் மிட்டுத்தான் என்றாலும் காவிய தமிழில் வார்த்தைகள் புனைந்து மிட்டுக்குள் அவற்றை பின்னி பிணைத்த கவிஞரின் ரசவாதத்தை எப்படி பாராட்டுவது? புது மிட்டுக்களை உருவாக்குவதில் திறமை பெற்றிருந்த வீதா ஹிந்தி படங்களின் பாடல்களை தமிழில் வெற்றிகரமாக உழவ விடுவதில் தான் வல்லவனுக்கு வல்லவன் என்று நிரூபித்த பாடல். இந்த பாடலை கேட்கும் தோறும் இளம் சாரலில் நினைந்த

மற்றும் ரசனைக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: கிரகதீஷ்.
1: தாய்மொழி தமிழர்கள் தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
0: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
1: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
0: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: பாரதியார் ஒரு தீர்க்க தரிசனத்தை மனைவிக்கு சொல்லிவிட்டு போனார். அந்த சம்பவம் பின்னர் உண்மையானது உறவுகளே. ஒருமுறை பாரதியாரிடம், செல்லம்மா, மாச கடைசி ஆச்சு, கையில் பணமே இல்லை, என்ன பண்றது என்று கேட்டார். பாரதியார் அதை பத்தி கவலையப்படாமல் வீட்டில் இருந்த கொஞ்ச அரிசியை எடுத்து குருவிகளுக்கு போட்டுட்டார். இதை பார்த்த செல்லம்மா கடும் கோபத்தில், உங்களுக்கு சுத்தமாய் பொறுப்பே கிடையாது என்று கத்தினாரா. பாரதியார் கோபமடையாமல் அதையே பாட்டாக்கினார். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவிகள் போலே என்று எழுதிவிட்டு குழந்தைகளுடன் ஆடிப்பாடி கடைசியில் செல்லம்மாவையும் சமாதானப்படுத்தி விட்டார். பின் செல்லம்மா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? செல்லம்மா, கவலைப்படாதே, இந்த கவிதைகளை பத்திரிகைகளுக்கு அனுப்ப போகின்றேன். நிச்சயமாக முதலாம் தேதி உன் கைக்கு பணம் வந்துடும். ஆனால் இன்றைக்கு என் பாட்டை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம். நாளைக்கு இந்த உலகமே பாடும். இதை பார்க்க நான் இருப்பேனோ இல்லையோ, ஆனால் நீ கண்டிப்பாக அதை பார்ப்பாய் என்றாரா. இதை சொன்னது பாரதியாரின் எழு பேரன் நிரஞ்சன் பாரதிப்பா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. காட்டலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
3: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
4: என்ன கதைப்பா?
3: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
4: ஒரே ஒரு ராஜாவா? உள்ள வேற யாரும் இல்லையா?
3: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க நாலு பேரு கூஜாவா?
4: கூஜாவா?
0: எங்கள் கண்கள் படம் பிடித்த,
1: காதுகளில் வந்து விழுந்த,
0: பயணங்களின் போது நாங்கள் பார்த்து உணர்ந்த,
1: வாழ்க்கை தந்த பாடங்கள்
0: சிறுகதையாக மலர்கின்றது.
2: தேவதைகளின் உலகம் எழுதியவர் தாமரைச்செல்வி, ஆஸ்திரேலியா. தர்ஷன் வேலி வழியமாக ஒரு வாரம் சிட்னிக்கு போய்விட்டு இன்று காலை பிரிஸ்பன் திரும்பியிருந்தான். காலையில் வினுவை கைபேசியில் அழைத்து, இன்று மாலை கிளிண்டன் வீதியில் இருக்கும் பபி இந்தியன் ரெஸ்டாரண்ட் வாரியா சந்திப்பார். ஏன், ஏதும் விஷயம் இருக்கு? ஏன், ஏதும் விஷயம் இருந்தால் தான் சந்திக்க வேண்டுமா? அப்படி இல்லை, கருணால பாக்கியிலோ ஒருக்க சந்திப்போம். பாவன், ஒரு கிழமைக்கு உனக்கு கருணாள். சரி சரி, வார. மாலை 6 மணிக்கு அம்மாவிடம் சொல்லிவிட்டு வினி காரை எடுத்துக்கொண்டு போனாள். 4-5 நாட்களாக அம்மாவின் முகமே சரியில்லை. மெல்லிய பதட்டம் தெரிகின்றது. ஏதோ சொல்ல வருகின்றாள். நேற்று இரவு அப்பாவை பற்றி பேச்சு தொடங்கிய போதே வினு முகத்தை திருப்பிக் கொண்டு அறைக்குள் போய்விட்டாள். வலிமையாக அம்மா இப்படி இருக்க மாட்டாளே. அப்பாவின் பேச்சை எடுத்தது அதிசயமாகவும் இருந்தது. சரி, திரும்ப வந்து அம்மாவுடன் என்ன ஏது என்று ஆறுதலாக பேசிக் கொள்ளலாம். வெளியே மெல்லிய குளிர் பரவியிருந்தது. தெரு விளக்குகள் பளிச்சிட வாகனங்களின் ஓட்டத்தினால் வீதி நெறிந்து கொண்டிருந்தது. உணவகம் ஒன்றிலே காரை நிறுத்திய போதே வாசலில் தர்ஷன் நிற்பதை பார்த்தாள். உயரமான தோற்றத்தில் தடித்த ஜக்கெட் அணிந்திருந்தான். முகத்தில் அளவான மீசையும் தாடியும். கையேத்தி ஹாய் என்றான். இருவரும் உள்ளே சென்று சுவரோரம் உள்ள மேஜையில் அமர்ந்தார்கள். இங்கே உணவு அருமையாக இருக்கும். உணவை விட அங்கு சந்தித்து அமைதியாக இருந்து பேசுவதில் ஒருவித சந்தோஷம் இருக்கும். என்ன சாப்பிடலாம் சொல்லு? பூரி, கிழங்கு கறி, குருமா ஆர்டர் பண்ணு. சாப்பாடு வர 1/2 மணி நேரம், சாப்பிட்டு முடிக்க 1 மணி நேரம். அதன் பின்பும் பேசியதில் நேரம் போனது தெரியவில்லை. 8:30 மணியளவில் தர்ஷனின் கைபேசி ஒலித்தது. அம்மா எடுக்கிறா, கொஞ்சம் பொறு. ஹலோ அம்மா, உன்னோடு வினி நிற்கிறாளே? நிற்கிறாள். வினிவின் அப்பா இன்று மாலை ஹார்ட் அட்டாக்ல போயிட்ட. சிட்னில நாளை மறுநாள் சனிக்கிழமை கிரியைகள் செய்யணும். அவளுக்கு சொல்லி வீடு வரை கொண்டு போய் விட்டுட்டு வா, நாளைக்கு நாங்கள் அங்க போவோம். வினி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாள். அன்றைக்கு தெரியுமே? இப்பதான் அவளுக்கு தெரியும். அவ சொல்லித்தான் உனக்கு எடுத்து சொல்றேன். கைபேசி அணைத்து விட்டு தர்ஷன் அவளை பார்த்தான். இப்போது என்ன மாதிரியான உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டிருக்க வேண்டும்? அப்பாவின் மரணம். ஆனால் மனதுக்குள் எந்த அதிர்வும் இல்லை, வறுமையாக இருந்தது. அவள் கையின் மீது தன் கையை வைத்து அழுத்தினான். இப்போது என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்றும் வினுவுக்கு தெரியவில்லை. போவோம், வீடு வரைக்கும் வார, நான் உள்ளே வரல. இது அம்மாவுக்கு முன்னுக்குமான நேரமாக இருக்கட்டும், காலையில வார. அவள் அமைதியாக எழுந்து காரை நோக்கி நடந்தாள். பரவாயில்ல தர்ஷன், நான் போயிடுவேன், நீ அழிய வேண்டாம். இல்ல, கொஞ்ச தூரம் தானே, கூட வந்து விட்டுட்டு அப்படியே போயிடுவேன். வினு ஒன்றும் சொல்லாமல் காரை எடுத்தாள். அவளது காரை தொடர்ந்து தர்ஷன் வருவது தெரிந்தது. வாகனங்கள் நிறைந்த தெரு நின்றிருந்தது. இந்த தருணத்தை அம்மா எப்படி எதிர்கொள்வாள்? அப்பாவின் இறப்பு அம்மாவின் மனதை அவ்வளவு தூரம் பாதிக்கப் போவதில்லை என்று தெரியும். தன் இயலாமையை ஆற்றாமையை பட்ட அவமானத்தை நினைத்து மனம் கொதிக்கக்கூடும். திடமென்று ஒரு நினைப்பு, நாளைந்து நாளாக அம்மாவின் முகம் மாற்றத்துக்கும் அப்பாவின் இழப்புக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்குமோ? இல்லை, இருக்காது. இன்று மாலைதான் அவர் இறந்திருக்கின்றார். அவள் வீட்டிலிருந்து வெளியே வந்த பின்தான் அம்மாவுக்கு செய்தி வந்திருக்கின்றது. மனம் முழுவதும் அம்மா வியாபித்து நின்றாள். அதற்குள் அப்பாவின் முகத்தை தேட வேண்டியிருந்தது. அம்மா, சின்ன வயதில் அம்மா சொன்ன கதைகளில் வரும் தேவதைகள் யாரும் சிரித்த முகத்துடன் இருந்ததில்லை. தலையில் மின்னும் கிரீடமும் தோளில் முளைத்த சிறகுகளும் தரையை தொடும் வெண் துகிலுமாய் மேகத்திரளுக்குள் அந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் தேவதைகள் தான் கண் முன்னால் காட்சிகளாக தெரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏன் சிரிப்பதில்லை என்று அந்த வயதில் கேட்க தோன்றியதில்லை. தேவதைகள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள் என்று அப்போது அவள் மனம் நம்பியிருக்க வேண்டும். அம்மா விவரிக்கும் தேவதைகள் சிரிக்காவிட்டாலும் மிகவும் அழகானவர்களாகவே இருந்தார்கள். அம்மா மாதிரியே என்று நினைத்துக் கொள்வாள். அம்மாதான் எத்தனை அழகு, பெரிய கண்களும் கூர்மையான மூக்கும் சின்ன உதடுகளுமாக வசீகர தோற்றம் கொண்டவள். அந்த அழகான அம்மா அதிகம் சிரித்து அவள் பார்த்ததில்லை. அம்மாவின் கண்களுக்குள் புதையுண்டு கிடக்கும் சோகமும் ஏக்கமும் அவள் முகத்தின் நிரந்தர அடையாளங்களாகிவிட்டன. அவளுக்கு அம்மாவை மிகவும் பிடிக்கும். அவளுக்கு மட்டுமல்ல, உதயாச்சி தீ வேதாயண்டி காவேரி மீசென்று அம்மாவை நேசிப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அப்பாவுக்கு மட்டுமே அம்மாவை பிடிக்காமல் போனது என்பதுதான் அவளுக்கு புரியாத விடயமாக இருந்தது. அம்மாவை நெருங்கி போன முகத்தின் பின்னால் எத்தனையோ வலி மிகுந்த கதைகள் இருக்கக்கூடும். அம்மா மனம் விட்டு அதிகமாக யாரிடமும் பகிர்ந்து கொண்டதில்லை. உதயாச்சி தீயிடம் ஏதும் பகிர்ந்து கொள்ளக்கூடும், அவளுக்கு அதுக்கு எதுவுமே வந்ததில்லை. தனது துயரம் தன் பெண்ணை பாதித்து விடக்கூடாது என்று அம்மா நினைப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. வினுவின் 8 வயது வரை நடந்தவைகளில் அநேகம் இப்போதும் நினைவில் இருக்கின்றன. அவளின் சின்ன வயதிலிருந்து அப்பா என்பவருக்கான தனியான ஒரு சித்திரம் அவள் மனதில் உருவாகி இருந்தது. தருணியின் அப்பா போல, சங்கரியின் அப்பா போல, நேத்ராவின் அப்பா போல தன் அப்பா இல்லை என்பது அந்த வயதிலேயே அவளுக்கு புரிந்திருந்தது. தானே தனக்கு ஒரு வட்டத்தை வைத்துக் கொண்டு யாருடனும் ஒட்டாமல் இருந்த அப்பாவைத்தான் அவள் பார்த்திருக்கின்றாள். முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் என்று இறுகி போயிருந்த அப்பாவின் முகத்தை பார்க்கவே பிடிக்காமல் போனது. அப்பா அம்மாவோடு ஆஸ்திரேலியா வந்தபோது அவளுக்கு 4 வயது. 2004 இலங்கையின் சமாதான காலத்தில் கொக்குவில் இருந்து புறப்பட்டு கொழும்பில் ஒரு வேடம் நின்று 2005 பிரிஸ்பேன் வந்து இறங்கினார்கள். அப்பா பொறியியலாளராக இருந்ததால் நெல் நிறுவனம் ஒன்றில் வேலை கிடைத்து தொழில் வதிவிட அனுமதியில் வந்தார்கள். அவளுக்கு 8 வயதான போது நிரந்தர வதிவிட அனுமதி கிடைத்தது. அது கிடைத்து 8 மாதங்களில் அப்பா வீட்டை விட்டு போய்விட்டார். அவர் வீட்டில் இருந்த நாட்களில் கூட அம்மாவுடன் அதிகம் பேசி அவள் பார்த்ததே இல்லை. அம்மா சமைத்து மீசையில் வைப்பதை தனியாக இருந்து சாப்பிட்டுக் கொள்வார். ஏதும் தேவை இருந்தால் மட்டும் அவர்களுடன் ஓரிரு வார்த்தைகள் கதைப்பார். அவளோடும் கூட அதிகம் கதைப்பதோ அணைத்துக் கொள்வதோ கிடையாது. வீடு எப்போதும் அமைதியாகவே இருக்கும். வீட்டின் தேவைகளுக்கு அவர் எந்த குறையும் வைத்ததில்லை. அப்பா என்ன மாதிரியான ஆள் என்று அவள் மனம் யோசித்துக் கொண்டே இருக்கும். பொறுக்க மாட்டாமல் உதயாச்சித்தியிடம் சொல்லி அழுவாள். அப்பா, ஏன் சித்தி இப்படி இருக்கிறார்? அம்மா மேல் என்ன வெறுப்பு? அம்மாவை ஏன் இப்படி கவலைப்பட வைக்கிறார்? அதெல்லாம் இல்ல, கவலைப்படாத, போக போக சரியாயிரும். எப்படி சரியாயும் என்று புரியவில்லை. அப்பா பிரிந்து போன பின் வீடு இன்னமும் அமைதியானது. என்ன நடந்தது, ஏன் போனார் என்று அவளால் ஊகிக்க முடியவில்லை. முதல் நாள் இரவு அம்மாவுடன் வெகு நேரம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அடுத்த அறையில் படுத்திருந்த அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. அம்மா குரல் அடைக்க ஏதோ சொல்வதும் தெளிவற்று கேட்டது. அடுத்த நாட்காலையில் அப்பா மேசையில் இருந்து அமர்ந்து சாப்பிட்டார். பின்னர் பெரிய பிரியான பையுடன் அறையிலிருந்து வெளியே வந்தார். அம்மாவின் பக்கமே திரும்பாமல் வாசல் வரை போனவர் நின்று திரும்பி வினுவை பார்த்து வா என்று கை நட்டினார். அவள் அம்மாவின் பின்னால் மறைந்து நின்று கொண்டு அப்பாவை வரித்து பார்த்தாள். ஒரு நிமிடம் தயங்கி நின்றவர் திரும்பி வாசல் படி இறங்கி போனார். அதன் பிறகு அப்பா அவர்கள் வாழ்க்கையில் இல்லை என்பதே நிதர்சனமாயிற்று. தனித்து நின்ற அந்த காலங்களை அம்மா எப்படி கடந்து வந்தாள் என்பதை பார்த்துக் கொண்டே அவள் வளர்ந்தாள். அம்மா தனக்கென்று ஒரு சிறிய உலகத்தை உருவாக்கி வினுவை மட்டும் அதற்குள் அனுமதித்து இருவருக்கமான வாழ்க்கையாக அதை கொண்டு சென்றிருக்கின்றாள். அம்மாவுக்கு உதயாச்சித்தியும் சித்தப்பாவும் பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள். அரை மணி நேர கார் பயண தூரத்தில் அவர்கள் இருப்பதால் அடிக்கடி வந்து எங்களை பார்த்துக் கொண்டார்கள். அப்பா போகும்போது காரையும் வங்கியில் கொஞ்சம் பணத்தையும் விட்டு போயிருந்தார். அந்த பணத்தை வைத்து எத்தனை நாட்களை கடத்த முடியும்? வாழ்க்கை செலவு, மாதா மாதம் வீட்டு வாழ்க்கை. தீர்த்து போய் நின்ற அம்மாவை உதயாச்சித்தி தான் குழந்தைகள் பராமரிப்பு படிப்பு படிப்பதற்காக சேர்த்து விட்டார். அம்மா படிப்பை தொடர்ந்தாள். வினுவை பாடசாலையில் விட்டுவிட்டு வகுப்புக்கு போவாள். இரண்டு வருடங்களில் படிப்பு முடிய அருகில் இருந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தில் வேலை கிடைத்தது. அதன் பிறகு அம்மாவால் ஓரளவுக்கு சமாளிக்க முடிந்தது. வினுவுக்கு பிரிஸ்பேனிலேயே பல்கலைக்கழக அனுமதி கிடைத்து படிக்க தொடங்கினாள். அந்த காலங்களில் அம்மா மேலதிக வருமானம் தேடுவதற்காக சமையல் வேலைக்கும் போக தொடங்கினாள். பிறந்த நாள் போன்ற நிகழ்வுகளுக்கு உணவு தயாரித்துக் கொடுக்கும் வேலையை வேதா அஞ்சு செய்து கொண்டிருந்தார். அவருக்கு உதவியாக அம்மா போய் வருவாள். அவருக்கு வேதாந்தியிடமிருந்து சில $100 சம்பளமாக கிடைக்கும். அம்மா வேலை முடிந்து வரும் வரை அவள் கவலையோடு காத்துக் கொண்டிருப்பாள். அம்மா இப்படி கஷ்டப்படும் போதெல்லாம் அப்பா மீதுதான் கோபம் பெறும். தன்னுடைய பொறுப்பில் இருந்து விலகி போன மனிதரை அவளால் மன்னிக்கவே முடியவில்லை. இரவு 7-8 மணிக்கு எண்ணெய் வாசனையோடு வரும் அம்மாவை அணைத்துக் கொள்ளும் போது அழுகை வரும். கழித்து போய் வாருங்கள் அம்மா, ஏன் இந்த வேலை? அதெல்லாம் ஒரு கலைப்பும் இல்லை, அன்றாடம் செய்த வேலை தானே. அப்பா மாதிரி பொறுப்பில்லாதவருக்கு கல்யாணம் குடும்பம் என்னத்துக்கு? உங்களை வந்து அவருக்கு என்ன உரிமை இருக்கு? கண்முனையில் நீர் இரண்டு நீர் அவள் கத்துவாள். அம்மா அவளை அழைத்து இப்படி எல்லாம் கதைக்க கூடாது, எல்லாம் நாங்களே சமாளிக்கலாம், எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. அம்மா மெல்லிதாய் சிரிக்க முயல்வாள். அவள் சமாளிக்கும் விதம் இன்னும் துயர் தருவதாக இருக்கும். அம்மாவின் கடந்த காலம் பற்றிய ஏதும்படி எங்கள் அப்பாவின் மனதை நெழுகின்றதோ என்றும் தோன்றியது. என்னவோ அவர்களுக்குள் ஒரு மௌன யுத்தம் நடந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றது. அப்பா போன பின் இந்த 13 வருடங்களில் அப்பாவின் பேச்சை அம்மா பேசுவதில்லை. அவர் எங்கே போனார், என்ன ஆனார் என்று எதுவுமே தெரியவில்லை. அப்பா பற்றிய எந்த பேச்சையும் விரும்பாதவளாக அம்மா இருந்தாள். அவ்வளவு தூரம் அம்மாவின் மனதை அவர் வருத்தி இருக்கின்றார். படிப்பு அதிகமற்ற கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள அம்மா மனமுடைந்து போகாமல் மீண்ட தருணங்களை ஆச்சரியத்தோடு நினைத்து பார்ப்பாள். கையறின் நிலையில் உள்ள சூழலும் கைவிடப்பட்ட அவமானமும் சேர்ந்து அவளுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்க வேண்டும். வாழ்வில் இழந்துவிட்ட சந்தோஷங்களை வருங்காலம் அம்மாவுக்கு மீட்டுக் கொடுக்கப் போவதில்லை. வினுவின் படிப்பும் அதனால் கிடைக்கும் பெருமையும் அவளின் பாசமும் தான் இனி அம்மாவின் சந்தோஷங்களாக மாறப்போகின்றது. அன்றைக்கு அன்று நடப்பவற்றை அம்மாவுடன் பகிரும் போதெல்லாம் சிறு பிள்ளையின் ஆர்வத்தோடு கேட்பாள். நீ வளர்ந்துட்டாய், உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆனாலும் கவனமாயிரு, யாரையும் அளவோடு வைத்து பழகு. அம்மாவை அவள் கனிவோடு பார்ப்பாள். ஏதாவது ஒரு பயம் அம்மாவுக்கு உள்ளூர இருக்கின்றது. வினய முதலாம் வருடம் படித்த நேரம் அவளை விரும்புவதாக கேசவன் சொன்ன போது அவள் எந்த பதிலும் அவனுக்கு சொல்லவில்லை. அம்மாவிடம் வந்து சொன்ன போது லேசாய் அவள் பதட்டப்பட்டதை கவனித்தாள். கூட படிக்கிறதால அவளை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவன் வீடு எப்படி தகப்பனப்படி சுயமாய் முடிவு எடுக்க தெரியாமல் தகப்பன் சொல்றதை கேட்போன் என்றால் வேண்டவே வேண்டாம். ஒரு நிமிஷத்திலே விரும்பினாலே கைவிட்டு போயிடுவார். காலங்களுக்கு எத்தனை துன்பம் வரும். அம்மாவின் பதட்டம் அவளை யோசிக்க வைத்தது. கேசவன் மீது பெரிதாய் மனம் ஈடுபடவில்லை. அதனால் தன் மறுப்பை அவனுக்கு இதமாக சொல்லிவிட்டாள். அவனும் அதன் பிறகு எந்த தொந்தரவும் செய்யவில்லை. என்று பார்த்தாலும் ஹலோ ஹாய் என்று கையசைத்து பேசுகின்றான். போன வருஷம் இறுதி ஆண்டு தொடங்கிய போது தர்ஷன் தன் விருப்பத்தை அவளிடம் சொன்னான். அப்போதும் அவள் அம்மாவுடன் தான் வந்து நின்றாள். தர்ஷன் கேட்க நான் உங்களிடம் கேட்டு சொல்றேன் என்று சொன்னேன் அம்மா, என்ன சொல்ல? அம்மா யோசனையோடு பார்த்தாள். தர்ஷன் குடும்பத்தை அம்மாவுக்கும் பல நாளாக தெரியும். சித்தப்பாவின் ஒன்றுவிட்ட அக்காவின் மகன், அருகே உள்ள மிட்ஸ்டன் என்ற இடத்தில் இருப்பவர்கள். அம்மா வேண்டாம் என்று சொன்னால் தர்ஷனிடம் மறுத்துவிடும் முடிவும் அவளிடம் இருந்தது. அம்மா 2 நாட்கள் அமைதியாக இருந்தாள். சித்தப்பா சித்தியுடன் பேசினாள். தர்ஷனையும் அவன் அப்பா அம்மாவையும் சந்தித்து கதைத்து முடிவு எடுத்தாள். சரி, எனக்கு சம்மதம், படிப்பு முடிந்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து கொள், அதன் பிறகு கல்யாணம் செய்யலாம். தர்ஷனை எந்த சூழலிலும் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்கு. அம்மாவின் நம்பிக்கை கேட்டபடி தர்ஷன் இருந்தது அவளுக்கு மாறுதலாக இருந்தது. தர்ஷன் வீட்டுக்கு வருவார். அம்மாவின் கையால் சாப்பிடுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அம்மாவுக்கு ஒரு பிள்ளையாகவே பழகினார். அப்பா பற்றி அவனுக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு நாளும் அவர் பற்றி கேட்க மாட்டார். அவளாக ஏதும் சொன்னாலும், அதை விடு, உங்கள் வாழ்க்கையில் இனி எப்போதும் அவர் இல்லை, அவர் பற்றிய நினைவுகளை மறந்து விடுவதே உனக்கு நல்லது என்பான். இன்றைக்கு தர்ஷனுடன் நின்ற போது அப்பாவின் இறப்பு செய்தி வந்திருக்கின்றது. அவளுக்கு இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட போவதில்லை. அம்மாவின் மனநிலையை நினைக்க கொஞ்சம் கவலையாக இருந்தது. வீட்டு வாசலில் கார் திரும்ப தர்ஷன் கையசைத்து விட்டு கலந்து போனான். காரை நிறுத்திவிட்டு உள்ளே வினு போன போது அம்மா நடு அறை சோபாவில் அமர்ந்திருந்தாள். வினு அம்மாவின் அருகே அமர்ந்து அவள் கைகளை பற்றி கொண்டாள். எனக்கு தெரியும் அம்மா, அஞ்சி சொன்னா இனி

0: தயக்கத்தோடு வேண்டாம், இப்ப அது இப்ப அது இல்லை என்னத்து கதையெல்லாம் என்றாள். பரவாயில்ல சொல்லுங்கம்மா. அப்பாதான் முந்திய ஒரு பொம்பளையை விரும்பினவராம். அதுகள் கஷ்டப்பட்ட குடும்பம் என்று சொல்லி அவற்றை அப்பா செய்து வைக்க மறந்துட்ட. தகப்பனை எடுத்து நிக்க அப்பாவுக்கு தைரியமே இல்லை. அவளை விட்டுட்டு தகப்பன் சொன்னபடி என்ன கல்யாணம் செய்தார். அவளுக்கும் பிறகு கல்யாணம் நடந்துட்டது. அதால அப்பா கொஞ்சம் மன மாறி இதுதான் விதி என்று என்னோட நல்லாதான் இருந்தவர். ஆனால் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை சரியாக அமையல. கட்டினவன் பழைய கதையை சொல்லி சொல்லி ஒரே சித்திரவதை. அது அறிஞ்சதும் அப்பாவுக்கு மனம் தாங்கல. குற்ற உணர்வுல ஒடுங்கி போயிட்டார். எங்களுடைய மூட்ட முடியல. கடைசியில் அந்த பெண் கொடுமை தாங்காமல் தூக்கு போட்டு தற்கொலை செய்துட்டது. அதோடு அப்பா உடஞ்சே போனார். ஏற்கனவே குற்ற உணர்வில் இருந்தவர் இத்தோட எல்லாம் வெறுத்த மனமும் குழம்பி வீராளா போனார். இலங்கையில் இருந்து இங்க வந்திறங்கின நேரம் இதெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு அவரால் இயல்பான வாழ்வு வாழ முடியல. விரக்தியும் குற்ற உணர்வும் சேர நிம்மதியை தேடி போறேன் என்று போயிட்டார். இரவின் அமைதியில் அம்மாவின் தேய்ந்த குரல் ஏற்ற இறக்கத்துடன் ஒலித்தது. வினு அசைவற்று கேட்டுக்கொண்டிருந்தாள். வீதியில் வாகனம் செல்லும் மில்லிய இறைச்சல் தவிர வேறெந்த சத்தமும் இல்லை. இவ்வளவு நாளும் அப்பா அங்கு இருந்தார், என்ன செய்தார் என்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? கண்ணாலா தெரியாது. 2 வருஷத்துக்கு முந்தைய அவற்றை நண்பர் ஒருவர் சொன்னவர். இங்கே இருந்து போய் பேத்துல 5 வருஷம் ஒரு நண்பரோடு இருந்தவராம். பிறகு சிட்னியில போய் தெரிஞ்ச ஆட்களுக்கு பக்கத்தில் ஒரு அறை எடுத்திருந்தவராம். அதுக்கு பிறகு மனநிலையும் சீரா இல்லாமல் போய் முதியோர் காப்பகத்தில் இருக்கிறதாக சொன்னார். அப்பா போன பிறகு அவரோட அப்பாவது காய்ச்சிருக்கிறீங்களே. அம்மாவின் முகம் தாழ்ந்திருந்தது. மின்னலின ஒரு வலியும் வேதனையும் அந்த முகத்தில் பிரதிபலித்தது. 4-5 நாட்களுக்கு முன்புதான் காய்ச்சினார். வினு வியப்போடு பார்த்தாள். எப்படி? அவரின் நண்பர் தான் தொடர்பு எடுத்து தந்தவர். நான் ஹலோ என்றதும் அழுதார். வீட்டை வாங்கோ, நாங்க இருக்கிறோம், உங்களை பாப்போம் என்று சொல்ல அவர் மறந்துட்டார். உங்களை கைவிட்டு போன எனக்கு மறுபடி உங்களோட வந்திருக்கிற தகுதி இல்லை என்று சொல்லி சரியாக அழுதார். உங்களுக்கும் மகளுக்கும் அநியாயம் செய்து விட்டதாக புலம்பிக் கொண்டே இருக்கின்றார் என்று அந்த நண்பரும் சொன்னார். உன்னோட கதைச்சு ஒரு தடவை அவரை போய் பார்த்து வரலாமா என்று யோசித்தனான். அதுக்குள்ள எப்படி நடந்துட்டது? எனக்கு அப்பா மேல கோபத்தை விட அனுதாபமே அதிகம் இருந்தது. பாவம், வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்வோடையே வாழ்ந்துட்டார். இன்று நீ வெளியே போன 10 நிமிஷத்துல அந்த நண்பர் தான் அடுத்து விஷயத்தை சொன்னவர். இப்போது அம்மாவின் கண்களில் நீரின் பளபளப்பு. இது என்ன மாதிரியான உணர்வு? அத்தனை கோப தாபங்களையும் அடித்து புரட்டி போட்டுவிட்டு இரக்கமும் துக்கமும் வந்த மனதை நிறைத்து நின்றது. வினு அம்மாவை அணைத்துக் கொண்டாள். சனிக்கிழமைதான் நிக்கிறீர்கள் செய்யணும். நாங்கள் 2 பேரும் சிட்னிக்கு போய் கலந்து கொள்வோம். டிக்கெட் போடுறோம்மா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல்.
2: சோபாவின் இயற்பெயர் மகாலட்சுமி. குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்ததால் பேபி மகாலட்சுமி என்று அழைத்தார்கள். இந்த பெயருடன் பல மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சோபாவின் தாய் பிரேமாவும் ஒரு மலையாள நடிகை தான். ஏறத்தாழ 50 மலையாள திரைப்படங்களுக்கு மேல் பிரேமாவால் துணை நடிகையாக மட்டுமே நடிக்க முடிந்தது. ஹீரோயின் ஆவது என்கின்ற தனது நிறைவேறாத ஆசையை தன் மகளின் மூலம் நிறைவேற்றிக் கொண்டார். பக்கத்து வீட்டு பெண் என்கின்ற இயல்பான தோற்றத்தையும் மிகையல்லாத யதார்த்தமான நடிப்பையும் கொண்டு தென்னிந்திய திரைவானில் மின்னிக் கொண்டிருந்த இந்த நட்சத்திரம் குறுகிய காலத்திலேயே மறைந்து போனது சினிமா துறைக்கும் அவரது ரசிகர்களுக்கும் பேரிழப்பு. சோபாவின் மறைவையொட்டி அவரது நினைவாக பாலு மகேந்திரா உருவாக்கிய திரைப்படம் தான் 3வது. 17வது வயதில் தேசிய விருதை பெற்றுக் கொண்ட நடிகை. 17 படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். இறந்தும் நடித்த ஒரே நடிகை சோபா தான். சோபாவின் கடைசி படமான சாமந்திப்பூர் திரைப்படத்தில் இதயத்தேவரிடம் சுகமான கீதம் ஒன்றை கேட்போம்.

0: நீங்கள் இதுவரை நிரமும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடுவித்துக் கொள்கின்றோம்.

0: அன்பு உறவுகள், இதுவரை சிந்தனை சுரவுகள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார்கள் விஜய் ராஜேந்திரம் அவர்களோடு, மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் எல்லோருக்கும் எமது இந்திய பெருமாள் நன்றிகள். கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்கின்றது ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள்.
1: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jayabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸே 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது. ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். பழமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க அந்த முதல் எழுத்துடன் இரண்டாவது விடை வர வேண்டும். அன்பு உறவுகளே, இதோ உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எம்முடன் நடித்தது இதுதான் என்பதனை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம், அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அதற்கான பாடலை தருவதற்கு முதல் நீங்கள் பதில் கூறியிருந்தீர்கள் அன்பு உறவுகளை. 18 அன்பு உறவுகள் கடந்த வெள்ளிக்கிழமை இணைந்து கொண்டு ராணி சம்பந்தர் அவர்கள் சந்தர்ப்பவாதி டெண்டாந்தரம் வந்து சொல்லியிருந்தார். இரண்டகம் துரோகம் செய்கிறது சவாடல் என்று சொல்லியிருந்தார். குணநாயகி அவர்கள் சந்தர்ப்பவாதி சண்டை. ஜியா நடேசன் அவர்கள் வேஷம் வீட்டு. தேவி தனராஜ் அவர்கள் இரண்டகம் விரைச்சல். மூன்றாவது சியாமலா சந்தர்ப்பவாதி சமா வைக்கிறது. ஆண்டன் தேவி அவர்கள் சந்தர்ப்பவாதி சவாடல். ரதியம் அவர்கள் சந்தர்ப்பவாதி சவாடல். ராதா கனகராஜ் அவர்கள் சந்தர்ப்பவாதி சத்தம். சசியம் அவர்கள் சந்தர்ப்பவாதி சவாடல். மீனா மகேஸ்வரன் அவர்கள் சந்தர்ப்பவாதி சவாடல். வதனி மோகன் அவர்கள் வினை வித்தை. சுபாசினி அவர்கள் சந்தர்ப்பவாதி சவாடல். பிரேமா ஹைலாயநாதன் அவர்கள் சந்தர்ப்பவாதி சவாடல். கமலவேணி அவர்கள் பிரான்சிலிருந்து பிராணம் பிரட்டல். பிரட்டல் சுத்தமாத்து அந்த கதைக்கு வருது வாக்கு. ஜெயந்தி மாலா சதாசம் அவர்கள் ஜெர்மனி சந்தர்ப்பவாதி சவாடல். சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் பிரான்சிலிருந்து துரோகம் துச்செயல் என்று சொல்கிறது. உதயன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து சந்தர்ப்பவாதி சவாடல் என்று 18 அன்பு உறவுகளும் சொல்லியிருந்தீர்கள். இதில் முன்பகுதி விடையும் வரவில்லை, பின்பகுதி விடையும் வரவில்லை. அன்புகளே, பாடலை மிக அவதானமாக கேளுங்கள். சொல் பதில் சொல்லை கண்டுபிடியுங்கள். விடையோடு நெருங்குங்கள்.

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து இந்த கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடியுங்கள் அன்பு உறவுகளே. எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் வெட்ட இம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி அன்பு உறவுகளே. விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே. விடையை நீங்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிற சொல் எத்தனை சொல் சொல்லியிருக்கிறீர்கள் என்று பார்த்தால், சந்தர்ப்பவாதி, ரண்டகம், வேஷம், வினை, பிராணம், சிநேகிதன், அவ்வளவு துரோகம் சொல்லியிருக்கிறீர்கள். முக்கியமான சொல்கள்லாம் எடுத்துட்டீங்கள். அந்த சொல் வரையில் என்றால் அப்போ எந்த சொல் வரும்? இந்த விடை சொல்ல வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் ஓம், நலமா இருக்கும்.
0: ஓகே.
1: உண்ட வீட்டுக்கு வெண்டகம் செய்ய இவர் நல்லவர் என்றுதான், நல்லவர் என்று நடித்ததே ஏமாந்து நான் சொல்வன் பாம்பு.
0: ஏன் பாம்பு?
1: ஓ, பாம்புமாய்த்தான் அவர் மனதில இருந்திருக்கிறார். தெரியாமல் அவரோட சேர்ந்து எல்லா உதவிகளையும் செய்து அவன் விஷம். அதுக்குத்தான் சொல்றேன்,
0: பாம்பு விஷம்.
1: பாம்பு விஷத்தைத்தான் கக்கும் கடைசியில. பாம்பு என்று தெரியாமல் அவர் சேர்ந்தது பாசாங்கு வரும் தெரியல விண்ணுக்கு.
0: பாசாங்கு?
1: ஓ,
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா ராணி சமந்தர்?
2: செய்வது அப்போது தெரியாம இருக்கும், போக போகத்தான் அதன் குணம் வெளிப்படும்.
0: தவறு செய்த
2: அதனால நமக்கு ஒரு எரிச்சல் வரும்.
0: தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதும் இல்லை, தவறுகள் செய்த பின்பு தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதும் இல்லை, தவறியும் பானம் மண்ணில் விழுவதும் இல்லை,
2: மண்ணில் விழுவதில்லை.
0: நீங்க
2: ரெண்டு
0: நீங்க கண்ணதாசன கிட்ட போயிட்டீங்க.
2: ஓஹோ,
0: அப்ப தவறுல இருந்து பின்னுக்கு
2: சும்மா என்ன சொல்றது, அதுக்கு தட்டி பேசுதல்.
0: என்னடா கேக்குறீங்க? நானே ஒரு மொக்கு, நானே ஒரு மொக்கு, என்னடா கேக்குறீங்க?
2: இல்ல, நீங்க ரெண்டு வசனம் அதுல சொல்லி தந்துட்டீங்கன்னு சொன்னேன். நான்
0: ரெண்டு வசனம் வேண்டாம், இது இல்லையம்மா.
2: அந்த இதுல நீங்க தவறன்று சொன்னதுக்கு தவறையும் பானம் விழுவதில்லை என்று
0: அவர் ராணி சமந்தர் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பு.
3: வணக்கம்.
4: வணக்கம் ராஜண்ணா.
0: தேவிதான் இதற்கு விட சரியா விட சொல்ல போறோம்.
4: நாங்க நிலைமை இருக்கிறோம் அண்ணா. நீங்கள்
0: நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்க, எப்படி இருக்கு?
4: அவர் என்ன பெரிய இல்ல,
0: அதுக்குள்ள நான் கேட்ட கேள்வி பாத சொல்லுங்க. நல்லமா இருக்கிறாரா? சரி,
4: ஓ நல்லா இருக்கிறேன்.
0: வந்தாரு அதுல நாங்க கேள்வி
4: நல்லா இருக்கிறேன். வீட்டை வந்தாத்தான் நிலமா இருக்கிறாரு, பாக்கலாம்.
0: சூப்பரா இருப்பேன்.
4: இருப்பேன். நன்றி அண்ணா.
0: நன்றி. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி நிலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் அறிய மாட்டோம். அந்த குழியே வெட்டி வச்சிருந்துருக்கீனா எங்களுக்கு தெரியல,
0: தெரியல.
4: பாம்பும் பெறும் பாம்பு, அது அது வந்து எல்லாம் பெருந்துதான். ஆனா பாம்புக்கு வந்து ஒரு பாம்புக்கு தான் பாலை கொடுக்கலாம், எல்லா பாம்புக்கும் நாங்கள்
0: அரைஞ்சிடுவோம்.
4: அண்ணா உண்டு சாவி கேக்க உண்டு குடுக்க
0: குடிக்குமா?
4: குடிக்கும்.
0: சும்மா சொல்றேன், குடிக்கிறீங்க?
4: விளையாடுறீங்களோ, விளையாட கூடாது.
0: தண்ணியை
4: பால் வைக்கிறது நீ என் தண்ணிய கொண்டையாத பேக்காடுறியோன்னு சொல்லி
0: அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு, வணக்கம்.
3: என்ன
0: பாத்தீங்க?
3: சித்ராவுக்கு
0: அடி விழும் பே அடி.
3: அப்படியோ? அப்படி சொல்ல,
0: நான் ஒரு மொக்கு
3: எல்லாம் சொல்லுவீங்க.
0: மொக்கு தான் போகும்பெறும்.
3: அப்படி இல்லை, அப்போ பாடி நீங்கள் எல்லாம் கேட்டனா?
0: நீங்க கேட்பீங்க, நான் நல்லா பாடுவேன் பிள்ளை.
3: ஓ, எப்படி நீங்களும் சாப்பிட்டு?
0: நான் நல்லா சாப்பிட்டேன். நான் மரக்கறியோட நல்லபடியாக வெட்டிட்டேன். சுரக்காய், பட்டை பருப்பு போட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது. தெரியுமா சுரக்காய்? இது இப்போ இங்கே நீள சுரக்காய், குட்டி சுரக்காய் இல்லை, நீளம் நீளம். போன சனிக்கிழமை போய் வாங்கினாங்க. அப்போ சித்ரா என்ன சொல்ல போகிறீங்க? விட
3: நான் வேஷம் அடித்தேன்.
0: வேஷம் வந்துட்டுமா நேற்று?
3: என்ன
0: சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கிறது? பீஸ்மர் அப்படி இருந்துதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. திரௌபதி போய் சிரிச்சவா, அவர் அடுப்பு அம்பு படுக்கையில் கிடக்க பே சிரிக்கு சிரிப்பு கொக்கலம் கட்டி. அப்போ தர்மரு கோவம் வந்து, நீ இப்படி சிரிச்சு தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அப்புறம் இங்கேயும் வந்து சிரிக்கிறியாண்டோன்னு அப்போ தான் சொன்னார் கிருஷ்ணர். ஏன் திரௌபதி சிரிக்கிறான்னு நான் தெரியுதான்னு கேட்டாராம் தர்மரை. தர்மருக்கு சிப்பா கொம்பரி, அவருக்கு விளங்கே இல்லை. உங்க மனசியை வீட்டை ஓட்டிட்டு கேளுன்னு சொல்லி தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஜவா ஒரு பெரிய ஆண்மையும் ஒரு கட்ட பிரம்மச்சாரியா இருந்தவரும், ஒரு உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட நான் ஆஸ்திரங்களையும் வச்சு கொண்டு துச்சாதனன் ஏன் தட்டி கேட்கையில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து உன்ற வீட்டு பேத்தியோ என்னதான் சரியான சித்தம். நீ கேட்காம இருந்தது சிண்ட சோத்துக்கா வேண்டியா அவன் சிண்ட சோத்துக்கா வேண்டி கேட்காம இருக்கிறா உள்ள தட்டி கேட்கணும். இதே தவறு தட்டி கேட்கணும். கடவுள் என்றாலும் கேட்கணும். அதுக்கு ஒரு அடி டக் டக்கு அடிக்கணும். பிடிச்சு
3: என்ன
0: அடிக்கணும் புள்ள? தவறு செய்ய வந்தா அடிக்கணும் சித்ரா.
3: தவறு செய்ய வேண்டா? அதுக்கு
0: எப்படி இருக்கிறா தனுஷா? தனுஷா எப்படி இருக்கிறா? நீங்க கூட்டிட்டு வரையில புள்ளைய பாக்க ஜெயக்குமார் அவர்கள் அவர்களை தொடர்ந்து எங்களுடைய அடுத்த சகோதரி வந்திருக்கிறார். வணக்கம் சகோதரி, வைபருடாக.
5: வணக்கம் ராஜா.
0: உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நான் வைபர் இல்லாம சொல்ல முந்தைய கதைக்கு தூங்கிட்டீங்க. கெட்டி காரி எல்லாருடைய பாசம் தான் சௌதரி, எங்களை வேணா வாழ வைக்கிற தெய்வம் இல்லை. ஒரு நேரம் வந்தாலும் சாமி படத்துக்கு கிட்ட போயிருந்து கடவுளே, நேற்று முந்த நாள் வந்து வாமா, எங்களுக்கு பேரை பாருங்க, அந்த பேரை விஸ்வநாதர் ராஜேஸ்வரி அப்படியே என்னோட ஆசையா பண்பா கதைச்சு நடக்க மாட்டா பாவம் பல்லூண்டியன்னு தான் வந்தவா. எங்களை வானொலியே கேட்கிறா வந்துண்டு அலம்மா, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேணும்னு நினைச்சு என்னை ஒரு தம்பி பையில கூப்பிட்டு அவருடைய காரில் வந்து நான் டீ எல்லாம் வச்சு கொடுத்து தாயிட்ட வாழ்த்து வாங்கி ராஜேஸ்வரி விஸ்வநாதர் அவன் பேரை கேளுங்க, விஸ்வநாதரண்டா சிவன் அவருக்கு ராஜேஸ்வரி. நல்ல தெய்வம், தெய்வீக தெய்வீக அம்சம் கொண்ட தாய்.
2: ஓ
0: அவன் வாழ்த்துகள் எங்களுக்கு இருந்தால் ஒரு துன்பம் பெறாது. காணையில் என்று அழுது என்ன ஒரு காலமா காணையில் என்று நீர் நேரத்திலாம் கேட்டு வாவா.
2: நல்ல மன்னர்
0: ஓ அந்த அந்த வாழ்த்தவா, அந்த வாழ்த்தின முக்கியமாக என்ன அப்படியே பல பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கு பேர் தெரியாத ஆக்களை தெரியும், எனக்கு ஆக்களை ஓரளவு தெரியும், பேர் தெரியாத நான் வாசிப்பேன். அந்த காசு தந்தவர்களுடைய பேர்களை வாசிக்க நீங்கள் கேளுங்கோ, எங்களில் எவ்வளோ பேர் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்றதை நீங்கள் பாருங்கோ. அதான் வாழ்க்கை
2: என்ன,
0: நாங்கள் நிக்க வானொலி இருக்கணும் என்றுதான் அது ஆசைப்படுதல் பாவங்கள். பொழுதுபோக்கு தானே, பாட்டு தான், ஒரே சினிமா பாட்டும் ஒரு கதையிலும் நாங்கள் கதைச்சாதான் பேசுவார்கள், கதைகளும் சும்மா முஸ்பாதி கதைகளும் அப்படிதான்.
2: உலக செய்திகள் அங்க செய்திகளை எல்லாம் அறிகிறதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது உண்மையா டிஆர்டி.
0: டிஆர்டி தான் நல்ல ரேடியோன்னு சொல்ல எல்லாரும் சொல்லுவாங்க.
2: பொதுவா எல்லாரும் கேட்கணும். அன்றைக்கு நான் ஒரு போயிருந்தேன், போத்துக்கல போற நேரம் என்னோட வந்தவையல் உடனே சொன்னவையல் என்ன நடந்தது, இந்த டிஆர்டிக்கு என்ன நடந்தது,
0: என்ன நடந்தது திருமதி ஜெயா நடேசன் சொல்லுங்க. ஜெயா நடேசன்
2: நான் சொன்னேன்,
0: எல்லாரும் சொல்லிட்டீங்களா, நீங்க கிட்ட வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் மிச்ச விஷயத்த, நீங்க கிட்ட வந்து நீ கேட்க
2: சொல்றேன். அந்த காலம் தொடங்கி இருக்கிறோம்
0: ராஜா. ஓ மாமா விளங்குது, மறக்க இயலாது.
2: நான் ராஜா எடுத்தது என்ன, வியாதி எடுத்தனார், வியாதி என்னுடைய நீங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க.
0: வியாதி வியாதியிலிருந்து பின்னுக்கு
2: வியாதி என்ன, நீங்க எல்லாத்தையும் வியாதிக்காரர்கள் இப்ப விரவரத்தக்காரர்கள இறக்கம் காட்டுறோம் நீங்க தான். அப்ப அப்படிக்கான வியாதிகளை ரெண்டும் தாண்டி இருப்பீங்களா, அது வியாதி
0: பின்னுக்கு என்ன சொல்லி எடுக்க போறீங்க,
2: விளையாட்டா
0: விளையாட்டு எடுத்துட்டோம் நாங்கள். ஓகே நன்றியம்மா. அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம்
0: சசியம்மா. மனதுக்கு நான் சசியம்மான்னு தான் நினைச்சேன், நான் நீங்களா வாறீங்க?
5: அப்படி நான் நினைச்சாலும் அதை வாறேன்.
0: நலமா இருக்கிறீங்களாம்மா?
5: நல்ல நலமா இருக்கிறோம். நீங்கள்
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம் சசியம்மா மாதிரி.
5: நன்றி. நான் வந்து
0: எப்படி இருக்கிறோம் கூட ராஜவர்மன்,
5: எல்லா வர்மன்களும்
0: ஐயா வர்மன்,
5: ஐயா வர்மனும் ஜோமா இருக்கிற
0: வீட்டு இருக்கிறாரா?
5: ஐயா வீட்டு நிக்கிறேன்.
0: நிக்கிறார்
5: ஓ நிக்கிறார், மற்றவே இல்லை,
0: மற்றவே இல்லை. அனுப்பிட்டீங்க நூறுவை கொண்டு
5: தெரியும்
0: உங்களுக்கு தெரியாது, அது நல்ல சுழகுண மீன் அங்கதான்
5: சுத்தவர கடல் தானே.
0: ஓ
5: கடல் வளம் பெருகின நாடு தெரியும் எனக்கு.
0: அது ஒரு ஒரு அது வந்து ஒடுக்கம்,
5: ஒடுக்கம்
0: லண்டன் மாதிரியோ?
5: ஓ லண்டன் மாதிரி, நீள நாடு,
0: நீள நாடு, வாலா
5: நல்ல வளம் குளிச்ச நாடு,
0: நல்ல வளம் குளிச்ச நாடு, செல்வ வளம் குளிச்ச நாடு.
5: நல்ல
0: என்ன கண்ட கண்ட விலை எல்லாம் போயில.
5: அதுதான் சரி, நான் அனைவரும் நிலவமாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு நான் பாசத்துல இருந்து பாசம்
0: காட்டித்தான்
5: நடித்ததில்
0: இருந்து
5: பாசத்தை காட்டி என்று நான்
0: நினைச்சு கூடி பாசத்துல மயங்கி மயங்கிட்டார்.
5: ஓ, அது எல்லாருக்கும் உள்ள வீக்னஸ் தானே அது. எல்லாரும் இந்த வரை அப்படி மயங்கி நடிக்கிறதையும் மயங்கி கொண்டு தானே, உண்மையை நம்பிக்கொண்டு தானே இருக்கிறோம். இல்ல
0: நன்றி வாழ்த்துகள்.
6: குதப்பல்
0: நான் கத்தி கதைக்கிறது அவது குதப்பல் குதப்பல் தான்.
6: அது வீட்டுல பாயசம் மீனா மெல்லமா சொல்ல சொல்லுவார்.
0: நன்றி வாழ்த்துகள்.
6: நன்றி அண்ணா,
0: நல்ல உற்சாகமா இருங்க. அவர் திருமதி மீனா மகேஸ்வரன், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கீங்களா?
7: நாங்கள்
0: எல்லோரும் நல்ல உற்சாகமா கூட அன்போடு இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று. மெல்லமா கதைக்கிறனா பிள்ளத்தா கதைக்கிறனா?
7: அளவா கதைக்கிறீங்க.
0: அளவா கதைக்கிறேன். ஓகே, நீங்களும் நல்லா இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும் வந்து காமாட்சி அம்மனையும் பிரார்த்தித்து கொண்டு.
7: நானும் வந்து பாசம் தான் எடுத்தேன்.
0: என்ன எடுத்தீங்க?
7: பாசம்.
0: பாசம், நீங்க சரியான பாசம். ஓகே, பாசம்
7: விஷம் எடுத்தேன்.
0: நீங்க யாருல பாசம்? உங்க வீட்டுல?
7: எங்கட வீட்டுல வந்து நான் மூத்தரெல்லாம் பாசம்.
0: உங்க மகன்
7: சாருல?
0: சாரங்கன். சாரன்னு சொல்லாதீங்க, சாரங்கன்.
7: சாரங்கன்,
0: சாரங்கன்.
7: இன்னொரு
0: பேரு சாரங்கன். நீங்க பாசம் எடுத்து?
7: பாசம் எடுத்து அம்மா சொன்னவை
0: பாசாங்க காட்டுறது. ஓகே,
7: நான் பாவனை தான் யோசிச்சு கொண்டிருந்தேன். நீங்க வேஷம் எடுத்த வேஷம் வந்துட்டேன்னு சொன்னீங்க.
0: நேற்று சண்டே.
7: ஆமா, நான் பாசம் வேஷம் எடுத்தேன். பாசத்தோட வந்தேன்.
0: நன்றி வாழ்த்துகள்.
7: நன்றி, வணக்கம்.
0: அவர் பிரேமாநாதன், அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவா, நலமா இருக்கீங்களா?
8: ஓ, நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம்.
0: கிடைச்சிடுது.
8: நான் பாசத்தை தான் எடுத்தேன் முதலே.
0: லைன் கிடைச்சிடுது. நான் கண்டு
8: அதான் கிடைச்சிடுது.
0: நீங்களும் பாசம் எடுத்தீங்களோ?
8: ஓ, நானும் பாத்தது வந்து பாசாங்க நம்ம நடிப்பு. அப்ப பாசமா இருந்துட்டு இப்படி
0: சரியான விடியன்னு நம்புறீங்களா?
8: எல்லாம் அதுக்கு வார பொருத்தமான சொல்லுதான் எல்லாம் வந்திருக்குது. அப்ப அதுக்கு எது நீங்க தரிசனம் எடுத்து வச்சிருக்கிற தெரியல.
0: எது ஒன்று எடுத்திருப்பீர்?
8: அதுத்தான் ஒன்று எடுத்திருப்பார்.
0: அப்ப 8 மணிக்கு நிகழ்ச்சிக்கெல்லாம் மாறினீங்களா, திருவிண்ட நிகழ்ச்சிக்கு?
8: இல்ல இல்ல, கேட்டு கொண்டிருக்கிறான் மாற.
0: ஏன் பிள்ளை வார இல்ல?
8: அந்த நேரம் இவர் வருவீனே, அப்ப இருந்தோண்டு அப்ப இவர் அப்ப பண்ணி அப்ப கேட்டு கொண்டிருப்பேன். சில நேரம் அடிச்சு பாப்பேன், சில நேரம் அதுக்கு ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறேன்.
0: நீங்க வந்து சொல்லுங்க. கலந்து கொள்ளுங்க.
8: ஓ, அது பிரணீஸ் தொடங்கிடும்.
0: நீஸ் தொடங்கிடும். நன்றி சுவாசனி, பாசத்திலிருந்து பாசாங்கு. நன்றி, வாழ்த்துகள். அவர் சகோதரி சுபாசனி பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரா வணக்கம். அவர்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வைபர் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புகளை ஜேர்மனில் இருப்பவர்கள் வைபரும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. வைபரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: நானும்
0: பாட்டாவது கேப்பீங்க, ஒரு நாளும் பாறையில்
9: பாட்டு கேட்க மறந்துட்டு.
0: இப்ப நான் நினைக்கிறது இங்க உதயன் வேலையை போயிட்டோம்.
9: வேலை பெரிய அளவுல இல்ல, இப்ப
0: இல்லையா, இப்பதான் வருவாங்க டூரிஸ்ட்.
9: இல்ல இல்ல, அப்படி இல்ல,
0: அப்படி இல்லையா,
9: இந்த கொஞ்சம் உடல்நிலையால அப்படி வேலையில நிப்பாட்டி இருக்கணும். மற்றபடி சின்ன அந்த பிறப்பு வேலையெல்லாம் அப்படி என்று சொல்லி சின்னதா செய்யறது வழக்கம். அப்படி போகுது இப்பொழுது.
0: சொல்லுங்க உதய்.
9: குழி
0: எடுக்கிறீங்களா? குழியில இருந்து குதர்க்கம். நன்றி, வாழ்த்துகள் சகோதரன். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம். வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா? நீங்க வாரதே இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு கவலையா கிடக்குறது. அவருடைய இதெல்லாம் வந்திருக்கு, இதுல வந்திருக்கு.
10: கஷ்டப்பட்டு
0: வந்தீங்க. அது சொல்ல
10: மாட்டேன்.
0: கிடைக்கும் எனக்கு
10: பாரதி
0: அவர்கள் வினை என்று சொல்ற, எனக்கு வினை இல்ல.
10: நான் உங்களை சொல்லல.
0: எப்படி இருக்காங்க மிஸ்டர்?
10: நன்றி,
0: வாழ்த்துகள் சகோதரி, வந்ததுக்கு நன்றி. நீங்க பாரதி சொன்னது புள்ள, நன்றி, வாழ்த்துகள். அவர் சகோதரி பாரதி இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனில் இருந்து, அவருக்கு நன்றிகள். அன்பு உறவுகளே, நீங்களும் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஓடி ஓடி வந்திருக்க அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம் ராஜா, ராதா கதைக்கிறேன். நிலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம். ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ராதா,
11: நாங்களும் எல்லோருமே நிலமாக இருக்கின்றோம்.
0: எந்த கோயிலுக்கு போனீங்க இன்றைக்கு?
11: இன்றைக்கு ஒரு கோயிலுக்கும் போயில்ல.
0: எந்த கோயிலுக்கு போவீங்க? போனா
11: நானும் அண்ணா பாசத்துல இருந்து பாசாங்கண்டு தான் சொல்றேன்.
0: பாசம் என்று சொல்லி எடுத்தீங்க, பாசாங்கண்டுங்க. பாசாங்க
11: சொல்லி பாக்குறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
11: நன்றி.
0: சகோதரி ராதா கனகராஜா அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கோம். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
12: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் அம்மா. உங்களை நினைக்கவா? இங்க நல்ல உள்ள 100 வயசு நல்லா இருக்கு. 100 வயசு மட்டும் இருக்கிறது கொடுத்தல வச்சிருக்கணும்.
12: ஒருத்தரும் காட்டியல
0: அந்த பத்திய
12: கறியோடய
0: உடம்பில்
12: இருக்கிறபடியா எனக்கு இப்பதானே வந்திருக்கு.
0: இப்ப சுகமா இல்ல?
12: அது கவனமா இருக்கட்டும்.
0: என்னமா
12: அந்த அப்படி வந்தபடியா மற்ற வருஷங்களோ கூட்டாம
0: இருக்கட்டும். அமைதியா நீங்க வீட்டுல இருக்கணும். கடக்கிறது இதுகள் படக்கு படக்கின்ற மாடி உங்களுக்கு லிப்ட் இருக்கா? உங்க வீட்டுல
12: இருக்கு? ஓ, லிப்ட் இருக்கு. 4 மாடி லிப்ட் இருக்கு.
0: எங்க வீட்டுல 4 மாடிகள் லிப்ட் வைக்க இல்ல.
12: பாத்தீங்க, அதா பழைய காலத்து கட்டிடங்கள் அப்படி
0: நிட்டுக்கணும். உங்களுக்கு பங்கட பழசு இல்லையாப்பா? அங்கட புதுசு
12: எத்தனை வேண்டாம்?
0: 90 ஆண்டு. அது பழசா?
12: அது பழசு தானே. நானும் பாசம்
0: எடுக்கிறேன். எப்படி நவத்தா
12: இருக்கிறேன்?
0: சூப்பரா இருக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்லணும்.
12: நானும் பாசத்துல இருந்தேன்.
0: சரியான பாசம் ராஜால.
12: நான்
0: பாசாங்க சொல்றேன். என்ன ராஜால பாசம் பிரபின்னுக்கு பாசம்? ராஜாவோட சாகு மட்டும்
12: அந்த பாசம்
0: வேறு.
12: ரெண்டாலும்
0: கோவிக்கிறீங்க. சரியா
12: அது பாசம் இருக்கிறது
0: சரியான அமைதியா நீங்க இருந்த நீங்க
12: என்ன
0: பேர் அப்படி சொல்ல கூடாது.
12: என்னம்மா
0: ரெண்டு பேர் கொண்டு வந்த உள்ள பேர் சொல்லாட்டி கவலைப்படுங்கள். சொல்லுங்க. கலந்து
12: இன்னொரு
0: நாளை கேட்டு சொல்றேன். என்ன திருவருவா? திருவா கேட்டு சொல்லுவோம்.
12: அவன்
0: தெரியாது. மானிசை கேட்டு சொல்லுவோம். ஓகே, மெர்சி புக்கு. நன்றி. அவர் திருமதி கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை. வணக்கம்.
13: சாப்பாட்டோட நல்ல வடிவா இருக்கிறார்.
14: நன்றி,
13: வாழ்த்துக்கள் சகோதரம். சகோதரி ஜெயந்திமாலா, ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
15: வணக்கம் ராஜா. சித்ரா வட கொண்டு வந்தத.
13: சித்ரா மற்றது
15: ரோல் தெரியல.
13: என்ன உள்ளது?
15: சித்திர கடலை பருப்பு வட கொண்டு வந்தேன் சொல்லி ஜினமாதில
13: சொல்றதாக்கும் சோதி ஆண் பெயர், புஷ்பா பெண் பெயர், பெண்பால்.
15: உங்களோட
13: ஆர்வத்திற்கு நன்றி.
15: நன்றி. இன்றைக்கு முன்விட பின்விட சொல்லிட்டு போக வேணும். என்னதான்
13: அப்பதான் தேர்தல் நாளைக்கு. என்ன மொக்கனை தெரியும்? நான் பத்திரோட என்ன கேட்கல விட. திருப்பி யோசிச்சு மண்டைக்குல அதே குரல் திரும்ப பெறாது. அடிச்சு கொண்டு போற குரல்
15: திருப்பி
13: வராது. அப்ப ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். அந்த காலத்துல ஒரு மெக்லாரன் சுசிலா சௌந்தரானே பாடினதெல்லாம் ஓடி ஓடி பாவங்க. அப்ப அந்த நேரத்துல ஒட்டி டேக்கில் அடிச்சு சீமா நான் பாடிடுமா. அந்த காட்டுல அந்த சர்வசுந்தர படத்துக்கு உள்ள ஒரு பாட்டு பாடுவீர் சௌந்தரா நேரடியா காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நாகேசன் நடிக்கிற படம்,
15: நாகேசன்
13: நடிக்கிற அந்த படத்தை வாங்க. அந்த தமிழும் அந்த மாதிரி திறமையான கட்டிக்காரன்.
15: எல்லாம் சரி,
13: எல்லாம் கட்டிக்காரன். எவ்வளவு மூளை வேலை செய்யணும்னு பாருங்க.
15: அவளுக்கு
13: என்ன
15: அழகிய முகம்?

0: நீங்க கட்டிக்காரையும் நீங்களா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: சகோதரி திருமதி குணா அவர்கள், குணாவை தொடர்ந்து வரவில்லை ஒருவரும், அந்த பாடலை மீண்டும் கேட்க ஒளிபரப்புகின்றேன் சகோதரங்களை.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.
1: பொதுப்பந்தி நேரம் சரியாக 5:57. ஐக்கிய ராஜ்யத்தில் 4:57 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: மீண்டும்
1: சித்ரா சொல்லுங்க. சித்ரா
2: பின்னுக்கு
1: பின்கேள்விக்கு இந்த பிரயோசனமும் தராத வகையில் வாயினால் செய்யக்கூடியதை அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராணி.
3: வணக்கம் ராஜா. பாரதியக்கா செய்து சொன்னவாயில அபிநய், அது முதல் போன புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சாரி வதனி மோகன் சொல்லிட்டா குதர்க்கம்
1: சொல்றீங்க.
3: முதலே அவர் கிடங்க கிண்டி தருவது தெரியல.
1: ராணி சம்பந்தர் குழியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக மலர இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு திருவுக்கு இடம் விட்டு கொடுத்து திருவையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்புறவுகளே, நடைபெற்றது ஜெர்மனி நேரம்.
4: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
5: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
4: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
5: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
4: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street and Hoover, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street and Hoover, Canada. பரிசு லாட்சப்பலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 Rue Cail, பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி, 0951 15 82 3, அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 0577 35 37 அவனியூடு மார்சல் போஸ், 77500 செல் தொலைபேசி இலக்கம், 0112 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக பொருட்களுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ரோட், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
6: ஒரு கவிதை சொல்வாயா?
7: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
8: எத்தனை பேருக்கு?
7: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
8: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
7: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவனியூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் 9 மணி வரை உங்களுடன் நான் பயணம் செய்ய இருக்கிறேன். இப்பொழுது முதல் 7 மணி வரை எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு. 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடின் நேரம். அதன் பிறகு 9 மணிக்கு பிரதான செய்தி. அப்புறம் தொடர்ந்து உதவுவோமா சகல நிகழ்ச்சிகளிலும் கேட்டு ரசித்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் அன்புடன் நேயர்களை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வர இருப்பது

0: எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். அந்த வகையில் வளமை போல் நான் சில குறிப்புகளையும் தந்து பாடல்களையும் தருவது எனது வளமை. அந்த வகையில் முதலாவதாக ஒரு சிறு குறிப்பு. அதை என்னவாக என்னென்று சொல்லிச்சோன்னா, அந்த விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்று சொல்வதற்கு உண்மையான பொருள் என்னென்று நாங்கள் எப்போவாவது யோசிச்சிருப்போமோ? பலருக்கு தெரிந்திருக்கலாம், அப்படி இருக்க தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம், சிலர் மறந்திருக்கலாம். அதால் வந்து நான் ஒரு ஞாபகப்படுத்துவோம்ன்றதுக்காண்டி இந்த இதை இந்த தரவை நான் எடுத்து தகவலை நான் தரேன். விருந்தும் மருந்தும் மூன்றே நாள் என்றால் அதுக்கு வந்து உண்மையான பொருள் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த கிழமை கிழமை என்று சொல்கிறது, கிழமை நாட்களில் வந்து ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய மூன்றும் வந்து சூரியனுக்குரிய நாட்கள். ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த திங்கள் புதன் வெள்ளி அந்த மூன்று நாட்களும் சந்திரனுக்குரிய நாட்கள். திங்கள் புதன் வெள்ளி சந்திரனுக்குரிய நாட்கள் இரண்டிற்கும் பொது நாள் சூரியனில் மருத்துவமும், இரண்டுக்கும் பொது நாள் சூரியனில் மருத்துவமும் சந்திரனில் விருந்தும். அந்த சூரிய நாட்களில் வந்து மருத்துவம், சூரிய நாளில் மருத்துவம் செய்யலாம், சந்திரன் நாளில் வந்து விருந்துக்கு போகலாம். சம நாட்கள், சம நாளில் வந்து நீராடலையும் தமிழர் வைத்து கொண்டார்கள். இந்த விருந்து சந்திர நாட்களையும் மருந்து சூரிய நாட்களையும் அருந்த வேண்டுமென்றதை குறிக்கிறதுக்காகத்தான் இந்த விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் என்று சொல்லி முன்னோர்கள் வந்து வைக்கப்பட்டது என்று சொல்லி கூறிக்கொண்டு, எனக்கு தெரிந்த இந்த சிறு தகவலை உங்களுடன் பரிமாறிக்கொண்டு அடுத்ததாக முதலாவதாக எனது தெருவில் ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: கருமையை நான் கண்டுகொண்டேன், உன் பெருமையை நான் கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன். வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். வண்ணமயில் வடிவில் இங்கே

చూడ

உருகா உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும்.

சிந்தாமணியை சென்றே உன்னை கண்டது போதும் வடிவழகா. கண்டாய் என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியை சென்றே உன்னை கண்டது போதும் வடிவழகா. அடியவர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே பிடிஎஸ்
1: இலக்கம் 5 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். தலையக நேரம் சரியாக 6:19. அடுத்ததாக ஒரு சிறு குறிப்பு, சிறு தகவல். எல்லா வீடுகளிலேயும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லா வீட்டு பல பல குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் திருமணமாகி தங்களது தாங்கள் தனியாக வசித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது தனியாக கூடுதல் அதிகமான பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து திருமணத்துக்கு பிறகு தனியாக வசிக்க தனியாக தனி குடித்தனம் என்று சொல்லுவோம், தனி குடித்தனத்துக்கு போய்விடுவார்கள். அப்படி போய்விட்டு இடையிடையே கிழமைக்கு வருவார்கள். சிலர் 2 நாளைக்கு ஒருக்கா வருவார்கள், 1 மாதத்துக்கு ஒருக்கா வருவார்கள். எப்படி வந்தாலும் வந்துவிட்டு போகும்போது, தாய் வீட்டுக்கு வந்துவிட்டு போகும்போது சில பொருட்களை தாய் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்படி போவது வந்து அது வந்து அவ்வளவுக்கு நல்லதில்லையா. அது எப்படியான பொருட்கள் என்று சொல்லி சொன்னால், மஞ்சள், உப்பு, முருங்கைக்காய், புளி, எண்ணெய், இது போன்ற பொருட்களை வந்து மஞ்சள், உப்பு, முருங்கைக்காய், புளி, எண்ணெய், இந்த பொருட்களை வந்து ஒரு நாளும் பெற்றோரின் தாய் வீட்டில இருந்து பெண் பிள்ளைகள் திருமணமாகினதுக்கு பிறகு தங்களது வீட்டுக்கு காரணம் கொண்டும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அதே போல வந்து அந்த கூர்மையான பொருட்கள், அந்த வீட்டை சில நேரம் பெண் பிள்ளைகள் இருந்தால் வீட்டை வந்து சொல்ல, அம்மா இந்த கத்தி நல்லா இருக்கம்மா, நல்ல கூர்க்கத்தியா இருக்கு, இதை நான் கொண்டு போகட்டான்னு சொல்லி அப்படி கொண்டு போகக்கூடாது. அவர்கள் வேணும்னு சொல்லி சொன்னா வேண்டலாம், எங்க வேண்டி நீங்கள்னு சொல்லி கேட்டுட்டு அதே கடையிலே அல்லது அதே மார்க்கெட்ல எங்கேயாவது வேண்டலாம். ஆனா தாய் வீட்டில இருந்து இந்த கூர்மையான பொருட்களை வந்து தங்களது வீடுகளுக்கு எடுத்து செல்ல கூடாதாம். அடுத்தது வந்து அகத்திக்கீரை, பாகக்காய், அரிசி, அரிசி அந்த அரிசி இல்லையா, அந்த அரிசி அளக்குற அந்த அந்த என்னன்னு சொல்ற அந்த படி என்ற அந்த அரிசி அளக்குற அந்த இது, அது மட்டும் அந்த கருவேப்பமில சமைத்த அசைவ உணவுகள், மரக்கறி உணவுகளை கொண்டு போகலாம். அசைவ உணவுகள், இறைச்சி, அதுகளை வந்து தாய் வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அசைவ உணவுகளை கொண்டு போகிறது சாதாரணமாகவே அந்த அசைவ உணவுகளை வெளியால் சமைத்தாம்பரம் கொண்டு போவது வந்து முந்தி தொடங்கியே சொல்வார்கள், அது வந்து நல்லது இல்லையென்று சொல்லி சொல்லுவார்கள். மற்றது வந்து சிலர் வந்து வீட்டை வந்து குளிப்பார்கள், அல்லது சில பெண் பிள்ளைகள் வீட்டை வந்து குளித்து விட்டுட்டு அந்த துணிகள் அல்லது துணி துவைக்கும் மெஷினில் வந்து உடுப்பை துவைத்து விட்டு அது காயாமல் இருக்கும். சில நேரம் காயாமல் காய போட மாட்டார்கள், அல்லது காயாமல் இருக்கும். அதே அப்படியே சுத்தி கட்டி கொண்டு நாங்கள் வீட்டை கொண்டே காய விடுகிறோம்னு சொல்லி போட்டு அப்படியே கொண்டு போவார். அதுக்கும் கூடாது, ஒரு நாளும் தாய் வீட்டில இருந்து ஈரமான துணிகளை தங்கண்ட வீட்டுக்கு கட்டி கொண்டு செல்லக்கூடாதாம். கட்டி கொண்டு சொல்லி சொன்னா போட்டுக்கொண்டு இல்லை, அதை நாங்கள் வீட்டை கொண்டே காய விடுவோம்னு ஒரு பேக்கில் அடைஞ்சு கொண்டு அப்படி போகக்கூடாதாம். இதனால வந்து அந்த கூடுதலாக வந்து என்னோட சொல்லி சொன்னால் ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு கலக்கம், ஒரு பயம், அப்படியான சம்பவங்கள் இடம்பெறுமாம். இதை இப்போ இதை வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு யார் எனக்கு இது எனக்கு தெரியலை. நான் இதை இதண்டு தான் அறிந்து கொண்டேன். இதை மாதிரி உங்களுக்கும் நீங்களும் இன்றைக்கு தெரிந்து கொண்டேன். இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பெண் பிள்ளைகள் வந்து வரும்போது சில இந்த விஷயங்களை சிலதுகளை தவித்து கொள்வது வந்து தெரிந்தாம் பிறகு தெரிந்து கொண்ட ஒரு தவறண்டு இல்லை. இதை சிலர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீர்கள். ஆனால் மூட நம்பிக்கை என்னவோ ஒரு காரணத்துக்காகத்தான் இதை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதால் வந்து நீங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவர்கள் இதை கவனத்தில் எடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெரிவில் ஒரு பாடலுக்கு செல்வோம்.

0: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്ങാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിത്ത് കൊണ്ടു വെച്ചു.
1: എന്നെ വാണി സുമ്മാ പുറത്തോണ്ടിരിക്കുക, എന്തിനാലും ഉന്നോട് ഇരിക്കുകയില്ലാതെ വിഷയത്തെ പുറത്തെ പുറം.
2: അയ്യോ ഉനക്ക് തെരിയാതപ്പാ, ഇന്ദ്ര ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ് പോണപ്പ ലൈസൻസും എടുത്ത് കൊടുക്കുറാങ്കളപ്പ, പുതു വീടും വാങ്ങി കൊടുക്കുറാങ്കളപ്പ, വീട് വാങ്ങുന്നത് ലോണും എടുത്ത് കൊടുക്കുറാങ്കളപ്പ, ഒരേ കല്ല് ചെണ്ടി മണി അടിച്ചിട്ട് വേറെ പെറു ഇപ്പൊ ഉണ്ട് കഥയ്ക്ക് ഇപ്പൊ എല്ലാം ശരിയാ വരെ പോകും.
3: ആമാം വൻകൂവർ കനഡാവിൽ പലർ ഇന്ദ്ര നിർമ്മലർ തവേന്ദ്രം അവർക്കുടൻ തുറന്നു കൊണ്ട് പുതുതാക വീട് കെട്ടിക്കൊണ്ടാർ. സാരഥി അനുമതി പത്രത്തെ വിറവാക പെട്ടിക്കൊണ്ടാർ. നിങ്ങളും തയക്കമന്ത്രി വിറവാക തുറന്നു കൊള്ള. 744 East 30th അവന്യൂ വൻകൂവർ കനഡ. തുറന്നു തൊലവിസി ഇലക്കം 604-719-52-52. മറന്നുവിടാതെ വിറവാക പുതുതാക വീട് കെട്ടിക്കൊള്ള. സാരഥി അനുമതി പത്രത്തെ പെട്ടിക്കൊള്ള. തവേന്ദ്രം തുറന്നു തൊലവിസി ഇലക്കം 604-719-52.
4: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുപ്പത് ടി ആർ ടി തമിളൊളി. ടി ആർ ടി തമിളൊളിയിൽ ഇടംപെട്ടുകൊണ്ടിരുപ്പത് എനது തെരുവിൽ തിലസില തിര ഇസൈ പാടൽ. കളിയക നേരം ശരിയാക 6:29. അടുത്തതാക ഒരു ഒരു പാഠം വാഴ്ക്കൈ എമത് വാഴ്ക്കൈക്ക് പാഠം പോട്ടും ഒരു സിന്നൊരു ഒരു കഥ കഥ താൻ കഥയെന്നത് വിട ഇങ്ങനെ വാഴ്ക്കയോടെ പിന്നിപ്പിടഞ്ച മാതിരി താൻ പലർക്കും പല പലരും ഇന്ന ഇപ്പിയാണ് ഒരു സന്ദർഭത്തെ ഞങ്ങൾ പലരും അനുഭവിച്ചിരിക്കലാം. என்னோட சொல்லி சொன்னா ஒரு ஒரு ஒரு ஆடு வந்து ஒரு குட்டி ஓனாய் வந்து வழி தவறி போயிருக்கீர்கள், அத அல்லது அந்த அந்த ஓனாயோட கண்டு கண்டது. அப்ப அந்த ஓனாயை அதை அதை கொண்டு வந்து அது தனது பாலை கொடுத்து கொடுத்து அந்த ஓனாயை வளர்த்து கொண்டே இருந்தது. அந்த ஓனாய் வந்து அந்த ஆட்டின் பாலைத்தான் தினமும் குடித்து கொண்டு இருந்தது. ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ஆடு வந்து திடீரென்று அந்த நோய்வாய்ப்பட்டதா அல்லது வயோதிபம் என்னவோ உண்டு ஏதோ ஒன்றில் அதுக்கு வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் சரி சரியில்லாமல் போய் அதுகின்ற அந்த ரோமங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மெல்லமாக கொட்ட வலிக்கிட்டது. அப்படி கொட்டி கொண்டு இருக்கும்போது அந்த அந்த ஓனாய் வந்து ஓனாயும் இந்த இதுகின்ற பாலை வளர்ந்து பாலை குடித்து குடித்து ஓனாய் ஒரு அந்த உடல்நிலை சரியில்லாத போதிலும் அந்த ஓனாய் வந்து அந்த ஆட்டின் பாலைத்தான் நிறைய பருகி கொண்டு இருந்தது. அப்படி பருகி கொண்டு இருக்கும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த காலங்களுக்குள்ள அந்த ஓனாய்க்கு மெல்ல மெல்ல மெல்லமாக அதுகின்ற அந்த அது வளர வளர அதுகின்ற அந்த பல்லும் அதுகின்ற அந்த ஓனாயின் சுயரூபமும் சேர்ந்து வளர்ந்து கொண்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த அந்த ஆடால் வந்து ஒரு ஆகலும் கொஞ்சம் ஒரு வயோதிபத்தை தாண்டி வயோதிபம் இல்லை அது அது வந்து தன்னால் முடியாத ஒரு நிலைக்கு வந்தபோது இந்த ஓனாயும் வந்து வளர்ந்து ஓனாய் வளர்ந்து வந்ததுன்னு அதுக்கு வந்து அந்த ஆட்டின் பாலை குடித்து வந்தாலும் ஆட்டின் இறைச்சியும் அந்த இரத்தத்தின் ருசியும் தேவைப்பட்டுட்டது. ஒரு சமயம் வந்து டக்குன்னு அந்த ஓனாய் வந்து ஆட்டின் கழுத்தை பிடித்து அது அதை வந்து உண்ண வலிக்கிட்டது. அந்த அந்த இறக்கும் தருவாயில் கூடி அந்த ஆட்டுக்கு விளங்கவில்லை, நான் என்ற பிள்ளை மாதிரி தானே இதை வளர்த்தனான், என்ற ஏன் என்ன இந்த வந்து எனக்கு பிள்ளை மாதிரி எனக்கு இருக்கல்ல, என்ன ஏன் இப்படி என்ன வந்து தாயா நினைக்க இல்லை அப்படி ஒன்று சொல்லி அந்த ஆடு கடைசியாக தன்னை மூச்சை விடும்போதும் அந்த ஆட்டுக்கு வந்து கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. நான் வந்து எந்த பாலை கொடுத்து நான் எந்த பிள்ளை மாதிரி தான் நான் அதை வளர்த்தனான், ஆனால் இந்த ஓனாய் வந்து அந்த ஆட்டுக்கு ஓனாய்க்குடைய வேறுபாடு தெரியலை, ஆனால் ஓனாய்க்கு ஆட்டின் பாலை குடித்தாலும் அந்த தாயின்ற ஒரு உணர்வு வரவில்லை, அந்த ஆட்டில் வந்து ஒரு பாசம் வரையில. இப்படித்தான் நாங்களும் வாழ்க்கையில் வந்து பலர் மேலே சிலர் மேலே நாங்களும் வந்து பாசத்தை வைக்கிறோம். எங்களையும் அறியாமல் பெரியொரு நீண்ட பாசத்தை வைத்து விட்டு அந்த பாசத்தை வந்து நாங்கள் வந்து திருப்பி அவர்களிடம் எதிர்பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் பொறுத்த நேரத்தில் அவர்கள் எங்களை விட்டு விலகின வந்து எங்களுக்கு தெரியாது. ஏன் அவர்கள் போனார்கள் எங்களை விட்டண்டே என்று கூடி எங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையில பலர் வந்து சிக்கி இருக்கிறார்கள். அந்த ஓனாயும் ஆடும் மாதிரி தான் பலட்ட வாழ்க்கையும் வந்து இப்படி ஒரு தவிப்புக்கு என்ன என்ன காரணத்துக்காக எங்களை விட்டு விலகினார்கள் அல்லது ஏன் எங்களை தவித்து கொண்டார்கள் என்று புரியாத நிலை. இறக்கைய அந்த ஆடு கேள்விக்குறியோட இறந்த மாதிரி தான் பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் ஒரு பாடல் கேட்டு பார்ப்போம்.

0: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-40. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். அந்த வகையில் கலியாக நேரம் சரியாக 6:39. அடுத்ததாக ஒரு சிறு குறிப்பொன்றும் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த எங்கெண்ட வீட்டில் வந்து அருகம்புள்ளி இருந்தாலே அந்த ஒரு ஒரு விதமான அந்த சில சில சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சில துன்பங்கள் வந்து அந்த அருகம்புள் வந்து தன்னிடம் ஈத்து கொள்ளும். இந்த அருகம்புள்ளை நாங்கள் வீட்டில் வைக்கிறதும் அருகம்புள்ளை நாங்கள் பார்ப்பதும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு நல்ல ஒரு அன்றைய நாள் பொழுது வந்து நன்றாக அமையும்ன்றதும் ஒரு ஒரு நம்பிக்கை. அந்த அருகம்புள்ளை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து அருகம்புள்ளை வந்து வெட்டி ஒரு கண்ணாடி போத்திலையோ அல்லது ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயோ நாங்கள் கொஞ்சம் போட்டு வச்சா அது வந்து கீழே வந்து வேர் வந்து தெரியும். வேரோடும் தண்ணிக்கு நாங்கள் மண்ணுக்குள்ளே நட்டு வைக்கிறத நட்டு வைக்கலாம். அதை விட நாங்கள் தண்ணிக்குள்ளே அந்த அருகம்புள்ளை நாங்கள் அந்த ஒவ்வொரு ஒரு கணுவை பார்த்து வடிவாக வெட்டி அந்த அதை நாங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வைத்தோம்னு சொன்னால் அந்த அருகம்புள்ளிலிருந்து இந்த வேர்கள் வந்து நல்ல வடிவாக நல்ல வெள்ளியாக நல்ல பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே வேர்கள் ஓடிக்கொண்டிருக்கல அதை வந்து எங்கன்னா வரவேற்பறையில் வந்து வெளி வாசலுக்கு உள்பக்கமாக அதை வைக்க வேணும். அது வந்து அந்த எட்டு திக்கிலே இருந்து வர அந்த நல்ல ஆற்றலை எல்லா அட்ட திக்குகளையும் வர நல்ல ஆற்றலை வந்து ஈர்க்கிற சக்தி இருக்குது. எங்களுக்கு வர ஏதாவது எங்களுக்கு ஏதாவது வர தீய சக்திகளை வந்து அது வந்து வீட்டுக்குள்ளே நெருங்க விடாது. தினமும் ஒரு ஒரு ஒரு கொத்து அருகம்புள்ள வீட்டுக்கு வந்தாலே எங்களை பிடித்த தரித்திரம் எங்களை பிடித்த துன்பங்கள் குறையும் நீங்கும்ன்றது வந்து ஒரு நம்பிக்கை. அது நாங்கள் அதுக்கு இப்போ கோயிலில் கூடி நீங்கள் கோயிலுக்கு போய் உங்களுக்கு அருகம்புல் கிடைத்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த அருகம்புல்லை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் அந்த அர்ச்சனை செய்து போட்டு வார அந்த அருகம்புல்லை தண்ணிக்குள்ளே வைத்தாலே அருகம்புல் வேர் விட்டு வளர வலிக்கிட்டோம். அதை நாங்கள் வச்சு அதை காய விட்டு அதை அப்படியே அதை அநியாயமாக்காமல் அந்த அருகம்புள்ளை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு கிளாஸில் நாங்கள் ஊற்றி போட்டு வைத்தமாக இருந்தால் அது வந்து ஒரு வேர் விட்டு ஓட திறங்கும். அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்கு போய் வந்தீங்களா இருந்தால் அந்த அதில் அர்ச்சனைக்கு தார உங்கள்கிட்ட அருகம்புள்ளை வந்து ஒரு ஒரு கண்ணாடி தம்பளரையோ இல்லை கண்ணாடி போத்திலையோ விட்டு அந்த அருகம்புள்ளை நீங்கள் பேணி பாதுகாப்பீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்ததாக எனது தெரிவில் ஒரு பாடல்.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னசெல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவுப் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: அடுத்ததாக ஒரு சிறிய கதை மாதிரி தான், கதைதான் எல்லோருக்கும், எல்லா விஷயங்களும் வந்து எங்கள்ட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சுதான் இருக்குது. ஒவ்வொரு ஒரு விஷயமும் வந்து ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவருக்காவது அப்படியான ஒரு சம்பவங்களோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார். ஒவ்வொரு விடயத்தை, எந்த ஒரு விடயத்தை பார்த்தாலும் எங்கேயோ யாரோ ஒருத்தர், அதுவும் வந்து இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து நாங்கள் வந்து மிக மிகவும் எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு வகையால் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். தினமும் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அந்த வகையில் வந்து

0: ஜோடி அந்த அந்த எலிகளையும் ஒரு கொஞ்ச நாட்கள்லயே பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு முழு எலியையும் அதை சாப்பிட்டு அந்த எலி இல்லாம போயிட்டுது. அப்ப எலி இல்லாம அந்த எலி வந்து பூனை வந்து பூனைன நோக்கம் வந்து முழு எலிகளையும் தான் வந்து இல்லாம ஒழிக்க வேணுமெண்டாதான் அந்த பூனை அது அந்த அந்த விவசாயிக்கு ஓவரா வேலை செய்து காட்டிட்டுது. அப்ப அவ வந்து எல்லாத்தையும் பிடிச்சு எலி வந்து இல்லாம போயிட்டு கொஞ்ச நாளையில அந்த பிறகு பார்த்தா அந்த விவசாயி நினைச்சார் எலி தானே இல்லையே இந்த பூனியை வச்சு நான் வீணா சாப்பாடு போடணும் ரெண்டு போட என்ன செய்தாருன்னு சொல்லி சொன்னா அந்த எலியை கொண்டே என்ன பூனியை கொண்டே தூக்கி எங்கேயோ தூரத்துல கொண்டே எறிஞ்சு விட்டுட்டு வந்துட்டார். ஏன்னு சொல்லி சொன்னா இந்த பூனைக்கு இனி எனக்கு பூனை தேவையில்லைன்னு சொல்லிப்பட்டு பூனையை கொண்டே வச்சுட்டார் விட்டுட்டார். பிறகு ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்பவும் வந்து அங்க வந்து எலி வந்து ஒன்று ரெண்டுன்னு சொல்லி திருப்பியும் வந்து எலி வந்து பெருகிட்டுது. அப்ப இந்த தடவை என்ன செய்தாருன்னு சொன்னா இன்னொரு கருப்பு பூனியை கொண்டு வந்து அந்த அந்த அந்த அந்த ஸ்டோரூமுக்குள்ள விட்டாச்சு. விட்டாம்புற அந்த அந்த எலி என்ன செய்யும் அந்த பூனை என்ன செய்யுமென்று சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு எலியை தான் பிடிக்கும் ஒரு எலியை பிடிக்கும். அப்ப தினமும் ஒவ்வொரு எலியா தான் பிடிச்சு கொண்டு இருக்கும். அப்படி பிடிக்கல வந்து அந்த விவசாயிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலியை பிடிச்சு கொண்டு வருதுன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் இந்த இந்த பூனை வந்து நல்லா வேலை செய்யுதுன்ற போட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து நல்ல சாப்பாடுகள் அது இதுவெல்லாம் பழிவா கொடுத்து கவனிப்பாரு. ஒவ்வொரு நாளும் இந்த பூனை எலியை பிடிச்சு கொண்டு வருதுன்ற அதே போலத்தான் அப்ப அந்த எலிய பூனை என்ன செய்யுமென்று சொல்லி சொன்னா அந்த தேவைக்கேற்ற மாதிரி தன்னை வந்து ஒரு ஒரே அந்த முதல் பூனைன்ற அனுபவமோ என்னவோ அந்த இவ வந்து ஒவ்வொரு ஒரு எலி ரெண்டு எலி தான் பிடிக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் அங்கே எலி இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அப்படி இருக்கேக்கல இந்த இந்த அந்த விவசாயம் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த எலி ஒழிக்கோணும் எலி ஒவ்வொரு நாளும் பிடிக்குதுன்னு கூட இந்த பூனைக்கு வந்து நல்ல அவோடு எல்லாம் குடிச்சு நல்ல பரிசுகள் எல்லாம் கொடுத்து இந்த பூனையை வச்சு நல்ல வடிவா வடிவா பாதுகாக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னா இந்த எலியை வந்து அதை பிடிச்சு கொண்டே இருக்க எலி இல்லாம போகணும்ன்றதுக்காண்டி. இதே போலதான் எங்கண்ட வாழ்க்கையிலையும் வந்து நாங்கள் வந்து சிலருக்கு சில நேரத்துல வந்து எங்கண்ட ஒட்டுமொத்த உழைப்பையும் வந்து கொடுக்குறோம். அப்படி ஒட்டுமொத்த உழைப்பை நாங்கள் கொடுத்து போட்டு எங்களால் முடியலையேன்னு சொல்லி சொன்ன உடனே நாங்கள் வந்து எங்களை வந்து தூக்கி வீசப்படுவினோம். நாங்கள் வந்து இங்கே தூக்கி வீசப்படுகிறோம். ஆனால் அப்படித்தான் அந்த நடக்குது. இப்போ தூக்கி வீசப்படுவோம். எங்கள்கிட்ட இருந்த திறமை எங்கள்கிட்ட இருந்த உழைப்பு எல்லாத்தையும் அந்த முதலாளித்துவம் உறிஞ்சி எடுத்து விட்டு எங்களை தூக்கி எறிஞ்சு விடும். ஆனால் அந்த மற்ற கருப்பு பூனை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அளவுக்கு அதிகம் இல்லாமல் அண்டண்டாடன் தேவைக்கு எங்களையும் நோகாமல் மெல்ல மெல்லமாக நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தமா இருந்தால் ஒரு வேலையை தண்ணிக்கல அவங்க வந்து எங்களை வந்து எப்பையும் வந்து அந்த ஒரு இடத்துல வச்சிருப்பார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால் இவர்களால் எங்களுக்கு எப்பவும் தேவையுண்டு. எங்கள்கிட்ட உழைப்பு இல்லை எங்களுக்கு உழைப்பு எங்களுக்கு வலிமை எங்களால் ஒன்று செய்ய முடியாதுண்டு தெரிந்த அடுத்த கணம் வந்து நாங்கள் வந்து தூக்கி எறியப்படுவோம். அப்போ அதை நாங்கள் மனசில் வச்சுக்கொண்டு ஒரு நாளுமே எங்களோட முழுத்தையும் நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு பிரியோகித்து போட்டு பின் அவர்கள் எங்களை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று சொல்லாமல் நாங்கள் எங்களையும் பார்த்து எங்கள் அளவுக்கு அதிகம் இல்லாமல் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எதையும் யாருக்கும் எதுவும் செய்ய வேணும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் ஒரு பாடல்.
1: யார் பார்த்தது

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் திரை இசை பாடல்கள். எனது தெருவில் திரை இசை பாடல்களின் நிறைவாக ஒரு பாடல். அது தருவதற்கு முதல் ஒரு எனது பாடல் இனி ஒரு பாடலை தருவார் ஒரு குறிப்பு சிறு குறிப்போடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு விளக்கு எடுத்து அந்த விளக்குக்கு விளக்கை வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு அந்த அதில் திரி போட்டு எண்ணெயும் விட்டு அந்த வெண்ணையும் விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி நான் நெடுகளும் சொல்கிறேன். ஆனால் இந்த பச்சை கற்பூரம் வந்து உண்மையில் வந்து ஒரு அபூர்வமான ஒரு சக்தி நிறைந்த ஒரு பொருள். அந்த பச்சை கற்பூரம் நீங்கள் வீட்டிலே வேண்டி நீங்கள் எந்த தமிழ் கடையில் போய் கேட்டாலும் பச்சை கற்பூரம் என்று கேட்டால் உடனே தருவார்கள். அந்த பச்சை கற்பூரம் வந்து எளிதில் வந்து கரைய மாட்டது. நீங்கள் ஒரு கிளாஸில் போட்டு அந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வீட்டில் வச்சாலே அந்த வீடு வந்து கம கமண்டு ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் சுவாசத்தை நல்லா இருக்கும். அப்ப நான் இப்ப சொல்றேன், இந்த பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் தூளாக்கி போட்டு அந்த விளக்கு அந்த எண்ணெய்க்குல போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு வசம்பும் இந்த எல்லா கடையிலையும் இருக்குது. அந்த வசம்பு ஒரு துண்டையும் அந்த எண்ணெய்க்குல போட்டுட்டு அந்த விளக்கை ஏற்றி இந்த தீபத்தை ஏற்றி அந்த ஒரு சின்ன துண்டு வசம்ப வந்து எண்ணெய்க்குல போடணும். இன்னொரு சின்ன துண்டு வசம்ப வந்து அந்த திரிக்கு திரி வந்து முழுக்களை மெரியாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த குறுக்க நாங்கள் ஆணியோ அல்லது ஏதாவது ஒன்று வெப்பம் தானே, அதுக்கு பதிலாக இந்த வசம்ப இன்னொரு வசம்ப துண்டை அந்த திரிக்கும் விளக்குக்கு நடுவில் வைத்து போட்டு அந்த விளக்கை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு எங்கட வரவேற்பறையில் வந்து ஒரு மூலையில் நாங்கள் அந்த விளக்கை வைத்து விட்டால் அந்த விளக்கில் இருக்கிற அந்த விளக்கு பச்சை கற்பூரம் வசம்பு எல்லாம் வந்து சேர்ந்து வீட்டில் வந்து ஒரு சுகந்தமான மனம் ஒரு வாசம் வந்து உருவாகும். அது எங்களை அறியாமலே எங்கட மனம் வந்து அமைதியாகும் சாந்தமாகும். மற்றது வந்து அந்த வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து அந்த அந்த அந்த வாசம் வரும்போது எங்களுக்குள்ள மனம் வந்து ஒரு தெளிவாக இருக்கும். சுவாசத்துக்கு நல்லது. அதே நேரத்தில் வந்து எங்களையும் வந்து ஒரு தெளிவாக இருக்கும். வீட்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும்னு சொல்லி அதை நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்கள். உங்களுக்கு முடிந்தால் செய்து பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் இப்போ எந்த சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உண்மையாகவே அப்படி ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து போட்டு ஒரு அரை மணி தியாலத்துக்கு பிறகு நீங்கள் இருந்து பாருங்கள். எங்களை அறியாமல் எங்கட மனம் வந்து ஒரு அமைதியான நிலைக்கு போகும். ஒரு எங்களை மறந்து ஒரு நல்ல ஒரு தூய்மையான சிந்தனை வரும். தூய்மையா இருக்கும் மனமும், தூய்மையா இருக்கும் வீடும், தூய்மையா இருக்கும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவு பெறுவது எனது தெருவில் திரை இசை பாடல்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி அடுத்து தொடர்ந்து வர நிகழ்ச்சியை சந்தித்துக் கொள்வோம்.
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து திரையான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் தொடர இருப்பது

உயிரோடு விளையாடு. தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. இப்பொழுது முதல் 8 மணி வரை உங்களுடன் நான் தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறதுக்கு இருக்கிறேன். நீங்களும் தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும்படி அனைத்து நேயர்களையும் கேட்டுக்கொண்டு முதல் ஒரு கேள்வி ஒன்றை நான் முதலில் வானொலியில் சவல விடுகிறேன். அதை கேட்டுவிட்டு அடுத்து தொடர்ந்து அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்கிறேன். தமிழர்களின் முதல் கொஞ்சம் இலகுவான கேள்வியாகவே கேட்கிறேன். தமிழர்களின் காதலும் வீரமும் பேசும், தமிழர்களின் காதலையும் வீரத்தையும் பேசும் மிக பழமையான சங்க இலக்கியங்களின் நூல் தொகுப்பு எது? தமிழர்களின் காதலையும் வீரத்தையும் பேசும் மிக பழமையான சங்க இலக்கியங்களின் நூல் தொகுப்பு எது? அது வந்து அந்த தொகுப்பு என்னன்னு சொல்லி நான் உங்களிடம் கேட்கிறேன். அது இதற்கான வழியை கண்டுபிடித்து வந்து கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியக நேரம் சரியாக 7:06. நான் முதலாவதாக கேட்ட கேள்வி எதுவென்றால், தமிழர்களின் காதலையும் வீரத்தையும் பேசும் மிக பழமையான சங்க இலக்கியங்களின் நூல் தொகுப்பு எது என்று கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடையை தெரிந்து கொண்டவர்கள் கொண்டவர்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முதல் ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு
1: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. அந்த வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் ஜான் நடேசன், உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நலமாக இருக்கிறீர்களா?
6: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருந்து சிறப்பாக
0: காதலையும் வீரத்தையும் பேசும் மிக பழமையான சங்க இலக்கியங்களின் நூல் தொகுப்பு தான் கேக்குறேன். அப்படியே
6: சங்க இலக்கிய தொகுப்பு
0: அது வந்து இந்த ஒரு இல்ல கலித்தொகை இல்ல இன்னொன்று இன்னும் ரெண்டு பாட்டு சாரி ரெண்டு இலக்கியங்களின் நூல் தொகுப்பு. அதை வந்து ரெண்டையும் சேர்த்தா இன்னும் ஒரு ஒன்று ஒன்றின் இதா வரும். ஆ காப்பியம் இல்லை, காப்பியம் இல்லை. இது வந்து என்னன்னு சொல்றது இலக்கியங்கள்ன்ற ஒரு நூல் தொகுப்பு தான் இது. அப்ப நீங்க இதை அதை தேடுங்க, அதை தேடி கொண்டு அதை இல்ல தொல்காப்பியம் இல்லை, அது இலக்கண நூல். நான் வந்து இப்ப உங்கள்ட்ட வந்து நான் வந்து வேற ஒரு இது இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து சொல்லுக்குள்ள சொல்லு கண்டுபிடிக்க வேணும். அண்மை காலம் எழுதுங்கள், நீங்க எழுதுங்க அண்மை காலம். அதுல இருந்து ஒரு அதுல இருந்து ஒரு நாலு சொல்லு கண்டுபிடிங்க பாப்பம்.
6: காலம்
0: காலம்
6: அண்மை அண்மை அமை
0: அமை
6: அகாலம்
0: அகாலம்
6: கண் கான் கான்
0: ஓ கான் கான் பார்க்கறது ஓம்
6: மை
0: மை
6: அண்மை
0: காண்டோனிங்களோ சரி. ஓ, மற்றது வந்து நான் கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, என்ன இன்றைக்கு ஒரு அந்த அந்த தொலைபேசி அழைப்புகள் வரவில்லை, ஏதாவது பிள்ளையா அல்லது என்னன்னு தெரியவில்லை. ஓ, அதுல மற்ற தொலைபேசியில ஒரு அழைப்பும் வரவில்லை, தெரியவில்லை. ஒரு வைபர் வேலை செய்யுது, ஆனால் மற்ற அழைப்புகள் வரவில்லை, என்னன்னு தெரியவில்லை. ஒரு எழுத்தை சேர்க்க வேணும் நீங்கள், ஒரு எழுத்தை. இப்ப நான் தர சொல்லுக்கு ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல்லு கண்டுபிடிக்க வேணும். ஆணி ஆவண்ணா மூன்று சுழி நீனா ஆணி, இதுலயே நீங்க ஒரு சொல்லை சேர்த்து புதிய ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். ஆணி ஆணி என்று தாரன் நீங்க இதுக்குள்ள வந்து நீங்க ஒரு புது எழுத்த புது எழுத்த ஒரு புது எழுத்தை சேர்த்து ஒரு இன்னொரு சொல்ல உருவாக்க வேணும். ஆணின்றதுக்கு நீங்க முன்னு நோமெல்லாம் நடுவுக்குள்ள தான் சேர்க்கணும். ஏன்னா ஆவண்ணா முன்னுக்கு வாரபடியா, அது உயிரெழுத்து முன்னுக்கு வாரபடியா, நீங்க ஆவண்ணாவில தான் தொடங்கும். வசனம் இல்லை, நீங்க ஒரு புது சொல். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் இதுக்கு இதுக்கு சொல்றேன், ஆணின்றதுக்கு நீங்க நடுவில் ஒரு எழுத்த சொன்னீங்க சேர்த்தீங்களு சொல்லி சொன்னா ஆவணி. ஓ, விளங்குதா? அடுத்தது அப்ப நான் சொல்றேன், வில் வீணா இல்லன்னா, இதுல இதுக்கு ஒரு ஒரு எழுத்தை சேர்த்து ஒரு சொல்லு உருவாக்குங்க பாப்பாம். இன்னொன்னு சொல்லுங்க பாப்பா.
6: என்னண்டு
0: வராதே நீங்க போட்டீங்கன்னா சேர்த்தீங்களா விரல் எடுக்கலாம், நடுவில் ஒரு எழுத்து சேர்த்தீங்கன்னா விரல் எடுக்கலாம். சரி, நீங்க இந்த இதுக்கு தமிழர்களின் காதலும் வீரமும் பேசும் மிக பழமையான சங்க இலக்கியங்களின் நூல் தொகுப்பை வந்து நீங்க ஒரு கண்டுபிடித்து கொண்டு வாங்க. மிக பழமையான சங்க இலக்கியங்களின் நூல் தொகுப்பு அதை கண்டுபிடித்து கொண்டு வாருங்க. நன்றி, முன்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியக நேரம் சரியாக ஆறு ஏழு மணி 13 நிமிடங்கள். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அவரது இணைந்து கொள்ளவில்லையோ தெரியல. வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா?
7: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நானும் நலமாகவே இருக்கிறேன். நன்றி. வெளியில வந்ததா அவ வணக்கம்
7: சொன்னது?
0: எனக்கும் கேட்க இல்லை, அதான் நான் திருப்பி வந்திருக்கிறோம். நான் அதாலதான் அந்த இணைப்பை துண்டித்து விட்டு இந்த இணைப்பை எடுத்தேன். தமிழர்களின் காதலும் வீரமும் பேசும் பழமையான சங்க இலக்கியங்களின் நூல் தொகுப்பு கண்டுபிடிச்சீங்களா?
7: அது அகநானூறு குறுந்தொகை என்று காட்டுது. ரெண்டும் சேர்ந்தது?
0: ரெண்டும் சேர்ந்தது இல்ல, இல்ல எதுக்கு முறுக்க திருப்பி இருக்கா, நீங்க அதை தேடி பாருங்க. தேட வழி கிடைக்கல. ஓகே, நான் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு இந்த இது இதை வந்து கண்டுபிடிக்கட்டும். இப்ப இது வந்து சரியானபடியே கண்டுபிடிக்கட்டும் இருக்கா. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு இதை தாரேன். எப்படி என்று சொல்லி சொன்னா, ஊனா வரிசையில நீங்க எனக்கு வந்து சொல்ல வேணும். உணா வரிசையில தான் தொடங்கும் அது, சரியோ? உணா வரிசையில தொடங்கும். இப்ப முதலாவது நான் கேக்குறேன், ஆக ஆனாவிலிருந்து அவ்வண்ணா வரையில் உள்ளவை, இது எப்படி சொல்லிவினா? மூணா வரிசையில உயிரெழுத்துக்கள். இப்ப நீங்க அந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப சமாதான ஒப்பந்தம்
7: உடன்படிக்கை.
0: உடன்படிக்கை. இன்னொன்னு சொல்றேன், ஆணை. ஆணை
7: உத்தரவு.
0: சரி, அப்ப இந்த இது மூணும் கேட்டுட்டே தானே. இப்ப நான் வந்து இன்னொரு கேள்வி ஒன்று உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப இந்த கேள்வி தமிழர்களின் காதலும் வீரமுமையும் பழமையான சங்க இலக்கியங்களின் நூல் தொகுப்பு வந்து அது என்னன்ற அந்த நூல் தொகுப்பு வந்து இந்த நூல் தொகுப்பு வந்து சேர்ந்ததை வந்து ஒரு இதா சொல்லுவினம். அதைத்தான் நான் விளங்கல. பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக பதினெண் மேற்கணக்கன்று சொல்றது. நீங்க சொன்னது சரி, அது ரெண்டும் தான் வந்தது. அப்ப நீங்க அதான் நான் எனக்கும் நானும் வடிவா தேடி பார்த்தனா ரெண்டாலும் எனக்கும் ஒரு சிறிய ஒரு இது வந்தது. இப்ப நான் வந்து
7: என்னன்னு
0: சொல்லிட்டேன், அடுத்ததா வந்து நான் வந்து கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கொஞ்சம் இப்படியான கேள்வி எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் அப்படியான சொல்லி சொன்னா, அது கொஞ்சம் இப்ப எண்களையும் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா தெரியத்தானே வேணும். சில விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கத்தானே வேணும். எண்களை அந்த இந்த பனி யுகம் சொல்லி ஒரு யுகம் இருந்ததா மனிதர்கள ஆரம்ப காலம், அந்த ஆரம்ப கால மனிதர்கள் வந்து தோன்றின ஆரம்ப காலத்துல வந்து பனி யுகம் சொல்றதாம் அந்த காலத்தை. ஓ, பனி யுகம் குளிர்காலம், இந்த குளிர்காலம் அந்த பனி யுகம். அதுக்கு பிறகு அந்த என்னோட சொல்ற இந்த 20,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால பகுதியை வந்து பனி யுக காலம் சொல்றதாம். அந்த காலத்துல வந்து எண்களையும் திசைகளையும் தாங்கள் வேட்டையாடி வேட்டைக்கு போன அந்த இடங்களையும் வந்து அவை குறிக்கிறதுக்காக வந்து அந்த பாறைகள்ல வந்து ஒரு கீறி கீறி வச்சிருக்கிறாங்களா அந்த அந்த இந்த வடிவங்களை, அதுக்கு வந்து என்ன பெயர்ன்னு நான் கேக்குறேன். கொஞ்சம் கடினமான கேள்வி,
7: தேடிக்கொண்டு
0: வாங்க. இது நீங்க சொல்லிட்டீங்க தானே, அப்ப இனி அடுத்ததா இன்னொரு ஆட்களை இணைத்துக் கொள்வோம். நன்றி
7: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பேரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் சித்ரா ஜெயக்குமார், நீங்க நலமா?
0: நான் நலமாக இருக்கிறேன் சித்ரா, நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
8: ஓ, நலமா இருக்கிறேன். நன்றி
0: நன்றி. நான் உங்களை கண்டுபிடித்தீங்களா அந்த அந்த முதலாவது கேள்விக்கு விட
8: போயிட்டு அந்த கல்வெட் என்று சொல்றது அது
0: இல்ல
8: அந்த கீறி கீறி அடையாளங்கள் சின்னங்கள் என்று
0: அது வந்து நான் சொல்றேன் சொல்லி சொன்னேன். அந்த எண்கள் இவைக்கு வந்து அந்த என்னன்னு சொல்றோம் அந்த இதுகளை வந்து பாறைகள்ல தான் அவைய குறிச்சு
8: வைப்பிருக்கோம்.
0: அதுக்கு வந்து என்ன ஒரு ஒரு பேர் ஒன்று இருக்குது, அந்த அந்த பேரைத்தான் நான் கேக்குறேன்.
8: இந்த ஓவிய சம்பந்தமா அதுக்குள்ள
0: அந்த அது வந்து ஆங்கில பேர் தான், ஆங்கில பேர் தான். அந்த நீங்க சொல்லுறோம் ஆங்கில பேர் என்னைக்குல ஓவியம் என்னைக்குல அந்த பிக்சர்ன்னு தானே படங்கள் பிக்சர். அப்ப அந்த பிக்கன்று தான் தொடங்குது, தொடங்குற எழுத்து வந்து அந்த பிக்கன்று தொடங்கும். அதை நீங்க வந்து ஒரு தேடி கண்டுபிடிங்க. நான் வந்து உங்கள்ட்ட வந்து இப்ப கேக்குறேன் சொல்லி சொன்னா, நீங்க வந்து ஒரு எழுத்தை சேர்க்க வேணும். இப்ப ஆணின்னு நான் கொடுத்தேன், ஆணிக்கு வந்து வானாவை போட்டா ஆவணி. அதே மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு அடுத்த சொல்லுத்தாரன் இமை, இன மையன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு எழுத்தை சேர்த்து டெண்ட் எழுத்து டெண்ட் சொல்லு கண்டுபிடிங்க பாப்பா. இப்ப ஒரு ஒரு சொல்லுங்க.
8: இம்மை
0: இம்மை
8: இனிமை
0: இனிமை இன்னொன்று சொல்லுங்க பாப்பா. வணக்கம் வணக்கம் ஜியா நடேசன், வணக்கம் வணக்கம் ஜியா நடேசன் இணைப்பிலே நிற்கிறீர்கள். ஜியா நடேசன் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இணைப்பிலே நிற்கிறீர்கள். வணக்கம் ஜியா நடேசன் அவர்கள் இணைப்பிலே நிற்கிறீர்கள். வணக்கம் அவர் அவர் இணைப்பிலே இருக்கிறார், ஆனா வானொலியில விட்டுட்டு வேறு எங்க போயிட்டார். அவரது தொடர்பை துண்டித்து விட்டு திருப்பி வரும் குடிக்கொண்டு அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
9: வணக்கம் திரு, நான் சுபாஷினி பார்ப்பனா வைக்கிறேன்.
0: வணக்கம் சுபாஷினி, முதல் முதலாக இன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள்.
9: நீங்கள் எனக்கு ஒரு சொல்லத்தாங்க சொல்லி பார்ப்போம்.
0: ஓகே, இது முயற்சி தானே, இதுல ஒரு இது கடினம் இல்லையே.
9: அவைக்கு குடுக்க எங்களுக்கு சுகமா இருக்கும்,
0: சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ளேக்கல எனக்கும் சந்தோஷமா இருக்கும். எனக்கும் பொன்னையர்கள் வந்தா தானே எனக்கு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யறதுக்கு ஒரு விருப்பம் பெறும். புதுசா ஆண்டபடியா முதல் வந்தபடியா நான் உங்களுக்கு ஒரு இலகுவாக்கி சொல்லி தரேன். காவென்ன சீனா, நீங்க இதுல இன்னொரு எழுத்து, ஒரு எழுத்து சேர்த்தீங்களா ஒரு மாசம் பெறும். என்ன எழுத்து சேர்க்க போறீங்க? முன்னுக்கு ஒரு எழுத்து சேர்த்தீங்களு சொன்னா தமிழ் மாதம் சொல்லுங்க பாப்பம். காவென்ன சீனா, ஒரு மாதம் பெறும், தமிழ் மாதம் பெறும். பாடு பாவென்னா டூனா இருக்கு, நீங்க நடுவுல ஒரு எழுத்த போட்டு இன்னொரு சொல்ல கண்டுபிடிங்க பாப்பம். ஒரு எழுத்த போட்டீங்களா கணக்கு சொல்லுவோம் வரும். பாவென்னா டூனா,
9: நான்
0: அதே ஒரு தேடித்தான் கண்டுபிடிக்கணும். எண்களையும் திசைகளையும் வேட்டை நடத்திய இடங்களையும் அந்த பாறைகளில் கீறி வைச்ச வடிவங்களுக்கு என்ன பெயர், அதை நீங்க தேடித்தான் கண்டுபிடிக்கணும். மீண்டும் கலந்து சிறப்பியுங்கள். அப்படியே நன்றி, வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம் சிறுதான்.
0: ஓ, நீங்க முதல் வந்து இணைப்புல நின்றீங்கள். ஆனா
10: நீங்க
0: ஓ கதை இல்ல இல்ல, நான் உங்களோட எட்டு தொகையும் பட்டு பத்து பாட்டும் சேர்ந்தது தான் ஒட்டுமொத்தமாக பதினெண் மேற்கணக்கன்னு சொல்றது. அத இப்ப நான் இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டேன். நான் அந்த அது வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, எண்களையும் திசைகளையும் வேட்டை நடத்திய இடங்களையும் குறிக்க பாறைகளில்
10: என்னண்டு
0: இல்ல, அது வந்து ஒரு நான் முதல் முன்னுக்கு சொல்றேன். பீனக்க நாவல் அந்த பிக்சர்ன்றதுக்கு பிக்கண்டு தொடங்குது தானே, பிக்சர் அது இது ஒரு ஆங்கில வார்த்தை தான். அந்த பிக்சருக்கு இந்த பிக்கண்டு தொடங்கும் தானே, அப்படித்தான் தொடங்கும். அந்த சுலபமாக்குறது வந்து அதை பயன்படுத்தின வடிவங்களுக்கு என்ன பெயர் உண்டு, அதை வந்து தேடினாத்தான் வரும். விலங்கையில் இல்ல, நான் வந்து அந்த பாறைகள்ல ஒரு அது அது வந்து பாறைகள்ல வந்து கீறின பாறையில கீறினது. ஓ, அடுத்ததா இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். அந்த அந்த ஆரம்ப காலத்துல முதன் முதலில் உருவாக்கிய இசைக்கருவி, இந்த இசைக்கருவி என்ன இசைக்கருவிய முதல் முதலாக உருவாக்கினவி என்று
10: கேட்கிறேன்.
0: வீணை இல்ல, அதுக்கு முதல் இன்னும் ஒன்று கண்டுபிடித்ததுக்கு பிறகுதான் வீணை கண்டுபிடிக்கப்பட்டது. இல்ல இல்ல, ஆரம்பத்தில் முதல் முதல் உருவாக்கிய இசைக்கருவி. அப்ப அது அப்படியே இருக்கட்டும், அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கும். இப்ப நான் வந்து கேக்குறேன் என்ன சொல்லி, இப்ப கையண்டு தொடங்குற ஒரு கையில தொடங்குற ஒரு அஞ்சு சொல்லி சொல்லுங்க பாப்பா. கையில தொடங்குற மாதிரி கையண்டு தொடங்க வேணும். கையில தொடங்க வேணும், கையில தொடங்க வேணும்.
10: கையுறை, கைராசி,
0: கைராசி,
10: கையெழுத்து,
0: கையெழுத்து,
10: கை மை என்று சொல்ற கை
0: கை மையோ
10: கை மை கைப்பு கைப்பு கை என்ன பண்ணப்புனா கைப்பு
0: கைப்பு கைப்பு என்று சொல்றதுல கசப்பு அது நாங்கள் பேச்சு வழக்கு தானே கசப்பு தான் சொல்றது கைப்பு என்று சொல்றது பேச்சு வழக்குல தான் கைப்பு கைக்குதுன்னு சொல்லி சொல்லுவோமே தவிர ஓகே பரவாயில்ல ஆனா ஓகே ஆனா அந்த கைப்பு ஓ சரியோ இப்ப கை ஓ கைப்பிடி கைதி கைமரம் கை கடிகாரம் கைத்தடி முதல் முதலில் உருவாக்கி இசைக்கருவிய கண்டுபிடித்துக் கொண்டு வர போறீங்க
10: கண்டுபிடித்துக்
0: கொண்டு வாருங்க அதுதான் சரியான பொழுது அது என்னத்தால கண்டுபிடித்தவ தெரியுமா எலும்புகள் துளா போட்டுத்தான் துளா போட்டுதான்
10: கண்டுபிடிச்சார்
0: அதாலதான் அத அந்த குழலைத்தான் வச்சு ஊதி அது வந்து பிறகு வந்து புல்லாங்குழலாம் மாறினது இப்ப நான் அப்ப இப்ப ஓ அடுத்ததா கேக்குறேன் அந்த காலத்துல ஆரம்ப அந்த ஆரம்ப கால மனிதர்கள் வந்து உடைகளை வந்து தோள்களாலதானே உடைகளை வந்து அணிந்தார்கள் அப்ப அந்த உடைகளா வந்து உடைகளை வந்து தோள்களால அணியல அந்த தைக்க பயன்படுத்திய ஊசி நூல் எது
10: ஊசி நூல் எலும்புதான்
0: அத நீங்க வடிவா சொல்லுங்க
10: எலும்புகளை
0: நூல் எது அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம்
11: சசியம்மா
0: சொல்லுங்க வணக்கம்
11: வணக்கம் முதல் தோன்றிய இசைக்கருவி என்னவா
0: அந்த குழல் புல்லாங்குழல் அது எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த எலும்புகள் இருக்குதுதானே இந்த பறவைகள் விலங்குகள் எலும்புகள் அந்த குழாய் இருக்குதுதானே அதை அவங்க வந்து அந்த துளை போட்டுத்தான் அதால அதுல இருந்தானா அந்த முதல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேச்சுகள் இல்லாம சும்மா சத்தம் போட்டு பூகா ஹூன்னு சொல்லி தன் கத்தி கத்தி கொண்டிருந்தவங்களாம் அந்த காலத்து மனிதர்கள் பிறகுதான் வந்து அந்த எலும்புகளை வச்சு சும்மா ஊதி ஊதி அந்த அதுக்கு இந்த ஓட்டையை போட்டு அப்படி இப்படித்தான் அந்த முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த புல்லாங்குழல் தானே புல்லாங்குழல் தோன்றினதுக்கு அது வரலாறு அது வந்து மூங்கிலே இருந்து எப்படி வந்து புல்லாங்குழல் வந்ததுன்றதுதான் அது அந்த மூங்கிலே இருந்து எப்படி புல்லாங்குழல் தோன்றியது அந்த அந்த மரத்த உரசல்ல இருக்கிற அந்த ஓசை வந்து அதுல இருந்து இது வந்து நான் கேட்டதுன்னு ஆரம்ப காலத்து மனிதர்கள் வந்து அவர் வந்து அந்த பேசுறதுக்கு அதுவும் நான் ஒரு கேள்வி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த எப்படி அந்த அதை நான் பிறகு அது தாரணேன் சொல்லி அந்த சொற்கள் இல்லாம இருந்த காலத்துல மனிதர்கள் வந்து எப்படி அவர்கள் வந்து அந்த பேசினார்கள் அந்த இப்ப இதே தொடர்பாகவே நான் கேட்கிறேன் சொற்கள் இல்ல அப்ப ஆரம்ப காலத்து மனிதர்கள் வந்து கற்கால மனிதர்களுக்கு வந்து சொற்கள் இருக்கே இல்ல பேச தெரியாது அவைக்கு பாஷை இல்ல அந்த ஓ உரையாடுறது கொண்டு இல்ல அப்ப அவை வந்து என்ன விதமாக வந்து அதை வந்து தெரிவித்தார்கள் தங்கண்ண உணர்வை வந்து எப்படி அந்த சைகையால என்ன எப்படி அந்த என்ன தலையாத தெரிவித்தார்கள் என்று சொல்லி அதுவும் ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்ப இதுல வந்தா ஊசி நூல் வந்து இப்ப ஊசி கண்டுபிடிச்சிட்டா உண்மையால வந்து உண்மையா வந்து எலும்புன்னு கண்டா அந்த கூர்மையான எலும்பு தான் அந்த ஊசி அந்த நூல் வந்து என்னவா இருக்குமோ நீங்க
11: யோசிக்கலாம்
0: இல்ல தலைமுடியா அறுந்து ஓடும் தானே தோலுக்கு தைக்கலாது தானே நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க அப்ப அதை வந்து ஒருக்கா கண்டுபிடிங்க மற்ற நான் வந்து இப்ப இதுல வந்து நான் வந்து நீங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு சொல்லு கையில முடியுற அஞ்சு சொல்லு சொல்லுங்க பாப்பா
11: இல்ல அவங்கினது நம்பிக்கை
0: நம்பிக்கை
11: பொதிகை
0: பொதிகை
11: பாதுகை
0: பாதுகை செருப்பு பாதுகை என்ன செருப்பு தானே
11: என்ன வச்சு கும்பிட்டு
0: அது சுகமான பார்க்க
11: தும்பிக்கை தும்பிக்கை
0: தும்பிக்கை தும்பிக்கை
11: சுகமான சொல்லு இது படுக்கை
0: படுக்கை வாழ்க்கை இயற்கை பலகை
11: சேர்க்கை
0: சேர்க்கை
11: நம்பிக்கை.
0: இப்ப நான் வந்து இதுல வந்து இப்ப உங்களுக்கு இப்ப இது இந்த கேள்வி தந்துட்டேன் ஒரு ரெண்டு கேள்வி தரேன், அது ரெண்டு கேள்வி கேட்கறேன், அதுக்கப்புறம் நீங்க எனக்கு அந்த இதை கண்டுபிடிச்சு கொண்டு வர ஒண்ணும் எண்களையும் திசைகளையும் அந்த அது நல்ல ஒரு சொல்லணும் அந்த நானும் அதை இப்பதான் கேள்விப்பட்டேன் அந்த வடிவங்களின் பெயர் அது ஒரு ஆங்கில சொல்லுத்தான் மகிழ்ச்சி ஓகே அடுத்தது புல் ஒரு எழுத்து சேர்த்தா ஒரு சொல்லு எடுக்கணும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல்ல எல்லாம் நாசமா போச்சு தீதால இப்ப எங்களுக்கு எல்லா இடமும் வந்து இது இது சேதம் விளைவிச்சது எல்லாம் சொல்லிச்சுனா காத்தோட மழையோட சேர்ந்தா இப்படி வரும்
11: புயல்
0: புயல்
11: இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு
0: முற்பட்ட காலத்துல ஆரம்ப கால மனிதர்கள் வந்து இயற்கையின் சீற்றத்தை தப்பிக்கிறதுக்கு அவை வந்து ஒரு குகையில வந்து தங்கி இருந்தவை அவை வந்து குகைக்குள்ளதான கூட தங்கி இருக்கிறதா இயற்கை இந்த சீற்றம் இப்ப இந்த புயல் காத்து வெள்ளங்கள் அது அது வந்து அந்த குகைக்கு வந்து ஒட்டு என்ன பெயர் அந்த குகைக்கு என்ன பெயர் அது வந்து ரெண்டு விதமான குகை இருக்கு அது ஒட்டுமொத்தமா அந்த குகைய வந்து என்னன்னு சொல்றது அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க நன்றி மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் நன்றி. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
12: வணக்கம் சகோதரி நலமா இருக்கிறீங்களா
0: நலமாக இருக்கிறோம் எங்க இவ்வளவு நிறம் காணவில்லை
12: இணைப்பு கிடைக்கவில்லை
0: நீங்க எதுக்கு கண்டுபிடித்தீங்க நான் நினைக்கிறேன் முதல் அந்த இதுக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க அது போயிட்டு இந்த பதினன்மை கணக்குக்கு இது நீங்க முதல் கேள்விப்பட்டீங்களோ இப்படி ஒரு இத பாறைகளில் கீறி பயன்படுத்திய வடிவங்களின் பெயர்
12: பிக்டோகிராஃப்
0: முதன் முதல் எனக்கு தெரியாது இப்படி ஒரு இது இருக்குதுன்றது தெரியாது நான் இன்றைக்கு கொஞ்சம் இந்த இப்படியான ஒரு இதைத்தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அந்த கொஞ்சம் புதுசாக நாங்களும் கண்டுபிடிக்கிறதும் ஆகுது தானே மற்றது வந்து நான் அந்த இதில் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க மனிதர்கள் இயற்கை சீற்றத்தை இயற்கை சீற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக எந்த குகைகளில் தங்கி இருந்தனர் அது வந்து அந்த ரெண்டு குகை ரெண்டு இடம் இருக்குது அந்த அது அது அந்த ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு குகையை வந்து சொல்லுறது அது இந்த பெயர் ஓ இப்போ ரெண்டு இடத்தை சேர்த்து அந்த அதுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு பேர் இருக்குது அந்த குகைக்கு அந்த இயற்கையின் சீற்றத்தை தவிக்கிறதுக்காக அவர்கள் வந்து அந்த ஒளிந்திருந்த தங்கியிருந்த அந்த குகைகள் வந்து என்ன அந்த குகையை ஒட்டுமொத்தமாக அந்த குகையை வந்து இப்போ இதே மாதிரி தான் அந்த பத்து பாட்டும் இதையும் எட்டு தொகையும் சேர்த்து வந்து பதினெண் மேற்கணக்கண்ட மாதிரி இந்த ரெண்டு இடத்தையும் சேர்த்தோடனே இந்த குகை இந்த இதுக்கு வந்து இந்த இந்த அந்த குடித்தன குடியிருப்பு வேலை சொல்லுவினந்தானே அந்த ஒட்டுமொத்த குடியிருப்பு வேலைன்னு சொல்லி அந்த சொல்கிற மாதிரி இந்த குகையையும் வந்து இப்படி ஒரு பெயர் கொண்டு அழைக்கிறது
12: முயற்சி செய்து மீண்டும்
0: ஓகே நன்றி மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியக நேரம் சரியாக 7:36. அந்த வகையில் அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்க போயிட்டீங்க இவ்வளவு நேரமும்?
1: கொஞ்சம் பிஸி.
0: அக்காவும் தங்கச்சியும் கோணம் இல்ல.
1: அக்கா தங்கச்சி கொஞ்சம் பயணம் அந்த அலுவல் கூடி தெரியுறா. எனக்கு ஒரு அலுவல் வந்துட்டு அப்ப நானும் கொஞ்சம் பிஸியா போறேன். நானும் அதான் கவலை. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? எனக்கு எப்படி சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்கும் இந்த குரலுக்கும் சம்பந்தம் இல்ல போல.
0: எனக்கு ஒரு சின்ன ஒரு பலவீனம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தரம் இல்லாம தனியா இருந்தா நல்ல வடிவா என் குரல் நல்ல சவுண்டா வரும். ஆக்களை கண்ட உடனே எனக்கு ஒரு பயம் மாறதும் கொஞ்சம் எந்த சவுண்ட் வந்து குறைஞ்சு போடும். அது என்னுடைய ஒரு பலவீனம். ஆக்களை கண்டா எனக்கு ஏன் உதிரியா ஒரு பயம் ஒன்று இருக்குது. நேருக்கு நேர
1: காணிக்கிறேன்.
0: எனக்கு அது ஒரு சின்னரும் எனக்கு ஒரு இந்த பலவீனம் அதுதான் இருக்கணும். உண்மையாவே ஆக்களை கண்டா ஒரு பயம். என்ன பயம் தெரியாது, என்ன தெரியாது. அப்ப அது இது வந்து என்ன ஒருத்தரும் இல்லை, என் ராஜ்யம் தானே. நானே துணிச்சல் வந்துடும். ஆனா நேர கண்டா காட் வந்து
1: என்ன
0: சிரிப்பு என்னன்னு சொல்லி வதனா போயில ஓடி வந்து கண்ணத்தை கிள்ளி போட்டு போயிட்டு நாங்கள்
1: மனதில ஒரு கற்பனை வச்சுக்கே. அப்ப நானும் கண்ட உடனே இந்த கற்பனை புளைச்சு போச்சு.
0: புளைச்சு போச்சு.
1: நடுவுக்குள்ளேருங்க
0: பாபா. ஒரு எழுத்த சேர்த்து ஒரு சொல்லு கண்டுபிடிங்க நடுவுக்குள்ள ஒரு எழுத்த சேர்த்து. மதலையன்னு ஒரு சொல்லி இருக்கு. நீங்க சரி, நீங்க பின்னுக்கு சேருங்க பாப்பா. இதுக்கு ஒரு சொல்ல
1: பசுமை.
0: பசுமை. ஆம். அடுத்த சொல்ல ஆம்.
1: ஆமுக்கு என்ன கிடைக்கிறது?
0: நடுவுக்குள்ள சேருங்க ஒரு சொல்ல. ஒரு
1: ஆரம்.
0: ஆரம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். நான்
0: சொல்லுங்க, அதுக்கு என்ன சொல்லுங்க? எலும்புகளும் எலும்பும் தந்தமும் தான் ஊசியாகவும் நரம்புகள் தான் நூலாகவும் பாவிக்கப்பட்டது.
2: மற்ற நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அந்த சை எழுத்து என்ன மாதிரி?
0: கண்ணுக்கு முன்னுக்கு இல்லாத ஆக்களை எப்படி வெளிப்படுத்தினார்கள்?
2: கண்ணுக்கு முன்னுக்கு இல்லாத ஆக்களை நினைக்கிறேன். அது
0: அந்த பேச தொடங்கின காலத்திலே அவைக்கு வந்து சொற்கள் இல்ல. அப்ப வந்து மனிதன் எப்படி சைகை
2: செய்தான்,
0: அது வந்து கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறவருக்கும் சொல்லி இருப்பான், கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவைக்கு எப்படி தண்டை இதுகளை வந்து செய்திருப்பான். அது கண்ணால இப்ப நீங்க ஜெர்மன்ல இருக்கிறீங்க, நான் இங்க பிரான்ஸ்ல இருக்கிறேன், நான் உங்களுக்கு எனக்கு பேசுறதுக்கு சொற்கள் இல்லையன்னு சொல்லி சொன்னா, நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அசைஞ்சான்னு தெரியாது தானே உங்களுக்கு?
2: ஓ,
0: அப்ப நாங்க நான் வந்து அது அதுக்கு வந்து அதை நீங்க ஒருக்கா யோசிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஓ மாம், ஓ என்ன பெயர்?
2: குடியம் குகை.
0: குடியம் குகை, குடியம் குகை. அது அந்த இடம் வந்து அத்திரம்பாக்கம் அல்விக்குழி, அந்த அந்த டெண்டு அந்த டெண்டு இடத்தையும் அதை சேர்த்தது குடியம் குகை. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த இடத்தை, நான் கேட்குற அந்த இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அந்த இந்த பேச தொடங்கின இது மற்றது வந்து மனிதன் முதலில் கண்டுபிடித்த தூரத்தில் இருக்கும் விலங்கை கூட வீழ்த்தக்கூடிய வேட்டை தொழில்நுட்பம் எது? மனிதன் முதன் முதலில் கண்டுபிடித்த தூரத்தில் இருக்கும் விலங்கை கூட வீழ்த்தக்கூடிய வேட்டை தொழில்நுட்பம் எது? அதுக்கு முதல் வேறு உண்டு, இல்ல அது வந்து அந்த அந்த ஓவியத்துல இருக்குதாம். அதை இது இதன் மூலம் தான் அவங்க அந்த முத முதல் இந்த தூரம் இருக்கிற விலங்க வந்து விளண்டது. பாவித்தவர்கள். ஆனா இன்னும் இது இன்னொரு தொழில்நுட்பம், இன்னொன்றா கண்டுபிடிச்சவங்க. இது வந்து ஆரம்பத்துல வந்து கல்லுகள் தடியலாலே அடிச்சு சாக்கினது, அடுத்த கட்டத்துல வந்து ஒரு தொழில்நுட்பத்தாலே இன்னொன்றா கண்டுபிடிச்சவை. அந்த தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சது எதுன்னுதான் நான்
2: கேக்குறேன்.
0: இல்ல இல்ல, நான் கேக்குறேன் என்ன சொன்னா, தூரத்துல இருக்கும் விலங்கை அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இல்ல அப்படி இல்ல, கிட்ட நெருங்காம கண்டுபிடிச்சது. இது ஒரு தொழில்நுட்பம். அவங்க இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்து வளர்ந்து கொண்டு போகுது. அப்ப முதலாவது தொழில்நுட்பம்
2: அதுதான்.
0: எப்படி கண்டுபிடித்து வேட்டையாடினது, அதை வேட்டையாட கண்டுபிடித்த தொழில்நுட்பம் எது? இப்ப நாங்க பேச கண்டுபிடிக்கல, டெலிபோனை கண்டுபிடிச்ச மாதிரி அப்படி அதை கண்டுபிடித்தாரு. முதலாவது தொழில்நுட்பம் அதை கண்டுபிடித்துட்டு வாங்க. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களோ?
3: நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள். வந்துவோம்
0: நினைச்சதுல 100 வீதத்திலும் 1 வீதம் கூட நீங்கள் இல்ல. நீங்க
3: இவரே வந்து கேட்டவர், நான் இப்படி இன்னும்
0: எனக்கு பின்னாலதான் அவ
3: இருந்தவன், அவருக்கு தெரியல யாரு என்ற.
0: நீங்க அப்ப எப்படி என்ன என்ன என்ன வேற விதமா கேட்ப, என்ன மாதிரி கேட்ப?
3: நான் என்ன நினைச்சேன், நான் மெல்லியால் கொஞ்சம் உயரம், கொஞ்சம் ஒரு பொது நிறமா இருப்பீங்களை வெங்கட நிறங்கள் மாதிரி இருப்பீங்க நினைச்சேன்.
0: நீங்க
3: வந்து கருதிகள் வாசிக்கிறீங்க தெரியாது,
0: பெரியாள் மாதிரி தான் என்ன கற்பனை பண்ணி வச்சு கொண்டிருந்தது. ஆகலும் ஒரு கொஞ்சம் வயசு கூடின ஆள் மாதிரி அப்படி எல்லாம் ஒரு கற்பனையில
3: இருந்திருப்பினமா
0: இதுக்குழு
3: குழு நாங்கள் இன்னும் குழு
0: சரி, நாங்க கேள்வி போவோம். ஓகே, இப்ப நான் வந்து என்ன கேட்டது, நான் என்ன சொல்லி சொன்னா, அந்த இது போயிட்டது, அந்த மனிதன் முதன் முதலில் கண்டுபிடிக்க தூரத்தில் இருக்கும் விலங்கை கூட
3: வீழ்த்தொழில்நுட்பம்
0: மற்றது வந்து. நான் திருப்பி இன்னொரு கேள்வி இதே மாதிரி கேக்குறேன், என்ன இப்ப அந்த அந்த பனியுக காலத்துல இருந்த போது குளிரில வந்து தங்களை பாதுகாக்கவும் வேட்டையாடவும் எந்த விலங்கின் எலும்புகளையும் தோள்களையும் பயன்படுத்தி தற்கால வீடுகளை கட்டினார்கள். இந்த என்னன்னு சொல்லிச்சோன்னா, ஆரம்ப காலத்துல இந்த பனியுகம், இந்த கொஞ்சம் இந்த சங்க காலம் அதுகளுக்கு முதல் இந்த பனியுகம் சொல்லிக்கலாம், அது வந்து சரியான ஒரு குளிர்காலமா இருந்தது. அந்த குளிர்காலத்துல பனியுக காலமாக இருந்த போது குளிரில் தங்களை பாதுகாக்கவும் வேட்டையாடவும் எந்த விலங்கின் எலும்புகளையும் தோள்களையும் பயன்படுத்தி தற்காலிக வீடுகளை கட்டினார்கள் அவர்கள். அது அது இதுவும் சொல்லுங்க, இரவில் வானில் வருவது அது முதலாவது கேள்வி, மாலையில் நாம் செல்வது அல்லது சுவாமி செல்வது, அந்த சுவாமி கோயிலில் செல்வது சொல்வாங்க, வானில் இரவு வருவது
3: நட்சத்திரம்
0: இல்ல, ரெண்டு சொல்லு, அதுதான் ரெண்டு இடத்துல சொல்லுங்க. ஆபம் இரவில் வானில் வரும் நிலா, மாலையில் நாம் செல்வது
3: முன்னெழுத்த
0: மாத்தவனும் அல்லது சாமியை சாமி போவது
3: உலா
0: உலா. மற்ற இன்னொன்று கேட்கிறேன், அன்பின் வடிவம் வீட்டு விலங்கு, முதலாவது அன்பின் வடிவம்,
3: அன்பின் வடிவம்
0: ஆறு, அன்பின் வடிவம் ஆறு, அடுத்தது வீட்டு விலங்கு
3: நாயாகி போட்டீங்க,
0: வீட்டு விலங்கு. சரி, அப்ப நீங்க அந்த மற்ற விடிய கண்டுபிடிச்சு.

உணவாகவும் இருந்திருக்குது, மற்றது வந்து அந்த எலும்புகள் அந்த தோள்களை பயன்படுத்தி தான் வீடுகளையும் கட்டினார்களா? அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நீங்க இதை கண்டுபிடித்து தேடித்தான் பெற வேணும். இதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கல் கருவிகள் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? சரி, நான் ஆண்டை சொல்றேன். ஆண்டை சொல்லவா? 1863 கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இல்ல இல்ல இல்ல, நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ள

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியக நேரம் சரியாக 7:50. ஒரு விளம்பர இடவெளிக்கு போய்
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியாக நேரம் சரியாக 7:52. தொடர்ந்து வந்திருக்கு நேர் வைபர் ஊடாக வந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு நாஞ்சியான. அந்த நீங்க சொன்னீங்க பதிவுல அது அந்த கம்பளி யானைதான். அது ரஷ்யா உக்ரைன் நாடுகள்ல சுற்றிட்டு
0: இருக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து மேமத். அந்த யானைக்கு பேர் வந்து
2: ஹோலி மேமத். இங்கிலீஷ்ல அடகு மேமத்.
0: மேமத் கூடுதலாக பாவிக்கப்பட்டது.
2: ஆமா, எலும்புகள் இறைச்சிகள் எல்லாம் பாவிச்சிருக்காங்க.
0: தந்தங்கள் எல்லாம் எடுத்து பாவிச்சிருக்காங்க. மேடம் இன்னொரு கேள்வி கேட்டா, பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கல் கருவிகள் முதன் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஒரே இதுல முடியற மாதிரி பின்னுக்கு வந்து ஒரே இதுல முடியும். அந்த என்னன்னு சொல்றது, ஒத்த ஓசை. இப்ப வாகனங்கள் வாகனங்கள் செல்வதற்கு தேவை வந்து இது. வாகனங்கள் எதுல எங்க செல்லும்?
2: தெருவில.
0: நான் வந்து இல்ல, நான் ரெண்டாவது கேள்வியையும் கேக்குறேன். தாவரங்கள் உருவாக தேவை
2: மண்
0: இல்ல. இப்ப நீங்க முதலாவது முதல் வாகனங்கள் சொல்ல தேவை. வாகனங்கள் செல்ல தேவைன்னா
2: இல்ல
0: இல்ல, எரி இருந்தா மட்டும் தாவரம் உருவாகாது. அந்த தெருவுக்கு இன்னொரு ஒத்த சொல்லி சொல்லுங்க.
2: வீதி
0: இல்ல, இன்னொன்று சொல்லுங்க.
2: பாதை.
0: தாவரங்கள் உருவாக தேவை
2: விதை.
0: மற்றது அடுத்தது, பாட்டி சொல்வது.

0: கதை. உடம்பில் இருப்பது
1: தசை.
0: தசை தசையில சதை. தசை கையில தானே வர வேணும். தையண்ணாவிலான முடிய வேணும். கழுதை சுமப்பது, சாரி அது நான் சுமப்பது, அது நான் சொல்லிட்டேன், அது நீ வராது. பல் பல் சிதவை இப்படி சொல்றது. குரங்கு காட்டுவது, இது மூண்டெழுத்து வரும். பல்லு பல்லு பல் சிதவண்டா என்னோட சொல்லுவோம்.
1: பல் சிதவைக்கு
0: குரங்கு அடுத்தது அடுத்தது வந்து குரங்கு காட்டுறது. குரங்கு என்ன செய்யும்? குரங்கு காட்டுறது இல்ல, குரங்கு காட்டுறது. குரங்கு இப்படி செய்யும், குரங்கை வச்சு இப்படி செய்வார்கள். பூச்சி வந்தா என்ன நாங்க சொல்லுவோம்? நீங்க இதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. பல் சிதைவு குரங்கு காட்டுவது. இப்ப அவங்க வச்சாம் அந்த சொத்தை வித்தை ஞாபகத்துக்கு வரும். மற்றது வந்து ஆடுகளின் முதலாவது கேள்வி, ஆடுகளின் கூட்டம். மற்றது வந்து கிழிந்த ஆடை, மூண்டெழுத்து சொல்லு.
2: ஒன்று மந்தை, கிழிஞ்ச ஆடைகளா?
0: கிழிஞ்ச ஆடை.
2: கந்தை.
0: மந்தை கந்தை.
2: பழசுகளையும் சொல்லலாம், கந்தையா போச்சுண்டும்
0: அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து தூங்குவதற்கு உதவுவது, உதவும். மற்ற உயரத்தை இப்படி சொல்லுவோம். இப்ப உயரத்தை இப்ப கடந்து போன்ற மாதிரி. இன்னும் ஒன்று கேக்குறேன். விலங்குகளில் ஒன்று பாடலுக்கு.
2: விலங்குகளில் ஒன்று பாடலுக்கு.
0: விலங்குகளில் ஒன்று அது ஒன்று, அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். மேடம் பாடலுக்கு இப்படி சொல்லுவினம். விலங்குகளில் ஒன்று பாட்டுக்கு.
2: பாட்டுக்கு தலைவன்
0: இல்ல. பாட்டுக்கு இப்படி செய்யணும். பாட்டுக்கு
2: தாளமா? தாளமா
0: இல்ல, சின்ன பிள்ளையால சொல்லுவினம். தாளம்டா இது வராது. விலங்கு தாளத்துல இல்ல. விலங்க யோசிங்க, வீட்டுல வளர்க்கிற விலங்க யோசிங்க. ஆடலுக்கு ஆடு. அப்ப நீ அடுத்த சுத்துக்கு வாங்கும். நன்றி நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். மிருகங்களில் ஒன்று இல்ல, நீங்க இது கொஞ்சம்
3: யோசிப்பீங்க.
0: கண்டுபிடிங்க. மல்யுத்தம், மல்யுத்தத்துல மூன்று சொல்லு கண்டுபிடிங்க.
3: இன்னும்
0: ஒன்று சொல்லுங்க.
3: மல் குடிக்கிற மல்.
0: மல்
3: மதம் சொல்லலாம்.
0: சரி, நான் அடுத்தது ஐநூறு வச்சுக்கேன். தம்மண்டு தம்பு
3: தம்பு.
0: நீங்க காட்டுவாசிகள், காட்டுவாசிகளுக்கு ஒரு நாலு சொல்லு, அஞ்சு
3: சொல்லு. கல் கல்லும் வரும்.
0: ஓ கல்வரம்.
3: காடு
0: காடு.
3: வாசி
0: வாசி.
3: காசி காசி காசி.
0: ஓ காசி.
3: வாசிகள்
0: வரும். சிட்டுக்குருவிக்கு வர சிட்டு என்றது நான் இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்டேனானல்லோ அந்த
3: கேள்வி
0: அதுல வந்து மனிதர்கள் வந்து எங்க என்ன இந்த கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது கல் கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சரி ஓகே நன்றி
3: நன்றி
0: அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
4: வணக்கம் சௌரி நான் மீண்டும் திக்கம்
0: வணக்கம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க
4: நம்புகிறேன்
0: சொல்லுங்க எனக்கு தெரியவில்லை இந்த கற்கால அந்த இதுகளை பற்றின விவரம் வந்து தெரியல அந்த இதுகள் வந்துச்சு அப்ப இது வந்து அந்த வித்தியாசமாயும் இருந்துச்சு தானே அப்ப அதுக்காகத்தான் நான் அந்த இத வந்து எடுத்தேன் நான் இது கொஞ்சம் வந்து ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு இது போயிருக்குல்ல அப்ப என்ன இன்னொன்று நான் இதையே நான் கேட்கிறேன் என்னன்னு சொல்லி இது நீங்க இதில் நின்றே சொல்லத்தக்கதா இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த காலத்து ஆதி மனிதர்களுக்கு வந்து ஒரு நாளும் பச்சிதைவோ அல்லது சொத்தை பற்களோ வரவில்லை என்று ஆராய்ச்சியாளர்களுக்கு கூறுகிறார்களாம் அதற்கு என்ன காரணம்
4: இல்ல தெரியவில்லை
0: கொஞ்சம் சும்மா சாதாரணமா யோசிச்சு பாருங்க
4: அத செயற்கையான துளக்குறதுக்கு செயற்கையான ஒன்றும் பாவிச்சிருக்க
0: மாட்டேனும் அது மரக்குச்சி மற்றது வேற உண்டு
4: முதல்
0: நிகழ்ச்சி முடியுது தானே அப்ப நான் அதுக்கு சொல்றேன் அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அப்ப வந்து அந்த இனிப்பு கலந்த சீனி சர்க்கரைகள் வந்து இல்லத்தானே ஆதிகாலத்துல அந்த இனிப்பு கலந்த உணவுகள் வந்து அவை வந்து கூடுதலா சாப்பிட இல்லையா மற்றது வந்து முழுவதும் வந்து இயற்கை உணவுகளை தான் அவை சாப்பிட்டது அந்த இறைச்சி கிழங்கு விதைகள் அதுகளை தானே சாப்பிட்டவையா அந்த மற்றது வந்து அவை வந்து அந்த பல்லு விளக்குறதுக்கும் மரக்குச்சிகளை தானே பயன்படுத்தினதா அதால வந்து அவைக்கு வந்து அந்த பல் பச்சிதவோ பச்சூத்தியோ எதுவுமே வரவில்லையா மண்ட ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அதான் அந்த பல்லு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் இந்த கேள்வி வந்து ஓகேயா இருக்குல்ல இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமா அந்த பனி யுகத்துல இந்த கேள்வி வந்து ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு
4: இல்ல நிச்சயமா உங்களோட தேடலுக்கு
0: தெரியப்படுத்துறதுக்கும் வந்து ஒரு ஒரு சாதனமா இருக்குது தானே நல்லதா இருக்குது எல்லோ இதை
4: தெரியப்படுத்த
0: நீங்க இதை தேடி பாத்தீங்க தேடி பார்த்தபடியே தானே இதை கண்டுபிடிச்சீங்க இந்த பனை யுகத்தை பற்றி இப்ப சங்ககாலம் சங்க மருவிய காலம் வந்து எல்லாரும் அது வந்து தேடினம் எல்லாரும் கொடுக்கப்படுது இது வந்து அந்த பனி யுகத்மன்று சொல்லி அதுக்கு முற்பட்ட காலம் அதுக்குள்ள யாரும் இன்னும் கை வைக்கல இங்க அந்த தேடையில அதுக்குள்ள கேள்வியெல்லாம் வேற இல்லையா அப்ப நான் அதுகளுக்குள்ள போகமன்னு ஓட அப்படி
4: போனான் சிறப்பான பாராட்டுகள்
0: அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம் நன்றி கலந்து நன்றி வணக்கம் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி
4: நன்றி
0: இதுவரை நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தமிழோடு விளையாடு இத்துடன் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி இடம்பெற்றது தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம்
5: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அதோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போன்று கொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்று கொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேன் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:05. தொடர்ந்து வர இருப்பது

0: ஒன்பது மணி வரை இடம்பெறப் போவது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடுவதற்காக கவிதாஞ்சினியால் கவிஞர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அந்த வகையில் தனது முதலாவது நேராக தனது கவிதையை தர வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். தொடர்பில் இருக்கிறீர்கள். அவர் வானொலிய போட்டு விட்டு அங்க ஜோயஸ்ரீ அம்மாவா இருக்க வேணும். வணக்கம் அம்மா. சரி, அவர் தொடர்ந்து இணைந்து கொள்ள விட்டும் அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு. ஒன்பது யாரும் நின்றவே நானதான் நின்றவே யாரும் விரியில்லை.
0: அவர் அங்கு வானொலி வேலை செய்து கொண்டு இருக்குது, ஆனா அழைப்புக்கு வரவில்லை, தெரியவில்லை. நீங்க சொல்லுங்க அம்மா.
1: நன்றியா இருக்கிறீங்களா?
0: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: நான் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன்.
0: நன்றி.
1: மற்றது
0: ஐயோ,
1: உட கொடுத்து இவர்களை அழகு பார்த்துவோமா? இல்லை. உணவு கொடுத்து இவர்களை வளர்த்து எடுத்துவோமா? இல்லை. இவர்கள் கண் கலங்கி நின்ற போது கை கொடுத்தோமா? இல்லை. உடை கொடுத்து இவர்களை அழகு பார்த்தோமா? இல்லை. உணவு கொடுத்து இவர்களை வளர்த்தெடுத்தோமா? இல்லை. இவர்கள் கண் கலங்கி நின்ற போது கை கொடுத்தோமா? இல்லை. சொந்தங்களா? இல்லை. பந்தங்களா? உற்றவர்களா? இல்லை. உறவுகளா? கண் காணாத மனிதர்கள், இறுதி வளர்த்த இறுதி ஊர்வலத்தில் கை கொடுக்கும் மனிதர்கள் இவர்கள். சொந்தங்களா? இல்லை. பந்தங்களா? உற்றவர்களா? இல்லை. உறவுகளா? கண் காணாத மனிதர்கள், இறுதி ஊர்வலத்தில் கை கொடுக்கும் மனிதர்கள் இவர்கள். நேற்று செயலில் வாழ தவறிய மனிதனையும், நேற்று செயலில் வாழ்ந்து நேர்மையன் என்று பெயர் பெற்ற மனிதனையும், கள்ளனையும் காடனையும், நேர்த்திசையில் வாழ தவறிய மனிதனையும், நேர்த்திசையில் வாழ்ந்து நேர்மையன் என்று பெயர் பெற்ற மனிதனையும், கள்ளனையும் காடனையும், யோகியாய் வாழ்ந்தவனையும், யோகியாய் வாழ்ந்தவரையும், துரோகியாய் வாழ்ந்தவனையும், பட்டம் பதவி பெற்றவனையும், திட்டம் போட்டு வாழ்ந்தவனையும், உச்சத்தில் இருந்தவனையும், உயரத்தில் பறந்தவனையும், ஏழையையும் பாளையையும் ஏமாற்றும் பேர் வழிகளையும், பட்டம் பதவி பெற்றவனையும், திட்டம் போட்டு வாழ்ந்தவனையும், உச்சத்தில் இருந்தவனையும், உயரத்தில் பறந்தவனையும், கேடு கட்டு நின்றவனையும், கேட்பாரற்று கிடந்தவனையும், வாழ்ந்தான் மறைந்தான் இறந்தான் என்று இறுதியில் தோள் கொடுக்கும் அந்த தோழர்கள் யார்? கேடு கட்டு நின்றவனையும், கேட்பாரற்று கிடந்தவனையும், வாழ்ந்தான் மறைந்தான் இறந்தான் என்று இறுதியில் தோள் கொடுக்கும் அந்த தோழர்கள் யார்? மானுடனே பேரச்சேர் புகழச்சேர், பொன்னகையை வாங்கிச்சேர். மானுடனே பேரச்சேர் புகழச்சேர், பொன்னகையை வாங்கிச்சேர். உண்மையனாக வாழ்ந்து உத்தமன் என்று பெயரைச்சேர். இறுதி பயணத்தில் கை கொடுக்க வந்த உறவுகள் யாரென்று எல்லோடமும் அன்பச்சேர். உண்மையனாக வாழ்ந்து உத்தவர் என்று பெயரைச்சேர். இறுதி பயணத்தில் கை கொடுக்கும் அந்த உறவுகள் யாரென்று எல்லோடமும் அன்பச்சேர். எவரும் வரலாம், எவரும் போகலாம், அந்த நாலு பேர் யார்? எவரும் வரலாம், எவரும் போகலாம், அந்த நாலு பேர் யார்? உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கண் மூடியவின் கடவுளையும் தெரியாது, காட்டிலையும் தெரியாது. உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கண் மூடியவின் கடவுளையும் தெரியாது, காற்றலையும் தெரியாது. இறுதியில் நம்மை சுமந்து கொள்ள தோல் கொடுக்கும் அந்த நாலு பேர் யாரென்று யாருக்கும் தெரியாது. இறுதியில் எம்மை சுமந்து கொள்ள தோல் கொடுக்கும் அந்த நாலு பேர் யாரென்று யாருக்கும் தெரியாது. இறுதியில் கை கொடுக்கும் இதயங்களே, நாளை உங்களையும் தூக்கி சுமக்க எங்கோ இருந்து வருவார்கள் நான்கு இதயங்களே, இந்த நாலு பேர். இறுதியில் கை கொடுக்கும் இதயங்களே, நாளை உங்களையும் தூக்கி சுமக்க எங்கோ இருந்து வருவார்கள் நான்கு இதயங்களே, இந்த நாலு பேர். நன்றி. வணக்கம் திரு.
0: நன்றி. நான்கு பேர், நான்கு பேர் எங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ற நாடகத்தின் பேர் தான் நான்கு பேர். பிறக்கும் போதே காதிலே விழுந்தது நாலு பேர் என்ன சொல்வார்களோ, படிக்கும் போதும் அதே பல்லவி, பறக்கும் போதும் அதே தடைச்சுவர். காதல் வந்தா கண்ணை குத்து நாலு பேர் பாக்குறாங்க, கல்யாணம் கட்ட தாமதமானா நாலு பேர் கேக்குறாங்க. யார் அந்த நாலு பேர்? ஊரு பேரு தெரியாத நாலு பேர், நான் அழும் போது வராத நாலு பேர், நான் சாகும் போது சோறு போடாத நாலு பேர், பசிக்கு வந்து பழைய சோறு தராத நாலு பேர், பிணத்திற்கு பானை பிணத்திற்கு மட்டும் பெறும் அந்த நாலு பேர். அவர்களுக்காக பயந்து பயந்து எங்களது வாழ்க்கையை நாங்கள் புதைக்கிறோம். நாலு பேரை என்ன சொன்னா என்ன, 4000 பேர் சொன்னா என்ன, உங்கள் மனசில் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடவுங்கள். நீங்க நினைச்சதை செய்யுங்கள், தப்பென்று நினைத்தால் விட்டு விடுங்கள். அந்த நாலு பேர் நாளைக்கு செத்து போவான், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் எங்களோடு. நாலு பேர் அவர்கள் இல்லை, உங்கள் பயம்தான் நாலு பேர். அந்த பயத்தை உடைத்தெழுந்து நீயாக வாழுங்கள், நீங்களாகவே சாகுங்கள். நன்றி ஜோயஸ்வரி அம்மா உங்களது கவிதைக்கு.
1: நன்றி திரு. அந்த கவிதைக்கு பதி கவிதை படையாரண்டு வந்த உங்களுக்கு
0: எழுத எழுத அதெல்லாம் அந்த எழுத்துக்கள் எல்லாம் சொதப்பிட்டேன் நான்.
1: அடுத்ததாக
0: வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம் வணக்கம் ஞானரேசன் அவர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். உள்வாங்கிறதுக்கும் சந்தர்ப்பம் நேரம் காணாம இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் இந்த எந்த இதுல தண்ணிக்கலாம் அது கொஞ்சம் சில நேரத்துல புளியாயும் பிறப்பாக்குது.
2: நல்ல வசனங்கள் நீங்க அமைச்சு வாசிச்சீங்க.
0: நன்றி நன்றி. உங்களது கவிதையை தாருங்கள். நன்றி.
2: நான் வாழ்வில் இளமை.
0: ஓகே தாருங்கள்.
2: துள்ளி திரியும் வயது, துள்ளி திரியும் வயது, வாலிபம் என்பது எந்திரம், வாலிபம் என்பது எந்திரம், வரும் முதுமை என்பது சுதந்திரம், வரும் முதுமை என்பது சுதந்திரம், ஆத்திரம் என்பது அறியாமை, ஆத்திரம் என்பது அறியாமை, அன்பே பருவங்களின் வளர்ச்சி, அன்பே பருவங்களின் வளர்ச்சி, இளமை என்பது வயது மட்டுமல்ல, இளமை என்பது வயது மட்டுமல்ல, வாழ்வின் வளர்ச்சிக்கு உயர்ச்சி, வாழ்வின் வளர்ச்சிக்கு உயர்ச்சி, நெஞ்சில் பல ஆசைகளின் நினைவு, நெஞ்சில் பல ஆசைகளின் நினைவு, கண்களில் பல ஆயிரம் கனவுகள், கண்களில் பல ஆயிரம் கனவுகள், கால்நடைகளில் கால்நடைகளில் சுறுசுறுப்பு, கால்களில் கால்களில் நடையில் சுறுசுறுப்பு, உடம்பிலே புதுமையின் படைப்பு, உடம்பிலே புதுமையின் படைப்பு, வாழும் காலமதில் பலதை ரசிப்பது, வாழும் காலமதில் பலதை ரசிப்பது, கனத்தை ஏற்று பலதையும் சாதிப்பது, கனத்தை ஏற்று பலதையும் சாதிப்பது, தானாக உயரும் வயது, தானாக உயரும் வயது, சாதிக்க துடிக்கும் நேரம், சாதிக்க துடிக்கும் நேரம். நன்றி வணக்கம் திரு.
0: நன்றி. வாழ்வில் இளமை ஒரு துளி மழை மாதிரி, எப்ப வந்தது எப்ப போனது என்று தெரியாமல் போய்விடும், நனைந்தவர்களுக்கு மட்டும்தான் நனைந்த சுகம் அறியும். இளமை என்பது வாகனம் ஓட்டும் வேகமில்லை, பாதை தெரியாமல் தடுமாறும் போது பயப்படாமல் முன்னேறும் தைரியம், தோத்து போனாலும் தோலை தட்டி பரவாயில்லை என்று சொல்லுகிற மனசு, அப்பா திட்டுவார் அம்மா திட்டுவா என்று சொல்லி யோசிக்க விடுவதில்லை. இளமை என்று சொல்லி இடி விழும் தலையில், ஆனால் அந்த இடிதான் இரும்பாக மாறும் மனசன். ஒரு தோல்வியில் உலகம் அழிஞ்சாலும் அழுகிற அடுத்த நிமிஷம் சிரிச்சிட்டு எழுகிறது தான் வாழ்வில் இளமை. வெறும் திகதி அல்ல, வெந்து தனியும் வயசு அது. தப்புண்டா திருத்திக்கலாம், கீழே விழுந்தால் எழலாம், ஆனால் ஒன்று மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது, வாழாமல் இருக்கக்கூடாது. நாளைக்கு வயசாக நிறை வரும், திரை விழும், அப்போ திரும்பி பார்க்கல என்ற இளமை எல்லாம் தொலைந்து விடும். நன்றி உங்களது கவிதைக்கு. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சித்ரா ஜெயக்குமார்.
0: வணக்கம் சித்ரா. நலமாக இருக்கிறீர்களா தானே?
3: ஓ, நீங்க நலமா இருக்க வேணும்,
0: கட்டாயம். நன்றி.
3: நான் சின்ன ஒரு கவிதை தாரன் அம்மா பற்றி.
0: தாருங்க.
3: அம்மா, கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம், அதுவே என் தாயின் நேசம். நன்றி.
0: நன்றி. அம்மா என்றால் ஒரு, அது அம்மா என்பது ஒரு எழுத்து சொல், அதுல ஓர் ஆயிரம் அர்த்தம். பசிக்குதுன்னு நாங்க சொல்லக்கு முதலே எங்களுக்கு உணவு தருவது அம்மா. நாங்கள் வலிக்கும் என்று சொல்லிருக்க முதலே தோல் கொடுப்பது அம்மா. நாங்கள் தூத்தா அழுகிறதுக்கு முன்னே எங்களை அரவணைப்பதும் அம்மா தான். சம்பளம் இல்லை, ஓய்வில்லை, ஆனாலும் ஓயாமல் உழைக்கிறது அம்மா தான். அம்மாவின்ற சொல்லுக்கு வேறு ஒரு பொருளுமே கூற முடியாது. நாங்கள் அம்மாவாகினாலும் எங்களுக்கு அம்மாவை எங்களுக்கு அம்மாவை தான் தேடும்.
3: என்ன உங்களுடைய கவிதைகள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான பாராட்டுகள். நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நலமாக இருக்கிறேன். நீங்கள் நீண்ட நாட்களாக கவிதை பாடும் நேரத்துக்கு வரவில்லை.
4: இடையில
0: வந்து நீங்கள் ராஜா
4: நேற்று
0: நீங்க நலமாக இருக்கிறீர்களா? ஓகே நன்றி. உங்களது கவிதையை தருங்கள். என்ன கவிதை தர இருக்கிறீர்கள்?
4: கவிதையின் தலைப்பு தமிழின் உச்சி குளிர்வதாக.
0: தமிழின் உச்சி குளிர்வதாக.
4: உச்சி குளிர்வதாக. கவிஞர் தாசனே கவியரசி. கவிஞர் தாசனே கவியரசி. தங்க வயலே பொங்கும் புயலே. தங்க வயலே பொங்கும் புயலே. பெய்யன பெய்யும் மழையே. பெய்யன பெய்யும் மழையே. நீ கந்தவனங்கள் சோலைவனங்கள் கந்தவனங்கள் என்றல்லாது பாலைவனங்களிலும் எல்லாமா பெய்கின்றது. பாலைவனங்களையும் பசுமையாக்கும் பாவனி உன் தேன்மலையில் நயந்து தோய்ந்து நடனமாடிய தோகமயிலும் தமிழ் வளர்க்கும் கனடாவிலிருந்து பார்த்திருந்தன. பாலைவனங்களையும் பகுமையாக்கும் பாவனே உன் தேன்மலையில் நயந்து தோய்ந்து நடனமாடிய தோகை மயில்கள் தமிழ் வளர்க்கும் கனடாவிலிருந்து பார்த்திருந்தன. உன் பிறந்த தினம் கவிதையின் பிறந்த தினமாக கவிஞர்களின் பிறந்த தினமாக பொய் பொய்யினால் ஓனாலும் பெய்ய வல்ல புயலில் எழுத திசைகளை கடந்து பொழிய வைரங்களையும் முத்துக்களையும் தொடர்ந்து வைரங்களையும் முத்துக்களையும் தொடர்ந்து கவிதையின் உச்சி உன்னால் உயர்வதாக தமிழின் உச்சி தன்னால் குளிர்வதாக வைரமுத்து போல் பொன்மொழி வாழ்கள் பொன்மொழி போல் வைரமுத்து வாழ். நன்றி
0: நன்றி. தமிழின் உச்சி குளிர்கிறது. ஏன் தெரியுமா? இமயம் தொட்ட மொழிதான் தமிழ். இன்று இனியமும் தொடுகிறது சங்கம் பலத்த அன்றைய தமிழ். சங்கடப்படுமா? இல்லை, என்றுமே உச்சி குளிரும். சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கும் தொல்காப்பியனின் எழுத்தாணி உச்சி குளிருது, நெஞ்சு கொதிக்குது. ஏன் தெரியுமா? இடையிடையே அந்நிய மொழியும் எங்களை போட்டு குத்தி குடைகிறவதான் உச்சி குளிர்கிறது. காரணம் பனி இல்லை, பார் முழுக்க பரவியிருக்கும் நம்ம பிள்ளை எங்கள பிள்ளைகளின் பெருமைதான். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நாங்கள் தமிழ் வாழ்ந்தால் நாங்கள் வாழ்வோம், நாங்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழும். நன்றி உங்களது கவிதைக்கும். மீண்டும் அடுத்த வாரமும் கலந்து சிறப்பிக்க வேணும். மீண்டும் சந்தித்துக்கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:21. தொடர்ந்து கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீங்க தானே?
1: ஓம் நல்ல சோமா இருக்கிறேன். நீங்களும் அப்படியே தானே இருக்கிறீர்கள்?
0: ஓம் அப்படியே இருக்கிறேன்.
1: நன்றி நன்றி. எனது கவிதை கடற்கன்னி.
0: ஓகே.
1: நீல வானம் நிர்மலமான காலை, நுரை பொங்கும் கடல் பூக்கள். நீல வானம் நிர்மலமான காலை, நுரை பொங்கும் கடல் பூக்கள். அலை அடித்து வெண் சாமரம் வீசும் சொம்மீன் வடிவ கடற்கன்னி. அலை அடித்து வெண் சாமரம் வீசும் சொம்மீன் வடிவ கடற்கன்னி. நீண்ட வால் பரத்திய கலை கோலம், மடல் வாழை இதழ் விரித்த உடல் வாகு. நீண்ட வால் பரத்திய கலை கோலம், மடல் வாழை இதழ் விரித்த உடல் வாகு. அருவியாக அலை பாயும் அழகவாரம், இடை தாண்டிய கார்மிகமாக கருநீல கடலை எதிர்த்து துடுப்பு வலிக்கும் சமுத்திர அழகி. அருவியாக அலைவாயும் அழகவாரம், இடை தாண்டிய கார்மேகமாக கருநீல கடலை எதிர்த்து துடுப்பு வலிக்கும் சமுத்திர அழகி. பூ உருவி நீர் அலையில் தெப்பமாக கன்னிபாதி கயன்மீன் மீதியாக மீண்டும் வேரலில் சிற்பமாக உலா வருகிறாள் கடற்கன்னி. பூவறிவி நீர் அலையில் தெப்பமாக கன்னிபாதி கயல் மீன் மீதியாக மீண்டும் வேரலில் சிற்பமாக உலா வருகிறாள் கடற்கன்னி. நன்றி திரு. திரு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மன்னித்துக் கொள்ளுங்கள். கடற்கன்னி கடலுக்கு பிறந்த மகள் இல்லை அவள், கடலே அவள்தான். நிலா சேலை கட்டி நுரை கொலுசு போட்டு அலையில் தாளாட்டி பாடுவாள் கடற்கன்னி. நன்றி உங்களது கவிதைக்கு.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-1-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1-67-375-5. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாட்சப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடிக்கொண்டு கவிதாஜினியர் கவிதை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். கவிஞர்கள் கவிதாஜினியர் கவிதை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கலையக நேரம் சரியாக 8:28 தொடர்ந்து கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திருவகா.
0: வணக்கம் சரவோ. நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நல்ல சுகம். நீங்கள்?
0: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நன்றி.
4: நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு
0: தாருங்கள் உங்களது கவிதையை தாருங்கள். என்ன கவிதை?
4: இதுவும் ஒரு நம்பிக்கைதான்.
0: நம்பிக்கை நம்பிக்கை கட்டாயம்
4: இருக்கு. மனிதருக்கு நம்பிக்கை இல்லை என்றா அவை வாழவே முடியாது. என்ன
0: கட்டாயம்? நம்பிக்கை தான் வாழ்க்கை.
4: வாழ்க்கை. ஆமா.
0: தாருங்கள் உங்களது கவிதையை.
4: ஆயிரம் காயங்கள் மனதை துளைக்கின்றன, ஆயிரம் வலிகள் உடலை வாட்டுகின்றன. ஆயிரம் காயங்கள் மனதை துளைக்கின்றன, ஆயிரம் வலிகள் உடலை வாட்டுகின்றன. ஆயிரம் கஷ்டங்கள் என் பாதையில் முட்களாக, ஆயிரம் அவமானங்கள் என் தன்னம்பிக்கையை சோதித்தன. ஆயிரம் கஷ்டங்கள் என் பாதையில் முட்களாக, ஆயிரம் அவமானங்கள் என் தன்னம்பிக்கையை சோதித்தன. இழந்த ஆயிரம் ஆசைகள் நினைவில் கனக்கின்றன, கலைந்த ஆயிரம் கனவுகள் கண்ணீரில். இழந்த ஆயிரம் ஆசைகள் நினைவில் கனக்கின்றன, கலைந்த ஆயிரம் கனவுகள் கண்ணீரில் கரைகின்றன. சுற்றி இருந்தாலும் இருள் சூழ், சுற்றி கரைகின்றன. சுற்றி இருந்தாலும் இருள் சூழ். காலம் என் மனம் சற்றும் தளர்வதில்லை, காலம் என் மனம் சற்றும் தளர்வதில்லை. எப்போது என்றாவது ஒரு நாள் என் வாழ்விலும் விடியல் வரும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் நான் வாழ்கிறேன் உறுதியுடன். எப்போவாது என்றாவது ஒரு நாள் என் வாழ்விலும் விடியல் வரும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் நான் வாழ்கிறேன் உறுதியுடன். வந்து வணக்கம்.
0: நன்றி. கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறுதான் நம்பிக்கை. கிணற்றில் விழுந்தவனை கூட கரை சேர்க்கும் அந்த நம்பிக்கை. இருட்டு அறையிலே இருக்கிற ஒரே விளக்கு இதுதான். எண்ணெய் இல்லை, திரி இல்லை, ஆனால் எரியும். எப்படி? எங்கள் மூச்சு காற்று பட்டாத்தான் அது எரியும். தோத்து போனமோ, தொழிலில் நஷ்டமோ, யாராவது காலை வாரி விட்டார்களா, பரவாயில்லை. ஒரு வாசல் மூடினா 1000 வாசல் திறக்கும். அந்த கதவை தட்டுற தைரியம்தான் நம்பிக்கை. விதை மண்ணுக்குள் புதைஞ்சாத்தான் விருட்சமாக வெளியில் வரும். நீங்கள் புதைஞ்சுதான் கிடக்கிறீர்கள். அழுகை அழையில்லை, அழுக அழுதாத்தான் உரமாகும். நாளைக்கு நாங்கள் முளைப்போம். நம்பிக்கை என்பது நடக்கிறது நம்புறது இல்லை. நடக்கலை என்றாலும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்ற திமிர்தான் எங்களுக்கு நம்பிக்கை. அது எங்கள உள் மனசு. உலகமே முடியாது என்று சொன்னாலும் எங்கள உள் மனசு சொல்லணும், உங்களால் முடியும், எங்களால் முடியும் என்று. அதுதான் நம்பிக்கை. நன்றி உங்களது கவிதைக்கு சரோ. நன்றி.
4: நன்றி. நன்றி அக்கா.
0: நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
3: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:34. அடுத்ததாக கவிதை பாடு கவிதைகள் பாடியவர்களுக்கான பாடல்கள் தொடர்ந்து நேயர்கள் வந்தபடியா இடையிடையே இந்த பாடலை ஒளிபரப்புகிறேன். கேட்டு மகிழ்வோம்.

கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம் கேட்டுக்கொண்டிருப்பது நேரம் கலியக நேரம். சரியாக 8:39. தொடர்ந்து நம்பிக்கை என்ற கவிதைக்கு தந்த ஒரு பாடல்.

0: இந்தடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:48. ஜோய் சரியம்மா அவர்களின் கவிதைக்கு ஒரு பாடல்.

0: மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தை நிறைவு செய்வதற்கு முதல் எனது ஆக்கத்தில் ஒரு கவிதை. அழுந்த மூடிய கொடூரங்களின் மீதெழுந்திய வெற்றிகள் தான் அவைகள். அழுந்த மூடிய கொடூரங்களின் மீது எழுதிய வெற்றிகள் தான் அவைகள். ஊமையாயுருக்கப்பட்ட ரணங்கள் மீது தெளித்த குதூகாலங்கள் நிலையானவைகள் தான்

0: நீங்கள் நம்புகிறீர்களா? ஊமையாய் உருக்கப்பட்ட ரணங்கள் மீது தெளித்த குதூகலங்கள் நிலையானவைகள் என்று தான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உணர்வுகள் தொலைத்து இரக்கமற்றதாய் நிகழ்த்தப்பட்ட உண்மைகள் எப்படி ஏதுமற்றதாய் மக்கி போகும்? உணர்வுகள் தொலைத்து இரக்கமற்றதாய் நிகழ்த்தப்பட்ட உண்மைகள் எப்படி ஏதுமற்றதாய் மக்கி போகும்? ஒரு கதை முடிக்கப்பட்டதாய் நீங்கள் நம்பலாம். ஒரு கதை முடிக்கப்பட்டதாய் நீங்கள் நம்பலாம். ஒரு யுகம் கடந்து விட்டால் எல்லாம் மறந்து போகும் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மெல்ல தன்னை எழுத ஆரம்பித்த உண்மைகளை மூடிவிட இனி எந்த வழிகளும் உங்களிடம் இருக்கப் போவதில்லை. தன்னை எழுத ஆரம்பித்த உண்மைகளை மூடிவிட இனி எந்த வழிகளும் உங்களிடம் இருக்கப் போவதில்லை. வேரழியும் வரை விருட்சங்கள் உயிர் பிறவே போராடும். யார் அழிந்தாலும் உண்மைகள் தான் அழியாமல் உயிர் வாழும். நன்றி. இதுவரை நேரமும் கடந்த 3 மணி நேரமாக இதுவரை நேரமும் என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவு பெறுவது கவிதை பாடும் நேரம். தொடர்ந்தும் மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலுடன் இனிய இரவு வணக்கங்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: செல்நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சிலா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகினார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு அழைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்தில் கடந்த 5 மாதங்களில் 80 சிறுவர் பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதுடன் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 604 சிறுவர்கள் ஊவா மாகாணத்தில் உள்ள 18 சிறுவர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு ஆணையாளர் திக்சன எதிரிசூரிய தெரிவித்தார். குறிப்பாக வெள்ளவாயா, மோன்ராகலை ஆகிய பகுதிகளில் இந்த சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வருடத்துக்குள் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான 186 வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. அவற்றில் 80 வழக்குகள் பாலியல் வன்கொடுமை மற்றும் கடத்தல் தொடர்பானவை என்றும், 60 வழக்குகள் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்புரிமை தொடர்பானவை என்றும் ஆணையாளர் திக்சன எதிரிசூரிய மேலும் குறிப்பிட்டார். பாதுகாப்பற்ற எல்லையில் உள்ள சிறுவர்களை ஆரம்பத்திலே கண்டறிந்து ஆபத்துக்களை குறைப்பதற்காக பதுளையில் நேற்று விசேட பொது விழிப்புணர்வு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஏதுவாக பேருந்துகள் மற்றும் பொது இடங்களில் QR குறியீடு மற்றும் தொலைபேசி எண்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இந்த வேலை திட்டம் பதுளை தலைமையக காவல்துறை பரிசோதகர் சாணக்க சிரஞ்சீவ வீரண்ண மற்றும் ஊவா மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சேனக பெர்னாண்டோ ஆகியோரின் பங்கேற்புடன் காவல்துறை மற்றும் போக்குவரத்து அதிகார சபையின் ஆதரவோடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. பெற்றோர்கள் உரிய பாதுகாப்பை வழங்க தவறுவதே பல சிறுவர்கள் ஆபத்துக்களை எதிர்கொள்ள காரணம் என்று ஆணையாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். மகர மற்றும் கம்பக பிரதிசபை பகுதிகளில் நாளை 12 மணி நேர நீர்விநியோக தடை ஏற்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மாலை 7 மணி முதல் நாளை மறுநாள் காலை 7 மணி வரை நீர்விநியோகம் தடைப்படும். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் நடைபெறும் கட்டுமான பணிகள் தொடர்பான நீர்க்குழாய்களை இடமாற்றம் செய்வதற்கான அத்தியாவசிய பராமரிப்பு பணி காரணமாக இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று பிரதேச அபிவிருத்தி குழுவின் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக பிரதேச செயலகத்துக்கு முன்பாக சட்டவிரோத மதுபானத்தை ஒழிக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டதோடு பிரதேச செயலகத்துக்குள்ளும் அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் செங்கலடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இ ஸ்ரீநாத், ஞாவண்ணா ஸ்ரீநேசன், செங்கலடி பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம் மற்றும் ஏறாவூர் பற்று மற்றும் ஏறாவூர் நகரசபைகளின் தவிசாளர்கள், திணைக்கள அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் சிலர் பிரதேச செயலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு பிரதேச செயலக கூட்ட மண்டபத்துக்குள் நுழைந்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உள்ளிட்டோரிடம் அவர்கள் கையளித்தார்கள். ஈராவூர் பற்று பிரதி செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மதுபான உற்பத்திகளை கட்டுப்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த பிரச்சினை தொடர்பில் ஆராயப்பட்டதோடு இந்த சட்டவிரோத கசிப்பு உற்பத்திகளை தடுப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் விசேட போலீஸ் குழுக்களை ஏற்படுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் இத்தொடர்பில் செயற்படும் பொதுமக்களுடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு அவர்களின் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்துமாறு இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவினால் பணிப்புரைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதை தொடர்ந்து பிரதேச அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதிகள் மூலம் முன்னெடுக்கப்பட்ட வேலைத்திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டதோடு இந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட உள்ள பல்வேறு வேலைத்திட்டங்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டன. இதேபோன்று இதன்போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக சட்டவிரோத மதுபான உற்பத்தி, விவசாய பிரச்சினை, காட்டு யானை பிரச்சினை, குப்பை மேட்டு பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, வீதி பிரச்சினை உள்ளிட்ட சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி, வாழ்வெட்டு அதிகரிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. அத்துடன் விவசாயிகள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதோடு அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது குறித்தும் ஆராயப்பட்டது. அரச ஓய்வூதியம் பெறாத நபர்கள் சமூக பாதுகாப்பு சபையுடன் இணைந்து தமது ஓய்வூதியத்தை திட்டமிட்டுக் கொள்ள முடியும் என்று இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் பொது முகாமையாளர் கல்காரி டி சில்வா தெரிவிக்கிறார்.
1: நமது நாட்டின் வேலை வாய்ப்பில் சுமார் 55% தொடக்கம் 60% முறைசாரா துறைகளில் பணிபுரிகின்றனர். இந்த குழுவினர் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1/3 பங்களிப்பை வழங்குகின்றனர். இன்று ஒவ்வொரு 8 நபர்களில் ஒருவர் 60 வயதை கடந்தவராக இருக்கின்றார். தெற்காசிய நாடுகளில் மிக வேகமாக முதியோர் சனத்தொகை அதிகரித்து வரும் நாடு இலங்கையாகும். 2035 முதல் 2040 ஆண்டளவில் ஒவ்வொரு 4 பேரில் ஒருவர் 60 வயதை கடந்தவர் இருப்பார். நீங்கள் எந்த துறையை சார்ந்த தொழில் வல்லுநராக இருந்தாலும் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையுடன் இணைந்து கொள்ள முடியும். நீங்கள் நாளாந்தம் வருமானம் ஈட்டுபவராகவோ முறைசாரா துறை ஊழியராகவோ அல்லது சுயதொழில் செய்பவராகவோ இருந்தாலும் இதில் இணைந்து கொள்ள முடியும். இந்த அனைத்து துறைகளையும் சேர்ந்த தொழில் வல்லுநர்கள் வருமானம் ஈட்டும் அதே வேளை தமது ஓய்வூதியத்தை இலங்கை சமூக பாதுகாப்பு சபையுடன் இணைந்து திட்டமிட்டுக் கொள்ள முடியும்.
0: கடன் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய 2 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டு தொடர்பான இலங்கை போலீசாரின் விசாரணைகளுக்கு ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்தில் உள்ள ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகள் தற்போது உதவி செய்து வருவதாக ஒரு அதிகாரி குறிப்பிட்டார். நிதியமைச்சின் கணனி அமைப்பை ஊடுருவிய இணையவழி மோசடியால் இலங்கை 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்தது நேர்கள் அறிந்ததே. இந்நிலையில் இதுகுறித்து இலங்கை போலீசாரின் விசாரணைக்கு தற்சமயம் ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக ஆஸ்திரேலிய உயர் ஆணையர் மெத்யூ டாக்வர்த் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்தில் பணியாற்றும் ஆஸ்திரேலிய கூட்டாட்சி காவல்துறை அதிகாரிகளும் இந்த செயல்பாட்டில் பங்கேற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் 4 நாள் வேலைவார முறைமையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருவதாக தொழிலமைச்சின் செயலாளர் பியதீச தெரிவித்திருக்கிறார். தேசிய தொழில் ஆலோசனை சபைக்கு கிடைத்துள்ள இந்த கோரிக்கைகள் குறித்து நிறுவனங்களின் தன்மைக்கேற்ப ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்குமாறு தொழில்துறை கழகத்துக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை மீண்டும் கொண்டு வருவது குறித்து இதுவரை இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சின் செயலாளர் பியதீச குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை அறிமுகப்படுத்த இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவலான செய்திகள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபா வீழ்ச்சியடைந்து வருவது மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரித்து வருவதனால் ஏற்படும் பொருளாதார அபாயங்களை குறைப்பதற்காக கோவிட் பெருந்தொற்று காலத்தைப் போல அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த வாரம் இன்று முதல் வீட்டிலிருந்து வேலை செய்யும் அறிவிப்பு வெளியாகும் என்று உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் பரவிய பின்னணியிலே அமைச்சின் செயலாளரிடமிருந்து இந்த விளக்கம் கிடைத்திருக்கிறது. உலகளாவிய ரீதியில் பதற்றமான சூழ்நிலைகள் காரணமாக வளங்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்படும் தட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளவும் ஆற்றல் சேமிப்பை உறுதி செய்யவும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் உத்தி பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இலங்கையிலும் முன்னதாக பெருந்தொற்று காலத்திலும் அதனைத் தொடர்ந்த பொருளாதார நெருக்கடி நிலைகளின் போதும் இந்த முறைமை சில சந்தர்ப்பங்களில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் இப்போதைய நிலவரப்படி அத்தகைய உத்தியோர்வு அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்று கைத்தொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலதிக பெறுமதி சேர் வரியை செலுத்தாதது தொடர்பாக கொழும்பு மாநகர சபை மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்பு மாநகர சபையால் அரசாங்கத்துக்கு செலுத்த தவறியதாக கூறப்படும் 1,034 மில்லியன் ரூபாய் வெட் வரியை வசூலிக்க உத்தரவு கோரி உள்நாட்டு வருவாய் ஆணையாளர் நாயகம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இது தொடர்பில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். உள்நாட்டு வருவாய் ஆணையர் நாயகம் தாக்கல் செய்த வழக்கில் கொழும்பு மாநகர சபை பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிபதி ஒசாதா விகார மகாராட்சியின் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான சட்டங்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற குழு முதல் தடவையாக கூடியிருக்கிறது.
2: இந்த விசேட குழு அதன் தலைவர், பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் MH அபயரத்னவின் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடியது. தேர்தல் முறைமை தொடர்பான சட்டம், வாக்காளர்களை பதிவு செய்யும் சட்டம், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் கட்டளை சட்டம், பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டம், ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது தொடர்பான சட்டம், கடந்த காலங்களில் குறித்த சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மற்றும் குறித்த சட்டங்களின் ஏற்பாடுகளின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன இந்த குழுவினால் மீளாய்வு செய்யப்பட உள்ளன. அத்துடன் இந்த சட்டங்களை திருத்தியமைத்தல், சீரமைத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் தேவையை மதிப்பிடுவதும் தேர்தல்கள் தொடர்பான தற்போதைய சட்டங்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களையும் திருத்தங்களையும் பரிந்துரைப்பதும் இந்த குழுவின் பணியாகும். இந்த விடயங்கள் தொடர்பில் விரிவான ஆய்வுகளை நடாத்துவது அவசியம் என குழு தீர்மானிக்கும் பட்சத்தில் எந்த ஒரு நபரையும் குழு முன்னிலையில் அழைப்பதற்கும் எந்த ஒரு ஆவணம் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க கோருவதற்கும் குழு அவசியம் என கருதும் எழுத்துப்பூர்வமான அல்லது வாய்மொழியான அனைத்து சான்றுகளை பெறுவதற்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. இதற்கமைய குழுவின் பணிகள் குறித்து பொதுமக்களின் கருத்தை பெறவும் இந்த மதிப்பாய்வு நடைமுறை தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காகவும் குழுவின் உறுப்பினர்கள் ஏகமனதாக இணக்கம் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து பாராளுமன்ற தெரிவு குழுவின் தீர்மானத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயார் என்று தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நிகால் அபேசிங்க தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாதென அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நிராகரித்திருப்பதோடு நிலுவையில் உள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் விரைவாக நடத்தப்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாதென்று ஏவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா இதனை தெரிவித்தார். அரசியல்வாதிகள் அல்லது பல்வேறு தனிநபர்கள் வெளியிடும் கருத்துக்களை தேர்தல் ஆணைக்குழு ஒருபோதும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நடத்துவது குறித்து அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிப்பது பொருத்தமற்றது. வெவ்வேறு நபர்கள் கூறும் அறிக்கைகள் எங்களுக்கு முக்கியமல்ல. தற்போதைய சட்ட ரீதியான நிலைமைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே நாங்கள் செயற்படுவோம். நீண்ட காலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சட்ட பின்னணிகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக நாடாளுமன்றத்தினால் ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெளிவுபடுத்தினார். தேர்தல்களை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தேசிய வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் நடத்தப்படும் வேளையில் அதற்கான நிதியை திரைசேரி விடுவிக்கும் என்றும் குறிப்பிட்டார். பிந்தி கிடைத்த தகவல்களின்படி இடநிறுத்தப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை தற்காலிகமாக பழைய முறையில் நடத்துவதற்கும் பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதித்துவம் தொடர்பில் அரசியல் கட்சிகள் சுயமாக தீர்மானம் எடுக்க அனுமதிப்பதற்கும் அரசியல் கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. மாகாண சபை தேர்தல் எந்த முறையில் நடத்துவது என்பது குறித்து அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை பெறும் நோக்கில் பெபரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் விசாரணை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அமைச்சின் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிறுவர் பாதுகாப்பு துறையில் தற்போது நிலவும் பிரச்சனைகள் மற்றும் இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து அமைச்சருக்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் போது விசாரணைகள் மற்றும் அது சார்ந்த சேவைகளின் திறனை மேம்படுத்துவதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் தற்போது நிலவும் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியதன் அவசியம் உட்பட சிறுவர் பாதுகாப்புடன் தொடர்புடைய அண்மைக்கால முன்னேற்றங்கள் குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் அந்த அதிகார சபையின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பது குறித்தும் இதன் போது அவதானம் செலுத்தப்பட்டது. 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதிக்கான நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி வருமானம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1,380.93 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார். சவாலான உலக பொருளாதார சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் 2026 முதல் 4 மாதங்களில் இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 5.7 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை ஈட்டியிருக்கிறது. கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருக்கிறது. 2025 ஒப்புடுகையில் இது 4.3% வளர்ச்சியை காட்டுகிறது. மொத்த ஏற்றுமதி 1.38 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருப்பதோடு இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 6% வருடாந்த வளர்ச்சியை காட்டுகிறது. இதில் பொருட்களின் ஏற்றுமதி 9.87% அதிகரித்து 1.06 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் சேவை துறையின் ஏற்றுமதி 317.16 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சேவை துறையின் பங்களிப்பு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான நிலையான தேவை ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு இலங்கையின் ஏற்றுமதி துறை தொடர்ந்து தனது மீளெழுச்சியை நிரூபித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. 2026 முதல் 4 மாதங்களில் ஈட்டப்பட்ட 5,784.38 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் ஏற்றுமதி துறையின் ஸ்திரத்தன்மை மற்றும் மீளலும் தன்மையை இது வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் சிறந்த செயல்திறனை காட்டிய துறைகளில் தேங்காய் சார்ந்த தயாரிப்புகள், உணவு மற்றும் பானங்கள், மின்சாரம் மற்றும் லத்திரனியல் உதிரி பாகங்கள், கடல் உணவு, ரப்பர் தயாரிப்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வணிக செயல்முறை மேலாண்மை மற்றும் சேவைகள் இதற்குள் அடங்குகின்றன. தேங்காய் சார்ந்த ஏற்றுமதிகள் குறிப்பாக விசேடமாக தேங்காய் நாய் பொருட்கள், தேங்காய் எண்ணெய் மற்றும் திரவ தேங்காய்பால் ஆகியவற்றின் அதிகரித்த கேள்வியால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 23.49% வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது. ஆடை மற்றும் தேயிலை போன்ற முக்கிய பாரம்பரிய ஏற்றுமதி துறைகள் இந்த முறை சரிவை சந்தித்துள்ளன. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானிய சந்தைகளில் ஏற்பட்ட தேவை வீழ்ச்சி காரணமாக ஏப்ரல் மாதத்தில் ஆடை மற்றும் தங்க ஆபரணங்கள் ஏற்றுமதி 4.88% சரிந்து 346.67 மில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. ஈராக், சவுதி அரேபியா, லிபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற சந்தைகளிலிருந்து தேவை குறைந்தாலும் மொத்த தேயிலை மற்றும் தேயிலை பாக்கெட்டுகளின் ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்தாலும் தேயிலை ஏற்றுமதி வருவாய் 6.82% சரிந்து 100.02 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இலங்கையின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் சுமார் 22% பங்களிப்பை கொண்டு அமெரிக்கா தொடர்ந்து முதன்மை ஏற்றுமதி நாடாக திகழ்கிறது. அதேவேளை கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் பிரித்தானியாவை பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் சந்தை இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையாக மாறிவிட்டது. தொடர்ச்சியான ஏற்றுமதி ஊக்குவிப்பு நடவடிக்கைகள், புதிய சந்தைகளை நோக்கிய விரிவாக்கம் மற்றும் தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் செயற்பாடுகள் ஆகியன 2026 ஆண்டில் இலங்கையின் ஏற்றுமதி வளர்ச்சி வேகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். கொழும்பு துறைமுகத்தின் செயல்பாட்டு வருமானம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை விட 20% அதிகரித்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதியமைச்சர் ரான் கொடித்துவக்கு தெரிவிக்கிறார்.
3: மத்திய கிழக்கில் நிலவும் போர் நடவடிக்கைகளினால் அந்தந்த துறைமுகங்களில் ஏற்பட்டுள்ள தடைகளுக்கு மத்தியில் குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பல துறைமுகங்கள் பரிமாற்ற மையங்களாக செயல்பட்டன. அவை முடக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் ஒரு குறிப்பிட்ட அளவு கொழும்பு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளதாக நாங்கள் நினைக்கின்றோம். இதனால் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மற்றும் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் எமது செயல்பாட்டு திறன் சுமார் 20% அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் இன்னும் சரியாகாத காரணத்தில் இந்த மாதமும் அந்த நிலைமை மேலும் தொடரும் என நாங்கள் நினைக்கின்றோம். எமது பரிமாற்ற செயற்பாட்டு திறனை 20% அதிகரித்துள்ளது. கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு பொருட்களை மாற்றி அனுப்புதல் பொதுவாக கொழும்பு துறைமுகத்தில் 80% இடம்பெறுகின்றன. மத்திய கிழக்கு போர் சூழலுடன் தற்போது சுமார் 20% கடந்த மாதம் அதிகரித்துள்ளது.
2: இதனிடையே 2026 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் வெளிநாட்டு பணப்பரிமாற்ற மதிப்பு 3.06 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக ஈட்டப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழல் நிலவிய போதும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் அதிகரிப்பதற்கு தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டமை புதிய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் பல்வேறு நலன்புரி வசதிகள் காரணமாக அமைந்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே இதுவரையான காலப்பகுதியில் 9,90,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமே ஜனவரி 1 முதல் மே 24 வரையிலான காலப்பகுதியில் 9,90,032 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய பிரஜைகள் என்பதுடன் அந்த எண்ணிக்கை 2,36,916 ஆகும். அத்துடன் பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதனிடையே மே 1 முதல் 24 வரையிலான காலப்பகுதியில் 113,755 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் இவ்வாறான தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரம் தெளிவாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ணா தெரிவித்துள்ளார்.
2: இந்த குறுகிய காலத்திற்குள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பாருங்கள். நாட்டின் பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றதா? ரூபாய் வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. இன்று ஏற்றுமதியாளர்கள் சந்தைக்கு டாலர்களை கொண்டு வருவதில்லை, ஏனெனில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாட்டிற்கு பணம் அனுப்புபவர்கள் முறையான வழிகளில், அதாவது அரசாங்க அல்லது தனியார் வங்கிகளூடாக பணத்தை அனுப்புவதில்லை. எனவே இந்த காரணங்களினாலேயே இன்று இந்த நாட்டின் டாலர் மீது நம்பிக்கை இல்லை. மிக தெளிவாக நமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்த 2 ஆண்டுகளுக்குள் நமது ஏற்றுமதி படிப்படியாக குறைந்துள்ளது. அதே போன்று சுற்றுலாத்துறையும் படிப்படியாக குறைந்து வருகின்றது. அந்த வருமானம் குறைந்துள்ளது. அது மட்டுமல்ல, நமக்கு முதலீடுகள் வரவில்லை. அப்படி என்றால் நிச்சயமாக நமது ரூபாய் பெறுமதி வீழ்ச்சியடையும். அதனை தடுக்க முடியாது.
0: தொடர்ந்து இலங்கையில் நிலவும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் சில தினங்களில் எரிபொருள் விலைகளை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபல பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டீசல் லிட்டர் ஒன்றின் விலை குறைந்தது 600 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தோராயமாக டீசல் விலையை குறைந்தது 600 ரூபாவுக்காவது கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். மே 6 தரவுகளின்படி பெட்ரோல் விலையும் குறைந்தது 20 முதல் 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அதனை ஒரு மானியத்தை வழங்கி ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த முடியும். ஒருவேளை எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் அப்படியே வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் தற்போது அரங்கேறி வருகிறது. அது ரூபாய் மேலும் வீழ்ச்சி அடைவதற்கே வழிவகுக்கும். ரூபாய் வீழ்ச்சி அடைந்தால் என்ன நடக்கும்? எரிபொருள் விலை மீண்டும் உயரும். இந்த நச்சு சுழற்சியில் தான் நாம் கடந்த காலங்களில் பயணித்தோம். அதுதான் பொருளாதார நெருக்கடியை நோக்கி செல்லும் பாதையாகும். இந்த படகு இயக்கத்துக்கு பாரிய தாக்கத்தை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தும். ஆனால் எரிபொருள் விலையை உயர்த்தாமல் விட்டு அதன் காரணமாக ரூபாய் வீழ்ச்சி அடைந்தால் அது பணவீக்கத்துக்கு இதைவிட மோசமான பாதிப்பை உண்டாக்கிவிடும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார். எரிபொருள் விலையை உயர்த்தும் அதேவேளையில் தெரிவு செய்யப்பட்ட சமூக குழுக்களுக்கு மாத்திரம் எரிபொருள் மானியத்தை சிரமமாக செயற்படுத்துவது இன்றியமையாதது என்றும் அவர் வலியுறுத்தினார். எரிபொருள் விலையை உயர்த்த வேண்டும் என்று கூறும்போது அது எப்போதும் ஒரு சமூக மானியத்துடனே இணைக்கப்பட வேண்டும். தற்போதைய நிலவரப்படி அரசாங்கம் கூறும் தரவுகளின்படி ஒவ்வொரு டீசல் லீட்டருக்கும் 100 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. பொதுவாக எரிபொருளுக்கு ஒட்டுமொத்தமாக மானியம் வழங்கப்பட்டால் அதன் பலன் மானியம் தேவையற்ற செல்வந்தர்களுக்கே அதிகம் சென்றடைகிறது. அதற்கு பதிலாக வறிய மக்களை துல்லியமாக தெரிவு செய்து இந்த மானியத்தை வழங்கினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கலாம். குறிப்பாக பொது போக்குவரத்து சேவைக்கு அவர்கள் பயணிக்கும் கிலோமீட்டர் தூரத்தின் அடிப்படையில் மிக இலகுவாக எம்மால் டீசல் மானியத்தை வழங்க முடியும். இலங்கையில் உள்ள பெரும் பணக்காரர்களுக்கு இந்த மானியத்தை சலுகையாக வழங்குவதை விட பேருந்தில் பயணிக்கும் சாதாரண ஏழை மனிதனுக்கு இதனை வழங்குவது எவ்வளவோ சிறந்ததல்லவா? இவ்வாறு பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ மேலும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கிடையில் நாட்டில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவிக்கிறது.
4: வரும் சில நாட்களில் 2 மசகெண்ணெய் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து வரும் இந்த கப்பல்கள் தலா 90,000 மெட்ரிக் டன் மசகெண்ணெயை கொண்டு வர உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பரவிய வதந்திகள் காரணமாகவே சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் காணப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமார் மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து தேசிய உரக்கூட்டு ஸ்தாபனம் ஊடாக நேரடியாக உரத்தினை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய விவசாய ஒன்றியம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
5: நெற்பயிற்சிக்கு தேவையான உரம் உரிய நேரத்துக்கு கிடைக்கவில்லை. தேசிய உர செயலகத்தின் கீழ் உள்ள தேசிய உர சம்மேளனம் இது உரங்களை இறக்குமதி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய வர்த்தக நண்பர்கள் இருக்கின்றார்களே, அந்த வர்த்தகர்களிடமிருந்தே குறைந்த விலைக்கு உரத்தை வாங்குகின்றார்கள். அரசாங்கத்தின் பணத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அரசாங்கம் தலையிட்டு உரத்தினை இறக்குமதி செய்வதற்கு உரிமை உள்ளது. அவ்வாறு இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்குங்கள். அவ்வளவு தானே, இப்போது உரம் இருக்கின்றது. இருக்கின்றது என சொல்வதில் பயனில்லை. அப்படி உரம் இல்லையெனில் சரியான நேரத்துக்கு உரத்தை வழங்க முடியாவிட்டால் அதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. ஒரு குழந்தையை வளர்வதற்கு பிறந்த நாளிலிருந்தே தாய்ப்பால் தேவை. நெற்பயிருக்கும் அப்படித்தான். இந்த யதார்த்தம் புரியாவிட்டால் விவசாயத்துக்கும் விவசாயிக்கும் கடவுளே துணை. உரம் தொடர்பில் எழுந்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் விவசாய பிரதி அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். யுத்த சூழ்நிலையால் போக்குவரத்துகளில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதனை இல்லை என கூற முடியாது. ஆனால் அவை தற்போது சுமூகமாக நிவர்த்திக்கப்பட்டுள்ளன. எனவே அரசாங்கம் விவசாயிகளுக்காக உர பிரச்சனைகளில் பாரிய அளவில் தலையீடுகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதை விவசாயிகள் அறிவார்கள். இப்போது அரசாங்கம் நிறுவனங்களிடமிருந்து ஒரு மூட்டை உரத்தை எவ்வளவு ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றது? 15,940 ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றது. 16,000 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும் ஒரு மூட்டை உரத்தை அரசாங்கம் விவசாயிகளுக்கு 1,200 ரூபாவுக்கு வழங்குகின்றது. அந்த உரமூட்டையினை 1,200 ரூபாவுக்கு வழங்கும் அதே வேளை விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்காக 60,000 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. அப்படி என்றால் விவசாயிகள் எஞ்சிய உர தேவையை பணம் கொடுத்து வாங்குவதாக இருந்தாலும் தற்போது அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் இந்த பணத்தொகையையும் ஒரு மூட்டை உரத்திற்காக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ள செலவையும் கூட்டி பார்த்தால் உண்மையில் விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை உரம் எவ்வளவு ரூபாவுக்கு கிடைக்கின்றது? இதனை சரியாக கணக்கிட்டு பார்த்தால் விவசாயிக்கு ஒரு மூட்டை உரத்திற்கு கணிசமான அளவு மிக குறைந்த விலையிலேயே காணப்படுகின்றது. இதுவே உண்மை நிலைமையாகும். உரம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் கூட இப்படி ஒரு சலுகை இருக்கின்றதா என்பது சந்தேகமே.
0: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவின் மனைவியான சசி வீரவன் சாவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை தொடர்பான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி முன்னெடுக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியன் வர்சவிதான நேற்று உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி போலி பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை குடிவரவு குடியுரிமை திணைக் கழகத்துக்கு சமர்ப்பித்து சட்டவிரோதமான முறையில் ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாக சசி வீரவன் சாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்பிணைவு திணைக்களத்தினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சசி வீரவன்ச நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள் கணினி மூலம் உருவாக்கப்பட்டவை என்பதால் சான்று சட்டத்தின் கீழ் அந்த கணினி கட்டமைப்பை பரிசோதிக்க தமக்கு அனுமதி வழங்குமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் கடந்த சாட்சி விசாரணையின் போது கோரியிருந்தார்கள். ஆனாலும் குற்றப்பிணைவு திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றில் தெரிவிக்கையில் இந்த ஆவணங்கள் கணினியால் உருவாக்கப்பட்டவை அல்ல என்றும் அவை ஸ்கேன் செய்யப்பட்டு தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்டவை என்றும் குறிப்பிட்டார். அதுடன் பிரதிவாதி தரப்பின் கோரிக்கைக்கு அமைய கணினி கட்டமைப்பை பரிசோதிப்பது வசதியாக சான்று சட்டத்தின் விசேட ஏற்பாடுகள் கீழ் அறிவித்தல் ஒன்று தாக்கல் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக சமர்ப்பிப்புகளை நகர்த்தல் பத்திரம் ஒன்றின் மூலம் சமர்ப்பிப்பதற்காக பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் குறிப்பிட்டதை அடுத்து நீதவான் வழக்கினை ஜூலை 24 ஒத்திவைத்திருக்கிறார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோன் மீது ஒரு மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்.
1: இந்த சம்பவத்தில் தேசபந்து தென்னக்கோனை சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபரினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை வலுவற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மனு AHMD நவாஸ், அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷிஹேரத் பிரதிவாதியான தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இதன்போது மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமின் தலைவர் நீதியரசர் நவாஸ் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு தேவைப்படும் கால அவகாசம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார். ஒரு மாத காலத்துக்குள் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இதற்கு பதிலளித்தார். தேசபந்து தென்னக்கோன் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கும் போது தனது தரப்பினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்தி செல்வது வலுவற்றது என தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை எதிர்வரும் செப்டம்பர் 2 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தது.
0: கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ஊழல் வழக்குகளின் தீர்ப்புகளை அறிவிப்பதை கொழும்பு மேல்நீதிமன்றம் எதிர்வரும் ஜூன் 9 வரை ஒத்திவைத்துள்ளது.
1: குறித்த தீர்ப்பு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமத் மிஹாலினால் இன்று அறிவிக்கப்படவிருந்தது. எவ்வாறாயினும் வழங்கப்பட வேண்டிய தீர்ப்பு இதுவரையில் தயார்படுத்தப்படவில்லை என நீதிபதி இன்று அறிவித்தார். 2006 தேசிய லோக்தர் சபையின் தலைவராக கடமையாற்றிய போது வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொண்டமையினூடாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி சரண குணவர்தனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன.
0: தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைய போகின்ற காரணத்தினாலே பழிவாங்கல் நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த மே தின கூட்டத்தின் போது உரையாற்றிய ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் நீதிமன்ற வழக்குகள் குறித்து குறிப்பிட்டதோடு மே 25 அனைவரும் கைது தயாராக இருக்குமாறு நாட்டுக்கு அறிவித்திருந்தார். தேசிய ராணுவ தினத்தை முன்னிட்டு நாம் மலர் தூவி அஞ்சலி செலுத்த சென்ற போது அதற்கு தடை விதித்த போலீசார் எங்களை ஜூலை 3 வரை விளக்கமறியில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்தார்கள். இதன் மூலம் ஜனாதிபதி தனது ஆதரவாளர்களை கைதட்ட வைக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். இருந்தாலும் நீதிமன்றம் அவர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தீர்ப்பை அவர்களுக்கு வழங்கவில்லை. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பரிசீலித்த நீதிமன்றம் எங்களுக்கு பிணை வழங்கியுள்ளது. எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் தவறு குறித்து நாம் ஏற்கனவே மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம். அத்துடன் நீதிமன்றத்தின் முன்னிலையிலும் எமது தரப்பு நியாயத்தை நிரூபிக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். பொதுவாக எந்தொரு அரசாங்கத்தினதும் ஆயுட்காலம் முடிவுக்கு வரும்போது இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளை காண முடியும். தற்போதைய அரசாங்கத்துக்கும் அதுவே நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை பரிசீலிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகிறது.
2: முறைப்பாடுகளை ஏற்கும் நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைவதாக ஆணைக்குழுவின் செயலர் பி வி பந்துலசேன தெரிவித்தார். அதற்கமைய ஆணைக்குழுவுக்கு 28 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் பரிசீலித்து தேவைக்கேற்ப வாக்குமூலங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என பந்துலசேன தெரிவித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர் கிகான் குலத்துங்க தலைமையிலான முழு அதிகாரங்களை கொண்ட இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் செயற்படுகின்றனர்.
0: தனியார் பெருந்தோட்ட துறையில் கற்பமடைந்தது முதல் பிரசவம் முடிந்து 6 மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் நாளாந்த முழு வேதனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள பெண் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட அமைச்சு அறிவித்துள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 6 மாத குழந்தைகளை கொண்ட பாலூட்டும் தாய்மார்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாளாந்த கொழுந்து பறிக்கும் இலக்கை எட்ட தவறினால் சில தனியார் தோட்ட நிறுவனங்கள் அவர்களுக்கு அரைநாள் வேதனத்தை மாத்திரமே வழங்குகின்றன என்ற அதிர்ச்சியூட்டும் புகார்களை தொடர்ந்து அமைச்சு இந்த உறுதியை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப், அரசுக்கு சொந்தமான பெருந்தோட்ட துறைகளில் உள்ள அனைத்து பெண் தொழிலாளர்களும் ஏற்கனவே தங்களது முழுமையான வேதனத்தை பெற்று வருகிறார்கள். ஆனாலும் தனியார் துறையில் இந்த சலுகையை பெற்றுக் கொள்ளாத பெண் தொழிலாளர்கள் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு மிக விரைவில் முழு வேதனமும் கிடைக்க வழிவகை தங்களால் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மருத்துவ பரிசோதனைகளுக்காக செல்லும் நாட்களில் தனியார் துறை தோட்ட பெண் தொழிலாளர்களுக்கு வேதனம் மறுக்கப்படும் பிரச்சனையும் உடனடியாக தீர்க்கப்பட்டு அந்த நாட்களுக்கான நிலுவை வேதனமும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பிரதி அமைச்சர் பிரதீப் மேலும் உறுதியளித்தார். சில குறிப்பிட்ட தோட்டங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வருவதாக மலையக மறுசீரமைப்புக்கான சிவில் கூட்டமைப்பின் அமைப்பாளர் செல்வராஜா ராஜசேகர் முதன் முதலில் ஆதாரங்களுடன் இதனை வெளிப்படுத்தியிருந்தார். பெண் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சவால்கள் குறித்து அவர் ஆவணப்படுத்தியுள்ள விவரங்களில் கர்ப்ப காலத்தில் பெண்களால் நீண்ட தூரம் பயணித்து மலைப்பாங்கான சரிவுகளில் ஏறி நாளாந்தம் நிர்ணயிக்கப்படும் கொழுந்து இலக்குகளை எட்ட முடிவதில்லை. பெருந்தோட்டங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதோ சுத்தப்படுவதோ இல்லை. தேயிலை செடிகளுக்கு தேவையான உரங்கள் இடப்படுவதில்லை. அதேவேளை சிறுத்தைகள் பாம்புகளின் நடமாட்டம் மற்றும் ஒவ்வொரு மரங்களிலும் குளவிக்கூடுகள் காணப்படுவதால் கர்ப்பிணி பெண்கள் உயிர் ஆபத்துடனே பணியாற்ற வேண்டியிருக்கிறது. கர்ப்ப காலத்தில் உடல் ரீதியான கஷ்டங்களின் மத்தியிலும் பெண் தொழிலாளர்கள் நாள் முழுவதும் உழைக்க வேண்டியுள்ளது. ஆனால் அவர்களின் பணிஸ்தலங்களில் இன்று வரை முறையான சுகாதாரமான மலசல கூட வசதிகள் கூட அமைத்து கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கையின் தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் மலையக தோட்ட பெண்களின் மகப்பேற்றுக்கால உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் இவ்வாறாக பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களால் மீறப்பட்டு வரும் பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்தின் இந்த புதிய தலையீடு தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்தாதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்த எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. அந்தாதபுரம் பிரிஸ்தில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சிறுமியின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் அதன் தலைவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய போலீஸ் சட்ட மாதிபர் திணைக்களம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் இது தொடர்பில் விசேட சந்திப்பு ஒன்றை எதிர்வரும் மாதம் 5 தேதி நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்துக்கு மேலதிகமாக சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அனைத்து வன்முறைகளையும் தடுப்பதற்கு தேவையான சட்டம் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது தொடர்பில் அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. கல்முனை முன்னாள் மாநகர சபை பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் ரஹ்மத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவருமான ரஹ்மத் மன்சூர் அவர்கள் இலங்கைக்கான புதிய பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் அவர்களை உத்தியோர்வமாக இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் நாட்டின் உயர்ஸ்தானிகர் உத்தியோர்வ வாசஸ்தலத்தில் நேற்று சந்தித்து உரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது கல்முனை மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் தற்போதைய தேவைகள், நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை, அத்துடன் சர்வதேச அளவில் பேசுபொருளாக இருக்கும் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விரிவாக கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. சர்வதேச பிரச்சனைகள் அனைத்தும் பேச்சுவார்த்தை மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வு மூலமே சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே பாகிஸ்தானின் நிலைப்பாடு என்று உயர்ஸ்தானிகர் தெளிவாக குறிப்பிட்டார். மேலும் கிழக்கு மாகாணத்தின் கல்வி, விளையாட்டு மற்றும் சமூக அபிவிருத்தி திட்டங்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்தும் ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாகவும், மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்காக பல்வேறு புலமை பரிசில் திட்டங்களையும் அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் உயர்ஸ்தானிகர் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்ததை போன்று தாமும் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் நேரில் வருகை தருவேன் என்றும் உயர்ஸ்தானிகர் உறுதியளித்தார். இதன்போது உரையாற்றிய ரஹ்மத் மன்சூர் அவர்கள் நாட்டின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை போன்று கல்முனை மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கும் கல்வி, சமூக மற்றும் மனிதாயமான சேவைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று பணிவுடன் கோரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பில் பாகிஸ்தானின் உயர்ஸ்தானிகரத்தின் கவுன்சிலர் மதிப்புக்குரிய நோமன் ரஷீத் கயானி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பு இலங்கை பாகிஸ்தான் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதோடு கிழக்கு மாகாண மக்களின் எதிர்கால அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கும் முக்கியமான சந்திப்பாக அமைந்துள்ளது. தரமற்ற, போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகளின் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் ஒருவார கால விசேட பணியை ஆரம்பித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை கிளையின் தகவல்படி இந்த திட்டம் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளுடனான உயர்மட்ட சந்திப்புடன் ஆரம்பமாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது சந்தை கட்டுப்பாட்டு வழிமுறைகளை வலுப்படுத்தல், பாதுகாப்பற்ற மருத்துவ பொருட்களை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் போன்றவற்றுக்கான முன்னுரிமை வேத திட்டங்களை அடையாளம் காணுதல் போன்ற விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இதுவரை தேசிய செயற்திட்டத்தின் முக்கிய கூறுகளை மேலும் மேம்படுத்துவதற்காக தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் குழுக்களுடன் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் நடத்தப்பட்டதாக உலக சுகாதார ஸ்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வீடமைப்பு மற்றும் காணி விற்பனையில் தற்போது ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக மக்கள் புதிதாக வீடுகளை கட்டுவதை தவிர்த்து ஏற்கனவே சிறிய அல்லது பழைய கட்டிடங்களை கொண்ட நிலங்களை வாங்கி அவற்றை புனரமைக்க அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. லங்கா ப்ராப்பர்ட்டி வெப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தங்கும் குணரண்ண இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொழும்பு போன்ற பிரதான நகரங்களில் ஒரு பேச்சு காணியின் விலை 5 முதல் 6 மில்லியன் ரூபாய் வரை உயர்ந்திருக்கும் நிலையில் நெடுஞ்சாலை இணைப்புகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து வசதிகள் காரணமாக கொழும்பை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளுக்கான காணி தேவை அதிகரித்துள்ளது. ஜாயல, நீர்கொழும்பு, ககடுதுடுவ, பிலியந்தலை, மலாபி ஆகிய பகுதிகளில் தற்போது ஒரு பேச்சு காணி 1 மில்லியன் முதல் 1.5 மில்லியன் ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் ககடுதுடுவ போன்ற பகுதிகளிலிருந்து கொழும்பு நகருக்குள் 20 நிமிடங்களில் பயணிக்க முடிவதும் இந்த வரவேற்புக்கு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாட்டில் குறைந்தது 2 லட்சம் வீடுகளுக்கான பற்றாக்குறை நிலவுகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான தேவை அதிகரித்து வருகின்ற போதிலும் வாங்குபவர்களின் வரவு செலவு திட்டத்துக்கும் சந்தையில் உள்ள வீடுகளின் விலைகளுக்கும் இடையே பெரும் இடைவெளி காணப்படுகிறது. இளம் தலைமுறையினர் வேலைவாய்ப்புக்காக கொழும்பை நோக்கி நகர்வதால் அவர்களின் உண்மையான வருமான நிலைக்கு ஏற்ப மலிவு விலை வீடமைப்பு திட்டங்களையும் விசேட நிதி வசதிகளையும் அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து அவசரமாக உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. புதிய காடுகளை அழித்து சேனைப்பயிர் செய்யில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
4: நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சேனை பயிற்சிகைக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வனவள பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் சந்திம பாலமகும்புர குறிப்பிட்டுள்ளார். புதிதாக காடுகளை அழிப்பவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம், முனராகலை, ஹம்பாந்தோட்டை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் சேனை பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டவரின் உடலத்தை பொறுப்பேற்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 10,000 ரூபாய் தருவதாக கூறி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட வர்த்தகர் ஒருவருக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் 14 நாட்கள் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வர்த்தக நிலையம் ஒன்றில் நீண்ட காலமாக இந்த ஓரின சேர்க்கை செயற்பாடு இடம்பெற்று வந்துள்ளது. இதனை அறிந்த 17 வயது மதிக்கத்தக்க இரு சிறுவர்கள் அந்த வர்த்தக நிலையத்துக்கு சென்றுள்ளார்கள். இதன்போது அங்கு சென்ற 2 சிறுவர்களையும் வரவேற்ற அந்த வர்த்தகர் ஓரின சேர்க்கை செயற்பாட்டுக்கு 10,000 ரூபாய் தருவதாக பேரம் பேசியிருக்கிறார். பின்னர் சிறுவர்களில் ஒருவரை அந்த செயற்பாட்டில் ஈடுபடுத்தினார். இதன்போது மற்றொரு சிறுவன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட காணொளியினை வர்த்தகரின் கைத்தொலைபேசியில் பதிவு செய்திருக்கிறார். பின்னர் ஏற்கனவே பேரம் பேசிய 10,000 ரூபாய் கிடைக்கப்பெறாமையினால் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட காணொளியினை பதிந்த வர்த்தகரின் கைத்தொலைபேசியினை 2 சிறுவர்களும் எடுத்து சென்று விட்டார்கள். அது மாத்திரமன்றி அந்த சிறுவர்கள் அந்த செயற்பாட்டுக்கு பேரம் பேசிய பணத்தை தரமாறு கோரி மிரட்டி அச்சுறுத்தியதுடன் தரவேண்டிய தொகை கிடைக்கப்பெறாத பட்சத்தில் சமூக ஊடகங்களில் அதனை பிரசுரிப்பதாகவும் குறிப்பிட்டார்கள். இதனை அடுத்து சுதாகரித்த அந்த 56 வயது திருமணமான வர்த்தகர் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு உடனடியாக கடந்த 6ஆம் தேதி சென்று முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டில் தனது வர்த்தக நிலையத்துக்கு வருகை தந்த 17 வயது மதிக்கத்தக்க 2 சிறுவர்கள் மேசையில் இருந்த விலை என்ற கைத்தொலைபேசியினை திருடி சென்றிருப்பதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருந்தார். வர்த்தகரின் அந்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் புலன் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். இதன்போது அம்பாறை புறநகர் பகுதியில் வைத்து 17 வயது மதிக்கத்தக்க 2 சிறுவர்களையும் கைது செய்து கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். இதன்போது

0: இருந்தார். இதன் போது பிரதான சந்தேகநபரான வர்த்தகர் தலைமறைவாகி இருந்ததோடு இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக மறுதவணை இடப்பட்டிருந்தது. அத்துடன் அந்த வழக்கானது மன்றில் விசாரணைக்கு நேற்று கல்முனை நீதிமன்ற நீதவான் சாயித் முன்னிலையில் எடுத்திருந்த போது 4 நாட்கள் தலைமறைவாகி இருந்த வர்த்தகர் 5 சட்டத்தரணிகளுடன் மன்றில் சரணடைந்திருந்தார். இதன்போது சந்தேகநபரான வர்த்தகர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு சட்ட நடவடிக்கைக்காக வாக்குமூலம் சந்தேகநபரிடம் பதியப்பட்டு பின்னர் மீண்டும் மன்றுக்கு அழைத்து வரப்பட்டு மன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேகநபரான வர்த்தகருக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த விடயம் குறித்து கிழக்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தராவின் உத்தரவின் பேரில் அம்பாறை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சுயித் வேதமுல்லாவின் பணிப்புரைக்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டாரா கஸ்தூரி ஆராய்ச்சி நெறிப்படுத்தலில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு ஆசார் வழிகாட்டுதலில் கல்முனை தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி லசந்த கழுவாராய்ச்சி தலைமையிலான பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் முஸ்தபா மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள். தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட வனாத்தே துமிந்தா என்பவருக்கு சொந்தமான 2 ரிவால்வர் ரக துப்பாக்கிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் கண்டுபிடித்துள்ளார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
1: பொரல்லை சஹல்புர பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தி இவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை இவரே வழிநடத்தியுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட T56 ரக துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த பெண் ஒரு கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் ஊடாக துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள வனாத்தே துமிந்த விடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர்.
0: தொடர்ந்து கட்நாயக்கா விமானியத்தில் வைத்து சுமார் 60,60,000 ரூபாய் பெறுமதியான சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் நேற்று அதிகாலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் சீனாவைச் சேர்ந்த வர்த்தகர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 202 சிகரெட் கார்ட்டூன்கள் மீட்கப்பட்டன. இதில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 40,400 உயர்ரக சிகரெட்டுகள் அதில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அவற்றின் சந்தை பெறுமதி சுமார் 60,60,000 ரூபாய் என்று சுங்கப்பிரிவினரால் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தென்மேல் பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருவதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது.
2: மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 5 மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கேகாலி மாவட்டத்தின் திஹியோவிட்ட திரணியகல ருவான்வெல்ல யட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் குருவிட்ட ரத்தினபுரி ஆயகம எஹிலியகுடை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு களுதுறை கேகாலி நுவரெலியா ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்மேடுகள் இடிந்து விழுதல், கட்பாறைகள் சரிதல், மரங்கள் முறிந்து விழுதல், நிலம் தாழ்ந்திறங்குதல் உள்ளிட்ட அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
0: நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 7,984 குடும்பங்களைச் சேர்ந்த 31,078 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக நாட்டின் பல

0: பாகங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. புகையிலை பயன்பாட்டினால் வருடாந்தம் 20,000 மேற்பட்டோர் உயிரிழப்பதோடு 200 மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய அதிகார சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்கா இதனை தெரிவித்தார். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு இதுபோன்ற நாளில்தான் அமரர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் இந்த உலகுக்கு விடை கொடுத்திருந்தார். 1964 மே மாதம் 29 பிறந்த அமரர் ஆறுமுகம் தொண்டமான் கடந்த 2020 மே மாதம் 26 தன் வாழ்க்கைக்கு விடை கொடுத்து இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,58,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,750 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கைக்கு படகில் கடத்துவதற்காக மண்டபம் அடுத்த சீனியப்பா தர்கா தெற்கு கடற்கரையில் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,46,000 வலி நிவாரணி மாத்திரை அட்டைகளை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்திருப்பதோடு சந்தேக நபர்கள் தப்பியோடிவிட்டார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் சமீப காலமாக தனுஷ்கோடி கடல் வழியாக மண்டபம், வேதாளை, சீனியப்ப தர்கா, களிமண் குண்டு, திருப்புல்லானி மற்றும் பாம்பன் குந்துக்கால் உள்ளிட்ட கடற்கரைகளிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக படகுகள் மூலம் கஞ்சா, வலி நிவாரணி மாத்திரைகள், உரம், அழகு சாதன பொருட்கள் மற்றும் சமையல் மஞ்சள் மூட்டைகள் உள்ளிட்டவை கடத்தப்பட்டு வருகின்ற நிலையில் சீனியப்பன் தர்கா கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு படகில் பொருட்கள் கடத்தப்பட இருப்பதாக இந்திய கடலோர காவல் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கோவார் கிராப்ட் ரோந்து கப்பல் மூலம் மண்டபம், வேதாளை, சீனியப்பன் தர்காகிய கடற்கரையோர பகுதிகளில் வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன்போது வாகனத்திலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் படகில் சில பெட்டிகளை ஏற்றுவதை கண்ட கடலோர காவல் படையினர் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது படகில் இருந்த இருவர் படகுடன் கடலுக்குள் தப்பிச் சென்று விட்டார்கள். அதுநேரம் சரக்கு வாகனத்தில் இருந்தவர்கள் பெட்டிகளை கடற்கரையில் வீசிவிட்டு வாகனத்தோடு தப்பியோடிவிட்டார்கள். இதையடுத்து கடற்கரையோரம் கைவிடப்பட்டு கிடந்த 12 பெட்டிகளை மீட்ட கடலோர காவல் படை வீரர்கள் அவற்றை மண்டபத்தில் உள்ள தங்களது முகாமுக்கு எடுத்து சென்று சோதனை செய்தார்கள். இலங்கை காவல்துறைக்கு இந்தியா சார்பில் 134 ரோந்து வாகனங்கள் நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. இருநாட்டு உறவின் மேம்பாட்டில் இது அடுத்த முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், மேகதாதுவில் நிச்சயமாக அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. ஒரு புதிய அமர்வு அமைக்கப்பட்டுள்ளது. இது கர்நாடகாவுக்கு ஒரு நற்செய்தி என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 2025 மே முதலாம் தேதி முதல் 2026 பிப்ரவரி 28 வரை பெற்ற 50,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார்.
1: தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பயிர்கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆலோசித்ததாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பெற்ற பயிர்கடன்கள் தள்ளுபடி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி கடன் தொகை 50,000 ரூபாய் வரையில் குறு விவசாயிகளுக்கு கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி, அதே கடன் தொகைக்கு சிறு விவசாயிகளுக்கு 50% வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 40,000 ரூபாயும், அதே தொகைக்கு சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. 60,000 ரூபாய் முதல் 70,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 30,000 ரூபாயும், அதே கடன் தொகைக்கு சிறு விவசாயிகளுக்கு 15,000 ரூபாயும் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்கடன் 70,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 80,000 ரூபாய் முதல் 90,000 ரூபாய் வரை கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடியாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 90,000 முதல் 100,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 100,000 ரூபாய்க்கு மேல் பயிர்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட உள்ளது.
0: இதனிடத்தில் தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை பயிர்கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியையும், அதற்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கான பயிர்கடன் தள்ளுபடியை வீதங்களின் அடிப்படையில் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே இதை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள்.
1: சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரு விஜய், 5 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு அனைவருக்கும் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்கடன்கள் அனைத்தும் முழுவதும் ரத்து செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்.
2: நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் 5 ஏக்கர் வரை நிலம் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான உறுதியாக நடவடிக்கை எடுப்போம்.
1: பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு தற்போது 50,000 ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு மட்டும் பயிர்கடன் ரத்து என்று அறிவித்திருப்பது ஏமாற்று வேலை என்று விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் கண்டனம் தெரிவித்துள்ளன. விவசாயிகளை சிறு குறு என இரு பிரிவுகளாக பிரித்து கடன் தள்ளுபடி செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ள விவசாயிகள், அதிகப்படியாக 50,000 மேல் கடன் தள்ளுபடி கிடையாது என்பது கண் துடைப்பு என்று விமர்சித்துள்ளனர். கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து பெற்ற கடனை கூட அடைக்க முடியாத பரிதவிக்கும் விவசாயிகளுக்கு தாவேக அரசின் அறிவிப்பு பேரிடியாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 50,000 ரூபாயை வைத்து உழவு பணி கூட செய்ய முடியாத நிலையில் இதை எவ்வாறு தாவேக அரசு அறிவித்தது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர்.
3: அதிகபட்சமா பயிர்கடன் என்பது 3 லட்சம் தான் வழங்கப்படுகிறது கூட்டுறவு வங்கிகளில். இந்த 3 லட்சத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவசாயிகள் அதற்காகத்தான் போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அதிகபட்சமாக 50,000 மட்டும்தான் நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று ஒரு கண் துடைப்பாக இந்த நடவடிக்கையை விவசாயிகள் பார்க்கிறார்கள்.
4: ஏங்க, விவசாயிகள் எல்லாம் வந்து 10 ஆண்டுகளாக வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து முழுமையான தள்ளுபடி வரும்னு ஆவலோடு எதிர்பார்த்தோம். வெறும் 50,000 தள்ளுபடிங்கிறது வந்து ஏற்படையதே இது உண்மையிலே மறுபரிசீலனை முதல்வர்கள் உடனடியாக எங்களுக்கு முழுமையான தள்ளுபடி அறிவிக்க வேண்டும்.
1: 5 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி என திரு விஜய் அறிவித்துவிட்டு தற்போது 50,000 மட்டும்தான் தள்ளுபடி என அறிவிப்பது மோசடியானது என்று டெல்டா விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விவசாயம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியுள்ள விவசாயிகள் இந்த தள்ளுபடியை அறிவிப்பதற்கு பதில் அறிவிக்காமலேயே இருந்திருக்கலாம் என்றனர்.
5: மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது குறித்து விரிவாக பேசி வரும் நிலையில் அது தொடர்பாக தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த போலியான விவசாய கடன் தள்ளுபடி அறிவித்துள்ளது என திருவாரூர் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாற்றத்திற்கான அரசு என கூறிவிட்டு 15 நாட்களில் மின்சார கட்டணம் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மேகதாது விவகாரத்தில் அமைதி என பல்வேறு தரப்பினரையும் ஏமாற்றி இது ஒரு மாற்று அரசு அல்ல ஏமாற்று அரசாக திகழ்கிறது என விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முனக்கானா ஸ்டாலின், இதன் மூலம் தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என்று தற்போது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கடுமையாக அந்த கட்சியை அவர் விமர்சித்துள்ளார்.
6: வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி சத்யபாமா ஆகிய மூவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவைக்காவில் தங்களை நேற்று இணைத்துக் கொண்டனர். இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள திரு ஸ்டாலின், காட்சி ஒன்று பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, காட்சி இரண்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது, காட்சி மூன்று அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலகச் செய்து தலைமைச் செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது என காட்சிகளை பட்டியலிட்டுள்ள அவர், இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? தூய சக்தி என்று சுயத்தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டு இருப்பதாக சாடியுள்ளார். என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பு பல்லிழிக்கிறது என்று விமர்சித்துள்ளார். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு என்றும் தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேக்கா அறிமுகப்படுத்தி உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தமது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுத்த சுயம் பிரகாச தூய சக்தி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு அரசியலில் குதித்த திரையுலக பிரபலம், மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகிடுதத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடான ஒன்றாகும் என்று சாடியுள்ள அவர், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 126 தொகுதி மக்கள் தனக்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் என்பதை சிறிதும் உணராமல் தான் எந்த கட்சியை தீய சக்தி என்று வர்ணித்து களமாடினாரோ அந்த கட்சியின் தயவில் வெற்றி பெற்ற ஒரு சில கட்சிகளை தேடி போய் ஆதரவு கேட்பதும், அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களை சோபாவோடு போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றதும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்று வாக்களித்த மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல, பழைய மந்தையில் புதிய கள் என்பது போல, அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்களின் வாழ்வு இருக்கிறது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து பதவி விலகிய 3 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது மக்கள் தீர்ப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானது என்று தெரிவித்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் மீண்டும் போட்டியிட அவர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார்.
5: ஆளும் கட்சியில் இணைந்த 3 முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வெற்றியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களின் கடுமையான உழைப்பு அடங்கியிருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதற்கு மதிப்பளிக்காமல் வாக்களித்த மக்களின் தீர்ப்பை அவமதித்துவிட்டு பதவி சுகத்திற்காக இன்னொரு கட்சியில் சேர்வது மக்களின் தீர்ப்பிற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானது என்று கூறியுள்ளார். தூய்மையான நேர்மையான அரசியலை செய்வதில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அவர்களுக்கு கட்சியில் பதவியோ அல்லது இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்போ வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து வரும் தேர்தலில் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து விடுவார்கள் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று மறுப்பு தெரிவித்துள்ளது. வரி அமைப்பில் மாற்றங்கள் குறித்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிக்கிறார். அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக இனரீதியான வெறுப்புணர்வு பரவி வருவதாகவும் இந்தியர்களை குறிவைக்கும் சர்ச்சை பேச்சு அதிகரிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மறுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்தியாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் விருப்பத்துக்குரியவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை, முகூர்த்தம், வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளித்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக காஷ்மீரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். காஷ்மீரின் ஸ்ரீநகர் மற்றும் சோபியான் மாவட்டங்களில் 3 இடங்களில் இந்த சோதனையை அவர்கள் மேற்கொண்டார்கள். மணிப்பூரில் பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 6 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி நாகா இனத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
6: அந்த மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக குக்கி மற்றும் நாகா மக்களிடையே மோதல் நிலவி வருகிறது. இரு குழுக்களிடையே ஏற்பட்ட கலவரத்தில் 250 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர். 60,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்து முகாம்களில் பரிதவித்து வருகின்றனர். மாநிலம் முழுவதும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் கடந்த 13ஆம் தேதி காங்போவி மாவட்டம் லெய்னான் வைஃபி கிராமத்தைச் சேர்ந்த நாகா பழங்குடியினத்தைச் சேர்ந்த 6 பேரை குக்கி பழங்குடியினர் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. ஆயுத குழுக்களால் கடத்திச் செல்லப்பட்ட இளைஞர்களை விடுவிக்க கோரியும் அதற்கான நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுக்க கோரியும் இம்பாலில் ஏராளமானோர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கிய வீதிகளில் பேரணியாகச் சென்ற அவர்கள் கடத்தப்பட்டவர்களை விடுவிக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஆயுத குழுக்களால் கடத்தப்பட்ட 6 பேரையும் பாதுகாக்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். கடத்தப்பட்ட 6 பேரையும் விடுதலை செய்யவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக நாகா மக்கள் எச்சரித்தனர். குக்கி ஆயுத குழுக்களால் கடத்தப்பட்ட இளைஞர்களின் கதி என்னவென்று தெரியவில்லை என்று கூறிய நாகா மக்கள் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மீண்டும் வன்முறை வெடிக்கும் என்று எச்சரித்தனர். நாகா பழங்குடியின மக்களின் போராட்டத்தால் இம்பாலில் முக்கிய சாலைகள் மூடப்பட்டன. பதற்றம் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர்.
0: இந்தியாவில் தற்போது வரை எபோலா தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்திருக்கிறார். 2 வாரங்களுக்கு குறைவான காலத்தில் 4வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் நேற்று உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து மத்திய அரசு எரிபொருளை வாங்காதது குறித்து ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி எழுப்பினார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய உயர்வுகள் வரும் நாட்களில் தேசிய தன்னகரில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகளை பாதிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை 2 வாரங்களுக்குள் 7 ரூபாவுக்கு மேல் எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியிருப்பது வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது.
6: மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து விலையை உயர்த்தி வருகின்றன. தேர்தலுக்கு பிறகு கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.14 ரூபாய் டீசல் விலை 3.11 ரூபாய் உயர்த்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த 19, 23 மற்றும் 25ஆம் தேதிகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டன. இந்நிலையில் இன்று மீண்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.01 ரூபாயாகவும் டீசல் விலை 99.78 ரூபாயாகவும் உள்ளது.
0: தொடர்ந்து காஷ்மீரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரோப்கார் பழுதானதால் 500 அடி உயரத்தில் 300 சுற்றுலா பயணிகள் நடுவானில் சிக்கி பரிதவித்திருந்தார்கள்.
6: ஜம்மு காஷ்மீருக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் குல்மார்க் பகுதியில் உள்ள உலகின் 2வது உயரமான ரோப்கார் சேவையை பயன்படுத்தி இயற்கை அழகை ரசிப்பது வழக்கம். அதன்படி நேற்று 65 ரோப்கார்களில் 300 சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை பார்வையிட சென்றபோது ரோப்கார்களில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. சுமார் 500 அடி உயரத்தில் நடுவானில் அந்தரத்தில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் பரிதவித்தனர். தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். பழுதாகி நின்ற ரோப்காரிலிருந்து ஒவ்வொருவராக ராணுவத்தினர் மீட்டனர். சுமார் 6 மணி நேரம் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றன. தொழில்நுட்ப சோதனைகள் மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகள் முடிவடைந்த பின்னரே மீண்டும் ரோப்கார் சேவை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து சென்னை அடுத்த மணலி புதுநகர் அருகே செயற்பட்டு வரும் தனியார் எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தால் பெரும் பதற்றம் அந்த பகுதியில் நிலவியது.
5: வெச்சூர் பகுதியில் தனியார் எண்ணெய் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையின் கிடங்கில் பேரல் பேரல்களாக எண்ணெய் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று காலை 11 மணியளவில் அங்கிருந்த எண்ணெய் பேரல்களில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சிறிது நேரத்தில் அருகே உள்ள பேரல்களில் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயின் வெப்பம் தாங்காமல் எண்ணெய் வேரல்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியது. இதனால் வானுயர எழுந்த கரும் புகையால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் 15 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் சிலருக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலையும் ஏற்பட்டது. மணலி வெச்சூர் பகுதியில் உரிய அனுமதியின்றி பல தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
0: 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்திருந்தார்.
5: இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், மத்திய அரசு பணி, தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் வழங்கப்படுகிறது. இதன்படி நடப்பு 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் கடந்த ஜனவரியில் அறிவிக்கப்பட்டது. 5 பேருக்கு பத்ம விபூஷன், 13 பேருக்கு பத்மபூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. ஒட்டுமொத்தமாக 131 பேர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார். மருத்துவத்துறையில் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக புகழ்பெற்ற இறைப்பை குடல் நிபுணர் கள்ளிப்பட்டி திரு ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருது பெற்றார். 99 வயது மூத்த மருத்துவர் டாக்டர் ஹெச் வி ஹண்டே மத்திய ரிசர்வ் காவல்படையின் முன்னாள் தலைமை இயக்குநரும் சந்தனக்கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் முக்கிய பங்காற்றியவருமான ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், புகழ்பெற்ற எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, புகழ்பெற்ற ஓதுவார் திரு சுவாமிநாதன் ஆகியோர் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கலைத்துறையில் நீலகிரி மாவட்டத்தின் குறும்பர் சமூகத்தின் பாரம்பரிய அஜிலே பொட்டு ஓவியக் கலையை இயற்கை நிறங்களை பயன்படுத்தி மீட்டெடுத்து பிரபலப்படுத்திய திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னாவுக்கு அவரது மறைவுக்கு பின்பு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அவரது மனைவி ஹேமமாலினி கண்ணீருடன் பெற்றுக் கொண்டார். சென்னையைச் சேர்ந்த வயலின் இசைக்கலைஞர் என் ராஜம் பத்ம விபூஷன் விருதினை பெற்றுக் கொண்டார். விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
0: தொடர்ந்து குருப்பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள குருபகவான் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களில் குருப்பெயர்ச்சி லட்ச அர்ச்சனை பரிகார பூசைகள் களைகட்டியிருந்தது.
7: இன்று குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரக்கூடிய நிகழ்வை நாம குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி அப்படின்றது இன்று நடந்திருக்கிறது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இன்றைய தினம் இடம்பெயர்ந்திருக்கிறார். காலை 11:08 மணிக்கு கடக ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்திருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கான இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் கடக ராசிக்கு குரு பகவான் வருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த குரு பெயர்ச்சி வந்து 2027 மே 7 வரை குரு பகவான் கடகத்துல இருப்பார் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழகத்தினுடைய பல்வேறு குருஸ்தலங்கள்லயும் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றது. பல்வேறு குருஸ்தலங்கள்ல காலை முதலே மக்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று அங்கு நடைபெற்ற அந்த சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பால் அபிஷேகம், பன்னீர், திரவியம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதெல்லாம் பக்தர்கள் அங்கு வந்து தங்களுடைய தரிசனத்தை அங்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருவாரூர் நீடாமங்கலம் அருகே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில்ல குரு பெயர்ச்சி அப்படின்றது விமர்சையாக நடைபெற்றிருக்கு. அங்கும் பால், தயிர், பன்னீர், தேன், சந்தனம் உள்ளிட்ட திரவியப்பொடி உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் அங்கு குரு பகவானுக்கு நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு ஆலயங்களிலும் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள்ல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அவர்கள் தெரிவித்த அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் என்ன தெரிவிச்சாங்க இப்போ பார்க்கலாம்.
8: திருவாரூர் மாவட்டம் அடங்கியமான் வட்டம் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஆலங்குடி குருவினுடைய பரிகாரத்தலம். இவ்வாலய தட்சிணாமூர்த்தியை வழிபடுபவர்கள் பிரகஸ்பதி தோஷங்கள் நீங்குவார்கள் என நாடி பரிகாரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இவ்வாலயமானது குருவினுடைய பரிகாரத்தலமாக விளங்குகிறது. இன்று 26/5/2026 காலை 11 மணி அளவிலே திருச்சி அடைந்தார். அதனை முன்னிட்டு மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசினியர்கள் தங்களுடைய ஜென்மராசிக்கு பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் உத்தமம்.
9: குரு பயிற்சி சிறப்பாயிருந்து இந்த வருஷம், பிரதி வருஷம் நாங்கள் வரோம் இந்த குரு பயிற்சிக்கு. இந்த குரு பயிற்சி வந்தா ஆண்டவன் அருள் நல்லா சிறப்பாக கிடைக்கும். இந்த கோயிலுக்கு வந்து போனா நல்ல ஆண்டவன் அருள் நல்லா சிறப்பாக இருக்கிறது.
10: நல்லபடியா கும்பிட்டோம், நல்லா தரிசனம் ஆச்சு, சூப்பரா வந்ததுனால மகிழ்ச்சி ரொம்ப.
11: மிதுனத்தில இருந்து கடகராசிக்கு இன்னைக்கு குரு பாபா பால் போயிருக்காரு, அதனால இன்னைக்கு வந்துட்டோம். குரு பாபா ஆலங்குடி ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க, நல்லா இருக்கு.
12: மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு வர்றாரு, என் ராசிக்கு வர்றாரு. நல்ல முறை சாமி கும்பிட்டோம், நல்ல தரிசனம் நல்லா இருந்தது. இதே மாதிரி நல்லா வருஷம் வருஷம் சாமி கும்பிடும், நல்லா இருக்கணும்.
0: இனி சென்னையில் ஆபிளத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,730 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 295 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஐரோப்பாவில் இந்த வாரம் கடுமையான வெப்பம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வகம் முன்னிறைத்திருக்கிறது. அங்குள்ள சில பகுதிகளில் இந்த மாதம் வெப்பம் புதிய உச்சத்தை ஏற்கனவே தொட்டிருக்கிறது. வழக்கமாக கோடையின் உச்சத்தில் காணக்கூடிய புழுக்கம் அதுவாகும். சூடான காற்று உயரழுத்தத்தால் சிக்கிக்கொண்டு வெளியேறாமல் இருப்பதால் கடுமையான வெப்பம் நீடிப்பதாக கூறப்படுகிறது. பிரிட்டனின் சில பகுதிகளில் நேற்று வெப்பம் 34 டிகிரி செல்சியஸை தாண்டியது. அது இந்த மாதத்தின் ஆக கூடுதலான வெப்பமாகும். நாட்டின் பல பகுதிகளில் அதிகாரிகள் அனல் காற்று எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள். பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 8 வட்டாரங்களில் அனல் காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் வெப்பம் 33 டிகிரி செல்சியஸை நேற்று தாண்டியிருந்தது. ஆப்கானிஸ்தான் உலகின் மிக கடுமையான பசி பட்டினி நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது. உதவி நிதிகளில் ஏற்பட்ட பெரும் குறைப்புகள், தலிபான் அரசின் கொள்கைகள், கடும் வறட்சி ஆகியவற்றால் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. 4 ஆப்கானியர்களில் 3 உணவு, வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை பெறுவதற்கு பெரிதும் சிரமப்படுகிறார்கள். இதன் தாக்கம் மிக தீவிரமாக இருக்கிறது.
13: ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலேயே தொடங்கும் உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தின் ஒரு கடுமையான காட்சி இது. இளம் வயதினர் முதல் முதியோர் வரை நூற்றுக்கணக்கான ஆண்கள் வேலை தேடி ஒரு உள்ளூர் சதுக்கத்தில் கூடுகின்றனர். இது மத்திய ஆப்கானிஸ்தானில் உள்ள கோர் என்ற பகுதி. இங்கு இருப்பவர்களில் சிலர் சிறுவர்கள். 16 வயதான ஜாவுல் ஹாகக் தனது கிராமத்திலிருந்து 2 நாட்கள் நடந்தே இங்கு வந்துள்ளார். கடந்த 6 வாரங்களாக முகமது குல்லுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. தன் குழந்தைகள் பசியால் இறந்து விடுவார்களோ என்று அஞ்சுவதாக ஜுமா கான் கூறுகிறார். அவர்கள் கண்ணியத்துடன் வாழ முயன்றாலும் பசி பட்டினி அவர்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. வேலை தரும் ஒருவர் அங்கு வருகிறார். அந்த வேலைக்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் அலைமோதுகிறார்கள். ஏனெனில் அந்த வேலை கிடைப்பதை பொறுத்தே அன்று அவர்களின் குடும்பத்தினருக்கு உணவு கிடைக்கும். ஓர் இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கும் இந்த நபர் கூலி தொழிலாளர்களை தேடி வந்துள்ளார். பலர் அவரை சூழ்ந்து கொள்வதை நீங்களே பார்க்கலாம். ஒரு நாள் வேலை தேடுவதில் உள்ள தீவிர நிலையை இது காட்டுகிறது. கடந்த ஓரிரு மணி நேரங்களில் சில கார்கள் இவ்வழியே கடந்து சென்றதை பார்த்தோம். அந்த கார்களையும் ஏராளமான ஆண்கள் பரபரப்பாக சூழ்ந்து கொண்டனர். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், இவர்களில் பெரும்பாலானோர் எந்த வேலையும் கிடைக்காமலேயே இங்கிருந்து திரும்பி செல்லப் போகிறார்கள். சர்வதேச உதவிகள் குறைப்பு, தாலிபான் அரசின் கொள்கைகள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் என பல்வேறு காரணிகளால் உலகின் மிக மோசமான பசி பட்டினி நெருக்கடியின் பிடியில் இந்த நாடு சிக்கித் தவிக்கிறது. நாங்கள் அருகிலுள்ள கிராமப்புற சமூகங்களுக்குள் சென்றோம். அப்துல் ரஷீத் அசிமியின் வீட்டில் திடீரென அந்த பேரழிவு தரும் தாக்கத்தை நாங்கள் நேரில் காண நேரிட்டது. அவர் தன் மகள்களை அழைக்கிறார். 7 வயதான ரோகியா மற்றும் ரோஹிலா ஆகிய இருவரும் இரட்டையர்கள். தாங்கிக் கொள்ள முடியாத இத்தகைய முடிவுகளை தான் ஏன் எடுக்க நேர்கிறது என்பதை விளக்க அப்துல் ரஷீத் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறார். என் மகள்களை விற்க நான் தயாராக இருக்கிறேன். நான் ஏழ்மையிலும் கடன் சுமையிலும் இருக்கிறேன். வறண்ட உதடுகளுடனும் மிகுந்த மனவேதனையுடனும் குழப்பத்துடனும் வீட்டிற்கு வருகிறேன். அப்பா, எங்களுக்கு சில ரொட்டி கொடுங்கள் என்று என் குழந்தைகளினிடம் ஓடி வந்து அழுது கொண்டே கேட்கிறார்கள். ஆனால் என்னால் என்ன கொடுக்க முடியும்? நான் சம்பாதிப்பதற்கு வேலை எங்கே இருக்கிறது? இது என் இதயத்தை நொறுக்கி விடுகிறது. ஆனால் என் பிற குழந்தைகளுக்கு உணவளிக்க இதுவே ஒரே வழி என்று அப்துல் கூறுகிறார். இத்தகைய கதை இவர் ஒருவருடையது மட்டுமல்ல. நாங்கள் சென்ற ஒவ்வொரு வீட்டிலும் மக்கள் தங்கள் வாழ்வின் விளிம்புக்கே தள்ளப்பட்டு விட்டதாக எங்களிடம் தெரிவித்தனர். ஷாய்க்கு குடல்வால் அழற்சிக்காக அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. அவருடைய தந்தை சயீத் அகமதிடம் பணம் இல்லாததால் அவர் தன் மகளை 2 லட்சம் ஆப்கானி பணத்துக்கு, அதாவது $3,000 சற்று அதிகமான தொகைக்கு விற்க ஒப்புக்கொண்டார்.
14: அறுவை சிகிச்சை இல்லாமல் அவள் இறந்திருந்தால் என்ன செய்வது? இந்த வகையில் குறைந்தபட்சம் அவள் உயிரோடு இருப்பாளே, அதுவே எனக்கு போதும்.
13: 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஷைகாவுக்கு 10 வயதாகும் போது அவளை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக விலைக்கு வாங்கியுள்ள ஒரு தூரத்த உறவினரின் வீட்டிற்கு செல்ல அவர் தன் குடும்பத்தை பிரிந்து செல்வார் என்று சயீத் கூறுகிறார். இவை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உணவு உதவியை பெற்று வந்த சமூகங்களாகும். எங்களுக்கு தன்னார்வ நிறுவனங்கள் அல்லது அரசு என யாரிடமிருந்தும் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்று இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். மேலும் கோர் பகுதியில் உள்ள பிரதான மருத்துவமனையானது இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு போதுமான வசதிகள் அற்று திணறுகிறது. தினந்தோறும் இந்த மருத்துவமனை எதிர்கொள்ளும் நெருக்கடியான கூட்டம் இதுவே. இன்னும் பெயரிடப்படாத பிறந்து சில நாட்களேயான பச்சிளம் குழந்தைகள் மிகவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளனர். அவர்களின் தாய்மார்களுக்கு போதுமான உணவு கிடைக்காததால் குறைந்த உடல் எடையுடனும் மூச்சுவிட சிரமப்படும் நிலையிலும் அவர்கள் தவிக்கின்றனர். புதிதாக பிறந்த இரட்டை குழந்தைகளை ஒரு செவிலியர் சக்கரவண்டியில் வைத்து உள்ளே அழைத்து செல்கிறார். அவர்களுக்கு அவசர உதவி தேவைப்படுகிறது. துயரம் தோய்ந்த முகத்துடன் அந்த குழந்தைகளின் பாட்டி குல்பதன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இருவருமே பெண் குழந்தைகள். ஒரு குழந்தை 1 கிலோ எடையும் மற்றொருவர் 2 கிலோ எடையுடனும் உள்ளனர். 7 மாதங்களிலேயே பிறந்த அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் உடனடியாக ஆக்சிஜன் அளிக்கப்பட்டது. 6 மணி நேரத்திற்கு பிறகு 2 கிலோ எடையிருந்த அந்த குழந்தை பெயரிடுவதற்கு முன்பாகவே மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தது. மறுநாள் என்ன நடந்தது என்பதை குல்பதன் எங்களிடம் விவரித்தார். குழந்தையின் உடல் நீல நிறமாக மாறி நடுங்க தொடங்கியதாகவும், மருத்துவர்கள் குழந்தையை காப்பாற்ற பெரிதும் முயன்ற நிலையில் இறந்து விட்டதாகவும், இன்னொரு குழந்தையாவது பிழைத்துக் கொள்ளும் என்று நம்புகிறேன் என்றும் அவர் கூறினார். அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க முயன்றவர்களில் செவிலியர் ஃபாத்திமா உசைனியும் ஒருவர்.
15: ஆரம்பத்தில் குழந்தைகள் இறப்பதை பார்ப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் இப்போது அது சாதாரண நிகழ்வாக மாறியுள்ளது.
13: அந்த இரட்டை குழந்தைகளில் இன்னொருவரது உடல்நிலை சற்று மேம்பட்டது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு தேவையான மருந்துகளை வாங்க வசதி இல்லாததால் குடும்பத்தினர் அந்த குழந்தையை மருத்துவமனையிலிருந்து அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் இந்த அரசு மருத்துவமனையிடம் மருந்துகளை வாங்குவதற்கான நிதி இல்லை. சரியான வசதிகள் இருந்தால் காப்பாற்றப்படக்கூடிய குழந்தைகளை எல்லாம் இடங்களிலும் காண்கிறோம். 6 வார குழந்தையான ஜமீருக்கு மூளை காய்ச்சலும் நிமோனியாவும் உள்ளது. ஆனால் இங்கே அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வசதி இல்லை. மூத்த குழந்தையான இவருக்கு அருகில் அமர்ந்து அவனது தாய் செய்வதறியாது அழுகிறார். சில நாட்களுக்கு பிறகு மருந்துகளுக்கு பணம் இல்லாததால் 2 வயதான சமீர் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த சின்னஞ்சிறு உயிர்கள் இனி எவ்வித உதவியுமின்றி உயிர் பிழைக்க தாங்களே போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து கொங்கோ மற்றும் உகண்டாவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் தாண்டி தீவிரம் அடைவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரியஸ் தெரிவித்திருக்கிறார். இதன்படி இந்த தொற்றினால் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகப்படுபவர்களின் எண்ணிக்கை 220 உயர்ந்துள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் இணையவழி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் எபோலா தொற்றாளர்களை கண்டறிவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தற்போது நிலைமையை கட்டுப்படுத்துவதில் சவால்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் நிலைமை சீரடைவதற்கு முன்னர் மேலும் மோசமடையக்கூடும் என்ற எச்சரிக்கையை விடுத்தார்கள். கொங்கோவில் நிலைமைகளை ஆராய்வதற்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் மற்றும் அவசரகால சுகாதார பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி சுகே இகிவாஸ் ஆகியோர் அங்கு விஜயம் செய்ய உள்ளார்கள். உகண்டாவில் மேலும் 2 எபோலா தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கு உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. கொங்கோவின் அண்ட நாடுகள் உடனடியாக அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தண்டி புகியோ எனப்படும் அரிய வகை எபோலா வைரஸ் பரவலை உலக சுகாதார ஸ்தாபனம் சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது. கொங்கோவின் இந்துரி மற்றும் வடகிவு மாகாணங்களிலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை மற்றும் இந்த அரிய வகை வைரசுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எதுவும் இதுவரை இல்லாதமை இதனை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே தற்போது அமலில் உள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டின் மத்தியிலும் அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் திடீர் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள துறைமுக நகரமான பண்டார் அப்பாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் கோர்முஸ் நீரிணை கடல் பகுதியில் கண்ணிவடிகளை வைக்க முயன்ற ஈரானிய படகுகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க கட்டளை பணியகத்தின் பேச்சாளர் கேப்டன் டிம் ஹக்னிஸ் தெரிவிக்கிறார்.
16: அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது பிப்ரவரி 28 அன்று தாக்குதல்களை நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீதும் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க ஆதரவு நாடுகளின் மீதும் தாக்குதல்களை தொடங்கியது. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றத்தையும் மோதலையும் தூண்டியது. இதன் காரணமாக உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதன் விளைவாக உலகளவில் விலைகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்தன. இந்த நிலையில் ஏப்ரல் 8 முதல் அமெரிக்க மற்றும் ஈரானிய படைகள் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இதற்கிடையில் அமெரிக்க கடற்படை ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடும் முயற்சிகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் தெற்கு ஈரான் பகுதியில் தற்போது தாக்குதலை அமெரிக்க ராணுவம் நடத்தியுள்ளது.
0: இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க ராணுவம் கூறுகிறது,
16: தற்போதைய போர் நிறுத்தத்தின் போது நிதானத்தை கடைபிடித்து அமெரிக்க ராணுவம் தமது படைகளை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறது என்று மத்திய கட்டளை பிரிவின் செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆனால் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் உடனடியாக ஏற்படாது என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் கூறியுள்ள நிலையில் அமெரிக்க ராணுவம் இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் இதழின்படி ஹோர்முஸ் நீரிணையில் அமைந்துள்ள ஈரானிய கடற்படை தளம் ஒன்றை கொண்டுள்ள தெற்கு துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸுக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியையே இந்த தாக்குதல்கள் குறிவைத்ததாக டிம் ஹாக்கின்ஸ் தெரிவித்துள்ளார். பந்தர் அப்பாஸில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதைத் தொடர்ந்து அங்குள்ள உள்ளூர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் முன்னதாக தெரிவித்தன. அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல் குறித்து ஈரான் இன்னும் பதிலளிக்காத சூழலில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சாத்தியமான எந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் மீதும் இந்த தாக்குதல்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை.
0: இந்த ஒப்பந்தம் தொடர்பாக 2 நாடுகளும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன.
16: இரு தரப்பினரும் தங்களுக்கு இடையே ஓர் ஒப்பந்தத்தை எட்டுவதை நெருங்கிவிட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் வார இறுதியில் குறிப்பிட்டிருந்த நிலையில் ஒப்பந்தத்தை எட்டுவதில் அவசரம் காட்ட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தையாளர்களிடம் தாம் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் பின்னர் தெரிவித்திருந்தார். அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் திங்களன்று ஓர் ஒப்பந்தம் எட்டப்படக்கூடும் என கூறியிருந்த நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் விவாதத்திலுள்ள பிரச்சினைகளின் பெரும்பகுதி குறித்து தாங்கள் ஒரு முடிவை எட்டியுள்ளதாக கூறுவது சரியென்றும் இதன் பொருள் ஓர் ஒப்பந்தம் மிக விரைவில் கையெழுத்திடப்படும் என்று சொல்வதானால் அத்தகைய கூற்றை யாராலும் முன்வைக்க இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எந்த ஒரு திருப்பு முனையும் ஏற்பட்டிருப்பதை மூத்த அதிகாரிகள் குறைத்து மதிப்பிட்ட போதிலும் அமெரிக்காவுடனான சாத்தியமான ஓர் ஒப்பந்தம் குறித்து கத்தார் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானின் முதன்மை பேச்சுவார்த்தையாளரும் வெளியுறவு அமைச்சரும் தோஹாவில் இருந்ததாக ராய்ட்டர் செய்தி முகமை செய்தி வெளியிட்டுள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது.
14: இந்த போர் தொடங்குவதற்கு முன் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்லப்பட்டு உலக பொருளாதாரத்தின் முக்கிய உயிர் நாடியாக இந்த நீர்வழிப்பாதை இருந்தது. இப்போது ஈரானின் வசமுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாகவும் எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையிலும் ஒரு முக்கிய கருவியாகவும் ஹோர்முஸ் நீரிணை மாறியுள்ளது. கடந்த கால ராணுவ வெற்றிகளை கொண்டாட டெஹ்ரானில் நடந்த பேரணியில் இந்த செய்தி மிக தெளிவாக தெரிந்தது.
16: ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் ஏன் நிர்வகிக்க வேண்டும்? ஏனென்றால் பாரசீக வளைகுடாவில் ராணுவ படையெடுப்பை நாம் விரும்பவில்லை. அந்த படையெடுப்பை நாம் தடுத்துள்ளோம். பாதுகாப்பற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் ராணுவ படையெடுப்பை தடுப்பதற்காகவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது.
14: ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை இது ஓர் எல்லை மீறலுக்கு சமம். பேச்சுவார்த்தைகளில் எழுபறி நீடிக்கும் பல்வேறு அம்சங்களில் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவதும் ஒன்றாகும். இது தொடர்பாக பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டு விட்டதாக அதிபர் இணையத்தில் பதிவிட்டதை தொடர்ந்து பல மணி நேரங்களாக பரபரப்பான யூகங்கள் நிலவி வருகின்றன. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. 60 நாட்கள் போர் நிறுத்த நீட்டிப்பு, சுங்க கட்டணமின்றி ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது, பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தைக்கு உறுதியளித்தல் ஆகியவை இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த போர் தொடங்க இந்த கடைசி அம்சமே மிக முக்கியமான காரணம் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்காவின் வெளியுறவுச் செயலர் இது பற்றி தெரிவித்தார்.
17: ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்க கூடாது என்பதுதான் இறுதி இலக்கு. ஈரானால் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது. இதுகுறித்து அதிபர் தெளிவாக உள்ளார். டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக இருக்கும் வரை ஈரான் நிச்சயமாக அணு ஆயுதத்தை வைத்திருக்காது.
14: இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பெருமளவு பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக கூறிய ஒரு நாளைக்கு பிறகு அதிபர் டிரம்ப் மீண்டும் சமூக ஊடகத்தில் இவ்வாறு பதிவிட்டார். எங்கள் ஒப்பந்தத்தை யாரும் பார்த்ததில்லை. அது என்னவென்று யாருக்கும் தெரியாது. அது இன்னமும் முழுமையாக பேசி முடிக்கப்படவில்லை. எனவே தங்களுக்கு தெரியாத ஒன்றை பற்றி விமர்சனம் செய்யும் அந்த தோல்வியுற்றவர்களின் பேச்சை கேட்காதீர்கள் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் லெபனானில் போர் நிறுத்தம் என்பது பெயரளவில் மட்டுமே உள்ளது. வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தும் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா ஆயுதம் ஏந்திய குழு மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகிறது. பரவலான அமைதி நிலவ வேண்டுமென்றால் இந்த தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும்.
0: இந்த நேரத்தில் ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அளிப்பதற்காக உடனடியாக அமெரிக்காவிடம் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். இதனை அவர் தனது ட்ருத் சோசியல் பக்கத்திலும் பதிவிட்டுள்ளார்.
18: ஈரானுடன் ஒருங்கிணைந்து அந்த யுரேனிய கையிருப்புகளை ஈரானிலேயே அல்லது வேறு பொருத்தமான இடத்தில் அளிக்க முடியும் என இன்று அதிகாலை ட்ருத் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த செயற்பாட்டின் சாட்சிகளாக அமெரிக்காவின் அணுசக்தி ஆணைக்குழு போன்ற அமைப்புகள் இணைந்து கொள்ளும் எனவும் டிரம்பின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிடம் 400 கிலோகிராமுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பு காணப்படுவதாகவும் அதனை மேலும் மேம்படுத்தினால் அந்த கையிருப்பு 10 அணு ஆயுதங்களுக்கு போதுமானது எனவும் சர்வதேச ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து போரை ஆரம்பித்த போது ஈரானின் ஆட்சியை வீழ்த்துவதே அவர்களின் முதன்மை நோக்கமாக இருந்தது. எனினும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பதும் அவர்களிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அளிப்பதுமே அமெரிக்காவின் முதன்மை நோக்கம் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானுடன் நீண்டகால சமாதான ஒப்பந்தத்தை எட்டும் என உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு தருணத்தில் டொனால்டு டிரம்ப் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது விசேட அம்சமாகும். தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் அணு ஆயுதங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் நேற்று தெரிவித்தது. முன்மொழிவு செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் 60 நாட்களுக்குள் அணு ஆயுதங்கள் தொடர்பில் இணக்கப்பாட்டிற்கு வர முடியும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாய் குறிப்பிட்டார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ட்ரூத் செய்திகள் ஊடாக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வரும் பின்னணியில் பேச்சுவார்த்தை செயற்பாட்டில் ஈரானுக்கே ஒரு தனித்துவமான பாணி உள்ளமையால் எதிரி நாடுகளின் பாணியையோ அல்லது அணுகுமுறையோ பின்பற்ற ஈரான் தயாராக இல்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சு நேற்று மேலும் தெரிவித்தது. இதேவேளை மத்திய கிழக்கில் நீண்ட கால சமாதானத்திற்காக பிராந்திய நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் கையெழுத்திடுவது அவசியம் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று மற்றொரு செய்தியை வெளியிட்டிருந்தார். ஆப்ரஹாம் உடன்படிக்கை என்பது இஸ்ரேலுக்கும் பல அரபு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகளை வளமைக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் தலையீட்டுடன் 2020 ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களின் தொடராகும். இந்த உடன்படிக்கையானது 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரபு இஸ்ரேல் உறவுகளை வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகளில் முறைப்படுத்திய முதல் சந்தர்ப்பமாக கருதப்படுகின்றது. ஆரம்பத்தில் இதில் ஐக்கிய அரபு ராஜ்யம் பஹ்ரைன் இணைந்தன. மொராக்கோ, சூடான், கசகஸ்தான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளும் இணையும் எதிர்பார்ப்பில் உள்ளன. இருப்பினும் சவுதி அரேபியா, கட்டார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, யோர்தான் உள்ளிட்ட நாடுகளும் இஸ்ரேலுடன் தங்களது உறவுகளை வளர்த்துக் கொள்ள ஆப்ரஹாம் உடன்படிக்கையுடன் இணைய வேண்டும் என தற்போது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார். அப்போது மத்திய கிழக்கு பிராந்தியம் உலகின் வேறு எந்த பிராந்தியத்தையும் விட ஐக்கியப்பட்டதாகவும் பலமானதாகவும் பொருளாதார ரீதியாக வலுவானதாகவும் மாறும் என டிரம்பின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பாகிஸ்தான் இஸ்ரேலை ஒரு நாடாக கூட அங்கீகரிக்காத பின்னணியில் இருதரப்பு ஒப்பந்தங்களை எவ்வாறு செய்து கொள்வது என்பது ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது.
19: தொடர்ந்து ஈரானில் விதிக்கப்பட்டிருந்த இணைய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்கி இணைய வசதியை மீண்டும் சீரமைக்குமாறு அந்த நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியான் உத்தரவிட்டுள்ளதாக ஈரானின் மிகிர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்பாடல் அமைச்சின் அதிகாரப்பூர்வ மூலகங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது குண்டு தாக்குதல்களை நடத்திய வேளையில் பொதுமக்கள் தகவல்களை பெற்றுக் கொள்வதை தடுக்கும் நோக்கில் ஈரானிய அதிகாரிகள் நாடு முழுவதும் முழுமையான இணைய முடக்கத்தை அமல்படுத்தியிருந்தார்கள். இந்த முடக்கம் 87 நாட்களுக்கு மேலாக நீடித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இணைய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நீண்டகால இணைய முடக்கம் காரணமாக ஈரானிய பொதுமக்கள் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்த செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளார்கள். அத்துடன் இணையதளங்களை பெரிதும் நம்பியிருந்த உள்நாட்டு வணிக நடவடிக்கைகளுக்கும் இதனால் கடுமையான பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரும் சீனாவும் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. கோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் வழக்கல்லைக்கு கொண்டுவர அது அவசியம் என்று அவை தெரிவித்திருக்கின்றன. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனின் சீன பயணத்தின் போது அந்த விவகாரம் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு ஆசிய பயணத்தின் முதல் கட்டமாக அவர் பெய்ஜிங் சென்றுள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் நடந்த சந்திப்பில் உச்செல்லை பரிமாற்றங்களை தொடர இருதரப்பும் இணங்கியுள்ளன. பசுமை, மின்னிலக்க பொருளாதாரம் உள்ளிட்ட புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டார்கள். சவால் மிக்க உலக சூழலிலும் சிங்கப்பூருக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள நெருக்கமான தொடர்புகள் நிலையான வேகத்தில் பேணப்படுவதாக டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். உலக நிலைமையை கருத்தில் கொண்டு சிங்கப்பூரும் சீனாவும் தொடர்ந்து நெருக்கமாக இணைந்து செயல்படுவது மிகவும் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டின் ஒரு அங்கமாக ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்துகிறார். இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வ உறவை அமைக்கும் விதமாக ஆப்ரஹாம் ஒப்பந்தம் தொடங்கப்பட்டது. ஐக்கிய அரபு சித்தரசுகள், பஹ்ரைன், மொரோக்கோ போன்ற நாடுகள் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் தலைமையில் வழிநடத்தப்படும் ஒப்பந்தத்தில் மற்ற நாடுகளும் இணைய டிரம்ப் தற்போது விருப்பம் தெரிவிக்கிறார். ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, ஜோர்டான் ஆகிய நாடுகள் இணைந்து கொள்ளும்படி ருத் சமூக ஊடகத்தில் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். மிக சிக்கலான பிரச்சனையை தீர்க்க அமெரிக்கா அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்ட பிறகு சம்பந்தப்பட்ட நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 1-2 நாடுகளுக்கு தயக்கம் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான நாடுகள் ஒப்பந்தத்தை விரும்புவதாக டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவின் பரிந்துரையை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது. ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட எந்த நிர்பந்தமும் இல்லை என்று அது தெரிவித்தது. இஸ்ரேல் உள்ளிட்ட மற்ற நாடுகள் அது பற்றி எதுவும் இதுவரை சொல்லவில்லை. அண்மையில் ஒலியை விட 10 மடங்கு வேகத்தில் சென்று தாக்குகின்ற ஒரேஷ்னிக் பலிஸ்டிக் ஏவுகணை ஏவி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருந்தது நேர்கள் அறிந்ததே. ஒலியை விட 10 மடங்கு வேகத்தில் சென்று தாக்கும் ஒரேஷ்னிக் பலிஸ்டிக் ஏவுகணை இந்த ஏவுகணை தொடர்பான பார்வை.
14: ரஷ்யர்கள் இதற்கு முன்பும் இந்த ஏவுகணையை சில முறை பயன்படுத்தியுள்ளனர். அதிபர் புட்டின் அடிக்கடி குறிப்பிட்டு பேசி வரும் அதிநவீன சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் என அழைக்கப்படும் ஆயுதங்களில் இதுவும் ஒன்று. இதை இடைமறிப்பது சாத்தியமானது என்றாலும் மிகவும் கடினம். யுக்ரைனின் ஆயுத கிடங்கில் தற்போது அமெரிக்கா வழங்கிய பேட்ரியாட் ஏவுகணைகள் உட்பட இதுபோன்ற ஒளியை விட வேகமாக சென்று தாக்கும் ஏவுகணையை அழிக்கக்கூடிய எதுவும் இல்லை. ஏனெனில் ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணையை போலவே இந்த ஏவுகணை விண்வெளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது அதிவேகமாக கீழே இறங்குகிறது. இது ஒளியின் வேகத்தை போல 5 மடங்கு, அதாவது மணிக்கு சுமார் 8000 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது. அதே நேரத்தில் இதன் போர்க்குண்டுகள் திசை மாறி பயணிக்கும் திறன் கொண்டவை. பின்னர் இவை 6 தனித்தனி போர்க்குண்டுகளாக பிரிந்து பயணித்து தாக்கும். இதனால் யுக்ரைனால் செய்யக்கூடியது என்று இதில் எதுவும் இல்லை.
19: தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சீனாவின் நட்பு பிரிக்க முடியாது என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியில் நாட்ட மத்தியஸ்தம் செய்யும் பாகிஸ்தானின் முயற்சிகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். சீனாவில் 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அதிபர் ஷி ஜின்பிங்கை நேற்று சந்தித்து பேசினார். அப்போது ஷபாஸ் ஷெரீப்பை பழைய நண்பர் என்று ஷி ஜின்பிங் குறிப்பிட்டார். பல்லாண்டுகளாக பரஸ்பரம் புரிதல் முழு நம்பிக்கையுடன் ஆதரவளித்து வருவதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான பாரம்பரிய நட்பு பிரிக்க முடியாததாக மாறிவிட்டதாக அவர் தெரிவித்தார். சீனாவும் பாகிஸ்தானும் இணையற்ற உறவை கொண்ட இரும்பு சகோதரர்கள் என்று ஷபாஸ் ஷெரீப் குறிப்பிட்டார். ஈரான் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்த சந்திப்பில் பங்கேற்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் அமெரிக்கா மற்றும் ஈரான் தலைவர்களுடன் தொடர்ந்து மேற்கொண்ட தொடர்புகளின் விளைவாக மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். அமைதியை ஊக்குவிப்பதற்கும் போர் நிறுத்தத்தை அடைவதற்கும் சீனா அளித்து வரும் பெரும் ஆதரவுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக சீன பிரதமர் லி கியாங்குடன் ஷபாஸ் ஷெரீப் பிரதிநிதிகளின் அளவிலான பேச்சுவார்த்தையை நடத்தினார். இதன் ஒரு பகுதியாக வர்த்தகம், முதலீடு, விவசாயம், அறிவியல், தொழில்நுட்பம், பருவநிலை மாற்றம், மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் இருநாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையொப்பமாகியிருக்கிறது. ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 7 ஆஸ்திரேலிய பெண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் அடங்கிய குழுவினர் ஆஸ்திரேலியா திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.
18: இவர்களின் பயணத்திற்கு அரசாங்கம் எந்தவித உதவியும் செய்யவில்லை எனவும் குற்றங்களில் ஈடுபட்டு வரும் சட்டத்தின் முழுமையான நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் உள்விகார அமைச்சர் டோனி பர்க் தெரிவித்துள்ளார். இவர்கள் ஒரு ஆபத்தான பயங்கரவாத அமைப்பில் இணைவதற்கும் தங்கள் குழந்தைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அவலமான சூழ்நிலையில் தள்ளுவதற்கும் மிக மோசமான முடிவை எடுத்தவர்கள் என டோனி பர்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் வடகிழக்கு சிரியாவில் உள்ள முகாமில் இருந்து கடந்த வியாழக்கிழமை புறப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் ஆஸ்திரேலியாவை அவர்கள் வந்தடையலாம் எனவும் ஆஸ்திரேலிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சிரியா முகாமில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த 4 பெண்களும் 9 சிறுவர்களும் இந்த மாத தொடக்கத்தில் ஆஸ்திரேலியா திரும்பினர். அவர்களில் 2 பெண்கள் மீது அடிமைப்படுத்துதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் மற்றொரு பெண் மீது பயங்கரவாதம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன.
19: தொடர்ந்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள கடை தொகுதியில் ஆடவர் ஒருவர் திரவத்தை தெளித்த சம்பவத்தில் சுமார் 20 பேர் காயம் விட்டார்கள். ஆடம்பர இன்சா 6 கடை தொகுதியில் இந்த சம்பவம் நடந்தது. கடை தொகுதியின் அடித்தளத்தில் அமைந்திருக்கும் தானியக்க வங்கி இயந்திரத்தின் மீது அவர் திரவத்தை தெளித்ததாக நம்பப்படுகிறது. அதிலிருந்து வாடை வந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தை தொடர்ந்து அந்த கடை தொகுதியும் சுற்றியுள்ள சாலைகளும் மூடப்பட்டிருந்தது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் கோரமான சாலை விபத்து ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 17 பேர் இறந்தார்கள், 10 பேர் காயம் விட்டார்கள். கைபர் பக்துங்குவா மாநிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பேருந்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பேருந்து சாலையோர நின்றது. பயணிகள் பேருந்திலிருந்து இறங்கிவிட்டு அருகில் காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கூட்டத்துக்குள் மோதியது. பயணிகளில் பெரும்பாலானோர் கட்ச் பெருநாளை முன்னிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள்.
0: புனித ஹஜ் யாத்திரை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. மெக்கா நகரில் வெயில் கொளுத்துகிறது. ஹஜ் யாத்திரை காலத்தில் வெப்பநிலை 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் என்று சவுதி அரேபியாவின் வானிலை ஆய்வகத்தார் முன்னிறைத்துள்ளார்கள். உலகெங்கும் பல்லாயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் மெக்கா நகருக்கு செல்ல தொடங்கியுள்ளார்கள். வெப்பம் இந்த அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று பலரும் தெரிவிக்கிறார்கள். பகல் நேர தொழுகைகளை பலர் ஹோட்டல் உள்ளிட்ட குளிர்சாதன வசதியுள்ள இடங்களில் தான் செய்கிறார்கள். பல இடங்களில் பெரிய அளவிலான காற்றாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மக்களுக்கு குளிர்ந்த நீர் போத்தல்கள் இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றன. வெப்பத்தை உள்வாங்காத வகையில் தரையும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. உச்சி வெயிலில் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவ அடிமைத்தனத்தை தோற்றிப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14 லியோ ஆண்டகை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பூகோள அரசியல் மற்றும் வர்த்தக ஆதிக்கத்துக்காக சக்தி வாய்ந்த அல்காரிதம்களை உருவாக்குவதை விடுத்து AI தொழில்நுட்பத்தை உடனடியாக ஆயுதம் மற்றதாக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். வத்திகானில் அவர் வெளியிட்டுள்ள மக்னிஃபிகா ஹியூமனிட்ஸ், மகத்துவம் மிக்க மனித நேயம் என்ற தனது முதலாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கலைக்களஞ்சிய போதனை அறிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஆதிக்கம் மற்றும் மரணத்துக்கான ஒரு கருவியாக AI மாறுவதிலிருந்து அது விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், அணுசக்தியைப் போலவே இதுவும் மனித குலத்தின் பொதுவான நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்க ராணுவத்தின் தன்னாட்சி போர் முறைகளுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வரும் முன்னணி AI நிறுவனமான அன்ட்ரோபிக் இணை நிறுவனர் கிறிஸ்டோபர் ரவுலா திருத்தந்தையின் இந்த அறிக்கையை வரவேற்றிருக்கிறார். வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் சிக்கலான AI செயல்பாடுகள் குறித்து அவர் கவலை வெளியிட்டுள்ளார்.

வைத்திருந்த கமராவில் அந்த காட்சி பதிவாகி இருக்கிறது. அவர் வான்குடையின் கட்டுப்பாட்டை இழந்த கருதவிப்பில் அலறுவது பதைபதைக்க வைக்கிறது. அவர் அவசர நிலையில் பயன்படும் மற்றொரு வான்குடையை விரித்து தரையிறங்க எண்ணினார். கடும் போராட்டத்துக்கு பிறகு அது சாத்தியமானது. தாம் உயிர் பிழைத்ததை நம்ப முடியவில்லை என்று சபரினா குறிப்பிட்டிருக்கிறார். விமானமும் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அந்த விமானத்தை ஓட்டிச் சென்றவர் 28 வயது நம்பியவர். அவர் சுற்றி பார்ப்பதற்காக விமானத்தில் சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. விமானம் அந்த வான்குடையை தவித்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் தெரிவித்தார். லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கியிருக்கின்ற 7 பேரை மீட்கும் முயற்சி மும்முரமாக தொடர்கிறது. தாய்லாந்து, பின்லாந்து ஆகிய நாடுகளின் நிபுணர்களும் அந்த பணியில் உதவிக்கு சென்றுள்ளார்கள். 2018 தாய்லாந்தின் வடபகுதியில் உள்ள ஒரு குகையில் சிக்கிய இளையவர் காற்பந்து குழுவினரை மீட்பதில் அவர்கள் பெரும் பங்காற்றினார்கள். லாவோஸின் கிராமத்தினர் 7 பேர் தங்கம் தேடுவதற்காக ஒரு வாரத்துக்கு முன் குகைக்கு சென்றார்கள். கனத்த மழையால் வெள்ளம் பெருகியதாலும் நிலச்சரிவு ஏற்பட்டதாலும் அவர்கள் வெளியேறும் வழி அடைபட்டு விட்டது. சுமார் 100 பேர் கூடி குகையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுகிறார்கள். இருந்தாலும் மீட்பு குழுவினர் குகைக்குள் உள்ளவர்களை சென்றடைய முடியவில்லை. சிறப்பு சாதனங்களும் நிபுணர்களும் தேவை என்று மீட்பு குழுவினர் தெரிவிக்கிறார்கள். சீனாவின் காங்சோ நகரில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறியும் புதிய கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு துளி ரத்தத்தை கொண்டு புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய அது பயன்படுகிறது. வழக்கமான பரிசோதனையை விட சுமார் 10,000 மடங்கு துல்லியமாக அது நோய் இருக்கிறதா என்பதை சொல்லிவிடும். புற்றுநோய் சோதனை கருவிகள் பெரிய குளிர்சாதன பெட்டியின் அளவில் இருப்பது வழக்கம். ஆய்வு கூடங்களில் மட்டுமே அவற்றை வைத்து பரிசோதிக்கலாம். இப்போது மாடலேட் ரீஃப்ரெக்மெட்ரிக் சென்சிங் என்ற சாதனத்தை கொண்ட கையடக்க கருவியை அந்த ஆய்வுக்குழு உருவாக்கியுள்ளது. வீட்டிலே அதை பயன்படுத்த முடியும். சோதித்து பார்த்தபோது ஆரம்ப நிலை நுரையீரல் புற்றுநோயை புது கருவி 94.9 விழுக்காட்டு துல்லியத்துடன் சொல்லிவிட்டது. இனி விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் 1 நாள் மற்றும் 20-20 போட்டிகளுக்கான புதிய தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை டெஸ்ட் அணியின் தலைவராக தனஞ்சிய டி சில்வா தொடர்ந்து நீடிப்பார் என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் சேர்பியாவின் ஜோகோவிச், கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபாகினா உள்ளிட்டோர் தங்கள் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். ஃபோர்முலா 1 கார்பந்தயத்தில் கனடியன் கிராண்ட் பிரீ ரேஸில் இத்தாலி வீரரும் மெர்சிடஸ் சாரதியுமான கிமி ஆண்டனெல்லி வெற்றி பெற்றார். 19 வயதான ஆண்டனெல்லிக்கு நடப்பு சீசனில் இது தொடர்ந்து 4வது வெற்றியாகும். அடுத்த மாதம் நடைபெறும் உலகக்கிண்ண கார்பந்து போட்டி வானிலை சவால்களால் பாதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் ஆட்டங்கள் நடக்க இருக்கின்றன. கோடை காலத்தின் போது கடுமையான வெப்பம், இடியுடன் கூடிய மழை, காட்டு தீ ஆகியவை அந்த நாடுகளை பெரிய அளவில் பாதிக்கும். கடந்த ஆண்டு கார்பந்து குழுக்களுக்கு இடையே நடத்தப்பட்ட உலகக்கிண்ண போட்டியின் போது மோசமான வானிலை காரணமாக 6 போட்டிகள் தாமதமாக துவங்கியிருந்தன. அமெரிக்காவின் விளையாட்டு அரங்குகளில் 16 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் மின்னல் தாக்கினால் போட்டி கட்டாயம் 1/2 மணி நேரத்துக்கு தாமதப்படுத்தப்படும். அதே போன்ற இடையூறுகளை தவிர்க்க கூறி அல்லது குளிர்சாதன வசதிகள் கொண்டிருக்கும் அரங்குகளை பயன்படுத்த ஃபிஃபா திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவின் லாஸ்வேகஸ் நகரில் முதல் முறையாக சர்ச்சைக்குரிய விளையாட்டு போட்டியொன்று நடத்தப்பட்டிருக்கிறது. என்கான்ஸ் கேம்ஸ், அதாவது இந்த போட்டியின் பெயர். ஸ்டீராய்ட்ஸ், பெப்டைட்ஸ் முதலிய தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை போட்டுக்கொண்டுதான் இந்த விளையாட்டில் பங்கேற்க வேண்டும். ஆனால் சில வீரர்கள் ஊக்க மருந்து இல்லாமலும் போட்டியிட்டார்கள். மருந்துகள் பயன்படுத்திய வீரர்கள் பலர் உலக சாதனையை முறியடித்தார்கள். ஆனால் எந்த சாதனையும் அங்கீகரிக்கப்பட மாட்டா என்பது போட்டி தொடங்குவதற்கு முன்பே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியிருந்தும் பங்கேற்பாளர்கள் ஏன் போட்டியில் கலந்து கொள்ளுகின்றார்கள் தெரியுமா? உலக சாதனையை முறியடித்தால் $1 மில்லியன் பரிசு கொடுக்கப்படுகிறது. மருத்துவ நிபுணர்கள் இந்த மருந்துகள் இதயம், கல்லீரல், சிறுநீரகத்துக்கு பெரும் ஆபத்து என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதனையும் தாண்டி இந்த போட்டியாளர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். போட்டி நிர்வாகம் விளையாட்டாளர்களுக்கு அனைத்து மருந்துகளும் பாதுகாப்பான அளவில் தான் செலுத்தப்படுகிறது என்று அதற்கான விளக்கத்தையும் தெரிவிக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 376 ரூபாய் 19 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 96 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 323 ரூபாய் 87 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 42 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414 ரூபாய் 4 சதம்,

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு நம்பிடி நஷ்டம் உண்டு.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே தொடர்கின்றது.

இந்த மண்ணிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது உதவுமான நிகழ்ச்சி. வார வாரம் பேராசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தெரியாத அரிய பெரிய தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார்.

0: எங்களுக்கு தெரியாத பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வானிலைகளிலே வார வாரம் பேராசிரியவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக பேராசிரியர்கள் பல்வேறுபட்ட வேலைப்பழக்கள் மற்றும் உடல் பிரச்சனைகள் மத்தியிலும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். பேராசிரியர்களே வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் அவர் சொல்வது போல் இந்த உபமானியத்தில் கலந்து கொள்வது, இந்த கருத்துக்கள் பரிமாறுவது சந்தோஷமாக ஒரு செயல். அது டொபாமைன் முயற்சி. டொபாமைன் நாங்கள் இப்போ ஏன் சந்தோஷமா இருக்கோம், நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது என்னப்போ, எங்கள் உடல்ல வந்து மனித உடல்ல வந்து ஓமான்கள் சுரக்கின்றன. ஒவ்வொரு தேவைகளுக்காக ஒவ்வொரு உணர்ச்சிகளும் பலப்படுத்துறதுக்காக அந்த வகையில் நாங்களுக்கு சந்தோஷத்தை நாங்கள் பலப்படுத்தப்படுறோமா, கவலை இல்லாமல் இருக்கிறோமா, சிரிக்கிறோமா, இப்படிலாம் பார்த்து கேட்க அம்மா இப்படிலாம் எங்களை உணர்ச்சி சந்தோஷம் சார்ந்ததும் துக்கம் சார்ந்ததுமான உணர்ச்சியை வெளிப்படுத்துறது காரணம் அதில் எங்களை ஏற்ப மூளையில் தாக்கங்களை ஏற்படுத்தப்படுது. எங்களுக்கு ஓமங்களும் சொல்லணும். அப்போ மனிதனுடைய செயற்பாட்டுக்கு எல்லாமே காரணம் நோய்க்கும் அதனுடைய செயற்பாடுகளுக்கும் வாழ்க்கைக்குமே காரணமாக இருக்கிறது ஓமான்கள். ஏற்கனவே இதை பற்றி கலப்புன்ற திரு தர்சன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சிருக்கோம். ஒரு பஞ்சு ஒரு பழமொழி இருக்கு, ரோம் இஸ் நாட் பில்ட் இன் எ டே. இந்த ரோம் என்பது ஒரு நாள்ல கட்டுப்பிடிக்கப்பட்டதாக இருக்குது. நாங்கள் ரோமா அப்படிக்கு போயிருந்தோம்ல, அவ்வளோ பழமையான கட்டிடங்கள், ஆழ்ந்த கட்டிடங்கள், கலாச்சாரத்தை பிற்படுத்த கட்டிடங்கள் எல்லாம் பார்த்து தான் ஒரு நாளில் கண்டுபிடிக்க கட்டி முடிக்கப்பட்டதாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் சொல்கிற விடயங்களும் ஒரு நாள் சொல்லக்கூடிய விஷயங்கள சொல்லித்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகைத்தான் நேரம் போதுமா என்னும் வகையில் நாங்கள் காட்சி கொண்ட உரையாடி கொண்ட கருத்து பரிமாறிக்கொண்ட இந்த எங்களை பிரி பேசணும் ஆசீர்வகம். அதில் நீங்கள் நல்ல நல்ல கேள்விகள் எப்போதுமே பேசுறது வழக்கம் ஒரு பொருள் பற்றி பேசும் பொருள் அந்த வகையில் ஆசீர்வாதம் மட்டும் கேட்டீங்க. அதை அதே தமிழ்கிட்ட நாங்கள் இப்போ மதம் வந்து சொன்னால் தமிழ்நாட்டில் மதம் என்னன்னா டக்கண்டு எல்லாரும் சொல்லக்கூடியது பாரம்பரிய மதம் இந்து மதம். அதில் பிரிவுகள் இருக்கிறது வேறு பயனற்ற பிரிவுகள் இருக்குது. அதை பிடிக்கிறது நாங்கள் இடத்துல பார்த்துருக்கோம். அது தவிர இலங்கை இந்தியா போன்ற தமிழ் நாடுகளுக்கு பண்டு தரப்பட்ட மதங்களும் இருக்க அந்த கத்தோலிக்கம் இஸ்லாம் புத்தம் என்றதெல்லாம் உடைய வந்த மதங்கள். ஆனால் அந்த புத்தகத்தை அந்த புத்த மதத்தை அப்படி துருவமான கேள்வி எழுந்தது. நான் இப்போ அறிஞ்ச அறிவு வரைக்கும் தான் புத்த மதம் உடைய வந்த காரணம். ஆனால் இந்து மதம் என்றது வாரத்துக்கு முதலே புத்த மதம் ஜைன மதம் சொன்ன ஆசீர்வாத மதம் நிறைய மதங்கள் இருக்கு. அதை பற்றி நாங்கள் பேசலாம். அதனாலதான் சொல்ல வந்தேன் எல்லாவற்றை பிள்ளைங்களும் வரலாங்க சொல்லி முடிக்க முடியாது. இந்த ஆசீர்வாதம் நான் அவரை கேள்விப்பட்டிருக்காரு மதம் அப்போ தமிழுக்கு முந்தின மதமாக இருந்ததாக தான். அப்போ ஆறும் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இப்போ நூற்றாண்டுகளுக்கு நாங்கள் தீர்மானித்தோம். இப்போ 2026 26ஆம் தேதி 5ஆம் மாதம் நாங்கள் சொல்கிறோம். இது என்ன அடிப்படையில் இந்த கணக்கு இந்த தேதி எப்படி பிறந்து 2026 ஆண்டுகள் ஆண்டோம். அப்போ ஒரு ஆண்டு அன்னைக்கு நாங்கள் மாதங்கள் இருக்க நாட்கள் அந்த மாதங்கள் கிழமைகள் நாட்கள் இரவு நமக்கு வாரம்ன்றது இந்த என்ன சொல்ற கிரகங்கள் அதாவது பூமி சூரியன் சந்திரன் இதில் இடப்பெருவோட போகிறது அந்த காலத்தை நாங்கள் போகிறோம். உதாரணம் அதை இப்போ ஈஸியாக நினைக்கலாம். தமிழில் சில சொற்களுக்கு அதில் படிப்படியான விளக்கம் இருக்காது. மாதம் வேண்டாம் என்னென்று நாங்கள் அதை குறித்து பிரித்து பார்த்தோம்னா தான் அது விளங்கும். என்ன மாதம் பண்ணிக்கணும் என்ன என்ன வெயில் எல்லாம் அதிகமாக இருக்குல்லோ அதனால தான் புட்டையன்றது அதை பற்றி நாங்கள் கலக்கலாம். வேன் இந்த வெயில் வந்ததே எங்களால் கலப்பு வர்றது, குறையுது, போடுது, எங்களை ஹார்ட் பேஷன் வருது, நேரம் இருந்தால் பேசலாம். அப்போ போகும்போது நாங்கள் ஆசீர்வாதம் பற்றி பேசின பொழுது ஏதாவது வகையில் அது பிரயோசனமாக இருந்ததா கட்சி.
0: ஆசீர்வாதம் என்பது எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஆசீர்வாதங்கள் கிடைத்துக் கொண்டுதானே இருக்கிறது. நேரடியாகவும் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது, உள்ளத்தளவும் பலரால் இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பலரும் உள்ளத்தாலும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அது எங்களுக்கு தெரியாதானே.
1: ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வகம்.
0: ஆசிவகம் அது மதம், அதாவது முதல் இருந்த மதம் என்ற அடிப்படையில குறிப்பிட்டிருந்தீர்கள்.
1: அதை பற்றிதான் பேசுறாங்க, அதை முடிக்கிறது அது உயரமான ஒரு மதம். ஏன்னா அது எல்லாருக்கும் புதுசாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சைவம், சமணம், சாக்தம் ரெண்டு தான் கலப்பும், கிறிஸ்தவம் கலப்பும், இஸ்லாம் கலப்பும், புத்தகம் கலப்பும், கிடக்கிறது சமணத்தையும் கலப்பும். ஏன்னா சமணம் தமிழ்கள் சமணம் கிடைக்காம இருக்க முடியாது. ஏன்னா தமிழ் இலக்கியங்களை பார்த்தால் அது சமண இலக்கியங்கள், புத்த இலக்கியம், புத்த மதம், சமண மதம் எல்லாம் சேர்ந்து அர்த்தம் இருக்கும். ஸோ அதுக்கு முதல் இருந்த மதம் நீங்களே அன்னைக்கு சொன்னீங்க, அந்த அடிகளுக்கு கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லியிருக்க இப்படி இருக்குன்னு சொன்னா அதை வச்சு வந்து நாங்கள் கதைக்கலாம். அடிகளுக்கு கொடுக்குறான்னு சொல்றோம்.
0: குறிப்பிட்டது அதாவது பழைய பழைய வரலாற்றில் உள்ள நூல்களில் இந்த சொல் பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது.
1: அதான் இப்போ அந்த நூல்களை வச்சு நாங்கள் நூல்கள் ஒரு காலத்தை குறிக்கிறோம். ஒரு நூலாசிரியர் எந்த காலத்தில் வாழ்ந்தாரோ அவர் தான் படித்த விடயங்களை அதுக்கு முற்பட்டது அது வரலாறாக இருக்கலாம், அல்லது அறிவியல் சார்ந்து மொழியை சார்ந்து தான் அறிஞ்சதை சொல்லலாம். அவர் அவர் அவருக்கு அவர் அறிந்த விடயங்கள் அவர் நூல் அறிவை பொறுத்ததான், படித்த அறிவை பொறுத்து தான் அவர் ஒரு விஷயத்தை கலைக்கலாம். ஏற்கனவே நாங்கள் கலைச்சிருக்கிறோம். ஒரு கணவன் மனைவியும் மேக்ஸ் படித்த கணவன் மனைவியும் கணவன் மனைவியோட ஆணம் பண்ணும் மனைவி ஆகிடும், மொத்த கணவன் மனைவி ஆகும், கணவன் மனைவி ஆகிறது பந்தத்துக்கு போய் திருமணம் சரியான அதேன்னு வந்தது. அந்த தமிழக வாழ்க்கையில அடையாளத்தில் வந்து இந்த அடையாளம் தான் இந்த நாங்கள் தமிழரை பற்றி பேசுகிறபோது சங்க காலத்தை பற்றி பேசும். அப்போ இந்த சங்க காலத்தில் பேசும்போது இப்போ நாங்கள் வந்து அந்த படம் நல்ல பொன்னியின் செல்வன் வந்து கூட அந்த கதையில பார்க்க வேண்டாம். பொன்னியின் செல்வன் தான் நாங்கள் அதில் வர கரிகாலம் அரசு பேரையெல்லாம் பார்க்க பொழுது அது தமிழில் கொண்டு வந்து பார்க்கும். அது கல்வி என்பவர் கிருஷ்ணமூர்த்தி என்ற கல்வி என்பவர் ஒரு பிரெஞ்ச கதையை படைத்திருக்கிறார். அந்த பிரெஞ்ச கதைக்கு பேர் என்னென்று சொன்னால் துருவா மஸ்குத்தேர். துருவா மஸ்குத்தேர்னா மூன்று மீசக்காரர் நகர். மீசன்னு சொல்லிக்க நாங்கள் என்ன நினைப்போம், இப்போ நவம்பர் நவம்பரும் அப்போ நாங்கள் கலப்போம் அது மீசக்கார மாதம், மீச மாதம் நவம்பர் மொவம்பர் என்றும் மீசைக்கு முஸ்தாட்சி என்று சொல்லுவேன். அந்த
0: வந்து அதாவது முன்னிய காலத்துல வந்து ஏதோ ஒரு வகையில துறவுக்கு ஒரு காலகட்டத்துல வாழ்க்கையில வெறுப்பு வந்து துறவுக்கு போயிடுவார்கள். அப்ப அந்த துறவை குறிக்கிறதுக்கா இந்த மதம் உருவாக்கப்பட்டது?
1: என்னன்னு சொன்னாலே நாங்கள் எடுத்து பார்த்தோம்ல எல்லா மதமும் என்ன சொல்லுவோம், எந்த மதத்தை எடுத்தார் நாங்கள் பிறந்தது பாவம் செய்தால பிறந்திருக்கோம், எங்களுக்கு மோசம் கிடைக்கும் அனுப்போம், அதுக்கு நாங்கள் மோட்சம் கிடைப்போம். அப்போ அதனால தான் நாங்கள் இந்த கடவுளை எந்த சாமிண்டு பார்த்தாலும் கடவுளை கும்பிட்டு எந்த கடவுளாக இருக்கட்டும் அதை கும்பிட்டு நாங்கள் நல்ல நிலையாக அடையணும்னு நினைப்போம். அது நல்ல நிலையை அடையணுங்கிறது மோட்சம் போகுது. அப்போ நல்லதுக்கு போக நாங்கள் விரும்ப மாட்டோம், மோட்சத்துக்கு போகும். எப்போ எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுவோம். ஆனால் சில மதங்கள் இந்த மோட்சம் நீங்கள் சொல்கிற அந்த துறவு வாழ்க்கையை தொடர்படுத்தி பேசக்கூடாது, அதையெல்லாம் மறுக்கிறவை மறுக்கிறது மறக்காததை வச்சு தான் ஒரு பெற்ற ஒரு சூசல் அது சமூகம் இதாக சமூக சமூகமாக வாழுகின்ற மக்கள் குரு தொகையினுட்டு கொஞ்சம் மாறுபாடு ஏற்படுறது. நான் அங்கே செல்வேன் அதை கொள்ளி பார்ப்பார்கள் பின்பற்றோ இருப்பார்கள். அது சொல்லாத பிடிக்காதவர்கள் வேறு ஒன்றா பின்பற்றுவார்கள். அதான் பெரும்பாலும் ஆயிருக்கும். எல்லாருமே ஒரு சொல்ற கருத்தை ஒத்துப்போவதில்லை. அதெல்லாம் திருபோல் வரும் இல்லையா? அப்படிலாம் இப்படி என்று கருத்து முரண்பாடை உருவாக்கி அது போக விதமான கோள்கள் ஏற்பட்டதாக கோட்பாடுகள் உள்ளதாகவும் அதுதான் சமூக கோட்பாடுகளும் சரி மதங்களும் சரி அறிவியல் சார்ந்த கருத்துக்களும் சரி. அதில் நாங்கள் நீங்கள் அப்படி சொன்ன மாதிரி நூல்கள் சொன்னதுங்க, அந்த நூல்கள் யார் எழுதுனது, அவர் என்ன சார்ந்தவரண்ட பொறுத்து தான் இந்த பெற்றுக்கொள்ளுகிற அறிவின் விரிவு மாறுபடும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆசீர்வகம் அப்படி ஏற்பட்டதாங்க அந்த காலத்தில். இப்போ நாங்கள் இப்போ இதெல்லாம் கேள்விப்படாத மதமாக இருக்கும் அப்படி ஒரு மதம் இருந்தால் அதிலே எத்தனை ஏழு மதங்கள் இருக்கு அந்த ஆசீர்வாதத்திலே பிரிவாக நாங்கள் பிரித்து பிரித்து பார்த்தோம் சொன்னால் இன்னொரு மதம் இருந்து திருவள்ளுவர் காலத்தில் வாழ்ந்த ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் திருவள்ளுவரை பற்றி பேசுகிற பொழுது திருவள்ளுவருடைய கடவுள் வாழ்த்து திருக்கள் வாழ முதலாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்து என்பது ஒரு இடைச்சருக்கலாக இருக்கிறது. இடைச்சருகள் என்று சொன்னால் சேர்ந்து கதைக்கிறது, கதைக்கிற ஒரு ரெண்டு பேர் தங்கள கருத்துக்களை சொல்லுகிறோம், அதை சேர்த்து கதைக்கிறது. இவர் சொல்கிறார் அப்படி, அவர் சொல்கிறார் அப்படி என்று சொன்ன கருத்துக்களும் மறுபடியாக தான் அந்த இடைச்சருகள் நீடிக்கப்படுறதாக இருக்கு. அப்போ திருக்குறள் நாங்கள் ஏற்கனவே போனோம் கதைச்சிருக்கோம் ஆகியோம் பேசும்போது திருவள்ளுவர் சொல்கிற அந்த கடவுள் வாழ்த்தில் திருவள்ளுவர் முதலாவது குரல் அகர முதல் எழுத்தெல்லாம்ன்றதை பற்றி நாங்கள் விளக்கம் அதுக்கு பத்து விதமான விளக்கம் சொல்லுவோம். முறைய பரிமாற பரிமுறைகளை சொன்ன முடியாது தான் நாங்கள் சொல்கிறோம். அதை பிரித்து பார்த்தா பத்து மதங்கள் சார்ந்த கருத்தாக இருக்கு. இந்த திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் ஒவ்வொரு மதங்கள் வாழ்ந்த காலம் வைணவம் இருந்திருக்கு, சாத்தியம் இருந்திருக்கு, சைவம் இருந்திருக்கு, ஆசிபோகம் இருந்திருக்கு, சாலி வாகன மண்டலம் மதம் இருந்திருக்கு, புத்தகம் இருக்கு, அது சமணம் மதம் மெயின் அவரே சமணராக இருக்கலாம்ன்ற ஒரு இது இருக்கு. ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை ஏதாவது நாங்கள் நம்பிக்கொண்டு வர்ற விஷயத்துக்கு மாறாக ஆண் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், எங்கள் புத்தகத்துக்கு ஆக்கள் சொல்லியாக எழுதப்பட்டு நான் நடைமுறைக்கு வந்தக்கூடியதே நாங்கள் நம்பிக்கொண்டு வந்துட்டு ஒரு புதுசாக ஆண்டு சொல்லிட்டு அப்படி இருக்குமா அப்படி இருக்காது இப்படி தான் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு ஐயம் ஏற்படும். ஆனால் சிந்திச்சு பார்க்க அந்த ஐயம் போயிடும். வணிக கேட்குற மாதிரி ஆசீர்வாதம் அந்த மதம் இந்த சைவ காலத்துல அந்த சங்க காலத்துல இல்லையே. நீங்கள் அந்த ரெண்டு உதாரணங்களை சொல்லியிருந்தோம் புறநானத்திலையும் பொருளாப்பியத்திலும் அது குறிப்பிட்ட இடத்துலாம் இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு இடங்களை வாழ்ந்தார்கள், கை கொண்ட பழக்க வழக்கங்கள் வித்தியாசம். இப்போ நாங்கள் உதாரணம் எந்த ஒரு எடுத்துக்கொண்டாலும் சமைப்பதை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் சோறு சமைக்கிற பொழுது எப்படி செய்வோம், ஊரில் சமைச்ச பழக்கத்தில் என்ன உலையை வைக்கிறது, உலையை வச்சுட்டு தண்ணி குறைச்சி அப்புறம் அரிசியை போடுறோம், உப்பை போடலாம் போடலாம் விடலாம் அது சாப்பிட கொடுத்தது போடுவோம், உப்பு போடுவோம் முதலே உப்பு போடுறது இல்லை, அரிசியெல்லாம் போட்ட அப்புறம் எவ்வளோ அரிசி போட்டோம் அதுக்கு எவ்வளோ கணக்கில் உப்பு போடணும் எண்ணத்தில் உப்பை போடுவோம். இல்லாட்டி சும்மா அவர் எடுத்த மாதத்தில் முதல் உப்பை போட்டுட்டு தண்ணி குறைச்சிட்டு உப்பை போடுவோம், அப்புறம் அரிசியை போடுவோம் நாங்கள் அரிசியை போட்டுட்டு போட்டு அரிசின்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பு போடுறது கலக்கிறதும் கலக்காதான் போடுறது. பிறகு இங்கே வான்சை நாங்கள் வாழ்க்கை கொடுத்து பார்த்தோம்ல அவர்கள் இப்போ நாங்கள் சோறு வைக்கிற கூட உள்ளே பானையை தண்ணியை விட்டு அடுப்பு வச்சு உள்ளே வச்சுக்கிட்டு அதை தண்ணி குறைச்சா அப்புறம் அரிசி போடுறது வழக்கம். இந்த ரைஸ் குக்கர்ன்றது வந்தால் அப்புறம் எப்போ சாப்பிடுவோம், நாங்கள் தண்ணியை வச்சுட்டு அதே சமயத்தில் தண்ணி குறைச்சா அப்புறம் அரிசியை போடுறது, தண்ணியை வச்சுட்டு அட்டே டைம் அரிசியும் போட்டுருவது உப்பையும் போட்டுருவது, விரும்பினா கொஞ்சம் பட்டரும் போட்டுவிடலாம் வேண்டாம் அந்த சோறு ஒன்று விட ஒன்று போட்டாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு முறையே அப்படித்தான். அந்த ஒரே விஷயத்தை சாப்பிட்டாலும் ஒவ்வொரு முறையில் அதே மாதிரி தான் மதங்களும் அடிப்படையில் ஒன்று என்ன கலவுளை தான் நினைக்கப்போகிறோம் மோட்சம்தான் போகிறோம் என்று சொன்னாலும் நாங்கள்
0: நினைக்கிறோம் ஒரு மதம் இருக்கு அஜீவிகாண்டு.
1: அதான் ஆசீர்வாதத்தில் இன்னொரு பேர் அசிவிக்கா அசிவிக்காக ஒரு சொல்லிண்ட சந்தோஷம் என்று இருப்போம், சந்தோஷம் ஆனந்தம் என்று இருக்கும். இந்த சந்தோஷம் என்பதுலையும் ஆனந்தம் என்பதுலையும் ரொம்ப வந்து வருது. அப்போ இம்மில முடிஞ்சால் அது வந்து சமைச்சோம், அது இம்மில அந்த சொல்ல இந்த பொருள் எடுத்துக்கலாம் இம்மில முடியாது ஆனந்த சந்தோஷ ரெண்டாவது சமஸ்கிருதம் சமயம் மராத்தி. ஏன்னா தமிழில் வந்து 42 மொழிகளின் சொற்கள் இருக்குது, அந்த அறுபடி ஒன்றும் தெரியாதவர்கள் தான் பேசுறது கதைக்கிறது ஏன்னா அந்த இடையில ஒரு விஷயத்த படிச்சுட்டு அந்த விஷயம்தான் தெரியும் என்று பார்க்கிறப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி தான் கிடைக்க முடியும். எந்த விஷயத்த உதாரணம் வந்து நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் சந்தோஷம் ஆனந்தம் என்று சொன்னோம்னா இது படைச்சலாச்சு சம்ஸ்கிருதம் ஆச்சு அன்று சொல்லக்கூடாது. நாங்கள் சந்தோஷம் அன்று சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக மகிழ்ச்சியை சொல்வோம். திருப்தி என்று சொல்லக்கூடாது, அது பட சொல்லவே நாங்கள் மனம் வர முடியும். இப்படி அப்போ சில பேர் தாங்கள் தங்களோட விளக்கத்தை தக்க மாதிரி சொற்களை உருவாக்குவார்கள். இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயம் ஆசீர்வாதம் ஆசீர்வாக அதுலேயே உண்மை போட்டோன்னா தமிழம் ஆயிடுது. உண்மை எடுத்து விட்டா சமஸ்கிருதம் ஆசீர்வாதம் வேண்டாம் என்ன ஆ ஸ்ரீவாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தமிழில் பல மொழிகளில் வந்து ஆனாவில் வந்தா முன்னோட்டன்று இங்கிலீஷில் வந்து ப்ரிஃபிக்ஸ் அவர் சொல்லியிருந்து அந்த தெலுங்கு முன்னாலே ஆசைத்தம் என்று சொன்னால் அதை எதுக்கு இருக்கக்கூடிய நதியாவே அவமரியாதை அதை மானம் அவமானம் தூறு அவதூறு கொஞ்சம் ஆனாவில் போட்டோம் அனோனிம்ஸ் அன்டோனிம்ஸ் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். அது மொழிகளில் ஏற்கனவே எதிர்மறையை கொடுத்தோம். அப்போ அதில் தான் இந்த சீவகம் சீவம்னா சீவன் சீவனோட வாழ்வா உயிருள்ளதாக இருத்தல் அசீவகம் உயிர் இல்லாமல் போதல் எப்போ உயிர் இல்லாமல் போதல் நீங்கள் சொன்னீங்க துறவுநிலையே போகணும் பொழுது அது சீவன் இல்லாத போயிடும். இந்த ஜீவன் இந்த ஜீவன் தான் அந்த அதில் வரம்பிச்சு. இப்போ நாங்கள் திருவாசகம் எடுத்துக்கொண்டாலும் இந்த திருவாரங்களில் நாங்கள் சம்பந்தர் சமய குருவர்கள்ட ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் நாளுக்கு இந்த சமய குருவர்களில் மூன்று பேர் திருவாரங்கள் பாடினவர் சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் இது மூன்று பேரும் திருவாரங்கள் முதலாவது முறை இரண்டாவது திருமுறை மூன்றாவது முறை இதெல்லாம் வந்து திருவாரங்கள் வரைக்கும் வரும் இந்த மூன்று பேரையும் பற்றி கிடைக்கும்போது அதனால எட்டாவது திருமுறை இருக்கு. எட்டாவது திருமுறை எடுத்து பார்த்தோம்னா அது திருவாசமாக வந்துடுது மாணவர் அந்த மாணிக்க வாசகர்கள் நாங்கள் ஒன்பதாவது திருமுறை என்று பார்த்தோம்னா அது வந்து இதெல்லாம் இந்த மதம் சார்ந்து பேசுகிறோம். இப்போ அதுதான் எங்களுக்கு தெரியும் இந்த மதம் புத்தாத்த இலங்கை பத்தாம் வகுப்பு படிக்கிற புத்தகம் இந்த மனமோ சைவ மனமோ ஒன்று ஒருவரும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பார். அப்போ வேந்தனாளர்கள் ஒரு பேர் சிவகுல சிவகுலகத்தினா என்ற ரெண்டு பேரும் வயசுக்கு பத்தாம் வகுப்பு சமயம்தான். ஒரு நாள் இந்து மதம் ஒரு சைவதான அதில் வர சொல்ல வரத்தில் கிட்டத்தட்ட உதயமாயிருத்தான் இருக்கும். அப்போ நாங்கள் எல்லாம் மோட்சம் போகணும் ரெண்டு பேர் தான் சொல்லி கொண்டு வருவோம். அதில் தான் வந்துட்டு வார ஒழுங்குற நாங்கள் கலைக்கப்படுறதே அந்த ஒன்று அவங்க என்ன பேர் இப்போ கொஞ்சம் ஒரு மதங்கள் சார்ந்த கருத்துக்களை வந்து சொல்லுவார் போதும் நீண்ட காலமாக பரவிடன்னு சொன்னீங்க எங்களுடைய நேயர் நீண்ட கால
0: பேர்
1: லாலாரவி. அப்ப லாலாரவி தான் ஒரு முறை பார்த்தா அந்த லாலாரவி தானே பார்த்துட்டீங்களா
0: அவருக்கும் இப்ப சுவாமி இல்லையா அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்
1: நோய்கள் வரத்தான் பார்க்கும் முந்தி வர வர நாங்கள் அடக்கி அடக்கி வச்சிருக்கோம். அது எங்களுக்கு பழம் குறையிற பொழுது சொல்லியிருக்கேன் பழம் குறையிறப்போ இன்னொன்று பழம் கூட
0: நீங்க தொடருங்க
1: கலைக்கிறது கேட்கலாம்
0: காத்திருக்கிறீங்களா
1: யாரோ நான் கலைக்கிறேன் நான் கலைக்கிறது கேட்கறது ஹலோ
0: இப்ப கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
1: சொல்றீங்க ஒரு முறை இந்த மதங்களை பிரிப்பு எழுதும் பொழுது தனக்கு உப நடந்தம் பண்ணால் நல்லா பிடிக்கும் என்று சொல்லி சொன்னோம். அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நினைக்கும் அப்போ ஏன் சொல்றேன்னா இந்த சைவ சமய பாடத்தில் இதில் தான் வரும் தர்மசாஸ்திரம் உப நடந்தம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மனநீதி அந்த மன தர்ம சாஸ்திரத்தையெல்லாம் சொல்லுவேன் நான் இப்போ இந்த ஏன் இங்கே இந்த மன தர்ம சாஸ்திரத்தை சாஸ்திரத்தை இங்கே சொல்கிறோம் வேண்டாம் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறது மன தர்ம சாஸ்திரங்கள் இந்து மதத்தை போடுறதே இந்த கோட்பாடுகள் எல்லாம் நியாயமானது, நேர்மையானது, நீதியானது தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அதை நாங்கள் விரிவாக பார்க்குற பொழுது அது நேர்மையானதல்ல, நீதியானதல்ல, ஒரு பாரபட்சமானது, தங்களுடைய சாதி சார்ந்த விஷயம்ன்றது தெரிய வரும். உதாரணம் மனு நீதி கண்ட சோழன். அப்ப மனு தர்ம சாஸ்திரத்துல குறிப்பிடறதா, இந்த மனு தர்ம சாஸ்திரம் இந்து மதத்துல பகுதியா இருக்கு. உபநடன தர்ம சாஸ்திரம், சங்கீதை என்றெல்லாம் பேசுற பொழுது நாங்கள் இந்த உபன இதை பத்தி எல்லாம் பேசுவோம். தர்ம சாஸ்திரம் பண்ணி மனு தர்மம், மனு தர்மம்னு நீதிமுறை, ஒரு அரசன் எப்படி நீதியாக ஆட்சி செய்யணும்ன்றதை சொல்றாரு. நீதியோ நீதி இல்லையோ, நீதி அந்த வைக்க முனிவர் தாசகுரு சொல்லிடுவார். அதை நாங்கள் நம்பிக்கொண்டு வரோம். அந்த வகையில் மனுநீதி கண்ட சோழன், அதை நாங்கள் பெருமையாக சொல்றதும் எல்லாம் பழக்கம். அப்போ மனுநீதி கண்ட சோழன் என்ன அவன் கருத்து? மனு கண்டவர் தான் அந்த பல தர்ம சாஸ்திரங்கள் எழுதினவர். அவர் எழுதினது இந்த மனு கண்டவர் எழுதினாலும் மனு தர்ம சாஸ்திரம், மனு தர்மம். மனு தர்மம்னா என்ன? ஒரு அரசன், அந்த அரசனுக்கு ஒரு மகன், அவன் இளவரசன். இளவரசன் ஒரு குதிரை ஓட்டிக்கொண்டு இருக்கிற பொழுது அந்த குதிரை சக்கரத்தில் ஒரு பசுக்கன்று மாட்டிட்டு அடிபட்டு அவர் இறந்து போய் இறந்து போட்டோன்னா அது ஊரெல்லாம் பெரிய கதையாக போச்சு. இளவரசன் குதிரை வண்டியில் ஓட்டிக்கொண்டு போய் அதில் பசுக்கன்று போய் பசுக்கன்று சேர்த்து போயிட்டு என்ற பாவத்தை நாங்கள் கேட்கிறோம். ரெண்டு சிலர் சரி எல்லாம் ஜனம் அழைச்சோடனே அப்போ மனு தர்மம், மனு தர்ம சாஸ்திரத்தை எழுதின அவர் அந்த இருடி, அவர் இருடி என்று சொல்றோம். இவர்கள் வந்து சொல்ற எப்படி அந்த அரசனுடைய மகன் இளவரசன் குதிரை ஓட்டிக்கொண்டு போய் தன்னுடைய குதிரை சில்லையில பசு கண்டு மாட்டுப்பட்டு வந்து போயிட்டது. ஆகவே அந்த பசுவின் பாரிசு வந்து போயிட்டு, அப்ப பசுவின் பாரிசு வந்து போனபடியால் அந்த அரசன் பாரிசு அந்த பசுவின் இறப்புக்கான, பசு கண்டின் இறப்பு காரணமான அந்த இளவரசனும் அதே மாதிரி குதிரையின் காலில், குதிரை வண்டியின் காலில் மீதிக்கப்பட்டு சாகணும் இந்த இதுதான் மனநீதி. இது அந்த ஒரு பாசு பசு கண்டு திறந்து போனதுக்காக ஒரு அரசன் மகன் இளவரசன் அவனை தாக்கடிக்கிறது அதே மாதிரி குதிரை வண்டியாலேயே மிதிச்சு சில்லுக்கு மாட்டுப்பட்டு சாக வைக்கிறது தான் மனநீதி. இது நீதியானது தான். இது வந்து இந்த சமயத்தில் இருக்கு. அப்போ இந்த ஆசீர்வாத மதங்கள், புத்த மதம், வைணவ மதம் சொல்றோம், வைணவத்தை எடுப்போம். அப்போ நாங்கள் அடிப்படையில் சொல்கிறோம் மதங்கள் ரெண்டு வகை. ஒன்று வந்து வேதங்களை அடிப்படையாக கொண்ட மதம். நாங்கள் இப்போ சொல்லுவோம்ப்ப இந்த மனநீதி கண்ட சோழன் இந்த கதையெல்லாம் வேதங்களை அடிப்படையாக கொண்டு, வேதங்களை அடிப்படையாக கொள்ளாத விதத்தில் அவைதீகம், வைதீகம், அவைதீகம். நாங்கள் நம்பிக்கொண்டோம். நாங்கள் நினைக்கிறோம் பொதுவாக பேசுகிறோம். எழுகிற பொழுது நாங்கள் சொன்னால் சைவம், சாக்தம், சமணம், அவமானம், கணாபத்தியம் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி கொண்டு போகிறோம்ல. இதெல்லாம் இந்து மதத்துக்குள்ளே அடங்குது. இந்து மதத்தில் உள்ள பிரிவுகள் எல்லாம் 18 மதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள், வீரத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது, வீரத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது. அது மாதிரி எல்லாம் இருக்கிற பொழுது அவைகள் வந்து நாங்கள் இந்து மதத்தில் அடக்குவோம். இவை இல்லாத வேதங்களை நம்பாத மதங்கள் இருக்குது. அதுதான் இந்த ஆசீர்வாதம், சாரி ஆசீர்வாதம், புத்த மதம், சமண மதம், இந்த மதங்கள் எல்லாம் இருக்கு. இது சாதி வாகனம் ஒன்றும் ஒரு மதம் இருந்தது. திருவள்ளுவர் காலத்துல இந்த ஆசீர்வாதம் இருந்திருக்கு, சாதி வாகனம் இருக்கு. சாதி வாகனம் திருக்குற பேசுறதே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி புறநான வச்சுக்கோ அல்லது மணிமனையிலாம் இது ஆசீர்வாதத்துக்கு தர்றது. ஆனால் சாதி வாகனத்துக்கு வர்றது குறைவு. ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஆண்டுகள் நாங்கள் புத்த வருஷம் சித்திர மாதம் பிறந்தோம். அதுல வார ஒரு 60 70 ஆண்டுக்கு பேர் சாதி வாகனம். ஸோ இப்படி அந்த வைரியம் அவைதீகம் சார்ந்தபடி எங்களை பேசும்பொழுதுதான் வைதீகம் பற்றி இல்லாத அவைதீகமான ஆசீர்வாதம் பற்றி பேசிக்கொண்டு வரோம். ஏற்கனவே நாங்கள் அதை பற்றி கதைச்சிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி துறவர வாழ்க்கை என்னடா ஒருத்தருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது. இந்த சமண மனமும் சரி, புத்த மனமும் சரி, ஆசீர்வாதம் வந்து இன்னொருவருக்கு தீங்கு செய்யக்கூடாது.
0: வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். தூரத்துல இருந்து சத்தமா பேசுற ராதா சொல்லுங்கள், அப்படி இருக்கிறீங்களோ,
2: சுகமா இருக்கிறீங்களோ? சுகமா இருக்கிறீங்களோ?
1: எப்போதுமே சுகமா இருக்கிறோம். உங்களுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில்
2: நல்லது நல்லது கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கின்றது. ஐயா என்னட ரெண்டு கொஸ்டின் இருக்கு, ரெண்டு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட.
1: சரி, கேள்விகள்.
2: முதல் கேள்வி, நாங்கள் புலம்பெயர்ந்த ஆண்கள் வந்து 60 வயதுக்கு பிறகு, ஐயா 50 வயதுக்கு பிறகு, சரி 60 வயதுன்னு சொல்லலாம், 60 வயது பிறகு அதாவது வண்டி தொந்தி, அதாவது வண்டி வைக்குது, அதுக்கு காரணம் நாங்கள் யூஸ் பண்ற மருந்துகளா அல்லது சாப்பாட்டுதா அல்லது என்னன்னு சொல்ல முடியுமா?
1: இந்த கேள்வியை வேறு விதத்துல கேட்டீங்கன்னே, பரவாயில்ல, சொல்லுவோம் சொல்லுவோம், கேள்வி எதுவா இருந்தாலும் சொல்லுவோம். அதாவது இந்த மருந்து சாப்பிடறதால வண்டி வைக்கிறேன்ற ஒரு கருத்தை முன்னாடி முந்தைய முருகன் பற்றி சொல்லி இருக்கிறீங்களோ அதை பற்றி நாங்கள் கதைப்போம். இந்த வண்டி அடுத்த கேள்வி என்ன கேள்வி? வண்டி கடத்து
2: அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி, நாங்கள் வந்து ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், அவ கர்ப்பிணி கர்ப்பிணி பொண்ணு சொல்லுவோம் அல்லது புள்ளத்தாச்சி என்று சொல்லுவோம். அந்த புள்ளத்தாச்சி என்பது தமிழ் ஐயா?
1: சரி சொல்லுங்க சொல்லுவோம். தமிழான்னு கேட்கறேன், ரெண்டு கருத்து
2: ஒவ்வொரு
1: ரீதியில் பெற்று மாறுபடுற பொழுது அது ரெண்டு பிரிவா போகுது. பழக்கம் தாயின்றது பிள்ளை, தாச்சி பிள்ளையே தாயா வச்சிருக்கலாம்,
2: பிள்ளைத்தாச்சி.
1: தமிழ் சொல்லுதானோ
2: தமிழ் சொல்லுதான்.
1: அந்த ஐயம் வந்தது, சந்தேகம் வந்தது,
2: ஐயம் வந்ததுன்னா நாங்கள் கற்பனி பொண்ணுன்னு சொல்லுவோம், கற்பனியா இருக்கிறான்னு சொல்லுவோம், கற்பனியா இருக்குண்டு. அப்ப இது ரெண்டு வசனங்களை நாங்கள் பாவிக்கிறபடியால் ஐயா அவர்கள் கேட்போம், இது தமிழா அல்லது சரியா? நாங்கள் ஆதிகாலத்தில இருந்து நாங்கள் காதல கேட்டு வாரம், புள்ளத்தாச்சி புள்ளத்தாச்சி என்று. அப்ப ஆண்களுக்கும் எங்களுக்கு வண்டி வச்சு 1 மாதம் புள்ளத்தாச்சி, 2 மாதம், 3, 5 மாதம் புள்ளத்தாச்சி போல எல்லாம் வண்டி வந்து கொண்டிருக்கு. 60 வயது பிறகு கூடுதலா வருது. அதான் இந்த காரணத்தையும் இந்த இந்த சொல்லையும் தான் எனக்கு உங்களை கேட்கணும் போல இருந்தது ஐயா.
1: சரி, வண்டி என்றது எப்படி வாரன்றது கேள்வியா, அல்லது இந்த கற்பிணி அல்லது தாக்கி, அதுல என்ன உங்களுக்கு தமிழ் சொல்லாண்டதுலயே உங்களுக்கு அந்த ஐயம் வேற என்ன?
2: ஐயம் இந்த ரெண்டு சொல்லுக்கும் இருக்கு ஐயா, கேட்டு பாப்பம். புள்ள தாச்சி புள்ளை என்றால் தமிழ், நீங்க சொன்னது சரி. தாச்சிக்கு நீங்கள் அதன் அர்த்தத்தை சொன்னீங்கள், அப்ப கேட்டு பாப்பம் என்ற. இப்ப அதை நான் உணர்ந்து கொண்டேன், அது இந்த சொல்ல
1: தமிழ் சொல்லான்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ் அல்லா சொல்ல என்னமோன்னு கேட்கும்.
2: அது மனதுல தோன்றுச்சுது, ஆனால் நீங்கள் இப்ப விளக்கினா புறான் தெரியுது. புள்ளையண்டா தமிழ் தானே, தாச்சி என்றதுக்கும் உதாரணத்தை சொல்லி இருந்தீங்கள். அது இந்த
1: இல்ல இல்ல, அது இந்த சொற்கள் தமிழா தமிழ் இல்லையான்ற சொல்லுக்கு தவறுதலான விளக்கம் கொடுக்கறது. இப்ப உதாரணம் சங்க இலக்கியம், சங்கம் வந்து சொல்றோம், சங்கம் வந்து தமிழ்ச்சுள்ளே என்று சொல்ற அறிஞர்களும் இருக்கிறார்கள். சங்கமிக்கிறது என்று சொன்னா சேர்ற என்ற கருத்து. அப்ப அறிஞர்கள் சங்கம் வந்து விளக்கம் கொடுக்கறதும் இருக்கு. இப்ப நீங்க கேட்ட பிள்ளை தாச்சி பிள்ளைய தாங்கி கொண்டு இருக்கிற பிள்ளை தாச்சி தாய் தானே இல்லை காரணம். தாய் என்று சொன்னால் என்ன கருத்து என்று சொன்னால் நெருக்கம், மற்றது மூலதம் கழிப்பங்களுக்கு தாய்மொழி என்றோம், தாய்நாடு என்று சொல்றோம். ஏன் தாய் நடிகை தாய்நாடு தாய்மொழி என்று சொல்றாருன்னா தாயின் மொழி அல்ல. எங்க இப்ப ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு வேற யாருக்கு அந்த நெருங்கிய உறவா அமையும்? வேற எந்த உறவுக்கு ஒரு பிள்ளையோட உறவு நெருக்கமா இருக்கும் தாயை விட? தெளிவிளங்குறோம். தாயை பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள தொடர்பை விட நெருக்கத்தை விட வேற யாருக்கும் அந்த உறவு நெருக்கம் மிக நெருக்கமானதா இருக்கு.
2: தந்தையை
0: ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? தந்தை பிள்ள அடுத்த தாய்க்கு பிறகு தந்தையிலும் பாசமா இருக்கும்.
2: தந்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் ஐயா, இந்த தமிழ் என்று சொல்லேக்க, தமிழ் ஏன் தாய்மொழி என்றம் என்று சொல்லிக்க, இப்ப எங்களை எங்களோட சேர்ந்து எங்கட மொழி தானே இருக்கிறது, இப்ப தாய்க்கு பிள்ளை இருக்கிறது போல.
0: ரெண்டாவது இடத்துல மொழி என்று சொல்லுறீங்க,
2: ரெண்டாவது இடத்த மொழி.
1: சரி
2: ஐயா சொல்லுங்க.
1: தாய் என்றது முதல்ல தமிழ்ல நீங்க தமிழாண்டு கேட்டீங்க, இது தாயண்ட சொல்லு தமிழா பிள்ளைத்தாச்சி என்று வர தாய் தமிழாண்டு கட்டி. இப்ப மொழியில வந்து நாங்களது ஆறர் இது தமிழா தமிழ் இல்லையான்னு கேட்கிற பிரச்சனை. இப்போ இந்த தமிழோட கிளாஸ் சொல்லி இந்தியாவில் இருக்கு, இலங்கையில அந்த அந்த அதுக்கான
0: இப்ப தமிழ தமிழர் சொற்களை கொண்டு வரமண்டு தமிழர்களே தெரியாத சொற்களை தமிழ் சொல்லண்டு கொண்டு வரவர்களும் இருக்கிறார்கள்,
1: நிறைய இருக்கு. அதுக்கு அந்த சொல் பற்றியே சொல்லண்டா என்ன
0: அந்த சொல்ல நீங்கள் சரியா பிரிச்சு ஆய்ந்து ஆய்வு செய்து பாத்தீங்கன்னா அதுக்கும் தமிழுக்கும் தொடர்பே இருக்காது.
1: எங்களுக்கு ஒரு மொழி புறமொழி சொற்கள் அப்படி எங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களுக்குள்ள தொடர்புகள் பேச்சுதான் அது இருக்கும். நாங்கள் இப்ப ஊர்ல இருக்கிற பொழுது பேசுற பேச்சுதான், வெளிநாடு கண்டு வந்து பேசுகிற பொழுது இல்லை இன்னும் என்ன நாட்டை இருக்கமோ அந்த நாடு சம்பந்தமான சொற்கள் எங்கள் வந்து இருக்க முடியும். கேட்கின்ற கேட்க வந்து தமிழக நாங்கள் இருக்கையிலே பல காலத்தை சாப்பிட பழகி நாங்கள் பிறந்த நாளுக்கு என்னத்தை போய் சாப்பிட்றோம், சரியான ஒரு கொண்டாடத்துக்கு என்னத்தை சாப்பிட்றோம், ரெண்டெல்லாம் அந்த வாழ்க்கை முறை மாறி போகும் பொழுது என்ன மொழியில இருந்து அந்த சொற்கள் உணவுகள் அல்லது வாழ்க்கை முறைகள் அல்லது பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு வந்ததோ அந்த அடிச்சொற்கள் மொழியில சேர்ந்துடும். அது கடன் வாங்குறான்னு சொல்றது, கடன் வாங்குறதால பொருளை கடன் வாங்கினதான் ஒரு ஆள் டிரைவர் ஒரு ஆள் வாங்கினா கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவர் ரெண்டுகளும் வரும். மொழிகளை பொறுத்தவரை அப்படி பார்க்கவே இல்லை. எந்த ஒரு மொழியும் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ள விடாம தான் சில பேர் கதைக்கிறது. இப்போ சொல்லாக்கம் உண்டு, நாங்கள் சொல்லாக்கம் உண்டு, ஒரு சொல் அப்படி உருவாகுது. ஒரு சொல் உருவாகிறதுக்கு பல காரணங்கள், ஒரு சொல்லின் தமிழே இருக்கு. எந்த ஒரு சொல்லி எடுத்து பார்த்தாலும் அந்த சொல்லை ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிடிக்கலாம்? இடுகுறி பெயர், காரண பெயர். இப்போ நாங்கள் பறவை என்று சொல்கிறோம், ஏன் பறவை என்று சொல்கிறோம்? அது பறக்கிறபடியாக பறவை என்று சொல்கிறோம். ஏன் நெருப்பு சுடும் என்று சொல்கிறோம்? அது சுடுகிறபடியாக சுடும் என்று சொல்கிறோம். ஆனால் இப்போ மரம் என்று சொன்னால் எப்படி பெயர் இருக்கிறது? மரம் என்னதுக்கு அது இடுகுறி பெயர். அப்போ ஆனால் தமிழ் அந்த அளவுக்கு பெருசாக இப்போ பல கருத்தில் நான் பரிமாறுறோம், நான் பல புரிஞ்சு கொள்வோம். சொற்கள் சார்ந்த விளக்கங்கள் வந்து தமிழில் ஆட்கள் சொல்லும் பொழுது அதன் விரிவான விளக்கம் இல்லை. எப்படிங்க பிள்ளைத்தாச்சி தமிழ் சொல்ல, நம்ம தாய் என்பது நெருக்கமாண்டெல்லாம் சொல்ல வரைக்கும், தந்தை என்பது இருக்குமாண்டெல்லாம் அது சொல்ல பொழுது நம்ம அதில் நிறைய காரணம் முடிப்பார். தாய்மொழி என்று தான் ஒருவருடைய நெருக்கமான மொழி, அந்த சின்ன வயதில் பேசப்படுகிற மொழி தாய்மொழி. அதான் முதல் தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு முதல் யாரும் தெரியும், தாயத்தான தெரியும். தாய் தானே சொல்லுவாங்க, இவர் தான் அப்பா, இவர் தான் அப்பா, இவர் தானே அண்ணா, இவர் தான் அக்கான். இல்லாட்டிக்கு அம்மா இல்லாட்டிக்கு எங்களுக்கு தெரியாது. அம்மான சொல்றத நான் சொல்லிக்கொண்டு நெருக்கமாக இருப்போம், பாலை குடிச்சு அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்தப்ப நெருக்கமானவர் என்றதை கூட தாய் என்றால் நெருக்கமானவர் இன்னொரு பொருள். தாய்மொழி என்ன? நெருக்கமான மொழி. எங்களுக்கு என்ன மொழி? நாங்கள் முதல் படித்த மொழி என்றது நெருக்கமான மொழி. அது தாய் மொழியாக கூட இருக்கலாம். தாய் சின்ன வயதுலேயே அம்மா அப்பா பிள்ளை வா சொல்லி சொல்லி தரீங்க, நாங்கள் அதை கேட்டு கேட்டு திருப்பி சொல்றோம். அந்த சின்ன பிள்ளை வேற ஒரு இடத்துல போய் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட அந்த வாழ்கிற சூழல் சொற்கள் தான் வரும். சிங்களப்பூரில் போய் வாழ்ந்தால் சிங்கள சொற்களாக வரும், இந்தியா போனால் இந்திய தமிழ் வரும். அப்போ இங்கே இங்கே வாழ்க்கிற பொழுது இங்கத்தை சொல்லி வரும். இங்கேனா இந்த இந்த புலம்பெயர் நல்ல வாழ்க்கும் அந்த மொழி தான் அந்த சொல் இருக்கும். அங்கே தாயின் இது குறைஞ்சு போயிடும். வீட்டில் கலைக்கிற போய் இப்போ தாய்மொழின்றது நாங்கள் எங்கேருந்து கலைக்கிறோம்ன்றது பொழுது இலங்கை இந்தியாவில் இருந்து நாங்கள் தமிழை பற்றி பேசுகிறவங்களும் தாய்மொழி என்று பேசுகிறோம். வெளிநாட்டுக்கு வந்தால் எங்களுக்கு எப்பவும் தாய்மொழி தான், எங்களுக்கு தமிழ் இல்லைங்க தாய்மொழி தான். ஏனென்றால் நாங்கள் அது முதல் சின்ன இருந்து படித்தது எங்களுக்கு நெருக்கமான மொழி, அதில் தான் நாங்கள் கூட படித்ததும். அதை விட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். இதே ஆங்கிலமோ பிரெஞ்சோ எல்லாம் என்ன மொழியோ நாங்கள் படிக்க போகிறோம். அது பின்னாளில் வந்த மொழி, பின்னாளில் வந்த மொழி எங்களுக்கு உறவுகளும் அப்படித்தானே. என்ன உறவுன்னு முதல் இருக்கிற அந்த உறவு, நாள் போக நாள் போக வேற உறவு வேற கொடுக்கும். முதல் இருந்த உறவு பிறகு வந்த உறவு தள்ளி விடுறோம். தள்ளி போயிட்டு அந்த மாதிரி இருந்தவங்க போயிடுமா தான் அந்த மாதிரி இருந்த உறவு தவறு போகிறதுக்கான காரணம். மொழிகளும் அப்படித்தான், நாடுகளும் அப்படித்தான். இப்போ நாங்கள் இலங்கையிலிருந்து வந்த காலத்தில் சொல்லுவோம், அவங்களை நாட்டை வாட்டு வந்துட்டோம், அகதியில் இருப்போம், உழைச்சிட்டு பிறகு நாங்கள் போயிடுவோம், ரெண்டு வயசு நான் வந்துடுவேன்னு அங்கே இருந்து வாழ சொல்லிட்டு வாழும். அப்புறம் எத்தனை விதமானாலும் இங்கே காசு உழைச்சது காணாது, சம்பாதிக்கிறது பத்தாவது, அங்கே கொடுக்க கொடுக்க முடிச்ச உழைச்சி இருக்கு. அப்போ நாங்கள் இன்னும் நிலை உண்டு உழைக்க வேண்டிய நிலை ஏற்பட வேண்டதுக்காக அந்த அங்கே போகிற காலம் நீடிக்கப்படும். அதனால இங்கே வாழ்ந்த காலம் இங்கே கூட இந்த நாட்டின் பழக்க வழக்கம் தான் எங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த நாட்டை விட்டுட்டு போக எங்களுக்கு பல காரணங்கள் விடாது. சொல்லுவோம் அது தாய்நாடு தான் என்ன இருந்தாலும் போவோம்னு சொன்னாலும், அது யாரை வாழ்ந்த இந்த உள்நாடுகளுக்கு வந்து நாங்கள் என்ன வந்தோமா உழைச்சோமா இந்த வேலையை செய்தோமா போனோமா சமூகத்தோடு நாங்கள் பழகாமல் இருந்தோமானாக்க அந்த நாயோட துப்புள் அந்த தாயோடைய நாட்டோடைய உள்ள இருந்த துப்புள் கூடி உறவுன்னு சொல்கிற தொடர்பும் இருந்தோண்டே இருக்கும். அப்போ நாங்கள் பழகிறாக்கிற ஆக்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறாக்க வேண்டிய எண்ணிக்கை அதிகமாகி ஒவ்வொரு போகிற பொழுது தாய்நாட்டோட தாய் அங்கே உள்ள மக்களோட நண்பர்களோட இருந்த தூரம் போயிடும். அதான் அந்த இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, அது தமிழ் என்னன்றது, இந்த அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஐஸ் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஐஸ் அவுட் ஆஃப் ஹார்ட் அவுட் ஆஃப் அது இன்னொன்று அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் ஹார்ட் எங்கிற சைட்டுன்னா பார்வை, எங்களோட பார்வைக்கு தூரமாக இருக்கிறது இதயத்துக்கு தூரமாயிடும். நாங்கள் எத்தனை நாளாக இந்த நாளில் வந்த புதுசில் எல்லாரும் தெரியும் கடத முழுகிறோம் போன கடத்தோம் நாள் போக நாள் போக நான்ற தன்மை குறைஞ்சோன்னு வார பொழுது அவளை பற்றி தொடர்புகள் குறைஞ்சோண்டு போயிடும். இப்போ வேற குறவுகள் வந்துடுவாங்க. இதுதான் அந்த பழமொழியுடைய கண்களுக்கு தூரமாக இருக்கிறது இதயத்துக்கும் தூரமாக இந்த உறவும் சரி மொழியும் சரி இதெல்லாம் இதில் தான் அடங்கும். நாங்கள் தெரிஞ்சவங்க அறிவும் இதில் தான் வரும். மதம் வந்து சரி அங்கே நாங்கள் திரும்ப வந்து கோவிலுக்கு போகலாம், சேர்த்துக்கு போகலாம், பள்ளிவாசலுக்கு போகலாம், எதுக்கோ போகிறோம். இங்கே வந்தோடனே அதுக்கான இதில் குறைஞ்சோடனே அது சேர்க்கத்தலத்தோடு போயிடும். அங்கே செய்தான் சரி அதுக்கான தொடர்பும் என்னதானோ செய்வோன்னு தான் செய்வோன்னு இருப்போமே தவிர அதனால இல்லை ஊரில் இருந்த அந்த தொடர்பு அவசியம் விளக்கம் எல்லாம் குறைஞ்சு போயிருக்கும். அப்போ நீங்கள் சொன்ன இதற்கு வரோம் எல்லா மொழியிலும் பிரமுள சொற்கள் இருக்குது. அந்த பிரமுள சொல் இருக்கிறது கெட்ட வார்த்தையே அல்ல. அந்த சொற்களை சொல்கிறதால எங்களுக்கு இப்போ நாங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் கதைக்கிற கொடுத்து அந்த பிரமுளை சொல்லுன்னு தெரியாமல் தான் அதை சொல்கிறோமே தவிர அது சிங்கள மொழி சொல்லு இது அணக்கொண்டான்னு சொல்லணும். அணக்கொண்டான்னு சொல்லுன்னா ஒரு பாம்பை கொடுக்கணும் பெரிய மாதிரி பாம்பு. எத்தனை சொற்களை நாங்கள் சொல்கிறோம் தானே அந்த சொற்கள் எல்லாம் வந்து பிரமொழி சொல்லாக இருந்தாலும் பிரமொழி சொல்லுன்னு தெரிஞ்சுக்கொண்டு கதைக்குவதில்லை. ஆனந்தம் சந்தோஷம் சமஸ்கிருதம் கொண்டு தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் கதைக்குவதில்லை. ஆனந்தா என்றதுக்கும் சேர்த்தோடனே ஆனந்தமாக்கி சந்தோஷன்றது சந்தோஷம் வந்து வானோடும் சேர்த்து சொன்னோடனே அதை வந்து சொல்றது என்னென்னு சொன்னால் ஒரு புறமொழி சொல்லி தன்னுடைய தாய்மொழியில் வந்து சேர்ந்தோடனே அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது வர்றது இல்லை ரெண்டு மொழிக்கு தக்க மாதிரி சேர்ந்துடும். அதையுமே நாங்கள் அது புறமொழி சொல்லணும்னு சொல்கிறது நன்றம் தான். எங்களுக்கு அந்த சொல்லிலாம் போயிடும். அதுக்கு பிறகு ஒரு புதுச்சொல்லை நாங்கள் அது உருவாக்கி அறிமுகப்படுத்தி வளர்க்கத்தில் இருந்த அவசரத்துக்கு அந்த சொல்லி வராது. சந்தோஷம் கொண்டு தான் நாங்கள் எப்போ கலைக்க வரமே தவிர மகிழ்ச்சி மகிழ்ச்சியானது எப்பவும் வராது. பொதுவாக மேடையில் பேசும் பொழுது அவரோட பேசுகிறோமோ அப்படி கலைக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் நோமலாக நாங்கள் கேட்க சந்தோஷம் கொண்டு தான் முதல் தரும். அதுதான் நாங்கள் முதல் தெரிஞ்ச சொல். தாயும் அப்படி தான். அப்போ தாய்மொழியானு சொல்கிறதுக்கு நெருக்கத்தை குறிக்குது. நீங்கள் சொன்ன பிள்ளை சாட்சி பிள்ளைய சாட்சி தாங்கிறவர்கள் அப்போ தாய் ஒவ்வொரு மொழியுமே ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு காலத்தில் வந்த தாய் என்றும் அன்னை என்றும் மாதா என்றும் என்று நாங்கள் சொல்கிறோம். தாய் ஆட்சி என்று சொல்கிறோம். இந்த சொல்லலாம் தமிழில் வந்து ஒவ்வொரு காலப்போக்கில் வந்து எல்லாமே இப்போ நாங்கள் சொல்கிறோம். அம்மாண்டா என்ன அம்மாண்டா தாய் அன்னை மாதா என்றான்னு சொல்லிக்கொண்டு சொல்வதெல்லாம் ஒரே காலத்தில் வருது. ஒவ்வொரு காலப்போக்கில் தமிழுக்கு வந்த சொற்கள் தான் இந்த சொற்கள். மாதாண்டது எப்போ வந்திருக்கும் சமஸ்கிருதம்ன்றது தமிழுக்கு வரையக தான் மாதாண்டு வந்தது. மாதா பிதா அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்னையும் பிதாவும் அண்ணன் தமிழ் சொல்லும் பிதாவை சமஸ்கிருதம். அப்போ பிதாண்டு நாங்கள் எல்லாம் சமஸ்கிருதம் தெரிஞ்சு சொல்லலாம் சொல்கிறோமா சொல்லலாம் வரோமா மாதாவை ஒன்றாலும் மறக்க வேண்டாம் என்று சொல்கிறோம்னா இந்த மாதாவும் பிதாவும் வர்றது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் எப்படி சமஸ்கிருதம் வந்து ஐரோ இந்தோ ஐரோப்பிய மொழி. இந்தோ ஐரோப்பிய மொழி இப்போ ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் லாட்டின், இந்த கிரீக், இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இந்தோ ஐரோப்பியன் மொழிகள். இந்த ஐரோப்பிய மொழிகளில் வந்து தாய் என்றதில் எண்மையில தான் ஆரம்பிக்கும், மா தகப்பன் என்றதில் பியிலே ஆரம்பிக்கும், பி என்றதுனா பிதா, பேர் பெட்ரோ, போர்த்துகல் மொழியில் பேருவாங்க பாயிண்ட் பெட்ரோ என்று நாங்கள் இலங்கையில் சொல்கிறோம், பாயிண்ட் பெட்ரோன்னா பருத்தி துறை என்று தமிழில் சொல்கிறோம். அது இந்த நேரடி மீனிங் பருத்தி துறை அல்ல, பருத்தி துறை என்றால் அது துறை, பருத்தி துறை, காங்கேசன் துறை, வெள்ளோட்டு துறை, தெங்குப்பட்டி துறை என்று தான் அப்படி சொல்கிறோம். துறை என்றது அங்கே ஒரு அந்த கடல் முறையில் இருக்கிறது துறை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் பருத்தி துறை என்று சொல்லுக்கு அதில் என்ன அங்கே பருத்தி எங்கே துறை எங்கே வந்துருக்கு, அது வைக்கப்பட்ட ஒரு பேர், இட ஒரு பேர். ஆனால் பாயிண்ட் பெட்ரோல் வந்து நாங்கள் சொல்கிறோமே, பாயிண்ட் பெட்ரோல் சொன்னால் என்ன, அந்த பாயிண்ட் என்ன ஒரு மையம், ஒரு இடம், அந்த பாயிண்ட்ல பாருங்க வந்து சொல்லுவோம். பாயிண்ட் என்ன நிறைய மீனிங், அந்த அந்த பாயிண்ட் இடமா நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் அறிஞ்சு வைக்கிறது தான் நீங்கள் வைக்காமல் இருக்கலாம். அந்த பாயிண்டா சொன்ன கலெக்டர் கொடுத்து பாருங்க, ரெண்டு கலெக்டர் பாயிண்ட், பாயிண்ட் என்ன இன்னொன்று, அந்த பாயிண்ட்ல வந்து நில்லுங்கோ, பாயிண்ட்னா ஒரு இடம், குறிப்பிட்ட இடம், மையம். அப்போ பெட்ரோன்ட்டு சொன்னால் பிதா, போர்த்துகல் மொழியில் பிதான்ட்டு சொன்னால் பெட்ரோ, இங்கிலீஷில் ஃபாதர், ஃப்ரெஞ்சில் பேர், ஜெர்மன் லாங்குவேஜில் என்ன சொல்கிறோம் அந்த பணக்கு வாட்டர் என்று சொல்கிறோம், இங்கிலீஷில் ஃபாதர். அப்போ ஜெர்மனில் விஇடிஆர் வாட்டர், இங்கிலீஷில் ஃபாதர் எஸ்ஏடிஹெச்ஆர், அது மாதிரி மாத்திரமா அப்படித்தான். அப்போ அப்போ ஊர் சொல்லி வர்ற பொழுது அப்போ மான் போது இந்தோ ஐரோப்பிய மொழிக்கான பேர் சீனா அல்லது எஃப்ல சொன்னால் அது வந்து ஜெர்மன், இங்கிலீஷ், இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் வந்த மொழி. அதான் சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்ல சொன்னால் நாங்கள் எல்லா மொழியிலையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வாரம் நிறைய சொற்களை சொல்லலாம், இங்கிலீஷில், ஃப்ரெஞ்சில், சிங்களத்திலேயே இருக்குது. ஏன்னா சிங்களம் வந்து ஒரு பிரமொழிச்சாலும் கலந்த ஒரு மொழி தான், பிரைக்ரித், சம்ஸ்கிருத் அண்ட் தமிழ், இது பாலி. அப்போ பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம், தமிழ் சேர்ந்த மொழி தான் சிங்களம், அதுவும் ஒரு சாம்பார் மொழி. தமிழும் சாம்பார் மொழி இல்லாமல் ஒரு நல்ல மொழியாக இருந்து பிறகு ஒவ்வொரு மொழிக்காரர்கள் அதை பேசி அந்த நம்ம தமிழ தமிழர்கள் மட்டும் வளர்க்கு, பழமொழிக்காரர்கள் தான் கூடுதலாக வளர்த்தது. எப்படி வளர்த்தது, இப்போ நாங்கள் மதங்கள் பிரித்து பேசுகிற பொழுது பிரியாமல் இருக்கு, என்னென்று கிறிஸ்தவ மதம் வந்தது, இஸ்லாம் மதம் வந்தது, இடையில வந்தது, இப்படி அகராதி வந்தது, இலக்கணம் வந்தது, முட்டு தெரிப்பு தான் அந்த தடிப்பு குறியீரன்னு சொல்லுவாங்க, பங்க்சுவேஷன், ஃபுல் ஸ்டாப், கமா அண்ட் இன்வெர்ட்டட் கமாஸ் என்றுதான் சொல்லி கொண்டு போகிறதில்ல. அதாவது ஆங்கிலேயர் வந்து அறிமுகப்படுத்தணும், அது அகராதின்றது தமிழாக்கள் ஒரு தான் உருவாக்கிடுங்க, வீரமாவீரன்னு சொல்கிறாங்க இட்டாலியன் வந்து உருவாக்கு, பார்ட் டைம் செய்யுள்ள கதை கொண்டு வந்த மொழியாக பார்க்க அதை செய்ய உடனடியாக கொண்டு வந்து வீரமாமுனிவர் கதைகளை நாங்கள் சொல்ல வழிக்கிட்டது பாண்டுகளில் தான் முடிச்சு சொன்னோம். அதை நாங்கள் உடனடியில் எழுதுறது, இப்போ எழுதுகிற மாதிரி கதையை எழுதுகிற மாதிரி எழுதி கொண்டு வந்தது வீரமாமுனிவர் அந்த இத்தியாதியன். அப்போ அதற்கு நம்மளுக்கு இந்த ஆனா ஆவன் ஆண்டு எழுதுக்கு ஏனா அப்படி எழுதுறோம், ஏ என்ன அப்படி எழுதுறோம், ஓனா அப்படி ஓ என்ன, அதை எழுத மாற்றி ஆயிடுறது வீரமாமுனிவர். அப்போ தமிழுக்கு வளர்த்தவர்கள் புறமொழிக்காரர்கள். இப்போ நாங்கள் ஆசீர்வாதம் என்று பேசுகிற பொழுது அதில் வந்து ஆசிர்வாகம், சாதிவாகனம், இந்து மதம்,
0: நீங்கள் சொன்ன ஆசிவாக வகம் தொடர்பாக தேடுகிற போதுதான் கணக்க பேரது தொடர்பாக ஆதித்தமிழரின் மதம் ஆசிவகம் என்றொருவர் சொல்கிறார், ஆசிவகம் அறிமுகம் என்று ஒருவர் ஒருவர் சொல்கிறார், ஆசிவகத்தை அழித்தவர் புத்தர், ஆசிவகம் மதமா வாழ்வியலா என்றொருவர் சொல்கிறார், ஆசிவகத்தை அழித்த அசோகர் என்றொருவர் சொல்கிறார், இந்து மதத்துக்கு முன் தமிழர் வழிபட்ட மதம் இது என்றொருவர் சொல்கிறார், ஆதி தமிழர்களின் மதம் புத்தமா ஆசிவகமா என்ற ஒரு கேள்வியை ஒருவர் கேட்கிறார். அப்படியே பல நூற்றுக்கணக்கான விடயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கிறது ஆசீர்வாகம் தொடர்பாக.
1: நீங்கள் சொன்ன எவ்வளோ கருத்துக்களும் உண்மையான கருத்துக்கள் சொல்லணும்.
0: இல்லை அதில் ஆசீர்வகம் தமிழர் மெய்யல் என்று சொல்லி ஒருவர் குறிப்பிடுகிறார். அப்படி பலர் பல்வேறுபட்ட வள்ளலார் கடைப்பிடித்தது ஆசீர்வக நெறிமுறையா என்று ஒருவர் கேட்கிறார். திட்டமிட்டு மறைக்கப்பட்ட நம் ஆசீர்வகம் வரலாறு என்று ஒருவர் குறிப்பிடுகிறார். தமிழ் மண்ணில் வேர்விட்ட ஆசீவகம் என்று ஒருவர் குறிப்பிட, அப்படி நிறைய பேர் இது தொடர்பாக கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்.
1: இல்லை நல்ல விஷயம், உங்களை நாங்கள் அது செய்கிறத யார் என்ன செய்தாலும் அதை சொல்ல வேண்டிய இடத்துல எடுத்தாங்க வேணும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி கலக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உடனடியாக அதை பற்றி தேடுதலை செய்வீங்க, பிபிசியில போவீங்கள் அல்லது எப்படி போய் இன்டர்நெட்ல போய் அதை எடுத்து சொல்றதற்கு ஈஸியாக அறிவுறுத்து கொடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி கொண்டு கேட்க அதெல்லாம் ஈஸியாக சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு தேடலும் இருக்கு நட்டதுக்கும் அப்படி தேடலாம்ன்ற ஒரு முன் உதாரணமா நீங்கள் பேசுறீங்க. இது உண்மையா இல்ல ஊடகங்களாலும் செய்யறதில்லை நீங்கள் அதை செய்யறதுமே உங்களுடைய அனுபவம் தான் அந்த காரணம். இப்ப ஆசீர்வாதம் சொல்லி உங்களுக்கு என்ன புதுச்சேரியில் வந்து நாங்கள் நானும் அதை அறிகிற பொழுது அப்படிதான் எனக்கு தெரியும். பட் அதை நடு இன்னும் சிந்திக்க வேணும் கலைக்க வேணும் பரையர் நாங்கள் தமிழ் மதம் சார்ந்த நிறைய பேசுகிறோமே அப்ப தமிழத்தை ஆதி மதம் நீங்களே இப்ப சொல்றீங்க அதுல ஆதி மதம் என்ன ஆசீர்வாதம் அதுல இருந்து நீங்க புத்தக மதம் அழைச்சதா அசோகர் அழைச்சாரான்
0: சில பேர் குறிப்பிடுற சயின்டிபிக் ரிலிஜன் ஆஃப் இந்தியா
1: அதான் நானும் சொல்லுவேன் நான் எதுக்கு இப்ப நான் ஒரு முறை பேசும்போது அறிவியல் சார்ந்துதான் ஒரு கருத்தை கொண்டு வந்தாங்க நிறுத்துவேனே தவிர ஏதோ ஒரு மூல நம்பிக்கைக்காக ஒரு கருத்தை ஒரு போதும் நான் முயற்சிக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் உதவுவோமான்னு சொல்றோம் உதவுவோமான்னு சொல்றது நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அடுத்து அறிவு சார்ந்து கருத்து சார்ந்து மொழி சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்து எங்களை அறிய கொடுக்குறோம் அறிய கொடுக்கறது மூலம் உதவுகிறோம். இப்பதான் அமெரிக்காவில் ராஜா வந்து வயிற்றை பெட்டி கேட்கிற போது நாங்கள் இங்கே போயிட்டா சரி வயிற்றுக்கு நாங்கள் இப்போ வர சொல்லுவோம் ஸோ அந்த இப்படி தான் அந்த தேடல்ன்றது அதை நீங்கள் தூண்டிடுறது பெரிய விஷயம் அது சிறப்பு தரிசன். இப்போ ஆசீர்வாதம் வந்து நாஞ்சலோட நீங்கள் டக் டக்குன்னு சொல்லிடுறீங்க பாருங்களே தான் அந்த புத்தரளிச்சாரா புத்த மதம் புத்தரளிச்சதில் புத்த மதம் வளர்ச்சிதான் புத்த மதத்தில் வந்து எங்களுக்கு தெரியும் மூன்று மதம் இருக்குது பிரிவு வகையை எல்லா மதங்கள்லையும் பிரிவு வந்துடும். ஏன் தீ வந்தது சைவம் இருந்தது பிராமணர் ஆகியோர் வந்து அவருக்குள்ள வைணவத்தை இந்த பிராமணர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி முந்தி எங்கட சங்க காலத்தில் நீங்கள் சொன்னீங்க சங்க காலத்தை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுதெல்லாம் சங்க காலத்தில் இத்தனை துணைகள் இருக்கு அப்போ நான் அஞ்சு துணை என்று நாங்கள் ஐந்து துணைகள் நான்கு என்று படித்தோம் அப்புறம் ஐந்து துணை என்று படித்தோம் குறிஞ்சிக்கு ஒரு கடவுள் பிள்ளைக்கு ஒரு கடவுள் ஒவ்வொன்றுக்கும் கடவுள் சொல்லி ஒன்று வந்துட்டேன் அதில் பேயவனும் மாயவனும் குத்தவையும் வரையணும் சிவனும் இருக்கு ஆனா பட்ட பிரமணன் அதுல இல்லை அப்ப பிரமணன் வந்து அங்க உருவாக்கிறத இருந்து ஆரியர் இந்த ஆரியர் தான் இந்த ஆசீர்வாதத்தை அடைச்சார்கள் நீங்க சொன்னீங்க அறிவியல் சார்ந்த மதம் உங்களை அணுவை பற்றியே பேசுறோமே அணுவ ஒரு அணுவன்றது என்ன எந்த ஒரு பொருளும் அணுவால் ஆனது இது பேசிக்கல எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும்

அந்த முயற்சி ஒரு பொருள் திருக்குளம் பற்றி பேசுற பொருட்டு அவ்வியாரே சொல்லுவேன், அணுவை துளைத்து எழுகடலை திரட்டி, அப்ப அணுவை துளைத்து, அப்ப அணுவை துளைக்கலாமல் தமிழ வந்தது. தமிழ் வந்து அறிவியலமாக தானே, ஆசிர்வாதம் போல இந்த அறிவியலமாகங்கள் இருந்தால்தான் தமிழ் அந்த காலத்தில் அறிவியல்மாகமா இருந்தது. அது இப்ப 6வது நூற்றாண்டு வரைக்கும், 6வது நூற்றாண்டு பிறகு 7வது 8வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டு வந்தவுடன் இந்த சைவ மதத்தினுடைய வளர்ச்சி ஆகியரால் சுத்தப்பட்டு, ஏற்கனவே அந்த வெப்ப நோய் வந்த என்ன கூன் பாண்டியன்ற வெப்ப நோய் நீ கேட்க பக்கத்து திருஞானகம் வந்த திருஞானகம் வந்து கொடுத்ததெல்லாம் நாங்கள் உடனே இப்போ 3 வேலை சோடு செவியன் பாடின சம்பந்தர் இப்படி இருப்பாரோ அவங்களுக்கு கண்டா சம்பந்தருடைய ஆக்கள் தான் திருநாவுக்கரசு சிதம்பரத்தில் முடிச்சு விட்டது. முடிச்சு விட்டதால தான் அவள் கல்யாணம் கட்டுறது டைம் வந்து அவட்ட பந்தலில் நெருப்பு வச்சது. அங்கே சாதி அப்போவே சாதி கல்யாணம் சாதி பெற்றது அந்த காலத்திலே சம்பந்தர் திருநாவுக்கரசு காலத்திலே. ஏன் தண்டி வர முடியாத போனவன் இப்போ வயதான காலத்திலே சிதம்பரத்துக்கு போனதால கணவன் பரமசேரன் என்று சொன்ன தமிழ மாதத்தில் போனவன் சைவ கோயிலுக்கு வந்துட்டானே என்று சொல்லிட்டு அவர் மூல காலத்துக்கு சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போனோடனே அவரை அடித்து கொண்டுட்டாங்க. இவரை கொண்டுட்டாங்களே சமணமாக ஒன்று பேசுப்பது போலாள ஜாதியை சேர்ந்த திருநாவுக்கரசு கொல்லப்பட்டார் என்று கதை வந்தோடனே அன்று புத்தூர் கொண்ட இடத்துல புத்தூர் சிவனையும் இருக்குது இந்தியாவிலும் இருக்குது. அந்த புத்தூர் கொண்ட இடத்துல வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்குது இந்தியாவில் உள்ள புத்தூர் இலங்கையில் உள்ள புத்தூர் அச்சுவெளிக்கும் நீர்வெளிக்கும் உள்ளது. ஸோ அந்த புத்தூரை நாங்கள் சொல்கிற பொழுது அந்த புத்தூரில் தான் அவருக்கு கல்யாணம் கூட நடக்குது. 12 பேர் அவருக்கு 3 பேர் தேவாரம் பண்ணவருக்கு 12 பேர் கல்யாணம் பேசியாச்சு. கல்யாணம் நடக்கிற சமயம் திருநாவுக்கரசு ஆக்கள் வந்து அந்த கல்யாண பந்தலில் நெருப்பி வச்சிருந்தேன். நெருப்பு கத்தியடி அதன் காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொன்ன பாடின பாட்டோட தேவாரத்தோட அவர் மறந்து போயிட்டார். இறந்து போயிட்டேன் நான் சொல்ல விரும்பல மன தீயோட தீயா மறந்து போயிட்டேன். ஸோ அது ஒரு புறம் இருக்கு. நாங்கள் சொன்ன அந்த அவர்கிட்ட சந்தே சந்தேகங்களும் அப்போ புறமொழி சொற்கள் எல்லா மொழியிலையும் இருக்கு. பிரெஞ்சுக்காரங்க இந்த 1993வது ஆண்டு பிரெஞ்சில கலாச்சார மந்திரி இருந்தவருக்கு பேர் ஷக்டூபோன் ஷக்ஷராக்கு எல்லாம் துரோகம் செய்து ஒவ்வொரு பதவி ஷக்ஷராக்கு எதிராக ஆட்சி அமைச்ச உடனே எதுவாக பல தீவிர ஷால் பாஸ்குவா ஆட்சி அமைச்ச உடனே ஷராக்கு கோபம் வந்துட்டு கோபம் வந்தோடனே கூட இருந்த 30 வருஷமா சொன்னேன் துரோகம் செய்யறாங்களே நட்பு துரோகம் செய்யறாங்கிறது தான் அவர் எலெக்ஷன்ல வெற்றி எடுத்தோடனே மிகவும் நம்பிக்கை உதவியாக அமைச்சராக போட்டேன். அப்படி போட்டது பாதுகாப்பு குறால் கலாச்சாரத்துக்கு கொண்டு இந்த இப்ப சொல்ற கலாச்சாரத்துக்கு போட்டது சத்துக்கும் பயன்பாடு மேயர் அவர் 12வது மந்திரி ஆனவுடனே அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்ன சட்டம் கொண்டு வந்தார்? பிரெஞ்சு மொழியில புறமொழி சொல் இருக்கக்கூடாது, குறிப்பாக ஆங்கிலம் இருக்கக்கூடாது, ஃபுட்பால் சொல்லி சொல்லக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட் மற்றவர்கள் இதெல்லாம் வந்தது குயிக்கெண்டெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடாது, அதுக்கு நீங்கள் பிரெஞ்சு சொல்லத்தான் சொல்லணும். ஃபுட்பாலுக்கு என்ன சொல்ல சொல்லுவீங்கள்? பால் ஆப்பி பால்ண்டா பந்து போல் கால் பாதத்தால தானே நாங்கள் பந்து காலால் அடிக்கலான்னு முழுக்க முழங்காக அடிக்க முடியுமா பந்து கால் திருப்பது இல்லாத அடிக்கலாம் பட் கால் அடிக்கிறது நாங்கள் குதிய காங்க அந்த கால் பாதத்தால் பால் ஆப்பியன்ட்டு தமிழ் ஒன்று ரெஸ்டாரண்ட் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து இன்னொன்று சொல்றது ரெஸ்டாரியும் ரபிக் என்றதை கொண்டு வந்து அப்படி கணக்கு சொல்லணும்னா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தோடனே அந்த இது சரி இது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடாத விளக்கம் இல்லாமல் போயிட்டு இங்கிலீஷ்காரன் சொல்ல விளக்கிட்டேன். எங்களை உங்களோட பிரெஞ்சு மொழியில் உள்ள ஆங்கில சொல்ல எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் உங்களை எங்களுடைய ஆங்கிலத்தில் உள்ள உங்களோட பிரெஞ்சு மொழி சொல்லி எடுப்போம் என்று அவ்வளோ இருக்கு. அப்போ இங்கிலீஷில் எத்தனை விதமான பிரெஞ்சு மொழி சொல்லி இருக்கு, எத்தனை விதமான லத்தீன் மொழி இருக்கு. இங்கிலீஷ் எடுத்து பார்த்தோம்னா 29 விதமான சொற்கள் பிரெஞ்சு மொழி சொற்கள், இன்னொரு 29 விதமான சொற்கள் லத்தீன் சொற்கள். அப்போ 29 58 விதமான சொற்கள் இல்லாமல் போயிடும். அது தெரிஞ்ச உடனே ஓகே என்று அவையுடைய மொழியில சொல்லியிருக்கிறது இருக்கட்டும். இப்போ

0: இங்கே இந்தியாவில் இங்கிலாந்துல இங்கேயும் வந்து டிக்ஷனரிகளில் புதுச்சொற்கள் வர்றது இருக்கு. அந்த புதுச்சொற்கள் வர்ற பொழுது இங்கிலீஷ் என்ன மொழி சொல்லும் செகண்ட் அதை உருவாக்கிறாங்க நடைமுறையில் இருக்கேன்னு சொல்லி, அது அந்த மொழி சொல்லி இந்த மொழி சொல்லுன்ட்டு அதை பிரிக்க வைக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் அனானாஸ் என்று சொல்கிறோம், பைனாப்பிள் என்று சொல்கிறோம், அது எந்த மொழி? அது வந்து அமெரிக்கன் மொழி, ஆப்பிரிக்கன் மொழி. விற்பனை வேற வரி குதிரை என்ற பேர் பார்த்து இது புறமொழிச்சொல்லுண்டு பாகுபாடு காட்டுறதே இல்லை. ஆனால் தமிழர்கள் இடையில தமிழ் மட்டும் தெரிஞ்சவர்கள் அது அந்த மொழி சொல்லி இந்த மொழி சொல்லி பிரித்து பிரித்து வந்தால் கடைசியில் தமிழ் சொற்களை தான் போச்சு. அதான் நாங்கள் சொல்லி இப்போ சுற்றுலாக்க பயணம் வந்ததை நாங்கள் இந்தியா அரசு தமிழக அரசு உருவாக்கி நம்மளுக்கு 21 ஆம் ஆண்டு என்ன அந்த ஒருங்கிணைப்பாளரை உருவாக்கினார்கள். என்ன சொன்னால் ஒரு நாட்டிலும் உள்ள அறிஞர்களோட தொடர்பு உண்டு, அந்தந்த நாட்டில் உள்ள மொழி சொற்கள், உதாரணம் பிரான்ஸ்னா பிரான்ஸ், ஜெர்மனி ஜெர்மன், இத்தாலி இத்தாலி, இப்போ இந்த நாடு அமெரிக்கா கனடா, இப்போ எல்லா நாடுகளும் தொடர்பு உண்டு. அந்தந்த நாட்டு 20 மொழி சொல்லை கொண்டு வருவோம், அந்த 20 மொழி சொல்லுக்கு தமிழ் சொல்லை உருவாக்கும். அப்போ நாங்கள் அக்காய்க்கு நானும் பொருளும் சொல்ல வேண்டிய சரி இந்த சொல்லு இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அந்த சொல்லி இந்த மூலத்தை அறிஞ்சு அதுக்கு கொண்டு வந்தோம். அப்படி கணக்கு கொண்டு வந்த பொழுது வைரமுத்து சொன்னார் காதலன் படத்தை உருவாக்கின பொழுது காதலன் படத்தில் வேற மெட்டைக்கு ஒரு பாட்டு என்ன வரும், என்ன பாட்டுன்னு சொன்னால் எழுந்த என்ன உடம்பில் எத்தினது தமிழில் வார்த்தைகள் 3 லட்சம் அப்படி சொல்லி அந்த பாட்டு ஒன்று வரும். அந்த வடிவேலுக்கும் பிரபுவாக்கும் வர பாட்டு அது தமிழின் வார்த்தைகள் 3 லட்சம் என்று சொன்னது. அப்போ அவர் அந்த படம் தெரிஞ்சாது தமிழில் உள்ள சொற்கள் 3 லட்சம் தான், ஏன்னா புறமொழிச்சொற்களை கலக்காம பிறகு வந்து புறம் இப்படி செய்தால் பிரச்சனை. நாங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்ததால் 4 வருஷம் செய்தோம். 21 ஆம் ஆண்டு 2021 ஆரம்பித்த செய்தி எனக்கு அந்த விருது வழங்கும் வரை வீரமான விருது வழங்கும் வரைக்கும் 2021 ஆம் ஆண்டு வழங்கினார்கள். அந்த மார்ச் மாதம் வரைக்கும் உருவாக்கின சொற்கள் 15,52,000. அப்போ 15,52,000 தமிழ் சொற்கள் உருவாக்கினதுக்கு நான் ஒரு காரணம், எல்லா நாட்டிலும் அறிஞர்களை தொடர்பு கொண்டு அந்த நாட்டு மொழி சொற்களை கொண்டு வந்து அதுக்கு ஒரு தமிழ் சொற்களை நாங்கள் உருவாக்குவோம்.
1: அறிஞர் அமெரிக்கா ராஜாவையும் நினைச்சிருந்தீங்க.
2: மறக்க முடியாது ஐயாவே,
0: சாப்பாடு சம்பந்தமான சொற்களை
2: சொன்னேன். கொடை உண்டு உங்களுடைய கையால இந்தியால உள்ள பெரிய பெரிய படித்த அறிஞர்கள் பெரிய பெரிய கல்வி மகங்களை எல்லாம் நான் இந்த வானொலியிலே அவருடைய உரையாட வேண்டிய எல்லாமே வந்தது அந்த இடம். நன்றி ஐயா.
0: இல்ல அதெல்லாம் நன்றி, சந்தோஷம் எனக்கும். நீங்கள் அப்படி வந்தாலும் உங்களுடைய அமெரிக்க சாப்பாடுகள் பெரிய தெரிஞ்சோண்டாம். நீங்கள் ஒவ்வொரு சாப்பாடும் செய்யறதுக்கு உருவாக்கினது நல்லா இருந்தது. அது மாதிரி எல்லாரும் எல்லா நாள்ல இருந்தும் எல்லாரும் சொற்களை உருவாக்கினாங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு சேரும். இப்ப நீங்க இந்த கெமிக்கல்ஸ் மருந்துகளை சாப்பிடறதாலே அது வயிற்றுல இது பண்ணுமான்னு கேட்டீங்களா? இல்லையா? அதனாலதான் வயிறு வருதா? இல்ல வயிறு வர்றதுக்கு பல காரணம். அதுல இது சொல்றது என்னடா, எங்களுக்கு அது வயிற்றுல தங்கி இருந்தால் வேற பின்புறாது இந்த கெமிக்கல்ஸ். இப்ப நாங்க இந்த கேப்சூல் அண்டதான் சொல்றோம், நாங்க ஊர்ல 5 லட்சம் உண்ட குளிச்சே சொல்லுவோம். அப்ப எடுத்து உள்ளுக்கு தூளா இருக்கும், வெளியில பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அது எங்களை உடனே சமிவாரம் அடையக்கூடிய ஒரு பொருள் தான். அது வந்து வயிற்றுல தங்கி தங்கி அப்படி வருதான்னு சொன்னா அதே சாப்பிட கொடுக்கும், ஒருவருக்கு தீங்கு வரும். பக்க உழவுகளை உண்டாக்குறது மருந்துகள் இருக்கு. எல்லா மருந்துமே 100% நாங்க என்ன வருத்தத்துக்கு ஒரு மருந்தை பாவிக்கிறோமோ 100% அளவுக்கு அந்த வருத்தத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுறது. பிற நோய்களையும் பிற குறைபாடுகளையும் உருவாக்கும். அப்படி சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் இந்த வயிறை உருவாக்கிட்டான அது பிறகு கூடியதா இருந்திருக்கும் அல்லது மரத்தோட கொஞ்சம் போயிருக்கும். சரி, வயிறு ஏன் மருந்து பார்ப்போம். நாங்கள் இளமையா இருக்கிற உள்ளதெல்லாம் உள்ளதுக்கு எங்களோட உடல் இயங்கி கொண்டு இருக்கிறதோ, கையை ஆட்டி காலை ஆட்டி எல்லாம் நாங்கள் இயக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவு எங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும். எப்பவுமே எங்களுக்கு கால் கை பிரச்சனை இருக்காது. ஆனால் வயது போப்போ நாங்கள் பல காரணங்களுக்காக எங்களுக்கு வயிறு வாழ்றதுக்கு பல காரணங்கள். அதுல ஒரு காரணம் என்ன, எங்கள் உடல் அசைவு போகாது. உடல் அசைவு நாங்கள் எப்படி இலங்கையில இருக்கிற பொழுது இலங்கை இந்தியாவில் இருக்க வயிறு கூடவா இருக்கும், இங்க வெளிநாடு இருக்க வயிறு கூடவா இருக்கும்.
2: கூடுதலா இருக்கிறது
0: ஏன் அப்படி இருக்கு?
2: நாங்கள் சைக்கிள் ஓட்டங்கள் நடைகள் அதுகள் சாதாரணமா ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்போம்.
0: வெயிலும் எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. இப்ப நாங்க இப்ப அது பெரிய கிடைக்கலாம்னு பார்த்தோம், வெயில் வருது எங்களுக்கு. இப்ப ஏன் எங்களுக்கு அந்த கலப்புகள் வருது, பிரச்சனை நோய்கள் வருதுன்றதையும் பார்க்கலாம்னு பார்த்தோம். நேரம் உங்களுக்கு கை கொடுக்க பேசுவோம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இலங்கையில் இருக்கிற பொழுது எனக்கே சைக்கிள் இல்லை, நீங்கள் அது பக்கம் இல்லை, நான் சொல்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போனாலும் நடந்து தான் போகிறோம், என்ன எனக்கு சைக்கிள் இல்லை. அப்போ நடந்து போயிட்டு வந்தாலும் எனக்கு உடம்பு அண்ட நல்லா இருந்திருக்கும். எப்போவுமே எக்ஸசைஸ் செய்வது உண்டு, இப்போ வந்து 42 வயதுலையும். ஸோ அதால் தான் நல்லா இருக்கிறோம். தரிசனம் சொன்னால் உடல்நிலை இல்லாத பொழுதும் மாறன்றதே அந்த உடல்நிலையே வருத்தங்களை குறைச்சதுக்கு ஒரு காரணம் இந்த எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ராஜாவும் அந்த உடற்பயிற்சி செய்கிறவர் தான். முந்தைய நான் ஃபோட்டோ பார்த்தா அவர் ஒரு மலஜுத்த காரணமாக இருக்கான்ற சார். இப்போ எப்படியோ தெரியல, வயிறை பற்றி கதைக்கிறபடியா சந்தேகமாக இருக்கு. ஸோ அந்த இடப்பயிற்சி ஒரு காரணம். மெட்டதுக்கிட்ட சாப்பாடு, அங்கே என்ன சாப்பாடு சாப்பிட்டோம், இடப்பயிற்சி ஃபர்ஸ்ட், செகண்ட் என்ன சாப்பாடு சாப்பிட்டோம், அங்கே என்ன சாப்பிட்டோம், இங்கே என்ன சாப்பிட்டோம். சாப்பிட்டோம்னா நாங்கள் அங்கே என்ன செய்யணும், இங்கே என்ன செய்யணும். சாப்பிட்டோம்னா மறுக்கிறோம், போடணும், அப்படியே திரைய போயிடணும்.
2: வண்டி வைக்க போகுதுன்னு அவ பேசிக்கொண்டே இருப்பா.
0: சாப்பிடற அளவு அளவும் வித்தியாசம் தான். அங்க சாப்பிடற அளவு, இங்க சாப்பிடற அளவு. அங்க வச்சு மற்ற சாப்பாடு எத்தனை நாள் சாப்பிடுவோம், அங்க இங்கே எத்தனை நாள் மற்ற சாப்பாடு சாப்பிடுறோம். அதுவும் இந்த ஆடு அங்கே உள்ள அவதி இல்லை, அங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி பங்கு தான் போட்டு ஆடு வச்சு மற்றபடி அங்கே வாங்கப்போகிறோம். இங்கே வந்து ஆடு நடுவதை சாப்பிட்டு அது பெரிய ஆடு தான் நல்லா இருக்கும்னு அதுக்கு கொழுப்பிடுது. கொழுப்புனா எங்களுக்கு வண்டியில் போய் பதியும் தானே. இப்போ கொழுப்பு நாங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருள் பொதுவாக இந்த மாமிசப் பொருள் இருக்கிற கொழுப்பு, இந்த அந்த கொழுப்பு ஆறு ஆடுக்கு எங்கே படியும், பெண்களுக்கு எங்கே படியும், ஆண்களுக்கு எங்கே படியும்னு இருக்கு. அப்போ பெண்களுக்கு வந்து வயிறும் குண்டி பக்கமுமே கொழுப்பு வைக்கும், ஆண்களுக்கு பிடிச்ச பக்கம் கூடுதலாக வைக்கும் சல்ல பக்கம்.
1: சில பேர் வந்து மலிவண்டு மொரோக்கோ துருக்கி பக்கத்தில் போய் அந்த வயிற்றில் உள்ள கொழுப்புகளை சத்திர சிகிச்சை ஊடாக அகற்றி வயிற்றை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து பிறகு திருப்பி சோறும் கறியும் சாப்பிட்டு திருப்பி பெருப்பிக்க.
2: ஓம் தரிசன் இங்கே இப்படி இருக்கு, நான் பார்த்துருக்கிறேன். ஓம்
0: இப்படி போன்ற பல விஷயங்கள் வந்து நாங்க இந்தியாவிலேயே அதிகமா இருக்கு. ஒரு பல்லுக்கு கட்டுறதுக்கு
1: ஹங்கேரியில வந்து அதுக்கண்டு ஏற்பாடு செய்கின்றார்கள். அதாவது நீங்கள் உல்லாச பயணத்தோடு அதற்கான வைத்தியத்தை செய்யக்கூடிய வகையிலே பல்வேறுபட்ட மருத்துவமனைகள், பல் மருத்துவமனைகள் வந்து அதற்காக விளம்பரப்படுத்துகிறார். பல்லுக்கு வந்து ஹங்கேரி தான் முதலிடத்தில் இருக்கிறது. கூடுதலாக ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அங்கான் கூட போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அங்க உல்லாச பயணத்தோடு அதையும் ஒரு எல்லாரையும் பரப்புன்றதுக்கான செயற்பாடாக சில சில பல் மருத்துவமனைகள் அப்படி செய்கின்றன. அவர்களுக்கு தங்குமிட வசதி, அதே நேரம் அவர்களை மாலை வேளைகளை அழைத்து சென்று இடங்களை காட்டுறது அப்படியெல்லாம் செய்கிறார்கள்.
2: மஞ்சு குழம்பு என்னன்னு சொன்னால், இந்த இடையில வாரதுக்கு இங்கே வந்து முடி வைக்கிறதுக்கு தட்டையான ஆக்களுக்கு முடி வைக்கிறது 25,000-30,000 டாலர் முடியுது. ஒருவர் வந்து ஒரு தமிழ் ஒரு ஆள் வந்து துருக்கியில போய் வச்சிருக்கிறார், அவருக்கு 8,000 அமெரிக்கன் டாலரால் முடிஞ்சிருக்கு. ஆனால் சொன்னார், இங்க 30,000 எனக்கு 8,000 நான் முடிச்சிட்டு வந்தேன், நல்ல வடிவா உண்மையா வளர்ந்து வந்து கொண்டே இருக்கு தெரிசன்.
0: நீங்க சொல்றது வணிகம் தங்கட நாட்டுல என்ன இருக்காது. துருக்கி நீங்க சொன்ன துருக்கி தான் ஒரு பல்ல இதுலேருந்து ஒரு சந்தி. இப்போ பிரான்ஸ் தான் உருவானது கரஃபோர்த்து நாகரிகம், ஒரு நாகரிகத்தின் சந்தி இந்த பாரிஸ் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் எல்லாமே வில்லையாக இருக்கு. இப்போ துருக்கின்றதை நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்தான்புல் இந்த இடங்கள்லாம் வில்லாதையும் கவர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பயம் இல்லாத நாடு. யாரும் அப்போ இந்த இதெல்லாம் போயிட்டு வரோம். இப்போ பாருங்கோ இந்தியா இலங்கையில் நாங்கள் இந்தியா இலங்கையில் இரவு நேரத்தில் ஒரு பொம்பளை தனியாக போக முடியுமா? உயர்ந்த காலத்துல இலங்கையில அப்படி இருந்தா நினைக்கிறோம் போகலாம் பயம் இல்லாமல். ஆனா இப்ப மகாத்மா காந்தி அப்ப என்ன சொன்ன, எப்போ இந்த நாட்டில் சுதந்திரம்னு சொல்லணும், ஒரு ஆண் ஒரு பெண் தனியா போற இதை கொண்ட அவள் பாதுகாப்பு அப்படி சேர்ந்தாள் தான் சுதந்திரம் இருந்தான். இப்ப கோவையில நடந்த இதை பார்க்கலாம், திருச்சியில நடந்த எத்தனை இதில் பார்க்கலாம், பிளாஸ்டிக் குளத்துல அந்த பிள்ளை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது, இப்ப ரெட்ட மன்ன தூக்கு தண்டனை கூக்கப்பட்டது, இப்ப விஜய் வந்தவொடனே ஒரு பதிவு உருவாக்கி அப்ப அந்த குழந்தை எப்படி கற்பழிக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியாம தாய் வந்து மது போறதுக்கு அடிமையாகி அந்த குடுத்தவன் வந்து தாய்க்கும் கொடுத்து அந்த பிள்ளைய வைக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டான். அதை பிரிச்சோண்டு விசாரிச்சோண்டு போயிருக்கதான் அது தெரிய வருது என்னென்ன நடந்தான்னு சொல்லி. அப்ப அது மாதிரி இந்த ஒவ்வொரு நாட்டிலும் இந்த நடக்கிற ஊழியங்கள் வெளியிடத்துல வர்ற பொழுதுதான் இப்ப நீங்க சொல்ற ஹங்கேரியாவில் கல்லுக்கு முடிகிற கல்விஷயம் முடிகிறது, மரோக்கோ துருக்கி அந்த ஹங்கேரியில நல்லா இருக்குன்னு சொல்லி அது மிகவும் பயனான தகவல் தான். அதே நாங்கள் நிறைய கூட்டங்களை பேசலாம்னு நினைக்கிறோம். இந்த வயிறை பற்றி ஒரு நாளைக்கு நாங்கள் பேச கிடைக்கிறோம். ஆசீர்வாதத்தை பற்றி மரபடியாக தான் சொல்றோம். அது என்ன நிறைய இருக்கு நீங்க சொன்னீங்க ஒரு கருத்து புத்தகம் மூலம் அழைச்சுதான் அசோகர் அழைச்சாரு. இந்த புத்தமரம் அந்த அதுக்கு பதில் சொல்றோம். வயிறு பற்றி அடிப்படை கரணம் சொல்லி இருக்க ராஜா, இன்னும் விரிவாக வயிறுனா என்ன, அது எப்படி எங்களுக்கு வைக்கிறது, எந்தெந்த பகுதியில் வைக்கிறது, புறகாரம் வச்சா எப்படி எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, நடந்த பிறகு சின்ன சாதா ஆட்டினை செய்ய வேண்டியதுன்னா எங்களை வயிறு குறையும். அப்ப உங்களுக்கு தெரியாம இருக்காது எல்லாரும், நாங்கள் அந்த கையை காதை ஆட்டுறது தான் கஷ்டமா இருக்கும்.
3: இந்த ஐயா என்னோட வேலை செய்யற அமெரிக்கன் ஒருவர் ஒவ்வொரு நாளும் அவர் வெயிலோ குளிரோ ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்ச பிறகு 6 கேன் பியர் குடிக்கிறார். அவற்ற வண்டி 10 கிட்பணி பிள்ளத்தாச்சின்ற வயது போல
1: தொடர்பு மீண்டும் இணைத்துக் கொள்கிறேன். அதுவரை
3: நன்றி நன்றி.
1: ராஜா அவர்கள் சொல்லுங்கள்.
3: ஐயா வணக்கம். ஐயா என்னோட வேலை செய்யற ஒரு அமெரிக்கன் அவர் வந்து வெயிலோ குளிரோ ஒவ்வொரு நாளும் 6 வேலை முடிஞ்ச உடனே 6 ஹேன் பியர் குடிப்பார். அவற்ற வண்டி வந்து 10 கெட்பணி புள்ளத்தாச்சி போல இருக்கும். நான் யோசிக்கிறது இவர் இந்த பியர் குடிக்கிற ஒவ்வொரு நாளும் குடிக்கிற முடியாதான் இப்படி அவருக்கு வண்டி பெருசா வந்துட்டுதோ என்று நான் யோசிக்கிறேன்.
0: சரி, பியர் குடிக்கிறதால ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே பழச்சுன்னு சொல்றாரோ அப்படி செய்யறாரு?
3: இல்ல இல்ல இல்ல, அவர் என்ன செய்யறாரு, எங்கட வேலை முடிஞ்சிட்டு வேண்டி குடிச்சு கொண்டே இருப்பார். ஆனா அவரை பார்க்க பயமாக இருக்கும். ஆனா அவர் வந்து ஒரு நவ மைண்டா இருப்பார், சிரிச்சு கொண்டே இருப்பார். நாங்கள் அதை பிரிச்சோம்னா
0: அவரு அவர் விடுபட முடியாம இருக்கிறார். உற்சாகம் வருதுதான், அந்த உற்சாகம் அளவுன்ற குடிக்கிற மதுபானத்தின் அளவு கூடுற பொழுது எங்களுக்கு உணர்ச்சி சார்ந்த விஷயங்களும் அதுல மங்கி போகும். இப்ப எங்களுக்கு அந்த இதயம் இயங்குறது உடல் இயங்குறது எல்லாம் குறைஞ்சு போயிடும். ஏதாவது உடம்பு அவர் பியரை குடிச்சோடனே கலச்சி கலச்சி இன்னும் அடிப்பார், அதே முடியாம போயிடும். அப்ப அது வயிற்று தங்கி தங்கி வயிறுன்றது என்ன, சாரி பியர்ன்றது என்னன்னு நாங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு பியர்லையும் எழுதி இருக்கு, நாங்கள் பார்ப்போம் இது என்னது செய்யுது என்னது செய்யப்படுது. அப்ப அந்த பொருள் வயிற்று தங்குற போது வயிறு வைக்கும் மனிதனீங்க. அவரு பார்த்தா பிள்ளைமா இருக்கன்னா, இப்ப பிள்ளைத்தாச்சி என்று சொல்ற பெண்கள் மாதர்கள் தாய்மார்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் தானே இருக்கணும், 8.5 இது வாழ்க்க பூரா வயிறு உள்ளது இருக்க வேலை இருக்க முடியாது. தெரியும் சும்மா ஒரு தம் அடிச்சா தான் எனக்கு ஒரு இதா இருக்க வேண்டிய சொன்னா அப்படி இருக்கும். அப்ப தம்
3: அடிச்சாதான் மூல வேலை செய்யும்.
0: அது ஒரு கற்பனை, அதுக்கும் இருக்கும்
3: என்ன
0: அப்படியே ஒரு சாக்கு போக்கு ஏதோ உலகத்துக்கு ஒரு சாக்கு போக்க சொல்லி அதை தண்ணி அடிச்சா தண்ணானது கொஞ்சம் பயம் இல்லாம கதைக்கலாம். அப்ப கண் கணக்க தண்ணி அடிச்சாருன்னா பயம் இல்லாம கதைத்தாரு. ஒரு அடி இருந்தா உளுந்து இல்ல போயிடுவேன். அப்ப அது அந்த அதுக்கு பேர் சொல்றது ஆங்கிலத்தில் இப்ப மதுபானம் குடிப்பதனால் எங்களுக்கு ஏற்படுற உற்சாகம் இருக்கு. எவ்வளவு வகையான அளவு நாங்கள் மதுபானம் என்ன எடுக்கிறோம், விஸ்கியா பிரண்டியா அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குதானே, அதுல ஜின் அதை மாதிரி இந்த பியர் கல் இப்படி எல்லாம் எது சாராயம் எது எப்படி எடுக்கிறோமோ அதை அந்த அளவை பொறுத்து எங்களுக்கு ஏற்படுற தாக்கங்கள் மாறுபடும். இதயம் வந்து கூடுதலாக கூட அசைய முடியாமல் போயிடும், அது ஒரு விதம் இருக்கு. நிறைய வருத்தங்கள் வருது எங்களுக்கு. அப்ப அதே அது கெடுதல்னு தெரிஞ்சாலும் நாங்கள் குடிச்சு குடிச்சு பழகின அதுல அந்த உற்சாகத்துல அந்த உற்சாகத்துக்கு பேர் இங்கிலீஷ்ல டச் கரேஜ். டச் கரேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்ற ஒரு வார்த்தைன்ற கருத்து என்ன, டச் என்ன இந்த ஹொலண்ட் ஹொலண்ட்காரர் கொடுக்குற உற்சாகம். ஹொலண்ட்காரர் முன்னாடி தண்ணி அடிச்சிட்டு தான் நாடுகளை வந்து பிடிச்சவங்க. அது மாதிரி அந்த டச் கரேஜ் என்ற அக்கோர் குடிக்கிறதாவது எங்களுக்கு கல்ல ஏதோ மதுபானம் குடிக்கிறதாவது எங்களுக்கு ஏற்படுற உற்சாகம் ஒரு துணிவு, அதுக்கு பேர் டச் கரேஜ். அந்த டச் கரேஜ் என்பது நாங்கள் குடித்த மதுபானத்தினுடைய அளவு எவ்வளோன்னு பொறுத்து தான் அந்த கரையாட்சி இருக்கும். அது துணிவு டைம் இல்லாத போகிறதான் இருக்கும் போகிறது அடிச்சா போகிறது உளுந்து உடம்புக்கு தான் தெரியும் அப்படி என்று சொல்லி அது அது பயத்தை போக்காட்டி போட்டு துணிவை தார மாதிரி இருக்கும். அது ஒரு நம்பிக்கை தான். அது எங்களுக்கு உடல்நிலை பகுதிகளில் அசைவுடாமல் இல்லை பண்ணிடும் அது எவ்வளோ கூட எடுக்கும் அது உண்டு. அப்போ தர்சன் சொன்ன மாதிரி அந்த சொன்ன ரெண்டு கருத்து அசோகர் அழிச்சாரோ அசோகர் அழிச்சார் சோழன்கள் ராஜராஜ சோழன் சொல்ற சோழன்கள் எல்லாம் அழிச்சாங்கள். ஏனண்டா அவங்க பிராமணத்துக்கு பிராமணருக்கு நாங்கள் பிராமணர் எதிராகவும் பேசுறது அது தப்பா பிராமணரை நாங்கள் எதிரான பேசுறது தமிழர்களையும் இப்ப விஜயா இருக்குது ரெண்டு பிராமணர்களை போட்டு கிடக்கு மந்திரிகளாக போட்டோன்னு எல்லாரும் எதிர்ப்பு காட்டணும் ஏன்டா அந்த பிராமணர் அந்த சமஸ்கிருதம் இந்த வேதம் என்றதெல்லாம் இந்த தமிழர்களுக்கு விரோதமானது. அப்ப இவங்க வந்து நல்ல மதமா இருந்த ஆசீர்வாதம் சமண மதம் புத்த மதம் இருந்த பொழுது அதை இந்த இந்து மதத்தை கொண்டு வந்து புகுத்தி தான் எல்லாரையும் மக்களுக்கு சாதி உருவாக்கி நாங்கள் உயர்நிலைக்கு வந்ததும் ஒன்றுமேலையும் செய்யாம நாங்கள் பல அனுகூலங்களை பெற்றுக்கொண்டு முன்னிலைக்கு வந்தது பிராமின்ஸ். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்க்கிறார்களே தவிர இவர நல்லது செய்தது மிகவும் குறைவு. தமிழுக்கு நல்லது செய்தான்னு சொன்னாலும் அது இன்னொரு விதமா குறைவு தான். அதுக்கு எப்படி எங்களை சொல்லலாமா பிராமணன் பிராமின்ஸ் என்ன வகையான தீங்கை தமிழக நாங்கள் எங்களோட வாழ்க்கை முறை தமிழருடைய வாழ்க்கை முறை சமஸ்கிருத முறை அதுக்கு பேர் சன்ஸ்கிருதிசேஷன் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இது சாதத்துடன் பார்க்கறது ஒன்று துவங்க முந்தி ஜோதரை போய் பார்க்கறது இதுல எல்லாம் பார்த்தோம்னா அது எங்கள்கிட்ட சமஸ்கிருத முறை எங்களுடைய லைஃப் நாள் குறிக்கிறோம் இது பண்ணுறோம் கோவிலை பார்த்துட்டு தான் ஒரு கோவிலை கும்பிட்டு தான் இதை செய்ய போகிறோம் இதெல்லாம் உடையில உருவாக்கப்பட்டது பிராமணர்கள் தமிழர்கள். அதனால தான் சமஸ்கிருதம் ஆக்கப்பட்ட தமிழர் பண்பாடு கோவிலை கும்பிட்டு தான் நம்ம செய்யணும் பரிசத்தை கொண்டாடுறோம் சுவாமிக்கு போனால் இப்படி தான் செய்யணும் ஐயருக்கு கொடுத்துட்டு தான் அதை செய்யணும் ஐயருக்கு சொல்றது தான் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேணும் அவர் கேள்வி கேட்கக்கூடாது கத்தகம் வாழப்படாமாம் வேறேன்டா அது என்னென்னு அவர் செத்த வீட்டுக்கும் ஒரே இதுதான் சொல்லுவார் கல்யாண வீட்டுக்கும் ஒன்று தான் சொல்லுவார் அவருக்கு அதை விளங்கி சொல்லுவாரோண்டா இல்லை ரெண்டாவது விளக்கம் மந்திரம்ன்றது என்ன மந்திரத்துக்கு இன்னொரு பேர் எழுதா மறை பிராமின்ஸ் வந்து காலம் காலமாக ஒரு ஆள் சொன்னது இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பாடமாக்கி சொல்லி சொல்லி அப்படி நாங்கள் ஒரு பாட்டை கேட்குறோம் அந்த பாட்டை கேட்குறப்பளும் எனக்கே ஒரு பாட்டு இந்த என்ன பண்ணுவோம்னா ரெண்டு நண்பர்களை பற்றி ஒரு பாட்டு வந்து சங்கட்ட படம் அந்த படம் தோல்வி என்னங்க டே பை டே டே பை டே மூணு காத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பாட்டு வர முடியும் அந்த பாட்டு என்ன படம் அது அந்த பாட்டு நான் ஐட்டம் தேக்க நான் என்ன நினைச்சேன்னா டே பை டே டே பை டே என்ன நாளுக்கு நாலுன்னு பொருள் நான் நாலு புரியாத நேரத்தில் என்ன இருக்கு தேவதையே தேவதையேன்னு எனக்கு இப்போ புரியாத கொடுது பிறகு அதை படிச்சு பாட்டு புரியாத வாங்கி படிச்சா போன டே பை டே டே பை டே நாளுக்கு நாள் தான் அந்த நட்பு என்பது வளரும். அப்ப இதுல என்ன தேவதை வந்தாங்கன்னு சொல்லி நினைச்சு பார்த்தா பிறகுதான் சிரிப்பா இருக்கு. அது மாதிரி நாங்கள் அந்த அப்படித்தான் பாடுவோம் நாங்கள் சினிமா பாடுகளை என்னென்னு தெரியாம கேட்டு கேட்டு திருப்பி பாடிக்கொண்டு வந்தவன்டா அதே மாதிரி மந்திரத்தை என்னென்னு புழங்காம சொல்லிக்கொண்டு வந்தவன்டா அதை கேட்கப்படுறது தான் சொல்லுவோம் சரியோ புடியோ நமக்கு தெரியாது அதே இல்லாட்டி பாட்டின் பொருள் தெரிஞ்சா எல்லாரும் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த இது இப்படியான மந்திரங்களை ஓய் எங்களை தமிழருடைய வாழ்க்கையை அங்கேருந்து எங்களுக்கு முற்பட்ட காலம் இந்த 8-ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த பக்தி காலம் எப்ப வந்துச்சோ, பக்தி நாங்கள் இப்ப நீங்க சொன்னது புத்த மதம் ரெண்டெல்லாம் பிறகு இந்து மதம் வந்த காலத்துல பக்தி காலம் வந்து பேர். அந்த காலத்துலதான் எங்களை மூட நம்பிக்கைகளையும் பகுத்தறிவின்மையையும் புகுத்தி தமிழர்களை அறிவில்லாத ஆக்கினது இந்த பிராமின்ஸ் ஆரியன் பிராமின்ஸ். இப்ப யாரும் எனக்கு நண்பர்களுக்கு கதை கேட்க எனக்கு பயம். அப்போ ஆர்வம் கதைக்கணும் தான் நான் கதைக்கிறது இந்தியாவுக்கு போனேன். அவருக்கு ஆங்கிலத்தில் கதைக்கணுமோ அல்லது வட சொல்லு கதைக்காம கதைக்கணுமோ ஒரு முறை நான் போற பொழுது இந்த இங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிருந்தேன். பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டு கோயம்புத்தூருக்கு போயிருக்கும். அப்போ பாஞ்சாலங்குறிச்சியில பார்த்தது வீரபாண்டியன் கட்டப்போன்னு இருந்த இடம். அவர் இதை கோயில் மாதிரி கொண்டு பார்த்தேன். இன்னொன்று அவரை தூக்கு போட்டு எடுத்து பார்த்தேன். சும்மா இங்கே காஞ்சி போன ஒரு துளாவில கட்டின மாதிரி கிடக்கு அவர்கிட்ட பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஒரு இடம். அதை பார்த்துட்டு நான் கோயம்புத்தூர்ல ஒரு பண்ணோட போய் கதைக்கு எங்கே போனீங்கன்னு கேட்டேன். நான் இங்கே பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டப்போன்னு எடுத்து போயிட்டோம். அப்புறம் அதுக்கு வரைக்கும் என்ன எனக்கு வீரபாண்டிய கட்டப்போமன்னுங்கிற துளிமானவன் சிவாஜி இந்த படத்தை பார்த்துட்டு நினைப்போம் வீரபாண்டிய கட்டப்போம்னு ஒரு கட்டிக்காரன் அப்படின்னு நினைச்சோம். அவர் சொன்னார் அந்த ஃப்ரெண்டு, அவர் பேரே தமிழ் ஒரு பேர் தமிழ் மல்லன் அவருக்கு பேரு. அந்த பேராசிரியர் என்ன சொல்றாரு, இது நான் தெலுங்கானா என்று பார்க்க போனீங்க. அப்ப நான் அப்புறம் சோதிச்சேன், இவருக்கு நான் யாருடைய என்னத்தை கலைக்கிறது என்னத்தை சொல்றான்னு சோதிச்சு சொல்லணும்னு அதுக்கு கூட தான் நான் நினைச்சேன். அப்ப இந்தியாவில் பழகும் பொழுது பிராமிஸோட பழகும் அது எப்படியான கதைன்றது. இந்த தமிழையும் தனித்தமிழை கதைக்கணும்டா கூட ஆங்கிலம் கதைக்காம கதைக்கணும். இப்படி சந்தோஷம் கொண்டு கதைக்கூடாது, மகிழ்ச்சி சிறப்பு இப்படித்தான் கதைக்கணும். அப்படி ஆக்கள் அந்த நியாயவாதம் போட்டா குறைக்கிற மாதிரி ஆர்வோட பழகிறோமோ அதே தக்க மாதிரி லாங்குவேஜில் கதைக்கணும். சில பேரோட சிறந்தவன்னு தெரியாம கதைக்கும், சில பேரோட சிறந்தவன்னு தெரியட்டும் மட்டும் நம்பி உண்மையா முறையில கதைக்கிறதுன்னு ஏன்னா நீங்களும் எங்க மலையாளி போடுறது சிறந்தவன்ல கதைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்படி இல்லாம என்ன சிறந்தவன்னு தெரிஞ்சா ஒரு காலத்துல பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. சிறுவங்காரர் இதை மாதிரி காசு குறைக்கலாம், புரிசில பிடிச்சு கொடுப்பேன் அப்படி இப்படின்றலாம் சொல்லி இருக்கு. இப்பதான் அந்த பயம் எல்லாம் மக்களுக்கு தெளிஞ்சு இளைஞர்களும் அங்கே உள்ளதொன்று சொல்லிடுறோம். அது விஷயம் முடிச்சப்போ விழுப்புறோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் பத்தும் பொழுது நான் கதைக்கிறோம். இன்னும் விரிவாக நாங்கள் அடுத்த முறை கதைப்போம். இல்லையா பேசும்.
1: சரி, நன்றியா.
3: நன்றி ஐயா, நன்றி சோமா இருங்கோ. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நல்லது, நன்றி நன்றி உங்களுக்கும் நீங்கள் எல்லாருமே சோமா இருக்கும்.
1: நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி
0: நன்றி, வணக்கம்.
1: சிலைகளே, இத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வர தொடர்கின்றது. வழக்கம் போல் இன்றும் சிங்கப்பூரிலிருந்து ஒலிக்கிறது. அதற்கு முன்பாக இதனை கேட்போம்.
4: கனடா வன்கூவர் சரையில் சிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு FDDA@ANGAY fedaandreasandrasekar.com feda@andreasandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது

0: தியாக திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது தக்பீர். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு இஸ்லாமிய பாடல்கள், தியாக திருநாள் பாடல்களை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.
1: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:25 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்

0: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள் உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ் இது இது

தியாகத்திருநாள் பாடல்களை நாம் கேட்கவிருக்கின்றோம் நேர்களே. முதலில் 5000 ஆண்டின் முன் எனும் பாடல், அதனைத் தொடர்ந்து ஹஜ்ஜு பெருநாள் எனும் பாடல். இரண்டு பாடல்களையுமே ஹாஜி இ எம் ஹனிஃபா பாடுகிறார்.

ஆயிரம் ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டிலோ தியாகம். யோனா அல்லா நபி இப்ராஹிம் துணிவை சோதித்ததாகும். கேளுங்கள், தியாகம் என்பதே குர்பான், குர்பான்.

வீராமலை போல் கண்ணீர் தொழித்தார். வேதனை நீக்கி இப்ராஹிம் நதி வெயிலில் மகனோடு விரைந்தார். கேளுங்கள், தியாகம் என்பதே குருபான்மைய குருபான். மாதிரு மக்கா நகரம் சென்றே மாறா பாடகன் நீ மான் தத்தியை வந்தார்.

மறைபோல் சிந்திடும் அழகே செல்வன் மதிமுகம் நோக்கி சிந்தை நடுங்கி சிறுவன் தலையை தீவிடமாலை தூக்கி கேளுங்கள் தியாகம் என்பது.

கண்களை கட்டி கொண்டே மகனின் கண்களை கட்டி கொண்டே மகனின் கழுத்தில் கட்டினார் தானே அண்ணல் வாயிலை இறைவன் காத்து ஆட்டை பலியிட செய்தானே கேளுங்கள் தியாகம் என்பதே குருபான்மை குருபான் புலமதி விளங்க தோன்றிய தனயம் புலமதி விளங்க தோன்றிய தனயம் கழிப்புடன் இருப்பதை கண்டு நலமிது செய்த ரஹ்மானுக்கே நன்றி செலுத்தினர் நின்று கேளுங்கள் தியாகம் என்பதே

பரபலி அதனை நீ கிடமாந்தர் நல்லோன் காட்டிய மார்க்கம் திறமே கொண்டு முஸ்லிம் யாவரும் செய்வார் வாழும் தத்தம் கேளுங்கள் தியாகம் என்று.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை.
1: வாழ்த்துக்கள், உங்க மகனுக்கு திருமணம் தானே?
2: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
1: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவிய பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
2: அதுக்கு அவன் என்ன சொன்னா?
1: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
2: ஆனா மாத கட்டணம் எப்படி?
1: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேம நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
2: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
1: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
3: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:46 ஆகி விட்டது. இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காரு நேயர் இப்ராஹிம். விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது, விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைதான் நம் வாழ்வில் சொர்க்கம் என்று. விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது, விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைதான் நம் வாழ்வில் சொர்க்கம் என்று. இப்ப நமக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. நீதான் இருக்கிற வாழ்க்கைய நாம எப்படி இன்னும் சிறப்பா வாழலாம் அப்படிங்கறதுல நாம இன்னும் கூடுதல் முயற்சி எடுத்து செயல்பட்டோம்னா வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இன்பமா இருக்குங்க.
4: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
5: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
3: பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
6: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
5: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
6: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
5: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
6: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
7: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
8: ஆரோக்கிய குறிப்பு.
9: வீட்டை விட்டு நீங்க வெளியே கிளம்ப போறீங்க. ரொம்ப நேரம் நம்ம வெளியே இருக்க போறதுனால நாம எதுக்கும் கழிவறைக்கு போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஜஸ்ட் இன் கேஸ் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு. ஆனா இந்த பழக்கம் உங்களுடைய சிறுநீர் பையை பாதிக்கலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. பெண்கள் பொதுவாக அவங்களுடைய சிறுநீர் பைகள்ல, அதாவது பிளேடர்கள்ல, சுமார் 500 மில்லி லீட்டர் வரை சிறுநீரை வைத்திருக்கலாம். ஆண்களோ சுமார் 700 மில்லி லீட்டர் வரை சிறுநீரை வைத்திருக்கலாம். இப்ப நமது சிறுநீர் பைகள்ல சுமார் 150 ல் இருந்து 250 மில்லி லீட்டர் வரை சிறுநீர் இருந்தாலே நமது சிறுநீர் பை, நமது பிளேடர், நமது மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பிடும். அந்த நேரத்துல தாங்க நம்ம கழிவறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். ஆனா இந்த உணர்வு வருவதற்கு முன்பே நீங்க கழிவறைக்கு போனீங்கன்னா இது உங்களுடைய சிறுநீர் பைக்கு நல்லது இல்லைங்க. உதாரணத்திற்கு இப்ப உங்களுடைய சிறுநீர் பையில சுமார் 50 மில்லி லீட்டர் சிறுநீர் மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்து வெளியே போக போறீங்க, சரி ஜஸ்ட் இன் கேஸ் டாய்லெட் போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த 50 மில்லி லீட்டரை வந்து நீங்க சிறுநீராக கழிச்சிடுறீங்க. அப்ப உங்களுடைய சிறுநீர் பை என்ன நினைக்கும்னா, ஓஹோ 50 மில்லி லீட்டருக்கே அவங்க டாய்லெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அடுத்த தடவை 50 மில்லி லீட்டர் சிறுநீர் இருக்கிறப்ப நான் மூளைக்கு சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சிறுநீர் பை நினைச்சிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், நாளடைவில் உங்களுடைய சிறுநீர் பை வைத்திருக்கும் சிறுநீர் அளவுகள் குறைந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிளேடர் வீக் ஆயிரும். 1 கப் தண்ணி குடிச்சாலே நீங்க டாய்லெட்டுக்கு ஓடுற மாதிரியே ஆயிருங்க. ஆகையால மக்களே, உங்களுக்கு எப்ப இயற்கையாகவே ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறதோ, இயற்கையாகவே நான் கழிவறைக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுகிறதோ, அந்த நேரத்துல நீங்க சிறுநீர் கழித்தால் உங்களுடைய பிளேடர், அதாவது சிறுநீர் பை ஆரோக்கியமாக இருக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர்.
10: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
11: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கு

அடவால் கிட்ட வந்தா நீ அல்லால் ரெட்டியை வச்சுக்கமா நீ ஜல்லால் ஜல்லால் ஜல்லால் அடவால்

Ya bachikamani, ben Celal, Celal, Celal.

0: நேரம் இப்பொழுது காலை 6:59 ஆகிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்காக காலை 7 செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம் அன்பர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஹஜ் யாத்திரை மேற்கொண்டிருப்போர் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாய் முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் முகமது ஃபைசால் இப்ராஹிம் கூறினார். ஹஜ் பெருநாள் தியாகம், கருணை, மற்றவர்கள் மீது அக்கறை காட்டுவது ஆகிய அம்சங்களை நினைவூட்டுவதாக அவர் சொன்னார். அர்த்தமுள்ள தினத்தை அனுசரிக்கும் வேளையில் சமூகத்தை ஒன்றிணைக்கும் உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று துணை பேராசிரியர் ஃபைசால் கூறினார். ஹஜ் பெருநாள் தியாகம், பரிவு, பெருந்தன்மை ஆகிய பண்புகளை பிரதிபலிப்பதாக சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகு சுல்கெஃப்லி கூறினார். மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் வளங்களை பகிர்வதும் இன்னும் அக்கறை நிறைந்த சமூகத்தை உருவாக்க உதவும் என்று அவர் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டார். வெஸ்கோஸ் ஜூரோங் வெஸ்ட் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ரசாக்கும் தமது ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்தார். மனித நேயத்தை ஒன்றிணைக்கும் பண்புகளை இன்றைய தினம் நினைவூட்டுவதாக அவர் சொன்னார். சிங்கப்பூரில் சமூக முன்னேற்ற போக்குகளை கண்காணிக்க புதிய குறியீட்டு முறை அறிமுகம் காணவிருக்கிறது. எக்ஸஸ் சிங்கப்பூர் அறநிறுவனம் அதனை அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்யவிருக்கிறது. எங்கெல்லாம் உதவி வழங்கப்படலாம் என்பதை அடையாளம் காணவும் புதிய முறை கை கொடுக்கும். செல்வத்திலும் வாய்ப்புகளிலும் உள்ள இடைவெளிகளை போக்க சமூக ஆதரவு முக்கியம் என்று அறநிறுவனம் சொன்னது. நில போக்குவரத்து ஆணையம் சாங்கி சதன் காரிடார் திட்டத்தின் கீழ் 757 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான இரண்டாவது குத்தகையை வழங்கியிருக்கிறது. குத்தகையை பெற்ற இரு நிறுவனங்களுக்கும் ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களில் நல்ல அனுபவம் இருப்பதாக ஆணையம் சொன்னது. சாங்கி சதன் காரிடார் திட்டத்தின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குத்தகையில் புதிய மேம்பால சாலைகள், சுரங்கங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் கட்டப்படும். சாலை மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும். செட்ஸ் நிறுவனத்தின் முழு ஆண்டு வருமானம் 17% அதிகரித்துள்ளது. அதன் 4ஆம் காலாண்டு வருமானம் அதற்கு முந்தைய காலாண்டை விட கிட்டத்தட்ட 10% உயர்ந்துள்ளது. அதாவது 1.5 பில்லியன் வெள்ளியிலிருந்து 1.6 பில்லியன் வெள்ளி அதிகரிப்பு. மத்திய கிழக்கு பூசலால் குறுகிய கால செலவுகள் அதிகரித்துள்ளன. எனினும் விமான சரக்குகளுக்கான தேவையை அது அதிகரித்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்தது. சரக்குகளை அனுப்பும் வழிகளை மாற்றியதால் புதிய வாய்ப்புகளும் கிடைத்துள்ளன என்றும் அது சொன்னது. ஆப்பிரிக்கா, மத்திய ஆசியா ஆகிய வட்டாரங்களில் தனது சந்தையை விரிவுபடுத்தவும் அது முயல்கிறது. சிங்கப்பூரின் 1000 சிறிய நடுத்தர வர்த்தகங்கள் மேலும் அதிகமான செயற்கை நுண்ணறிவு ஆதரவை பெறவிருக்கின்றன. வியாபாரத்தை பெருக்குவது, வாடிக்கையாளர்களின் மாறிவரும் தேவைக்கு ஏற்ப செயல்படுவது, ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பது போன்ற உதவிகளை நிறுவனங்கள் பெறும். AI ஆதரவு திட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டி மூலம் இது சாத்தியமாகிறது. என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் அமைப்பும் தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையமும் இணைந்து அதனை வெளியிட்டுள்ளன. அது தவிர 16 உள்ளூர் நிறுவனங்கள் ஈராண்டு வளர்ச்சி திட்டத்தில் இடம்பெறும். ஸ்கேப்பில் அமைந்துள்ள புதிய லைஃப் திட்டத்தில் அவற்றின் வியாபாரத்தை வளமாக்க வழிகாட்டுதல் வழங்கப்படும். பயிலரங்குகள், மானிய கட்டணத்தில் சில்லறை வர்த்தக இடம் ஆகியவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்படும். சிங்கப்பூரின் பொருளாதார வெற்றி மாறிவரும் உலக நிலைக்கு ஏற்ப துரிதமாக மாறும் அதன் திறனையே எப்போதும் சார்ந்திருக்கிறது. பொருளாதார உத்தி மறு ஆய்வுக் குழுவின் இணைத்தலைவர் ஜெஃப்ரி சியாவ் இதனை தெரிவித்தார். உலகில் நிச்சயமற்ற சூழல் அதிகரிக்கும் நிலையில் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்று அவர் சிஎன்ஏவிடம் தெரிவித்தார். இளம் சிங்கப்பூரர்கள் ஏற்ற இறக்கம் நிறைந்த சூழலை கண்டு அஞ்சக்கூடாது, மாறாக அதை வாய்ப்புகள் நிறைந்த ஒன்றாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் சொன்னார். 5 பொருளாதார உத்தி மறு ஆய்வு குழுக்களும் சிங்கப்பூரின் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான பரிந்துரைகளை இம்மாத தொடக்கத்தில் முன்வைத்தன. சிங்கப்பூரின் நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்ய மொத்தம் 32 பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. ஈரான் தனக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து தெஹ்ரான் அந்த எச்சரிக்கையை விடுத்தது. வாஷிங்டன் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் ஏவுகணை தளங்களும் கண்ணி வெடிகளை பொருத்தும் கப்பல்களும் குறிவைக்கப்பட்டன. அமெரிக்கா நேர்மையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக ஈரான் குற்றஞ்சாட்டியது. தாக்குதல்கள் சண்டை நிறுத்தத்தை மோசமாக மீறியதாகவும் தெஹ்ரான் கூறியது. ஹார்மஸ் நீரிணை வழி உள்ள பண்டா அபாஸ் நகரில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதல்கள் தற்காப்புக்காக நடத்தப்பட்டதாய் அமெரிக்கா சொன்னது. ஆகாய வெளிக்குள் நுழைந்த அமெரிக்க ஆளில்லா வானூர்த்தியை வீழ்த்தியதாக ஈரானின் புரட்சிப்படை தெரிவித்தது. F-35 ரக போர் விமானத்தை நோக்கி சுட்டதாகவும் அது சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
3: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடுமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல
4: வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
5: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
6: எங்க? மதுரைக்கா?
5: குமார் மேஸுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, 3 வகை ஊத்தப்பம்.
6: சொல்லும் போதே சுவை மனசு அழுது, பசி வயிற்றுக்கிழுது.
5: அதான் குமார் மேஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
7: குமார் மேஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே. பாகுபலி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எம் எம் கே ரமணியின் இசையில் ஹரிச்சரன், மோகனா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய பேச்சு இடம்பெறவிருக்கின்றது. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்கும் சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக்இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜாயலிகாஸில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது சேகோலிக்கு 40% கிடைவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
3: MSR இன்டீரியர் டிசைன் சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
2: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தள்ளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
3: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
2: உள் வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
3: MSR இன்டீரியர் டிசைன் விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778123344.
2: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வெக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338223232 355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. தியாக திருநாள் சிறப்பு பேச்சு பேசுகின்றார் உஸ்தாத் ஹசீசுல்லா ஹசானி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சொந்தங்களே, ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்களுடன் சில சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இஸ்லாமியர்களினுடைய இரண்டு முக்கிய பெருநாட்களில் ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளை தியாக திருநாள் என்பதாகவும் சொல்வார்கள். ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய வரலாற்றை மையமாக கொண்டு அவர்களினுடைய தியாகத்தை நினைவூட்டக்கூடிய நாளாக இருக்கிற காரணத்தினால் தியாக திருநாள் என்பது மிகவும் பொருத்தமானது. இந்த நாளில் முஸ்லிம்கள் பிராணிகளை அறுத்து குர்பானி கொடுப்பதை பிரதான காரியமாக நினைப்பார்கள். இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த குர்பானி கொடுக்கப்படுகிறது. ஆம், ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய இறை பக்தியை இறைவன் சோதிப்பதற்கு நாடினான். எனவே அவர்களினுடைய கனவில் தன்னுடைய அன்பிற்குரிய மகனை அறுத்து இறைவனுக்காக பலியிடுமாறு கட்டளையிட்டான். அப்போது ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இது இறைவனின் புறத்திலிருந்து வந்த கட்டளை தானா என்பதிலே சந்தேகம் கொண்டார்கள். இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் என்று அதே கட்டளை தொடர்ந்து கனவாக வருகிறது. பிறகு இது இறை கட்டளைதான் என்று உறுதி கொண்டு தன்னுடைய அன்பிற்குரிய மகனை அறுத்து இறைவனுக்காக பலியிடுவதற்கு துணிந்து தன்னுடைய மகனிடத்திலே இந்த கனவை சொல்கிறார்கள். அப்போது அவர்களினுடைய அன்பிற்குரிய மகனான ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனின் கட்டளையாக இது இருந்தால் நீங்கள் தாராளமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம், நான் பொறுமையுடன் இருப்பேன் என்பதாக சொன்னார். பிறகு ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா வகையிலும் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு தயாரான நேரத்தில் தான் இறைவனின் கட்டளை வேறாக இருந்தது. அதாவது தன்னுடைய மகனை அறுக்கும் இடத்தில் ஒரு பிராணியை அறுத்து ஈடு செய்யுமாறு கட்டளையிட்டான். எனவே சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு கொடுக்கப்பட்டது. ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பகரமாக அந்த ஆட்டில் குர்பானி கொடுத்து இறை கட்டளையை நிறைவேற்றியதோடு தன்னுடைய இறை பக்தியையும் நிரூபித்தார்கள். இதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்கள் குர்பானி என்கின்ற இறை கட்டளையை நிறைவேற்றி இறைவனை மகிழ்விப்பதோடு தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வையும் வெளிப்படுத்தி ஏழை எளிய மக்களினுடைய பசியாற்றுவதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். கருணையே உருவான இறைவன் ஏன் பிராணியை அறுக்குமாறு கட்டளையிட்டான் என்கின்ற கேள்வி எல்லோரின் மனதிலும் எழுவதுண்டு. ஆம், உண்மையில் அக்காலத்தில் மனிதனை பலியிட்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வழமை இருந்தது. எனவே மனிதனை பலியிடக்கூடிய பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு நிகராக ஒரு பிராணியை அறுத்து பலியிட்டால் அதுவே போதுமானது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு பிறகு அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை பலியிட்டால் போதும் என்கின்ற பழக்கத்தை இறைவன் உருவாக்கினான். இன்றும் கூட அறியாமையால் மனிதனை பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்பதே இறைவனின் நாட்டம். எனவே பிராணியை பலி கொடுத்து அதன் மூலமாக ஏழைகளினுடைய பசி ஆற்றக்கூடிய ஒரு அழகான பழக்கத்தை இறைவன் கடமையாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், துல்ஹஜ் 10வது நாளில் குர்பானி கொடுப்பதை விட இறைவனுக்கு மிகவும் பிரியமான காரியம் வேறு எதுவும் இல்லை. எந்த பிராணியை நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்களோ அந்த பிராணியை நீங்கள் மறுமையில் காண்பீர்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணியினுடைய ரத்தம் பூமியில் விழுவதற்குள் உங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னித்து விடுகிறான். எனவே தூய்மையான எண்ணத்தோடும் மகிழ்ச்சியோடும் இறைவனுக்காக குர்பானி கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஜக்காத்து கொடுக்கும் அளவிற்கு யார் வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் குர்பானி கொடுப்பதும் கடமை என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற உணர்வோடு கொடுக்க வேண்டும். அதாவது வாழ்வில் என்னுடைய விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு இறைவனின் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் செயல்படுவேன் என்பதற்கான சாட்சிதான் இந்த குர்பானி. நான் விரும்பக்கூடிய ஒன்றை இறைவன் வெறுக்கலாம், நான் வெறுக்கக்கூடிய ஒன்றை இறைவன் விரும்பலாம். எனவே இறைவனின் கட்டளைக்கு முன்னுரிமை வழங்குவேன் என்கின்ற உத்தரவாதம் தான் குர்பானி. இந்த தத்துவத்தை புரியாத நிலையில் இந்த கடமையை நிறைவேற்றுவதில் அர்த்தமில்லை. எனவே குர்பானியினுடைய தத்துவம் முதலில் புரிய வேண்டும். இரண்டாவதாக குர்பானி பிராணியினுடைய இறைச்சியை அழகிய முறையில் பங்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பங்கையும் உறவுகளுக்கு இன்னொரு பங்கையும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மூன்றாவது பங்குமென அழகிய முறையில் பங்கிட்டு பசியாற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டும். பொதுவாகவே இஸ்லாமிய பெருநாட்கள் பிறரின் சிரமத்தை புரிந்து கொண்டு அடுத்தவர்களை ஆதரவற்றவர்களை அழகிய முறையில் அரவணைத்து அன்போடு நடந்து கொள்வதையே அடிப்படையாக கொண்டது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நன்னாட்களில் உடைந்து போன உறவுகளை சரி செய்து கொள்வதற்கும் நட்புகளை மென்மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் பயன்படுத்தி கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்கிறார்கள். குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் குர்பானியினுடைய நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ஒரு நடுத்தர ஆட்டினுடைய விலையை சதக்காவாக கொடுக்க வேண்டும் என்பதே மார்க்கத்தினுடைய சட்டம். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்களும் ஊரிலே குர்பானி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் மக்காவிலே கொடுக்கக்கூடிய குர்பானி என்பது கடமையான இந்த குர்பானி அல்ல, அது தமத்து ஹஜ்ஜு செய்வதற்கான பரிகாரமாகும். ஆக குர்பானியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதனுடைய சட்ட விதிகளை பேணி அழகிய முறையில் தருவதால் இறைவனின் நற்கூலியை முழுமையாக பெற முடியும் என்பதிலே கவனம் வேண்டும். ஐயாமுத்து ஷிரீக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் தக்பீர் கூறுவது. அதாவது பிறை 9 அரஃபாவுடைய தினம் சுபுஹ் தொழுகையில் துவங்கி பிறை 10, பிறை 11, பிறை 12, பிறை 13னுடைய அசர் தொழுகை வரை ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லுவது என்பது கடமையாகும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்கின்ற இந்த தக்பீரை தான் நாம் சொல்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த மூன்று வார்த்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிட்டான் அல்லவா. அதற்கு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு எல்லா வகையிலும் ஆயத்தமானதற்கு பிறகு அறுக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அல்ல, அறுக்கப்பட வேண்டியது ஆடு என்பதை உணர்த்தும் வகையில் ஹசரத் ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்து ஆற்றுடன் கீழே வந்தார்கள். அப்போது வருகிற போது இந்த மூன்று வாசகங்களை சொல்லியவர்களாக வந்தார்கள். அதை கேட்டவுடன் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை புகழும் வகையில் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதாக சொன்னார்கள். இதை கேட்ட ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவிற்கு நன்றி கூறும் வகையில் அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அல்ஹம்து என்பதாக கூறினார்கள். ஆக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மூவரும் சேர்ந்து முழங்கிய தக்பீர் தான் இந்த தக்பீர் ஆகும். எனவே தான் இந்த நாட்களில் தக்பீர் சொல்லக்கூடியவர்கள் இது ஏன் எப்படி கடமையாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து சொல்வது அவசியமாகும். மேலும் இந்த நாட்களில் தான் இஸ்லாமியர்களினுடைய மிக முக்கிய ஐந்து கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜினுடைய கடமை நிறைவேற்றப்படுகிறது. பிற எட்டில் இருந்து துவங்கி பிற எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பனிரெண்டு, பதிமூன்று வரை இந்த கடமைகள் நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா கல்லறியக்கூடிய இடம் என்று இந்த இடங்களில் எல்லாம் ஹஜ்ஜு செய்ய சென்றவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். இக்கடமையினுடைய ஒவ்வொரு அம்சமும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது. உதாரணமாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க நாடினான் அல்லவா, அந்த சோதனையின் ஒரு பகுதியாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மனைவி மற்றும் மகனை மக்காவின் பாலையில் விட்டு விட்டு வருமாறு கட்டளையிட்டான். அப்போது ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹசரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மகன் ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவினுடைய பாலையில் விட்டுவிட்டு திரும்பினார்கள். அவர்கள் திரும்புகிற போது இது இறைவனின் கட்டளையா என்பதாக அவர்களினுடைய மனைவி கேட்க ஆம் என்று தலையசைத்து விட்டு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில், இறைவா என்னுடைய குடும்பத்திற்கான முழு பாதுகாப்பை நீ வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விட்டு திரும்பினார்கள். அவர்களினுடைய பிரார்த்தனையின் விளைவுதான் மக்கமா நகரத்தின் பாலைவனம் பசுமை மிக்க நகரமாக மாறியது என்பது அற்புதமான வரலாறு. அந்த மக்காவின் பாலையில் அந்த இருவர் மட்டுமே இருந்த நேரம் அந்த பிஞ்சு குழந்தை தண்ணீர் தாகத்தால் கதறி அழுது கொண்டிருக்கிறது. பெற்ற தாயினுடைய உள்ளம் பதறி போய் அந்த குழந்தைக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி அங்கும் இங்குமாய் அந்த தாயை ஓடி அழைகிறார்கள். இறைவனின் உதவியால் அக்குழந்தையின் பாதம் பட்ட இடத்தில் ஒரு ஊற்று ஊறியது. அந்த ஊற்றுதான் ஜம்சம் நீர் என்பதாக என்றும் போற்றப்படுகிறது. அற்புதத்தினுடைய அடையாளமாக இன்று ஜம்சம் நீர் பார்க்கப்படுகிறது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்களும் அந்த ஜம்சம் நீரை பருகுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், தன்னுடைய தாய் நாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். இன்றும் வற்றாத ஒரு அற்புதமான ஊற்றாய் ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய ஜம்சம் நீர் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தியாகத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைக்கு தண்ணீர் தருவதற்காக வேண்டிய அந்த தாய் எந்த தடத்தின் மீது ஓடினார்களோ அந்த தடத்தில் இன்றும் ஹாஜிகள் சஃபா மர்வா என்கின்ற இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே ஓடுகிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஹஜ்ஜே ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அழைப்பினால் தான் கடமையாக்கப்பட்டது. சேதமடைந்திருந்த காபத்துல்லாவை மீண்டும் நிர்மாணிக்க வேண்டும் என்பதாய் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு கட்டளையிட்டான். அவர்கள் தன்னுடைய மகன் ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து காபத்துல்லாவை அழகிய முறையில் கட்டினார்கள். யாரும் இல்லா பாலைவனத்தில் கட்டப்பட்ட அந்த இறை ஆலயத்திற்கு மக்கள் அனைவரும் வர வேண்டும் என்று பாங்குலி எழுப்பி அழைப்பு விடுத்தார்கள். ஆம், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அழைப்பின் பின்னால் கடமையாக்கப்பட்டதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய கடமை. உலகத்தினுடைய பல பாகங்களில் இருந்தும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு முஸ்லிம்கள் ஆவலோடு வருகிறார்கள். வசதி படைத்தவர்களின் மீதுதான் ஹஜ்ஜு கடமை. ஆனால் வசதி படைக்காதவர்களும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்தில் ஆவலோடு இறைவனிடத்திலே துவா செய்வார்கள். அல்லாஹும்ம அர்சுகுனி ஹஜ்ஜ பைதிகல் ஹரம், இறைவா இந்த ஆலயத்தை ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கு என்பது இதனுடைய பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்து முடித்து விட்டார்களோ அவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே அன்று பிறந்த பாலகனை போன்று, பாவமறியா குழந்தையை போன்று தன்னுடைய தாயகம் திரும்புகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் ஹஜ்ஜிலிருந்து திரும்பக்கூடியவர்களை வரவேற்பதற்காக வேண்டி சாரை சாரையாய் மக்கள் காத்திருப்பார்கள். பரிசுத்தமான நிலையில் ஊர் திரும்பிய ஹாஜிகளிடத்தில் தனக்காக வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைப்பார்கள். காரணம், அவர்களின் பிரார்த்தனை இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்ற தகுதியை பெற்றிருக்கிறது. எனவே ஹஜ் என்பது வெறும் கடமை மட்டுமல்ல, இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அரஃபா என்கின்ற ஒரு மைதானத்திலே தங்குவார்கள். அந்த அரஃபாவுடைய மைதானம் வரலாற்றின் அற்புதமான சின்னம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்திலே அரஃபாவிலே நின்று ஒரு பேருரையாற்றினார்கள். மனிதனுக்கு மனிதன் எப்படி கடமையாற்ற வேண்டும் என்கின்ற அற்புதமான தத்துவங்களை புதிந்த ஒரு வார்த்தை. வட்டியை ஹராமாக்கியது அந்த இடத்திலே வைத்துத்தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பேதமே கிடையாது, அவைகள் அனைத்தும் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதாக கூறினார்கள். பெண்கள், பலவீனமானவர்கள், ஆதரவற்றவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் அவர்களுக்கு நீங்கள் அநீதம் செய்துவிட்டால் அவர்களின் சார்பில் நின்று நானே வாதிடுவேன் என்பதாக சொன்னார்கள். இறைவன் எனக்கு வழங்கிய நுபுவத்து பணியை நான் பரிபூர்ணமாக நிறைவு செய்துவிட்டேன் என்று அங்கிருந்தவர்களையே சாட்சியாக்கினார்கள். இந்த ஹஜ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ், இறுதி ஹஜ். இந்த வரலாற்று நினைவுகளை எல்லாம் படிப்பனையாக பெற்றுக்கொண்டு ஹாஜிகள் அங்கிருந்து திரும்புகிறார்கள். ஆக இந்த தியாக திருநாள் நமக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சிந்தனைகளும் படிப்பனைகளும் அழகிய வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்தும். ஆக வளமான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி இந்த ஈது பெருநாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். நம்மை சுற்றி வாழக்கூடியவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்வோம். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
4: இடம்பெற்றது தியாக திருநாள் சிறப்பு பேச்சு. பேசியவர் உஸ்தாத் அசீசுல்லா ஹசானி அவர்கள்.

0: அரசன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
1: காலை 7:35 இன்னும் சில நாடுகளே உள்ளன. புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இவ்வாறு நட்சத்திரம் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர் இயக்கிய திரைப்படத்திலிருந்து தான் சற்று முன்பு உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சரி, இன்று புது விடுமுறையா இருக்கிறதுனால நம்ம நேயர்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக புதிரங்கம் இடம்பெறும். எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்கள் ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.
2: அதிசய உலகம்
3: ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
3: பூவிடம்
2: 80களில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது இசைஞானி இளையராஜாவின் இசையில் கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்கள்
2: ஒலிக்கவிருக்கின்றன.
0: ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்தும் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. அதற்கு முன்பு உங்களுக்கான போட்டி அங்க அனுசரிக்கப்படுகின்றது. அதாவது அனுசரிக்கப்படுகின்றது. ஜப்பானின் குரோபே நகரில் உலகின் ஆக பெரிய ஜிப்பர் உற்பத்தியாளரான YKK நிறுவனம் அமைந்துள்ளது. மூன்றாவது தகவல், சிங்கப்பூரில் 8 முழுமையாக செயல்படும் MRT பாதைகள் உள்ளன. இந்த மூன்று தகவல்கள்ல எது போய் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிடணும். சரியான பதிலை அனுப்பும் முதல் நேயருக்கு காத்திருக்கிறது பரிசு.
3: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை.
1: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் ஜூன் 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் ஜூன் 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
2: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 4 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. மே 31 தேதி வரை மட்டும்தான்.
3: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: வழக்கமாகவே சமைக்கும் போது வெங்காயம் சீக்கிரமா பொன்னிறம் ஆவதற்கு எண்ணெயில வெங்காயத்தை சேர்க்கும் போது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நாம வதக்குவோம். வெங்காயம் சீக்கிரமாகவே பொன்னிறம் ஆகிரும். ஆனா அதையே இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான முறையிலயும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மைக்ரோவேவ் அவனை பயன்படுத்தலாங்க. வெட்டப்பட்ட வெங்காய துண்டுகளை எண்ணெய் இல்லாம மைக்ரோவேவ் அவன்ல வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொறு மொறுன்னு பொன்னிறமா வெங்காயம் கிடைச்சிருங்க. முயற்சி செய்து பாருங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
5: வணக்கம் சிங்கை.

தேவேந்திரனின் இசையில் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு ஊர்காவல் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சங்கர் கணேஷின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. மூன்று தகவல்களை நான் சற்று முன்பு வழங்கியிருந்தேன், மீண்டும் உங்களுக்காக அந்த தகவல்கள். முதல் தகவல், இன்று உலக நீர் நாய் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. World Otter Day இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஜப்பானின் குரோபே நகரில் உலகின் ஆக பெரிய ஜிப்பர் உற்பத்தியாளரான YKK நிறுவனம் அமைந்துள்ளது. மூன்றாவது தகவல், சிங்கப்பூரில் 8 முழுமையாக செயல்படும் MRT பாதைகள் உள்ளன. இந்த மூன்று தகவல்கள்ல எது போய் கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க. நான் சொல்லியிருந்தேன், சரியாக கண்டுபிடித்திருக்கும் முதல் நேயர் யார் என்றால் கண்ணன். சரி, மூன்று தகவல்கள்ல எது சரி எது போய் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்று உலக ஒற்ற தினம் அனுசரிக்கப்படுகின்றது, இது சரியான தகவல். அடுத்த தகவல், ஜப்பானின் குரோபே நகரில் உலகின் ஆக பெரிய ஜிப்ப உற்பத்தியாளரான YKK நிறுவனம் அமைந்துள்ளது, இதுவும் சரியான தகவல். சிங்கப்பூரில் 8 முழுமையாக செயல்படும் MRT பாதைகள் உள்ளன, இதுதாங்க தவறான பதில். சரியான தகவல் என்னவென்றால், தற்போது சிங்கப்பூரில் 6 முழுமையாக செயல்படும் பாதைகள் MRT பாதைகள் உள்ளன. நார்த் சவுத் லைன், ஈஸ்ட் வெஸ்ட் பாதை, நார்த் ஈஸ்ட் பாதை, வட்டப்பாதை, டவுன் டவுன் லைன், தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் பாதை. இந்த பாதைகள் தான் இப்பொழுது 6 முழுமையாக செயல்படும் MRT பாதைகள். வருங்காலத்துல ஜூரோங் வீஜன் லைன் வரும், அது வந்து 2027 ஆண்டுல இருந்து படிப்படியா வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதன் பிறகு 2030 ஆண்டுல இருந்து கிராஸ் ஐலண்ட் லைன், அதுவும் செயல்பட ஆரம்பிக்கும். எனவே வருங்காலத்துல தாங்க 8 முழுமையாக செயல்படும்

0: பாதைகள், எம்ஆர்டி பாதைகள் இருக்கும். சரியான பதிலை சொன்ன கண்ணனுக்கு வாழ்த்துகள். சரி நேர்களை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 8 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கே.
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் PIE பாய்லேபா ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் இயற்பியல் உயிரியல் கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டும் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. ஐடி ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
1: அப்படியா?
0: ஆமா, ஆல் ஏஸ் துணைப்பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா பிஎஸ்எல்இ ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
2: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணைப்பாட நிலையம் பைலிவா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345131373. செல்லுங்கள் aatuition.net.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியா கபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம் அன்பர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஹஜ் யாத்திரை மேற்கொண்டிருப்போர் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாய் முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் முகமது ஃபைசல் இப்ராஹிம் கூறினார். ஹஜ் பெருநாள் தியாகம், கருணை, மற்றவர்கள் மீது அக்கறை காட்டுவது ஆகிய அம்சங்களை நினைவூட்டுவதாக அவர் சொன்னார். அர்த்தமுள்ள தினத்தை அனுசரிக்கும் வேளையில் சமூகத்தை ஒன்றிணைக்கும் உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று துணை பேராசிரியர் ஃபைசல் கூறினார். ஹஜ் பெருநாள் தியாகம், பரிவு, பெருந்தன்மை ஆகிய பண்புகளை பிரதிபலிப்பதாக சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகோ சுல்கெஃப்லி கூறினார். மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் வளங்களை பகிர்வதும் இன்னும் அக்கறை நிறைந்த சமூகத்தை உருவாக்க உதவும் என்று அவர் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டார். வெஸ்கோஸ் ஜூரோங் வெஸ்ட் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ரசாக்கும் தமது ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்தார். மனித நேயத்தை ஒன்றிணைக்கும் பண்புகளை இன்றைய தினம் நினைவூட்டுவதாக அவர் சொன்னார். சிங்கப்பூரில் சமூக முன்னேற்ற போக்குகளை கண்காணிக்க புதிய குறியீட்டு முறை அறிமுகம் காணவிருக்கிறது. எக்ஸஸ் சிங்கப்பூர் அறநிறுவனம் அதனை அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்யவிருக்கிறது. எங்கெல்லாம் உதவி வழங்கப்படலாம் என்பதை அடையாளம் காணவும் புதிய முறை கை கொடுக்கும். செல்வத்திலும் வாய்ப்புகளிலும் உள்ள இடைவெளிகளை போக்க சமூக ஆதரவு முக்கியம் என்று அறநிறுவனம் சொன்னது. நில போக்குவரத்து ஆணையம் சாங்கி சதன் காரிடார் திட்டத்தின் கீழ் 757 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான இரண்டாவது குத்தகையை வழங்கியிருக்கிறது. குத்தகையை பெற்ற இரு நிறுவனங்களுக்கும் ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களில் நல்ல அனுபவம் இருப்பதாக ஆணையம் சொன்னது. சாங்கி சதன் காரிடார் திட்டத்தின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குத்தகையில் புதிய மேம்பாலு சாலைகள், சுரங்கங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் கட்டப்படும். சாலை மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும்.